لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முளில லஹு வ மன் யுளில்ஹு ஃபல ஹாதிய லஹு واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم
0: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanoli.com
3: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
4: மற்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது வருஷத்தில், ஜக்காத்துனா ஒரு தடவை தான், ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை. ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு 5 தடவை சளைக்காமல், சடைவடையாமல், வெறுக்காமல், விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அபிதி يَتَقَرَّبُ إِلَيَّ بِالنَّوَافِلْ حَتَّى أُحِبَّهُ. என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறதே, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்கள். நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அவன் அப்படியே செய்து கொண்டிருக்கும் போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று எல்லாம் சொல்கிறான். இது அந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு, ஃபபி யுபுசிரு, ஃபபி எம்ஷி, ஃபபி எபுத்திஷு. என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இவர் கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபிலை பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. என்னால் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சகோதர சகோதரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை, பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதைவிட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு அவரோட தொட அவர் என்ன விசாரிப்பார். ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லா, காசு அவனுக்கு தான் சொந்தம், ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்ப அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், விளங்காமல் இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன், கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்து அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்து தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் அவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹ் அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர். இப்பவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு, அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், பூதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 விடுதிக்கு, கல்முனையில் விடுதிக்கு, கொழும்பில் 10 விடுதிக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மா லா அய்னுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் இந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமென்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமென்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில், நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மின துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால் சுபகுக்கு பிறகு தொழுகை இல்லை, நமக்கு தெரியும் சுபக தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை. ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத்து மிஸ் ஆனால் சுபகுக்கு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம். அப்பளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபகுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத்து. அதுபோல மா பைன குல்லி அதானே நீ ரக்காத்தான், அந்த பன்னிரெண்டும் உங்களுக்கு தெரியும். சுபகுக்கு முன்னால் ரெண்டு, லுஹருக்கு முன்னால் இரண்டு இரண்டாக நான்கு, லுஹருக்கு பின்னால் ரெண்டு, மஹ்ரிபுக்கு பின்னால் ரெண்டு, இஷாக்கு பின்னால் ரெண்டு. இதுபோக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ரெண்டு ரக்காத் இருக்கு. சுபஹானல்லாஹ். அதில் இன்னமும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூல் ஆகும். அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக ரெண்டு ரக்கா தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய, ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை எல்லாம் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை, கஷ்டமா இருக்கு. நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதுக்கு வாரது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ரெண்டு ரக்காத்து. அதுபோல துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதான் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை, எங்க வீட்டில் அருள் கொட்டணும், எங்க குடும்பம் ஒற்றுமையா நிக்கணும், நம்ம சந்தோஷமா மாறணும், இந்த கல்பு பதறாமல் இருக்கணும், இந்த கல்புக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்களை எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, நாலு பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்து வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பாரு, ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு. இந்த கல்பட அமைதி வேணுமா? வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறது, எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துடும் பண்றான். அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும், நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும். அந்த கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமான்னு கேட்டே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா, லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறார். எப்படி சொல்றான் தெரியுமா, அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லல, நீங்க பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன, ஃபில், நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பமானதை போட்டு, லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். எதை இறைவா, நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன். நம்ம பிஸ்மில்லான்றோம், பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம். பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹ்வின் பெயரால் என்னப்பா, அல்லாஹ்வின் பெயரால் மைக்க பிடிக்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் ஃபேன போடுறேன், அல்லாஹ்வின் பெயரால் சாப்பிடுகிறேன். பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க, பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம், பிஸ்மில்லான்னு சுவிட்ச போடுறோம், பிஸ்மில்லான்னு நுழைகிறோம், அந்த பிஸ்மில்லாக்கு பிறகு அந்த செயல் வருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், லயின் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால், லஅஸீதன்னகும், இதுதான் இறைவனுடைய சீக்ரெட்டை இறைவன் வெளிப்படுத்துறான். இந்த பூமியில நீங்க நல்ல வாழணும் என்று விரும்பினால், சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால், ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார், அல்லாஹ்விடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா, நீங்க நன்றி செலுத்தணும். அப்படி என்ன, எப்படி நன்றி செலுத்துறது, எந்த விதத்துல நன்றி செலுத்துறது என்று பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி, நம்ம மறந்துடுவோம். இன்னல் இன்சானல் இரப்பிஹி லக்னூத் என்கிறான் அல்லாஹ், மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான். நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால், அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும். இஸ்லாத்துல ஒரு இபாதத் இருக்குது, தொழுக நோன்பு மட்டுமல்ல, இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சீங்கன்னா அது இபாதத். அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அதிகமான மனிதர்களையும் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறோன்றான். ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள். இறைவா அவர்கள் செய்த தப்பு என்ன, அவர்கள் செய்த தவறு என்ன, ஜினா செஞ்சாங்களா, களவெடுத்தாங்களா, மோசடி பண்ணாங்களா, அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் சொல்றான், நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைட் ஆனாங்க நரகத்துக்கு என்று கேட்டா, உலகத்து ஜரநாளி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல்லின்ஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துல, மைனாரிட்டி ஜன்னாவுல, மெஜாரிட்டி நரகத்துல. இங்க மெஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவாரு, அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுக்கு தர்றது மைனாரிட்டி, கொஞ்சம் பேர் ஜன்னாவுக்கு, அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு. அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா, நம்பர் 1, லஹும் குலூபுன் லா யஃபகஹூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கிறது, அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள், இறைவனை கண்டுகொள்ள மறந்து விட்டார்கள், அவங்க கல்வி அதுக்கு கொடுக்கல, கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று, உலகம் ஆயினுல்லா யுபசிரு நபிஹா, கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை. நாங்கதான் கண்ணால நல்லா பார்க்கிறோம், பீச் தெரியுது, ஃபேன் தெரியுது, இதை இல்ல, ரப்பு உங்களை படைத்தான் என்ற பார்வை போனதா, அந்த பார்வை உங்களுக்கு சொல்லி தந்ததா, இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் வந்துச்சா, இதுதான் அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம். அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஜிதாவுல போயிடும், அதுக்கு பேர் சுக்குர். நாம் சுக்குர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்புகளுக்கு ரஹமத் இறங்க ஆரம்பிக்கும். அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல நாம யார் என்று சொல்லி தருகிறான், மனிதன் யார், மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் சொல்லி தர நேரத்தில் சொல்லுவோம். சூரா நீங்க உங்களுக்கு தெரியும், ஆதியாத் சூராவை பரட்டிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரை. இதுல பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரையை பத்தி எல்லாம் பேசல, குதிரை லபஹா அது மூச்சரைக்கிற சத்தம், ரப்புன்னு சத்தம் கேட்கும், சிக் சிக் சிக்னு சத்தம் ஒன்று கேட்கும் குதிரை ஓடுற நேரம். அந்த சத்தத்தை எல்லாம் சொல்றோம், மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை. ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியாத், பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான், பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா, பொம்பளை குதிரைய ஆதியாத்துனா மினல் அது, அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரிய நோக்கி குதிரைய வேகமா அனுப்புவாங்க, சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை. அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம், குர்ஆன் இறங்குற நேரம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன் திரும்பி பார்ப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை எழுத்துல கல்முனையில ஒரு பெரும் கூட்டம், இன்றைக்கு ஜனாதிபதி வரப்போறாருன்னு எல்லாரும் பேப்பரை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குர்ஆன் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க, காதை பொத்துங்கண்டாங்க. என்ற ஒரு அற்புதமான மெசேஜோட குர்ஆன் வல் ஆதியாத் ஸுபஹா, ஒரு பெரும் பிக்சரோட அல்லாஹ் அனுப்புறான். வேகமா எதிரிய டார்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோட ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான். அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க, என்ன மெசேஜ் அல்லாஹ் சொல்றான்? வேகமான குதிரை. எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும்? நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும், இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும். அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள். அதை சத்தியம் எடுக்கிறான் அல்லாஹ். என்ன சொல்ல வர்றான்? குதிரையை படைச்சதை பத்தியா? அதையும் வேகத்தை சொல்றான். இந்த ஆயத்துக்களை ஓதப்போக்கள் நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற நேரம் ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது? வல் ஆதியாத் சூராவுல ஃபல் மூரியாத் கதா ஃபல் முகீராத் சுக ஃபல் முகீராத் சுபஹா, அதிகாலை நேரத்தில் சுபஹ நேரத்தில் காலை நேரத்தில் அந்த குதிரைகள் வேகமா விரைந்து ஓடக்கூடிய சீப்பு, அதாவது எல்லா இடத்துல என்ன செஞ்சிடும், வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாகன்றான். பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை அல்லாஹ் சொல்றான். அந்த இதுவும் வேகம் தான். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம். அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையா. குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது, அவ்வளவு வேகமா புழுதியை கிளப்பி விட்டிருக்கும். அந்த அது என்னத்தல்ல சொல்லவாராம், வேகம் வேகம் வேகம், எதிரிய நோக்கி டார்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறிய கிளப்பிட்டு ஓடுது. கல்லில போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது, அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அதை சுத்தி வருகுது. எத்தனையோ பேர் கத்தியோடும் வாளோடும் நிக்கிற நேரம் அதை தூண்டி விட்டு அந்த எதிரிக்கிட்ட போங்கண்டா, அந்த வாள்களை மீறி போகக்கூடிய குதிரன்றான் அந்த ஜமா. அந்த கூட்டத்தை உடைச்சிட்டு போய் இங்கதான் ஆளை கொல்லணும்டா. அது எதையும் பார்க்காம எஜமானன் சொன்னதுக்காக வேண்டி ஓடி போயுது, அது போய் வெட்டுது. அதாவது எஜமானன் வெட்டுறான், அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமே சிந்திக்காம ஓடிச்சு. இது அப்படியே சொல்லி போட்டல சொல்றான், நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கேட்டு நடக்கிறான். முந்தி ஓதின ஆயத்துகளோட இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அல்லாஹ் சொல்றான், ஒரு குதிரைய தீனி போட்டு வளர்த்து, நம்ம ஊர்ல நாய் வளர்க்குற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க. சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க, வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்றவாங்க. அதே மாதிரி அந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணுமெண்டா எனக்கு சுபகு எழும்பேலான்னு குதிரை சொல்லாது. எதிரிய நோக்கி போகணுமெண்டா எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது, அது வேகமா போகுது. அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது. அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது. இந்த எஜமானனுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவது, அதிகாலையில எழும்பிச்சே போட்ட சாப்பாடுக்கு இப்படி நன்றி செலுத்துச்சே. மனிதா நீ சுபோகிக்கு எழும்புனியா? உனக்கு இறைவன் ஒரு டார்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா? இன்னல் இன்சானல் ரப்பிஹி லக்கனூத், அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கேட்டு நடக்கிறான். இதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம்? வைன்னஹு அலா தாலிகல ஷஹீத், அதுக்கு அவன்தான் சாட்சி. நீயே சாட்சி அப்பா. அலம் நஜ்அல் லஹு ஐனைன், ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையா நல்லா கேட்கிறான். வலி சாத வஷஃபத்தைன், ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்கிறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஆமையா இல்ல, நீ தந்திருக்கிற இது இல்ல. அல்லாஹுவை கண்டு கொண்டு நம் சஜதாவுல கீழே உலனும் அல்லாஹ்வுடைய இல்லையாரு. இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அழகான பாடத்தை நடத்துறான். நீ தீனி போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது, நாலு வால்வெட்டி வெட்டினா அது நிக்கல, நீ சொல்ற இடத்துக்கு அது போகுதுண்டா? உன் இறைவன் உனக்கு கட்டளையிடுற நேரம் உன்னால முடியுதா? குதிரை மாதிரி நீ செய்யறியா? இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு பாடம் நடத்துறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவில் நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும்ண்டா அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம். நம்ம லைஃப்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி சில ஜிக்கர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லாஹ் இந்த வானம் பூமி எப்படி படைத்தான்? அல்லதீன யஸ்குருன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கருன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன் நார். மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்குருன அல்லாஹ கியாமன், அவர்கள் நின்ற வண்ணம் சிந்தித்துட்டு இருப்பார்களாம், ஜிக்ர் செய்வார்களாம். ஜிக்ர்னா சிந்திக்கிறது, நின்ற வண்ணம் சிந்திப்பார்களாம். வ குஊதா, உட்கார்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம். வ அலா ஜுனூபிஹிம், சாய்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம். என்ன யோசிப்பாங்களா அவங்க? எதை யோசிப்பாங்களா? வைத்து ஃபக்கருன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி எப்படி அப்பா படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு யோசிப்பாங்களா? இப்படி யோசிக்கிறது இபாதத் தான். நம்ம வானம் பூமி படைக்கிறத பத்தி யோசிக்கிறோம் பாருங்க, இது இபாதத் தான். முடிஞ்சல சொல்லுவாங்களா, ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா, சுபஹானக், நீ பரிசுத்தமானவன் இறைவா, ஃபக்கினா அதாபன்னார், நரக நெருப்புல எங்களை பாதுகாத்து விடுன்னு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதலில் எப்படி இருக்கிறோம் என்பதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா குர்ஆன்ல இருந்து பெற்றோர்கள் விஷயத்திலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நியமத்தை புரியணும்டா அல்லாஹ் அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான். தாய் தகப்பனை பத்தி சொல்ற நேரம், ரெண்டு பேரும் அவ் கீழாகுமா, ஒரு ஆள் அகதுமா அல்லது அவ் கீழாகுமா, வயது வயது முதிஞ்ச உங்க உமா அல்லது உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் இந்த கல் கிபர், அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க, இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நேரம் எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துவா சொல்லி தரான். என்ன கேட்கணுமா? ரப்பனா ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு துவா கேட்கணுமா? இந்த துவாவை எப்படி கேட்கணும், என்ன சந்தர்ப்பம் நல்லா சொல்றான். ஏன்னா நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க, ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹர்ஹுமா, அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான். வயசு போக போக ஒரு வயது முதிர்ந்த தாயின் தகப்பன் பேசுற நேரம் தொல்லையா போயிடும். இவங்க என்ன உளறாங்க, இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே, உமா இருந்தா வீட்டுல பிரச்சனையே, உமாவுக்கு இப்ப 80, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு கட்டம் வருமா? அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா? அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா? குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம், அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா? அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் சொல்றோம், வலா தென்ஹருமா, அவங்களுக்கு அதாவது வெளியிறங்குங்க என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு. சின்ன புள்ள மலஜலம் கழிச்சிடும், அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை, உணர்வும் இல்லை. இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு, ஊருக்கே பெரிய ஆச்சியாரா இருப்பாரு, வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையாண்டு. அவர் மெல்ல மெல்ல கூன் புல ஆரம்பிச்சிருவாரு. எப்படி தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும். இருந்த இடம் தெரியாது, சாப்பிட்டேனான்னு தெரியாது, நிறைய பேருடைய பெயர்கள் மறந்துடும். அந்த மாதிரி கட்டத்துல சீ என்று சொல்ல தோணும். இப்ப மலஜலம் கழிச்சுங்க, இப்பதானே சுத்தப்படுத்தினேன், அதோட ஏன் அங்க நடக்கிறீங்க, ஏன் அடுத்த வீட்டுல போய் இதை பேசினீங்க? அல்லாஹ் சொல்றான், இப்படியான ஒரு கட்டம் வர்ற நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க. உங்க உமா யாரு? சின்னத்துல உங்களை போட்டு துவைச்சு சுத்தப்படுத்தி அழகாக உங்களை.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0843.
6: எலோலன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார பொருளாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: நான் எண்ணி முடிச்சிட்டேன். 10 கோடி இல்ல 4 மில்லியன், 4 ட்ரில்லியன் சொல்றால குட்டி வாங்க பாப்போம். வயின் தழுத்து நேமத்தல்லா அல்லா உங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள்களை எண்ணினா அது என்னவே இயலாதென்றா. அதுல ஒரு சிலதைத்தான் நம்மளால பேச முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல இருந்து. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் எந்த ஒரு மிருகமும் இல்லைன்றா அல்லாஹ். நாமளா போய் காட்டுல உள்ள யானைக்கு சாப்பாடு போடுறோம். நாமளா
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
7: muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
8: யார் ஒரு இல்மை படிப்பதற்காக வருகிறாரோ, ஒரு இல்மை படிப்பதற்காக வருகிறாரோ, ஒரு விடயத்தை விளங்கணும், நான் படிக்கணும் என்பதற்காக வாரார். வேற எந்த நோக்கமும் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் லேசாக்குகிறார். இனிமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் இதே நன்மாராயமாகும். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பது, ஒன்று சேர்ந்திருப்பது, குர்ஆனுடைய மார்க்கத்துடைய விடயங்களை படிப்பதற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ் இந்த பிரயாணத்துக்காக அல்லாஹ் தரக்கூடிய கொடை சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் நேசாக்குவான். அபு தர்தா ரலியல்லாஹு அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தார் நன்மாராயப்பர். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றுள்ள உலக வாழ்க்கையில் உலகத்துடைய வாழ்க்கையுடைய கட்டங்கள் முஸ்லீம்களை பொதுவாக, முஸ்லீம் அல்லாத தமிழர்களோ பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இவர்களுடைய சிந்தனை வித்தியாசமான, இவர்களுடைய சிந்தனை குறுகியது. எதை எடுத்தாலும் அவர்கள் உலகத்தை மாத்திரம் யோசிப்பார்கள். உலகத்தில் எப்படி நல்லா இருக்கிறது அவ்வளவுதான். எத்தனை மதம் இருக்குதோ அனைவர்களோடையும் பேசிப்பார்கள். ஆனால் முஸ்லீம்களாக எங்களுடைய சிந்தனை சகோதரர்களே, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அடுத்த இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சஹுடைய வாழ்க்கை. பர்சஹுடைய வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகரத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய சிந்தனை. உலகத்துடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை அதைவிட ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய மெத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து விடயங்களையும் பார்த்தாலும் சகோதரர்களை ஆச்சரியப்படுவோம். இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா இப்படி வாழ்க்கை, இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா எங்கட தலைவாணி யாரையாவது ஒரு வீட்டுல எங்கட தலையணைய எடுத்து பார்த்தா அது பஞ்சுதான் இருக்கு. எங்கட யார வீட்டிலையும் உள்ள தலையணைகளுக்கு ஓலை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணை ஹஷூ லீஃப் ஓலை, ஓலையை நிறைச்சுதான் தூங்கினார். இப்ப நாங்க ஓலையை நிறைச்சி ஒருத்தர் தூங்கினா என்ன சொல்லுவோம்? எங்க எல்லோருடைய வீட்டுடைய பெட்டும் எங்களுக்கு தெரியும், எல்லாரும் எவ்வளவு பஞ்சு எவ்வளவு தூக்கம் போகுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பினா அப்படியே உடம்பு நிறைய அடையாளம் இருக்கு, பாயுடைய அடையாளம். இவ்வளவு பெரிய ஒரு நபி. என்ன மிக்க சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சாதாரணமானது, எப்படியும் வாழலாம் என்பதுதான் உலகத்துடைய நியதி. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துவாவை படித்ததுதான் என்ன, முஸ்லீம்கள் இருக்கிறாங்களாம் அவங்க துவா கேட்பாங்களாம், என்ன துவா? எல்லாரும் பாடம் தானே சொல்லுங்க, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அதாபன்னார். மூணு துவா ஒரு துவா உனக்கு இருக்கு. என்ன துவா? முஸ்லீம்களுடைய துவா இல்ல, யா அல்லாஹ் உலகத்திலையும் ஹசனாவ நல்லது தான். ரெண்டாவது நல்லதுதான். நரகத்தை விட்டு எங்களை பாதுகா. இந்த மூணும் சேர்ந்த துவா யார துவா? யார துவா? முஸ்லீம்களுடைய துவா, உண்மையான முஸ்லீம்களுடைய துவா. ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்றார் இவங்களுக்கு இந்த பர்சக் ஆகரம் எல்லாம் விளங்க, எந்த நேரமும் அவங்களுக்கு துனியா மட்டும்தான். அவங்களே அல்லாஹ் சொல்றேன் கொஞ்சம் பேர் இருக்காங்களாம் எப்பயும் கேட்கறது அல்லாஹ் துனியாவத்தா துனியாவத்தா துனியாவத்தா துனியாவத்தா. துனியா நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், அல்லாஹ் கேட்க வரேன்டா சொல்றேன். கேளுங்க, இதோட சேர்த்து ஆகரத்தோட வெறும் துனியா இல்ல, வெறும் துனியாவை கேட்பாங்க அல்லாஹ் சொல்ற. அவங்களுக்கு ஆகரத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது. எண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையில நாங்க அதிகமானவங்க 40 வயது அடைஞ்சிட்டோம், 40 வயது 30 வயது வயதானவங்க இருக்கிறோம் இந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் முடிஞ்சிடும், உலக வாழ்க்கை முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, இரண்டாவது வாழ்க்கை ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கைக்கு என்ன பேர் சொல்றது? என்ன சொல்றது? ஆலமுல் பர்சக். ஆலமுல் ஆலமுல் பர்சக்ல எங்கட வாப்பா வாப்பட வாப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எங்கட உம்மா உம்மாட உம்மாவெல்லாம் எங்க இப்ப ஆலமுல் பர்சக். சகோதரர்களே, இன்று 8 மணிக்கு உங்கட உயிர் பிரிஞ்சிட்டு வை, அல்லாஹ் ஆயுள தரணும், நீண்ட ஆயுள தரணும். 8 மணிக்கு உயிர் பிரிந்தால் 8:05 ஆலமுல் பர்சக். 8:05 எங்க ஆலமுல் பர்சக். ஆலமுல் பர்சக் அண்டா என்ன? அநியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய சொகுசுகளை நாங்க தேடுறோம். மனிதன் அப்படித்தான், ஸ்ரீலங்கால வாழ்ந்து பார்த்தோம், சரி வரல, ஜெர்மனுக்கு வந்துட்டோம், அதோட கொஞ்சம் சொகுசா இருக்கும், நல்லா இருக்கும், அல்ஹம்துலில்லா சந்தோஷம். இங்கிலாந்துக்கு வந்துட்டோம், கனடாவுக்கு வந்துட்டோம், ஒவ்வொரு நாட்டையும் நல்ல எல்லாருக்கும் விருப்பம். அநியமிக்க சகோதரர்களே, இப்ப யோசிங்க, இந்த ஆலமுல் பர்சக்குக்கு நாங்க தயாரா இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இதுவரைக்கும் உலகத்தில உயிர்கள் பிரிந்ததை எங்கட அப்பா உதாரணமா, எங்களோட உம்மோட அம்மா உதாரணமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஃபிரௌன் அபூ ஜஹில் எங்களுக்கு தெரிஞ்சாங்கல்ல இருக்காங்களா இல்லையா? எங்கட காலத்துல வாழ்ந்த எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு மோசமானவங்க இருக்காங்களா இல்லையா? சரி, இந்த பலஸ்தீன்ல ஷுஹதாக்கள் எல்லாம் எங்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, இது கட்டாயம் படிக்க வேண்டிய அறிவு. ஏனென்றா பர்சக நாங்க தயார் செய்வோம். இவங்கள ரூஹ் எல்லாம் எங்க இருக்குது? இந்த உடம்பு இருக்குது. இந்த உடம்புக்குள்ள இருந்து ரூ வழியாகும். ரூ வாயால வழியாக எங்க போகுது சகோதரர்களே? இந்த ரூ ஐந்து இடங்கள்ல போய் இருக்குது. எத்தனை இடங்கள்ல? இதுதான் பர்சக், இதுதான் பர்சக். எங்கட கட்டைய கொண்டு போய்த்தான் மண்ணுக்கு வைக்கிறது. ஏன் மின்னா ஹலபனாகும் வஃபியா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரதன் உஹ்ரா. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், மண்ணுக்கு தான் திரும்ப எடுப்போம். உங்களை திரும்ப ஒரு நாள் இந்த மண்ணிலிருந்து தான் எழுப்பாட்டுவோம். அல்லாஹ் சொல்றான், இது நம்பிக்கை ஈமான். இந்த ரூஹுகள் எங்க இருக்குது? முதலாவது நபிமார்களுடைய ரூ. யார் ரூ? இந்த உலகத்தில் ஆக சிறந்தவருடைய ரூ. இந்த ரூஹ் இருக்குது சகோதரர்களே, இல்லீன நடத்தல். அந்த இடத்துக்கு எந்த ரூபும் போக இல்ல. ஆக குவாலிட்டியா நடந்தான் அந்த இடம். ரெண்டாவது சுஹதாக்களுடைய ரூ. சுஹதாக்கள் என்ன? ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதா இல்லையா? ஹம்சா ரழியல்லாஹு முஸா பின் உமைர் ரழியல்லாஹு அப்துல்லா பின் ஜஹஷ் ரழியல்லாஹு சஹாபாக்கள் ஜாஃபர் ரழியல்லாஹு எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. கை வெட்டப்பட்டது, கால் வெட்டப்பட்டது, வகுறு கிழிக்கப்பட்டது. இந்த பலஸ்தீன்ல சுஹதாக்கள் போறாங்களா இல்லையா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு துஆ கேட்பாங்க, அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலி. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தா. ஏன் கேட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் ரெண்டாவது இடம். அவங்களுக்கு எத்தனாவது இடம்? ரெண்டாவது இடம். அவங்க எங்க இருக்காங்க? இதுவரைக்கும் இன்று வரைக்கும் உலகத்தில் ஷஹீதாக்கப்பட்டவங்க எல்லாருமே அல்லாஹ் அவங்கள ரூஹ பறவைக்குள்ள அல்லாஹ் போடுறான். எதற்குள்ள போடுறான்? அந்த பறவை என்ன செய்யுது? சுவர்க்கத்தை சுத்தி திரியுது, சுவர்க்கத்துடைய பழங்களை சாப்பிடு. அல்லாஹ்வுடைய அரசியல கூடு இருக்குது, அதுல போய் தங்குது. நாங்க கூடு செல்ல போல கிளி கூட்டு நினைச்சிடாதீங்க, புறா கூட்டு நினைச்சிடாதீங்க. அல்லாட அரசுங்கிறது இந்த ஏழு வானத்தை கொண்டு போய் அல்லாட குருசியில வைத்தா பெரிய மைதானத்துல வளையத்தை வச்ச மாதிரி. குர்சியை கொண்டு போய் அல்லாட அரசியல வைத்தா பெரிய ஒரு மைதானத்துல சகலொண்டு வளையண்டு வச்ச மாதிரி. சின்ன சின்ன கூடி இல்லை இதெல்லாம். அதனால அல்லாஹ் சொல்ற, இந்த ஷஹீதான யாருமே மௌத்தாகல. ஷஹீதான யாருமே என்ன செய்யல? மௌத்தாகல, ஹயாத்தோட வாழ்றாங்க. ரெண்டாவது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா? மூன்றாவது ரூஹ் தான் முஃமீன்களுடைய ரூஹ். உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் மார்க்கம் என்று வாழ்ந்தாங்களே, இவங்கட ரூஹ். இவங்கட ரூஹ் எங்க போகுது? இவங்கட ரூஹும் சகோதரர்களே சொர்க்கத்து தான் போகுது. அல்லாஹ் சொர்க்கத்துல பறவைக்குள்ளதான் போடுறான். வித்தியாசம் என்ன தெரியுமா? சுஹதாக்களுக்கு சாப்பிடலாம், மூமிங்களுக்கு சாப்பிடல. மூமிங்களுக்கு என்ன செய்யலாது? சாப்பிடலாது. பறவைகளுக்கு ரூஹ் இருக்குது, அவ்வளவுதான். இது மூன்றாவது. நான்காவது, முஸ்லிம் ஆனா பாவி இருக்காங்களா? அப்படி என்ன சரி? முஸ்லிம் ஜும்மா முஸ்லிம் எம்பாங்களே, ஜும்மா முஸ்லிம் எம்பாங்க. முஸ்லிம் தான் ஹராம் வாழ்க்கையில், முஸ்லிம் தான் ஃபர்லுகள் இல்லை, ஹஜ்ஜி செய்யல, நோம்பு பிடிக்கல, தொழல்ல, முஸ்லிம் மௌத்தாயிட்டார். இவர ரூஹ் எங்க போகுது? இவங்களோட ரூஹ் போற இடத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கனவுல காட்டினான். ஒரு நாள் சுபகுடைய தொழுகையை தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, கனவு கண்டீங்களா யாராவது? இல்லையா ரசூலல்லா, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு. ரெண்டு பேர் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க என்று கனவு, பெரிய கனவு, புகாரியுடைய பெரிய ஹதீஸ். அந்த கனவுல தொழுகை இல்லாதவங்களுடைய தலை உடைக்கப்படுறது, வட்டி சாப்பிட்டவங்களை இரத்த ஆறுல அல்லாஹ் ஓட வைக்கிறது. இதெல்லாம் பார்த்தா நபியோ, இது யாரு கண்டா? முஸ்லிம். ஆனா பாவி. என்ன வாழ்க்கையில் இது? பர்சஹ்ல. பர்சஹுடைய வாழ்க்கையில் அப்படியேதான் அவங்களுக்கு. சகோதரர்களே, ஐந்தாவது ரூ, ஐந்தாவது ரூஹு யாரு? இந்த உலகத்தில் வாழ்றவங்களே காஃபிர்கள். காஃபிர் யார்? அல்லாவை நம்பாத அவ்வளவு பேர். அல்லாவை நம்பாத அவ்வளவு பேருக்கு பேர் என்ன? அது என்ன பேர் அறிக்கலாம்? என்ன மதமாக இருக்கலாம்? இவ்வளவு பேர் ரூகம் எங்க போகுது? இவ்வளவு பேர் ரூகம் போற இடத்துடைய பேர் தான் சிஜின் ஜெயின், நரகத்துடைய சிஜின் ஏட்டுலதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஐந்து இடத்துல ரூகு போயிருக்கு. விலைஜ நான் சொல்றது இப்ப என்ன முக்கியமான விடயத்துக்கு வரப்போறேன், அதான் இந்த அஞ்சை சொல்றோம். என்ன வாழ்க்கையில் இது கட்டாயம் படிக்கும். சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், தேவையில்லாத விடயங்களை படிக்க போய் தேவையான விடயம் படிக்க நேரம் இல்லை. தேவையில்லாத விடயங்களை படிச்சு படிச்சு படிச்சு இன்றைக்கு தேவையான விடயம் படிக்கிறதுக்கு அது தேவையில்லை. அது விடுவோம். இந்த பர்சஹுடைய வாழ்க்கை என்பது சகோதரர்களே, யாரும் இதுல கருத்து வேறுபாடு இல்லை, யாரும் சண்டை பிடிக்க மாட்டாங்க இதில். இந்த விடயங்கள் வருசகா எல்லாருக்கும் தேவை. ஏனெண்டா தெரியாம போயிட்டோம் வேண்டாம். அது மரணம் எப்ப வரும் தெரியாது, மவுத் எப்ப வரும் தெரியாது. ஆனா வருசக ரெடியாக்கி வைத்துக் கொள்ளும். எத்தனை வருஷம் வருசக சகோதரர்களே? உலகத்தில் 100 வருஷம் வாழ்ந்துட்டோம். வருசக எத்தனை வருஷம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் ஆகி எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 1400 வருடம் ஆயிடு. பெங்க இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பர்சக் எத்தனை வருஷம் ஆயிட்டு? இப்ப யோசிங்க, எவ்வளவு முக்கியமா பர்சக். ஆதம் அலைஹிஸ் ஸலாம் உலகத்துல வாழ்ந்தது 1000 வருஷம். இன்றைக்கு பர்சகுடைய வாழ்க்கையில ஆதம் அலைஹிஸ் ஸலாம் 6000 வருஷமா இருக்கிறார். எத்தனை வருஷமா? எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது? எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது சகோதரர்களே? ஒரு புத்திசாலிதான் இதெல்லாம் யோசிப்பார். புத்தி அற்றவன் பர்சக பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான், அது எங்களுக்கு தேவையில்லம்மா. ஆனா கண்ணை பொத்தி அத முன்னுக்கு ஃபேஸ் பண்ணும் பொழுது என்ன செய்யுது? நீங்க எவ்வளோ தேவையோட வந்திருக்கிறீங்க, நானும் தேவையில்லாத பேச்சு பேசலாது. யாசிர் மோனையும் சொன்னாரு, 1.5 மணிக்கு பேசலாம் அசுரதண்ட. என்ன தேவையோட வந்திருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ். பர்சக் மட்டும் போதும் எங்களுக்கு. இந்த மிக முக்கியம் பர்சக் மட்டும் போதும் எங்களுக்கு. இந்த மிக முக்கிய

என்ன ரக்காத்து புலியாயுவல் காபிரும் இந்த ரெண்டு ரக்காத்துடைய நன்மைய அல்லாஹ் தந்தா எங்க கொண்டு வைக்கிறது? நன்மை தெரியுமா? அதுக்கு சுபஹ் தொழுகை விடுங்க, இஷா தொழுகை விடுங்க, அந்த ஃபஜ்ருடைய சுன்னத் ரெண்டு ரக்காத் இருக்குது. இதுக்குரிய நன்மை என்ன தெரியுமா? கைரும் மின துன்யா வமா ஃபியா, இந்த உலகம் உலகத்தை விட சிறந்ததுன்னு சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு முழு ஜெர்மனியும் எழுதி தந்தா அன்றைக்கு கூட நாலு எப்படி சுவிசர்லையும் தந்தா ஒரு ஆளுக்கு, வேற எல்லாருக்கும் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு இல்ல. ஐரோப்பா வழியும் தந்தாச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நாள்? சகோதரர்களே, ஃபஜ்ருடைய சுன்னத் ரெண்ட காத்தொழுதா உள்ள நன்மை எங்க வைக்க கொண்டு போய் இதெல்லாம். அதனாலதான் எங்களுக்கு பர்சக் முக்கியம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த பர்சகுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். புதிய ஒரு வாழ்க்கை என்ன ஆரம்பிக்கும்? இப்ப நீங்க, நாங்க எல்லாம் ஜெர்மனுக்கு வந்தோம். ஜெர்மனுக்கு வந்த முதல் நாள் ராவ் எப்படி தெரியும் சொல்லு பாபு? தனிய வந்தவங்களா? குடும்பத்தோட இல்ல. ஜெர்மனுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்திருக்கும்? தலைவாணி நலஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் அழுதிருப்பாங்க, சமைக்கவே தெரியாது, முட்டை கூட முறிக்க தெரியாது. ஸ்ரீலங்கால ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியா, என்ன செய்ய சமைக்கணும், என்ன செய்ய என்ன செய்ய. இன்னொரு வாழ்க்கை ஆரம்பமா இல்லையா? தமிழ் பேசி பழகினவங்க, இந்த நாட்டுடைய பாச எல்லாமே வித்தியாசம், காசி வித்தியாசம், மனித முகம் வித்தியாசம். ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு ஒரு இரவு நினைச்சா நிம்மதி வருதில்லை, தூக்கம் வருதில்லை. கேட்டாங்க, எந்த இரவு? சொன்னாங்க, கபருடைய முதல் இரவு. கபருடைய முதல் இரவு நினைச்சா எனக்கு தூக்கம் வருதில்லை. இவ்வளோ பஞ்சர மெத்தையில தலவாணியில தூங்கின நான் என்னை கொண்டு போய் வச்சுட்டு வந்தா நான் என்ன செய்ய போறேன் கபருக்குள்ள? இதுதான் பர்சக். நீடிச்சுட்டே போகும் சகோதரர்களே, நீடிச்சுட்டே போகும் பர்சக். இந்த பர்சகுடைய வாழ்க்கை அதனுடைய முதல் தினம் தான் நாங்க மவுத் ஆகுற தினம். மவுத்தை பத்தி கதைச்சதால மவுத்து வரும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு அது மூட நம்பிக்கை. மரணத்தை பத்தி கதைக்கணும் ஏன் தெரியுமா? தயாரா? ஆகரத்தை பத்தி பேசல, நான் பர்சக் நடுவுல உள்ள ஒரு வாழ்க்கையை சொல்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சாதுபின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ஷஹீத். இவர் சுஹதாக்களுடைய, அதுவும் ஹந்தக்குடைய ஷஹீத். இவர் சாதுபின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி ஸாத் பின் முஆத். சொன்னாங்க, ஸாத் பின் முஆதுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுட அர்ஷ் நடுங்கியது யா ரசூலல்லாஹ். யார மௌத் செய்தி கேள்விப்பட்டு? எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் அப்ப ஸாத் பின் முஆத், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுட நேசரா இருந்திருப்பார். அர்ஷ் நடுங்குதுண்டா, ஜனாசா ரெடி ஆக்கியாச்சு. ஸாத் பின் முஆத் ரலியல்லாஹு கையில தான் காயம், அந்த ரத்தம் அப்படியே ஓடிட்டு வருது மதீனாவுல, அவ்வளவு ரத்தம். ஷஹீதாகிட்ட பக்கீல கபர் தோன்றார் அடக்கிறது. பக்கீல கபர தோன்றார் யாரு? அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹ். கபர தோண்டக்குள்ளே சொல்றார், கஸ்தூரி வாட வருது கபருக்கு இருந்து. என்ன வாட வருது? கஸ்தூரி வாட வருது, கபர் கஸ்தூரி ஆயிடுச்சு. ஜனாசாவை தூக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க, ஸாத் பின் முஆதுடைய ஜனாசாவை கொண்டு போ. எவ்வளோ சிறப்பறி, அரிஷ் நடுங்குது, 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க ஜனாசாவை கொண்டு போக, கபருக்கு இருந்து கஸ்தூரி வாட வருது, முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஜனாசாவை கபருக்கு வச்சதோட கபர் பிடிச்சிட்டு, கபர் என்ன செஞ்சிட்டு, கபர் பிடிச்சிட்டு, கபர் பிடிச்சதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார். உடனே சொன்னாங்க சஹாபாக்கள், தக்பீர் சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபர் விட்டுட்டு கபர் பிடிக்க.

0: இந்த ஹதீஸ அறிவிச்சிட்டு இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாரையாவது ஒருவரை கபர் பிடிக்க கூடாது என்று இருந்தால் அது சாத்பின் முஆத் பிடிச்சிருக்கப்படாது. செய்தி கேள்விப்பட்டு அரிசி நடுங்குமா? அவ்வளவு பெரிய ஆகல நாங்க. எங்கட மையத்துக்கு 70,000 மலக்குகள் வருவாங்களா? எங்கட கபரு கஸ்தூரியா வாடை ஆகுமா? எங்கட மையத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கி இருக்கிறாங்களா? இல்லையே. வெளி நிலைமை என்ன? அதனாலதான் சகோதரர்களின் முக்கியம் இந்த பர்சகுடைய வாழ்க்கை மிக முக்கியம். இந்த பர்சகுடைய வாழ்க்கையை செய்து கொள்றதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யும்? எல்லாரும் ஒரு அமல செய்யா செய்வீங்களா? இன்ஷாஅல்லாஹ். என்ன பர்சகுக்கு தான் மஹ்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் உள்ள நேரத்தை பொறுமதியாகும். என்ன செய்யணும்? எப்பிருந்து எப்ப நேரத்தை? மஹ்ரிப் டு இஷா. இந்த மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையுள்ள நேரத்தில் விசேடமா என்ற பெண்கள் மஹ்ரிபை தொழுத முசல்லாவிலே இஷாவை தொழணும். இடைப்பட்ட நேரத்தில் சகோதரர்களே, குர்ஆன்ல உள்ள சூரா தான் சூரத்துல் முல்க். என்ன சூரா? சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்க மௌத்தாகிற நாள் வரைக்கும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். தயாரா இன்ஷா அல்லாஹ்? நான் உங்களுடைய விளங்கப்படுத்த போற அந்த சூரா வேறொன்றும் இல்லை, 30 ஆயத்து தான், மிச்சம் இல்லை. ஏன் இதை ஓதணும்? என்ன பர்சா? ஒரு வாப்பா மகன் கேட்டாரா, மகன் நான் மௌத்தான என்ன செய்வாய்? மகன் மகன் தானே நமக்கு விசுவாசி, கூட்டாளிய விட அவனுக்கு தான் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். மகன் சொன்னா, வாப்பா கிட்ட, வாப்பா நீங்க அப்பாக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு செய்வேன். நீங்க அப்பாக்கு என்ன செஞ்சீங்க? அப்பாட மையத்தை அடக்கிட்டு கூட்டாளி மேட கோப்பி குடிச்சிருந்தீங்க, அவ்வளவுதானே. அவ்வளவு அவசரமா கோப்பி, அவ்வளவு அவசரமா டீ சாப்பாடு முடிச்சு, அவ்வளவு அதே தான் உங்களுக்கு செய்வோம் வாப்பாண்டாம். அவன் இதைத்தான் செய்ய போறான் எங்க பிள்ளை, இதைத்தான் செய்ய போறான் எங்களுக்கு எங்க பிள்ளை, அவ்வளவுதான். நாங்க எதை செஞ்சோமோ அதுதான் எங்களை மனைவி செய்ய போறான். நாங்க எங்கட மனைவியே எங்கட பிள்ளைகளை மஹ்ரிப் டு இஷா முசல்லாவுல பழக்கம் இல்ல, மஹ்ரிப் டு இஷா தபாரக் அல்லதி ஓதல்ல, எங்கட மௌத்தண்டைக்கும் எங்கட மகன் கரம் போட்டு அடிப்பாங்க, எங்கட மனைவி அதே டிவியில் இருப்பாங்க ஸ்ரீதேவி, எங்கட மனைவி அதே படத்துல இருப்பாங்க. ஏன் பழக்கம் இல்லையே? நாங்க எங்கட மருசாக நாங்க செய்யலையே. அதனாலதான் சகோதரர்களே, குடும்பம் குடும்பமா இருந்து தபாரக் அல்லதி ஓதும். என்ன வேலை இருந்தாலும் மஹ்ரிபுக்கு இஷாவுக்கும் இடையில பிள்ளைகளை உட்கார வச்சு, ஒரு நோய் பிள்ளைக்கு வந்தா தடம் விடமாட்டோம் நாங்க, மனைவிக்கு ஒரு நோய் வந்தா கஷ்டப்படுறோம், பர்சஹ்ல மாட்டிக்கொண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்க ஓதுவாரோ அல்லாஹ் கபருடைய ஃபித்னா விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எவ்வளவு பாக்கியம்! சூரத்துல் முல்க் 30 ஆயத்துடைய சூரா குர்ஆன் இருக்குது, யார் ஓதுவாரோ கபருடைய ஃபித்னா விட்டு பாதுகாக்கப்படுவார். அவ்வளவு பெரிய ஒரு ஆயத்தை அல்லாஹ் கையில தந்திருக்கார், 30 ஆயத்து தான். அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்க்கில ஈமான படிச்சு தரானே, கருத்தை விளங்கி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். கருத்தை விளங்கி ஓது. போனுகள் இருக்குதா? சூரத்துல் முல்க் எடுங்க பாபு, உட போனுகள் இருக்குமே எடுங்க. மாலைதீவுல எல்லாரும் போன் பார்த்துட்டு இருப்பாங்க, பக்கத்தோய் பார்த்தா போன் பாக்குறதுல குர்ஆன் ஓது, குர்ஆன தான் பார்த்து ஓதணும். அவனோட பழக்கம் பள்ளியல்ல, சின்ன சின்ன பலகையில சுத்துறா ஒன்றிய என்னன்னு பார்த்தா போன் வைக்கிறது, என்னதுக்கு போன் வைக்கிறது.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.

0: பத்து ஆயத், பத்து ஆயத்தை முடிச்சுட்டு மத்த பத்து ஆயத்துக்கு போகும். அல்லாஹ் என்ன சொல்றார், ஏன் இது இந்த சூராவை ஓதினா கபருடைய பித்தினால இருந்து பாதுகாப்பே கிடைக்கும். அல்லாஹ் சொல்றார், எப்படி தொடங்குறான்,
1: تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير.
0: அல்லாஹ் சொல்றான், எவன் வசம் ஆட்சி இருக்குதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். முழு உலகத்துடைய ஆட்சி யார கையில இருக்குது? யகுதிய கையில இருக்குது இல்ல, அல்லாஹ் கையில இருக்குது. அல்லாஹ் கையில தான் ஆட்சி இருக்குது.
1: تبارك الذي بيده
0: الايمان. ஒரு மகரிபுக்கு பிறகு கருத்த விளங்கி ஓதினோம், ஈமான் கூடுமா குறையுமா? கூடும்.
1: தபாரக அல்லதி பியதிஹில் முல்,
0: பரக்கத் யார் தருகிறது? பரக்கத் அல்லாஹ் தான். எங்களுக்கு வாழ்க்கையில சொத்துல செல்வத்தில பரக்க செய்யணும் யாரு? அல்லாஹ். அவன் தான் பரக்கத் பொருந்தியவன். அல்லாஹ் சொல்றான்,
1: வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
0: அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தியுடையவன். அல்லாஹ் கதீர், அல்லாஹ். நாங்க கேட்கிறதா, அல்லாஹ் இந்த பலஸ்தீன பாதுகாக்க இல்லாதா, இந்த கஸாவை பாதுகாக்க இல்லாதா? ஏ 1923 முந்தி பிறந்திருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டோம் நாங்க. யார் இந்த கேள்வி? யாரும் எப்ப பிறந்திருந்தா? 1923 கேட்டிருக்க மாட்டோம். நாங்க செஞ்ச, எங்களை வாப்பா மார் செஞ்ச மடத்தனம் அவ்வளவு. அடிக்கடி நான் பயான சொல்றது, ஒரு ஹோட்டல் எழுதிருச்சா சாப்பிடுங்க, பேரன் பில் காட்டுவான். என்ன எழுதிருச்சா? நீங்க சாப்பிடுங்க, பில் காட்டுறாலையா? பேர் உங்களோட பேரன் பில்ல காட்டுவான், நீங்க சாப்பிடுங்க நிம்மதியா. நல்லா சாப்பிடுறாரு, பிரியாணி எல்லா கோழி மீன் சாப்பிட்டு முடிஞ்சதோட வெளியே வர போல வந்து பில்ல கொடுத்தாங்க. அவர் காட்டினாராம், எழுதிருக்குதே நீங்க சாப்பிடுங்க, பேரம் பில் கட்டுவாருன்னு. அதுக்கு அவன் கடைக்காரர் சொன்னாங்கன்னா, நீங்க தான் பேரன், நீங்க தான் யாரு? உங்களோட அப்பா சாப்பிட்டு போட்டு போயிட்டார். உங்களோட அப்பா சாப்பிட்டு போடும், எங்களோட அப்பா அம்மா திண்டுட்டு போனதுக்கு தான் நாங்கள் அடி வாங்குறோம். அவ்வளோ அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அழுவீங்க, கண்ணால் உங்களுக்கு கண்ணீர் வரும், சில ரத்த கண்ணீரும் வரும் சில நேரம். ரத்த கண்ணீரும் என்ன வரலாம் சில நேரம், அது அப்படித்தான் வரலாறு இருக்குது. அல்லாஹ் கதீர் தான். அல்லாஹ் எங்களை வச்சிருந்த இடம் வேற, முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹ் வைத்திருந்த இடம் என்ன வேற, ஆனா நாங்களே எங்களுக்கு அநியாயம் பண்ணி கொண்டோம் அவ்வளவு. அது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல அல்லாஹ் கதீர் என்பதை எங்களுக்கு காட்டுவான் இன்ஷா அல்லாஹ்.
1: தபாரக அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்
0: என்று சொல்லிட்டு முதலாவது. இரண்டாவது ஆயத்,
1: الذي خلق الموت والحياه.
0: உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்தார். ஹயாத் தந்தது யாரு? அல்லாஹ். ஹயாத் தந்தது யாரு? மௌத்த தரப்போறது யாரு? அல்லாஹ். ஏன் தந்தான்?
1: லியபிலுவக்கும்,
0: உங்களை சோதிப்பதற்கா, வாழ்றதுக்கு. இந்த ரெண்டு இந்த ஆயத்திலே எங்களுக்கு வாழ்க்கையுடைய அந்தரங்கம் விளங்கும்.
1: லியபிலுவக்கும்,
0: உங்களை சோதிப்பதற்காக. என்ன சோதனை?
1: ஐயுக்கும் அஹ்சனு அமலா,
0: உங்கள யார் அழகான அமல் செய்கிறார்? என்ன சோதனை? எப்படி அமல் செய்யும்? அஹ்சன் பேர் இருக்குதா, ஹுஸ்னான் பேர் இருக்குதா? அஹ்சன், ஹுஸ்னா, ஹஸ்னா எல்லாம் அழகு, அழகு, அழகு. ஹஸ்ஸான், ஹசன், ஹுசைன் எல்லாம் அழகு. முஹ்சின்,
1: அஹ்சனு அமலா,
0: அழகான அமல் என்ன? இக்லாஸ். அழகான அமல் என்ன? இக்லாஸ். வலது கையால கொடுத்தா இடது கைக்கு தெரியப்படாது. வலது கையால கொடுத்தா எந்த கைக்கு தெரியப்படாது? இப்ப மனைவிக்கு தெரியணுமா? இடது கைக்கே தெரியப்படாதுடா. ஃபேஸ்புக்கு தெரியணுமா? சோசியல் மீடியாவுக்கு தெரியணுமா? அஹ்சனு அமலா, வலது கையால கொடுத்தீங்களா அதோட மறந்துருங்க கொடுத்தது. அஹ்சனு அமலா, தொழுதீங்களா பேணுதலா தொழுங்க. அஹ்சனு அமலா, ஹஜ் செஞ்சீங்களா அது மாதிரி செய்ய. ஹஜ் அஹ்சனு அமலா. அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்தது.
1: லியபிலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா.
0: இஜ்துமா செய்யறீங்க மாதாந்தம். அஹ்சனு அமல் இக்லாஸோட செய்ய, அல்லாஹ்வுக்காக செய்ய. குரூப் சேர்க்கிறதுக்கு வாடா, குரூப் சேர்க்கிறதுக்கு வாடா, பார்ட்டி சேர்க்கிறதுக்கு வாடா, குரானை படிக்க செய்யறதுக்கு அவ்வளவு.
2: செலவழிங்க. ஏனண்டா தமிழ் ஜும்மாவும் இல்லை, இங்க தமிழ் ஜும்மாவும் இல்லை. நாங்க கரடால தமிழ் ஜும்மாவை சேர்த்து வச்சிருக்கோம், தொடங்கி வச்சிருக்கோம் தமிழ் ஜும்மா. ஏ தமிழ் ஜும்மா, ஜும்மாவாவது தமிழ்ல நடக்கணுமா இல்லையா? அவளுக்கு எவ்வளவு ஆசரிக்கும் விளங்குதே. கனடாவில் உருவாக்கி வச்சிருக்கு தமிழ் ஜும்மா, எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அல்லாஹ்வால. தியாகம் எல்லாம் கஷ்டம் தான், உலகத்தில் ஒன்றும் லேசா உருவாக்கல. அப்ப உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை தான் லேசி. உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு இச்சித்துமா சேருங்க, குர்ஆன படிங்க, அல்லாஹ்வுக்காக சேருங்க, அல்லாஹ்வுக்காக பிரிங்க, அவ்வளவு. அஹ்ஸனு அமலா அல்லாஹ் சொல்றான். ஏன் நீங்க இப்படி அமல் செய்யணும் தெரியுமா? இந்த முழு உலகம் ஏன் அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஆயத்துல அல்லதி ஖லக ஸபஅ ஸமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்றா ஏழு வானத்தை தட்டு தட்டாக படைத்தார். எத்தனை வானம் இருக்குது? இன்னும் உலகம் வானத்துக்கிட்ட போகல, ஏழு வானம் இருக்குது. ஸபஅ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபி ஖ல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத், அல்லாஹுடைய படைப்பிலே எந்த குறையும் நீ பார்க்கல. வானத்தில் ஏதாவது குறை இருக்குதா? எங்கேயாவது உடஞ்சி உழுது வாகனம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய வானம், தூண் இல்லாத வானம். மா தரா ஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத், அல்லாஹ் சொல்றான் ஃபர்ஜில் பஸர், திருப்பி திருப்பி பாரு. ஹல் தரா மின் ஃபுதூர், ஏதாவது வெடிப்பிருக்குதான்னு பாரு வானத்தில். எங்கட அல்லாஹ் இவ்வளவு சக்தி மிக்க அல்லாஹ். இன்றைக்கு அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவன் தண்டை தண்ட சிலைய பின்பற்றி எவ்வளவு தைரியமா இருக்கிறான். எங்களுக்கு ஏன் தைரியமா இருக்கல? ஏன் தைரியமா எங்களுக்கு இருக்கல தெரியுமா? நாங்க துண்டு துண்டா பிரிச்சிட்டோம். எங்களுக்குள்ள மன கசடு கூட ஒத்தன ஒத்தனு காட்டல. நீங்க பார்த்திருப்பீங்களே, ஒரு மாட்டை ஒரு புலி ஒரு சிங்கம் வந்து பிடிக்கும் பொழுது மத்த மாடு என்ன செய்யுது? பார்த்துட்டு சிரிக்குமா, கொம்பால் அவனை கொத்துமா? பார்த்திருப்பீங்க எல்லாரும், ஒரு மாட்டை புலி குடிக்கும் பொழுது மத்த மாடு பார்த்துட்டு சிரிக்குமா என்ன செய்யும் சொல்லுங்களா? கொஞ்சம் கும்பல கொத்துதா இல்லையா? இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு மிஸ் இருக்கு. இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு துருக்கிக்கு, இதுதான் எங்கட நோய். நீ லட்சத்தை கொள்ளு, பிள்ளைகளை கொள்ளு, எல்லாத்தையும் கொள்ளு, நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம். நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம், நீ கொள்ளு, முஸ்லீம்களை கொள்ளு, நாங்க சிரிப்போம். எங்க அல்லாட உதவி இறங்கு. இந்த மாட்டுக்குள்ள ஒரு உணர்வு, பக்கத்து சோட்டானுக்கு இல்லாம போயிட்டு. ஸ்ரீலங்கால இருக்கிற எங்களுக்குள்ள உணர்வு பக்கத்து உள்ளவனுக்கு இல்லாம போயிட்டா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய குதிரத்துள்ள அல்லாஹ நம்பின நாங்க, அல்லாட உதவி அதுதான் எங்களுக்கு இறங்குது இல்லை, அவ்வளவு அந்த உணர்வு இழந்துட்டோம். அல்லாஹ் சொல்றான் ثُمَّ ارْجِعِ الْبَصَرَ كَرَّتَيْنِ يَنْقَلِبْ إِلَيْكَ الْبَصَرُ خَاسِئًا وَهُوَ حَسِيرٌ. திரும்ப திரும்ப பாரு இந்த வானத்தை, உன் பார்வைதான் கேவலமாக திரும்புமே தவிர என்னுடைய படைப்பில் எந்த விதமான குறையும் உன்னால் காணல. அவ்வளவு பெரிய கமாலியத்தை அடைந்தவன் அல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றார், எவ்வளோ டிசைன் பண்றால் தெரியுமா? நான் வலக்கத் ஸய்யன்னஸ் ஸமாஅ அத்-துன்யா பிமஸாபீஹ். துன்யாட வானத்தை பாருங்க, முதல் வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றார், இந்த முதல் வானத்தை நான் லைட்டுகளை கொண்டு நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறேன். இரவைக்கு பாருங்க, யாரு இதெல்லாம் கொள்ளுற? இவ்வளவு நட்சத்திரம் விழாம இருக்கிறே வானத்தில். அல்லாஹ் சொல்ற, நான் செஞ்சேன். இந்த சூரத்துள் முழுக்க கருத்தை விளங்கி ஓதுங்க சகோதரர்களை, ஈமான் கூடிடும், உங்களுடைய ஈமான் பலம் அடையும் இன்ஷா அல்லாஹ். வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், எரி நட்சத்திரம் இருக்குது வானத்துல. சில நேரம் நீங்க வானத்துல பாரு, நட்சத்திரம் உழுவுற மாதிரி. இந்த நட்சத்திரத்துக்கு அரபியில சுனஷிஹா என்ன சொல்றது? முந்தி பேர் வைப்பாங்க சாப்தீன், சாப்தீன் தெரியுமா? உங்களோட ஊர்ல இருப்பாங்க சாப்தி, சாப்தீன் இல்ல ஷிஹாபுத்தீன். என்ன பேரு? ஷிஹாபுத்தீன் தான் சாப்தீன், சாப்தீன்கிற ஷிஹாபுத்தீன் என்றால் மார்க்கத்துடைய எரி நட்சத்திரம். அல்லாஹ் இந்த நட்சத்திரத்தை வைத்து ஷைத்தானுக்கு எரியுது. ஷைத்தானுக்கு எரியத்தான் நட்சத்திரத்தை படைச்சிருக்கிறார்.
3: وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ وَأَعْتَدْنَا لَهُمْ عَذَابَ السَّعِيرِ.
2: அவங்களுக்குள்ள தண்டனை தான் சயீருடைய தண்டனை. இவ்வளவும் அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்லிட்டு அப்படியே நேர் அல்லாஹ் வாரா நரகத்தை பத்தி சொல்ற. எதை பத்தி சொல்ற? இப்ப நாங்க முஸ்லீம்கள், அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாக்கும், ஆண்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், யாரும் நரகம் போயிடப்படாது. சுரத்துல் முழுக்க நீங்க கருத்து விளங்கி ஓதினீங்கன்னா நரகம் போக மாட்டேன். இந்த முயற்சி எல்லாம் அதுக்கு நல்லடி எல்லாம் தேவையில்லை. இந்த இஜ்துமா இந்த பயான் வைக்கிறதுக்கு சமூகத்தை பாதுகாக்க அவ்வளவுதான். அதுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்ததை செய்யும். ஒரு ஆள் ரெண்டு பேர் மூணு பேர் செய்யலாம். இதெல்லாம் சமூகத்தை பாதுகாக்க. ஜும்மாவும் இல்லையே, தமிழ் ஜும்மாவும் இல்லையே, ஒரு பயானாவது ஒழுங்கா. போற போற இடங்கள்ல நீங்க பாருங்க, கனடாவில எல்லாம் குஜராத்திகள் வந்து பள்ளியை தொடங்கி உருதுல ஜும்மா. ஏன் இங்கிலீஷ்ல ஜும்மா ஓகலாம், பிரச்சனை இல்லை. சில பாசரிக்குது காது வரைக்கும் தான் போகும். சில பாசரிக்கு எது வரைக்கும் போகும்? சில பாசரிக்கு கல்பு வரைக்கும் போகும். கல்பு வரைக்கும் போற பாச எது? தாய் பாச. என்ன பாச? நீங்க மகனுக்கு இந்த தொச்சை படிச்சு கொடுத்துட்டீங்க, எல்லாம் படிச்சு கொடுத்துட்டீங்க, நல்லா பேசுறாரு மாஷா அல்லாஹ். ஆனா உங்களோட அன்பை தொச்சில விலகப்படுத்தியே தான், உங்களோட கவலையை தொச்சில விலகப்படுத்தேலா. பேசுறதுக்கு ஏத தாய் பாச இல்லையே. இங்கிலீஷ்ல நல்ல இங்கிலீஷ், ஆனா சரி நோம்பு 27 மட்டும் இடத்துக்கு துவாக்கு தமிழ், எனக்கு துவா தமிழ் துவா எனக்கு. கடைசி 10 மட்டும் தமிழ்ல பயா எனக்கு. ஏ இங்கிலீஷ்ல துவா கட்ட அழுக வருது இல்லை. இங்கிலீஷ்ல துவா கட்ட என்ன வருது இல்லை? அழுக வருது இல்லை. கனிமிக்க சகோதரர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். என்ன நரகம்? அல்லாஹ் இந்த சூரத்துல் முன்பு சொல்றான்,
3: وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير.
2: உலகத்துல வாழ்றவங்களே காபிர்கள் எல்லாருக்கும் அதாபு ஜஹன்னம். அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். அல்லாஹ் தாயோட இறக்கம் எங்க? உலகத்துல சகராத்திலேயும் இல்லை அல்லாஹ் இறக்கம். முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் விரிக்கிறாங்க உலகத்துல. முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் சக்கராத்திலையும் அடிதான். யாரும் மறுக்கல இதெல்லாம். அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தது சுக்ர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுங்க அவ்வளவுதான். கொண்டு போய் இஸ்லாத்தை கொண்டு போய் வேற மதத்துல சேர்த்து விட்டுறாதீங்க கல்யாணத்துக்காக. ஐரோப்பிய நாடுகள்ல மத்த மத்த நாடுகள்ல உள்ள பிரச்சின கல்யாணத்துக்காக மதம் மாறுற செஞ்சிடாதீங்க. அல்லாஹ் பாதுகாப்போ. நரகம் எவ்வளோ கெஞ்சி மையத்து கிடைக்காது கடைசியில், எவ்வளோ கெஞ்சி மையம் தரமாட்டான். கொண்டு போய் பத்த வச்சாட்டா பத்த வச்சது அடக்கிற லெபனான் மையத்தை கொண்டு போனோம். பெரிய முஸ்லீம் பெரியாக்கள் பார்த்தா பிள்ளைகள் போயிடுச்சு. அது யாரா இருந்தாலும் அல்லாஹ் தண்ட செல்லமாக அலைவ செல்லம வளர்த்த அபூ தாலிப் 8 முதல் 50 வரைக்கும் வளர்த்தவர் அபூ தாலிபா இல்லையா? ஆனா அபூ தாலிப் மௌத்தான காஃபிரா. நபி உங்களுக்கு அவ்வளவு கவல். அப்பாஸ் வந்து கேட்டார் ரதியல்லாஹு, உங்களை வளர்த்தவரே அல்லாஹ் அந்த ஷபா செய்யலாம் தானே? நபியும் சொன்னாங்க ஷபா செஞ்சேன், அல்லாஹ் நரகத்துடைய ஆக கடைசி தண்டனைய கொடுக்கிறதா சொல்லுகிறேன். அவ்வளவு நரகத்தோட்டு வெளிவரையில் அபு தாலிப் என்ன கடைசி தண்டனை? அல்லாஹ் நரகத்துடைய 2 செருப்பு அணிவிப்பான். செருப்ப போட்டதோட அபு தாலிபுடைய மூளை கொதிக்க தொடங்கும். நரகத்தோட்டு வெளியே வரைய உலகத்துல எங்கட வாப்பா, எங்கட தம்பி, எங்கட மகள், எங்கட மகன் இஸ்லாத்தோட்டு போயிட்டார். அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்றார்
3: வலில்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர்.
2: அடுத்த ஆயத்
3: இதா உல்கூ ஃபீஹா سمعوا لها شهيقا وهي تفور.
2: நரகத்துக்கு போறயா நரகத்துல போட பறறதா? உடுப்பனா உடுத்து நரகத்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போவான்? அல்லாஹ் இல்ல, நரகத்துக்கு போக விரும்ப மாட்டான் மனிதன். കാള കയ്യ കട്ടി നരകത്തെ കൊണ്ടുപോയി പോർ. അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല
3: സൂറ
2: നരകത്തിൽ പോടപ്പെട്ടാൽ നരകം സത്യം കൊടുക്കും. കഴുത സത്യം, നരകത്തിലെ സത്യം കത്തിയിരിക്കും നരകം. നരകത്തിലെ നെരുപ്പ് കൊതിച്ചിട്ടിരിക്കും. തുകിതി പോറുന്നതാ വേറൊരു കഥ. സൂറത്തുൽ മുൽക്കിൽ അല്ലാഹ് തെളിവുപ്പെടുത്തി ഒവ്വൊരു ഇനവും ഓതി ഓതി വിലങ്ങുന്ന അവളും കോവത്താൽ നരകം വെടിക്കും. കോവത്താൽ നരകം എന്നെ ചെയ്യും വെടിക്കും നരകം. ഗണ്യമിക്ക സഹോദരങ്ങളെ, നരകത്തില് പോയി മേശയിൽ ഉക്കാന്നിരിക്കുന്ന വേലല്ല നരകത്തിൽ. ടേബിളില് ഉക്കാന്നിരിക്കുന്ന ഉടന്തുറ ജയിലന്മാര് ടൈമിക്ക് സാപ്പാട് വരുമ്പോ നരകത്തില്. അതാവുടിയ ഉച്ചഘട്ടത്തെ അല്ലാ കൊടുപ്പാൻ ഇറക്കം ഇറക്കം അല്ലാടത്തെല്ലാം പോയി ഇറക്കം മുടിച്ച് വാൽക്കിയുടെ സന്ദർഭം ബർസഖ റെഡിയാക്കല്ലേ, ബർസഖ റെഡിയാക്കല്ലേ. നൂഹ് അലൈഹിസ്സലാത്തുടേ കൂട്ടം ഉണ്ടെങ്കിൽ മൗത്താഹി തൂഫാൻ അല്ലാ അളിച്ച് കിട്ടത്തട്ട് 5000 വർഷം. എത്രയായിരം വർഷം? 5000 വർഷമാ നൂഹ് അലൈഹിസ്സലാത്തുടേ കൂട്ടം ബർസഖ് ലംഘിക്കാൻ നെരുപ്പുള്ളിക്കാൻ. അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല സൂറാ
3: മിമ്മാ ഖതീആതിഹിം ഉഗ്രിഖു ഫഉദ്ഖിലൂ നാരാ മിമ്മാ ഖതീആതിഹിം ഉഗ്രിഖു.
2: അവ സഞ്ച പാവത്താൽ അല്ലാഹ് മൂൾഗടിത്താൻ
3: ഫഉദ്ഖിലൂ നാരാ
2: നെരുപ്പുള്ളിക്കാൻ. ഇതാ നമ്പിക്കങ്ങളെ. ഫിറൗ എവ്വളോ മോശമാണ് ഫിറാവ്. എങ്ങനെയാണ് ഫിറാവ് നെരുപ്പുള്ളിരിക്കാൻ ഫിറാവ് ബർസഖിന്?
3: അന്നാറു യുഅറദൂന അലൈഹാ ഗുദുവ വഅശിയ അദ്ഖിലു ആല ഫിറഔന ശദ്ദൽ അദാബ്.
2: നെരുപ്പ്. അല്ലാഹ് എങ്ങളെ പാതുകാക്കണം സഹോദരൻ. നസൂറ ഓതിപ്പാർ, കറുത്ത വിലങ്ങിപ്പാർ. ഇന്നേക്ക് വന്നതുടേ പ്രയോജനം അതാണ് കൂടി. ഇതോടെ മുടിച്ചിട്ട് പേത്തിരാതിങ്ങ സ്വന്തം മാറി ചെയ്യപ്പാറ്. അല്ലാഹ്
3: സുബ്ഹാന
2: ഗ്രൂപ്പ് ഗ്രൂപ്പ് അതാ പോറ നരകത്ത്. എവിടെ പോറ? അല്ലാ ഗ്രൂപ്പ് ഗ്രൂപ്പ് അത് അല്ലാ നരകത്ത്
3: പോടുവാൻ.
2: ഒവ്വൊരു കൂട്ടമാക പോടപ്പെടുമ്പോഴെല്ലാം
3: സഹലഹും ഖസനതുഹാ
2: നരകത്തുടേ വായുള്ള മലക്കുകൾ ഇരുപ്പാ. മലക്കുകൾ കേൾപ്പാങ്ങളാ
3: അലം യതികും നദീർ.
2: ഉലകത്തിലെ വാഴും പൊഴുതു എച്ചരിക്കയാളർക്ക് വരല്ലേ അവങ്ങൾക്ക്? അടേ ഇത് നരകത്തെ പറ്റി സൊല്ലിത്തരല്ലേ അവങ്ങൾക്ക്? ഒത്തരു സൊല്ലുവാങ്ങളാം
3: ഖാലൂ ബലാ ഖദ് ജാനാ നദീർ ഫകദബ്നാ വഖുൽനാ മാ നസ്സലല്ലാഹു മിൻ ഷൈ.
2: சொல்லுவாங்களா வந்தாங்க போய் பித்தோம் அவர் அசர் பயாமணி போட்டு சொன்ன அவ்வளோ எங்களுக்கு தபாரக்கல்லி எல்லாம் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் உருவாகுது இப்ப நாஸ்தீகம். நாஸ்தீகம் என்ன? இந்த முஸ்லீம் பொடியமாருக்கு சிந்தனையில் ஒரு குழப்பம். அல்ல அறிஞ்சானா மவுத் இருக்குதா கபர் இருக்குதா? நாஸ்தீகத்தை உண்டாக்குறோம் சிந்தனை
3: കൊഞ്ചപ്പേരാവ്
2: സഹോദരങ്ങളെ സിന്ധിക്ക മറ്റു വാരവാരം ചുമ്മാ നടക്കുമെന്ന പരത്തിനല്ലേ ഇല്ലയേ. മാതത്തുക്കൊണ്ടാവ് ഒരു സൂറാവ് എടുത്ത് പഠിങ്ങ പേശുക വിലങ്ങും കൊള്ളും. കൺ തുറപടലുണ്ട് അനുയായം ഇവരുടെ വാൽത്ത് സൊല്ലുവാങ്ങളാം. അപ്പ നരകത്തിലിരുന്ന്
3: സൊല്ലുവാങ്ങളാം
2: സൊല്ലുവാങ്ങളാം. ഉലകത്തിലെ കൊഞ്ചവും പേശിനെ കേട്ടിരുന്ന എന്നെ സെഞ്ചിരുന്ന കേക്ക് നേരമില്ല. ഇപ്പൊ നിങ്ങ യോസിപ്പിങ്ങ
0: முப்பது ஆயிரத்தி ஆசை தோதப்படுறா. எப்படிரா கேட்கிறது? எப்படி கேட்கிறது? கேட்கல, கேட்க விட மாட்டான் செய்வான். அதனாலதான் இந்த காலத்துல நடந்த அநியாயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? முழுதாக குருவான கேட்டாக்கள் மிக குறையும். நீ சூரா யாசீனையாவது ஒழுங்கா விளக்கத்தோட கேட்டிருக்கீங்களா? யாராவது கை தூக்கி காட்டுமா? ஒன்று ரெண்டு கிடையாது இல்ல. சூரா கவுப இல்ல. சூரா குருவான கேட்டவங்க மிக குறையும். அந்த நரகத்துடைய நெருப்பு படும் பொழுது சொல்லுவாங்களாம், லவ் குன்னு கேட்டிருந்தா, யோசிக்கிறா சிந்தித்திருந்தா, நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. பத்து ஆயிரத்து முடிஞ்சா என்ன மத்த தொடர்வோமா? போதுமா? இனி திரும்ப ஜெயமனுக்கு வாரணும் வருஷமா என்ன செய்யும்? தண்ணி வந்தா அவன் குடிப்போம், குடிச்சு ஒரு செய்யும். அடுத்த பதினோராவது ஆயத்தை தோதுனேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃஅத்ரஃபூ பிதம்பிஹிம் فَسُحْقًا لِأَصْحَابِ السَّعِيرِ إِنَّ الَّذِينَ يَخْشَوْنَ رَبَّهُمْ بِالْغَيْبِ لَهُمْ مَغْفِرَةٌ وَأَجْرٌ كَبِيرٌ وَأَسِرُّوا قَوْلَكُمْ

0: இப்ப அல்லாஹ் சொல்றார் 11வது ஆயத்து என்ன தெரியுமா, நரகத்துக்கு போய் சயீர்ல போய் இருந்துட்டு ஒத்துக்கொள்ளுவாங்க. அங்க போய் ஒத்துக்கொண்டு என்ன செய்யணும், அங்க போய் ஒத்துக்கொண்டு என்ன செய்யும், உலகத்துல தௌபா செஞ்சா பரவாயில்லை, நரகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா, முடிவு இல்லை, நரகத்துல போடப்பட்டா நரகம் தான், அதுக்கு பிறகு வெளியே வார கதை ஒன்று இல்லை. தேவூதிகள் இந்த நசாராக்கள் முழு பேரும் வந்த எங்களுக்கு அவங்கள பார்த்து இறக்கம் வரும், எங்களை பார்த்து அவனுக்கு இறக்கம் வருது அமைப்பு, அதான் கவலை, எங்களை பார்த்து அவனுக்கு இறக்கம் வருதா, இறக்கம் யாருக்கு வரும், எங்களுக்கு தான். அவனை பார்த்து பாவமே சயிர்ல தூக்கி போட்டு அல்ல மூடின அல்ல. என்ன பெண்களுக்கு விளங்குது இல்லையா நான் ஓதுறது, லேடிஸ் அதாவது ஒரு பூனை ஒரு நாய் நெருப்புல பொசிஞ்சிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய கடினமான உள்ளமா இருந்தாலும் என்ன செய்வான் போய் அதை வெள்ள பாதாது, அது நாய் வாய் பட்டா எழுதட கழுவணும் தெரியும், எல்லா இஸ்லாமும் தெரியும், ஆனா உயிர், ஆனா என்னது ஒரு உயிர். அது நன்றியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் தூங்கல், உலகத்தில் சாப்பிடல, எப்படியாவது நரகத்தை விட்டு மக்களை பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம், நரகவாசிகளே உங்களுக்கு நாசம் தார், நரகவாசிகளே உங்களுக்கு என்ன நாசம் தார். அவங்க கேட்கிறது என்ன தெரியுமா, நரகவாதிகள் அதாவது தாங்க இல்லாம ஒரு நாள் வேதனையை போறோம், ரெஸ்ட் அடிக்கும் நான் ஒரு நாள் அடி இல்லாம இருக்கும், எத்தனை நாள், ஒரு நாள் சொல்றாங்க, 1000 வருஷமா கத்துவாங்க. அல்லாஹ் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துடைய காதை கேட்காம வச்சுக்கான், அவ்வளவு பேர் அழுகையும் கேட்டா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் வனாதௌ யா மாலிக் லியக்தி அலைனா, மாலிக் மௌத்ததா கேப்பா
1: பாதுகாப்பு.
0: வேற முயற்சி இல்லை, எங்கட முயற்சி நரகத்தை விட்டு பர்சக்ல போய் போர்னையில் அல்லா போட்டா நெலும்பையில் கபருக்குள்ள போர்னையில வச்சா எங்க எழுப்புறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கபரை தாண்டி போறாங்க, கபர்ல வேதனை நடக்கு, பார்த்துட்டு சொன்னாங்க மா யுஅத்தபானி ஃபீ கபீர், பெரிய பெரிய பாவம் செஞ்சதுக்கு இல்லை சின்ன பாவத்துக்கு. முதலாளுற பாவம் என்ன தெரியுமா, சிறுநீர் கழிச்சு கழுவல். ரெண்டாவது ஆளுற பாவம் என்ன தெரியுமா, மத்தவன் பலாய கழுவி கோல் மூட்டு எங்கட மிச்சம் பேட்டு அந்த பழக்கம் விட்டுரும் வாணா, எங்க கபர்ல போய் பர்சக்ல நிம்மதி அறிக்கணும். அவ்வளவு அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்ஹுகன் லி அஸ்ஹாபி ஸஈர், சொர்க்கத்துக்கு ஒரே ஒரு ஆயத்தா சூரா முல்க்ல, ஒரே ஒரு ஆயத்தா சொர்க்கத்தை பத்தி, அடுத்த ஆயத் இன்னல் லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ரும் கபீர், யாரு மறைவான முறையில் அல்லாஹ் பயப்படுவாங்களோ. இப்ப நாங்க ஒருத்தரும் அல்லாஹ் கண்டமா யாரா பாத்தீங்க, அல்லாஹ் பாத்தீங்க நம்பிவாரோம், நம்புறோம் இந்த குர்ஆன நம்புறோம், நாங்க யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்டவங்க இல்ல, ஆனா நம்புறோம் அல்லாஹ் சொல்றான், இப்படி நம்புறவங்க இன்னல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ரும் கபீர், அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, பெரிய கூடி சொர்க்கம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவானா, யாராவது துஆ கேட்டிருக்கீங்களா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாயா இருந்தான் கேப்பீங்களா, கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க, கொஞ்சம் கேட்டிருக்கீங்க. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யாராவது ஒரு ஆள் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாண்டு துஆ கேட்டுறதுக்கு உள்ளத்துல உதிப்பு வருந்தானே, அப்ப அது அர்த்தமா அல்லாஹ் அவரை கேட்க வச்சு கொடுக்க போறான். அல்லாஹ் கேட்க வச்சு என்ன செய்ய போறான்? கொடுக்க போறான். அதுக்குதான் அந்த உணர்வு அல்லாஹ் தான் கேட்கும். அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் கேட்கும். அஜ்ருன் கபீர் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَبِجْهَرُوا بِهِ. ரகசியம் பேசுங்க, பரகசியம் பேசுங்க, அல்லாஹ் கலை தேவையில்லை. அல்லாஹ் இன்னஹு அலீமும் பிதாதி சுதூர். உங்களுடைய நெஞ்சிகள்ல என்னத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், தெரியாத ஒன்று இல்லை. அல்லாஹ் இன்னஹு அலீமும் பிதாதி சுதூர். நுணுக்கமானவன் அல்லாஹ். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். ஒரு மரத்துல உள்ள இலை உழுவுறது அல்லாஹ்க்கு தெரியும். பலஸ்தீன்ல உள்ள புள்ள ஷைதார் அல்லாஹ்க்கு தெரியாதா? ரத்தம் போடுறது அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லா உருவாக்குவான் ஒரு காலத்தை இன்ஷா அல்லாஹ். ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு காலம் வரும். ஏற்கனவே அது எப்படி பேசுறதுன்னு தெரியாது. பேசலாம், அதெல்லாம் பேசிட்டு போகலாம். பேசுறதான பிரயோஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பிறகு هو الذي جعل لكم الارض ذلولا. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் அல்லாஹ். பூமிக்கு மேல் நடந்து திரிங்க, சம்பாதிங்க, சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு அல்லாஹ் இடத்துல எழுப்ப போறீங்க, ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய புதரத்துள்ளவன் என்று அல்லாஹ் சொல்ற. இதுக்கு முன்னால் உள்ள சமூகத்தை அல்லாஹ் நேரடியாக அழிச்சிருக்கான் அல்லாஹ். அமின்தும் மம் ஃபிஸ் ஸமா மனிதர்களே, எவனுடைய ஆட்சி வானத்தில் இருக்குதோ அந்த அல்லாஹ் விட்டு அச்சம் இல்லாம வாழ்றீங்களா? அல்லாஹ் சில நேரம் உங்களை பூமிக்குள்ள எடுத்துருவான். அப்படியே அல்லாஹ் பூமிக்குள்ள என்ன செஞ்சிருவான்? காரணம் எடுத்தானா இல்லையா? அல்லாஹ் காரணம் எடுத்தானா இல்லையா? அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு இறக்கத்தோட இருக்கான்னு சமூகத்தோடு. சில ரிசோர்ட்டுகளுக்கு போனா 24 மணித்தியாலும் பாவம், உள்ளத்துல பயம் வருது. எப்ப அல்லா அந்த பூமி உள்ளுக்கு எடுத்துருவானோ? எடுத்தான் அல்லா. காரூன் எடுத்து காட்டும். காரூன் பெருமையோட வாரா. காரூனை பார்த்தாங்களுக்கு எல்லாம் காரூனுக்குள்ள மாதிரி காசு இல்லையடாப்பா எங்கள்கிட்ட. அப்படி அல்லா காரூன் பூமி உள்ளுக்கு எடுத்தான். எடுத்ததோட எல்லா பாதுகாக்கும் அல்லாஹ். கேள் எடுத்துருவான் அல்லாஹ். எடுத்து காட்டினான் அல்லாஹ் சொல்றான் இந்த சூரத்துல் முல்க்ல என்ன? அல்லது கல்லு மழை பொழியாதுன்னு செய்யலா? இந்த ஜோர்தான்ல லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊருக்கெல்லாம் கல்லு மழையை மொழி வைக்க இல்லையா? டெட் சீன விரிக்கா இல்லையா? அதுக்கு பக்கத்தான் உள்ள ஒரு அநியாயம் கிடைக்கு. அல்லாஹ் கேளுமா இல்லையா? செஞ்சு காட்டோதா இல்லையா? இன்றைக்கு இரவு நாங்கள் எல்லாம் துவாக்க போய் அல்லாஹ் கல்லு மழையை மொழிய வை. அல்லாஹ் எங்கட துவாவை கபூல் செய்யறதா இறக்கப்படுறதா? எவ்வளவு இறக்கத்துடைக்கான் அல்லாஹ். மாலைதீவுல முழு பள்ளியிலையும் 5 நேரம் குடும்பம் நடக்கும். முழு பள்ளியிலையும் 5 நேரமும் குனூத் மாலையில. அந்த குனூத் அவ்வளவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருந்தா இப்ப முழு யூதியும் அழிச்சிருக்கணும் அல்லாஹ். அந்த குனூத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ் அவ்வளவு இறக்க மாதிரிக்கானே. அடியானுக்கு சந்தர்ப்பப்படும் தௌபா செய்யும் இஸ்லாத்த விலங்கு. லூத் அலை சலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் இறக்கினான் கல்லு மலைய. அல்லாஹ் சொல்றான் أَأَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ أَنْ يُرْسِلَ عَلَيْكُمْ حَاصِبًا فَسَتَعْلَمُونَ كَيْفَ نَذِيرٌ. إِرَكِّنَا تَوْلُكَ فَلَكُمْ اللَّهِ

إن أمسك رزقا بل لجوا في عتو ونفور أفمن يمشي مكبا

الرحمن آمنا به وعليه توكلنا فستعلمون ما

அல்லாஹ்னு சொல்லணும். என்ன கேள்வி அடையாளத்துல முடியல, பதில் சொல்லணும். அல்லாஹ் விளங்கப்படுத்த. அல்லாஹ் இப்ப கேட்கிறான், சரி உதவி செய்ய வேற யாரு இருக்கு? வேறொத்தரும் இல்லையே, அல்லாட உதவிதான் எங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். வேற யாரும் எங்களுக்கு உதவி செஞ்சு, சாரி உதவி செய்யறவன் வேற நோக்கத்தான் உதவி பண்ணும். எங்களுக்கு யாரு உதவி தேவை? உலகத்துல வாழ்ற காபீர்கள் எல்லாமே ஏமாத்துல வாழ்றாங்க. ஏன்னா அவனுக்கு அல்லாஹ் இல்லையே. கல்லையும் மண்ணையும் வணங்குறவனுக்கு இவ்வளவு தைரியம் வேண்டாம், எங்களுக்கு எவ்வளவு தைரியம் வரணும்? உதவி இறங்க போகுது அவனுக்கா எங்களுக்கா? இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தான். எங்களுக்கு உதவி செய்யறதும் அல்லாதான், யாரு அல்லாதான். அல்லாஹ் சொல்றான் என்ன செஞ்ச அல்லாட்டா மழை பெய்யாம விட்டுச்சு, புட்பூண்டுகள் முளைக்கல, என்ன அப்பதான் விலங்கு அல்லாஹ். கஷ்டத்துல துயரத்துல சாப்பாடுல பஞ்சம் ஒன்றுமில்ல உலகத்தில், அல்லாஹ் ரிஸ்க் எடுத்தாட்டல் இன்னும் யாரு தந்துட்டே இருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான் أَفَمَنْ يَمْشِي مُكِبًّا عَلَى وَجْهِهِ

0: கியாமத்துடைய நாளையில இந்த காஃபிர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் முகத்தால நடப்பாங்க. எதா நடப்பாங்க? ஆச்சரியம் அறிக்கிறா கேட்க போல, முகத்தால நடப்பாங்க. நாங்க காலால நடக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பாக்கல. ஏரியல் ஷெரோன் வருவா, முகத்தால் நடந்து எந்தெந்த விரோதி எல்லாம் எங்களுக்கு இருந்தானோ எப்படி வருவான், முகத்தால் நடந்து வருவான் காஃபிர். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முகத்தால் நடக்கலுமா? நபியவங்க சொன்னாங்க, காலால நடக்க வச்சு அல்லாக்கு முகத்தால் நடக்க வைக்கலாம். அபமன் யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹி அஹ்தா அம்மன் யம்ஷி சவியன் அலா சிராத்தின் முஸ்தகீம். நேரான பாதை நடப்போம். நாங்க சிறந்தவங்களா, அவங்க சிறந்தவங்களா? அல்லாஹ் கேக்குறா, நீங்க சிறந்தவங்க. நீங்க நேரான பாதையில போறீங்க, நீங்க இஸ்லாத்துல போறீங்க, மார்க்கத்துல போறீங்க. நீங்க சிராத்தின் முஸ்தகீம். இப்ப அல்லாஹ் சொல்றா, நபிய சொல்லுங்க, قل قل هو الذي انشاكم. உங்களை உருவாக்கினது யார்? உலகத்தை படைச்சது யார்? படைச்சது மட்டுமல்ல, மூணு உறுப்பு தந்திருக்க விசேடமான உறுப்பு. وجعل لكم السمع والابصار والافئده. மூணு உறுப்பு இருக்கு. முதலாவது காது. காது கேக்குதா? இதை விட பெரிய நியமத்தொண்டி காது கேக்குறதுக்கு தானே. செவிட்டு மனுஷன் போய் கேளுங்க, காதுடைய பொறுமதி. காது கேட்காதவங்க போய் கேட்டு பாருங்க. ரெண்டாவது கண் பார்வை. கண் பார்க்குதா? இதை விட பெரிய நியமத்தில் இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் பார்வை எடுக்கல. மூணாவது அஃபீதா, உள்ள புத்தி. யோசிக்கிற அளவுக்கு புத்தி இருக்கா இல்லையா? நல்லா யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நாலு இந்த சுறா முழுக்க போதா கூட மாடி பாடமாக்கிறீங்க. சூரா முழுக்க பாடமாக்கணும் ஒரு வேலை செய்யலாம். என்ன செய்யறது? ஒரு மாதத்துக்கு மனைவி பிள்ளையில இருந்து வீட்டுல ஓதிவாங்க. ஒரு மாசத்துல பாடம் பண்ணு, அது போல வாரத்தை ஓடி ஓடி ஓதுறான், நடந்து நடந்து ஓதுற பாடம் வந்து கருத்து விலங்கி ஓதுவீங்க. மாஷா அல்லாஹ் சொல்ற அந்த மூணு உறுப்பு சம் அப்சார் அஃஃஇதா தந்திருக்கிறேன். ஆனால் நன்றி செலுத்துறவங்க மிச்சம் குறைய பேர். நன்றி செலுத்துறவங்க என்ன கலீலம் தஷ்குரூன். அடுத்த சொல்ற அல்லாஹ் நபிய சொல்லுங்க, அந்த அல்லாஹ் தான் உங்களை பூமியில உருவாக்கினார். அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லும்? அல்லாஹ் இல்லாத வேறொத்தரும் செய்ய இல்லையதெல்லாம். பென்ஸ் கார் கம்பெனி ஒன்று சொல்லு, உங்களோட பாசையில சொல்றா அவுடி கம்பெனி ஒன்று சொல்லுது. அவுடியை பத்தி சொல்றான், பென்ஸை பத்தி சொல்றான். சொல்றது உரிமையா இல்லையா? செஞ்சவன் தானே சொல்லணும், செய்யாதவன் சொல்லிடுவான். சிஎன்ஆர் கார்காரர் போய் பென்ஸை பத்தி சொல்லிடுவான் இல்லையே? இப்ப மனிதனை படைச்சிருந்து முதல் முதலா சொன்ன அல்லாஹ் மட்டும்தான், வேறத்தவன் சொல்லலையே. படைச்சன் என்ன படைச்சவன் அவன் தானே, முஸ்லீம மட்டுமா? காபிர எல்லாம். قل هو الذي أنذركم في الأرض وإليه تحشرون. ஒரு நாளைக்கு யாட போறோம்? யாட போறோம்? அர்துல் மஹ்ஷர். இதுவுல ஃபஸ்தீன் ஏன் இவ்வளவு போராட்டம் நடக்குது யோசிச்சு பாப்பீங்களே? சிலவங்களுக்கு தெரியா, முஸ்லீம்களுக்கே தெரியாது. இந்த உலகத்துல கடைசியாக மீதமாக இருக்கிற பூமி ஃபலஸ்தீன் பூமி. அதெல்லாம் அழிஞ்சது. கியாமத்துடைய சின்ன அடையாளம் 130 சுற்றம் அடையாளம் இருக்கு. அதுல 129 நடந்துச்சு. ஒன்று எப்படிதான் நடக்குது? மகதி மட்டும் தான் வரணும். அலை இஸ்லாம் யார் வர நிற்குது? மத்தெல்லாம் நடந்துரு, அது மட்டும்தான் வர்றீங்க. கியாமத்துடைய பெரிய அடையாளம் 10ல் 1 என்ன தெரியுமா? நெருப்பு கொண்டு வரும், நாருன். அந்த நெருப்பு திறத்தும் எல்லாமே. முழு உலகத்தில் உள்ள மக்களை திறத்தி கொண்டு எங்க விடும் தெரியுமா? எங்க? எங்களுக்கு முந்தியவே அவன் நடந்த பிடிச்சிட்டான். அவன் இதெல்லாம் நாங்க நம்பல. எங்களுக்கு தபாரக்கல் ஓதுண்டாலே நம்பிக்கை இல்லை. பலஸ்தீன் மருந்து அருது மகிஷர் நம்பிக்கை வருமா? அவன் பார்த்தா நீங்க எல்லாம் ஓடி வாரது.
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அதான் நீங்க கடைசி காலத்துடைய அதிசல் எல்லாம் பாருங்க, தஜ்ஜால பாருங்க அங்கதான், பாருங்க அங்கதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க அங்கதான், ஒரு கூட்டம் உறுதியா நிற்கும் ஈமான்ல அங்கதான், எல்லா அதிசம் பார்த்தாலும் அங்கதான் அங்கதான் அங்கதான் அங்கதான் மஹ்ஷருடைய பூமி. அல்லாஹ் சொல்றான், அதற்கு பிறகு இதெல்லாம் சொன்னதோட காஃபிர்கள் கேட்கிறாங்களாம், وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ. சரி நீ எல்லாம் சொல்ற, சரி எப்ப தொழவ மாலி, இன் குந்தும் சாதிகீன், நீ உண்மையா இருந்தா எப்ப அழியும்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றேன் அல்ல, அதுக்கு பதில் சொல்லி கொடுக்குற நபியே சொல்லுங்க, قُلْ إِنَّمَا الْعِلْمُ عِنْدَ اللَّهِ, அதனுடைய அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கு. இப்படி சொல்லு, எப்ப அழியும் அல்லாஹ் இங்கே சொல்லு, அழிப்பான். قُلْ إِنَّمَا الْعِلْمُ عِنْدَ اللَّهِ وَإِنَّمَا أَنَا نَذِيرٌ مُبِينٌ. நான் எச்சரிக்கையாள், அவ்வளவுதான், எப்ப நடக்கும் சொல்லல. فَلَمَّا رَأَوْهُ زُلْفَةً, ஜுல்ஃபா, ஜுல்ஃபான்னு பேர் இருக்குதா, கியாமத்து நெருங்குவதை பார்த்த பொழுது விளங்கிடும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு நான் விளங்க போடுறாள், கியாமத்து வரும். சீஅத் வுஜூஹுல் லதீன கஃபரூ, அவ்வளோ காஃபிர் முகம் கருத்துது, அவ்வளோ காஃபிர் முகம் என்ன செஞ்சிடும், அவன் முகம் கருக்குமன, எங்கட முகம் என்ன செய்யும், சிரிக்கும். இனிதான் சந்தர்ப்பம், குர்ஆன் சூரா முத்தஃபிஃபின் சூரா அப்படிங்க சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கதிரை போட்டு சிரிக்கிறது, என்ன போட்டு சிரிக்கிற ஒரு கதைக்கு சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு கதிரை போட்டு சிரிப்போம் என்று, அது சூரா முத்தஃபிஃபின் இருக்குது. அல்லாஹ் முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்வா, கதிரையை உட்கார வச்சு காலுக்கு மேல காலை போட்டு அவ்வளவு காபையை பார்த்து நடந்து சிரிக்கிறது. அல்ல அல்லாஹ், கதிரை போட்டு சிரிக்கிற நாள் வரும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு காஃபியை பார்த்து சிரிப்போம் நாங்க, தேவையா அவ்வளவு. அல்லாஹ் சொல்றான், இவங்க முகமெல்லாம் கருத்துரும், கருத்ததோட சொல்லப்படும், இதுதான் கேட்ட நாள். எப்ப வரும் கட்டிகளை கியாமத்து, எப்ப சொர்க்கம், எப்ப நரகம், இன்னைக்கு வந்திருப்பாரு நபிய சொல்லுங்க. அந்த நேரம் காபிர்கள் சொன்னாங்களா, அல்லாஹ் முஸ்லீம்களை அழிச்சிரும், என்ன சொன்னாங்களா, முஸ்லீம்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும். அல்லாஹ் இறக்கினான், நபிய சொல்லுங்க, குல் அராயிதும், இரண்டாயிரத்தி முடிஞ்சிடும், இன் அஹ்லகனி அல்லாஹு வ மன் மஅய அவ ரஹிமனா, சரி எங்களை அழிச்சிட்டான் அல்ல, எங்களை பாதுகாத்துட்டான், உங்களை யாரப்ப பாதுகாக்கிற, ஃபமன் யுஜீருல் காஃபிரீன மின் அஸாபின் அலீம், உங்களை யாரு பாதுகாக்குறது, உங்களை கண்ணு பாதுகாக்குமா, உங்களை சில பாதுகாக்குமா, யாரு பாதுகாக்கிறோம் உங்களுக்கு, உங்களை பாதுகாக்க ஒத்தரப்பில் அழிவு தான் உங்களுக்கு. நபிய சொல்லுங்க அடுத்தது, குல் ஹுவர் ரஹ்மான் வ ஆமன்னா பி, நபிய சொல்லுங்க, அவர் ரஹ்மான், நாங்க நம்புறோம், நம்புற பள்ளி அல்லாஹ், அல்லாஹ் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறீங்க கேட்டுட்டு, குல் ஹுவர் ரஹ்மான் வ ஆமன்னா பி وعليه توكلنا وعليه توكلنا نحن الله ونمبروم فستعلمون من هو في ضلال مبين உங்களுக்கு விளங்கும் யாரு வழிகேட்டில் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி ஆயத், முக்கியமான ஆயத் சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் கேட்கிற நபியே கேளுங்க, சொல்லுங்க, குல் அரஹைதும் إن أصبح ماؤكم غورا, இந்த தண்ணி உள்ளுக்கு போனா, فمن يأتيكم بماء معين, உங்களுக்கு மதுரமான தண்ணியை யார பார்த்தாரு, யார் தரையிலுமா தண்ணிய, அப்பதான் நாங்க என்ன பதில் சொல்லணும், அல்லாஹ் என்ன சொல்லணும், யார் தண்ணி தாரு, இந்த ஆயத்தை ஓதி காட்டணும். கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம், நாங்க மண்வெட்டியால கோடாளியால கொத்தி கொத்தி தண்ணி எடுப்போம். எல்லாத்தையும் எதிரிக்கிறார் தானே. அல்லாஹ் என்ன செய்தான், கண்ணில் உள்ள தண்ணி எடுத்துட்டான். எதை எடுத்துட்டான், கண்ணில் உள்ள தண்ணி எடுத்தா கண் என்ன செஞ்சிடும், கண் கூறும். உலகத்தில் எவ்வளவு பேர் யாரும் கண்ணுக்கு தண்ணி ஊத்துறாங்க தெரியுமா, கம்ப்யூட்டர் இந்த போன் பாவிச்சாங்கல்ல கண்ணுக்கு தண்ணி ஊத்துரு இருக்குது உலகத்தில். இந்த கண்ணுடைய தண்ணி எல்லாம் எடுத்துட்டான் அவரு, அவ்வளவு பேரும் பொட்டி ஆயிட்டாங்க. ஆகவே சகோதரர்களே, இந்த 30 ஆயத்தை யார் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவாரோ அல்லாஹ் பர்சஹுடைய கபருடைய வேதனையை விட்டல்லா பாதுகாப்பான். முயற்சி பண்ணுவோம் இவ்வளவு தூரம் வந்தீங்க மாஷா அல்லா, பிரயோஜனமாகிட்டு போங்கன்றதுதான் இவ்வளவு தூரம். நீ என்றைக்கு அமல தொடங்கினீங்கன்னா இன்ஷா அல்லா மவுத் வரைக்கும் நீங்க ஓதுவீங்க. நீங்க என்னோட பெருமதியை விளங்கினா உங்களோட பிள்ளைகளை ஓத வைப்பீங்க, என்னோட பிள்ளை கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்படையும், உங்களோட மனைவியை ஓத வைப்பீங்க, மக்ரிப் டு இஷா சேர்ந்திருந்து பிள்ளைகளோட நீயத்தை வைங்க இன்ஷா அல்லா, ஹிம்மத்து வைங்க. எந்த அமல்ல ஹிம்மத் வைப்பீங்களோ மவுத் வரைக்கும் இன்ஷா அல்லா செய்யலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா, வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اسالك بعزتك التي لا ترام رب الرحمن يا الله ولي பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னுடைய குர்ஆனை கலாமை விளங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக, குர்ஆனுடையவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. இந்த சூரத்துல் முல்கை உனக்காக ஓதினோம் யா அல்லாஹ், உனக்காக படித்தோம் யா அல்லாஹ், எங்களுடைய வருகையை கபூல் செய்வாயாக. இந்த குர்ஆனுடைய இந்த ஒரு சூறாவை படித்ததற்காக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. இதை ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, பரக்க செய்வாயாக, சொத்து செல்வங்களில் பரக்க செய்வாயாக, பிள்ளைகளில் பரக்க செய்வாயாக, நோய்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த சூரத்துல் முல்கை இன்றிலிருந்து மவுத் வரை ஓதும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், துன்யாவுடைய வாழ்க்கையில் நல்லதை தருவாயாக, பர்சஹில் நல்லதை தருவாயாக, ஆகரத்திலும் நல்லதை தருவாயாக. ரஹ்மானே, உன்னை நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் உம்மாவை பாதுகாப்பாயாக, உனது ரஹ்மத்தை இறக்குவாயாக, பரக்கத்தை இறக்குவாயாக. என்னுடைய இஜ்துமாக்கள் ஒவ்வொரு மாதமும் சரியாக நடக்க தௌஃபிக் செய்வாயாக, இஹ்லாஸோடு இந்த இஜ்துமா நடைபெற தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு இஜ்துமாக்களுக்கும் இஹ்லாஸுடன் செலவழிக்கக்கூடியவர்களை உருவாக்கி தருவாயாக. இங்குள்ள அனைத்து முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் இணைத்து இந்த குர்ஆனை ஓதி காட்டும் பாக்கியத்தை தருவாயாக, உன்னுடைய கலாமை விளங்கப்படுத்தும் பாக்கியத்தை தருவாயாக, உன்னுடைய கலிமத்தில்லாவை உயர்த்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உனது நேசர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருவாயாக. நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், ஷிஃபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். எவ்வளோ தேவையுடையவர்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்து தேவையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், பிள்ளை பாக்கியமே நசீபாக்குவாயாக. சரியான ஜோடிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், நல்ல சிறந்த சாலிஹான ஜோடிகளை தருவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனபனா வைலைக்கல் மசீர். ரப்பனா ரப்பி ர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅதா அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹி காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு, ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கிறதுல சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு, சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐபல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலித் பின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் அலிபின் ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலித் பின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழியை அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐபல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபி யார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின்னு கேட்டிருந்தால் அது யாருன்றதை அந்த தகவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல், தாபிக்கு மேலே அறிவிப்பாள். அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் பின் அப்துல்லா அறிவிக்கிறார், அலி பின் ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணையும் வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறார் அல்லாஹு ஆலம். என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்த அளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னடா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமது 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நாசு மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யகுன்லஹும் ஃபிதா உன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலா பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய வைத்துக்கொள்வோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்த படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் இல்லை அந்த பிள்ளை எழுத்த படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது, அதுதான் பரிகாரமாக ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன்னு சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது அர்பா தால் ஆஃப் 4000 வந்திருக்க அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 அப்படி என்று சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றத ரசூலாங்க இறக்கி என்ன செஞ்சிருக்கலாம் மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இது ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலாங்க எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்யறோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுலாம் எதை வச்சேன்னா எத்தனை மாடு படித்தாங்கன்னு இல்லை எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள்னா பிஎஸ்சி முடிச்சவங்க இருக்காங்கடோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தாங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம்னா எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியையும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் அது நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு மூணு விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார்ற பிள்ளைகள் ஒருவருக்கு. அந்த ஏற்கனவே கைதி தானே, அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறார், அடிச்சிட்டார். அப்போது ஒரு புள்ள வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி முஅல்லிமி, தரவணி முஅல்லிமி, எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ், கெட்டவன், சரியா, யத்லுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஅதீஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு. அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி. கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விளங்கிட்டா, அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறன்னா பழி வாங்குறதுக்கு செய்கிறார், அதனால் நீ திருப்பி போக வேண்டாம்னு அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம். ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள், எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி, அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், அதான் சாரி அஃபன் இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார், முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார். அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார், ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது. ஆனால் ரசூலோட பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கு. ரசூலுல்லாஹிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது, ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலுல்லாஹி இஸ்டைன் பி அமீனிக், உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன எழுதிக்கோங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிவிட்டு அபியதிஹில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹி இப்படி சொன்னார்கள், கவனமாக்கணும், இப்படி சொன்னார்கள் அரபு தானே, சரியா, இப்படி சொன்னார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமிதி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை தஈஃபன்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்பானி பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதே பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலுல்லாஹி எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாருந்தால் இதெல்லாம் பெரிய செய்தி. என்னென்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசையில், அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசை முழு மார்க்கம் கிடைச்சி, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை, இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாய்ஃபான செய்தி, இப்படி ரசூலாங்க சொன்னாங்கன்றது. ரசூ ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கிக் கொள்ளட்டும்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, த தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள். அதுவும் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராகத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராகத் இப்னு மாலிக் இருக்கிறாரு. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து. அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, அவர் குதிரை வெளியுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கிற அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ணவர் நினைக்கிறார். ரசூல் அங்கே எதையுமே என்ன செய்கிறாரு, வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ரசூல் ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னோட சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்கிறார், பார்த்துக்கொள்ளு சொன்னார்கள். வருது இந்த செய்தி புகாரில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசஅல் துஹு ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதிட்டாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் உண்டை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா, நபி வந்து மாலிக்குக்கு என்ன செஞ்சார், பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் விளங்கிட்டா, அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர், சரியா. அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலாங்க. ஃபகதப, அவர் எழுதுறாரு, ஃபி ருக்அத்தி மின் அதீம், தோளில் எழுதுறாரு, தோளில். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள். அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்ஆண்டா ஒரு ஒரு பகுதி, அதீமன் சொல்கிறது தோல், சரியா. அதீமன்ற தோளை எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால், அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன், மென்மையான தோல், மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோளுக்கு என்ன செய்கிறது, இது சொல்கிறது கடத்த தோள்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா, எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள், ஃபுஹைரா என்ன செய்கிறாரு, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுகிறாரு, எதில் எழுதினார், சரியா அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள்னு மாலிக் இப்னு சுராகா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீதா இல்லையா, ஹதீஸ். ரசூலுல்லாஹ் எழுத சொன்னார்கள் என்றாலே ஹதீஸ் தானே அது, சரியா. அது வித்தியா. அப்போ இப்போ இதே முழுமையான ஹதீஸ், எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா, நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள், இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன ஒரு இதாக இல்லையா, என்ன அதாவது ஒரு ஹதீஸா இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது, மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதும். அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியெல்லாம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார், வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு உட்படக்கூட எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் உண்டு சஹீல் புகாரில் 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இந்த முஹையீசாவுடைய செய்தி, அப்துல்லா இப்னு சஹல் முஹையீசா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்தோடனே அதர பெரிய சம்பவம், அதர சொல்லாமல் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று. ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார், இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதை விரிவாக பேசியிருந்தேன், எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில், ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது, எழுத்து மூலம் எழுதி என்ன அவர் தோளில் எடுத்து எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்ம சிந்தனையில் வாய் வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க, எங்களோட சிந்தனையில் எப்படி வாய் வழி, வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது, மறுபடி வாய் வழி தகவல் இங்கே வர்றது ஷஃபவியன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா. இது மட்டும்தான் என்றல்ல, இது மட்டும்தான் என்றல்ல, ரசூலுல்லாஹ் நிறைய எழுத்தில் தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலுல்லாஹ் எழுத்து என்ன செஞ்சுக்கிறான் பயன்படுத்தி. இப்போ இது ஹதீஸா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷயத்தை தகவலாக சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா, அந்த ஏட்டையும் வச்சுருந்தா, இது ஹதீஸா இல்லையா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி இருக்கிறார்கள். இது பொது வழக்கிலையும் வரும், ஹதீஸ் என்ற வட்டத்துக்குள்ள இதை என்ன செய்ய வரும் என்றதை சொல்கிறேன். எழுதியிருக்கிறான் என்ற தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை. எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சா அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டேன். அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060வது இலக்கத்தில் வருது. ஹுதைஃபா ரதியுல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபத பில் இஸ்லாமி மினன்னாஸ், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்க. ரசூலுல்லாஹ் புகாரியில் 3060 இலக்கு, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, மன் தலஃபத பில் இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது, ஃப கத்தபனா லஹு அல்ஃபன் வ ஹம்ச மிஅத ரஜுலின் மிஅத ரஜுலின் அல்ஃபன் வ ஹம்ச மிஅத ரஜுலின் 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே, அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 to 1700 பேர் வரைக்கும் நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது. ஃப கத்தபனா அப்போ ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம், ஹுதைஃபா சொல்கிறாரு, நஹாஃபு நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்சுமியா, 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா, 1500 பேர் இருக்கிறோம், நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா, மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம், இந்த 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமான்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கதர் ஐதுனா உபுதுலினா, அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம். ஹத்தா இன்ன ரஜுல் அலா யுசல்லி வஹ்தஹு வஹுவ ஹாயிஃப், பிற்காலம் வந்துச்சு தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அதை ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார். ஹுதைஃபாரெல்லாம் அதுக்கு பின்னால் உஸ்மானெல்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே ஹுதைஃபாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத் ஆகிட்டாங்க ஹுதைஃபாரெல்லாம், இதை பார்க்குறதுக்கு இல்லை, ஹுதைஃபாரெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35வது வருஷம் வரைக்கும், இப்போ 35வது வருஷம் வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா, ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை, இந்த இப்போ நான் ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் ஹுதைஃபாரான வரணத்தை எடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை, இப்போ அதுக்கு முன்னால் வார சோதனைன்னா அப்போ எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க, ஏன் அந்த அதாவது ஹுருபுர் ரித்தா, எது ரித்தத்தான், அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவு பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால. ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், ஹுதைஃபா தான், இல்லைன்னா இதை அறிவிக்கிற அபூவாயிலும் சொல்லிக்கலும், இதை அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா, இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம், நாங்கள் சொன்னோம், அப்போ ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் என்ன செய்யும், அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம, இல்லைன்னா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோட என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு க்ரௌடு அப்போ லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா, பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கன்றாங்க, திவான் திவானண்டா என்ன ஒரு முழுமையாக வரலாறை தொகுத்து இந்த பேர்கள் எல்லாம் தொகுத்து இன்ன நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அதுக்குடைய நடவடிக்கை முறதியெல்லாம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று, அதுக்கு முன்னுதாரணம் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலாக எழுதிக்கிறாங்க, எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 2698வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, ஹைர் அது வந்து ஹுதைபியாட செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையே ஒப்பந்தம் எழுது எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஜாகிலிய மக்களே, அப்போ ஏடு எங்கே போங்க, ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டுவாங்க, ஒரு ஆள் ரோமுக்கு போயிட்டு வாங்க, அப்படியே இருந்தாங்க, எழுதுகிற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா ஏடுகள் என்ன அவங்கள்ட்ட இவங்களோட கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகம்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: glitz.lk உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை. glitz.lk வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். glitz.lk நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். சைபர் 77 101 சைபர் 143.
4: எலோலன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 77 74 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 57 57 560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: ஹவுலானியின் ஒரு யமனிய தோளிலே, ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது. அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம். தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே, அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம். எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம். வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிய தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹவுலானி என்ற நினைப்பை அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த தோளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ ரசூலான காலத்தில் ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை ஒரு தோளில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான். இன் சித்த அக்கர துக்கஹு, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் வாசித்து காட்டுகிறேன், சரியா? அப்போ அது மர்வான் அமைதியாக இருந்தார், அமைதியாக இருந்துட்டு சொன்னார். அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன், சமய அத்து பதாலிக், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மர்வான் ஒரு பிடிவாதம் பிடிச்சவர் என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும், என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படின்ட்டு. அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னதாக வருது. அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அதீம் ஹவுலானியில் ஏன்னா இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்லலாது, நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம். சாதாரணமாக என்ன ரசூலா எனக்கு மட்டும் வேம் சேர்ந்து தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கம். இந்த 12 இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹொத்துபா நிகழ்த்துறாங்க. அந்த ஹொத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ஹுசா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுசா கோத்திரம் வந்து ஒருவரை கொலை செஞ்சிட்டார், பனு லைஸ் கோத்திரத்தை பற்றி. அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட புனிதத்துவம், அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, இன்னல்லா ஹபஸ் அன் மக்கத்தல் கத்தில் அவில் ஃபீல, அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்தலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு, கதா கால அபு நுஐம், இப்படி தான் அபு நுஐம் சொன்னார், வஜாலுஹு அல ஷக், அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க, ஃபீல் அல்லது கத்தலண்டு எழுதினா எப்படி இருக்கும், ஃபீலையும் கத்திலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால், முக்தா இல்லாமல் எடுங்க. ரெண்டுமே கத்தில் தான், ரெண்டுமே ஃபீல் தான். கத்திலும் தான் ஃபீலும் தான் அது, சரியா? இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு. இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா, இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தில் ஒரு ஆள் ஃபீல் என்று சந்தேகப்பட்டுட்டாருன்னா, அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதிலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுத்துபா. அப்போ யமன் வாசியல் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலல்லாஹ், இது எனக்கு எழுதிட்டாங்கன்றான். இப்போ நீங்கள் சொன்ன ஹுத்து மக்காவுடைய புனிதம், அந்த யானைப்படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதி தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கண்ணா ரசூலாங்க. ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கட கட்டளைப்படி அதை எழுதப்படும். அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலும் மின் குரைஷ், அப்போ அங்க இந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்கள இல்லல் இதுகிற, அது அப்பாஸ் இல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இதுகிறண்ட நாணல் புள்ளை தவிர, அது வந்து அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அந்த அதுக்கு பின்னால் அவர் சொன்ன, அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புள்ளை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாணல் புல்லன்னு சொல்கிறது நான் புல்லடைய பேர், சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள், அது புகாரியில் அந்த மொழிபெயர்க்கத்தில் போட்டிருவாங்க. நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது, நமக்கு புல்லண்ட சின்னதே, இது வந்து நீளமான புல் வணங்கிட்டா. இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்ன என்னது குர்ஆனிய இது என்ன இங்கே குர்ஆனி பார்க்கி தானே, குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது எதுக்கு ரெண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோடு வச்சுருப்பாங்க, சரியா? அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. அப்படின்ட்டா அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது, அபு அப்துல்லாவிட சஹி இமாம் புகாரி வணங்கிட்டா, எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா, ஃபத்லி பின் துகைன், இமாம் புகாரியில் ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபத்லி பின் துகைன். ஃபத்லி பின் துகைன் யார், கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம், அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி மாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே, கத்தபலகு ஹாதிகில் ஹுத்துபா, இந்த முழு ஹுத்துபாவையும் எழுதி கொடுத்தார்கள். அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா, எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்துபாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தில் வருகிறது, அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாரு, அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா, ஏன்னா ஷியாக்கள் வரத்து கண்டிக்கிறாங்களே தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேதை தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹுமுன் ஒத்தியஹூர் அஜுலுன் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன், அது என்கிட்ட இருக்குது. அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் சஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது ஒன்றில் குர்ஆன், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹாதிஹி சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ கே ஃபமா ஃபி ஹாதிஹி சஹீஃபா, இதில் என்ன இருக்குது என்ன, மூணு இருக்குது. அல் அக்ல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, என்ன அவங்களோட இதில் அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கல் என்ற அக்கலண்டா கட்டுதல், அதுலேருந்து அக்கலண்ட பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு, அது அக்கல் வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தலு முஸ்லீமும் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிர் என்ன என்னென்னு புரிஞ்சுக்கொள்ளோன்னா, மூணு 14 விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க. எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றத நம்ம விளங்கப்படுத்தணும். இது யாரை குறிக்கிறதுனா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன, அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது. அதை என்ன அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களும் இது குறிக்காது என்றது தான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த எட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ் சரியா, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது சரியா. இதில் வந்து என்ன, அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த எட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹின் ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால், மாமின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர் ஹதீதன் அன்ஹு மின்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் அவ்வளோ செய்திகளை ரசூல்லாஹிட்டேந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வலா அக்தும், நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இப்னு அம்ரு வந்து ரசூல்லாங்க சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸை எழுதி வச்சுருப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதாவது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதை ரசூலான காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க, ஏன்னா ரசூலான காலத்தில் அவர் எழுதலைன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்றில் அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு சொந்த நிலைப்பாடு, அல்லது நாம் சொன்ன வழக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும் ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி, அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹுல் புகாரியில் 114 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாங்களுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப், எழுதி ஏதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க, அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாப்ன்ற ரசூலாங்க சொன்னது ஏட, எழுதுகிற ஏட்டை, அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி, நோட் புக்னு சொல்லி நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டைக்குள்ள நோட் புக் என்ன தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அண்டைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்களா, ஆனால் அது இவங்கள்ட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை, அதிகமாக இருக்கவில்லை, அரபுகள்ட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றாலும் நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜாக படிக்கலாம் பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க, அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வரது. அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால ரைட். அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தூணிபி கிதாப் ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழிதவராத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவாலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலாங்க அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலாங்களுக்கு வகையிலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன இந்த சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலுல்லாஹி தெரிஞ்சிருக்குமே, அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன அதாவது சொல்லிக் கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலபஹுல் வஜா வஇந்தனா கிதாபுல்லாஹ் ஹஸ்புனா, ரசூலுல்லாஹிக்கு வலி அதிகம் அதனால் எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபஹ்தலஃபு வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு, அப்போ ரசூலுல்லாஹி சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எலும்பி விடுங்கள், வலா எம்பகை இந்தி அத்தனாசோ, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கன்ட்டாங்க. அப்போ இபுன் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபஹரஜ இபுன் அப்பாஸ் யகூல், இபுன் அப்பாஸ் அவங்க வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள். இன்ன ரசிய குல்ல ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான். இன்ன ரசியா குல்ல ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம், மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு, ஒரு எனது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வு. இபுன் அப்பாஸ் என்ன செய்கிறாங்க, அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள். இதைத்தான் நம்ம அன்றைக்கு சொல்லலாமே தவிர, அல்லாஹு தஆலா உம்மீன் என்று சொல்கிறது, வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததுனால இது எழுதுகின்றவர்களாக இருக்கலை, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலை, அதனால் அல்லாஹ்வு சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும், நாங்கள் மறுக்கலை. ஆனால் அசல் அதுதான், வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது, சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால, அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்து, ஸ்கூலில் சிலபஸ் போட வேதி தான். ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே, நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம். அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம். புக் எழுதிட்டு புக்கே என்ன செய்யாது, இருந்திருக்காது. எதை படிச்சுட்டு இருப்போம், வேதத்தை. வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம், நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குரானை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம், ஆக்கிட்டோம். இதில் இல்லைன்னா குரான் மட்டும்தான் என்ன புத்தகம், அதுதான் வழிகாட்டி. அதுக்கு ரசூலுல்லாஹி அங்கே சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும், ஆதாரத்தில் ரெண்டு ஒரே தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் என்றதை நம்ம பார்க்குறோம். ரைட், இதிலேயே ரசூலுல்லாஹி அங்கே எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதற்கான ஆதாரம். அடுத்ததாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க, பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இப்போ இதோட சேர்க்கணும், நீங்கள் எதை என்ன மன்னர்கள்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும், அதெல்லாம் சொல்லலை. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள் என்றது ரசூலான காலத்தில் தீவானை எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட்ட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுனமா அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபு ஸரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்துல்லாவுடைய செய்தி, அது உஸ்மான் ரதியல்லாஹு சொந்தக்காரர்னு. புகாரில 3617 இலக்கம். மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பக்கரா, ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கியிருந்தார். ரசூல்லாங்களுக்கு ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார், ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், அப்போ எழுதக்கூடியவராக இருந்தார். ஃபக்கான யகூல் மாயாதிரி முகமதுன் இல்லாமா கதப்து, அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து என்ன அதாவது முர்த்ததாகி போயிட்டார். முர்த்ததாகி போய் எங்கே போய் சேர்ந்துட்டார்னா கிறிஸ்தவரோடு சேர்ந்துட்டார். கிறிஸ்தவரோடு சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா, இவர் பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருந்தவர், பிறகு வந்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அருள் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாண்டா, முகமதுக்கு நான் எழுதுறத தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது, முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரமல்லைன்னு சொல்லுவாங்களே, மூழ்கி டீக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரம் இல்லை, ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியும் தொத்திடுவான் வாங்கிட்டா. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அண்டைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஃபோ அஜிபூபிஹி, இவரை வந்து கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க அவங்க, அவங்கள இவர் அவங்கள கவர்ந்துட்டாங்க. உடனே வந்து அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். கொஞ்ச நாள் அல்லாஹு தஆலா அவரை மரணிக்க செய்தான். ஏன்னா அல்லாவுடைய வகையோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான் கொடுப்பான். வகையோட மோதிரதுன்றா அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் என்று மோதுறது. சரியா? அல்லாஹ்வுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன், அல்லது குர்ஆன் வந்து என்ன அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்வதும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவர்களுக்கு கொடுப்பான். உடனே அவரை வந்து மௌத்தாகினே அடக்கினாங்க. அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார், பூமி வந்து தள்ளியிருந்த அவரை உமிழ்ந்திருந்தது பூமி. அப்போது பார்க்குறாங்க இது முகம்மதுடைய வேலை, முகம்மதும் அவருடைய சகாக்களுடைய வேலை, இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது. இரண்டு மூணு முறை இப்படி நடந்த உடனேயே ஃபத்தரக்கஹு மன்பூதன், எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள். ஒரு கேவலமான இதை அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சான், முடிவை கொடுத்தான். அப்படி என்ற செய்தி சஹீஹ் முஸ்லீமில் 2781 இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ரெண்டு பேர் முர்த்ததா பேசிக்கிறாங்க, ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார், ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. ஆனால் இது பாதிப்பு இல்லை, ஏன்னா எழுதின இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல, எழுதியவர்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல, அதுவும் பக்ரா ஆல் இம்ரான், பக்ரா ஆல் இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, குறிப்பாக ஜெயித் இப்னு சாபித் எல்லாம், ஜெயித் இப்னு சாபித் அப்துல்லா இப்னு அர்க்கம், அதே போல் நிறைய நபித்தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க, அப்துல்லா இப்னு மசூத் எல்லாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க எழுதினவங்க. அப்படி எழுதின நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க, ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி எழுதியவர்கள் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து குர்ஆன் எழுதுறதுண்டே எது வரைக்கும் சிறப்பது, அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரியோர்கள், அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரியோர் கண்ணியம்.

0: சாத். 14 பேர் இதில் அவர் 27. அப்புறம் என்ன உதேபியாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், யசீத் இபின் அபி சுஃபியான், முஆவித் இபின் அபி சுஃபியான், ஹாலித் இபின் வலீத். ரசூலுல்லாஹ் அவர் குடும்பத்தில் மூணு பேரையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திக்கிறாங்க. ஜஹம் பின் சஅது, ஜஹம் பின் அஸ்ஸல்த், ஹுசைன் இபின் நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இபின் அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இபின் சயீத், சயீத் இபின் சயீத், முகைரத் இபின் ஷுபா, அம்ரி இபின் ஆஸ், ஷுரஹ்பீல் இபின் ஹசனா, அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27, இங்கே வந்து 16 பாருங்க இல்லையா. அபு சுஃபியான், யசீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததா ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா. 16 பேர். அப்போ 27 37 40. இப்படி ஒரு 40-42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்திக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், அடுத்தது ஜெயித் இப்னு சாபித், உபை இப்னு காப், அதாவது ஜெயித் இப்னு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலி இப்னு அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இப்னு ஷுபா, கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இப்னு அர்கம், கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகைப், முஆயிகைப் வந்து உமர் ரதியல்லாஹு பயன்படுத்திக்கிறாங்க. முஆயிகைப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்தீங்க, தொழுநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடராக அவர் இருந்தார் முஆயிகைப் ரதியல்லாஹு அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இப்னு ரபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பிறகு அதிகமாக பயன்படுத்திய நபித்தோரில் ஜெயித் இப்னு சாபித்தும் முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள் அப்படின்றதை வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன, அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குர்ஆனையும் எழுதுறது முக்காத்தப்ப, இவ்வளோ பேர் ரசூலுல்லாஹுடைய எழுத்தர்கள், குர்ஆனை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறவும் இவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான எழுதுறது.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாமண்டா, ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆனுக்கு ரசூல் அங்க பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை. கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்களை பார்த்து அனுமதிச்சிக்கிறாங்க. இதுகள் தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் எழுதினாங்க இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ ஜூஹரி தொகுத்தார்னு வருதே, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தை தொகுத்தார்னு வர, அது என்னண்டா நூலாக களஞ்சியமாக தொகுத்தல், ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக. இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே. அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டிருந்தாங்களா ரசூலாங்க? குர்ஆன் பிரதி வெளியிட்டிருக்கலை. அபுபக்கரான காலத்தை வெளியிட்டிருந்தாங்களா? வெளியிட்டிருக்கலை. அதைத்தான் உஸ்மான் ரதிலான காலத்தில் வெளியிட்டாங்க, ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர, எப்படி உஸ்மான் சம்பத்தை வச்சு அபுபக்கர்னோட சம்பத்தை வச்சு குர்ஆன் எழுதலை நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி. இருந்து ஒரு சின்ன ஒரு டொட் இது, ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குது, அந்த செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் ரசூலாக எழுத சொன்னாங்கன்றது. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலான காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரான காலத்துக்கு வந்துடுவோம். அபூபக்கரானோட காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே, அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு உஸ்மான் ரதியல்லாஹோட காலத்தில் வந்து அதை தர்த்தி பண்ணுறது, அந்த டயத்தில் ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹோட காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான் காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த கால பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும். எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தி இருக்கின்ற பகுதியில் இன்ஷாலா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்த அல்லாஹ் அகூலு கவுலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள், கேட்க தவறாதீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
3: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்தின் மீது நபியின் நேசம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். நபியின் நேசத்தோடு இந்த உம்மத்தை கட்டி போடுகிற போதுதான் அந்த உம்மத் சீரான இஸ்லாமிய பாதையில் பயணிக்கும். இன்றைக்கு இந்த உம்மத் நபியின் நேசத்தை தன்னுடைய வாழ்வின் ஒரு மிகப்பெரும் அங்கமாக கருதாமல் செல்லுகிறதோ அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகளையே விட்டுவிட்டு போவதற்கு சமமாக ஆகிவிடும். வாழ்க்கையில் எந்த அம்சங்களாக இருந்தாலும் சரி. உதாரணமா, இன்றைக்கு நாம் 2024 விடை கொடுத்து விட்டு 2025 அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இல்லையா, இப்ப இந்த புத்த ஆண்டு அல்லது புதிய ஆண்டு வந்தவுடனேயே வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது அல்லது இந்த புத்தாண்டில் நான் ஒரு புதிய தீர்மானத்தினுடைய வாழ்க்கைக்கு எடுக்கப் போகிறேன் என்று கூறிக்கொள்வது அல்லது ஏதேனும் புதிய விஷயத்தை நான் செய்வேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொள்வது, நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவது அல்லது புத்தாண்டை முன்னிட்டு யாரிடமாவது அடம் பிடித்து ட்ரீட் வைக்க சொல்லி அதிலே கலந்து கொள்வது, வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை சமூகத்தில் இதை யார் செய்யும் போதும் மார்க்கத்தில் ஆர்வலர்கள் என்று சில பேர் இருப்பார்கள் அல்லவா, அவங்க என்ன செய்வாங்க, வழக்கம் போல புத்தாண்டு இஸ்லாத்தில் கூடாது, புத்தாண்டு ஹராம், வாழ்த்து சொல்வது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இது சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். புத்தாண்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு, நம்ம ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது அல்லது புத்தாண்டை கொண்டாடுவது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதிலெல்லாம் ஏன் இந்த முஸ்லிம்கள் ரொம்ப அடிப்படைவாதத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறா, முஸ்லீம்கள் நினைக்கிறேன். எந்த நான் முஸ்லீமோ நம்ம புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்ன செய்யறது இல்ல, அவங்க யாரும் கண்டிக்கிறது இல்லை. நீங்கள் நன்றாக சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பதிவேற்றப்படும் போது நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தனித்துவமான பாதையில் போகிறார்கள், தனி பாதையில் அல்ல. தனிமைக்கும் தனித்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, புரியுதா உங்களுக்கு. தனிமையாக செல்வதற்கும் தனித்துவத்தோடு செல்வதற்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள பல பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, இல்லை. என்ன பிரச்சனை, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய சுன்னாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இந்த அஹ்லு சுன்னாவிலே இருக்கக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது போன்ற விஷயங்களில் இன்னும் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு வரவில்லை. உதாரணமா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்றது கூடாது, ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களுடைய காணொலி அல்லது அவர்களுடைய ஃபத்வா அல்லது அதற்கு முன்பு இருந்த அறிஞர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் இதெல்லாம் பகிர்ந்துதான் இதை கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் 2025 என்று சொல்லும் போது அது என்னது, கிபி 2025 ஆமாவா இல்லையா, 2025 போது அது என்னதுங்க, கிபி, கிபின்னா என்னது, கிறிஸ்த். அப்ப யாரோட சம்பந்தப்படுது, அப்ப இது எப்படி நீங்க காமெண்டேன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும், 2025 வரும்போது அதுல தெளிவா வருது என்னன்னு வருது, கிறிஸ்துவுக்கு பின். அது சரியா தவறா, சரியான ஆண்டைத்தான் அவர்கள் சொல்கிறார்களா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல இப்படி ஒரு புத்தாண்டு என்கிற ஒரு விஷயத்தை சமூகத்திலே ஒரு செலிபிரேஷனுக்குரிய ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு அம்சமாக அது மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற போது ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது அதனுடைய பின்னணியில் உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பவும் பட்டவர்த்தனமாக ஒரு மதத்தின் அடையாளமாக இருப்பதுதான், பட் அது கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கும் போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருமே எதற்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றால் கொண்டாட்டத்திற்கு இன்றைக்கு மக்கள் அடிமை. அதனாலதான் வீட்டில் அன்றாடம் கொண்டாட வேண்டிய அம்மாவை என்றைக்குமே கொண்டாடாமல் வருடத்திற்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். அம்மாவா இல்லையா, தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை எப்போதும் மதிக்க வேண்டிய மக்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காமல் வருடத்திற்கு ஒரு நாள் மே 1 வந்து விட்டால் தொழிலாளர்கள் தினம் என்று வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி தொழிலாளர்கள் தினம், அன்னையர் தினம் என்று ஆரம்பித்த நாட்கள் இன்றைக்கு கேலண்டரை நாம் புரட்டி பார்த்தால் வருடத்திற்கு 365 நாட்களும் என்ன செய்யப்படுது, யாருக்காவது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. அப்படியே நாட்கள் இல்லை என்றால் நோ ப்ராப்ளம், அந்த ஏரியால இந்த நாளை நீ வச்சுக்கோ, இந்த ஏரியால நான் வைத்துக் கொள்கிறேன் என்று ஒரே நாள் 2 கொண்டாட்டங்களுக்கு கூட என்ன செய்யப்படுகிறது, பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப அதனால அன்பார்ந்த சகோதரர்களை, இஸ்லாமியமாக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, நமக்கு கொண்டாட்டங்கிறது இதுதான், 2 நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆஷுரா நோன்பை குறித்து கூட சொல்லும் போது எப்படி அல்லாஹ்வின் தூதருக்கு அது அறிமுகப்படுத்தப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நாள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவப்படுத்தக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கொண்டாட்டத்தில் இருந்து தவிர்த்து மூசா நபி அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அவங்கள விட
2: நமக்குத்தான் ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நோன் வைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் ஆக்கினார்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கல, கொண்டாட்டத்தை அங்கீகரிக்கல. ஆனா இதை யார் ஏற்றுக்கொள்வா, அதான் பிரச்சனை. இதை ஏற்றுக்கொள்வது யார்? நபி, நபியினுடைய சுன்னா, நபியின் நேசம் அப்படின்னு யார் பயணிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் அப்படியே தேசிய நீரோடையில் கலந்து என்ன என்ன பண்ணிருவீங்க, தேசிய நீரோடையில் கலந்து தேசிய நீரோடையில் நம்ம கலக்க முடியுமா? முதல்ல முதல்ல எது தேசிய நீரோடைன்னே யாருக்கும் தெரியல. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இந்த உம்மத்தை கட்டமைப்பதற்கும் இந்த உம்மத்தை கட்டி அணைப்பதற்கும் அல்லது இந்த உம்மத்தை சரியான முறையில் கட்டுப்பாடுக்குரிய ஒரு கூட்டமாக ஆக்குவதற்கு ஒரே வழியும் ஒரே தீர்வும் நபியின் நேசம் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல வேதத்தை இறக்கி அதே வேளையில் அந்த வேதத்தை போதிப்பதற்கு, அந்த வேதத்தை எடுத்து சொல்வதற்கு, தன்னுடைய இந்த வஹி என்கிற இறை செய்தியை எத்தி வைப்பதற்கு ஒவ்வொரு காலத்திற்கும் அல்லாஹு அஸ்ஸ வஜல் தூதரை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சில கட்டம் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், முந்தைய வேதம் அப்படியே அமுல்ல இருக்கும், ஆனா அதை எடுத்து சொல்வதற்கு யார் வருவா? இன்னொரு தூதர் வருவா. அப்ப இந்த உம்மத்தை, இந்த உம்மத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யல, தூதரை பிரிக்கவே இல்லை. இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒப்பான ஒரு வாழ்க்கையில் அவர்களை நிலைப்படுத்துவதற்கும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் அவர்களை உருவாக்குவதற்கும் கொள்கை சார்ந்த ஒரு நெறியில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரை தான் ஒரு முக்கியமான ஒரு உபகரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்தே வைத்திருக்கிறான். அதனாலதான் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் இந்த நபியோடு சம்பந்தப்படுகிறது. நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் யார்? இஸ்லாமிய ஷரியத் படி அவன் ஒரு காஃபிர், அவன் மார்க்கத்தை புறக்கணித்தவனாவான். நபியின் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அவன் இஸ்லாமிய சமூகத்திலேயே இருந்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ நபியின் நேசம் என்பது சகோதரர்களே இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வளரும் இளம் தலைமுறைக்கு அடிக்கடி அடிக்கடி நாம் போதிக்க வேண்டியது இந்த நபியினுடைய வாழ்க்கை குறித்து தான். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பாலும் நபியின் வழியை விட்டுவிட்டு அவர்களுக்கு விருப்பமான வேறொரு வழிகளிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை குறித்து நமக்கு எப்படி சொல்கிறான், உங்கள் இனத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும் இந்த உலகத்திலே பல விஷயங்கள் சரியாக செயல்படுவதற்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வானவர்களை நியமித்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு தூதுவர் என்று அனுப்பப்பட வேண்டும் என்கிற நாட்டத்திலே அல்லாஹ் என்ன செய்யல, ஒரு வானவரை தூதுவராக அனுப்பவில்லை. உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதுவராக அனுப்புகிறான். ஏன்? ஒரு வானவர் அனுப்பப்பட்டால், ஒரு வானவர் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு போதித்தால் அல்லது ஒரு வானவர் மார்க்கத்தை 100% பின்பற்றினாலும் மனிதர்கள் எல்லோரும் ரொம்ப இலகுவாக சொல்லிவிடுவார்கள், அவர் ஒரு மலக்கு, அவர் ஒரு வானவர், அதனால அவர் தூய்மையாக வாழ்ந்துட்டாரு, மனுஷனா இருந்தாதான் மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும் என்று சொல்லி அப்படியே நேக்கான வந்துருவாங்க. அப்ப அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அனுப்பும் போது எப்படி சொல்லுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். உங்களை போன்றே தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு தூதுவர், உங்களை போன்றே உள்ளங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகளை பெற்றவர், உங்களை போன்றே ரத்தமும் சதையும் கொண்டவர், உங்களை போன்றே உருவ அமைப்பை கொண்டவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். ஆனா இந்த தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்திருக்கிறார், இந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தருகிற எல்லாமே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த தூதர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷரியத்தாக தந்திருக்கிறார் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் என்றால் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்பதில் உங்களை விட அவர் கவனமாக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாக இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது பேரார்வம் கொண்டிருக்கிறார். ரவுஃபுன் ரஹீம், இரக்க குணமுடையவராகவும் மிக பெரும் அன்பு கொண்டவருமாயிருக்கிறார். தூதருக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துகிறான் என்றால், தன்னுடைய அஸ்மா சிஃபாத் அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருக்கக்கூடிய ரவுஃப் என்பதும் ரஹீம் என்பதும் யாருடைய பேர்? யாருடைய பேர் தான்? அல்லாஹ்வுடைய பேர். ஆனா இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பேர் இது ஒண்ணும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அர் ரவுஃப் எனும் போது அதற்கு வேற அர்த்தம், அல்லாஹ் அர் ரஹீம் எனும் போது அதற்கு வேற அர்த்தம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த உம்மத்திற்கும் இந்த தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இணைப்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறான், தனக்கு பெயர்களாக அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்களை கொடுக்கிறான். ரவுஃப், இவர் மிகப்பெரிய பரிவு காட்டக்கூடியவராக, அன்பு காட்டக்கூடியவராக, பாசம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ரஹீம், மேலும் இரக்கம் கொண்டவராக, கருணை கொண்டவராக இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுவதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஃபைன் தவல்லவ், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் புறக்கணித்து விட்டார். எப்படி? இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்துவேன் என்கிற நிலைக்கு நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால், ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அலைஹி தவக்கல் து, அவன் மீதே நான் முழு பொறுப்பையும் சாட்டுகிறேன், அவன் மகத்துவமிக்க அர்ஷின் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு நபியே நீங்க சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? நாம் நேர்பட, நம்முடைய வாழ்க்கை சீர்பட, நம்முடைய இந்த சந்ததிகளுடைய வாழ்க்கை சரிபட, எல்லாத்துக்குமே சகோதரர்களே நபியின் வாழ்க்கை தான் தேவைப்படுகிறது. நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய வரலாறு, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய குணநலன்கள், நபியினுடைய ஒழுக்க மேம்பாடுகள், நபியினுடைய நடவடிக்கைகள், நபியினுடைய நடத்தைகள், அதை ஆழமாக நாம் புரிந்து உணர்ந்து தெளிந்து தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையும், அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசையும் எப்போது நம்மிடத்திலே வருகிறதோ, நாம் எந்த கலாச்சாரத்திற்கும் உட்புகுந்து விடுவோம். நம்மளை வந்து இந்த நியூ இயர்லாம் பாதிக்காது. நபியின் நேசம், நபியின் சுண்ணாவை நீங்க முன்னாடி வைக்கும் போது, தமிழ் புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, இப்படியே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு புத்தாண்டை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால், உலகத்தில் 1000 மொழிகள் இருக்கும், அப்ப 1000 புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடணுமா? என்னையா உங்க லாஜிக்கு? இந்தியாவிலே பிறந்து விட்டோம், சரி, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில, இப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறோம். இப்ப நான் ஒரு லாங்குவேஜ் மொழியை சேர்ந்தவன், என் மனைவி ஒரு மொழியை சேர்ந்தவள், என் தாய் தந்தை இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டா, எத்தனை புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடுவது? அன்பார்ந்தவர்களே, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, அல்லது எந்த பெயரிலே வந்தாலும் சரி, கொண்டாட்டம் என்பது எங்களுக்கு கிடையாது, அதை நாங்கள் கொண்டாட்டத்திற்குரிய தினமாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்கிற இந்த ஹிக்மாவை, இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை எப்போது நாம் இலகுவாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா, நபியின் சுண்ணாவுக்குரியவர்கள் நாங்கள். எப்படியாப்பட்ட நபி? அந்த நபிக்குரிய சிறப்பு என்ன? இந்த நபிக்குரிய மேன்மை என்ன? இந்த நபி இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்? இந்த நபி இந்த உம்மத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன? 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்? உலகத்தில் அப்படி யாராவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள், சொல்லனா துயரங்களை அடைந்திருக்கிறார்கள், பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள், சமூகத்திலே சில புரட்சிகளை உண்டாக்க, சமூகத்திலே சில பகுத்தறிவு கருத்துக்களை புகுத்த, சமூகத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த எத்தனையோ கல்லடிகளையும் சொல்லடிகளையும் வாங்கிய தலைவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் அவர்கள் யாரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 100% தூய்மையானவர்களாக வாழ்ந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தின் எந்த பலனும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த அங்கீகாரமும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த பதவியும் வேண்டாம் என்று இருந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தில் தனக்கை தன்னை புகழக்கூடிய, தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இல்லை. அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் எனக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், அங்கீகாரம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. அவர்கள் உலக ரீதியான ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடினார்கள். அந்த போராட்டமே அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு போதையாக மாறியது. அந்த போராட்டம் அவர்களுக்கு வாழ்க்கையில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறியது எனும் போது, அந்த போராட்ட பாதையில் அவர்கள் தீவிரமாக இறங்கியிருந்திருக்கலாம், அதற்காக பல கல்லடிகளையும் சொல்லடிகளையும் பட்டிருக்கலாம், அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஏன் சிறைச்சாலைகளை கூட அவர்கள் ஏற்றிருக்கலாம். ஆனா நம்ம நபியினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் தனி வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையையும் பிரித்து வைக்கல. கொள்கை சீர்ந்த ரீதியான வாழ்க்கையையும் ஒழுக்க ரீதியான வாழ்க்கையையும் அவர் தனித்தனி டிராக்ல வைக்கல. சித்தாந்தத்திற்காக ஒரு வாழ்க்கை, சிந்தனைக்காக ஒரு வாழ்க்கை என்று அவர் வாழவில்லை. அவருடைய சிந்தனை எதுவாக இருந்ததோ அதுவேதான் அவருடைய சித்தாந்தமாகவும் இருந்தது. அவருடைய கொள்கை எதுவாக இருந்ததோ அதுதான் அவருடைய கோட்பாடாகவும் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுதான் அவருடைய பொது வாழ்க்கையாகவும் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நபி சகோதரர்களே, நம்முடைய இதயத்திற்குள் இருதயத்திற்குள் இரண்டரை கலந்து விட வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள், அந்த நபி குழந்தைகளுக்கு ஆரம்பித்து, இளைஞர்களுக்கு ஆரம்பித்து, வாலிபர்களுக்கு ஆரம்பித்து, திருமணமானவர்களுக்கு ஆரம்பித்து, வயதானவர்களுக்காக வரை அந்த நபி செய்யாத சேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு நீங்கள் நினைப்பீர்கள், இந்த நபி குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த நபி வாலிபர்களோடு இளைஞர்களோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படித்து பார்த்தால் நாம் நினைப்போம், ஆஹா, இந்த நபி முழுக்க முழுக்க இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வரலாற்றை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தூய்மையே எந்த புரட்சியாளருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்க முடியாது. எந்த புரட்சியாளராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு துறை அவர்கள் எடுப்பார்கள், ஒரே ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த துறைக்குள் அவர்களால் என்ன சாதிக்க முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எவ்வளவு தூரம் உயர முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுமோ, அதைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு சமூகம் சாதிய பாகுபாடுகளால் பாதிக்கப்படுகிறதா, அதற்கு எதிராக ஒருவர் களம் காணுகிறாரா, அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவார், அவ்வளவுதான். அது பாராட்டத்தக்கதுதான், ஆனால் போற்றத்தக்கதல்ல. போற்றத்தக்கது எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை மட்டும்தான். ஏன்? அவர் மனித வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கு தேவையான எல்லா துறைகளுக்கும் அவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை பாருங்கள். உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். உஸாமா இப்னு ஸைத் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு. அவருடைய புனைப்பெயரை பற்றி சொல்லும் போது ஹிப்பு நபி என்கிறார்கள், நபியின் செல்லப்பிள்ளை அல்லது நபியின் நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தூக்கி கொஞ்சுவார்கள், தன்னுடைய தொடையின் மீது என்னை அமர வைப்பார்கள், இன்னொரு தொடையில் ஹசன் ரழியல்லாஹு அவர்களை அமர வைப்பார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கட்டி அணைப்பார்கள். அதற்கடுத்து ஒரு துஆ செய்வார்கள், அல்லாஹும்மர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ், இந்த இருவர் மீதும் இரக்கம் காட்டுவாயாக, ஃபஇன்னி அர்ஹமுஹுமா, நானும் அந்த இருவர் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் போனால் சிறுவர்களை பார்ப்பார்கள், அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், புன்னகை பூப்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அவர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் தொலை தூரத்திலே இப்படி பின்னாடி நிற்கக்கூடிய சஃபுகள் உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து பள்ளிவாசல் இப்படி மாடிப்படி பள்ளிவாசல்கள் அல்ல, கிரவுண்ட் ஃபுளோர் நம்ம ஜென்ஸுக்கு கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லேடிஸ் கொடுத்துருவோம், அப்படியா இல்லை. ஆரம்ப சஃபுகள் ஆண்களுக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய சஃபுகள் பெண்களுக்காகவும் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரம் தொழுகையை நீட்டி தொழலாம் என்கிற எண்ணத்திலே நான் ஓத ஆரம்பிப்பேன், பின்னாடி இருக்கிற ஒரு குழந்தையின் அழுகுரல் என் காதில் விழுந்தவுடன் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். இதுதான் முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற பெயரிலே உள்ள நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களை தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்லுகிறார், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு கூட நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய முத்தம் கொடுக்கிறோம். ஆனா நீங்க அந்த சமூகத்தை அறியணும், அது எப்படியாப்பட்ட சமூகம், குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்ததல்ல. மது குடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும், தங்களுடைய குடும்ப கதைகளை, குடும்ப பெருமைகளை பேச வேண்டும், இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது. இன்னைக்கு நமக்கு குழந்தைகளை கொஞ்சம் உதவ ஒரு பொழுதுபோக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளோடு விளையாடுகிறோம், குழந்தைகளை கொஞ்சுகிறோம், குழந்தைகளை தூக்கி முத்தமிடுகிறோம், குழந்தைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் சுத்துகிறோம். ஏன், நம்முடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்கின் ஒரு அம்சமாக இது. ஆனால் அன்றைக்கு இருந்த அய்யாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்தில் உள்ள அரபுகளுடைய பொழுதுபோக்குங்கிறது எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது மது குடிக்க வேண்டும், மது பரிமாறப்பட வேண்டும், போர்களில் ஈடுபட வேண்டும், போர்கள் குறித்த கவிதைகள் பாட வேண்டும், குடும்ப பெருமை, இதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளை கூட கிடையாது, பெத்த பிள்ளை பெத்த பிள்ளை பேர பிள்ளை எடுத்து கொஞ்சும் போது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு வாட்டியும் முத்தமே கொடுத்தது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, பெரியவர்களுக்கு யார் இறக்க மரியாதை செலுத்தவில்லையோ, சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்போ சிறுவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இரக்கம் என்பது அவர்களை தூக்கி வச்சு கொஞ்சணும், அவர்களுக்கு முத்தம் கொடுக்கணும். அப்போ யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் நலன் குறித்து என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், சிறுவர் நலன் குறித்து என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணி இருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகள் நலன்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகளின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நலன் அக்கறை இருந்ததனால் தான் அன்றைக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மாபாதக செயலிலிருந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி என்றால், வஅதுல் பனாத், வஅதுல் பனாத்னா என்னது, அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அதை எதிர்த்து களம் கண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடன் சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் கூட ஒரு பெண் குழந்தையை அந்த சமூகத்திலே புதைத்ததாக ஒரு குறிப்பை பார்க்க முடியல. அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த புரட்சி எந்த அளவிற்கு எல்லாரையும் ஈர்த்தது ஏற்றது என்றால், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல ஏற்காதவர்கள் கூட அந்த சமூக குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். இதுதான் புரட்சி. இங்க புரட்சிங்கிறது சமூகத்தில் எப்படி இருக்கு, நான் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறேன், நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன், அந்த கொள்கையில் பகுத்தறிவு இருக்கிறது, அந்த கொள்கையிலே மிகப்பெரிய சமூக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்றால், என்னை யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ, என்னை யார் அவருடைய சித்தாந்தத்தின் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டாரோ, அவர் என்னை பின்பற்றலாம், அவர் நான் சொல்வதை கேட்கலாம். மக்கள் தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவர்கள், அப்படிதானா, திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு துறையிலே உள்ள பெரும் பெரும் ஜாம்பவான்கள், நட்சத்திரங்கள், அப்படிதானா, எல்லாரும் ஏறி நின்னுட்டு நடிக்கிறான். நம்ம யாராவது அடிச்சோமா, நீங்க யாராவது அடிச்சீங்களா? ஏன், நாம் அவரை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாவா இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சித்தாந்த கருத்துக்கள் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? இஸ்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி, நபித்துவமாக அவர் நபியாக அனுப்பப்பட்டு சமூகத்திற்கு பிரச்சார கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தவுடன், இந்த குரேஷி கூட்டத்தில் இந்த ஒரு குடும்பத்தில் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை ஒருவர் உயிரோடு புதைத்தார் அப்படின்னு எங்கேயாவது யாராவது படிச்சிருக்கீங்களா? இதுதான் புரட்சி. அப்போ இப்படியாப்பட்ட நபி நம்ம கிட்ட இருக்கும்போது அவருடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டு வேறு எந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற முடியும்? அப்போ அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பாட்டை தந்திருக்கிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனும் போது, அந்த நபியின் பாதையில் தான் நாங்கள் பிரயாணம் செய்வோம். அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? எங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தினால் பலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம். அப்படிதானா, இந்தியாவிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே, அல்லது பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரங்களிலே 31 டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட ரகளைகள் நடக்கும் என்பது அந்த தெருவோரங்களில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும்.
4: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: glitz.lk உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை. glitz.lk வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். சைபர் 77 101 சைபர் 143.
6: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 77 74 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 57 57 560.
7: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
4: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: அல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரகீகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் எங்களோடு இருந்தார். எந்த தலைவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகோதரர்களே, அவர்கள் மேடையில் பேசுவதை வைத்து மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியாது. மேடையில் பேசும்போது இன்னைக்கு இன்னைக்கு தான் பேசுவாங்க. அவங்களோட நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும், அவங்களோட ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மறுபக்கம் என்பது ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் சமூகத்திலே எவ்வளவு பெரிய புரட்சியாளர் அல்லது எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர் என்று அறியப்பட்ட எந்த தலைவராக இருந்தாலும், அந்த தலைவரோடு தனிமையில் தங்கியவர்கள், அந்த தலைவரோடு பிரயாணம் செய்தவர்கள், நிச்சயம் அவர்களிடத்திலே ஒரு 10 குறைகளை பார்க்காவிட்டாலும் ஒரு 2-3 குறைகளாகவும் பார்ப்பார்கள். யாரும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருந்தார், இளைஞர்களை கட்டி போடுகிற எப்படிப்பட்ட ஒரு கவர்ந்திழுக்கும் தலைவராக இருந்தார். 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம். அந்த 20 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்திலே ரஹீமன் ரகீகா, இரக்க குணமுடையவராக, மென்மை தனம் கொண்டவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எங்க முகத்தை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விடுகிறது, நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை தேடுகிறோம் என்று. இளைஞர்கள் சொல்லும் போது அதுல திருமணமானவர்களும் இருப்பார்கள், புதியதாக திருமணமானவர்களும் இருப்பார்கள், மனைவியின் பக்கம் தேட்டமும் நாட்டமும் உள்ளவர்களும் இருப்பார்கள், அல்லது இளைஞர்களாக ரொம்ப சிறிய வாலிபர்களாக இருந்தால் பெற்றோர்களை காண வேண்டும் என்கிற அந்த தேடலும் அவர்களிடத்தில் இருக்கும். 20 நாள் தங்கிய யாரும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்து 20 நாள் ஆச்சு, எங்களுக்கு எங்க உமாவை தேடுது, வாப்பாவை தேடுது, எங்கள் மனைவி மக்களை தேடுது அப்படின்னு என்ன செய்யல. யாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கொண்டே எங்களை பற்றி தெரிந்து கொண்டார். உடனே ஃபஸஅலனா அன்மன் தரக்னா மின் அஹ்லினா. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க யார் யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரு, உங்க குடும்பத்தில் இருந்தவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டுட்டு நாங்களும் பதில் சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தினரின் பக்கம் திரும்பி செல்லுங்கள். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் கூட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய வலிமையான முதுகெலும்பு என்பது இளைஞர்கள். அந்த இளைஞர்களை கூட்டி வைத்து தங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பது என்பதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. அப்ப அப்படியாப்பட்ட இளைஞர்கள் தானே ஆர்வத்தோடு தன்னார்வத்தோடு வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்றோமே வாலண்டியர்லி அப்படிங்கிறோம் அந்த மாதிரி தன்னார்வத்தோடு வந்து அல்லாவின் தூதரோடு தங்கிய போது கூட 20 தினங்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை சொல்லி கொடுத்து விட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரு அப்படின்லாம் அல்லாவுடைய தூதர் எங்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை திரும்ப எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அனுப்பி வைத்தார். ஒரு சாம்பிள். இப்படி நீங்க இளைஞர்களோடு அல்லாவுடைய தூதர் எப்படி நடந்துகிட்டாங்க, இளைஞர்களுடைய நலன் சார்ந்த அல்லாவுடைய தூதர் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கிறாங்க, இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அல்லாவுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்லாம் பார்த்தா சகோதரர்களே நாம் நினைப்போம் இந்த தூதர் அனுப்பப்பட்டதே இளைஞர்களுக்காக அப்படின்னு. அதுதான் புரட்சியாளர், அதுதான் சீர்திருத்தவாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவின் பாதையில் போர் செய்வதற்கு பேர் கொடுக்க தன்னார்வத்தோடு ஒருவர் வருகிறார். இக்கட்டான நேரம், அல்லாவுடைய தூதருக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்படுகின்ற நேரம் தான். ஆனா அல்லாவின் தூதர் சிலாளத்தில் வரக்கூடிய எல்லாரையும் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டாலும் இவருடைய முகத்தை பார்க்கிறார். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை அல்லாவுடைய தூதர் கண்டுகொள்கிறார். இதுதான் தலைவர். தலைவர்கள்ங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்லாமலேயே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் பெரும்பாலும் தடுக்கி கீழே விழுந்துதான் தெளிவாகுவான். ஆனா சமுதாய தலைவர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா தடிக்கு கீழே விழுவதற்கு முன்னரே இப்படி போனா தடிக்கிறோம் இப்படி போனா விழுந்துருவோம் அப்படின்னு தெளிவடையக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அந்த பக்குவம் அல்லாவின் தூதரிடத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் ஜெயித்து காட்டினார். அரசியலும் ஆன்மீகமும் இரண்டோடு ஒன்று ஒட்டி கொண்டதுதான், இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. ஆனா இரண்டையும் ஒன்றாக சுமந்து கொண்டு ஜெயித்தவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் கிடையாது. ஆன்மீகத்தில் தனியாக ஜெயித்திருப்பார், அரசியலில் தனியாக ஜெயித்திருப்பார். ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெயித்த ஒரு தலைவரை ஒரு கடந்த ஒரு 5 நூற்றாண்டுகளில் நீங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சும்மா தேடி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதற்கெல்லாம் மிகப்பெரிய பக்குவமும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாகவே அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருந்தான். அப்போ தானாக தன்னார்வத்தோடு பேர் கொடுக்க வந்த இளைஞரை பார்க்கிறார். அவருடைய முகத்தில் இருக்கிற வாட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு கேட்கல. அதான் நீங்க கவனிக்கணும். என்ன காரணம்னு கேட்டா அது ஒரு நார்மல் குவஸ்டின், அது ஒரு சாதாரண கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹையுல் வாலிதா, உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமா, வீட்டில் அம்மா இருக்காங்க. அவங்களை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாவின் தூதரை நான் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்படியா, அப்படி போய் என்ன செய்ய, உன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்ய, நீ அவர்கள் விஷயத்திலே நீ ஜிஹாது செய், அவர்கள் விஷயத்திலே நீ போராட்டம் மேற்கொள், அவர்களுடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கொள், அவர்களுடைய பாதங்களின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தன்னார்வத்தோடு போரிலே ஈடுபடுவதற்கு பேர் கொடுக்க வந்த ஒரு இளைஞரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில், அந்த கண்களில், அந்த கண்ணுடைய ஒளியில், அந்த ஒளிக்கு உள்ளே தெரியக்கூடிய வாட்டத்தை கண்டெடுத்து அதுக்குண்டான காரணத்தையும் தானே அறிந்து கொண்டு அந்த தோழரை திருப்பி அனுப்பினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்கள் நலனில் எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா உபதேசம் செஞ்சாங்க. இளைஞர்களுக்கு தனி பக்கத்தை சில மார்க்கத்தில் கொடுத்தாங்க. அவர்களை கல்வி தேடும்படி ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இளமையில் இஸ்லாத்தை பின்பற்றுபவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விவரித்தார்கள். முதுமையில் ஒருவன் மார்க்க பணிகளிலே ஈடுபடுவதற்கு நன்மை இருக்கிறது என்றாலும் இளம் பருவத்தில் அவன் அல்லாஹ்வின் பாதையில் ஒழுக்கத்தோடு வாழும் போது அவனுக்கு அரிஷின் நிழலின் கீழ் தனி இடம் இருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாட்டத்தையும் அவர்களுடைய இயக்கத்தையும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், இளைஞர்களே திருமண வயதை நீங்கள் அடைந்து விட்டால் திருமணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள். திருமணம் செய்ய முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு பல கட்டங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியும் திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நோன்பு உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அந்த நோன்பு உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் என்று ஆன்மீக வழியையும் காட்டினார்கள். இப்படி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார், இளைஞர்களோடு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களுக்கான ஒரு தூதராகவே நமக்கு தெரியும். சரி, அடுத்து பெண்கள் சொல்லவே வேண்டாம். அப்படிதானா, நான் பலமுறை இந்த கருத்தை என்னுடைய உரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். வளர்ந்த நாடுகள் என்று எதையெல்லாம் இன்றைக்கு உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அது அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் இதையெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் அல்லது என்னென்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையாக பக்கம் பக்கமாக கட்டுரைகள் தீட்டுகிறார்கள், புத்தகங்கள் எழுதுகிறார்களோ, எந்த நாடுகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருமே தங்களில் பல பேரை பறிகொடுத்து பலி கொடுத்துதான் அந்த உரிமைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வர்றதா இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த உரிமையாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய சொத்துரிமையாக இருந்தாலும் கூட சரி, எந்த உரிமை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை சதவீதம் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு படிப்பதற்கு, எந்த நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சகோதரர்களே, அங்கே அந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு பின்னால் சுமார் 50 காலம் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள், அல்லது 100 காலம் அவர்கள் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள். பல பேர் தங்களை பறிகொடுத்திருப்பார்கள், பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள், அந்த பெண்களுடைய உரிமைக்காக பல பேர் ரோட்டிலே இறங்கி இருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னதை போல், பிறப்பது பிறந்திருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் தங்களுடைய கண்களில் கருணையை வருவதற்கு கூட வழிவிடாமல் அந்த குழந்தையை அப்படியே புதைக்கக்கூடிய ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு செயல். அந்த செயலை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் கூட அறியாமை காலத்தில் செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படியாப்பட்ட உமர் இப்னு கத்தாப், எப்படியாப்பட்ட ஒரு மஷா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அப்படிதானா? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு நம் அனைவருக்கும் மஷா அல்லாஹ் மார்க்க ரீதியான உணர்வு ரீதியான உணவுகளுக்கு தீனி போடக்கூடிய எல்லா சரக்குகளும் கொண்ட ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கூட அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறியாமை காலத்திலே பல தவறுகள் நிகழத்தான் செய்திருக்கிறது. அது அவர்களுடைய தவறு அல்ல, அவர்களுடைய சொசைட்டி, அந்த சமுதாயமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை ஒரு புஷ்ரா, ஒரு நற்செய்தி என்று பிறக்கின்ற குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து புஷ்ரா என்கிற சிறப்பு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து, கல்யாணம் ஆகும் போதுங்க, மேரேஜ் ஆகும் போது நம்ம வாழ்த்து தெரிவிப்போம்ல, வாழ்த்து தெரிவிக்கும் போதே அந்த அறியாமை கால அரபுகள் எப்படி வாழ்த்து தெரிவிப்பாங்க தெரியுமா? பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பா, பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பா. அப்படின்னா என்னது? ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ அப்படிம்பா வாழ்த்து தெரிவிக்கும் போதே. அதனாலதான் ஐயாமுல் ஜாஹிலி, அதனாலதான் அறியாமை கால அரபுகள் இருக்கிறோம். வாழ்த்து தெரிவிக்கும் போதே பிர் ரஃபா வல் பனீன், ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணாதிக்கம் பிடித்த ஒரு சமூகத்தில் எந்த பெண்களும் இறங்கி எங்களுக்கு அதை உரிமையை தாங்க, எங்களுக்கு இதை தாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. எதை கேட்டிருக்காங்க? தாங்கள்லாம் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து பாடம் படிக்கிறாங்க, எங்களுக்கும் தனியாக நீங்கள் ஒரு பாடம் சொல்லி தருவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், அதை தான் கேட்டிருக்கிறாங்க. அது உரிமை சார்ந்த விஷயத்தில் வராது, அப்படிதானே? உரிமைங்கிறது எதுல வருது? அது அவர்களுடைய வாழ்வுரிமை, அவர்களுடைய உடல் உடை ரீதியான உரிமை, அவர்களுடைய ஜீவாதாரம் சம்பந்தப்பட்ட உரிமை. அது எதையுமே எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, அல்லது ஒரு 100 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது மற்ற ஏதாவது ஒரு மூத்த நபித்தோழருடைய தலைமையிலேயோ போய் புரொட்டஸ்ட் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா? இன்ன எங்களுக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. பிறக்கும் உரிமை, வளரும் உரிமை, வாழும் உரிமை, மார்க்கமயமாக்கப்பட்ட ரீதியில் வாணிபம் செய்கிற உரிமை, மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அந்த மணமகனிடத்தில் மகர் என்கிற மணக்கொடையை பெறுகின்ற உரிமை, அந்த மணமகனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று முடிவெடுத்து விட்டால் ஹுலா என்கிற மணவிலக்கில் ஒரு அங்கமாக கருதப்படுகின்ற அந்த உரிமை, சொத்துரிமை, கல்வி தேடுகின்ற உரிமை, கல்வி போதிக்கின்ற உரிமை, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது பெண்ணை போக பொருளாக ஆக்குகிற, காட்சி பொருளாக ஆக்குகிற, அல்லது பெண்களை சந்தைப்படுத்துகின்ற விஷயம்லாம் இஸ்லாத்துல வந்து கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் எது உரிமைகளாக பார்க்கப்படுகிறது? பெண்கள் சந்தை பொருளாக பார்க்கப்பட வேண்டும், அவர்களை ஒரு மெட்டீரியல், ஒரு மெட்டீரியலாக, அவர்களை ஒரு அதவாத்தாக, ஒரு சந்தைப்படுத்தப்படக்கூடிய விதத்தில் இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெண் சமூகத்திற்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அந்த பெண் சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா, சுப்ஹானல்லாஹ். இந்த அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்காகவே அல்லது பெண்களின் உரிமைக்காகவே பெண்களின் மேம்பாட்டிற்காகவே இவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த நபி பெண்களுடைய விஷயத்திலே பெண்களுடைய மேம்பாட்டில நபிகள் நாயகம் சல்லாஸ்வருடைய வாழ்க்கை இருந்திருக்கும். பெண்களை அடிக்காதீர்கள், பெண்கள் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதம், அந்த பெண்களை சீர் செய்கிறேன் என்று நினைத்து அந்த பெண்களை நீங்க நேர் செய்கிறோம் என்று நினைத்து முதுகெலும்புகளை உடைச்சிடாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் எந்த விஷயம் பிடிக்குமோ அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படியாப்பட்ட விஷயங்க, எவ்வளவு அற்புதமான ரீதியில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ்வருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்யலாம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ்வருடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய நேசமும் பாசமும் இருந்தால், ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் இஸ்லாம் என்கிற ரீதியில ஒரு பிராக்டிக்கலாக கட்டி போடுகின்ற இடம் எதுன்னு பார்த்தா பள்ளிவாசல் தான். நம்ம வந்து தூங்கும் போது முஸ்லீமா தான் தூங்குறோம், எந்திக்கும் போது முஸ்லீமா தான் எந்திக்கிறோம், வியாபாரம் பண்ணும் போது முஸ்லீமா தான் வியாபாரம் பண்றோம், அதெல்லாம் ரைட். ஆனால் என்னை நான் ஒரு முஸ்லீம், நான் இஸ்லாமை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறத பிராக்டிகலா எனக்கு உள்ளார்ந்த ரீதியில என்னை உணர வைக்கிற ஒரு இடம் எது, பள்ளிவாசல். அதை மறுக்கிறோமா நம்ம யாராவது? அல்லாஹ்வை நம்ம வந்து எங்கிருந்து வணங்கலாம் அப்படித்தானே? அப்புறம் ஏன் நம்ம மக்காவுக்கு போறோம் அடிக்கடி? இங்க இருந்து துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க தா. எங்கிருந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா, அல்லாஹ் பதில் கொடுக்கிறானா இல்லையா? இருந்தாலும் சிரமங்களை பார்க்காமல் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மக்கா மதீனாக்கு போனாதான் நமக்கு மனசு எப்படி இருக்கு, ஒரு ஆறுதலாக இருக்கிறது. எவ்வளவோ சிரமங்கள் அந்த பாதையிலே இருந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒரு உம்ரா செஞ்சா அந்த இடத்துல போய் அல்லாஹ்வை நாம் தொழுவது, அந்த இடத்துல போய் நாம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது, அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை பார்க்கும் போது வரக்கூடிய ஆன்மீக உணர்வு என்பது சகோதரர்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு காலத்தில் உம்ராவிற்கு செல்வதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அவைகள் இலகுவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்து மாஷா அல்லாஹ் வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு தான் ஒரு முஸ்லிம் தான் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அவனுக்கு உணர்த்துகின்ற இடம் எது, பள்ளிவாசல். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செய்கிற இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க, முதல்ல எப்படியாப்பட்ட நிபந்தனைகளை போட்டாங்க ஒரு இமாமுக்கு? எல்லாரும் இமாமத்து செஞ்சிட முடியுமா? இல்ல. இருக்கக்கூடியவங்கல யாரு, அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் அவர் தான் எலிஜிபிள் பர்சன் இமாமாக இருப்பதற்கு. யாருக்கு தகுதி இருக்கு சகோதரர்களே? ஊர்ல நீ பெரிய பணக்காரங்கிறதுனால உனக்கு இமாமத் செய்வதற்கு தகுதி வந்து விடுமா? ஊரிலே உங்களுக்கு ஒரு நான்கைந்து வீடுகள் இருக்கிறது, நீங்கள் பெரிய பண்ணையாராக இருக்கிறீர்கள், நிலக்கிழாராக இருக்கிறீர்கள், ஜமீன்தாராக இருக்கிறீர்கள், விட்டா மிராசுவாக இருக்கிறீர்கள், பெரிய அரசியல் கட்சியிலே அங்கம் வகிக்கிறீர்கள், பல்லாயிரம் கோடிக்கு நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்கள் என்பதனால் இமாமத்திற்குரிய தகுதி உங்களுக்கு வந்துருமா? அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார், இல்லங்க ரெண்டு மூணு பேர் அங்க ஹாபிஸாவா இருக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படியா? யார் அலமுஹும் சுன்னா, அவர்களை நபித்த சுன்னாவை கூட நாலேஜ் யாருக்கு அதிகம் இருக்குது, நிபந்தனைகள் வைத்து தான் ஒரு இமாமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த இமாம் அங்க போய் நின்று என்ன செய்யறார், எக்ஸ்ட்ராவா பின்னாடி நின்று தொழுகிறவங்க செய்யற ருக்குவு, சஜிதா, சமையல் ஆலிமன்னம் இதா, இந்த மாதிரிலாம் இல்லாம அவர் எக்ஸ்ட்ரா என்ன செய்யறாருங்க, அது மேல ஏறணும், அது ஹத்தீப். நான் இமாம பத்தி தான் பேசுறேன். மக்ரிபுக்கு ஒருத்தர் வராருதா, அவர் பின்னாடி நம்ம எல்லாம் தொழுகிறோம். நம்ம செய்யாத எந்த வேலையை அவர் எக்ஸ்ட்ரா செய்யறாரு? ஒன்னே ஒன்னு தாங்க செய்யறாரு, ஓதுறாரு சத்தம் போட்டு. நீங்க எல்லாம் பின்னாடி சத்தம் போட்டு ஓத முடியுமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நானும் அவர் அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பிக்க கூடாது. அவர் ஓதுறத நான் கேட்கணும், அல்ஹம்து சூராவும் மனசுக்குள்ள ஓதிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இவ்வளவு நிபந்தனைகள் போட்டு சமூகத்தில் அவருக்கு ஒரு மேம்பாடுகளை கொடுத்து இமாம் அப்படின்னு அவரை தனித்துவப்படுத்தி அவரை நிக்க வச்சு அங்க அவர் எக்ஸ்ட்ரா செய்யற ஒரே வேலை ஓதுறதுதான், சூரா ஓதுறதுதான். இல்ல தொழுது முடிச்சு எங்க ஊர்ல அஜரத்து கூட்டுதுவா கேட்பாங்க, அதெல்லாம் மார்க்கத்திலே இல்ல. சரி, கூட்டுதுவா ஓதுறதெல்லாம் தொழுகைக்கு அப்பாற்பட்டது. அதாவது மின தக்பீரத்தில் இஹ்ராம் இல்ல தஸ்லீம், தக்பீரத்தில் இஹ்ராமில் இருந்து தஸ்லீம். தஸ்லீம் என்னது, அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சலாம் கொடுக்கிறாரு, இது வரைக்கும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் தொழுகை. அப்ப அந்த தொழுகையில் பின்னாடி நிற்கிற யாருமே செய்யாத ஒரே எக்ஸ்ட்ரா வேலை அவர் முன்னாடி நின்றுட்டு செய்யறது ஓதுறது. அப்போ ஓதுவதில் தான் ஒரு இமாமுடைய வேலையே இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னாங்க, நீங்கள் மனிதர்களுக்கு இமா, அதாவது மக்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்யும் போது இமாம்களே கொஞ்சம் குறைத்து ஓதுங்கள். எப்பா ஓதுறது ஒண்ணுதான், இமாம் என்ன செய்யறாரு, அதிகப்படியா செய்யறாரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பும் போது ஃபலியுஹஃபிஃப், நீங்கள் கொஞ்சம் குறைத்தே ஓதுங்கள். ஏ ஃபைன் ஃபீஹி முஸ்ஸகீர், பின்னாடி நின்று தொழுபவர்களில் சில பேர் சிறுபிள்ளைகளாக இருக்கலாம், வல் கபீர் வயதானவர்கள் இருக்கலாம், வல் தஈஃப் பலவீனர்கள் இருக்கலாம், வல் மரீத் நோயாளிகள் இருக்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஃபதல் ஹாஜா தேவை உடைய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படாத ஒரு சாதாரண யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் கருணைக்கு உட்படாத ஒரு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் நினைத்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டுதல்களை கொடுத்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த நபியின் சுன்னா சகோதரர்களே, எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒன்றாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், அது எவ்வளவு நம்ம நேசிக்கணும். அப்ப அந்த நபியின் நேசமும் அந்த நபியின் பண்பாடும் அந்த நபி உருவாக்கிய பண்பியலும் என்னுடைய உள்ளத்துல போயிட்டா எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல வாய் வராது, ஹாப்பி நியூ இயர் சொல்லணுமே எனக்கு தோணாது. அப்ப உலகம் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படித்தான், உலகம் பூரா ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறான், உலகம் பூரா ஒரு பாதையில போறான், ஏன் தனியா போற, நம்ம தனிமையா போல தனித்துவத்தோடு போறோம் சகோதரர்களே. இதே கலிமாவை நாளைக்கு அவன் சொல்லிவிட்டாலும் அவளும் என்னோடு சேர்ந்து கொள்வான். அதுதான் யூனிக்னஸ், அதுதான் தனிமை, தனித்துவம். இது தனிமையா போறதல்ல, நம்ம தனித்துவத்தோடு போலாம். யாரும் இஸ்லாத்தை ஏற்கலாம், யாரும் இந்த மார்க்கத்தை ஏற்கலாம், யாரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள

0: 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படியாப்பட்ட சூழலில் மக்கள் இருந்தார்கள், அடிமைகள் என்று பார்க்கப்பட்ட அந்த வர்க்கம் எப்படி நடத்தப்பட்டது. இன்றைக்கும் இந்த ஆண்டான இந்த சாதிய திமிரிலே சில பேர் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இஸ்லாமிய சமூகத்திலே கூட அது விதிவிலக்கல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய சமூகத்தில் இவர்கள் வெளியே தான் சொல்லிக் கொள்வதில்லையே தவிர, சில இடங்களில் இவர்கள் எல்லாம் பெரிய நாங்கள் அந்த ஹாந்தானி அந்த காலத்தை அப்படி பெரிய ஒரு இனத்தோடு ஒரு வர்க்கத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு தனக்கு கீழே உள்ளவர்களை ரொம்ப கொசுவை விட ஒரு அற்பத்தோடு அற்பத்திலும் சொற்பமாக நடத்தக்கூடிய மனநிலை கொண்ட பல பேர் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அல்லாஹவே அவர்கள் அஞ்ச வேண்டும். அப்போ கண்டெடுக்கப்படாமல் சமுதாயத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்து அவர்களை பற்றி சிந்தித்து நீங்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக அல்லது தவறுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காம்பன்சேஷனாக அடிமைகளை விடுவியுங்கள், அடிமைகளை விடுவீங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த சில ஆண்டுகளிலேயே அல்லது ஒரு சில நூற்றாண்டுகளிலேயே ஒட்டு மொத்தமாக அரபுலகத்தை விட்டு அடிமைகள் என்கிற சாராரே இல்லாத அளவிற்கு. இன்றைக்கு தெரியுமா அடிமைகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா நமக்கு பதில் இருக்கா? மார்க்கத்தில் அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் சொல்லப்படுது இல்லைங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு அடிமைகள் இஸ்லாமிய சமூகத்தில் அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? நான் ஒரு ஸ்காலர்ட்டே கேட்டேன், சரியான பதில் இல்லை. ஏதோ ஆப்பிரிக்க நாட்டில் ஏதோ ஒரு நாட்டின் பேரை சொன்னார், பட் அது குறித்து தரவுகளும் மரபுகளும் சரியாக இல்லை. அப்போ அந்த அளவுக்கு மஷா அல்லாஹ் சமூகத்தில் எது ரொம்ப ரொம்ப மோசமான முறையிலே ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்துச்சோ ஒட்டு மொத்தமாக அந்த கூட்டத்தையே வென்றெடுத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்த ஒரு புண்ணியராக புனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த தப்பு செய்றியா? அடிமைகளை விடுவி. சத்தியம் இதா, எதா இருந்தாலும் அல்லாஹ் அக்பர், அடிமைகளை விடுவி. அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களை விடுவித்து அவர்களையே திருமணம் செய்து கொள். இப்படியே பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி, புரட்சி கருத்துக்களை சொல்லி அந்த சமூகத்தை வென்றெடுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது சகோதரர்களே, உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய வரலாறாக இருக்கணும். இந்த நபியை நம்ம உயிரை விட மேலாக நேசிக்கணும். நபியை நேசிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாய் வழியாக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. முதலில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை, நபியை நம்பணும் நம்ம. முதல்ல நபி உண்மை, இந்த நபி சொன்னதெல்லாம் உண்மை, இந்த நபியின் சுன்னா உண்மை, அதை பின்பற்றினால்தான் நமக்கு ஈருலக வெற்றி அப்படிங்கறத நம்ம முழுமையா நம்பணும். இந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிக்கணும். இந்த நபியினுடைய சுன்னாவை பரப்பணும். அந்த நபியினுடைய சுன்னாவிற்கு ஒரு பாதிப்பு என்றால் அதற்கு எதிராக பொங்கணும், அல்லது குறைந்தபட்சம் மனதில் ஒரு வருத்தமாவது வரணும். அந்த நபி சொல்லிக் கொடுத்த துவாக்கள் திக்ருகள் அதையெல்லாம் அதிகமதிக நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும். அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், இந்த மறுமையில் இந்த நபியை பார்க்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியை சந்திக்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா அப்படின்னு நம்ம எல்லா இடத்துல உருகி உருகி கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். நாமும் நம்முடைய சந்ததிகளும் அந்த நபியை நம்முடைய உயிருக்கு மேலாக நேசித்து அந்த நபியினுடைய சுன்னாவை கள்ளங்கவடமில்லாமல் பின்பற்றி அந்த நபியினுடைய கலாச்சாரத்திற்கு உயிரூட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரையும் காத்து, பிரமத ஆதிக்கத்தில் இருந்தும் பிரமத கலாச்சாரத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முற்றிலுமாக காத்தருள்வனாக என்று வேண்டி இன்றைய உரைக்கு திரையிடுகிறேன். ஆஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله

0: المسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற
1: நேர்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: பெரியோர்களே, அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க மாதத்தில் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்து இம்மாதத்தில் செய்ய வேண்டிய நற்கர்மங்களை தொடர்ந்து நாம் செய்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு ரமலானுடைய மாதம் முடிவுறுகிற நேரத்தில் இந்த ரமலானுடைய நோன்பினுடைய பலாபலன்களை அல்லாஹுனுடைய ரசூல் எந்த அடிப்படையில் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அதனுடைய பூரணமான நன்மையை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமதிகம் மக்களுக்கு இபாதத்துகளின் பக்கம் ஆர்வமூட்டுகின்ற காரியங்களில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை ஒரு பயனுள்ள மாதமாக நாம் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியும் நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா, அல்லாஹ் நமக்கு வழங்கிய விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத் இவைகளுக்கெல்லாம் ஒரு பயனளிக்கும் விதமாக இந்த சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பல்வேறு வகையான நான் ஆரம்பத்தில் நினைவூட்டிய இம்மை மறுமை வாழ்வுக்கு நமக்கு தேவையான பல்வேறு சம்பவங்களை இந்த தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த உரையில் ஏதாவது தவறுகள் நீங்கள் அறிந்தால் உடனுக்குடனே சுட்டிக்காட்டுவது உங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை கொண்டும் நினைவூட்டப்பட்டால் தாமதம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது நம் எல்லோருடைய கட்டாய கடமை. இந்த உரைகளில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கேட்டால் விளக்கம் அளிக்கப்படும், இல்லாவிட்டால் என்னை விட மூத்த அறிஞர்களிடத்திலே கேட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கம் தர உள்ளோம் என்பதையும் நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை விசுவாசி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தரும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பயணி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தோடு மட்டும் உங்களுடைய வாழ்வு முடிவடைந்து விடுவதில்லை, இதற்கு பிறகு நீங்கள் பயணப்படப் போகிற அழிவில்லாத, மரணமில்லாத ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வுக்கு மீண்டும் நீங்கள் பயணமாக போகிறீர்கள் என்கிற ஒரு நினைவோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் அது ஒரு வாழ்வாக கருதி அல்லாஹு தாலா நம்மை வாழ வைத்தான். அல்லாஹினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த பூமிக்கு பிறந்து ஒரு இரண்டாவது வாழ்வுக்கு நாம் எல்லாம் தயாராகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு மீண்டும் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்பதை எல்லா மதங்களும் பேசுகிறது. பூர்ண ஜென்ம பூமி என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் எல்லா மதங்களும் மீண்டும் நாம் வாழப்போகிற அந்த வாழ்வை குறித்து தெல்ல தெளிவாக பேசுகிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், பூர்ண ஜென்ம பூமி என்கிற அந்த வாழ்வு என்பது இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கையை பார்த்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களுடைய பாவ செயல்களுக்கு ஏற்றவாறு மறுபிறவி எடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்கிற நம்பிக்கை இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவ சமுதாய மக்களுடைய நம்பிக்கை மரணம் என்பது பாவத்தினுடைய ஒரு மறுபிறவி என்று இந்து சமுதாய கிறிஸ்தவ சமுதாய மக்கள் நம்புகிறார்கள். மரணத்தோடு நம்முடைய எல்லா வாழ்வும் முடிவடைந்து விட்டது. மண்ணறை வாழ்வும் கிடையாது, மறுமை வாழ்வும் கிடையாது, நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது என்கிற நம்பிக்கை நாத்திகவாதிகளுடைய நம்பிக்கை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் மரணத்தை குறித்து மரணத்தினுடைய வாழ்வை குறித்து நமக்கு சொல்லித் தரும் பொழுது நிரந்தர வாழ்வினுடைய துவக்கம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மறுமை வாழ்வினுடைய ஆரம்பம். பொதுவாகவே மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லோருக்கும் ஒரு கசப்பான வார்த்தை. நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் யாருக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் பெரிய அளவில் நம்மால் பாதிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் மரணச் சம்பவம் என்பது. மங்களகரமான இடங்களில் மௌத்தை பற்றியோ, இறப்பை பற்றியோ, சாவை பற்றியோ, மரணத்தை பற்றியோ யாராவது பேசினால் அது ஒரு அபசகுணமான வார்த்தை என்று சொல்லுகிற அளவுக்கு மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் எல்லோருக்கும் ஒரு கலக்கம் உண்டு. யாரும் அதை விரும்புவதில்லை. பயண நேரத்தில் நண்பர்களோடு இருக்கும் பொழுது மரணத்தை பற்றி பேசினால் ஏன் இப்பொழுது இதையெல்லாம் பற்றி பேசுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். மரணம் என்பது அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை, ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை மரணம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை விசுவாசியாகிய நம்மை குறித்து பேசும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு இருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் தேர்வு செய்வதற்கு இன்னொரு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாவ செயல்கள், அல்லாஹுவால் ஏவப்பட்ட காரியங்களை பகிரங்கமாக புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், அல்லாஹுவால் தடுத்த பெரும்பாவம் என்று அறிவித்த அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று பட்டியலிட்ட எவ்வளவோ பாவங்களை துணிச்சலாக இந்த சமுதாய மக்கள் செய்கிறார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் ஓரளவு குறையும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த உரையின் மூலம் நம்முடைய உள்ளம் நிச்சயம் பண்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உரையை கேட்க வேண்டும். காரணம், சஹாபாக்களில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்கும் பொழுது செல்லுகிற நாங்கள் திரும்ப வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தோடு வருவோம். செல்லுகிறவர்கள் அல்ல, திரும்ப வருகிற நாங்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு, அவருடைய உரை கேட்கிற மக்களை எல்லாம் மாற்றி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, கடந்த வருடம் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நிறைய பேர்கள் சென்று விட்டார்கள். கடந்த வருடத்தில் நம்மோடு நம்முடைய குடும்பத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நிறைய மக்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிற வாய்ப்பை கொடுப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா அனுப்பிவிட்டான். இது உலகத்துடைய யதார்த்த நியதி. திடீர் திடீர் என மரணம் வந்து போகிற எவ்வளவோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு பயம், அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆழப்பதிந்திருக்கிறது என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். நண்பர்கள் மரணித்தாலோ, மரண சம்பவத்தை கேள்வியுற்றாலோ, குடும்பத்தில் யாராவது இணை பிரியாத நெருக்கத்திற்குரிய பாசத்திற்குரியவர்கள் மரணித்தாலோ, ஒரு குறிப்பிட்ட தினம் அது நம்மை பெரிய அளவில் பாதிக்கிறது. மரணத்தை தூக்கி சென்று மண்ணறைக்கு மண்ணறை வரை கபரஸ்தான் வரை செல்கிற நாமெல்லாம் அந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு என்ன வாழ்வு, உலக வாழ்வு, இன்றைக்கெல்லாம் என்றைக்காக ஒரு நாள் நாமும் செல்ல வேண்டிய இடம்தானே. துனியாவில் என்னதான் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்து வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் ஒரு முடி உண்டு. நம்முடைய நண்பன், நம்முடைய குடும்பத்தார்கள், நாம் நேசித்த நம்முடைய பிள்ளை திடீரென மரணம் வரும் பொழுது நாம் எல்லாம் பேசுகிற பேச்சு வாழ்க்கையில் ஒரு விரக்தியை ஏற்பட்டதை போல, அது அன்றைய தினம் மட்டும் இருத்தல் கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கபரஸ்தானுக்கு மண்ணறைக்கு அதிகம் அதிகம் சென்று வாருங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்து ஆசாபாசங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா, அதுதான் மௌத்துடைய சிந்தனை, மரணத்துடைய சிந்தனை. அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்யும் பொழுது, அநியாயங்களில் ஈடுபடும் பொழுது, நமக்குரிய நேரமாக அந்த நேரம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்குமே என்கிற ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்திலே இருந்திருந்தால் அநியாயங்கள் குறைக்கப்பட்டிருக்கும், இறை விசுவாசிகள் மென்மேலும் நல்லமல்களை செய்திருப்பார்கள், சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவமான காரியங்களை செய்திருந்தால் உடனே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அழுது உழும்பி அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்தி அமைப்பிருப்பார்கள். ஆனால் மரண சிந்தனை மனித சமூகத்திலே மிக மிக குறைவு. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஜாதி மத பேதம் இல்லாமல் கடவுளை வணங்குகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம், வேதங்களை பின்பற்றுகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கலாம், எந்த மதத்தை ஏற்கொள்வது, எந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவது, அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம், கடவுள் உள்ள என்றும் இல்லை என்றும் நாத்திக சிந்தனை கூட பேசலாம். ஆனால் எல்லோரும் ஒருமித்து நாமெல்லாம் ஒத்துக்கொள்கிற ஒரே கருத்து, நமக்கு மரணம் என்பது உண்டு, யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது, மரணம் வருகிற நேரத்தில் எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சென்றதை கண்கூடாக பார்க்கிறோம், மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற அந்த சத்திய அந்த நிலைப்பாட்டை மனிதன் அவ்வப்பொழுதெல்லாம் மறக்கிற காரணத்தினால் தான் அநியாயங்கள் தொடர்கிறது. அந்த அநியாயங்கள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் மரணம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன, அவனுடைய உடலுக்கு ஏற்படுகிற வேதனை, அவனுடைய ஆன்மாவுக்கு ஏற்படுகிற வேதனை. ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்தால் 23வது அத்தியாயத்தின் 99 100வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதை போல, ஒரு மனிதன் மரணித்தால் அவர்கள் திரைமறைவு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாழ்வை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மரணங்கள் உண்டு, தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நேரக்கூடிய மரணங்கள், நல்லறங்களில் ஈடுபடுகிற மக்களுக்குரிய மரணங்கள், இப்படி தினசரி நாம் கேள்விப்படுகிற எத்தனை எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த மரண சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒரு சில மரணம் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அது எந்த மரணம் என்பதனையும் இந்த உலகம் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அளிக்கப்படும். அந்த அளிக்கப்படுவதற்குண்டான அறிகுறிகள் ரெண்டு. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அறிகுறிகளை இந்த உலக அழிவு நாளுக்குரிய அடையாளமாக கூறினார்கள். அதில் 2010 நாம் இருக்கிறோம் அன்பார்ந்த அடியார்களே. நான் ஆய்வு செய்த அடிப்படையில் முழு நபிமொழிகளையும் தொகுத்து பார்த்ததில் ஒரு 2-3 அடையாளங்கள் மட்டும்தான் மீதமெல்லாம் நடந்துவிட்டது. இனி நடக்கவிருக்கிற பிரம்மாண்டமான அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் நிகழ்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதிக நாள் அல்ல. அந்த அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளம்? அந்த அடையாளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதை தொடர்ந்து நரகம் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம் அன்பார்களே. இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் அதனுடைய முடிவு தேதியும் அறிவிப்பான், எக்ஸ்பைரி டேட். துவக்கம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு என்று உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைதான் பயன்பாட்டுக்குரிய தேதியும் நாளும் உண்டு. உலகத்தில் இருக்கிற இன்ன பிற பொருள்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு உண்டு என்றால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு மனித சமுதாயம், இந்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அதுதான் மரணம் அன்பர்களே. இன்றைய தினம் அல்லாஹுனுடைய வேதத்தில் அல்லாஹு தாலா மரணத்தை குறித்து நினைவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறானில் இடம்பெற்றிருக்கின்ற மரண சிந்தனை சம்பந்தப்பட்ட அந்த அத்தியாயங்களை, அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் குறிப்பிடுத்து மனனம் செய்ய வேண்டிய வசனங்கள். படிக்கிற பொழுது அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். படிக்கிற பொழுது தீமையிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண பயம் யாருக்கு தேவை? இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற, அல்லாஹ் ஏவிய எந்த இபாதத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம் சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை உங்களால் சாதிக்க முடியும்? உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மலையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க ஆரோக்கியமிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹு தஆலா ஆது சமூது மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படி முற்சென்ற மக்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள், நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? அல்லாஹ் கேட்கிறான் 23 அத்தியாயத்தின் 115வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அஃபஹசிப்தும், நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய கேள்வி. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் அன்னக்கும் இலையினாலா துருஜாவோன். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும், அல்லது நம்மிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. பாவம் செய்கிற மக்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இஸ்லாம் என்பது ஏதோ அரபு பேசுகிற மக்களுக்குரிய மார்க்கம் அல்ல. இன்ன தீன இன்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சில அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று ஒதுக்கி, அந்த மார்க்கத்தை ஒரு அந்நிய மதம் போல, மார்க்கத்தை போல பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம். இந்த உலகத்தில் பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு எல்லாம் ஒருங்கே பெற்ற மக்கள், இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டுமா? தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைத்தோம்? அனுபவிப்பதற்காக வேண்டி. நமக்குரிய இந்த இளமை எல்லாம் எதற்காக? அனுபவித்து வாழ்வதற்காக. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம் என நினைத்து வாழ்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம், அஃபஹசிப்தும், அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் அன்னக்கும் இலை நாளா துருஜாவும். நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டிய படைக்கப்பட்டீர்கள்? இன்னும் பிற உயிரினங்களைப் போல உங்களுக்கென்று கடமைகள் உண்டு. வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் படைத்தேன். உங்களை நான் எதற்காக வேண்டி படைத்தேன்? என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். நான் உங்களுடைய இறைவன், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். என்னை வணங்காமல், இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல், உங்களுக்கு நான் வழங்கிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமல், வேதத்தை புறக்கணித்து, தூதருக்கு மாறு செய்து, என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அஃபஹசிப்தும், அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் வன்னக்கும் இலை நாளா துருஜாவன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? வீணுக்காக வேண்டியோ, விளையாட்டுக்காக வேண்டியோ நீங்கள் படைக்கப்படவே இல்லை. திரும்ப நிச்சயம் நீங்கள் நம்மிடத்தில் வருவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். 14வது அத்தியாயம் 42வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இனி இறை விசுவாசிகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நமக்கெல்லாம் நிறைய கவலை உண்டு. என்ன அநியாயம்! கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? மரணத்தை பற்றியோ, கபருடைய வாழ்வை பற்றியோ, மறுமையை பற்றியோ, நரகத்தை பற்றியோ, அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றியோ கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் நடக்கிறார்களே என்கிற கவலை உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் 14வது அத்தியாயத்தின் 42வது வசனம். அந்த வசனத்தில், வலா தஹ்சபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமுன். அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் என்ன வேண்டாம். அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். நபியே, அல்லாஹு தஆலா பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் எண்ணாதீர்கள். ஏன் அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் பாவத்திலே இருந்து தௌபா செய்து ஒன்று மீள வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ந்து பாவம் செய்ய வைத்து மறுமை நாளில் என் புறத்தில் நீதிமன்றத்தில் நிற்கிற பொழுது எந்த நியாயங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, வலா தஹ்சபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஅமலு லாலிமூன், இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார். ஏன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்குமே, எதையும் பார்க்காமல் ஒரு அதிர்ச்சியில், அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை நான் வைத்திருக்கிறேன் நபியே. நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் என்னென்ன அநியாயங்களை செய்கிறார்கள், யார் யார் மறைமுகமாக செய்கிறார்கள், யார் யார் இரவு நேரங்களில் செய்கிறார்கள், யார் யார் வெளியூருக்கு சென்று செய்கிறார்கள், எல்லாம் நபியே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்க்காமல் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இனி பாதிக்கப்பட்ட மக்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஒரு சில நேரத்தில் சங்கடப்படுவதுண்டு. இந்த பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா ஒரு முடிவை இறக்க மாட்டானா சொல்கிறோமா இல்லையா? அநியாயங்கள் அதிகமாகும் போது, அக்கிரமங்கள் அதிகமாகும் போது, யார் மீதாவது யாராவது நம்மை தாக்கி நமக்கு நோவினை செய்தால் பாதிக்கப்படுகிற மக்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, இவனுக்கு ஒரு முடிவில்லையா? இவனுக்கு அல்லாஹ் வேதனை இறக்கி இவனை தண்டிக்க மாட்டானா? இவனை கேட்பதற்கு ஆளே இல்லையா என்று நல்லுள்ளம் படைத்தவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மனித சமூகத்தில் பேசுவதையெல்லாம் நாம் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம், அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்னாஸ பிழுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தௌபத்தின் வலாகி யுஆஹிருஹும் இலா அஜலி முஸம்மா. நான் இந்த மனிதர்கள் செய்கிற தீமைகளுக்காக வேண்டி உடனுக்குடனே அவர்களை நான் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பாருங்கள், நீங்கள் என்னை ஒன்று மிஞ்ச முடியாது, 650 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு, எல்லோரும் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை. அவன் ஒரு கருணையாளன், ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அடியார்களின் மீது பாசத்தை செலுத்துகிறவன் அல்லாஹ். அவன் சொல்கிறான், மனிதர்களுடைய அநியாயங்களுக்காக மாத்தரக்கு அலைகாமின் தோப்பத்தின் வலக்கையும் அகிருகும் இல அஜலி முசம்மா, ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது, நான் உடனுக்குடனே தண்டிப்பதாக இருந்தால். ஆரம்ப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அன்பர்களே, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? தூதர்களை அனுப்புவான், தூதர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், அந்த தூதர்களுடைய முடிவின்படி அந்த சமுதாயம் அழிக்கப்படும் என்பது நியதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய ஒரு இறை தூதர், மக்களின் மீது அதிகம் இரக்கமுள்ள ஒரு இறை தூதர். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், யா அல்லாஹ், எனது சமுதாய மக்களை அவர்கள் செய்கிற பாவத்திற்காக உடனுக்குடனே தண்டிக்காதே, அவகாசம் கொடு, திருந்துவதற்கு, தௌபா செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு. தண்டித்தாலும் அவர்கள் உனது அடிமை, மன்னித்தாலும் அது உனது கிருபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாய்ப்பை வாங்கி தந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக, அந்த வாய்ப்பை தொடர்ந்து தவறு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினால் அது அநியாயம். அது அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு. பாவம் செய்தால், தெரியாமல் பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் தந்த அவகாசத்தை, அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பை, அவனுடைய பூமியில் இருந்து கொண்டு அந்த வாய்ப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தி கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தவறு செய்ய நாம் முற்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டிக்கவெல்லாம் மாட்டேன். ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான், நபியே அநியாயக்காரர்களை பார்க்காமல் அல்ல, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஒரு நாளுக்காக வேண்டி அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு நேரம் உண்டு நபியே, அந்த நேரம் வந்தால் அணு அளவு அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அது எனக்குரிய நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களை தவிர, நபிமார்களுக்கு மட்டும்தான் மரணத்தினுடைய முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா சொல்லுவான். தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம், மீதமுள்ள யாருக்கும் அது எப்பொழுது வரும், எப்படி வரும் தெரியாது. மரணத்திற்கு மட்டும் ஆரோக்கியம், நோய் என்றெல்லாம் காரணமே கிடையாது.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: glitz.lk உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை. glitz.lk வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0843.
3: கேரளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் கேரளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: லாயிக்கத்துல் மௌத், எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாவு உண்டு, அந்த மரணம் உண்டு, யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இறை தூதர்கள் உட்பட, இறை தூதர்கள் உட்பட யாரும் அந்த மரணத்தில் இருந்து தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், ஏன் உங்களுக்கு மரணத்தை தந்தேன் என்கிறான் அல்லாஹு தாலா. எதற்காக வேண்டி உங்களுக்கு வாழ்வும் மரணமும்? ஏன் வாழ்வு மட்டும் இருந்தால் போதாதா? திடீரென ஒரு மரணம் எதற்காக? ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு? 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் ஏன் உங்களுக்கு நான் தந்தேன் என்றால், உங்களில் நற்செயல்கள் செய்து அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மரண தேதியை அல்லாஹ் ஏன் தீர்மானித்தான்? மரணத்தை ஏன் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான்? அதை அஞ்சி, அந்த நாளை, அந்த நேரத்தை பயந்து நாம் திரும்ப செல்ல போகிற அந்த வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக வேண்டி நல்லறங்களை செய்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் மரணத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. 10வது அத்தியாயத்துடைய 56வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். அவன் அல்லாமல் யாரும் உங்களை மரணிக்க செய்ய வைக்க முடியாது. அவன் தான் உங்களை மரணிக்க செய்கிறான். ஆகவேதான் இறை விசுவாசிகள் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் அல்லாஹு தஆலா. 6வது அத்தியாயத்தின் 162வது வசனம், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹயாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வே, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அகிலத்தின் இறைவனாகிய உனக்கே சொந்தம் யா அல்லாஹ். இந்த உடம்பு உனக்குரியது, நீ தந்திருக்கிற இந்த வாழ்வு உனக்குரியது, இந்த மரணம் உனக்குரியது. எனக்கு மறுமையில் நீ திறந்த வாழ்வை தருவதாக இருந்தாலும் அதுவும் உனது நாட்டம். இது இறை விசுவாசியுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் சொல்ல சொல்கிற பிரார்த்தனை. அன்பர்களே, இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக்க மையுதுன் வ இன்னஹும் மையுதுன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹ் வைத்தவர் யாருமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அவன் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுவது, நபியே, உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 34வது வசனம், وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِنْ قَبْلِكَ الْخُلْدَ أَفَإِنْ مِتَّ فَهُمُ الْخَالِدُونَ. நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள், நீங்களும் மரணிக்க போகிறீர்கள். யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களே இந்த வசனம். 3வது அத்தியாயத்தின் 154வது வசனம் அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான். இந்த உலகத்தில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லவ் குன்தும் ஃபீ புயூதிக்கும் லபரஸல்லதீன குதிப அலைஹிமுல் கத்லு இலா மலாஜிஹிம். அல்லாஹு தஆலா உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் அது வந்தே தீரும், அது எங்கிருந்தாலும் அது வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 31வது அத்தியாயத்தின் 34வது வசனம், வமா தத்ரி நஃப்ஸுன் அந்த நேரத்தை நான் தீர்மானித்தால் அந்த இடத்திற்கு உங்களை நான் அழைத்து செல்லுவேன் என்கிறான் அல்லாஹ். நான் தீர்மானிப்பேன் எந்த நாட்டில், எந்த இடத்தில் வைத்து, எந்த நேரத்தில் வைத்து, எப்படிப்பட்ட இடத்தில் வைத்து நான் தீர்மானிப்பேன். அது அமெரிக்காவினுடைய அல்லது ஜப்பான் போன்ற பெருநகரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உங்களது மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றால் நான் உங்களை அழைத்து செல்லுவேன் என்கிறான் அல்லாஹ். மரணிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவோ உதாரணம், எத்தனை எத்தனையோ உதாரண சம்பவங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். நான் எனது வீட்டில் வைத்துதான் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஏன், நான் வசிக்கின்ற நண்பர்களோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் அது நடக்காது. அல்லாஹ் நாட வேண்டும் அது எப்பொழுது எங்கு வைத்து அந்த இடத்திற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 33வது அத்தியாயம் 16வது வசனம், இந்த வசனத்தை பாருங்கள், குல்லை யன்ஃபஅக்குமுல் ஃபிரார் இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி வைதல்லா துமத்தூன இல்லா கலீல். மரணத்தை கண்டோ, கொல்லப்படுவதை கண்டோ, நீங்கள் எங்கு வெருண்டோடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது, அது நான் தீர்மானிப்பேன். நீங்கள் மரணத்தை பார்த்தோ அல்லாஹுவால் இறைவழியில் போரிட அழைப்பு விடுகிற பொழுது தான் கொல்லப்படுவோமே, இறந்து போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி ஊரிலே தங்குகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கொல்லப்படுவதையோ மரணத்தை கண்டோ எங்கு ஓடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான் 62வது அத்தியாயம் 8வது வசனம், இந்த வசனத்தில் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும் சும்மா துரதுன இலா ஆலிமில் கைப வஷஹாதத்தி ஃபைனப்பிஉக்கும் பிமா குன்தும் தாமலூன். எதை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 4வது அத்தியாயம் 78வது வசனம் ஐனமா தக்கூனு யுதிரிக்குமல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா. மரணத்தை கண்டு பயந்து போய் ஒரு உயரமான கட்டிடத்தில், மிக உயர்ந்த ஒரு கோட்டையில் பூட்டிய கதவுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய வாசக பிரயோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கொல்லப்படுவதையோ மரணிப்பதையோ கண்டு எங்கு பயந்து ஓடினாலும் அது வரும். ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது உங்களை. அந்த நாளும் நேரமும் வந்தால் அந்த பிடி இருக்கப்படும். அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். மரணத்தை கண்டு பயந்து பூட்டிய அறைக்குள், உயர்வான கட்டிடத்தில், உயர்ந்த கட்டிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்றெல்லாம் அல்லாஹு தாலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான். நண்பர்களே, 50வது அத்தியாயம் 19வது வசனம் அந்த வேதனை வந்துவிட்டது உங்களுக்காக. எதை கண்டு நீங்கள் வெருண்டோடி வெருண்டோடி இருந்தீர்களோ அது இதோ உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படும் அன்பர்களே. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணம் என்பது நமக்கு நிச்சயமான ஒன்று. அந்த மரணத்திற்கே ஒரு மரணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒன்று கூட அல்லாஹு தஆலா மீதமில்லாமல் எல்லாம் அழித்து நான் மட்டும்தான் என்றைக்கும் ஹையானவன், மரணம் இல்லாதவன், மீதமெல்லாம் அழியக்கூடியது என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த உலகத்தில் உடம்பில் இருந்து உயிர் பிரிகிறது, அந்த உயிருக்கும் ஒரு மரணம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏன் அல்லாஹ் அப்படி செய்கிறான்? அதுவும் நிரந்தரம் அல்ல, அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது, அதற்கும் மரணம் வரும் என்பதை அல்லாஹு தஆலா நிரூபிக்கிறான். சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் நரகத்திற்கு நரகவாசிகளும் சொல்லுவார்களாம், வானவர்கள் இந்த உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே உண்டாக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார்களாம். சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்ன என்று கேட்பார்களாம். சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், அது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம், வேதனை தாங்காத அந்த மக்கள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்னது என்று கேட்பார்களாம், இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். அவர்களுக்கு எப்படி அது உயிர் என்று தெரிந்தது? சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களையும் பார்ப்பார்கள், அந்த உயிரையும் பார்ப்பார்கள். அப்ப அந்த உயிர் என்பது ஒரு ஆவி அல்ல, உயிர் என்பது ஒரு பூஜ்யம் அல்ல, சூனியம் அல்ல, உயிர் என்பது ஒரு பொருள். உயிர் என்பது ஒரு பொருள். எப்படி மரணித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கபனிடுகிறார்களோ அதே போல உயிருக்கும் வானவர்கள் கபனிடுகிற சம்பவங்கள் எல்லாம் உண்டு. உயிருக்கும் கபனிடுகிற சம்பவம், உயிரை போர்த்தி சொர்க்கத்துடைய பட்டு துணியால் அதற்கு கபனிட்டு நரக நெருப்பினுடைய ஆடைகளை கொண்டு வந்து கபனிட்டு அந்த உயிரை எடுத்து செல்கிற சம்பவங்கள் உண்டு. அதை இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், புகாரியில் ஹதீஸ்கள் உண்டு. ஆகவே அந்த இறை விசுவாசிகள் மறுமை நாளில் நாங்கள் பார்த்த உயிரது என்று அந்த இறை விசுவாசிகள் சொல்லுவார்களாக. மரணத்திற்கு மரணம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, இப்பொழுது பாருங்கள், என்னடா தொடக்கத்திலேயே மௌத்தை குறித்து இந்த அளவுக்கு காரசாரமாக பேசுகிறார்களே, உலகத்திலே வாழ இஸ்லாம் சொல்லவில்லையா? வாழ சொல்லி இருக்கிறது. அநியாயங்கள் குறைய வேண்டும், பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும், படைத்த இறைவனை நினைவு கூற வேண்டும், இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும், பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த எண்ணம் வேண்டும், பாவம் செய்தால் இருகரத்தை உயர்த்தி அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய பழகப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த உரை அன்பர்களே. அப்படியானால் மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மரணமா அல்ல, வித்தியாசம் உண்டு. இஸ்லாத்தை ஏற்காத, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு, இறை விசுவாசியாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு. அப்ப இறை விசுவாசிகளுக்கு நல்ல மரணம் என்றால் அந்த மரணத்தை அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு உடனே மரணத்தை தான் என்று வேண்டி விரும்பி கேட்கலாமா? அதுவும் கூடாது. அது குறித்துள்ள ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும், உயிர் என்றால் என்ன, உயிர் என்பது என்ன, அந்த உயிரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் வாழுகிற மனிதருக்கு கொடுத்தானே, அது எவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அத்தாட்சி தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது உயிர் என்பது ஒரு பொருள் என்று சொல்லுகிறது, ஆனால் உடலில் உண்டு. அது எந்த பாகத்தில் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, தெரியவே தெரியாது. உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த எனது ரத்தத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு தந்தாலும் நான் உயிர் வாழ முடியும். ரத்தத்தில் அல்ல உயிர். இதயத்தில் மார்பு பகுதியில் உயிர் உண்டுமா என்றால் சிரிப்பார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியிலே வைத்து அறுவை சிகிச்சை செய்கிற காலம் இந்த காலம். உடல் உறுப்புகளிலோ மனிதன் உயிர் வாழுகிற முக்கிய தியரியாக, முக்கிய உறுப்பாக இருக்கின்ற இன்னபிற உயிர் நாடிகளிலேயோ உயிர் அல்ல, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது இருக்கும், அவன் அழைக்கிற பொழுது அது செல்லும், அவ்வளவுதான். அந்த உயிர் என்றால் என்ன, அது குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காலங்களிலும் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ, எதனை அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் நமக்கு உபதேசம் செய்கிறானோ, அதை தாமதம் இல்லாமல் ஏற்று நம்முடைய வாழ்வில் அதை அமுல்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை. அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்தை அவன் பொருந்துகின்ற நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா சேர்க்க வேண்டும். நம்முடைய மரணத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மரணமாக, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மரணமாக அல்லாஹு தாலா அந்த மரணத்தை நமக்கு தந்தருள வேண்டும். இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய மாதம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால், நம்மை அந்த மாதத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால், அது ஒரு விலை மதிக்க முடியாத, எந்த வகையிலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நேமத். அன்பர்களே, ஆகவே அதிகம் அதிகம் தௌபா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ரமலானுடைய மாதம் 30-29 வருவதற்குள் நம்மில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்பு இந்த தினம் நமக்குரியது, நாளைய தினம் நமக்குரியது அல்ல. கிடைக்கிற வாய்ப்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமை வாழ்வுக்காக வேண்டி, சொர்க்கத்து வாழ்வுக்காக வேண்டி கிடைக்கிற வாய்ப்பை நல்ல பயன்படுத்துங்கள். அநியாயம் செய்யவோ அக்கிரமம் செய்யவோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதீர்கள். திடீரென அந்த மரணம் வந்தால் நமக்கு நேரவிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய அநியாயமான, மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குரிய சம்பவமாக அது அமையும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிலையில இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பானாக. வாஆகிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
7: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
8: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد محمد رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளைக்கு பிறகு இந்த நாட்டில் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்தில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாடாக. ரமதான் மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றிதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எமக்கு அமைந்திருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் வெற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட மிகப்பெரிய போர்களில் முதல் போர் கஸ்வத்து பத்ர், பத்ருடைய போர்க்களம். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாதுல் ஊலாவுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி கேள்விப்படுகிறார்கள். மக்காவில் இருந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார குழு ஷாமை நோக்கி பயணிக்கிறது என்று. இந்த வியாபார குழு எப்படிப்பட்டதென்றால், ஒட்டுமொத்த குறைஷிகளும் ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் இந்த வியாபார குழுவில் தான் முதலீடு செய்வார்கள். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் முதலீடு செய்து அனுப்பி வைக்கக்கூடிய வியாபார குழு ஷாமை நோக்கி செல்லக்கூடிய வியாபார குழு. ஒட்டுமொத்த மக்காவுடைய செல்வத்தையும் சுமந்து, பெரும்பான்மையான செல்வத்தை சுமந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஷாமை நோக்கி ஒரு வியாபார குழு செல்கிறது, மதினாவை கடந்து என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 150 அல்லது 200 முஹாஜிர் தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வழியை அடைப்பதற்காக பயணிக்கிறார்கள். ஆனால் இந்த வியாபார குழு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வந்தடைவதற்கு முன்னதாகவே ஷாமை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நோக்கம் நிறைவேறாமல் மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். இந்த ஒரு வியாபார குழுவை தடுக்க செல்வதற்காக சென்ற இந்த பயணம் கஸ்வத்து உஷைரா என்று அழைக்கப்படும். கஸ்வத்து உஷைரா, உஷைரா போர். ரசூலுல்லாஹ் நேரடியாக சென்றதால் இது போர் என்று அழைக்கப்படுகிறது. உஷைரா என்ற இடம் வரை சென்றதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை வந்தடைந்தவுடன் ஷாமை நோக்கி திரும்பி வரக்கூடிய வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணிப்பதற்காக தல்ஹா இப்னு உபைதில்லா, சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள். இந்த இருவரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை நோக்கி வரக்கூடிய வழிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அந்த வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணியுங்கள் என்பதை தெரிவதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 2 நபித்தோழர்களும் சென்று இந்த வியாபார குழுவுடைய நிலைமையை அறிந்து ஷாமிலிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த வியாபார குழுவுடைய அளவை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வியாபார குழு 30 அல்லது 40 தூதரே அந்த வியாபார குழு 30 அல்லது 40

கிடைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபார குழுவை தடுத்தால் மக்காவில் உள்ள பெரும் செல்வம், மக்காவாசிகளுடைய பெரும் செல்வம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இந்த அறிவிப்பை கேள்விப்பட்டாலும் எல்லா சஹாபாக்களும் கிளம்ப வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹ்வுடைய தூதரால் இடப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில நபித்தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய வாகனம் இன்னும் தயாராகாமல் இருக்கிறது, தயாரித்து வரவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது யாருக்கு என்னோடு வர முடியுமோ அவர்கள் வந்தால் போதும், தயாரிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது, இந்த வியாபார குழுவை நாம் தவறவிட்டுவிடக் கூடாது, உடனடியாக எல்லோரும் கிளம்பி செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அங்கே இருந்த நபித்தோழர்களில் சில நபித்தோழர்களும் தங்களோடு தயாரிப்பை வைத்திருந்த சில நபித்தோழர்களும் கிளம்பி செல்கிறார்கள். 313 அல்லது 310 நபித்தோழர்கள், முஹாஜிர்களில் 83 நபித்தோழர்கள், அன்சாரிகளில் 62 ஔசுடைய கோத்திரத்திலிருந்தும் ஹஜரஜுடைய கோத்திரத்தில் 170 சஹாபாக்களும், கிட்டத்தட்ட 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 1 அல்லது 2 குதிரை, ஒன்று மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, இன்னொன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, 70 ஒட்டகங்கள், சில வாள், அவ்வளவுதான். இந்த படையுடைய ஒட்டுமொத்த நிலவரம் எப்படி? 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 2 குதிரைகள் தான், 70 ஒட்டகங்கள் தான், சில வாள்கள் தான். எந்த போருக்கான தயாரிப்போடும் இந்த படை கிளம்பவில்லை மதினாவை விட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி செல்லும் வரை 70 குதிரையில் ஒரு குதிரைக்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் 70 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, அபு லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் அந்த ஒட்டகத்தை நடத்தி செல்கிறார், ஒட்டகத்தின் மேல் பயணம் செய்கிறார்கள். அலி அவர்களுடைய தவணை வரும்பொழுது ரசூலுல்லா இறங்க முற்படுகிறார்கள். அலி அவர்களும் அபு லுபாபா அவர்களும் சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, என்ன சொல்லுவோம், நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் மேலேயே பயணித்து வாருங்கள். ரசூலுல்லா ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு ஹலீஃபா, அல்லாஹுடைய தூதர் நடந்து ஒரு வாகனத்தின் மேலே ஏறுவதை யாராவது விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இடத்தில் கோரிக்கை வைத்த அந்த 2 நபித்தோழர்களிடத்திலும் சொன்னார்கள், உங்களை விட நான் பலசாலி, வயதில் உங்களை விட மூத்தவன் நான், உங்களுக்கு தேவையான கூலியிடம் இருந்தும் நான் விலகியவன் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், உங்களை விட வயதில் நான் மூத்தவன், சக்தியில் மூத்தவன், என்னால் முடியும் நடந்து வர, என்னால் முடியும் நடந்து வர. உங்களுக்கு நடந்து வருவதால் இருக்கிறதே கூலி, அந்த கூலியிலிருந்து தேவையற்றவனும் நான் அல்ல, எனக்கு அந்த கூலி வேண்டும், எனக்கு சக்தி இருக்கிறது நடந்து வருவதற்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் தன்னுடைய படையை பின்னால் அனுப்பி தாங்கள் முன்னால் நடந்து செல்லக்கூடிய மனிதர் அல்ல. ஒரு தலைவர் இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் பாடமாக கற்பித்தார்கள். ஒரே அணியில் சமூகத்தை பயணித்து அழைத்துச் சென்றார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால் தான் நபித்தோழர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, முஹம்மது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்களுக்கு முன்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான், அவர்களோடு இருப்பவர்கள், எந்த ஒரு தராதரமும் இல்லாமல் எல்லோரையும் நேர்கோட்டில் நிறுத்தி வைத்து அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு நடந்து செல்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஈமானிய பயணமாக அந்த பயணம் அமைகிறது. ஹிஜ்ரி 2 ரமதான் மாதம் 12 பிறை அல்லாஹுடைய தூதர் மதீனாவில் இருந்து கிளம்பி பத்ரை நோக்கி செல்கிறார்கள். முஸ்லிம் படை, இந்த படைக்குழு மதீனாவிலிருந்து கிளம்பிய செய்தி அபு சுஃபியான், மதீனாவிலிருந்து கிளம்பிய இந்த செய்தியை அபு சுஃபியான் மிக கண்காணிப்போடு கவனித்து வருகிறார். அவருக்கு பல எச்சரிக்கைகள் மக்காவிலே விடப்பட்டது. இப்படி ஒரு படைக்குழு தன்னை தடுக்க வந்தது என்பதை ஹஸ்ரத் உஷைரா அவருக்கு உணர்த்தியது. திரும்ப செல்லக்கூடிய பாதை மிகவும் ஆபத்தான பாதை என்பதை அபு சுஃபியான் உணர்கிறார். அதனால் ஒவ்வொருவராக கேட்டு வருகிறார், யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா, யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா என்று. அப்போது அரபி கூறுகிறார், அபு சுஃபியானே, 2 மனிதர்கள் அங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து தங்களுடைய வாகனத்தை அமர்த்தி சென்றார்கள் என்று. அந்த இடத்தை நோக்கி செல்கிறார். அந்த இருவர் யார்? தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ்.

0: சயீத் இப்னு ஸைத் ரசூலுல்லாஹ் கண்காணிப்புக்காக அனுப்பிய அந்த இரண்டு நபி தோழர்கள். அபு சுஃபியான் சென்று அங்கு ஒட்டகம் உட்கார்ந்திருந்த தடங்களை பார்க்கிறார். அங்கே ஒட்டகத்துடைய கழிவு இருக்கிறது. அதை கொஞ்சம் கிளறி பார்க்கிறார். அங்கே பேரித்த மரத்துடைய கொட்டைகள், பேரித்த பழத்துடைய கொட்டைகள் இருக்கிறது. அந்த கொட்டைகளை வைத்து அடையாளம் காண்கிறார், இது மதீனாவுடைய பேரித்தம்பளம். மதீனாவாசிகள் எம்மை கண்காணிப்பதற்காக இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை அபு சுஃபியான் அறிகிறார். இரண்டு முடிவை எடுக்கிறார். ஒன்று, வேறு வழியை நோக்கி பயணிப்பது, மதீனா வழியாக செல்லாமல், மதீனாவுடைய அந்த பக்கம் வழியாக செல்லாமல் மக்காவிற்கு வேறு வழியை கண்டுபிடித்து பயணிப்பது. இரண்டாவது, ஒருவேளை அந்த வழியை அவர்கள் கண்டுபிடித்து வந்தாலும் ஒரு போர் ஏற்பட்டால், ஒரு சண்டை ஏற்பட்டால், எமக்கு தற்காப்புக்கு மக்கள் தேவை, அதனால் குறைசிகளுக்கு ஆள் அனுப்பி அவர்களை அழைத்து வருவது. இரண்டு முடிவையும் செயல்படுத்துகிறார். வேறு வழியை நோக்கி பயணிக்கிறார். குறைசிகளை அழைத்து வருவதற்காக பந்தம் என்ற ஒரு படைக்குழுவின் தளபதியை அனுப்புகிறார். பந்தமே, நீ செல், குறைசிகளுக்கு அறிவி நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் என்பதை. பந்தம் மூன்று நாளுக்கும் குறைவான வேகத்தில் பயணம் செய்து மக்காவை வந்து அடைகிறார். மிக வேகமான பயணம். பந்தம் மக்காவை வந்தவுடன் தன்னுடைய வாகனத்துடைய மூக்கை அறுக்கிறார், தன்னுடைய சட்டைகளை கிழிக்கிறார். குரைஷ், யா மஹ்ஷர குரைஷ், குரைஷிகளே, அத்தீமா, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது. உங்களோடு இருக்கக்கூடிய அபு சுஃபியானுடைய செல்வத்தை கைப்பற்றுவதற்காக முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அல் கௌஸ், அல் கௌஸ், உதவி தேவை, உதவி தேவை என்று மக்கா முழுக்க அறிவிப்பு செய்கிறார். இதை கேள்விப்பட்ட உடன் மக்காவில் உள்ள எல்லா காஃபிர்களும், மக்காவை சுற்றி இருந்த எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபப்படுகிறார்கள். இப்னு ஹதரமி என்ற ஒரு படைக்குழுவை முஹம்மது ரசூலுல்லாஹ் தடுத்ததை போன்று, அந்த வியாபார குழுவை தடுத்ததை போன்று எம்மையும் தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறாரா? ஒருபோதும் அப்படி நடக்காது என்று மக்கா குறைசிகள் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள்.
1: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நாங்கள் பாதுகாப்போடு தான் இருக்கிறோம், நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று. அவருக்கு போர் நோக்கம் அல்ல, அவருக்கு சண்டை நோக்கம் அல்ல. அபு சுஃபியானுக்கு அவருக்கு நோக்கம் என்ன? பாதுகாப்பு தான். அது கிடைத்து விட்டது, நீங்கள் திரும்ப செல்லுங்கள் குறைஷிகளே. ஆனால் அபூஜகளுடைய தலைமையில் இருந்த அந்த குழு கொஞ்சம் முரண்பிடிக்கிறது. அபூஜகல் சொல்கிறான், முடியாது ஒருபோதும், எப்படியாவது முஹம்மதை நாம் பழிதீர்த்தே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு எதிராக கிளம்பிய அவரை நாம் வேரறுக்காமல் விடக்கூடாது. நாம் வேண்டுமென்றே பயணம் செய்வோம், 3 நாட்கள் அங்கே தங்குவோம், எம்முடைய நாம் கொண்டு சென்ற வாகனங்களை அறுத்து உண்போம், அங்கு இருக்கக்கூடிய மதுக்களை சாப்பிடுவோம், இசைகளை பாடுவோம், பெண்களை ஆட விடுவோம், நாம் வருவதை கொண்டாவது அவர்கள் பயந்து கொள்ளட்டும், நாம் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி, இனிமேல் பொறுத்து இருக்க மாட்டோம், நீங்கள் எதிர்த்தால் நாங்களும் எதிர்க்க வருவோம், உங்களை விட அதிகமான எண்ணிக்கையோடு என்பதை உணர்த்துவதற்காக அபூஜகல் அந்த மக்களிடத்திலே பேசுகிறார். ஆனால் 1300 பேரில் 300 பேர் பனு ஜுஹ்ராவுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒருபோதும் இந்த போரில் கலந்து கொள்ள மாட்டோம். அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை பாதுகாப்பதற்காகத்தான் கிளம்பினோம், எங்களுடைய செல்வமும் அதில் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டதற்கு பிறகு எதற்கு போர் என்று அந்த 300 பேர் அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள். மீது எத்தனை பேர்? 1000 பேர். 1000க்கும் சொற்பமான மக்கள் மதீனாவை நோக்கி, யானி பத்ரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி வரக்கூடிய வழியில் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். நாம் அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை தடுப்பதற்காக செல்கிறோம், அபு சுஃபியான் நம்மை விட்டு தப்பித்து விட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை எமக்கு காத்திருக்கிறது. 1000 பேர்களோடு மிகப்பெரிய ஒரு படையோடு குறைஷிகள் எம்மை அழிக்க தாக்க வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்வதற்கு முற்படுகிறார்கள். ஒரு தலைவர் தன்னுடைய குழுவிடத்திலே ஆலோசனையை கேட்காமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன்னிறுத்தி கேட்கிறார்கள், என் தோழர்களே, இப்படி ஒரு நிலைமை, நாம் வந்தது படைக்குழுவை தடுப்பதற்காக, ஆனால் இது போராக மூழ்கிறது, என்ன செய்வோம்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகள் சார்பாக முதல் முதலாக எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம். அடுத்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்கள் பின்னால். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகளை சார்ந்தவர், முஹாஜிர்களை சார்ந்தவர், அந்த நபிச்சோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்படி எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்து செல்லுங்கள், உங்களோடு நாங்கள் இருப்போம். ஒரு காலம் பனு இஸ்ரவேலர்கள் மூசாவிடத்திலே சொன்னதை போல நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களும் உங்களுடைய இறைவனும் போராடுங்கள், நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம் என்று சொன்னதை போல நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் பயணியுங்கள், உங்களோடு நாங்களும் வருகிறோம். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பேச்சை முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஹாஜிர்களை பற்றி கவலை கிடையாது. தன்னுடைய ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கிளம்பி இனம் தெரியாத ஒரு ஊரை நோக்கி பயணமானவர்கள், அவர்களை பற்றி கவலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒருபோதும் இல்லை. அவர்களை குறித்த கவலை எல்லாம் அன்சாரிகளை குறித்துதான். நாம் அன்சாரிகளை அழைத்து வரவில்லை, எதை கூறி? போர் என்று கூறி. இந்த நேரத்தில் அன்சாரிகள் என்ன முடிவெடுப்பார்கள், மதீனாவாசிகள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி அன்சாரிகளை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். இதை அறிந்த அன்சாரிகளின் தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்திக்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது, இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரணத்திற்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது என்று எந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார். அல்லாஹு அக்பர், தங்கத்தை விட மிக மிக உயர்ந்த உலோகத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அது. ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், எங்களிடமிருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் பதிலை? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை ஈமான் கொண்டோம், உங்களை உண்மைப்படுத்தினோம். நீங்கள் கொண்டு வந்த அத்துணை செய்திகளையும் உண்மை என்று ஹக்கென்று ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம். நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை நீங்கள் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்து செல்லுங்கள். நீங்கள் கடலில் நுழைந்து மூழ்கினாலும் நாங்கள் மூழ்க தயார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரோடு உறவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை வைத்துக் கொள்கிறோம். யாரோடு உறவை துண்டியுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை துண்டிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய செல்வத்தில் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எடுத்துக் கொண்டதை விட நீங்கள் விட்டதுதான் எங்களுக்கு கவலைக்குரியது. எங்களுக்கு கவலைக்குரியது எது? நீங்கள் எதை விட்டீர்களோ அதுதான் கவலைக்குரியது. நீங்கள் அனைத்தையும் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்கே அழைத்து சென்றாலும், எந்த எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்றாலும் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது போர் என்றாலும் நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த வாக்கில், அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற இந்த வாக்கில் நாங்கள் உண்மையாளராக இருப்போம். அல்லாஹ் எங்களை கொண்டு உங்களுடைய கண்களின் குளிர்ச்சியை ஏற்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு புறப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஸஅது முஆத் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய வேகத்தை உருவாக்குகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த வார்த்தையின் மகிழ்ச்சியில் சீரு அபுஷிரு, புறப்படுங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இரண்டில் ஒன்றை எனக்கு வாக்களிக்கிறார். என்ன இரண்டில் ஒன்று? ஒன்று வெற்றி அல்லது சொர்க்கம், ஒன்று வெற்றி அல்லது ஷஹீத். ஒன்று வெற்றி பெறுவோம் அல்லது போராடி ஷஹீதாவோம், இரண்டும் வெற்றிதான். இந்த இரண்டு வெற்றியில் அல்லாஹ் ஒரு வெற்றியை எனக்கு வாக்களிக்கிறான். இந்த இடத்தில் பார்க்கிறேன் இன்ன இன்ன மனிதர் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரின் வடிவமைப்பை அமைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய தலைமையில் பொதுவான கொடி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தான் பொதுவான படையை வழிநடத்துபவர். முஹாஜிர் சார்பாக அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்சாரிகளின் தலைவராக ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 313 அல்லது 310 நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டு பத்ரை நோக்கி புறப்படுகிறார்கள். வரக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷிகளுடைய நிலைமையை ஆராய்ந்து கொண்டே வருகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் தனியே பயணிக்கிறார்கள். வரக்கூடிய வழியில் ஒரு வயதானவரை சந்திக்கிறார்கள். அவரை பார்த்து கேட்கிறார்கள், இங்கே யாராவது வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? குரைஷிகள் இந்த இடத்தை அடைந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொன்னார், நீங்கள் யார் முதலில் அதை சொல்லுங்கள், நான் அதற்கு பிறகு சொல்கிறேன் நான் யார் என்பதை, அங்கே படை வந்ததா இல்லையா என்பதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அவர் முதலாவதாக சொல்கிறார், ஆம் நான் கேள்விப்பட்டேன், மதினாவில் இருந்து முஹம்மது ரசூலும் அவர்களுடைய நபித்தோழர்களும் கிளம்பி விட்டார்கள் என்று அந்த செய்தி அந்த நாளில் உண்மை என்றால் இந்த நேரத்தில் அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும். படை வந்து விட்டது. குரைஷிகள் அபூஜகருடைய தலைமையில் கிளம்பியதை நான் கேள்விப்பட்டேன். அந்த நாள் அந்த செய்தி உண்மை என்றால் அவர்களும் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்க வேண்டும். அந்த செய்தியும் உண்மையாகிவிட்டது. இப்ப குரைஷி படையும் முஸ்லீம் படையும் பத்ரை நோக்கி வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்தவுடன் கிளம்பி செல்கிறார்கள். அந்த வயதானவர் கேட்கிறார், நான் யார் என்பதை, நான் செய்தியை சொல்லிவிட்டேன், நீங்கள் யார் என்பதை சொல்லவே இல்லையே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், யார் படையை சார்ந்தவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு மின் மா, நாங்கள் தண்ணீரிலிருந்து வந்தோம். மனிதன் இதிலிருந்து வந்தால் தண்ணீரிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லாகல், பொய்க்கு பதிலாக. ஏன்? போருடைய தந்திரம் அது. உண்மையை அந்த நேரத்தில் சொன்னால் இவர் அந்த படைக்கு செய்தி அறிவித்து விடலாம். தந்திரத்திற்காக உண்மையை சொன்னார்கள், அந்த பதிலுக்கு ஏற்றவாறு. இதை தௌரியா என்று சொல்லுவார்கள் அரபியில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை முற்படுத்துகிறார்கள். அலி பின் அபி தாலிப், ஜுபைர் பின் அவ்வாம், ஸஅத் பின் அபி வக்காஸ் மூன்று நபித்தோழர்களையும் அனுப்பி குரைஷிகளுடைய படை வலிமையை தெரிந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். இந்த மூன்று பேரும் செல்லக்கூடிய வழியில் இரண்டு வாலிபர்கள், மக்காவாசிகள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை சிறைபிடித்து அடிக்கிறார்கள். நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள் என்று. அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நாங்கள் அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள், நாங்கள் குரைஷிகளிடமிருந்து வந்தவர்கள், அதாவது அபு சுஃபியானுடைய படையில் இருந்து வந்தவர்கள் என்று. மீண்டும் அடிக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்கிறார்கள், நாங்கள் அபு ஜஹலுடைய படையில் இருந்து வந்தோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவரை அழைத்து வருகிறார்கள். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் யார், உங்களுடைய படையுடைய எண்ணிக்கை என்ன என்று. அந்த மனிதர் சொன்னால், சொல்ல முடியாது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை நீங்கள் அறுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், 9 அல்லது 10 ஒட்டகங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டார்கள், அப்படி என்றால் குரைஷி படையுடைய எண்ணிக்கை 900 இருந்து 1000 என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டவுடன் கேட்டார்கள், யார் உங்களுடைய குரைஷிகளின் தலைவர்கள், யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? அவர் எண்ணினார், உத்பா, ஷைபா, அபுல் பக்தரி, ஹக்கீம், நௌஃபல், ஹாரிஸ், துஐமா, நத்ர் இப்னு ஹாரிஸ், ஜம்அ இப்னு அஸ்வத், அபூ ஜஹல், உமையா இப்னு கலப். இந்த பெயர்களை எல்லாம் அடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ மக்கா தன்னுடைய ஈர குலைகளை ஒரு தட்டில் வைத்தியம் இடத்திலே கொண்டு வந்திருக்கிறது. மக்காவுடைய எல்லா தலைவர்களும் எமக்கு முன்னால் என்று சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துகிறார்கள். அந்த இரவு, பத்ருடைய போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த இரவு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு அருள் செய்கிறான், மழையின் மூலமாகவும் தூக்கத்தின் மூலமாகவும். முஸ்லிம்கள் எல்லோரும் நிம்மதியோடு உறங்குகிறார்கள். ஒரு அழகிய மழை பெய்கிறது, அது முஸ்லிம்களுடைய பகுதியை செழிப்பாக்குகிறது. காஃபிர்களுக்கு அது சோதனையாக மாறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்பாருடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் அதை பற்றி குறிப்பிடுகிறார். 17வது ரமதானுடைய நாள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை கழிக்கிறார்கள். அன்றைய முந்தைய இரவை அலி நபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபித்தோழர்களும் நாங்கள் உறங்கினோம், ஒரே ஒரு உரை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக அல்லாஹுவை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். இரவு முழுக்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள், யா அல்லாஹ், இந்த படைக்கு வெற்றி அளி என்று. மறுநாள் காலையில் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் முன்னின்று இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு இந்த போரின் பின்புறம், இந்த பகுதிக்கு பின்புறம் ஒரு பரணை அமைத்து தருகிறோம், அதில் நீங்களும் உங்களுடைய தோழர் அபூபக்கரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த காஃபிர்கள் எங்களுடைய உயிர்களை கொன்று எங்கள் பிணங்களை தாண்டி உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது போர் என்று அறியாமல் மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள், அவர்களை அழைத்து வந்து நீங்கள் மீண்டும் போர் செய்யுங்கள், நீங்கள் பின்னால் இந்த போர்க்களத்தில் பரணில் அமர்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனையை ஏற்கிறார்கள். மறுநாள் காலை போர் நடக்கக்கூடிய அந்த நாள், குரைஷிகள் தங்களுடைய படைகளை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் படையை அனுபவிக்க செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் குரைஷிகள் அந்த முஷ்ரிக்குகளுடைய படையை பார்த்தவுடன் அல்லாஹுவை நோக்கி கை நீட்டினார்கள், யா அல்லாஹ், நீ அளித்த வாக்கை எனக்கு நிறைவேற்றியா அல்லாஹ், இந்த கூட்டம், அதாவது இந்த முஸ்லிம்கள் கூட்டம், இந்த சஹாபாக்கள், இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டால் உன்னை இந்த பூமியில் வணங்குவதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள், யா அல்லாஹ், இந்த போரில் நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று என்று அல்லாஹுவை அழைக்கிறார்கள். முஷ்ரிக்குகளை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அனுபவிக்கும் பொழுது ஓர் நபித்தோழர் மட்டும் ஒரு வரிசையை விட்டு முன்னால் வந்து நிற்கிறார். ரசூலுல்லா தன்னிடத்திலே வைத்திருந்த அந்த கம்பை கொண்டு அவரை குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். இஸ்தௌயா சவாத், சவாதே, வரிசையை சரிபடுத்து. சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லா, எனக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விட்டீர்கள், நான் பழி தீர்த்தே ஆக வேண்டும். சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள், சவாதே, பழி தீர்த்துக் கொள் என்று. சவாத் கையில் வைத்திருந்த அந்த குச்சியை தூக்கி எறிந்து அல்லாஹுடைய தூதரை கட்டி அணைக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், சவாதே, ஏன் இப்படி செய்கிறாய்? அல்லாஹுடைய தூதரை, இதோ பாருங்கள் போர்க்களம், இதற்கு பிறகு இந்த போர்க்களத்தை விட்டு நாங்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு உங்களை பார்ப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய உயிர் திரும்பி வருமா இல்லையா என்று தெரியாது, என் உயிர் பிரிவதற்கு முன்னால் இந்த பூமியில் நான் தொட்ட கடைசி தோளாக உடம்பாக உங்களுடைய உடம்பு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சவாதரது எல்லா குழந்தை அவர்களுடைய அந்த செயல் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், உறுதியாக இருங்கள், ஒன்றாக சேர்ந்து போராடுங்கள், அம்புகளை குறிபாத்தி எறியுங்கள், உங்களுடைய வாள்கள் திரும்ப வந்துவிடக் கூடாது. குறைசிகளுடைய தலையை பதம் பார்க்காமல் போரிலே ஒரு தலைவர் செய்யக்கூடிய இயற்கையான அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு பின்னால் அமைக்கப்பட்ட பரணில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அமர்ந்து கொள்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் சில தோழர்களோடு அந்த பரணை பாதுகாப்பதற்காக நிற்கிறார்கள். போர் ஆரம்பமாகிறது. குறைசிகள் மூன்று பேர் முதலிலே வருகிறார்கள். உத்பா, ஷைபா, வலித், மிகப்பெரிய குறைசிகளின் தலைவர்கள். இந்த மூன்று பேரும் வந்து அழைக்கிறார்கள், வாருங்கள் முன்னே போரை ஆரம்பிப்போம் என்று. மூன்று அன்சாரி தோழர்கள் எழுந்து முன்னே செல்கிறார்கள். அந்த மூன்று பேரையும் பார்த்தவுடன் அந்த குறைசி தலைவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அன்சாரிகள், உங்களோடு எங்களுக்கு பகை கிடையாது, எங்களுடைய ஊரை விட்டு ஓடி வந்த அவர்களை திருப்பி அனுப்புங்கள் எங்களிடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைசிகள் குறைசி குடும்பத்திலிருந்தே மூன்று பேரை அனுப்புகிறார்கள். கும் யா ஹம்சா, கும் யா உபைதா, கும் யா அலி. மூன்று பேரை, மூன்று நபி தோழர்களை அனுப்புகிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா, உபைதா ரழியல்லாஹு அன்ஹுமா, அலி இப்னு அபி தாலிப், வலீத் இப்னு உத்பா அவரை நேரடியாக மோதுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். ஹம்ஸா ஷைபாவோடு நேரடியாக மோதிடுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். உபைதா ரழியல்லாஹு அன்ஹு உத்பாவோடு மோதுகிறார்கள். இருவருக்கும், உத்பா அவர்களுக்கும் உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காயம் ஏற்படுகிறது. அந்த சண்டையில் ஹம்ஸா அவர்களும் அலி அவர்களும் உத்பாவை கொலை செய்து உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி வருகிறார்கள் காயத்தோடு. இது நடந்தவுடன் போர் ஆரம்பமாகிறது. 313 நபித்தோழர்களும் ஆயிரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகளும் ஒன்றோடு ஒன்றாக மோதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மீண்டும் கரத்தை உயர்த்தினார்கள். யா அல்லாஹ், வெற்றியை கொடு யா அல்லாஹ், நீ வாக்களித்ததை நிறைவேற்று யா அல்லாஹ். இந்த கூட்டம் அழிந்து விட்டால், இந்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய கூட்டம் அழிந்து விட்டால், இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு இதற்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள். கரத்தை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய கரம் முழுவதும் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கரத்தை உயர்த்தியவுடன் அவர்களுடைய மேலே போட்டிருந்த ஆடை கொஞ்சம் கீழே சரிகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுந்தவர்களாக அந்த ஆடையை மீண்டும் தோளின் மேலே போட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, போதும், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு நிச்சயம் செவி சாய்ப்பான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கரத்தை கீழே போட்டவுடன் சொன்னார்கள், அபுஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே, நச்சிகதையை பெற்றுக்கொள், இதோ ஜிப்ரீல் தன்னுடைய வாகனத்தில் புழுதிகளை கிளப்பிக் கொண்டு இந்த பதரை நோக்கி வருகிறார். சுப்ஹானல்லாஹ், ஒட்டுமொத்த அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மலக்குகளில் ஆயிரம் மலக்குமார்கள் இந்த பதருடைய போர்க்களத்தை நோக்கி கிளம்பி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸயுஹ்ஸமுல் ஜம்உ வயுவல்லூனத் துபுர், இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும், இவர்கள் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இருந்த மண்ணை எடுத்து, ஷாஹத்தில் வுஜூஹ், இவர்களுடைய முகங்கள் எல்லாம் மண்படியட்டும் என்று தூக்கி எறிகிறார்கள். எல்லோருடைய முகங்களிலும் மண்படுகிறது காஃபிர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிப், அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோடு ஒருவரோடு ஜிப்ரீல் இருக்கிறார், உங்களில் ஒருவரோடு மீகாயில் இருக்கிறார். அல்லாஹு அக்பர், மலக்குகளின் பெரும் தலைவர்கள் பத்ருடைய களத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குறிப்பான பெரும் கண்ணியத்திற்குரிய மலக்குமார்கள், மூன்றாவது வானத்துடைய வலக்குமார்களில் பெரும்பான்மையான மலக்குமார்கள் பத்ருடைய களத்தில். சஹாபாக்களுக்கோ ஆச்சரியம், என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாள்களை ஓங்குவதற்கு முன்னால் காஃபிர்களுடைய தலைகள் உருண்டோடுகிறது, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சல்லடையாக்கப்படுகிறது. இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி உங்களை நோக்கி வந்துவிட்டது, உறுதியோடு நீங்கள் போராடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை வேகப்படுத்துகிறார்கள். முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த போர்க்களத்திலே ஒருவர் கொல்லப்பட்டார், அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவித்தே தீருவான். உடனே உமைர் இப்னு ஹுமாம் ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன சொன்னீர்கள்? இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் இப்னு ஹுமைம் அவர்களிடத்தில் இதை சொன்னவுடன் உமைர் இப்னு ஹுமாம் ஹுமைம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பஹ் பஹ், ஆச்சரியத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் இப்படி சொல்கிறார் உமேரே? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உமர் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லா ரஜாஹா, அதற்கு நான் உரித்தவனாக ஆக வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன், சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்பதை ஆதரவு அளித்து ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன கமின் அஹ்லிஹா, உமேரே நீ அதை சார்ந்தவன் தான். எதை சார்ந்தவன்? சொர்க்கத்தை சார்ந்தவன். உமேர் இப்னு ஹுமாம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கையிலே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை சொன்னவுடன் அதை தூக்கி எறிந்து சொன்னார், இந்த பேரித்தம் பழத்தை நான் சாப்பிட்டு முடிக்கும் இந்த நேரத்தில் இந்த பூமியில் வாழ்வதை மிக நீளமாக கருதுகிறேன் என்று கூறி அதை தூக்கி எறிந்தார். போரிலே கலந்து கொண்டார், ஷஹீதானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேகத்தோடு இந்த போரிலே போர் செய்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக ரசூலுல்லாஹி நான் பார்த்தேன். ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ் தான் எதிரிகளுக்கு மிக எச்சரிக்கை உடையவராக இந்த போர்க்களத்திலே தெரிந்தார்கள். அதே வேளையில் ரசூலுல்லாஹை இந்த போர்க்களத்திலே மூன்று முறை பார்த்தேன். சுஜூதில் அவர்கள் இருந்த நிலைமையை அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி மலக்குகளுடைய சூழலால் அல்லாஹுடைய உதவியால் முழுவதும் இந்த போர்க்களம் சூழப்பட்டு 313 நபித்தோழர்களோடு மலக்குகள் போராடுகிறார்கள். எதிரிகளுடைய பெரும் தலைவர்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு தன்னை கொடுமைப்படுத்திய அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக தன் நெஞ்சின் மீது பாறையை வைத்து அமுக்கி, பிலாலே இதை விட்டால் உன்னை இந்த வேதலிலிருந்து விடுதலை செய்வேன் என்று யாரை பார்த்து, பிலால் அவர்களை பார்த்து எந்த ஒருவன் சொன்னாரோ, உமையா இப்னு ஹலஃப் அவரை கொலை செய்வதற்காக முற்பட்டு உமையாவை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதிருடைய போர்க்களத்தில் கொலை செய்கிறார்கள். ஃபிரஅவுன் ஹாதிஹில் உம்மா, யார் இந்த உம்மத்துடைய ஃபிரஅவுன்? அபூ ஜஹல், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போரில் நாங்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வலப்புறமும் இடதுபுறமும் சில வாலிபர்கள், சிறிய வயதையுடைய அந்த வாலிபர்கள் நின்றார்கள். அவர்கள் என்னை அழைத்தார்கள், அபூஜஹல் எங்கே இருக்கிறான்? அப்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த இருவரையும் வயதில் குறைவானவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏன் அபூஜஹலை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அன்னஹு யஸ்புரு ரசூலல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறாராம். அவரை நாங்கள் சந்தித்தால் அவர் உயிரை நாங்கள் எடுக்கும் வரை அவரோடு நாங்கள் போராடுவோம். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இருவருடைய அந்த பேச்சு எங்களை ஆச்சரியப்படுத்தியது. அபூஜஹலை பார்த்தவுடன் சொன்னேன், இவர்தான் நீங்கள் தேடக்கூடிய அபூஜஹல். அந்த இரண்டு தோழர்களும், அந்த இரண்டு வயதில் குறைவானவர்களும் அபூஜஹலை முன்னோக்கி சென்றார்கள். அபூஜஹலோடு போரிட்டார்கள், சண்டையிட்டார்கள், அபூஜஹலை வெட்டி வீசினார்கள். முஆத் முஆவித் ரழியல்லாஹு அன்ஹுமா, அபூஜஹல் கொல்லப்பட்டான். உத்பா ஷைபா வலித் இப்னு உத்பா என குரைஷிகளுடைய பெரும் தலைவர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குரைஷிகள் என்ன செய்வதென்று அறியாமல் புறமுகுது காட்டி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஷைத்தான் ஒரு நபித்தோழருடைய உருவத்தில், குறைஷ் நபித்தோழராக மாறிய ஒரு மனிதனுடைய உருவத்தில் வந்து அந்த போர்க்களத்திலே கூச்சலிட்டு அவனும் புறமுகுது காட்டி ஓடினான். குறைஷிகள் எல்லோரும் தோல்வியை உணர்ந்து அந்த பதிலுடைய களத்திலிருந்து அப்புறமாகிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு பெரும் எண்ணிக்கையுடைய படை அங்கே தோல்வியை உணர்ந்து திரும்பி செல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 குறைஷிகளை சிறைபிடிக்கிறார்கள். 70 குறைஷிகள், குறைஷி பெரும் தலைவர்கள் அந்த போரில் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் சார்பாக 14 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பத்ருடைய போர்க்களம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக, முதல் வெற்றியாக, ஒரு முதல் சத்தியத்தை உணர்த்தக்கூடிய வெற்றியாக முடிகிறது. குறைஷிகளுக்கு, காஃபிர்களுக்கு எழுந்திருக்க முடியாத மிகப்பெரிய தோல்வியாக முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிந்தவுடன் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்களின் மிக கெட்டவர்கள், நான் நபியாக இருந்தும் என்னை பொய்ப்பித்தீர்கள், ஆனால் இந்த மக்களோ என்னை உண்மை என்று சொன்னார்கள். நீங்கள் என்னுடைய குடும்பத்தாராக இருந்தும் என்னை கைவிட்டீர்கள், இந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரேஷிகளுடைய அந்த காஃபிர்களுடைய உடம்புகள் ஒன்று சேர்ந்த இடத்தை நோக்கி வந்து சொன்னார்கள், யா ஃபுலான், யா ஃபுலான், யா ஃபுலான் இப்னு ஃபுலான். ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்து அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று ரசூலுல்லா சொன்னார்கள். அங்கு இருந்த நபிச்சூர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் இறந்து விட்டார்களே, அவர்கள் எப்படி செவிமடுப்பார்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் நான் சொன்னதை அவர்களுக்கு செவிமடுக்க வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி முஃமின்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து மிகப்பெரிய உதவியாக அல்லாஹ் இந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான், காஃபிர்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் தோல்வியை கொடுக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறியதாக சொன்னார்கள், யஅமலு மா ஷிஃதும் ஃபக்கத் கஃபர்து லக்கும். எல்லா நபித்தோழர்களுக்கும் பதிலுடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லையது ஹுலன்னார் ரஜுலுன் ஷஹித பத்ரன், யார் ஒருவர் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டாரோ அவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார். இப்படி சுபச்செய்திகளோடு வெற்றியோடு மதினாவை நோக்கி சஹாபாக்கள் திரும்பிச் செல்கிறார்கள். மக்காவை நோக்கி குரைஷி படை திரும்பச் செல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக சுருக்கமாக பத்ருடைய போர்க்களத்துடைய வரலாறு எமக்கு நினைவு காட்டப்பட்டது. இந்த போர்க்களம் தரக்கூடிய பாடம், ஈமானில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய அச்சத்தில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், எந்த நிலைமை வந்தாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்பதில் உறுதியாக இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் முஸ்லிம்களை மிகைக்க முடியாது. எண்ணிக்கையெல்லாம் அல்லாவிற்கு கணக்கே கிடையாது. உலகத்தில் முதல் தரமாக நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை. அல்லாஹ் அந்த எண்ணிக்கை சுமக்கக்கூடிய ஈமானைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். பத்ருடைய போர்க்களத்தில் சொற்பமானவர்கள் தான் முஸ்லிம்கள். உஹதுடைய போர்க்களத்தில் எண்ணிக்கை அதிகம், இன்னும் பல போர்க்களங்களில் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அந்த போர்க்களத்தில் நடந்த சில தவறுகள் அந்த போர்க்களத்தில் தோல்வியின் விளிம்பிற்கு முஸ்லிம்களை அழைத்துச் சென்றது. எண்ணிக்கை ஒருபோதும் அல்லாவிற்கு முக்கியம் அல்ல, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய குழு அல்லாவிற்காக முயற்சித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழுவில் அவனுடைய உதவியை அல்லாஹ் செலுத்தினால் உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் உலகம் முழுக்க முஸ்லிம்கள் பரவி இருந்தாலும் ஈமான் இல்லை என்றால் இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய நிலைமை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், எதிரிகள் உணவின் விரிப்பை நோக்கி, பசித்தவர்கள் உணவின் விரிப்பை நோக்கி பாய்வதை போன்று எதிரிகள் இந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்களோ, மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக வாழ்வோமா? நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். என்ன அர்த்தம்? அதன் எண்ணிக்கை அதிகம், கணக்கிட முடியாது, ஆனால் அதுக்கு மதிப்பு கிடையாது, அந்த நுரைக்கு மதிப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமன் வஹனு யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை. இதனால் அல்லாஹ் உங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட இன்று கண்ணியம் இல்லை. சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட கண்ணியம் கிடையாது. முஸ்லிம் சமூகமே அல்லாஹ் பாதுகாப்பானாக, கண்ணியத்தை இழந்து ஒரு அற்ப பொருளாக உலகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு மதிப்போடுதான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக நிலவரம் அது எமக்கு தெரியும். இந்த சமூகம் தன்னை தன் நிலைமையில் சீர்படுத்த வேண்டுமென்றால் ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் உருவாகியே தீர வேண்டும். பத அல் இஸ்லாமு கரீபன் ஃபதூபாலில் ஹோரபா. இந்த இஸ்லாம் கரீபுடைய நிலைமையிலிருந்து தோன்றியது, ஒன்றுமே இல்லாமல் தோன்றியது, யாரும் இல்லை ரசூலுல்லாஹ் அழைக்கும் பொழுது. அது போலவே இந்த இஸ்லாம் மீண்டும் திரும்பும். அந்த உறவாக்களுக்கு நற்செய்தி உண்டு. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள். யார் அந்த உரபாக்கள்? எப்படி இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தது போல மீண்டும் திரும்பும்? ஏன் அந்த உரபாக்களுக்கு அப்படி திரும்பும் பொழுதும் நற்செய்தி? எப்படி இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் மேலே வளர்ந்ததோ அது போன்று ஒரு நாள் அது கீழே செல்லும். இந்த இறை நம்பிக்கையும் இந்த ஈமான முஸ்லிம்கள் மத்தியிலே குறைந்து கொண்டே வரும் அந்த காலம் இது. அந்த நேரத்திலே உரபாக்கள் என்ற ஒரு கூட்டம் இந்த சமூகத்தை மேலே மீண்டும் அழைத்து செல்வார்கள். அதற்குத்தான் சொன்னார்கள், அந்த உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரே. மக்கள் சீர்கட்டிருக்கும் பொழுது இவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த பூமியில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் அந்த சமூகத்தை விட்டு அகன்று விட்டால் அல்லாஹ் தன் உதவியை நிறுத்திக் கொள்வார். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானை நோக்கி வருவோம். ஈமான் இருந்தால் வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். வக்கான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன். அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான். வக்கான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன். முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அவ்வளவுதான். அல்லாஹ் அந்த கடமையில் ஒரு காலம் பின்வாங்க மாட்டான். அந்த உதவி கிடைக்கவில்லை என்றால் நாம் நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும், முஃமின்களாக நாம் வாழவில்லை என்று. அதான் அதற்குரிய பதில். அல்லாஹ் ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு ஒரு காலம் அல்ல அநீதமளிக்க மாட்டான். அவர்கள் அவர்களை மாற்றிக்கொண்ட காரணத்தாலே தவிர அல்லாஹ் ஒரு சமூகத்தை மாற்றுவதில்லை. அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ளாதவரை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. எம்மை சமூகத்தின் மத்தியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களின் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. பிரிவுகளை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றுமையின் பாதையை இந்த சமூகத்தில் அழைத்து வருவானாக. அல்லாஹ் பதிலுடைய போர்க்களத்தில் எப்படி முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு இன்றைய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கரமேந்தி கேளுங்கள். நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் இல்லை. இந்த நாடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்போடு வைத்திருக்கிறார். அல்லாஹ் நம்மை மிகப்பெரிய கண்ணியத்தோடு வைத்திருக்கிறார். ஈமானி வெளிப்படுத்தி சுதந்திரத்தோடு இந்த மார்க்கத்தை பேசக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹ் அந்த சூழலில் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நாட்டின் அரசர்களை அதனால் சீர்படுத்தட்டும். ஆனால் பெரும்பான்மையான உலக நாடுகளில் முஸ்லிம்களின் நிலைமை அது அல்ல. ரமதான் நேரத்தில் நினையுங்கள். இதை இந்த பதிலுடைய போர்க்களத்தின் பாடத்தில் அதை நினையுங்கள். உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்கிறார்கள். தங்களுடைய நாட்டை விட்டு வேறு நாட்டை சென்று தெருக்களிலும் உணவிற்கும் வழி இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னும் சில நாடுகளில் அகதிகளாக சென்ற முஸ்லிம் பெண்கள் விபச்சாரம் செய்து தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார்கள். வழி இல்லை. சஹர் கிடையாது, இஃப்தார் கிடையாது அவர்களுக்கு. அன்றாட வழிக்கு என்ன தெரியாமல், நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் உலகத்தில் பல முஸ்லிம்கள் வாழும் பொழுது நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ்மை வைத்திருப்பதற்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள். அந்த முஸ்லிம்களை உங்களுடைய பிரார்த்தனையில் நினைவு கூறுங்கள். இதோ உங்களுக்கு முன்னால் இறுதி 10 இரவுகள். அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு அது. ரமதானை அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. அதிலும் இந்த இறுதி 10 ரமதானில் அடைய அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் கொடுக்கின்ற வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பு. அறிந்து கொள்ளுங்கள், இது இறுதி வாய்ப்பாக கூட இருக்கலாம். அடுத்த ஆண்டு இந்த ரமதானில் இறுதி 10 அடைவதற்கு முன்னால் நான் இருப்பேனா நீங்கள் இருப்பீர்களா என்று யாரும் சொல்ல முடியாது. ரமதானில் ஒரு நொடியை அவன் மீனாக்கிவிட்டால் 1000 ஆண்டுகளை அவன் செலவழித்தாலும் இந்த ஒரு நொடியின் கூலியை அடைய முடியாது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரமதான் அவ்வளவு கண்ணியமிக்க மாதம். அதுவும் இந்த இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு கண்ணியமிக்க இரவுகள். அவ்வளவு போற்றப்பட வேண்டிய நாட்கள் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் முழுக்க இபாதத், வேற எந்த பணியும் கிடையாது. தன் மனைவியோடு சேர்வதற்கு இரவிலே ஹலாலாக இருந்தாலும் மனைவிமார்களை விட்டும் விலகி அல்லாஹ்வுடைய தூதரி அத்திகாஃபில் இருப்பார்கள். ஏன்? அதற்குரிய நாள். இந்த 10 இரவுகள் அல்லாஹ் எமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு. இதை பயன்படுத்தியவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் நன்மையிலிருந்து தூரமானவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அந்த நாளிலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த ஒரு இரவில் அந்த இரவுடைய கண்ணியம் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதன் நன்மையிலிருந்து தூரமாவவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹ்ர் தன்ஸலுல் மலாயிகா வர்ரூஹ் فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر قدر என்று பேர் வந்ததற்கு இந்த இரவுக்கு ஒரு காரணம் கதிர் என்றால் நெருக்கம். இந்த பூமி முழுக்க மலக்குகளுடைய வருகையால் நெருக்கமாக இருக்கும். அந்த இரவில் ஜிப்ரீல் வஹி கொடுக்க வருவதற்காக வருகின்ற ஜிப்ரீல் அந்த இரவில் இறங்கி வருவார் பூமிக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவில் அவன் நாடியவர்களை மன்னிப்பான். அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். அழைப்பவர்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இருப்பதோ 10 நாட்கள். இது வாழ்வின் இறுதி 10 நாளாக கூட இருக்கலாம். நாம் சந்திக்கக்கூடிய ரமதானில் அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்கள். ஒட்டுமொத்த சமூகத்தின் நிலைமையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இந்த சமூகத்தின் வெற்றிக்காக ஒற்றுமைக்காக அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை அடைவதற்கும் இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ்வை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. ரமதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹுடைய தூதர் ஆமீன் என்று ஜிப்ரீல் அவர்களுடைய இந்த பிரார்த்தனைக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரமதான் மாதத்தில் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரமதானில் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். வதாலிக ஃபி குல்லி லைல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரவுகளை பயன்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய ஈமானை பலப்படுத்தட்டும். இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஜசாக்குமுல்லாஹு ஹைரன். ஒரு சிறிய அழைப்பை ஏற்று திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விற்கு இவ்வளவு மக்கள் வருகை தந்ததற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லோர்களுக்கும் இந்த முயற்சியை அல்லாஹ் முழுமையாக்கி இதை அங்கீகரிப்பானாக. ஜசாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக் அல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
3: 10 தினங்கள்ல துவா விசேஷமான துவாவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, "வகைரு மா குல்து அனவன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ்." நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன ஜிக்ருக்கு பின்னால 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல. நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்ல. நாம் ஒவ்வொருவரும் தனிமையில் உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, தஹலீல் உண்டா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்னைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல, இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், எங்களை தௌபாக்களை நாங்க செஞ்சோம், அதுல எங்கள்கிட்ட மாற்றம் இந்த 100-200 பேருக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்ற அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் அடிப்படை நோக்கம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால இந்த 10 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹில தஹ்மீதுல தஹ்லீல்ல ஜிக்ரல திலாவத்துல துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். ரெண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கர் என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டுதான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப் ஆச்சரியமான நோன்பு. என்ன நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour 2 hour பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால தான் சுன்னத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீ ஏத்து வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நியத்து வச்சு கொண்டாது போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி 7.5 மணி 8 மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாக இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், 4 விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள், 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. என்ன அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. 2வது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வல்லமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. 3வது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமு தஷ்ரீக்குரிய 3 நாள் பிறை 13, 14, 15 வேற ரிவாயத்துல வருது திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15 உண்டு. வார வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல 3 நோன்பு பிறை 13, 14, 15 இது 3வது. 4வது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த 2 ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கும் ரமதான் அல்ல மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சுப்ராவை விருத்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க, அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவது இல்ல, பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்ப திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ஆக நல்லது என்ன, ரமபானுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9ல நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது. ஒரு ஆளால 9 நாளும் பிடிக்க முடியல, அந்த அந்த பத்து நாளைக்குள்ள திங்கள் வியாழன் புடிங்க. இந்த வளமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் அவருக்கு கிடைக்கல. ஆக குறைந்த பட்சம் அரபாவுடைய தினத்துடைய நோன்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், சியாம யோம் அரபா அல்லதீ துகஃபிரு சனத்தல்லதீ கப்லஹா வ சனத்தல்லதீ பஅதஹா. யார் அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. இந்த பத்தாவது நாள் பிடிக்கலாம், பத்தாவது நாள் பிறநாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம். அதனால ஆக சிறந்த ஒன்பது நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது ஒன்பது நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதுவும் முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த குறை ஒன்பதுல அரபாவுடைய தினத்துல. இந்த அரபாவுல அரபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால் நான் நோன்ப பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில, இஃப்தாருடைய நேரத்துல நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்தல. சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன். மஷால்ல நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்த விட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்துக் கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ ஏக்குது, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா? நாங்க நோன்ப பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்ப பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்தபட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம். அந்த அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க. அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரபாவுடைய தினத்துடைய அன்னைக்கு பிறை உங்களுடைய காலையிலிருந்து தக்பீர், அதுவும் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான். நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீர் தான் அந்த ஒரு 5 நாளைக்கு எங்கள்கிட்ட எங்கட இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல ஸ்டேர்கேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொன்று வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜாரோட கஷ்டம், எங்க முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பஜார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்களும் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால் நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள, நாங்க வீட்டுக்குள்ள நாங்க சொல்றத பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் முழுக்க முழுக்க ஏகத்துவம், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தவ அஸீலா. அல்லாஹ் தான் ஆக பெரியவன், முழு புகழும் அவனுக்குரியது தான். அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல. சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம். சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். தன்னுடைய அடிமை அல்லாஹுடைய மாண்பு, அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீரில் சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுகிறோம், முந்தின சுன்னத் தொழுகிறோம், பிந்தின சுன்னத் தொழுகிறோம். அந்த பெருநாளுடைய தினம், அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னாக்கல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம், நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பிறப்பத்திலிருந்து 13 வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லை யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ, ஃபலா யஹ்தன் முஸல்லானா, அவங்களை கொடுக்கிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹையாவுடைய மிருகத்திற்கும் லிக்குல்லி ஷஅரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை, முதலாவது சொட்டு ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப், ஆனா ஷாஃபி மதஹபுல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹையாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்ப என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்ட அருங்க, நாலு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க, அது பில. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும், சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கணும். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதுஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்திய நாம அப்படித்தானே நடந்துச்சு, முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும், நாங்க 3-4 லட்சம் கொடுத்து மாடு வாங்குறோம், அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன, நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு 5000-10000 பார்த்து எங்களை முழு உதுஹையாவுடைய நன்மைய வீணாக்க இயலாது. எங்களை சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவர் சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பெறோம், 4 தொடை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை, அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்ட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம் நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, 4 லட்சம் நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க.

அப்ப 100 ஒட்டகம் என்றது என்ன சாதாரணமான ஒன்றா? ஒரு மாடு அறுத்தாவே அந்த இடம் எப்படி? அதை விட ஒரு 2 மடங்கு கூட, 3 மடங்கு கூட ஒட்டகம். நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை ஹஜ்ஜத்துல் வதால் அறுத்தாங்க. ஹஜ்ரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது. அவர்கள் 100 ஒட்டகத்தையும் 100 அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு எடுத்து கொண்டு வருவாங்க. அரஃபாவுடைய தினத்துல 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. 100 அடிமை என்ற கிட்டத்தட்ட 100 வாகனம் மாதிரி. ஒரே சபையில 100 வாகனத்தை கிப்டா கொடுக்கலாம்டா லேஷா. 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்துல 100 ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக சிறந்தது என்ன? மாடுண்டா 7 பேர் சேரலாம். அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. உங்களுக்கு ஹுதுபால் எல்லாம் உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. அதனால என்ன, அந்த உதுஹையாவுடைய அமல் மிக சிறந்த ஒரு அமல். அதுல என்ன, ஏழைகளுக்கு அந்த நாட்கள்ல தான் மாமிசம் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குரான்களை நாங்கள் சொல்லுவது, அதே மாதிரி உதுஹையா எல்லாம் கொடுப்பது. அதனால இவைகள் எல்லாத்துடைய நோக்கம் என்ன? எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா? இங்க நோக்கமே தியாகம். உதுஹையா உருவானது எதனால? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய 3 மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க. அதனால் அவரை நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹையாத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத் அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். கொஞ்சம் கணக்கிடுங்களேன், எங்களால கணக்கிடையிலுமா? எங்களுடைய இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லிம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். அந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க. அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாமனால் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். ரெண்டாவது, அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்சம். அதுவும் எல்லை இல்லாத, முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்கணும், கனவு தானே என்று சொல்லி. நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாயி வஹியும். நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்கட கூட கனவு வஹி இல்ல. நாங்க கனவுகள் ஏதாவது கண்ட அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அதை பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும்.
நாங்கள் நினைவுள்ள நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவல்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வாகி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் மகன்கிட்ட கேக்குறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன், பந்தூர் மாதா தரா. என்ன சொன்னாங்க, யா அபதி இஃபல் மா துமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா உங்களுக்கு எது

0: ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடிங்க. பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன், அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவால புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுவல் பலா.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: தியாகத்தை செய்ய விடமாட்டான். அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன் வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தியாறு படல குர்ஆன்ல தெளிவா வருது, வஃபதீனாஹு பிதுபஹின் அதீம், நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைக்கோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்றைக்கு ஜோதுஹையாவுடைய அமல். அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதயாவுடைய நாட்கள்லாம் கூட பொசன் லீவும் வருது. அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டு வைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் எமேத்துலமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம், இந்த பிறை பத்து, பிறை பதினொன்று, பிறை பன்னெண்டு, பிறை பதிமூணு, இந்த நாலு நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுது. அந்த ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பஜாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல்ல, யாருக்கும் மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்குள்ள பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல. வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும் எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான். நான் உண்மையாக, நேர்மையாக, நம்பிக்கையாக, நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்கும், வியாபாரம் நடக்கும்போது ரெண்டு பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது நூற்றுக்கு நூறு ஹலால் ஆகாது, சில வேலை 50% 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா, அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏழை குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன, அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான், நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் இல்ல, அதை நாங்க நினைக்கணும். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன், நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்தறல்ல. வார கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல, நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வர்க் பண்றவங்களாக இருக்கலாம், எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன, நான் எனக்கு எட்டவரண்டா, எனக்கு பத்தவரண்டா, அந்த பத்தவர் முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும். அதுல நான் குறைவு செய்யலா, 8 hours 10 hours பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நாங்க நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். இன்றைக்கு அநேகமாக மற்றவர்களை கம்பையா பண்ணுவாங்க, அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தலாம், நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம், அதுல எப்படி எப்படியான குவாண்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும் என்று எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதும் அந்த குவாலிட்டி, அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால், பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கதைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆகப்பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன, நான் இஸ்லாமிய முறைப்படி மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் இதை சொல்லிக் கொண்டு வரேன் என்று சொன்னா இந்த பத்து நாளோட எங்கட விஷயம் முடியறல்ல. லைஃப் டைம் நாங்க அல்லாஹோ ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆக பெரிய தியாகம். இரவேல நேர காலத்தோட படித்தாத்தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால யூஎஸ்ல ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செய்ய கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைஃபுது பண்றாங்க. இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிஸா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைஃபுது பண்றாங்க. காலையில 10:11 மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்கள கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இங்க ஸ்கூல் போற இல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமா கொஞ்சம் உள்ளவங்கூட கவனமா வளர்க்கணும் சொல்லி காலையில ஒரு 3-4 hours குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட பெண்மணிகளுடைய பெருபேறுகள் நல்லம். ஏன் குர்ஆன் டைம் கொடுக்கறாங்க, ஃபஜ்ர் தொழுகுறாங்க. ஹதீஸ்ல வருது, மன் சல்ல சுபஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. எல்லா வகையான ஆபத்துகள், எக்ஸிடென்ட்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதா. மீதான பெரியார்களே சகோதரர்களே, அதனால வெறும் இந்த 10 நாளோட எங்க அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறல்ல. நான் இறுதியாக சொன்னேனே, எங்க லைஃப் எல்லாம் அல்லாஹ்வோட இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம்னா அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன், அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நப்சுக்கு, ஹவாவுக்கு, ஆசைக்கு, பணத்திற்கு வழிபட்டு தீனை விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்கட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்கட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோரும் பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்கள் அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யார் எல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களோட உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்தில இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆசையோட வந்தோம் யா அல்லாஹ், விருப்பத்தோடு இந்த இடத்துல அமர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த 10 நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோத்தி செய்வாயாக். தந்திருவாயாக, நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதனுடைய விமோச்சனத்தை கொடுப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான வருமானத்தை தருவாயாக, சகல விதமான ஹராம்களை ஒட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானுரிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: அவனுக்கே உரியது. அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார்? ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நன்கு அறிகின்றான். ولا يحيطون بشيء من علمه அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்ல பிமா ஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்று வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலாக்கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலாக்கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய ஆறு அம்சங்களில் கலாக்கதிர் ஆறாவது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டு தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கதிரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கதிரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியது தான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன்தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி. அன பர்ரா மின்ஹும், அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அதற்கும் இதுக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் 4 விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. 4 விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மூன்றாவது, அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடி விட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹ் தஆலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதிவிட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதிவிட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர். இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய, தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசினா அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவனும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றி, கெட்ட விஷயங்கள் ஒன்றி, ரெண்டு தான் ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டமன் நம்பினால் கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். லிகைலா தஸலமா ஃபாதக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தங்கள் ஆளாகி போன மக்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு சோமாலியாவோ எத்தியோப்பியாவோ அல்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி UKயும் இந்த ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிக்கிற வசதி வளர்ந்த நாடுகள் தான். அப்போ மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ சூசைட் பண்ணக்கூடிய இந்த மக்களில் முஸ்லீம்களுடைய புள்ளி விவரத்தை சொல்ல முடியலை, ஏன்னா முஸ்லீம்கள் அதில் தசத்துக்கு பிறகு, பல சைவர்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டாக எட்டி பார்ப்பாங்க. அவ்வளோ பேரையும் கணக்கெடுத்து பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும், அடிப்படை ஈமான் அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, அல்லது சிக்ஸபுர்னியா போன்ற மனநோய்களுக்கு ஆளாகி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு அழுத்தங்களில் விட்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்து கொள்கிறோம் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கலாக்கதிர் தான். கலாக்கதிரை விமர்சிக்கிறோமே, கலாக்கதிரை நம்பினவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். யாசின் சூராவில் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், அல்லாஹு தாலா நிம்மதியை தேடி அலையக்கூடிய அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால், பல நுகையன்னு ஹயாத்தம் செய்யுபா, உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுக்கு என்ன கண்டிஷன் போகிறான்? ஈமான் கொண்டிருக்கணும். நீங்க ஈமானுக்குள்ள என்ன வருது? கலாக்கதிர் இருக்குது. கலாக்கதிர நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, நமக்கு தவறி போனதில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கும் விதியை நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாமல் தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்லி காட்டுறான், இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே. அவன் நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன், இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன், பாப்பாவே இல்லையா, அப்போ எங்கே போய் இருந்திருப்பேன். இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்ததில்லையா, அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே, எதுக்கு வேதனைப்படணுங்கிறேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் ஒரு 1000 ரூபா பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது, சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், இன்ன அம்ருஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது, ஒலைச தாலிக்கல் யஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மூமினுடைய விடயம் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலமாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது.
3: நீங்கள் தொடர்ந்து உங்களில் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143.
5: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: அல்லாஹ் நாடினதை நம்ம என்னன்னு தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அறிவாட்டு, ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும். நம்ம கையாலேயே பிள்ளைய கொண்டுட்டோமே, இல்லை அதில் கல்லா கதிரும் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படித்தான் இருக்குது, நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளை அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸ் பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைபிடிக்கிறது? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு, யாரை குறை சொல்ல, அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நான் அப்படித்தாண்டு பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ அவன் மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தான்றக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று ஏற்றுக்கலான்னு அர்த்தம். அப்பா அவனுக்கு அது நன்மையா போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா சூரா தகாபுன் அதே மாதிரி 4வது 5வது 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபமின் முசீபத்தின் பி இல்லா பி இதுன்னு, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்யறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், ஒமையூ மிம் பில்லா யஹதி கல்பஹு, இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான். அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியே காட்டுறான். அப்போ அல்லாவை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எகுதி கல்பகு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனையும் நடந்திருக்குது, அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வாரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம், என்னென்ன எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னெல்லாம் பிழையான்னு நினைக்க போகிறாங்க, அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நம்ம பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூறை சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொருக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் தான் நம்புகிறேன் என்று சொல்லுவீங்க, ஓஹுவ ஷர்ருலக்கும் அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். வல்லாஹு அலமோ வாந்தும் லா தாலமும், அல்லாக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிற அல்லாஹ், இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டு அந்த தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நிலை கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்தவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா, அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா, ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு. இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மருந்து கட்டுங்க டாக்டருங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டருங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், உடஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சி திரும்ப மருந்து கட்டும்போது வாப்பாதான் பிடிச்சிட்டிக்கிறான், துடியாக துடிக்குது அந்த பிள்ளை. இதையெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன் தான் இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா, அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன், அந்த பிள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுண்டு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியவனா, இல்லை கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கசப்பாக இருந்தாலும் கொடுத்து நாளை அந்த குழந்தை சுகமாக இருக்க ஆசைப்படுவது ஒரு தந்தை என்றால், நம்மளையெல்லாம் விட பாசமுள்ள ரப்பு, நம்மளையெல்லாம் விட கருணையுள்ள ரஹ்மான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் ஈடேற்றம் பெற இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளை வேதனைகளை தந்தால் அதில் பொறுமையாகியிருப்பது தான் சிறந்ததை தவிர, அல்லாவை கடிந்து கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறார், உங்களை நாங்கள் சோதிப்போம், எப்படி சோதிப்போம், பொருளாதாரத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை உயிரால் கொலையால் அறுவடையால் சோதிப்போம்ங்கிறான், பயத்தால் சோதிப்போம்ங்கிறான், பசியால் சோதிப்போம்ங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்போ வரும் எந்த நிலையில் வருமென்று தெரியாது. அடுப்பங்கரையில் இருக்கும் போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ்கிட்ட எனக்காக துஆ கேளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன் தஸ்பிரி வலக்கில் ஜென்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், என் செய்தி அது உலக்கிங்கிறேன், விரும்பினா சொல்லி நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறேன் உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கல, அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காம, அல்லாஹ்வின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாஹ்வோட சோதனையா? இதுக்கு கூலி சொர்க்கமா? இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர், மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, துன்பம், துயரம், கவலை முள்ளு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலன் இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க. இங்கே எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருப்பீங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடுமையான காய்ச்சல் அவருக்கு கடைசியாக பிடித்திருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அறைக்குள்ளே போய் அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்காக, நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த சூடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டதுமே, யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சலாக இருக்குதே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சா தான் போயிருக்கிறார், பாப்பாட சகோதரன் தான் போயிருக்கிறார். ஆனால் தன் தந்தையின் சகோதரனின் மகன் மகன் முறையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு கண்ணியம் அவருக்கு இந்த மகனே என்று கூப்பிட மாட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று கண்ணியப்படுத்தி, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களில் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சலை நான் மட்டும் தாங்கிட்டு இருக்கேன், பாண்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்போ மார்க்கத்தை சரியாவை புரிந்து கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், கூலியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு இருக்குமே என்றார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டிருந்த மார்க்கத்தை பாருங்கள், காய்ச்சலா, நோயா, கவலையா, கஷ்டமா, அதுக்கு கூலி இருக்குங்கிறத சேர்த்து எடுத்துகிட்டு போய் சொன்னாங்க, கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே யா ரசூலல்லாஹ் அப்படி அண்ணா. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதென்றால், ஒரு வேதனை ஏற்பட்டதென்றால், அதில் அவன் பொறுமையாக இருந்தால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்களெல்லாம் உதிர்ந்து விடுகிறது என்று அந்த நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டம், வேதனை வருகின்ற போது அதில் அல்லாஹுவை ஏற்று பொறுமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு கூலி சொர்க்கம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேர் சவுதி அரேபியாவுக்கு போயிருப்போம், அந்த மண்ணிலே போய் நின்றிருப்போம், அதில் கடுமையான வெயிலை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய ஊர் வெயிலிலேயே வெறுங்காலோடு நிலத்தில் நிற்க முடியாது, தடிப்பான பாதத்தோடு போய் நிற்க முடியாது. சவுதி வெயில், அரபு நாட்டு வெயிலில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மண்ணிலே கிடத்தி தரதரவென்று இழுக்கின்றார்கள் என்றால் அவர் சோதிக்கப்பட்டது எவ்வளவு எம்மாத்திரம் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு நாள் இழுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை, ஒரு நாள் அவரை மணலிலே போட்டு துவைத்து எடுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை, அன்று தோள்கள் பிஞ்சி பழுத்து இரவெல்லாம் வேதனைப்பட்ட அந்த வெற்றுமேனியை மீண்டும் அடுத்த நாள் அந்த மணலில் கடத்துவார்களே, அதைத்தான் நம்மால் தாங்க முடியாது. அப்போதெல்லாம் அந்த அல்லாஹ்வை ஏசவும் இல்லை, அப்போதெல்லாம் இந்த கலிமாவை நிராகரிக்கவும் இல்லை, அப்போதெல்லாம் நமக்கு சொர்க்கம் ஒன்று என்ற ஒரு உள் உணர்வு அவருக்குள் உணர்த்தி கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்கள் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அகது அகது என்று அவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன் அந்த வார்த்தை சொன்னீர்கள்? அதற்கல்லவா இன்னொரு தடவை அவர்கள் அடித்தார்கள் என்று கேட்டபோது, அவர்களை எதிர்த்து தாக்க என்னிடம் வேறு ஆயுதம் இல்லை தோழர்களே, அதனால் அவர்கள் கோபப்படும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தை தான் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மரணிப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு நற்செய்தி வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் மிஃராஜ் போய் வந்து சொன்னார்கள், பிலாலே உன்னுடைய செருப்படி ஓசை சொர்க்கத்தில் கேட்டது என்றார்கள். உயிரோடு இருக்கும்போதே சந்தோஷமான ஒரு செய்தி. அந்த பொறுமைக்கு கூலி. நாம் என்ன சோதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே? நாம் எதை இழந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வேதனைப்படுகிறோம், தலையிடி வருகிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய விதியை முழுமையாக நம்பவில்லை. அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய கதிர் இதற்கு ஒரு கூலி இருக்கிறது, இது ஒரு நலவுக்காக என்பதை நாம் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சூரத்துல் அஹ்காம் அதில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாதான் எங்கட ரப்பு என்று நம்பி அதில் உறுதியாக இருந்து விட்டாரோ. ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க, ஈமான் கொள்றது அல்லாஹ் எப்படி நம்பணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் சூரத்துல் அஹ்காஃபுல்ல அல்லாஹு தாலா 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுற விஷயம், 2 வசனம், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாதான் என்ற ரப்பு என்று நம்பி அதில் யார் உறுதியாக இருக்கிறானோ, ஃபலா ஹவ்வுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவனுக்கு பயம் இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். ஹாலிதீன ஃபீஹா, அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸா அம்பி மகானு யமலூன், அவர்கள் செய்த அமலுக்கு கூலியாக அந்த சொர்க்கம் என்றென்றும் அதில் நிரந்தரம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை உறுதியாக நம்பினவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்காதான், ஒன்று கவலை, இன்னொன்று பயம். எப்போ இந்த கவலை வரும், எப்போ இந்த கவலை நமக்கு வரும், எப்போ நடந்து முடிந்ததை யோசிக்கிறோமோ அப்போ வர்றது தான் கவலை. சார் நான் போயிருக்கக்கூடாது, நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, நான் அப்படி பேச அதை செஞ்சுருக்கக்கூடாது, அங்கே போய் நடந்து முடிஞ்சதை நினச்சி இறந்த காலத்தை நினைத்தால் வருவது கவலை. சார் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டோமே, அப்படி நடந்துட்டேன், நான் ஏன் அப்படி செய்தேன், இறந்த காலத்தை நினச்சா வர்றது கவலை. அதெல்லாம் அல்லாட நாட்டம் பண்ணு நினச்சி அதை மறக்கலாம். அல்லாட ஏற்பாடு தான் நினைஞ்சு போச்சு, நம்மளோட கையாலேயே நம்மளோட பிள்ளை கொல்லப்பட்டுட்டே, நான் ஏன் ரிவேர்ஸ் எடுத்தேன், நான் ஏன் அதை பார்க்கல, ஏன் அந்த சத்தத்தை நான் கவலிக்கலை, ஐயோ அப்படின்னு நினச்சால அவனுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாட ஏற்பாடு தான் இது. அல்லாஹ் நாடிட்டான் என்ன செய்ய, அவ்வளவுதான், அல்லாட நாட்டம்தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்படி நினச்சி கலாக்கதிரை நம்பும்போது அவன் ஈமானில் உறுதியாக இருக்கானா இல்லையா? அல்லாஹுவை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கவலை இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காது? அதான் அல்லாஹ் கதரை நம்புறானே. அடுத்தது பயம். பயம் எப்போ வரும்? எதிர்காலத்தை நினைச்சா வர்றது பயம். எப்படி நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோமோ, இன்னைக்கு அந்திக்கு போய் என்ன செய்ய போகிறோமோ, எப்படி அவர்கிட்ட போய் கலக்க போகிறோமோ, எப்படி இந்த தொழிலை முடிக்க போகிறோமோ, இவ்வளோ சாமானம் வாங்கிட்டோம் எப்படி விற்க போகிறோமோ, இவ்வளோட எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, எல்லாரும் யோசனையும் நாளைக்கு என்ன செய்கிறேங்கிறது தானே, அதான் பயம். எதிர்காலத்தை நினைத்து வாடுறது தான் பயம். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்க போகுது. முயற்சி செய்கிற நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருப்ப வேண்டாம், என்ன பிரச்சனை வரப்போகுது? அல்லாஹ்வை நம்பி ஒரு மூமின் அப்படித்தானே இருக்க போகிறான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இறந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நோயாளி ஆகிறோம். நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்து நான் நோயாளியாகவே உலாத்துறேன், நான் நோயாளியாகவே இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினு தஈஃப்னாங்க. பலம் இல்லாத பலஹீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன்னாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன, உடல் ஆரோக்கியமும் உடல் பயிற்சியும் தம்புமா, மனபலம், மனபலம், அந்த மனபலம் தான் ஆரோக்கியம். அதான் சரி. பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் நைல் நதி கரையோரம், அந்த நைல் நதி கரையோரத்தில் அம்ரு பின் ஹாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையில் 4000 பேர் போய் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. போர் வெற்றி தோல்வி இல்லாமல் தொடர்பது முடிவதுமாக இருக்குது. எதிர்ப்படைகள் லட்சக்கணக்கான ஆட்கள், படைக்கு பலம் தேவைப்பட்டது. உடனே ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆள் அனுப்பினாங்க உமர் அவர்களுக்கு. கலிபா அமீருல் மோமின் அவர்களே படைக்கு பலம் தேவை, ஆள் அனுப்புங்கன்னு கடிதம் எழுதிவிட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க, 4000 பேர் சேர்ந்துட்டாங்க. 4000 பேரோடு இன்னும் 4 பேரை போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதத்தை படிக்கிறார்கள். உமர் அவர்கள் கலிபா அவர்கள் எழுதி கொண்டது, அம்ரு பின் ஆசே, உன்னிடம் ஏற்கனவே 4000 பேர் இருக்கின்றனர். இதோ நான் 4000 பேரும் 4 பேரையும் அனுப்பியிருக்கிறேன். அந்த 4 பேரும் இன்னும் 4000 பேருக்கு சமன். மொத்தம் உன்னிடம் 12000 பேர் இருக்கின்றார்கள். தைரியமாக போராடுகின்றார்கள். போர் வெற்றி பெற்றது. அந்த 4 பேரும் 4000 பேருக்கு சமன் என்றது ரகசியம் என்ன? உடல் பலம் உள்ளவர்களா? வயதானவர்கள். ஏன் அவர் ஒருவர் 1000 பேருக்கு சமனானார் என்றால், அவர்கள் 4 பேரும் பத்ர் போரில் கலந்து கொண்ட மனதால் வீரர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை ஆயுதங்களோடு நிராயுதபாணியாக 300 பேர் நின்று போராடிய மனபலம் உண்டவர்கள். அல்லாஹ்வுடைய கதரை நம்பியவர்கள். இறைவனுடைய தீர்ப்பை உறுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். மரணம் என்ற ஒன்றை அறவே பயப்படாதவர்கள். மறுமை என்ற ஒன்றை மட்டுமே ஆசைப்பட்டவர்கள். ஒருவர் 1000 பேருக்கு சமன். இதுதான் அல் மூமினுல் கவி, பலமுள்ள ஒரு மூமின். அந்த பலமுள்ள மூமின் யார்? நடந்து முடிந்ததற்கு கவலைப்பட மாட்டான், நடக்கப் போவதற்கு பயப்பட மாட்டான், எப்போதுமே பலமாக இருப்பான். இறை தீர்ப்பு முடிவு எதுவாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். மரணத்துக்கு முன்னால் மன்றியிடுபவர்கள் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு வேதக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே போராட்டத்துக்கு போயிருந்த படை வீரர்களில் ஒரு சிலரை எதிரி பிடித்து கொண்டு விட்டான். எதிரி பிடித்து, இந்த கலிமாவை விட்டுவிடு, உங்களை விட்டுவிடுகிறோம் என்று தொந்தரவு செய்து வேதனை செய்து அவர்களையெல்லாம் துன்புறுத்துகிறான். மனதிலே எவர்களும் அங்கே இடம் கொடுக்கவில்லை, பலமாகவே நின்றார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமோ கொடுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஒரு சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டு அந்த எண்ணெய்க்கு அருகிலே அவர்களில் ஒருவரை கொண்டு வந்து கலிமாவை விடுகிறாயா என்று கேட்க அவர் மறுக்கிறார். அவரை தூக்கி அந்த எண்ணெய் தாச்சிலே தட்டுவிடப்படுகிறார். தோள்கள் விலகி எலும்புகள் தெரிந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகிறது. பிறகு அந்த படைக்கு தளபதியாக இருந்தவரை கொண்டு போய் வைக்கின்றார்கள். எண்ணெய் தாச்சிக்கு அருகிலே போனதும் கண்ணீர் மல்க அழுது, கண்ணீர் கொட்ட கொட்ட அழக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து சிப்பாய்கள் மன்னரிடம் சொல்ல, கொண்டு வாருங்கள், பயந்து விட்டான் போலும் என்று அழைத்து வந்து, ஏன் அழுதாய், கலிமா சொல்லுக்கு கலிமாவை விட்டு விடுகிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதிலில் ஆடிப்போய் விடுகிறான் அரசன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எண்ணெயில் கொதிக்கும் எண்ணெயில் விழுந்து என் உயிர் விடுவதை நான் பயப்படவில்லை மன்னா. அல்லாஹ்வுடைய தீனுக்காக விடுவதற்கு என்னிடம் ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது, இன்னும் ஒரு 100 உயிர் இருக்கக்கூடாதா என்பதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று மனபலத்தை சொன்னதும் அவன் தோற்றே விட்டான். இது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த அல் மூமினுல் கவி, ஒரு பலமுள்ள ஒரு மூமின். எனவே என்ன நடந்தாலும் இது இறைவனுடைய ஏற்பாடு என்றால் நடந்துதான் ஆகும். நான் இன்றைக்கு மரணம் என்றால் மரணம்தான், அது என்ன பயப்பட வேண்டியிருக்கிறது? அவ்வளவு தைரியமாக அவர்கள் போகின்றார்கள். ஒரு பெண் போராட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று வாழ்வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் இருவரும் கணவனும் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை கவனி என்றார்கள். வெட்டு விழுந்த காயத்தில் இரத்தத்தோடு நின்ற மகனை ஓரமாக அழைத்து ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து கட்டு போடும் போதே அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஓடு, போய் நபியை கவனி, நபியை கவனி என்றார்கள். ஓரமா நில்லடா, வெட்டு விழுந்துட்டு என்று அந்த தாய் சொல்லலை. அந்த வீராங்கனை சொன்ன வார்த்தை கட்டு போட்டு கொண்டே சொன்னார்கள். கொஞ்சம் பேர் தான் நாம் நபியை சுற்றி நிற்கிறோம், 70 பேர் மட்டும் நிற்கிறோம். நூற்றுக்கணக்கான எதிரிகள் நின்று வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 70 சஹாபாக்களுடைய வீரமும் ஆயிரக்கணக்கான எதிரிகளை அஞ்ச வைத்தது. நின்று போராடினார்கள். இப்னு குமா என்பவன் வெட்டிய வெட்டை நிமிர்ந்து நெஞ்சை கொடுத்து கழுத்திலே வாங்கினார்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது காரை எலும்பை பிளந்து வைத்திருந்தது என்று முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீத். அவ்வளவு வீரமாக நின்றார்கள். அப்போ மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போ, நபியை கவனி என்றார்கள். உயிர் மேல் ஆசை, மரணம் அப்படி என்கிற எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுல வைத்து தம் நம்பிக்கை இருந்ததே உறுதியாக இருந்துச்சு. இன்னைக்கு மௌத்துன்னா மௌத்து தான், எவனால் மாற்ற முடியும்? வீட்டில் இருந்தாலும் மௌத்து வரும், யுத்த களத்தில் நின்றாலும் மௌத்து வரும். மௌத்து இல்லைன்னு அல்லாஹ் நாடினா எங்க இருந்தாலும் இல்லை. நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். எப்படி ஒரு உயிருக்கு பிரியும் நேரம் வந்துவிட்டா கடுகளவு முந்தாது பிந்தாது, எதானே கல்லா கதிர். அப்படி நம்பின நம்ம எதுக்கு பலகீனப்படணும், எதுக்கு பலமற்று போயிருக்கணும். எனவே ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் சூரத்துல் அஹ்காப் 10:11 உறுதியாக இருந்தால் சூரத்துல் அஹ்காப் 10

தூக்கம் பெறும், யாருக்கும் பயப்பட மாட்டோம். இறை நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானா தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானா தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் 55வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு மூணு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். ஒரு மூணு நிகழ்வு, ஒருத்தருக்கு நடந்த சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாவினால் கட்டளையிடப்படுறாங்க. ஒரு இடத்துல போய் இன்னொரு சகோதரரை சந்திக்க சொல்லி அவரை ஹலர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி தஃப்சீரில் எழுதுகிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹலர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே சந்தித்து ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க. பயணம் போகும்போது இவர் கேட்குறாங்க, நீங்கள் என்னட்ட பொறுமையாக இருக்க மாட்டீங்க, லென் தஸ்தத்திய மை சபுரா, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் மூசா நபி சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பொறுமையாளராக பார்ப்பீங்க, நான் பொறுமையாக இருந்துக்க முயற்சிடுறேன்னு சொல்கிறாங்க. கப்பலில் பயணம் போய் வெளியில் வரும்போது பார்த்தா ஹலர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டாங்க. ஓட்டையை போட்டுன்னா, என்னது கப்பலில் ஓட்டையை போட்டீங்க, அவ்வளோ பெரிய அப்படியே மூழ்கடிக்க போகிறீங்களா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன்னே உனக்கு பொறுமை கிடையாதுண்டு, இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன்ட்டுட்டாங்க. ரெண்டாவதாக அப்படியே நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் வந்தால் அவனை கொலை செஞ்சுட்டாங்க. உடனே அநியாயத்தை தட்டி கேட்குற மனநிலை தான் மூசா நபிக்கு. அநியாயமா ஒரு உயிரை கொலை செஞ்சீங்களே, எதுக்கு கொலை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்யாத ஒரு பாவியை கொலை, அப்பாவியை கொலைஞ்சிட்டிங்களே, நான் சொன்னேன்னு இதுக்கு மேலே எனக்கு பொறுமையாக இருக்க மாட்டேன்ட்டு. அப்போ மூசா நபி சொல்ல, இதுக்கு பிறகு நான் ஏதாவது கேட்டால் அதோடு நம்ம பிரிஞ்சிடுவோம்ட்டாங்க, இது கடைசி சான்ஸ் தாங்கண்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே போய் ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு ஊருக்குள்ளே போனால் வெளியூர்காரவங்களுக்கு 3 நாளைக்கு உணவு கொடுக்க வேண்டியது எழுதப்படாத சாசனம். அவங்க உணவு கொடுக்கலை, அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மதில் வெளிந்து விழப்பாக்குது. அதை நிறுத்தி வைத்து நிப்பாட்டி வேலைப்பாடு செய்து அதை நிறுத்துகிறாங்க. நிறுத்துறதுக்கு ரொம்ப வேலை பெற வச்சுட்டாங்க. அதனால தான் மூசா நபி சொல்கிறாங்க, இவங்க தான் நமக்கு சாப்பாடு தரல, இதை நிப்பாட்டி வச்சு கட்டினத்துக்காக வச்சு கூலி கேட்கலாம் இல்லை வேண்டாங்க, கூலி கேட்கலாம் இல்லைன்னு கேட்டோம். நான் சொன்னேன் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன், இனி நாம் பிரியிற நேரம் வந்தாச்சு, இனி நாம் பிரியுவோன்ட்டு உனக்கு 3க்கும் விளக்கம் சொல்கிறேன், இந்த 3க்கும் வந்த விளக்கம் சொல்கிறேன், நாம் இதோட பிரியுவோங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சொல்ல சொல்கிறான். முதலாவது கப்பலை ஓட்டையை போட்டேன், கப்பலை ஓட்டையை போன ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் என்ன செய்யச்சேன்னா, அல்லாஹ் தான் என்ன செய்தன. இது எதுக்கென்றால், உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முகம் கொடுத்து தாழ்த்தி கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது. உலகத்தில் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறாங்களா, வீணுக்காக அல்லாஹ் கொடுக்கறாங்க, எதையுமே செல்லலை, எல்லாமே நமக்கு படிப்பின தான். முதலாவது பாருங்கள், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு டெமேச்சி ஏற்படுது, அதுவும் அநியாயமான முறையில் ஏற்படுது. அந்த கப்பக்காரனுக்கு இவங்களுக்கு எந்த துரோகமும் இல்லை, எந்த குரோதமும் இல்லை, சும்மா நட்டைக்கு நடுவாலும் அதில் ஒரு ஓட்டையை போட்டாங்க. அப்போ அந்த கப்பல் ஓனருக்கு எப்படி இருக்கும், அநியாயமாக இரவு யாரோ இந்த வேலையை பண்ணிட்டானே, நம்ம பார்க் பண்ணியிருந்த காரில் யாரோ டயரில் ஆணி ஏற்றி விட்டானே, இல்லாட்டி சும்மா போனது வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிதுன்னு பழுதாக போய் நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிள்ளையோண்டுக்கு சோகமில்லாமல் போச்சு, ஏதோ ஒரு வீட்டில் மரம் விழுந்துட்டு ஒரு பொருளாதாரம் ஒன்று டெமேச்சாகுது, அதை எப்படி எடுத்துக்கிறது. ஹலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது வந்து கடலில் வேலை செய்யக்கூடிய ஏழைகள் சிலர் ஒன்று சேர்ந்து வாங்கின கப்பல் தான் இது. யமலூனஃபில் பஹர், கடலில் வேலை செய்யக்கூடிய பலர் சேர்ந்து காசு போட்டு இந்த கப்பலை வேண்டி வச்சுக்கான். உரியது அந்த ஐபஹா, இந்த கப்பலை காப்பாற்றுறதான் ஓட்டையை போட்டேன்ட்டாங்க. கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டிங்களா, அப்போ சொல்லி காட்டுறான், மிம்பரா இம் மலிக்கணும் எவ்ஹுதுக்குள்ள சஃபீனத்தின் ஹஸ்மா, ஒரு மன்னன் வந்துக்கிட்டு இருக்கிறான், படையெடுத்துக்கிட்டு வரான், துறைமுகத்தில் உள்ள எல்லா கப்பலையும் கொள்ளையடிக்க வரான், இதை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டேன், ஓட்டை கப்பலை எவனாச்சும் எடுத்துகிட்டு போவானா. அப்போ பாருங்கள், நமக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார டெமேஜ், நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை வராமல் இருக்க அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை, அவ்வளோதான். பெருசு வரலை, அந்த பெருசு என்னங்கிற நமக்கு ஒகி வரலை, அங்கே ஒகி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் இதை ஏன் சொல்கிறான்டா, உங்களுக்கு நீ ஒகி வராது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டே போங்க. உங்களோட பிள்ளைக்கு வருத்தம், ஒரு ஆக்சிடெண்ட், கால் உடஞ்சி போச்சு, ஏதோ உடத்தையே நிப்பாட்டி மேலே போகாமல் அல்லாஹ் உங்களை காப்பாற்றிக்கான் தடுத்திங்க, அவ்வளோதான் உழங்கிட்டா, அவ்வளோதான், இதுதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு சரியான வருத்தம், மனசுலாம் வேதனை, நோய்வாய் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லாஹ் இதில் ஒரு நிலவை நாடிக்கான், நீ இந்த நோயிலேயே கடந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி உன் உடம்பை மேலிச்சு பெரிய நோய் வராமல் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுக்கான், ஒரு வருஷம் கிடையாது.

0: வருஷம் கடை பெரிய ஆள் கொல்லி நோயிலிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கலாம் இல்லையா? அப்போ அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்ல சொல்கிறான். ரெண்டாவது என்ன, உயிர் பலி. ஒரு சின்ன பிள்ளைய தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டாங்க, அதுக்கு வழக்கம் சொல்கிறாங்க. இவன் ஒரு சாலிகான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, ஒரு உயிர் இழக்கு. நம்ம பிள்ளை மௌத்தா போச்சு, இன்னும் ஒரு பிள்ளை மௌத்தா ஆயிடுச்சு இல்லையா. பிள்ளை மௌத்த சின்ன பிள்ளை, ஒன்றரை வயசு பிள்ளைன்னு ரொம்ப வேதனைப்படுறோம். அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஏதோ நலவுக்கு தான் இதை செஞ்சுக்கான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது, சாலியான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை. இந்த பிள்ளை இவன் பருத்து வழிகட்டு தாய் தந்தையும் சேர்த்து வழிகெடுக்க போகிறான். அதனால் இப்போவே எடுத்தாச்சு. இப்போவே எடுத்தா சின்னத்திலேயே போனால் அவன் வழிகடாமல் போகிறான் இல்லையா, அவனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையா. அந்த தாய்க்கு தகப்பனுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிறான், அவங்களுக்கு வயசு இருக்குது, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கு தான் அல்லாஹ் என்ன கொலை செய்யுதுண்ணா. அப்போ காப்பாற்றுறது தான் நம்ம ஆறாவது மௌத்தானா கூட ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டியதான். பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். இருந்து இன்னொரு வீடு குடிக்காமல் இப்போவே பெய்தாரன்னு சந்தோஷப்படலாமா இல்லையா, இருந்து இன்னொரு பாவம் செய்யாமல் பெய்தாரா இல்லையா, சந்தோஷப்படலாமே. அப்போ நாங்கள் சந்தோஷப்படணும், அல்லாதுன்னு ஒரு நலவை நாடிக்கான். மூன்றாவது, ஊர்லேயே நமக்கு அநியாயம் செஞ்சிட்டான், அவனுக்கு நம்ம கையால் போய் உதவி செய்கிறோமே, இதுவும் ரொம்ப வேதனை தான். அந்த மதில் நிப்பாட்டி வச்சு கட்டுறோமே, அவனே நம்மளை கவனிக்கலை, இவனுக்கு போய் வேலை செய்யணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. எப்படி ஹிலு அலிஸ்லாம் சொல்கிறாங்க, இது அவனுக்கு செய்கிறதில்லை, இதை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய சந்ததி ஒன்று காப்பாற்றப்படுது. என்ன சொல்கிறாங்க, இந்த மதிலுக்கு கீழே ரெண்டு அநாதை சிறுவர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு போனால் அது விழும், அந்த பொக்கிஷம் வெளியில் வரும், அவங்களுக்கு வயசு பத்தாது, இதை ஊரான் கொள்ளையடிச்சிடுவான் இந்த அநியாயக்காரன் எடுத்து.
1: நேர்கள், உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல் முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டு. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, பாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு, நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க இவ்வளவா, அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபாய், இன்னொரு வீட்டுல வாங்கினது 20000 ரூபாய், உங்க 1000 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள். தாய்மார்களே, இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அடைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேசமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது, முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா? அந்த ரஹமத் வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு விட்டு, நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாய் தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்கள் கணவர் தந்ததை இன்றைக்கு இதை என இதை நான் சொல்லாமல் முடித்தா அறக்குறை நிறைய ஆதீசுகள் இருக்குது பரக்கத்துக்கு. நான் இதை உண்டாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு செய்யணும் என்பது. அஸ்மா, இது லாஸ்ட் கேள்வி. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யாரோ சொல்லலாம், என்னை மாப்பிள்ளை தர்றதை தவிர வேறு எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வருமை எங்களை மாதிரி இல்லை. மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் கொடுக்குறதை தாண்டி இல்லைண்டா, திரும்ப போய் புதுசாக கேட்கல, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கலாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10000 கேட்கலாது. யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்மா, நீங்க பொம்பளை, நீங்க வேலைக்கா போறீங்க, நீங்க எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. அஸ்மா ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்மா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்க கணக்கு பார்க்காதீங்க. அஸ்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவான்டா. அன்புக்குரியவர்களே, உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு 1000 ரூபாய் தரேன், 200 ரூபாய் கொடுத்துருங்க, கணக்கு பார்க்காது. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாவை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாவை நம்பியிருக்கிறீர்கள், ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறோம். உங்க கையில் 1000 ரூபாய் தான் இன்றைக்கு இருந்தால், பயம் இல்லாமல் இன்றைக்கு நீங்க தர்மம் பண்ணி பாருங்க, அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்க காப்பாப்பீங்க.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடும் பொழுது அந்த அந்த எண்ணம் நமக்கு வரணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன்? மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க, கஃன் அதே கலரோட தான், அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை, அது இஸ்ஸத்தான ஆடை, அது சுப்ஹானல்லாஹ். தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களான்னா செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர், அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது தெளிவாக ஹதீஸ்களில் வருது, தலப்பாகி கட்டிருந்தாங்க. ரைட். இதை ரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாயன்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும்போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும்போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹுக்கு பிடிச்சது என்னன்னு பார்க்கும்பொழுது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது, இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் நம்ம பண்ண தேவைன்னா அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தானே, அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடை உடுக்க தேவையில்லை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. எனக்கு குத்ரா போடுறதா அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தருடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவரை மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம், ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இல்லை அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
3: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670 www.muslimvanoli.com.
4: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
5: muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
6: ஒவ்வொரு தொழுகைகளில் சுன்னா முஅக்கதாக்களை பற்றி அது சம்பந்தமாக வந்த சில அறிவுகளையும் குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். ஃபஜ்ருடைய சுன்னத்தை பற்றி முதல் தெரிந்து கொள்வோம், அதனுடைய முக்கியத்துவம் இவ்வளவு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுமா அஹப்பு இலைய மின துன்யா ஜமீஅன், இரண்டு ரக்காத் சுபஹுடைய முந்தி இரண்டு ரக்காத் இருக்கிறதே, அது வந்து உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் என்னிடத்தில் மிக விருப்பத்துக்குரியது. உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கிடைச்சதாக வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு கிடைத்ததாக வச்சுக்கொள்வோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம், அது எனக்கு சந்தோஷம் இல்லை. இரண்டு ரக்காத் தொழுதா இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கிடைத்தால் என்ன சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் எனக்கு, அதை விட விருப்பம் எனக்கு அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மிக விருப்பத்துக்குரியதுங்கிறாங்க. ஆனால் அவ்வளவு பொறுமதியானது, அவ்வளவு நன்மையை பெற்று தரக்கூடியது மறுமையில் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு சொல்லாங்க. ஆகையை நாமும் என்ன செய்வோம், சுபஹுடைய முந்தி இரண்டு ரக்காத் சுன்னத்தை சுபஹுக்கு முன்னாலேயே தொழுதுருவோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, பின்னால தொழலாம் தானே, அவருடைய வாழ்நாளில் அதிகமாக ஃபஜ்ருடைய சுன்னத்து படு ஃபஜ்ருடைய சுன்னத்தை முந்தைய சுன்னத்தை ஃபஜ்ருக்கு பிறகுதான் தொழுகிறது, அப்படி இருக்கக்கூடாது. ஃபஜ்ருக்கு முன்னால் தொழணும், ஒரு நாள் தப்பிட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யறது, ஃபஜ்ருக்கு புற தொழலாம் என்பதை நாங்கள் விளைய கொள்ளணும். இன்னும் ஒரு செய்திங்க நான் சொல்ல வேண்டியிருக்கிறது, சில சகோதரர்கள் பள்ளி வாசலில் தொழுகிறதுக்கு வருவாங்க, இக்காம சொல்லப்பட்டாச்சு, இம்மா தொழுகை ஆரம்பிச்சிட்டார். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தொழுகை முக்கியம் என்பதை நாம் இப்போது சொல்கிறோமே, அதை எப்படி வழங்கியிருக்கிறாங்கடா? இமாம் இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருந்தாலும் ஃபஜ்ர் தொழுகை அப்போ தொழுகிறாங்க, வந்து முதல் ரக்கா தொழுகிறாங்க, ரெண்டாவது ரக்கா தொழும் போதும் வந்து தொழுகிறாங்க. சார், அத்தகையாத்தில் இமாம் இருப்பாங்க, அப்பயும் தொழுவாங்க சுன்னத் தொழுகையை. இது பல, இது தவறு, இது சுன்னாவுக்கு மாற்றமான செயல். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமு சொல்லப்படுகிறதோ அது தவிர வேறு தொழுகை தொழக்கூடாது. இதா குய்மத்தி சலாத்து ஃபலா சலாத்தா இல்லை மக்தூபா. ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமு சொல்லப்பட்டால் அந்த ஃபர்து தான் அங்கே தொழப்படணும், அந்த சுன்னத் தொழக்கூடாது. அது அந்த முந்தைய பிந்திய முந்தைய சுன்னத் தொழக்கூடாது, வேறு சுன்னத் தொழக்கூடாது. ஆகவே இக்காமு சொல்லப்பட்டால் நீங்கள் சுபாவுடைய சுன்னத்தை தொழக்கூடாது, மற்ற எந்த சுன்னத்தையும் தொழக்கூடாது. மற்ற தொழுகையிலும் அந்த தொழுகை தான் தொழ வேண்டும் இமாம் இமாமோடு சேர்ந்து. அதற்காகத்தானே ஆண்கள் பள்ளிக்கு நாம் வருகிறோம். அங்கே போய் நீங்கள் இக்காமல் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் இமாமோடு சேராமல் சுன்னத் தொழுதால் ஏன் வீட்டிலே தொழுதுட்டு வரலாமே? பள்ளிக்கு வந்ததே ஃபரதான தொழுகையை தொழுறதுக்கு. ஆண்களுக்கு ஃபரதான தொழுகையை பள்ளியில் தொழ வேண்டும், சுன்னத்தான தொழுகையை வீட்டில் தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தொழுதார் அவருடைய அதாவது பள்ளியில, அவங்களுடைய மஹல்லாவில் அந்த பள்ளியில் தொழுதார், ஃபல்யஜ்அல் லிபைத்திஹி நஸீபம் மின் ஸலாத்திஹி, அவருடைய தொழுகையில கொஞ்சம் தொழுகையை அவருடைய வீட்டுக்கும் வச்சு கொள்ளட்டும். என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவருடைய வீட்டில் இவர் தொழுவதால் அதில் ஹைரை அல்லாஹ் கொடுப்பார், அதில் பறக்கத்தை கொடுப்பார் அல்லாஹ் தஆலா. சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் எப்படி வழங்கணும்? அஞ்சு ஃபர்தான தொழுகையில் மூணு பள்ளியில் ரெண்டு வீட்டு, அதில் இஷாவையும் ஃபஜ்ரையும் வீட்டை தொழுதுக்குவோம், அல்லது அசரையும் ஃபஜ்ரையும் வீட்டை தொழுதுக்குவோம், அப்படியே வழங்குறது. அப்படி இல்லை, அஞ்சு தொழுகைகளையும் பள்ளியில் தான் தொழணும், ஆண்கள் ஜமாத்தோட தான் தொழணும். அந்த அஞ்சு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள் இருக்குதே, அதெல்லாம் அந்த சுன்னத்துகள் இருக்கிறதே, வித்ரு தொழுகை, துஹா தொழுகை, தஹஜ்ஜு அதை வீட்டில் தொழுங்க ஆண்கள். பெண்கள் தான் எல்லா தொழுகைகளையும் வீட்டில் தொழுவாங்க இல்லையா. அதே போல சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய தொழுகையில் உங்களுடைய வீடுகளில் தொழுகைகளை, உங்களுடைய தொழுகையிலிருந்து சில தொழுகையை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க, அதை கபர்களாக ஆக்க வேண்டாம். கபர்களில் உள்ளவங்க தான் மையத்துகளாக இருப்பாங்க, உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க மையத்து கபர்களில் உள்ள மையத்துகளாக ஆக்காம, அப்போ நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய வரக்கத்தை வர வேண்டும், உங்களுடைய வீட்டில் சில தொழுகை வச்சுக்கணும்டா, இந்த சுன்னத்தான தொழுகை. தெளிவாக இன்னொரு ஹதீஸில் வருகிறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்துவிடக்கூடாது. ஃபரதில் கொஞ்சம் வீட்டில் தொழலாம் ஆண்களுக்கு என்று விளங்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சொல்லா சொல்லி இன்னொரு ஹதீஸ் சொல்லாங்க, ஃபைன் அஃபல ஸலாத்தில் மர்இ, ஒரு ஆண் தொழக்கூடிய தொழுகையில் சிறந்தது அவனுடைய வீட்டில் தொழக்கூடிய தொழுகை தான், இல்லை மக்தூபா, ஃபரது தவிர. அப்படி என்றால் ஃபரதை நீங்கள் பள்ளியில் தான் தொழணும் ஆண்களே, உங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுகிறது பள்ளியில் தொழுவதை விட சிறந்தது. சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். சரி, அப்போ நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் வீட்டில் தொழணும், பள்ளிக்கு போறீங்கன்னு சொன்னால் பள்ளியில் போய் காமல் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது? அங்கே நீங்கள் எந்த சுன்னத்தான தொழுகையும் தொழக்கூடாது, ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்து உட்பட. அப்போ ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்து சிறந்த ஒரு அமல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே ஃபஜ்ருடைய சுன்னத்தை காமல் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது பள்ளியில் போய். ஃபஜ்ருடைய சுன்னத்தை வந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய இரண்டு ரக்கா தொழுகையில் தொடர்ந்தும் தொழுதிக்கிறாங்க, அதை விடாமல் தொழுது வந்திருக்கிறார்கள். அது மாதிரி வேற எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கடைபிடிக்கல. லம்யக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇ மின் நவாஃபிலி அஷத்து முஆஹதத்தன் மின் ரக்அத்தைன் கப்ல ஸுப்ஹ், சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த இரண்டு ரக்அத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தும் செய்து வந்த மாதிரி வேற எதையும் செய்யல அப்படிங்கிறாங்க. ஆக சுபஹுடைய முந்தைய இரண்டு ரக்அத்து சுன்னா இவ்வளவு சிறப்புக்குரிய என்பதை தெரிந்து கொண்டோம். அதில் முந்தைய ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்யா ஐயோ அல் காஃபிரூனும், இரண்டாவது ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்ஹு அல்லாஹு அஹதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 24 அல்லது 25 தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன் நபி அவர்களை இப்படி ஓதியதை என்று இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே நாமும் என்ன செய்வோம், இந்த சுன்னத்தை என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் சரியாக கடைபிடிப்போம். இதில் முந்திய ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன் குல்யா ஐயுல் காஃபிரூன் ஓதுவோம். இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் இக்லாஸ் குல்ஹு அல்லாஹ் ஓதுவோம். ஃபாத்தியா சூரத்துக்கு பிறகு இது ஃபஜ்ர் தொழுகை சம்பந்தமான சில செய்திகள். யார் வளமையாக தொழக்கூடியவர்கள், இது அவர்களுக்கு சில நேரத்தில் அவங்க பள்ளிக்கு போகும்போது ஜமாத்து நடந்து அதை முன்னால் தொழ முடியாது, ஜமாத்து நடந்தால் அதனால் அவருக்கு விடுபட்டால் அவர் ஃபஜ்ரை தொழுதுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம். இது அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கான சட்டம். ரெண்டாவது, ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரைக்கும் வர எந்த தொழுகையும் இல்லை, இந்த தொழுகையை தொழலாம், சபபுள்ள தொழுகைகளை தொழலாம். இது ஃபஜ்ருடைய தொழுகை சம்பந்தமாக நாம் சுன்னத் தொழுகை சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
3: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது உங்கள் முஸ்லிம் வானொலி,
7: muslimwanoli.com.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
5: www.muslimwanoli.com.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற அவனது இல்லத்திலே வைத்து காலையில் ஆரம்பித்த இந்த மாநாட்டினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பெரியவர்களெல்லாம் முன்னாடி பேசிவிட்டு சிறுபிள்ளை என்னை கடைசியாக பேச வைத்திருக்கிறார்கள். சிறுபிள்ளைன்னு சொன்ன உடனே சிரிச்சிடாதீங்க. ஷேக் அவர்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளை தான். ஷேக் அவர்கள் பேசும்போது உண்மையிலேயே ஆரம்ப கால தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய அந்த சிந்தனை இங்கிருக்கிற பலருக்கு வந்து போயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேடைகள் தோறும் தெரித்த பேச்சுகள், அந்த பேச்சுகள் அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹனுடைய வல்லமைகள் என்ன, அல்லாஹனுடைய பெயர்கள் பண்புகள் குறித்த எந்த விவரமும் சரியான முறையில் போதிக்கப்படாத அந்த மௌட்டிக காலத்தில் தமிழ் உலகத்தில் சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பே வான்சுடர் எனும் பத்திரிகையின் மூலம் தமிழ் உலகத்திற்கு தௌஹீத் பிரச்சாரத்தை தந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஷேக் அப்துல் வஜீத் வதூத் ஜிப்ரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பேசியது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் மிகுந்த ஆனந்தமாகவும், தௌஹீத் கொள்கை இந்த அளவிற்கு வீரியமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு காட்சியை அல்லாஹ் அவர்களுடைய இந்த ஹயாத்திலேயே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார் என்றுதான் உண்மையிலேயே நினைக்க தோன்றுகிறது. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் ஈமானோடு இந்த கொள்கையில் அடிபுரளாமல் தௌஹீதை உள்ளார்ந்த முறையில் நேசிக்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற தலைப்போடு, என்கிற துவாவோடு என்னுடைய தலைப்பின் கீழ் நான் உடைய ஆசைப்படுகிறேன். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் அரசியல் என்று சொன்ன உடனேயே எல்லோரிடத்திலும் ஒரு ஆர்வம் எட்டி பார்த்துவிடும். குறிப்பாக இளைஞர்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே, அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கிற இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் என்று சொல்லிவிட்டாலே அவர்களிடத்திலே ஒரு குதூகலம் கொஞ்சம் கொப்பளிக்கும். அதனால்தான் இன்னமோ நடிக்க வந்தவர்களெல்லாம் கடைசியில் நுழைகிற ஒரு புகலிடமாக, அவர்களுக்குரிய முதியோர் இல்லமாக இருப்பது அரசியல். அதனால தான் இன்றைக்கி பார்க்குறோம், நம்முடைய தமிழகத்திலே பெயரே வைக்கப்படாமல் ஒருவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், ஒருவர் மையம் என்கிற பெயர் வைத்து மையத்தாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதிலும் இன்றைய தேதியில் ஆசிஃபா எனும் 8 வயது சிறுமி காம கொடூரர்களால், அந்த காவிகளால் ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டு, வல்லுறவு காலாக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, நெசுக்கப்பட்டு, கொடூரமான முறையில் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்கிற அடிப்படையை தகர்த்தெறிந்துவிட்டு, இஸ்லாம் என்கிற அகீதாவை தூர வைத்துவிட்டு, எதை மையமாக வைத்து அரசியல் நடத்தினாலும் அதன் இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை இன்றைய தேதி வரைக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அரசியல் என்பது அதிகாரத்திற்கு அடுத்த பெயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அரசியல் என்பது ஆட்சியாளர்களுடைய பெருமைக்கு, கௌரவத்திற்கு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரத்திற்குரிய அடையாள பெயராக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய வடிவில், இஸ்லாமிய ஒளிவில், இஸ்லாமிய வழியில் அரசியல் என்கிற வார்த்தையை ஆய்வு செய்து பார்க்கிற போது ஒரு அற்புதமான அர்த்தம் அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்கிற அடிப்படையை தூர வைத்துவிட்டு இன்றைக்கு அரசியல் என்பது ஒரு கலையாக பார்க்கப்படுவதனால், அந்த அரசியல் என்று சொன்னாலே இன்றைக்கு சாக்கடை என்கிற பெயரோடு தான் அது இன்றைக்கு வளம் வருகிறது. மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள், மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் மலமாக இன்றைக்கு மாறிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு செய்தி ஒன்றை சொன்னார்கள். கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா. பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை அவர்களை நபிமார்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். தசூசு என்கிற வினைச்சொல் சியாசத் என்கிற பெயர் சொல்லிலிருந்து பிறந்து வந்தது. அதனால தான் இன்னைக்கு நம்ம அரபு நாட்டிலே இருக்கிறோம். சியாசத் என்கிற வார்த்தையை நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? சியாசத் என்போம், அரசியல்வாதிகளை சியாசி என்போம். இந்த சியாசத் என்கிற வார்த்தை உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையாகத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்? நபிமார்கள் செய்து கொண்டிருந்தது தசூசுஹுமுல் அன்பியா. நபிமார்கள் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். குல்லமா ஹலக நபியுன் கல்ஃபஹு நபியும். ஒவ்வொரு நபி இறந்ததற்கு பிறகும் அவருக்கு அடுத்து இன்னொரு நபி அந்த பொறுப்புக்கு வந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலர்களில் உண்டான அந்த பாரம்பரிய நடைமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் தான் இஸ்லாமிய பேரறிஞர்கள் அரசியல் என்கிற அந்த கலையை குறித்து, அரசியல் என்கிற பகுதியை குறித்து தனி தொகுப்புகளை நம்முடைய உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இப்னு கஸீர், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அஜ்மயின் போன்ற அறிஞர்கள் அவர்களுடைய ஆக்கங்களில், அவர்களுடைய நூற்களில் அரசியல் எனும் அந்த இயலுக்கு ஒரு தனி பக்கங்களை கொடுத்து தனி தொகுப்புகளாக இந்த உலகத்திலே வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அரசியல் எப்படி இருக்கிறது? குறிப்பாக தமிழ் உலகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது? அவர்கள் செய்து கொண்டிருக்கிற மக்கள் பணிக்கு, சமூக பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இன்றைக்கு எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரம் கிடைக்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், ஆல்பலம் கிடைக்க வேண்டும். நாம் போனால், நாம் வந்தால் நமக்கு பின்னால் ஒரு 10-15 பேர் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடியாட்களாக கூட அவர்கள் மாற வேண்டும். நம்முடைய பேரை சொன்ன உடனேயே மக்கள் கரகோஷம் எழுப்ப வேண்டும், கரகொலி எழுப்ப வேண்டும், முஸ்லிம்களாக இருந்தால் நாரே தக்பீர் போட வேண்டும் என்கிற ஒரு சூழலில் தான் இன்றைய அரசியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏதேதோ பேச ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு என்னென்னவோ பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரியார் அண்ணா என்று மாறிவிட்டார்கள். இதுதான் இன்றைய அரசியல் களம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய விழுமியங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும், அரசியல் என்பது எப்படி இருந்தது? இன்றைக்கு யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தை தள்ளி வைத்து விட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்து விட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்து விட்டு, அரசியல் என்கிற அந்த ஒற்றை இலக்கை மையமாக கொண்டு எல்லோரையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர யாராலும் எவரையும் ஒன்றிணைத்ததாக சரித்திரத்தை பார்க்க முடிவதில்லை. ஆனால் மார்க்கம் என்பதை மட்டுமே மையமாக வைத்து, ஷரீஅத்தும் மினல் அம்ர், இறைவனால் வழங்கப்பட்ட ஷரியத்தை மட்டுமே மையமாக வைத்து, அரசியல் என்பதை இரண்டாம் கட்டமாக வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து காட்டினார்கள். அரசியலை முதலாக வைத்துவிட்டு, அரசியலை அடிப்படையாக வைத்துவிட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்து விடுங்கள், ஷரியத்தை தள்ளி வைத்து விடுங்கள், தௌஹீதை தள்ளி வைத்து விடுங்கள், தீனை தள்ளி வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களால் யாரையும் ஒன்றிணைக்க முடியவில்லை. ஆனால் மார்க்கம், தௌஹீத், அகீதா என்று இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒன்றிணைத்தார்கள். அதுதான் வரலாறு. எப்படி என்று கேட்கிறீர்களா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அகிலத்தின் அருட்கொடை அண்ணன பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை அறிமுகப்படுத்திய போது, அந்த இஸ்லாமிய ஆட்சி எனும் ஒரே குடையின் கீழ் யகூதிகள் இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், ஆராபுகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், என்னென்னவோ சாபியின்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இருந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மையமாக வைத்து அரசியல் செய்தார்கள். அந்த மார்க்கம் மையமாக்கப்பட்ட அரசியலில் எல்லாரும் இணைந்தார்கள். இன்றைக்கு மார்க்கம் என்று வந்துவிட்டால் நமக்கு மத அடையாளம் வந்துவிடும், மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் நம்மை முஸ்லிம்கள் என்று முத்திரை குத்தி தனியாக வைத்து விடுவார்கள், நம்ம பொதுக்களத்திலே நின்று பொது நீரோட்டத்திலே நின்று எல்லோரையும் தேசியமாக மயமாக்க வேண்டும் என்று சொன்ன யாராலும் எதையும் ஒற்றுமையாக்க முடியவில்லை. இதைத்தான் இன்றைய நிகழ்கால இளைஞர்கள், வாலிபர்கள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, அரசியல் எனும் வார்த்தை நேரடியாக திருமறை குர்ஆனில் எங்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தவில்லை. ஆனால் அரசியல் என்கிற ஒன்றை வைத்து செய்யப்படுகிற நிர்வாகம், ஆட்சி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசியல் என்கிற அர்த்தத்தில் மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகிறான். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் வழங்கிய அருட்களை பற்றி சொல்லும் போது, فقد اتينا آل ابراهيم الكتاب والحكمه واتيناهم ملكا عظيما, நாம் இப்ராஹிமின் குடும்பத்தாருக்கு வேதத்தை வழங்கினோம், ஞானத்தை வழங்கினோம், மேலும் அவர்களுக்கு பேராட்சியை வழங்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் செய்த அருளை குறித்து சொல்கிறான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ், எனது இறைவா, எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாய், வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளின் விளக்கம் எனும் அற்புத கலையை எனக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரசியலின் மறுபிறவியாக இருக்கிற, அரசியலின் மறுபுழல்வு வார்த்தையாக இருக்கிற அந்த முல்க், ஆட்சி அதிகாரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இப்படி ஏராளமான வசனங்களை மையமாக வைத்து பார்க்கிற போது ஆட்சி, அதிகாரம் என்பன போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் எதை மையமாக வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் சுமார் 13 ஆண்டு காலம் கழித்தார்கள். இந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதெல்லாம் தௌஹீத், போதித்ததெல்லாம் அகீதா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க கூடாது என்கிற தௌஹீதையும் ஷிர்கையும் மாறி மாறி சொல்லி எந்த கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களோ அந்த கூட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் மதீனாவினுடைய இஸ்லாமிய ஆட்சி. ஒரு இஸ்லாமிய அரசியல் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுவதாக இருந்தால் அந்த ஆட்சியின் அம்சங்கள் என்னவாக இருக்கும், அந்த ஆட்சியின் அம்சங்கள் எப்படி இருக்கும்? அடிப்படையாக திருமறை குர்ஆன் ஐந்து அம்சங்களை நமக்கு இஸ்லாமிய அரசியலாக சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிற போது, இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் உருவாக்கப்படும் போது, மக்கமா நகரில் தௌஹீதை கட்டி அமைப்பதற்காக, தௌஹீதனும் கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்காக அங்கே பிரம்மாண்டமாக போடப்பட்ட 13 கால கலப்பணியை மையமாக வைத்து கட்டியமைக்கப்படுகிற தௌஹீதின் கோட்டையாக வெளி உலகம் தெரிந்து கொள்கிற விதத்தில் உருவாக்கப்படுகிற இஸ்லாமிய ஆட்சியில் ஐந்து அம்சங்கள் அடிப்படையாக இருக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் ஸ்லோகன்களை போல் வார்த்தைகளை அலங்காரமாக எழுதி வைக்கிறார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பார்கள், திருப்பி அடி, திமிரி எழு என்பார்கள். இப்படியெல்லாம் விதவிதமான வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை தங்களுடைய போஸ்டர்களிலே ஒட்டிக் கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட வாசகங்கள் அல்ல திருமறை குர்ஆன் சொல்கிற அந்த ஐந்து அம்ச திட்டங்கள். இஸ்லாமிய அரசியல் எதன் அடிப்படையில் கட்டியமைக்கப்படுவது? இஸ்லாமிய ஆட்சியாளர் எதன் அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியை நடத்துவார்? இஸ்லாமிய அரசியல்வாதி எப்படிப்பட்ட அடிப்படையில் இருப்பார்? முடப்பாக வேட்டியையும் சட்டையையும் அணிந்து கொண்டு, கரண்டை காலுக்கு கீழ் கரை வேட்டிகளை கட்டிக்கொண்டு, முன்னாடி 10 கார், பின்னாடி 10 கார், கொடிகள், ஆபரணங்கள், ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆர்ப்பரிப்புகள் என்கிற அடிப்படையில் போவதை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் என்று சொல்லவில்லை. எதை சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் என்று? எந்த அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தார்கள்? எளிமையின் சிகரமாய் விளங்கிய அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்தார்களே, எப்படிப்பட்ட ஆட்சி, எவ்வளவு பொன்னான ஆட்சி! இன்றைக்கு நாம் சமூகத்திலே கண்டுகொண்டிருக்கிற இந்த கற்பழிப்பு அசிங்கங்களில் ஏதேனும் ஒன்றாவது அன்றைக்கு அங்கே நடந்ததா? பட்டினி சாவுகள் நடந்ததா? பட்டினி போராட்டங்கள் நடந்ததா? கல்விக்காக வேண்டி போராட்டங்கள் நடந்ததா? வேலையில்லை என்கிற போராட்டங்கள் நடந்ததா? வறுமையில் அவர்கள் வாடினார்களா? முகமது மதத்தை எங்கள் மீது துஷ்பிரயோகம் செய்கிறார், சிறுபான்மையாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் உரிமைகள் இல்லை என்று எந்த யூதனாவது எந்த கிறிஸ்தவனாவது குரல் எழுப்பினானா? மதீனாவில் மனித உரிமை மீறப்படுகிறது என்று ரோமாபுரியில் இருந்தோ பாரசீகத்தில் இருந்தோ எவனாவது மதீனாவிற்கு எதனாக கண்டன குரல் எழுப்பியிருப்பானா? அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு நாகரீகம் வளர்ந்து விட்டது என்கிறோம், விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்கிறோம், ஐநா சபை வந்து விட்டது என்கிறோம், உலகத்தில் அமைதியை உருவாக்கி விட்டோம் என்கிறார்கள். 2 உலக போருக்கு பிறகு இனி உலக யுத்தம் நடக்கவே கூடாது என்பதற்காக சர்வதேச தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று கொக்கரிக்கிறார்கள். பட்டினி சாவு இல்லாத ஊரியது, வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத ஊரியது, கற்பழிப்பு அசிங்கங்கள் நடைபெறாத நாடுகள் எது? அல்லாஹ் நாடிய இஸ்லாமிய நாடுகள் சிலதை தவிர. அப்ப என்ன அர்த்தம் இதை நமக்கு சொல்கிறது? இஸ்லாம் எவைகளை மையமாக வைத்து, எவைகளை அடிப்படையாக வைத்து அரசியல் என்னும் கட்டிடம் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதோ, அதை இன்றைக்கு அந்த கட்டிடத்தின் கட்டமைப்புகளை தகர்த்து விட்டதன் விளைவு இவ்வளவு கொடூரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அசிங்கங்களையும் மறுவறுப்புகளையும் இன்றைக்கு சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தின் 50 அம்சங்களில் முதலாவது அம்சம் என்ன? அல் ஹாக்கிமியத்துலில்லா, ஆட்சி ஏற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் எதை ஆட்சி என்று இந்த மக்களுக்கு சொல்கிறானோ, அல்லாஹ் எதை அரசாட்சி என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ, எந்த ஷரியத் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நபிமார்களின் மூலம் சொல்லி இருக்கிறானோ, அந்த ஷரியத் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வகையிலே நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த அர்த்தத்தில் தான் திருமறை குர்ஆனில் சுமார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 200 மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அஃப ஹுக்குமல் ஜாஹிலியத்து யபகூன், அறியாமை கால ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா, தீர்ப்பு வழங்குவதில் நீதி செலுத்துவதில் அல்லாஹுவை விட சிறந்தவன் யாராக இருக்க முடியும்? லி கௌமி யுக்கினூன், உறுதியாக நம்புகிற சமுதாயத்திற்கு. இன்னொரு வசனம் எப்படி சொல்கிறது? ثم جعلناك على شريعه من الامر, நபியே தெளிவான முறையில் விளக்கப்பட்ட ஒரு ஷரியத்திலே உம்மை நாம் வைத்திருக்கிறோம். ஃபத்தபிஹா, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாமல் இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய மனு இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இப்படி ஏராளமான வசனங்கள், சற்றறக்குறைய சுமார் 200 வசனங்கள், அல்லாஹ் எதை இந்த உலகத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்குரிய அரசியல் சாசனமாக இறக்கி வைத்திருக்கிறானோ அதை வைத்து தீர்ப்பு செய்யப்பட வேண்டும். இரண்டாவது என்ன? அல் அதில், நீதி. யாராக இருந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி சொல்லும் போது பீதி கொள்ளக்கூடாது. நீதி என்று சொல்லுகிற போது உற்றார், உறவினர், பெற்றோர் என்று யாரையும் பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது ஆட்சியாளன் சாதாரணன் என்று பார்க்க கூடாது, நீதி என்று வருகிற போது அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் என்று பார்க்க கூடாது, அல்ல அதில் பரிபூர்ணமான நீதி நிலைநாட்டப்படுவதை இரண்டாம் அம்ச அரசியல் சாசனமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. எப்படி சொல்லுகிறது திருமறை குர்ஆன், இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்ஸான் வ ஈதாஇதில் குர்பா என்ற அந்த வசனம் நீளுகிறது. இந்த வசனத்தின் முதல் அம்சமாக இறைவன் கட்டளையிடுவது, நிச்சயமாக இறைவன் நீதியை கொண்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில், நீதியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான், ஆணையிடுகிறான் என்று நீதியின் அம்சத்தை இரண்டாவது விஷயமாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. மூன்றாவது என்ன? அல் முசாவாத், பரிபூர்ணமான முறையில் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லாரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், கருப்பன் வெள்ளையன் என்கிற பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது. நீ மேலிருந்து வந்திருக்கிறாய், இவன் இடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் தொடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் அடி பாதத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று வர்ணங்களை காட்டி மக்கள் கூறு போடப்பட்டு விடக்கூடாது. இறைவனின் முன்னிலையில், படைத்தவனின் முன்னிலையில், அல்லாஹ்வின் மாளிகையில் அனைவரும் சமம்தான் என்கிற கொள்கை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், அது உயிரோட்டமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற அல் முசாவாத் என்கிற அந்த சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் மூன்றாவது அடிப்படை அம்சமாக சொல்லி தருகிறது. இதையே திருமறை குர்ஆன் ஆழமாக விளக்குகிற போது, யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஜக்கரின் வ உன்சா, உங்களை ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம் என்று திருமறை குர்ஆன் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. நான்காவது அரசியல் சாசனம் என்ன? அஷூரா. எந்த விஷயமாக இருந்தாலும் தாண்டுவண்டித்தனமாக முடிவெடுக்க கூடாது. வெளிநாடுகளுக்கு சென்று ஏர்போர்ட்டுகளில் மட்டுமே நின்று கொண்டு அங்கு நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து இரவோடு இரவாக 1000 ரூபாய் செல்லாது, 5000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று ஆணையிடக்கூடாது. அல் மஷூரா, அல் முஷாவரா, மிக தெளிவான முறையில் ஆலோசனை பெறப்பட்டு மிக தெளிவான முறையில் அறிவுள்ளவர்களிடம் ஆலோசனைகள் கருத்துக்கள் கேட்கப்பட்டுதான் எந்த சாசனமாக இருந்தாலும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே, எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விவகாரமாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஇதா அஸம்த, உறுதியான முடிவெடுத்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதே நீங்கள் பொறுப்பு சாட்டி விடுங்கள் என்று இஸ்லாமிய அரசியல் நான்காவது அம்சமாக ஷூரா என்பதை சொல்லி காட்டுகிறது. ஐந்தாவது என்ன? இதுதான் மிக மிக முக்கியமானது. ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்து, குர்ஆனையும் சுன்னாவையும் மையமாக வைத்து, இறைவனுக்கு கட்டுப்படுகிற விதத்தில் அவர் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சியாக பிறப்பித்து விட்டால், அதிகாரமாக பிறப்பித்து விட்டால், ஆணையிட்டு விட்டால், அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக கொந்தளிக்க கூடாது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொந்தளிக்க கூடாது என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இந்த ஐந்து அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் பிரிவுகளின் அற்புத மூலக்கூறுகளாக இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லித் தருகிறது. இதை வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். இதை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை இந்த பூமியிலே தந்தார்கள். யார்? பாரம்பரியம் பாரம்பரியமாக, பரம்பரை பரம்பரையாக நாங்கள் எல்லாம் ஆளுகிற வம்சம் கொண்டவர்கள் என்று ஆணவத்தோடு இருந்த ரோமர்களும் பாரசீகர்களும் பாடம் கற்கிற விதத்திலே இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல். எப்படிப்பட்ட அரசியல்? அகிலத்தின் அருட்கொடை என்னென்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக இந்த பூவுலகில் சுமார் 23 ஆண்டு காலம் இருந்தார்களே. 13 ஆண்டு காலம் மக்காவில் அவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்தாலும் ஒரு பெருங்கொண்ட சமூகத்திற்கு தலைவராக இருந்தார்கள். 13 கழித்து மதீனாவில் இருந்த 10 ஆண்டு காலமும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு இஸ்லாமிய அரசாட்சியை நிறுவிய ஒரு மாபெரும் ஆட்சியாளராக மதீனாவில் விளங்கினார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட அரசியலை இந்த பூமிக்கு தந்தார்கள்! இன்றைக்கு மலம் வீசுகிற, இன்றைக்கு நாற்றத்தை எடுக்கக்கூடிய இந்த சாக்கடை அரசியல் இன்றைக்கு இருந்ததா? எப்படிப்பட்ட அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள்! அந்நியர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற விதத்தில், ரோமர்களும் பாரசீகர்களும் அதிசயப்படக்கூடிய விதத்தில், இப்படியெல்லாம் இவரால் ஆட்சி செய்ய முடிகிறாரா என்று அவர்கள் வியக்கிற விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்திருக்கிறார், எவ்வளவு சிறப்பான ஆட்சியாளராக இருந்திருக்கிறார். உலகத்தில் இதுவரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இனி ஆட்சி செய்கிற எவனுமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இப்படி ஒரு வார்த்தையை வரலாறுல யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு வார்த்தையை எந்த அரசியல் கட்சி தலைவராலும் எந்த ஆட்சியாளராலும் சொல்ல முடியாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாமிய அரசியலை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதாவையும் மன்ஹஜையும் அடிவேராக போட்டு அதன் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட அந்த அரசியலனும் கட்டிடத்தின் சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நீதியாக நடக்காவிட்டால் யாரால் நீதியாக நடக்க முடியும்? நாங்க சொல்லிட முடியுமா? இன்றைக்கு ஆட்சியாளர்கள் யாராவது அப்படி சொல்லிவிட முடியுமா? கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவம், 8 வயது சிறுமி அநியாயமான முறையில் நசுக்கப்பட்டிருக்கிறாள், அநியாயமான முறையில் அந்த காவிகளின் காம பசிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாள் என்று பகிரங்கமான முறையிலே வெளிக்கு வந்ததற்கு பிறகும், வெளியே செய்து வந்ததற்கு பிறகும் சரியான நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்குத்தான் இன்றைய ஆட்சியாளர்களின் அவல நிலை இருக்கிறது. திட்டமிட்டே இனக்கலவரங்களை செய்கிறார்கள், திட்டமிட்டே இஸ்லாமிய சமூகத்தினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, திட்டமிட்டே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மோசமான முறையில் கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வீடியோ ஆதாரங்களாக காட்சிப்படுத்தப்பட்டதற்கு பிறகும் அந்த ஆட்சியாளர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்குத்தான் இன்றைக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி எப்படி இருந்தது? நான் நீதியாக நடக்காவிட்டால் யாரால் நீதியாக நடக்க முடியும் என்றார்கள். அது மட்டுமா, உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத வார்த்தை அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமாவை திருடினாலும் லகதா முஹம்மதுன் யதஹா, அவளுடைய கரத்தை கூட முஹம்மத் துண்டித்து விடுவார் என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எந்த ஆட்சியாளராவது சொல்ல முடியுமா? இப்படி எந்த ஆட்சியாளராவது சொல்லி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கும் போது மகன் மருமகன் என்று தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லோருக்கும் பதவிகள் கொடுத்து விட்டு, பேரப்பிள்ளை அவனுக்கு பிறந்த வாரிசு என்று அவர்களுக்கும் சொத்துக்களை சேர்த்து விட்டு இன்று வரைக்கும் அதை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய தலைவர்களைத்தான் சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அரசியலை மிக சரியான முறையிலே நிறுவி அதை மக்களுக்கு பாடம் நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் திருடினாலும் அவள் கரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று. இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
7: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
9: www.muslimvanoli.com.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
8: இஸ்லாமிய அரசியலை மிக சரியான முறையில் நிறுவி அதை மக்களுக்கு பாடம் நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் திருடினாலும் அவள் கரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று. இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான அரசியலாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் சாதாரணமாக இருந்ததா? பெருமானார் சல்லாசர்கள் செய்த அரசியலை பார்த்து மக்கள் சொன்ன கருத்து என்ன? மக்களின் வாக்குமூலம் எப்படி இருந்தது? வமா நீல மின்ஹு ஷைஉன் கத், யாரும் இந்த இறை தூதரால் பழிவாங்கப்படவில்லை, யாரும் இந்த இறை தூதரால் பாதிக்கப்படவில்லை. இப்படி எந்த ஆட்சியாளரை பற்றியாவது சொல்ல முடியுமா? ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, கைத்தட்டினால் நமக்காக குரல் எழுப்பதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எவ்வளவு கேவலங்களை இந்த தலைவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள், எவ்வளவு மோசமான தடங்களை இந்த தலைவர்கள் உருவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கும் பெருங்கொண்ட கூட்டம் தயாராக இருந்த போதும், அகிலத்தெருக்கொடை அண்டன பெருமானார் கண் சிமிட்டினால் போதும் தன்னுடைய உயிரை கூட தருவதற்கு பெருங்கொண்ட கூட்டம் தயாராக அவருடைய வீட்டு வாசலில் இருந்த போதும் கூட, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் பழிவாங்கப்பட்டதில்லை, யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் தண்டித்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வின் வரம்புகள் மீறிவிட்டால் அல்லாஹ்விற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் கண்டிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இஸ்லாமிய அரசியல். இவரைத்தான் இஸ்லாமிய நிர்வாகி, இவரைத்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று சொல்ல முடியும். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது சொத்தை பங்கிடும் போது எப்படி இருந்தார்கள்? பொது சொத்தை பங்கிடும் போது எப்படிப்பட்ட ஒரு பண்பியலை கடைபிடித்தார்கள்?
9: நான் உங்களுக்கு கொடுப்பவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல. எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நான் உங்களிடையிலே பங்கிடுகிறேன், அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். பார்க்க முடியுமா? அப்படி இன்றைக்கு பார்க்க முடியுமா? அப்படி பதவிகள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, இலாக்காக்கள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, அமைச்சரவை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, எந்த அந்த இலாக்காவில் லாபம் கூட வருகிறதோ, எந்த இலாக்காவில் லஞ்சம் அதிகம் பெற முடியுமோ அங்கே தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்படி அமைச்சரவை ஆரம்பித்து தேர்தலில் நிற்பதற்குண்டான சீட்டுகள் ஆரம்பித்து ஒரு சாதாரண வார்டு பதவி வரைக்கும் இன்றைக்கு லஞ்சத்தை மையமாக வைத்து, பெட்டிகளை மையமாக வைத்து தான் இன்றைக்கு அந்த இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாகியாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தார்கள்? நான் உங்களுக்கு தருபவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல. எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்கள் மத்தியிலே பங்கிடுகிறேன், அவ்வளவுதான். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பதவியை பெறுவதற்காக, ஆட்சியை அடைவதற்காக ரோட்டில இறங்கி வீதி வீதியாக சென்று எனக்கு அம்மா தாயே என்று பிச்சை கேட்பதற்கு இணையாக இன்றைக்கு பொறுப்புகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஓட்டுகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாக நடைமுறையை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பொறுப்பை யாரும் கேட்டு வாங்க கூடாது என்றார்கள், பதவியை யாரும் கேட்டு பெறக்கூடாது என்றார்கள். தன்னிடத்திலே யாராவது பொறுப்பையோ பதவியோ கேட்பார்களாயின் அவர் அல்லாஹ்வின் தூதர் சிலாசூர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நெருக்கமான தோழராக இருந்தாலும் பதவியை தரமாட்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட அரசியல்வாதி எங்க பார்க்க முடியும், இப்படிப்பட்ட ஆட்சியாளரை இந்த உலகம் எங்கே பார்க்க முடியும், இப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட அடிப்படையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தாமிலுனி, எனக்கு நீங்கள் பொறுப்பு தர மாட்டீர்களா அல்லாஹ்வின் தூதரே? வாயை விட்டு கேட்கிறாங்க, வாயை விட்டு கேட்கிறார்களா? தஸ்தாமிலுனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் பொறுப்பிலே நியமிக்க மாட்டீர்களா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், என் தோளை தட்டிவிட்டு சொன்னார்கள், நீர் பலஹீனமானவர், இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்று சொன்னார்கள். இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்றார்கள். நீர் பலகீனமானவர், இந்த பொறுப்பு அமானிதம். வஇன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வநதாமத்துன், நிச்சயமாக இந்த பொறுப்பு என்பது மறுமை நாளில் இழிவாக வரும், மறுமை நாளில் மிகப்பெரும் வருத்தமாக வரும். இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கடமையை செய்த சிலரை தவிர எல்லோருக்கும் இந்த பொறுப்பு நாளைய மறுமையில் மிகப்பெரிய இழிவாய், மிகப்பெரிய சோதனையாய் வந்து நிற்கும் என்று சொன்னார்களே. இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல முடியுமா? யாராவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா? இன்றைக்கு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிப்பவன் கூட நாளைக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கும் என்கிற அர்த்தத்தின் அடிப்படையில் தானே இன்றைக்கு எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உருவாக்கியது இன்றைய சாக்கடை அரசியல். இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கியது இன்றைய லௌகீக மௌட்டிக அரசியல். தெரு தெருவாக வீதி வீதியாக இறங்கி என்னை உங்களுக்குரிய ஆட்சியாளராய் நியமியுங்கள், என்னை உங்களுக்குரிய பொறுப்பாளராய் நியமியுங்கள் என்று பொறுப்பை கேட்டு பெறக்கூடியதை உருவாக்கியது லௌகீக மௌட்டிக அரசியல். ஆனால் கேட்பவர்களுக்கு பொறுப்பை தரமாட்டேன் என்று சொன்னதுதான் உண்மையான ஆன்மீக அரசியல். இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது பைத்தியக்கார அரசியல். ஆன்மீக அரசியல் என்கிற பேர்ல இன்றைக்கு சிலர் உளறி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீக அரசியலை சொன்னது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகம் என்றால் என்ன? உன் ஆன்மா இறைவனுடைய விஷயத்தில் அச்சத்தோடு பொறுப்பாளர்களுடைய, உன் பொறுப்புக்கு கீழ் நியமிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளை புரிந்து ஆட்சி நடத்துகிறாயே, அதுதான் ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியலை இந்த உலகத்திலே நிறுவியது, நடத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அது மட்டுமா? எப்படிப்பட்ட ஆட்சியாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படிப்பட்ட இஸ்லாமிய அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டினார்கள்? தன்னால் நியமிக்கப்பட்ட தகுதியுள்ள எந்த ஆளுநராவது, எந்த பொறுப்பாளராவது மறைமுகமாக கூட தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. நேரடியாக இல்லை, மறைமுகமாக கூட கரெக்டாக தராசு வைத்து எடை போட்டு பார்த்தால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்கிற நிலையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளர்கள் என்று வரும்போது நெருப்பாய் தான் இருந்திருக்கிறார்கள். அகிலத்தின் நெருக்கடி அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு லத்பியா என்கிற பெயரில் உள்ள ஒருவரை சதக்காவை கலெக்ட் செய்வதற்காக தர்மத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கிறார். தர்மத்தை வசூலிப்பதற்காக போகிற அவர் வசூலித்து வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இது வசூலிக்கப்பட்ட தர்மம், இது எனக்குரிய அன்பளிப்பு. இன்னைக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா? கட்சி நிதியாக நான் 1 கோடி வசூலித்து விட்டு வந்து விட்டால் அதில் 20% கமிஷனாக தருவது இன்றைய மௌட்டிக அரசியல். கட்சி நிதியாக நான் 10 கோடி வசூலித்து வந்து விட்டால் அதிலே 20-25% எனக்கு லஞ்சமாக தருவது இன்றைய மௌட்டிக அரசியல். ஆனா லஞ்சமாக பெறவில்லை, யாரையும் அச்சுறுத்தி பெறவில்லை, கடமையை செய்வதில் குறை வைத்தோ தொய்வு வைத்தோ எந்த கட்டணத்தையும் வசூலிக்கவில்லை. அல்லாஹ்வின் பாதையில் வருகிறாரே, அன்னலார் சொல்லுகிற வேலையை செய்கிறாரே என்று இறக்கப்பட்டு பொதுமக்களாக அவர்களாகவே விரும்பி கொடுத்த இனாம், அவர்களாகவே விரும்பி கொடுத்த அன்பளிப்பு, அதையே ரசூலுல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் கண்டிச்சு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்னாலே கவருக்குள்ள அமௌண்ட்டுங்கிறான். இன்னைக்கு கவர்மெண்ட்னால என்னது? கவருக்குள்ள அமௌண்ட், அதுதான் கவர்மெண்ட். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதா மாலுக்கும் வஹாதா ஹதியத்துன், இது உங்களுக்கு நான் சேர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள், இது எனக்குரிய அன்பளிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முகதாட்சணை பார்க்கவில்லை. தனிப்பட்ட முறையில் தன்னையே தாக்க வந்தவர்களை கூட பொறுத்து போன ரசூலுல்லா, தனிப்பட்ட முறையில் தன்னையே சபிக்க வந்தவர்களை கூட இன்முகத்தோடு எதிர்கொண்ட ரசூலுல்லா, தனிப்பட்ட முறையில் தன்னையே கொல்ல வந்தவரை கூட சலாம் சொல்லி புன்முறுவல் பூத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய காசை வசூலிக்கிற போது எனக்குரிய அன்பளிப்பு என்று சொன்னவரை அகிலத்தின் அருட்கொடை என்ன வார்த்தையை சொல்லி கண்டித்தார்கள் தெரியுமா? ஃபஹல்லா ஜலஸ்தஃபி பைத்தி அபீக வ உம்மிக, உன் தாயுடைய தந்தையுடைய வீட்டிலே நீ அமர்ந்து கொள், ஹச்சா சத்தியக்க ஹதிய துக்க இன் குந்த சாதிகா, நீ உன் தாய் வீட்டிலோ உன் தந்தை வீட்டிலும் அமர்ந்து பார், நீ சொல்லுகிற அன்பளிப்பு உனக்கு வருமா என்று பார்க்கலாம். அகிலத்தின் அருக்குடைய எண்ணலம் பெருமானார் ஆக அதிகமாக தம்முடைய வாழ்நாள்

0: எப்படி சீரழிக்கப்படுகிறது, இன்றைக்கு பொதுமக்களின் பொருளாதாரம் எப்படி விரயமாக்கப்படுகிறது, தலைவர்கள் உல்லாசரக வாகனங்களில் இன்றைக்கு பவனி வருவது பொதுமக்களின் காசால். யார் என்னவென்று அட்ரஸ் தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம், திருட்டு ரயில் ஏறி வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பது இன்றைய அரசியல். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது காசில் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால், அன்பளிப்பு வந்தது என்று சொன்னவரை நேரடியாக கண்டித்ததோடு மாத்திரம் இல்லாமல் மிம்பரிலே ஏறுகிறார், ஃபஹமிதல்லாஹு வஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்கிறார், புகழ்ந்து விட்டு சொல்கிறார், அம்மா பஅத் ஃபின்னி யஸ்தஅமிலு ரஜுல மின்கும், உங்களில் ஒருவரை நான் சதக்காவிற்காக நியமிக்கிறேன், அவர் இது எனக்குரிய அன்பளிப்பு என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய தாயின் வீட்டிலேயோ தன் தந்தையின் வீட்டிலேயோ இருந்து இந்த அன்பளிப்பை பெற முடியுமா என்று பார்க்கட்டும் என்று மிம்பரில் ஏறி கண்டிக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இந்த அரசியலை இன்றைக்கு யார் செய்கிறார்? இன்றைய அரசியலை இன்றைக்கு இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறதா? இந்த அரசியலை இன்றைக்கு இலங்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று சொல்லுகிறோம். சாதாரணமான அரசியலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் ஆட்சி தலைவர், மிகப்பெரிய ஆட்சி தலைவர், ஒரு மாத தூரம், ஒரு மாத காலம் ஒருவர் பிரயாணம் செய்து என் திசையில் எங்கு போனாலும் அல்லாஹ்வின் தூதரின் பேர் இடி என்று கேட்கிற அளவிற்கு செல்வாக்கு மிகுந்த தலைவர். ஆனா அந்த தலைவருடைய வாரிசுகள் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு இருப்பதை போலவா அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய வாரிசுகள் எப்படி? மக்கள் நலம், மக்கள் நலம் என்று சொல்லுவார், ஆனா அவருடைய மனசுல இருப்பதெல்லாம் அவருடைய மக்கள் நலம் என்று மட்டும்தான் அப்படின்னு எப்படி மக்கள் நலம் பாரு, மக்கள் நலம், மக்கள் நலம் என்று பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் அவர் பேசுறது யாருடைய மக்கள் நலம்? சமூக மக்கள் அல்ல, இந்த சமுதாயத்தின் மக்கள் அல்ல, தான் பெற்றெடுத்த தன் சொந்த மக்களின் நலத்தை தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாரிசை, என்னுடைய வீட்டில் இருந்து எந்த வாரிசையும் நான் எந்த விதமான கட்சி பதவிக்கோ அரசியல் பதவிக்கோ தரமாட்டேன், அப்படி தந்தால் என்னை நடுரோட்டிலே வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் சவால் விட்ட தலைவர்களுடைய பிள்ளைதான் நான் முதல்வரானால் என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். தெரியும் உங்களுக்கு நான் யாரை சொல்றேன். என் வீட்டில் இருந்தோ என்னுடைய வாரிசுகளில் யாரையாவது கட்சி பணிக்கோ அல்லது ஆட்சி பணிக்கோ நான் நியமித்தால் என்னை நடு ரோட்டில் சவுக்கால் கட்டி வச்சு அடிங்கன்னு பீலா விட்டார் ஒரு காலத்துல. இன்னைக்கு அவர் வீட்டு வாரிசு தான் அன்புமணி ஆகிய நான் முதலமைச்சர் ஆனால் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒபாமாவை பார்த்து. இதுதான் இன்றைய மௌட்டிக அரசியல், இதுதான் இன்றைய லௌகீக அரசியல். ஆனா அண்ணலார் கொடுத்த இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தாரு, அவருடைய வாரிசுகளுக்கு அந்த அமைச்சரவையில் என்ன இடம் இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதும் சரி, அண்ணலாரின் அன்பு வாரிசு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட இடத்திலே இருந்தார்கள்? போர்க்களம் ஒன்று வருகிறது, நிறைய கனிமத்து கிடைக்கிறது, பொதுமக்கள் எல்லாம் கனிமத்தை வாங்கி பயன்பெறுகிறார்கள், எல்லோருக்கும் தந்தையவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள், பெற்ற பிள்ளை நான் வேலை செய்து செய்து அழியவர்களுக்கு சேவகம் செய்து செய்து வீட்டிலே மாவை குளைத்து குளைத்து கையெல்லாம் இறுக காய்த்து விட்டது, ஒரே ஒரு பணியாளரை கேட்டு விட்டு வரலாம் என்று போனவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அரசியல் குல வாரிசுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி என்ன? போறாங்க, வீட்டில் ரசூலா இல்லை, ஆயிஷா ரழியல்லாஹு இருக்கிறாங்க, விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி உங்க மகன் வந்தாங்க, ஒரு பணியாளரை கேட்டார்கள் என்று சொன்ன உடனே நேராக வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவருக்கும் மனைவிக்கும் அலிக்கும் ஃபாத்திமாக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் இருவருக்கும் நீங்கள் இருவரும் கேட்ட ஒன்றை விட சிறப்பான ஒன்றை உங்கள் இருவருக்கும் அறிவிக்கட்டுமா? அதுதான் அன்னைக்குள்ள அரசியல், அதுதான் இஸ்லாமிய அரசியல். இன்றைக்கு பிள்ளைகள் வாய் திறந்து கேட்க வேண்டாம், பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு கட்சியில் பதவி, பிள்ளை பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு அமைச்சரவைகளிடம், பிள்ளை பிறந்து விட்டால் பேரன் பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு ஆட்சியில் இடம். இதுதான் இன்றைய லௌகீக மௌட்டீக அரசியல். ஆனா அன்னைக்கு இருந்த ஆன்மீக அரசியல் எப்படி இருந்தது? அன்றைக்கு இருந்த அறம் கூறும் இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்துச்சு? பெத்த உள்ள ஒரே ஒரு வேலைக்காரனை கேட்ட போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து மகனையும் மகளையும் மருமகனையும் உட்கார வச்சு உங்கள் இருவருக்கும் நீங்கள் கேட்ட ஒன்றை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பு சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லுங்கள். இது நீங்கள் இருவரும் கேட்கக்கூடிய
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 20

0: நான் மணி நேர சுவாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எப்படி உள்ளே போனார் வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள். மக்கமா நகருக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகும் போது போன அந்த வர்ணனையை தருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபத்ஹை ஓதிக்கொண்டு வெற்றி அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்கிற அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு ஒட்டகத்தினுடைய அந்த வாரை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையிலேயே போகிறார்கள். பெருமானாரின் மீது ஒரு பெருமை வந்து விட்டது என்பதை யாருமே பார்க்க முடியாத அளவிற்கு, சொல்லிவிட முடியாத அளவிற்கு பணிவின் சிகரமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் குனிந்து போனதை வர்ணிக்கிற போது சொல்கிறார்கள், கொஞ்சம் இருந்தால் பெருமானாரின் தாடி அந்த ஒட்டகத்தின் மீது ஒட்டி இருக்கும் என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையில் பணிந்த நிலையில் போனார்களே, அது தலைவரா? சும்மா ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டு கோட்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்து கூட கூட்டு வந்துகிட்டு இவர்கள் சொல்லுகிற கருத்து சரியா இருக்குதோ சரியா இல்லையோ எதை கேட்டாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எதை சொன்னாலும் நானே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கோமாளி கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இது அரசியலா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அதுதான் அரசியல், அதுதான் ஆன்மீக அரசியல், அதுதான் இஸ்லாம் சொல்லி தந்த அரசியல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியல் அதுதான். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அரசியலை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள்? போர்க்களம் என்று வரும்போது பின்னாடி நிற்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏசி அறையில் இருந்து கொண்டு ஆணைகளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. படை என்று வந்து விட்டால், போர் என்று வந்து விட்டால் முன்னாடி வந்து நின்று அன நபியுல் அகதீப் அனபின் அப்துல் முத்தலிப் என்று சொல்லி வீரியமாக போவார்கள். நான் நபி பொய்யர் அல்ல, நான் அப்துல் முத்தலிபின் வாரிசு என்று சொல்லி போர்க்களத்திலே முன்னாடி போய் நின்றார்களே, அது அரசியலா? அவர்கள் தலைவரா? அவர்கள் அரசியல் தலைவர்களா? வெறுமனே குளிர்ச்சாதன பெட்டைக்குள் உள்ளே இருந்து கொண்டு கட்ட மட்டும் பிறப்பித்துக் கொண்டு ஏசி அறையில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களா? இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. இன்னும் உச்சகட்டமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? நடைபெறுகிற எந்த காரியத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த திறமை அவனுக்கு இருக்கிறதோ அவனைத்தான் இந்த உலகம் அரசியல்வாதியாக பார்க்கும். சாதாரணமா ஒரு செய்தி நடக்கும், நடக்கிற அந்த செய்தியை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும், அதுதான் இன்றைய மௌட்டீக லௌகீக அரசியல்வாதிகளின் அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனா ரசூலுல்லா உருவாக்கி வைத்த அரசியல் எப்படி தெரியுமா? இயற்கையாகவே பெருமானாருக்கு புகழ் சேர்க்க எந்த விஷயம் நடந்தாலும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலும் தனக்கு சாதகமாக்கி கொள்ளாமல் பணிவாக போனார்களே, அதுதான் ரசூலுல்லா உருவாக்கி தந்த ஆன்மீக அரசியல். ஆமாம் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அகிலத்தின் அருட்கொடை கண்களில் கண்ணீர் விட்டு தன்னுடைய உலக விஷயங்களுக்காக, இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய உறவுகளின் பிரிவுகளுக்காக அழுத சம்பவங்களை அளவாக பட்டியல் போட்டு விடலாம். அதிலே உள்ள முக்கியமான ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் வாரிசு ஒன்று இறந்து போகிறது. இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ சோதனைகளை கண்டுதான் களத்திலே வென்றிருக்கிறார். சாதாரணமான சோதனைகள் அல்ல, பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாம் இள வயதிலேயே பால்ய பருவத்திலேயே மரணிக்கிற மிகப்பெரிய சோதனையை கண்டுவிட்டு தான் களத்தில் ஜொலித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு பிள்ளை இறந்து விட்டால் இன்றைக்கு நம்மால் தாங்க முடிவதில்லை, பிள்ளை பேர் கொஞ்சம் தள்ளி போய்விட்டால் துடித்து விடுகிறோம், திருமணமாகி சில ஆண்டுகள் கொஞ்சம் ஆண்டுகள் தள்ளி போனாலே நாம் எல்லாம் விளவளத்து போய் விடுகிறோம். ஆனா பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாரையும் பால பருவத்திலேயே பால்ய பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துதான் அந்த களத்திலே ஜொலித்தார்கள் சகோதரர்களே. இப்ராஹிம் என்கிற ஆண் வாரிசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிகிறது. பொதுமக்கள் பேசுகிறார்கள், இன்றைக்கு சூரிய கிரகணம் வந்த போது இறை தூதரின் மகன் இறந்து போய்விட்டார், அதனால் தான் இதோ இன்றைக்கு கிரகணம் வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இது மட்டும் இன்னைக்கு நடந்திருந்தா அதை பெரிய போஸ்டர் ஆக்கி நம்மாளுங்க அதையே பெரிய டைட்டில் ஆக்கி இருப்பார்கள். தலைவரின் குழந்தை இறந்ததற்கு சூரியனே கண்ணீர் வெடித்துருச்சு, டே சூரியனாலே ஹார்ட் அது எப்படா கண்ணீர் வெடிக்கும், அதெல்லாம் பேசக்கூடாது, டைட்டில் போட்டு விடுவார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆண்வாரிசு இறக்கிறது, அந்த இறந்த அன்று பாருங்கள் சகோதரர்களே சூரிய கிரகணம் வருகிறது, உடனே மக்கள் தாமாக பேசுகிறார்கள், காசு கொடுத்து பேச வைக்கவில்லை, யாரும் விளம்பரம் தேடுவதற்காக பேச வைக்கவில்லை, தாமாக பேசுகிறார்கள். கஸஃபத்தி ஷம்சுலி மௌதி இப்ராஹிம், நபியின் வாரிசு இறந்த காரணத்தினால் இதோ சூரியனுக்கே கிரகணம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு போகிறது. பிரபலம் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பியிருந்தால், பொதுமக்கள் அனைவரும் தன்னை ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் சமூகத்திலே ஏழாவது நடைபெறாதா, அதை வைத்து அரசியல் களம் கண்டு தன் பேரை தனியாக காட்டி விடுவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் தானாக வந்து மாட்டுகிறது, தானாக மக்கள் பேசுகிறார்கள். அதை மறுத்து பேசாவிட்டால் கூட பரவாயில்லை, மௌனமாக ஆமோதித்து விட்டிருந்தாலே டிஆர்பி ரேட்டிங் எகிரி இருக்கும். இன்னைக்கு அதுதானே எல்லாம் பண்றான், இன்றைக்கு அதுதானே பண்றான். மீடியாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்துபவர்கள் தூக்கி எறிகிற எச்சில் இலைகளை பொறுக்குவதற்கு சமமாக டிஆர்பி ரேட்டிங் எகிர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எதையெல்லாம் காட்சி ஊடகப்படுத்துகிறார்கள், எதை எதையெல்லாம் எந்தெந்த அசிங்கங்களை எல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தியை எவனும் பேச மாட்டான். ஒரு சின்னஞ்சிறு பெண்மணி, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு பச்சை குழந்தை, அது கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு தூக்கி போடப்பட்டாலும் அதை காட்சி ஊடகப்படுத்த மாட்டார்கள். ஆனால் சினிமா நட்சத்திரம் ஒருவன் வந்துவிட்டால், சினிமா நடிகை ஒருவன் வந்துவிட்டால் அதை திரும்ப திரும்ப பேசி, வந்த நடிகை சாராயம் குடித்து செத்து போனாலும் என்னவோ இந்த தேசத்திற்கே அவள் ஒரு ஷஹீத் அடைந்ததைப் போல, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய தியாகியைப் போல அவளை தேசிய கொடி போத்தி போத்தக்கூடியதையெல்லாம் இன்றைக்கு மீடியா படம் பிடிச்சு காட்டும். ஏன், விளம்பரம் என்கிற பித்து பிடித்து இன்றைக்கு மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கீகாரம் என்கிற அந்த ஒன்றை தேடி இன்றைக்கு நெருப்பாய் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பேஸ்புக்கிலே ஒவ்வொன்றையும் போட்டுவிட்டு, இன்னைக்கு 100 லைக், இன்னைக்கு 200 லைக், பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். காலைல எந்திரிச்ச உடனே பேஸ்புக்கை பார்க்க, எத்தனை லைக் அப்படிங்கிற. நிறைய பேர் அடிக்ட் ஆகி வந்திருக்கிறான் இன்னைக்கு, அடிக்ட். எப்படி வாட்ஸ்அப்லேயே நம்ம போட்டோம்னா எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை வச்சு பார்க்குறான். 10 பேர் பார்த்துட்டான், 20 பேர் பார்த்துட்டான், 30 பேர் பார்த்துட்டான், 40 பேர் பார்த்துட்டான். இப்படி சகோதரர்களே, விளம்பரத்திற்கு பின்னால் அங்கீகாரம் என்கின்ற அந்த பித்தை பிடித்த பைத்தியங்களை போல் இன்றைக்கு மக்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களே கொண்டு வந்து சேர்த்தான் புகழ. பாருங்க, நபியின் வாரிசு இறந்துருச்சு, அதனால சூரியனுக்கே கிரகணம் வந்துருச்சு. அகிலத்தின் நெருக்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிமான லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, சூரியன் மட்டுமல்ல சந்திரனையும் சேர்த்து சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அரசியல்வாதி. மக்கள் பேசுறது சூரியன் தான், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனையும் சொல்லி சந்திரனையும் சொல்லி சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிஃபான லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, நிச்சயமாக சூரியனோ சந்திரனோ யாருடைய இறப்பிற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ கிரகணம் கொள்வதில்லை. ஃபஇதா ரஐதும் ஃபஸல்லு, எனவே கிரகணத்தை பார்த்து விட்டால் தொழ போங்கயா, தேவையில்லாத பேச்ச பேசாதீங்க. இது அரசியல். எப்படி மக்கள் புகழை கொண்டு வந்து சேர்க்கிறான், புகழை தூக்கி போட்டு விட்டு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய ஆயத்து, அல்லாஹ்வுடைய அட்டாட்சி, அல்லாஹ்வுடைய கோப பார்வை வந்துடும் போது பிசாம போய் எல்லாம் தொழுவுங்க, அந்த கிரகணம் முடியும் வரைக்கும் சொன்ன அவங்க தலைவரா, சும்மா ஒன்று நடந்தா காவிரியின் நாயகனேன்னு போட்டுருவான். சும்மா ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார், ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார், காவிரியின் நாயகனேன் என்று ஃப்ளெக்ஸ் போர்டை அடித்து அலைந்து கொண்டிருக்கிற இவர்கள் தலைவர்களா. சகோதரர்களே, குப்பைகள் இது, இது குப்பைகள். இந்த குப்பைகளை கிளற கிளற நாத்தம் தான் அடிக்குமே தவிர, மலம் தான் வீசுமே தவிர, மனம் ஒரு காலமும் வீச போவதில்லை. தௌஹீதின் பக்கம் வாருங்கள், அகைதாவின் பக்கம் பாருங்கள். இப்படி ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிலைநாட்ட முடிந்தது, இப்படிப்பட்ட ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிறைவேற்ற முடிந்ததுன்னா, அந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் போட்ட அடித்தளம், அந்த அடித்தளத்தை போடுவதற்கு எல்லோரும் ஒன்று சேருங்கள், மீதி எல்லாம் தானா நடக்கும், மீதி எல்லாம் தானா நடக்கும். அன்பு சகோதரர்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய எதிரிகளுடைய வயிறில் புலியை கரைப்பது இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு எதிராகத்தான். நான் பல கூட்டங்களில் இதை பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ஆனாலும் ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த காவி கயவர்கள் அஞ்சுவதும் நடுங்குவதும் ஜாகீர் நாயக்கை போன்ற இஸ்லாமிய அழைப்பாளர்களை பார்த்துதான். ஏன், அவனுக்கு தெரியும் இவர்களுடைய கடுகு சிறு சென்றாலும் காரம் பெருசு. நல்லா புரிஞ்சுக்க, இஸ்லாமிய அடைப்பு என்பது கடுகை போல், அது சிறுசாகத்தான் இருக்கும், ஆனா அதன் காரம் ரொம்ப பெருசு. அதனாலதான் ஃபிரோன் பயந்தது மூசா நபி என்கிற இஸ்லாமிய அழைப்பாளருக்காக. வரலாறை படியுங்கள், இஸ்லாமிய அழைப்பு எங்கே ஓங்கி ஒழிக்கப்படுகிறதோ, அந்த இஸ்லாமிய அமைப்பை மையமாக வைத்து எங்கே அரசியல் அமைப்பு கட்டியமைக்கப்படுகிறதோ அதுதான் நிற்கும், அதுதான் நிலைக்கும். தௌஹீத் என்பதை, அகீதா என்பதை ஓரமாக வைத்துவிட்டு எத்தனை அரசியல் கட்டடங்களை நாம் கட்டி எழுப்பினாலும் சகோதரர்களே, அது சுக்குநூறாக போகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தௌஹீத் அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு, அகீதா அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. அல்லாஹ்வின் மார்க்கத்தை பூமியில் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பூமியை தாராளமாக தந்து விடுவேன் என்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 13 ஆண்டு கால இஸ்லாமிய அழைப்புப்படியில் அல்லது 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்தில் எங்கேயாவது யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தா, அதிகாரத்தை தா என்று கேட்டார்களா? சஹாபாக்கள் கேட்டார்களா? எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் மக்கா நகரில் மார்க்கம் பேச ஆரம்பித்த போது ஒரு இருக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருந்திருக்கவில்லை, ஒரு அறை ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்திருக்கவில்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டியமைக்கப்பட்ட காபாவின் ஆலயம் கூட ரசூலுல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. இப்படி இருந்த ரசூலுல்லாஹ் தௌஹீதை சொன்னார்கள், ஷிர்கை எதிர்த்தார்கள், அகீதாவை போதித்தார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். கடைசியில இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராது கைலா மஆத், நபியே குர்ஆனை உம்மீது இறக்கியவன் நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட மக்காவிற்கு மீண்டும் உங்களை கொண்டு செல்வான் என்று அல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி மக்கா கிடைத்தது, மதீனா கிடைத்தது, கலீஃபாக்கள் வந்தார்கள், அதற்கு அடுத்தடுத்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்தார்கள். இன்றைக்கு பூமியின் மூன்று பகுதியில் ஒரு பகுதி பச்சை நிறமாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய அடையாளமாக. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தத்திற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அடையுங்கள், அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியதை அவர்களுக்கு அறிவியுங்கள். யாருக்கு சொன்னாங்க? யுத்தகலத்திலே சொன்னார்கள், ஹைபர் என்கிற யுத்தகலத்திலே சொன்னார்கள், யூதர்களை சந்திக்க போகும் போது சொன்னார்கள், அலியே நீங்கள் அவர்களுக்கு, அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அடையுங்கள், உங்களுடைய அழைப்பை கேட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து விட்டால் அது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதனாலதான் அங்க தாவாவை மையமாக வைத்து, அழைப்பை மையமாக வைத்து அவர்களுடைய அந்த வீரியமான நடையை போட்டார்கள். எந்த திசையிலும் இஸ்லாமிய கொடி பறந்தது, எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய நெடி அடித்தது. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை தள்ளி வச்சுட்டு, அகீதாவை தள்ளி வச்சுட்டு, தௌஹீதை தள்ளி வச்சுட்டு, தீன் என்கிற பிரச்சாரத்தை தள்ளி வச்சுட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்து விட்டு சகோதரர்களே, 1000 கரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அது இறுதியில் முடிவது பூஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் வையுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா? அகீதாவை எடுத்து சொல்லுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா? தௌஹீதை நிலைநாட்ட பாடுபடுங்கள். அல்லாஹ்வின் அருள் வேண்டுமா? ஆட்சி வேண்டுமா? அதிகாரம் வேண்டுமா? உலகத்தில் மக்கள் நிம்மதியாக, சாந்தியாக, சமாதானமாக வாழ வேண்டுமா? மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய அந்த இஸ்லாமிய ஆட்சி உலகெங்கும் அமைய வேண்டுமா? முதலில் தௌஹீதை போதிப்போம், ஷிர்கில் இருந்து மக்களை மீட்டெடுப்போம், அகீதாவின் அடிப்படையில் மக்களை கட்டியமைப்போம். அதுதான் இஸ்லாமிய அரசியல். அப்படிப்பட்ட அரசியலை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் உட்பட இருக்கிற எல்லோரும் இன்ஷாஅல்லாஹ் முடிவெடுப்போம். இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் விடியும், அந்த நாளில் இஸ்லாமிய ஆட்சி எல்லா இடங்களிலும் வளர்ந்தே தீரும். அப்படிப்பட்ட நல்லதோர் ஆட்சியை, நல்லதோர் அரசியலை தௌஹீதின் அடிப்படையில் கட்டியமைக்கப்பட்ட அந்த மாபெரும் கட்டிடத்தை எழுப்புவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி புரிவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanuli.com
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 548. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் இரண்டு வானவர்கள் இறங்காமல் இருப்பதில்லை. அவ்விருவரில் ஒருவர், இறைவா உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், இறைவா செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அடிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1442, முஸ்லிம் 1010.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: You are listening to
0: Muslim Vanuli.

0: முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: அலமீன் نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று சேர்த்திருக்கிறான். ஒரு மிகச்சிறந்த நோக்கத்தை எதிர்பார்த்து, அல்லாஹுடைய திருப்தி எதிர்பார்த்து, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உழைப்பதற்கு ஒரு தயாரிப்பை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கியிருக்கிறான். இதை எதிர்நோக்குவதற்கு முன்னால், இதை சந்திப்பதற்கு முன்னால், நாம் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகள்தான் இந்த சிறிய நேர உரையாடல். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாஇதாவுடைய 105வது வசனத்தில் மிக பாரதூரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எமக்கு தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் அன்புசக்கும் லா யதுருக்கும் மன் தல்ல இதஹ் ததைதும், நீங்கள் நேர்வழியை அடைந்தால் வழிதவறியவர்களுடைய எந்த தீங்கும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூற வருவதென்ன, நீங்கள் நேர்வழியை முதலிலே அடையுங்கள், நீங்கள் உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழி தவறியவர்களை பற்றிய கவலையோ அதனுடைய தீங்கோ உங்களை எதுவும் செய்யாது. நீங்கள் நேர்வழியில் இருந்தால் போதும், முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதும். இந்த ஆயத்தை எப்படி புரிந்து கொள்ளக் கூடாது? அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொல்கிறான், பிறர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விடச் சொல்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஹுத்துபாவுடைய பிரசங்கத்தில் ஏறி இந்த ஹதீஸை, இந்த ஆயத்தை ஓதினார்கள். இந்த ஆயத்தை ஓதி அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை சொன்னார்கள். ஒரு மனிதன் தீமையை பார்க்கிறான், தீமையை பார்த்த அந்த மனிதன் அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்கள் மீது ஒட்டுமொத்தமாக, அவர்கள் எல்லோர் மீதும், அவன் வாழக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்கள் மீதும் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை இறக்கி விடுவான் என்று. இந்த ஆயத் இந்த ஹதீஸுக்கு முரண் அல்ல. தீமையை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், நன்மையான பாதையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு முஃமின் செய்ய வேண்டியது என்ன? அவன் தன்னை முதலிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வஅஹ்லிகும் நார், ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் பாதுகாருங்கள் முதலில், அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாருங்கள் நரக நெருப்பில் இருந்து. மனைவிக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்மை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு மட்டும் அறிவுரை செய்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய நஃப்ஸுக்கு நமக்கு நாம் அறிவுரை செய்வது அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய ஒரு கடமை. அதைத்தான் குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய எம்முடைய வாழ்க்கை எப்படி? சமூகம் மாற வேண்டும், பிறர் மாற வேண்டும், அவர் மாற வேண்டும், அந்த குடும்பம் மாற வேண்டும், அந்த ஊர்வாசிகள் மாற வேண்டும், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும். அப்படி மாறினால்தான் சமூகம் மாறும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லோரும் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாம் முதலில் நம்மை மறந்துவிட்டோம், நாம் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதை. உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான், அத்அமுரூன அன்நாஸ பில் பிர் வதன்ஸௌன அன்ஃபுஸகும் வஅன்தும் தத்லூன அல் கிதாப். இது எனக்கு பொருந்தக்கூடிய வசனம், உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம். உங்களில் பலர் அழைப்பு பணி செய்யலாம், மக்களிடத்தில் நன்மைகளை ஏவலாம், தீமைகளை தடுக்கலாம். இந்த வசனத்தை அதற்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அத்அமுரூன அன்நாஸ பில் பிர், மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே, நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள், நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கிறான். இதை பயந்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும். ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் இன்று அறிவுரை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் தயார். ஒருவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் முன்னே சென்று அறிவுரை வழங்குவதற்கு, பயான் நிகழ்த்துவதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு அறிஞர், இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா, இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர், அவர்கள் சொன்னார்கள், என் செயலையும் என் வார்த்தையையும் ஒப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை. அப்படி நான் ஒப்பிட்டு பார்த்தால் தெளிவாக எனக்கு தெரியும் நான் ஒரு பொய்யன் என்று. அவ்வளவு பெரிய அறிஞர், ஹதீஸ் துறையில் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்றவர். அவர் சொல்கிறார், என் வார்த்தையையும் என் செயலையும், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் என் செயலையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு தெரிந்துவிடும் நான் யார் என்றுதான், நான் பொய்யன் என்று. அவரை ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பவில்லை. அவர் சொல்கிறாரே செய்கிறாரா வாழ்க்கையில் என்று அவரை பார்ப்பதற்கு முதலில் நான் விரும்பவில்லை. நான் என்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அதான் இங்க முக்கியம். நான் என்னை ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஒரு பொய்யன் என்று எனக்கு தெரியும் என்று இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் புத்தகம் அல் குர்ஆனிலே மேலும் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள். கபுர மக்கத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பாரமானது எது? ஒரு மனிதன் தன் செய்யாத விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது. அல்லாஹ் அந்த குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நாம் யார் என்று நமக்கு தெரியும். முதலில் நான் யார், என் ரப்புக்கு முன்னால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, தொழுகையில் என் நிலை என்ன, குர்ஆன் ஓதுதலில் என் நிலை என்ன, மறுமை சிந்தனையில் என் நிலை என்ன, மரண சிந்தனையில் என் நிலை என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். என்னை மக்கள் வேண்டுமானால் நல்லவராக கருதலாம். இவர் பயான் நிகழ்த்துகிறார், மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார், அதில் நாம் எல்லோரும் இருக்கிறோம், எம்மை மக்கள் நல்லவர்களாக பார்க்கலாம். ஆனால் நாம் யார் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு பிறகு நமக்கு தெரியும். அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் எதற்குதான்? அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்கு தான். அந்த திரையை அல்லாஹ் அகற்றிவிட்டால் நாம் யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் எமக்கு இட்ட அந்த திரைக்கு தான் மக்கள் கண்ணியம் கொடுக்கிறார்கள். எனக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல. ஏன்? நம்முடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டால் நாம் யார் என்பது நம்முடைய மனைவிக்கு தெரியும், நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இன்று நம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும். அவர் யார் என்றால், தன் குறையில் மூழ்குவதை விட்டு, பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை, அவனுடைய சாபத்தை இறக்குவான். யார் அவன்? பிறருடைய குறைகளில் மூழ்கிக் கொண்டிருப்பான், தன்னை மறந்து விடுவான். முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான், இரண்டாவது நிலையை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே இழிவடைவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. அதனால் எம்முடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது. அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நஃப்ஸுக்கு கூறுவது மிக முதன்மையானது. பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் நாளை அல்லாஹ் அதை குறித்து எம்மிடத்தில் கேட்கப் போவது கிடையாது. ஆனால் என் நஃப்ஸு நேர்வழி அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான், நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நஃப்ஸை எச்சரித்துக் கொண்டிருந்தால். தன்னுடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்துக் கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் நலவிலேயே இருப்பான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அறிவுரையை பிறருக்கு கூறுவதாக இருந்தாலும் தன்னையும் அதில் இணைத்தே அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், நபி தோழர்களை பார்த்து, உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது. யா அல்லாஹ், நான் இவ்வளவு செஞ்சிருக்க, இவ்வளவு அழைப்பு பணி செஞ்சிருக்க, இவ்வளவு சதக்கா கொடுத்திருக்க, இவ்வளவு மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்க, எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி யா அல்லாஹ் யாரும் உங்களிட கேட்க முடியாது. சஹாபாக்கள் உடனடியாக கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், போ நீங்க உங்களுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான், என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது. நபி, நான் ரசூல், நான் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் உறுதியாக சொல்லல. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் பிறரை அழைப்பதற்கு தயாராக ஆகுவதற்கு முன்னால் இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து, நாம் ஏற்பாடு அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் செய்கின்ற இந்த ஏற்பாட்டின் மூலமாக பிறர் நேர்வழியை அடைய வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது, என் ரப்புக்கு முன்னால் நான் யார், அதை முதலிலே நான் இன்று முடிவெடுக்க வேண்டும். என் ஈமானின் தரம் என்ன என்பதை நான் இன்றைய நாள் தெரிந்திருக்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஈமானை எப்படி மதிப்பிட்டார்கள்? குர்ஆனில் அல்லாஹ் மூன்று சமூகத்தார்களை சொல்கிறான். அதனுடைய விளக்கம் என்ன என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து நின்றார்கள். ஒரு கூட்டம் சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் முக்குத்தசித், நடுநிலையாளர்கள். இன்னொரு கூட்டம் வாலிமுல் லினஃப்ஸு, தங்களுக்கு தாங்களே அநீதம் அளிப்பவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் முந்தியவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அவர்களுடைய நாவிலாலே சொர்க்கத்தின் நச்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார்? முக்குத்தசித், நடுநிலையாளர்கள். தங்களுடைய நஃப்ஸுக்கே அநீதம் அளித்தவர்கள் யார் என்றால், வந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், என்னையும் உன்னையும் போன்றவர்கள். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஈமான் எப்படி பார்த்தார்கள்? தன்னுடைய ஈமான் அல்லாஹ்விற்கு அநீதம் அளிக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது என்று பார்த்தார்கள். நாம் இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? ஒரு சின்ன ஒரு தாவா நிகழ்ச்சி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக் கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0843.
0: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிக்கும் 77 7 3405 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
0: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: ஒரு முஃமின் தான் நான் நயவஞ்சகனா என்று பயப்படுவான். ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை பயப்படவே மாட்டான். ஃபஜ்ர் தொழாதவன் முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான சான்று இருக்கிறது. ஒரு முஃமின் தான் ஃபஜ்ர் தொழவில்லை என்றால் நான் முனாஃபிக்குடைய பட்டியலில் சேர்ந்து விட்டேனே என்று பயப்படுவான். ஃபஜ்ரை தொழாமல் எழுந்திருக்கிறான், எந்த உணர்வும் இல்லை என்றால் இவன் பயப்படவே வேண்டாம், இவன் யார்தான், முனாஃபிக் தான். தவறுகளை செய்யும் பொழுது நான் நயவஞ்சகத்தில் இருப்பதால் தான் இந்த தவறை செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லை என்றால் நான் முஃமின் தான். நாம் முஃமினாக இருக்க முடியாது, முனாஃபிக்காகத்தான் இருப்போம். என்னுடைய சொல், என்னுடைய செயல் எல்லா நிலையிலும் வேறுபடுகிறது. யாரும் அதில் சுத்தமானவர்கள் அல்ல. நம்முடைய மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லுவோம், நம்மிடத்திலே அறிவுரையை கேட்டு வருபவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியும் அந்த அறிவுரையில் நான் எந்த அளவு இருக்கிறேன் என்று. குர்ஆனுடைய வகுப்புக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு அனுப்பி அவர்கள் இந்த சென்டருக்கு வந்து குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்துவோம். ஆனால் நமக்கு தெரியும் குர்ஆனில் நம்முடைய நிலைமை என்னவென்று, தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, விக்கிரில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெளிவான முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய நம்முடைய வாழ்வின் தன்மைகளை ஒப்பிட்டு பாருங்கள், அப்படியே இருக்கும். நாம் நிஃபாக்குடைய தன்மையில் வாழ்ந்து கொண்டே அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை முஃமீனாக நினைக்கிறோம். ஆனால் நபித்தோழர்கள் முஃமீன்களாக வாழ்ந்து கொண்டே தங்களை முனாஃபிக்காக நினைத்தார்கள். அதான் நமக்கும் நபித்தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இந்த தன்மையிலிருந்து எப்படி மாறுவது, ஒருவர் மாறினால் அவனுடைய வாழ்வு எது நடக்கும், அதுதான் இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முடிவு. ஒருவன் தன்னை அல்லாஹுவை நோக்கி விரையக்கூடிய மனிதனாக மாற்றினால் இரண்டு தன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும். முதல் தன்மை, தன்னுடைய ரப்பை அடையாமல் நெருங்காமல் தடுப்பதற்கு உள்ள பாவங்களை விட்டு விடுபடுவான். தன்னுடைய ரப்பை நெருங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு விடுபடுவான். இது என்ன தன்மை? முதல் தன்மை. ஆனால் இன்று நாம் எப்படி, நம்முடைய ஆடைகள் அழகாக இருக்கிறது, எம்முடைய கல் அல்லாஹ்விற்கு முன்னால் அழகாக இல்லை. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், தஅவா செய்கிறோம், இந்த வெளிப்படையான அமல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் உள்ளம் இன்னும் பாவத்தை சுமந்து கொண்டே இதை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியா இல்லையா? தொழுகிறோம், புறம் பேசுகிறோம், தொழுகிறோம், பொய் பேசுகிறோம், தொழுகிறோம், பிறர் மானத்தை பற்றி பேசுகிறோம், தொழுகிறோம், பிறர் குறைகளை வெளிப்படுத்துகிறோம், ஆனால் தொழுகிறோம். எது மேலானது? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே அழகிய கேள்வியை கேட்டார்கள். ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பை கேட்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்கிறான், இதில் இந்த இரண்டில் எது சிறந்த அமல்? இது சிறந்த அமல், பாவ மன்னிப்பா அல்லாஹ்வை புகழ்தலா? பாவ மன்னிப்பா அல்லாஹ்வை புகழ்தலா? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் உதாரணத்தோடு சொன்னார்கள், ஏன் பாவ மன்னிப்பு சிறந்தது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அந்த ஆடை அழுக்காக இருக்கிறது, அதன் மேலே நறுமணங்களை பூசுகிறான், இது எதற்கு சமம்? பாவங்களில் உள்ளவன் தஸ்பீஹ் செய்வதற்கு சமம். ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது, அவன் நறுமணம் பூசுவதற்கு முன்னால் முதலில் அதை துவைத்து சுத்தம் செய்கிறான், அதற்கு பிறகு நறுமணம் பூசுகிறான். இது பாவங்களிலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வை நெருங்கி நன்மைகளை செய்கிறார். இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் என்றால் அவன் சுத்தமான நிலையில் தொழுகையில் போய் நின்றான், கல்வை சுத்தப்படுத்திய நிலையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மற்ற செயல்களிலும் சுத்தப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இந்த உள்ளத்தை கொள்ளாதவரை எம்முடைய எந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும், எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், எந்த பணிகளை நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நெருங்க முடியாது. ஸல்லல்லாஹு சொன்னார்களா இல்லையா, ஒரு மனிதன் வெகு தூரமான பயணம் செய்கிறான் பாலைவனத்தில், செய்யக்கூடிய செல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான களைச்சலால் அவருடைய முடியெல்லாம் தூசி படிந்து, முகமெல்லாம் தூசி படிந்து காணப்படுகிறது. அப்போது அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ் உதவி உதவி என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? அல்லாஹ்வை இவன் அழைத்தாலும் இவனுடைய ஆடை, ஹராமான ஆடை, இவன் கொடுத்திருக்க சாப்பிட்ட சாப்பாடு ஹராமான சாப்பாடு, குடித்த பானம் ஹராமான பானம், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? ஹராமான நிலையில் அல்லாஹ் இடத்திலே நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். தஅவா செய்யுங்கள், அழைப்பு பணி செய்யுங்கள், இது அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் அதை முழுமையாக அங்கீகரிக்க மாட்டான். நீங்கள் பாவங்களை விட்டெல்லாம் விலகி அவனிடத்திலே வராதவரை. யார் ஒருவன் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை அணுகுகிறானோ, அவன் அல்லாஹுவை நேசிப்பவன், அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே வருவான். அழகான நிகழ்வை நேற்றைய தினம் படித்தேன், பல உரைகளில் அதை கூறியிருக்கிறேன், இப்போதும் அதை சொல்கிறேன். மஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மஹமத் ஷாமை நோக்கி ஒரு முறை பயணம் செய்கிறார்கள் தனியாக. பெரிய இமாம், பெரிய அறிஞர் தான். மஹமதை போன்ற அறிஞர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியாது. உலக வரலாற்றிலேயே மஹமத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொண்ட மக்களை போன்று இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் ஜனாசாவில் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளல. அவ்வளவு பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்ற, துஆவை பெற்ற மிகப்பெரிய அறிஞர் மஹமத் ரஹிமஹுல்லாஹ். ஒரு முறை ஷாமுக்கு செல்கிறார்கள், இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள். உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி வந்து சொல்லுகிறார், அஹ்மதே பள்ளியில் உறங்குவதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று. அவர் சொல்கிறார், நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன், இந்த இரவு இங்கு உறங்குகிறேன், நாளை வேறு ஏதாவது இடத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று. அந்த காவலாளி உறுதியாக இருக்கிறார், பள்ளியில் நீங்கள் உறங்கக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என்று. இருவருக்கும் வாக்குவாதம் வருகிறது. இறுதியாக அந்த காவலாளி அஹ்மதை அவர்களுடைய காலை பிடித்து தரதரவனை இழுத்து பள்ளியை விட்டு வெளியே போட்டுவிட்டு கதவை பூட்டிவிட்டு சென்று விடுகிறார். அந்த வழியாக வரக்கூடிய அந்த வழியில் அந்த அந்த தெருவில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி மஹமத் அவர்களை பார்க்கிறார். நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு மஹமத் அவர்களை அழைத்துச் செல்கிறார் வீட்டுக்கு. வாருங்கள், என்னோடு இந்த இரவை தங்குங்கள் என்று. மஹமத் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த வேலை செய்யக்கூடிய ரொட்டி தயாரிக்கக்கூடிய அவரை பார்க்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். எதை எடுத்தாலும் சுப்ஹானல்லாஹ், எதை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எப்போது பார்த்தாலும் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ். காலையில் அஹ்மத் அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள், உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், இவ்வளவு அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருக்கிறாயே, இந்த இஸ்திகஃபார் இந்த பாவ மன்னிப்பு இதற்குரிய பலனை எல்லாம் நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்டார். அல்லாஹ் உனக்கு இதனுடைய பலனை எல்லாம் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறானா என்று அவர் சொன்னார். ஆம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அருளை எனக்கு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். இதுவரை அல்லாஹுவை நான் அழைத்து எந்த ஒரு அழைப்பையும் அல்லாஹ் நிராகரித்ததாக இல்லை. இதுவரை அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து அந்த துஆவில் எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருந்ததில்லை. ஒரே ஒரு துஆவை தவிர. அஹ்மத் அவர்கள் கேட்டார்கள், அது என்ன துஆ? அவர் சொன்னார், என் வாழ்நாளில் என் மரணத்திற்கு முன்னால் மம் அஹ்மதை பார்க்க வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்று. முன்னால் உட்கார்ந்து இருப்பவர் யார்? மஹ்மத் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன், ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு அடியானை இன்னொருவருடைய கரத்தால் பூமியில் தரதரவனை இழுத்து அவருக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டான் என்று. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹுவை நெருங்கிய ஆத்மா, பாவங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹுவையே சார்ந்திருக்கக்கூடிய ஆத்மா. என்னுடைய வாழ்க்கை முதலாவதாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை விரும்புகிறானோ அதை செய்வதற்கு, அல்லாஹுவை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு அந்த வாழ்க்கை விலகும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் முதலில் ஏற்படுவது, இரண்டாவது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையால் படைப்புகளோடு நெருங்குவதற்கு என்ன என்ன பாவங்கள் எல்லாம் என்ன என்ன செயல்கள் எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை விட்டு விலகுவார். படைப்புகளோடு நெருக்கமாகுவதற்கு அன்பாகுவதற்கு அவனுடைய வாழ்வில் ஏதாவது தீய குணங்கள் இருந்தால் அதை விட்டு விலகி படைப்புகளுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஅவா செய்யறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோம், நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் செய்த பல பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன? பங்கு வைக்கப்படுமா படாதா? தொழுகை பங்கு வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற ஐந்து வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். எப்போது? இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருந்தால், ஒரு மனிதனை பற்றி பொய் பேசியிருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால், ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்திருந்தால், இந்த செயல்கள் எல்லாம் இவனுடைய நன்மைகள் அவனுக்கு பறிபோவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்கும் போது, அல்லாஹ் தொழுதேனே ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது. அதனால் ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா, நீங்கள் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். யாரையாவது பற்றி பேசிதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்றால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்கள் நன்மைகளை நீங்கள் பங்கு வைக்கிறீர்கள் புறம் பேசி, அதை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுங்கள், அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தாவது உயரட்டும் என்று இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தஅவா, இதெல்லாம் பலனளிக்காது. எம்மிடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் இருந்தால், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு வாலிபனிடத்தில் 9 நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும் இந்த 9 நல்ல குணத்தையும் அது அழித்துவிடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறாள், தான தர்மங்கள் செய்கிறாள், ஆனால் அண்டை விட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தொழுகிறாளா பரவாயில்லை, அந்த தொழுகை அந்த பாவத்தை மன்னிக்கும் என்று சொன்னார்களா? ஜகாத் கொடுக்கிறாளா பரவாயில்லை என்று சொன்னார்களா? அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் தான், அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் அந்த பாவம் மேலே உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதைத்தான் அந்த ஹதீஸில் சொன்னார்கள். கவனிக்க வேண்டிய வார்த்தையும் அதுதான், லா கைர ஃபீஹா, அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை. தொழுதாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அவளிடத்தில் எந்த நலவும் இல்லை. அவள் நரகத்தை சார்ந்தவள் தான். நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியதான், நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்றோம், இது இல்ல பெரிய விஷயம். உங்க மேல நான் நேசம் வச்சிருக்கேன், உங்கள்ட்ட கண்ணியமா நடக்கிற, உங்களை பத்தி யார்ட்டையும் நான் பேசுறதில்லை, உங்களுடைய மானம் பங்கமளிக்கக்கூடிய காரியத்தை செய்வதில்லை, உங்களுடைய குறைகளை நான் மறைக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், மனைவியை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், பிள்ளைகளை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், அவர்களிடத்திலே கோபப்படும்படி அவங்க நடந்து கொண்டாலும் நான் அவர்களிடத்திலே கோபப்பட மாட்டேன், இது இல்ல பெரிய விஷயம். யாரென்றே தெரியாத மனிதர்கள், அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் நடப்பாங்களே தெரிந்த மனிதர்களிடத்தில், நேசமுள்ள மனிதர்களிடத்தில், எப்படி நாம் பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளப் போகிறோம், அவர்கள் வரும்போது அவர்களை எப்படி வரவேற்கப் போகிறோம், அவர்கள் எம்மிடத்திலே கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம், அறியாமையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசும் போது அறியாமையில் பேசப்படும் அந்த வார்த்தைகளை எப்படி கையாளப் போகிறோம், அதுதான் முக்கியம். தீமையை நன்மையை கொண்டு அழியுங்கள், அதை விரட்டுங்கள், அதை மாற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான். அதனால நம்ம நினைக்க வேண்டியது, நம்ம முனாஃபிக் இல்ல மஷா அல்லா, இருக்கலாம் உங்களில் பலர். என் ஈமானை பார்க்கும் போது எனக்கு அதான் தெரியுது. உங்கள் ஈமானை முன்னால் வைத்தால் நீங்கள் முடிவெடுங்கள் நான் யார் என்று. இந்த நிலையில் என்னை மலக்குள் மௌத் சந்தித்தால் இந்நிலைமை என்ன? நான் இங்கே உட்கார்ந்திருப்பது எதற்குத்தான்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குத்தான். ஆனால் இந்த குணங்களோடு இதே நிலையில் மலக்குள் மௌத் என்னை சந்தித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவதற்கு மலாயிக்கத்துல் அதாபை இறக்கினால் வேதனை தரக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி, ரஹ்மத்துடைய மலக்குகளை இறக்கி அல்லாஹ்னு கேட்க முடியுமா? அந்த கடைசி நொடிக்காகத்தான் எல்லாரும் போராடுறோம். அந்த கடைசி நொடி நல்ல முறையில் அமைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அதனால இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதற்கென்றால் நமக்காகத்தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ மக்களை கூப்பிடுறோம், மக்கள் வரப்போறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது, 1000 பேர் 2000 பேர் வரப்போறாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி சாதனை படைக்க போறோம் கிடையாது. அது ஒரு சாதனையும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி எனக்கு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதற்கு உழைப்பது என் நன்மைக்கு, என் ஈமானை பாதுகாப்பதற்கு. நாளைக்கு நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்படும் போது என் எடை கனமானுங்கிறதுக்காக, அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை, அந்த உழைப்பும் எனக்காகத்தான் அப்படி நினைக்கணும் நம்ம. அந்த நினைப்பு தான் ஈமானை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகும். இது அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, இது அவங்க வந்து பலனளிக்கக்கூடிய மக்களுக்கு நினைச்சோம் சொன்னா இது நமக்கு தேவையில்லை. மந்தல்ல இதும் அந்த தீங்கு நம்மள ஒன்னும் செஞ்சிடாது. அவங்க நேர வழி அடைஞ்சாலும் அடையாட்டாலும் வந்தாலும் வராட்டாலும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை குறிச்சிட மக்கள்கிட்ட கேட்க போறது கிடையாது. ஏன் அந்த நிகழ்ச்சியில வந்து நேர வழி அடைய போறலன்னு சொல்லி, இந்த நிகழ்ச்சியை நடத்தின நீ ஏன் நேர வழி அடையல அதான் கேட்பாள். நீ ஏன் தொழுகையில சரியாகல, நீ ஏன் குர்ஆன் ஓதுறதுல சரியாகல, நீ ஏன் அல்லாஹ்வுடைய நினைவுல சரியாகல. ஒரு அழக ஒரு அழகிய கவிதையை அரபி மொழியில் இருக்கக்கூடியவற்றை கூறிவிட்டு இந்த நேரத்தை முடிக்கிறேன். அறிஞர் சொன்னார், யா அப்து யா அப்து கம் யராக அல்லாஹு ஆசியா, அல்லாஹ் உன்னை எவ்வளவு காலம் பாவத்தில் பார்ப்பான், எவ்வளவு காலம் அவனுக்கு முன்னால் நீ பாவம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஹரிசன அல துன்யா ஒலில் மௌத்தின் ஆசியா, உலகத்தின் பேராசையா, மௌத்தை மறந்து விட்டாயா, அநசீத லிகா அல்லாஹ், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கப்படுவோம் என்பதை மறந்து விட்டாயா? அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த நாளில் நிற்கக்கூடிய மனிதனுடைய தலைமுடிகள் எல்லாம் நரைத்து விடும். ஒரு மனிதன் இந்த பூமியில் தக்குவாவுடைய ஆடையை அணிந்தால்தான் மறுமையில் அவன் ஆடையோடு இருப்பான். அவனுடைய தக்குவாவுடைய ஆடை அவனுடைய ஈமானுக்கு ஆடையை கொடுத்து பலனளிக்கும். இந்த துன்யா இங்கே வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் லகான ரசூலுல்லாஹி ஹையன் வ பாக்கியா, முஹம்மது ரசூலுல்லாஹ் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள். வலக்கின்னஹா தஃப்னா வ யஃப்னா, எல்லாம் அழியும், எல்லாம் அழிந்துவிடும். வ தப்கத் துனூப் வல் மஆசி கமா ஹிய, ஆனால் நீங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் மட்டும் நிலையாகவே இருக்கும். எது அழிஞ்சாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. சிறிய நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை, நான் மாறுவதற்கு, நீங்கள் மாறுவதற்கு, ஒவ்வொரு அறிவுரையும் மக்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நம்ம கேட்டுக்கணும், என் அமலும் இந்த செயலும் ஒத்துப்போகுதா? இல்லை என்றால் இதை நாம் பேசா, இதை பேசுவதை விட பேசாமல் இருப்பது எனக்கு நல்லது. என் ஈமான் இன்றைய தினம் இதுதான். மூத்தா போகும்போது கூட நம்பிக்கை வந்துடக்கூடாது, அமல் வச்சிருக்கோம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு சொல்லி. எந்த சஹாபியும் அப்படி நம்பல. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய நேரத்தில் அழுதார்கள், அழுது சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் லைல் அஸ்ஸபாஹுஹா இலன்னார், இரவு நேரம் சொன்னார்கள், யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து இந்த இரவிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், காலை எனக்கு நரகமாகிவிட்டால். முஆத் இப்னு ஜபல் யாரை பார்த்து, ரசூலுல்லாஹ் யா முஆத் இன்னி உஹிப்புக் என்று சொன்னார்களோ அந்த முஆத். உமர் இப்னு கத்தாப் மூத்துடைய நேரத்தில் என்ன சொன்னாங்க, யா வைலக யா உமர், உமரே உனக்கு நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் உனக்கு இந்த நேரத்தில் இரக்கம் காட்டவில்லை என்றார். ஒண்ணுமே ஈமான போட்டு கொஞ்சம் கீழே மிதிச்சுட்டு இல்லைங்க, அப்பதான் நமக்கு அமல் செய்யணும்னு ஆர்வம் வரும். அதனால இல்ல, அவ்வளவுதான் நம்ம ஈமான், அவ்வளவுதான் நம்மளுடைய தன்மை. நான் முனாஃபிக் என்ற கேள்வி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலிலும் வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்பை கொடுத்தால்தான் நம்ம முஃமினா வாழ முடியும். கடைசியா அந்த வார்த்தையை மீண்டும் சொல்ற, ஒரு முஃமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான், ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை ஒருபோதும் பயப்பட மாட்டான். இப்ப நயவஞ்சகனா என்ற கேள்வி ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அமலிலும் இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தன்மை எமக்கு தரட்டும். ஜஸாகுமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அல்லாஹ் நம்ம அமல் செய்யக்கூடிய இந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிக்கணும். அல்லாஹ் இதன் மூலமாக முதலாவதாக நமக்கு பலனை தரணும், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய மக்களுக்கு பலனை ஏற்படுத்தணும். கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரும் வருகிறது
1: உங்கள் முஸ்லிம் வானொலி,
3: muslimwanoli.com.
1: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimwanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
5: கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயர்வை, அல்லாஹுடைய பொறுமையை, அல்லாஹுடைய வீரம், அல்லாஹுடைய பலம், இந்த அனைத்தையும் ஒரு மனிதன் படிப்பதற்கு குர்ஆனை அந்த மனிதன் படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையுள்ளவன், அல்லாஹ் எந்தளவோ சக்தி மிக்கவன், அல்லாஹ் எந்தளவோரு விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற விடயங்களை எல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்களே, சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரையில் ஹுலிகல்

0: முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பது நம்முடைய கடமை. ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவரை பற்றி புகழ் பாடுவதோ, அவரை பற்றி சூரியன் என்று சந்திரன் என்று புகழ் பாடுவது, இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த கடமை அல்ல. நமக்கு சொல்லித்தரப்பட்ட கடமை என்ன தெரியுமா முஸ்லீம்களே? ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துவது, அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது, இதுதான் நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, கண்ணை பொத்தியதற்கு பிறகு அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீங்கள் அவரை தூக்கினால் என்ன, அவரை துரத்தினால் என்ன, அது களிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம். களிமா இல்லாமல், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர் நரகவார். அவர் யாராக இருக்கலாம்? அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் தாழ்ந்த குலம் ஜாதி, அவர் ஏழை, அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாதவர் என்ற நிபந்தனை கிடையாது. கலிமா இருந்தால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அதே நிலைமையில் கண்ணை பொத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். கலிமாவை சொல்லவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் முழு உலகமும் சேர்ந்து அவரை புகழ்ந்தாலும் அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பார். இதனால்தான் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூராக்கள் ஒரு சூரா தான், சூரா யாசீன். இந்த சூரா யாசீனிலே அல்லாஹ் 17 ஆயத்துகளுக்குள் ஒரு சம்பவத்தை சுருக்கி அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை ஆயத்துகள்? 17 ஆயத்துகளுக்குள். ஏனென்றால் எந்த முஸ்லிமுக்கும் சூரா யாசீன் தெரியாதென்று சொல்ல முடியாது. சூரா யாசீனை பரக்கத்துக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சூரா யாசீனை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் இந்த சூரா.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அல்லாஹ் சொல்கிறான், واضرب لهم مثلا اصحاب القريه اذ جاء اهل المرسلون. நபியே அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். واضرب لهم مثلا اصحاب القريه, ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை சொல்லுங்கள். என்ன கிராமம்? அந்தாக்கியா என்ற கிராமம், கர்யா என்ற அந்த கிராமம், அந்தாக்கியா என்ற கிராமம். இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு அஹல் முர்சலூன், ரசூல்மார்கள் வந்தார்கள். இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை, உலமாக்கள் இருக்கிறார். ரசூல்மார்கள் இல்லை, எந்த ஊருக்கும் கொழும்புக்கும் ரசூல் இல்லை, கண்டிக்கும் ரசூல்.

ഇല്ല, അംപാരയ്ക്കും റസൂൾ ഇല്ല, പുത്തലത്തുക്കും റസൂൾ ഇല്ല, ഇന്ത്യക്കും റസൂൾ ഇല്ല, സൗദിക്കും റസൂൾ ഇല്ല. ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதற்கு பிறகு நபி வாரதில்லை, நபியுடைய வாரிசுகள் உலமாக்கள் இருக்கிறார். அவர்கள் வாழும் பொழுதுதான் குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இழப்பு என்பது சகோதரர்களே அடைக்க முடியாத. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லா சொல்வதை போல, ஒரு ஆலிம் மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு. அதோடு இல்ம் போகிறது, அவர் படித்த அறிவு அப்படியே சென்று விடும். இவ்வாறுதான் அறிவு உயர்த்தப்படுவது. எனவே சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியமுள்ள உலமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது. சகோதர சகோதரிகளே, இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார். எத்தனை ரசூல்மார்கள்? இது அர்சல்னா இலைஹி முஸ்னைன், இரண்டு பேரை நாம் அனுப்பினோம். எத்தனை ரசூல்மார்களை? இரண்டு பேரை அனுப்பினோம். ரெண்டு பேர் போதா என்பதனால் ஃபக்கதபூஹுமா, அந்த ஊர் அப்படியே அந்த ரெண்டு பேரையும் பொய்ப்பித்தார்கள். ரெண்டு ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். இந்த நேரம் மூன்றாவது ரசூலையும் அனுப்பினோம். மூன்று பேர் போறாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களோட பேர் சாதிக், சதூக், ஷலூம். சாதிக், சது, ஷலூம். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க யோஹன்னா, இது போன்ற வேற பெயர்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெயரை சொல்லவில்லை. மூன்று பேரை அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹும் பக்கம் அழைப்பதற்கு. என்று சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாது உலமாக்களை. அல்லாஹும் பக்கம் அழைக்கும் தாயிகளை சர்வசாதாரணமாக யாரும் பார்த்து விடக்கூடாது. அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு ஓடுவதற்கு வாகனம் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, பரவாயில்லை. ஆனால் அல்லாஹுடைய அழைப்பாளர் அவர். அல்லாஹ் சொல்கிறார், மூன்று பேரை அனுப்பினோம். ஃபகாலூ இன்னா இலைக்கும் முர்சலூன். அந்த மூன்று பேரும் போய் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் வந்திருக்கின்றோம். உங்களோட ஊர் அந்தாக்கியாவை அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றோம். யாரும் முஸ்லீம் இருக்க இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறது என்னென்னா, முஸ்லீமைத்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும். இல்லை, முஸ்லீமை மட்டும்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. சகோதரர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள், அல்லாஹும் பக்கம் அழையுங்கள், யாரும் கோபிக்க மாட்டார்கள். நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் அவர்களை அழைக்கவில்லை என்றால் உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள் பக்கம் அழைப்பார்கள். இது நடக்கும். இது உங்களுக்கு வெக்கம், உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லை, நீங்கள் நடித்து நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கப்படுகிறீர்களா? உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பக்கம் அழைப்பார்கள். அழைப்பது குற்றம் அல்ல, தெளிவுபடுத்துவது குற்றம் அல்ல. தெளிவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லா. இந்த மூன்று பேரும் போய் சொல்கிறார்கள், அந்தாக்கியா மக்கள் அந்த மூன்று பேர் சாதிக், சதூக், ஷலூமை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எங்களை போல மனிதன் தானே.

ரஹ்மான் உண்டை உங்களுக்கு இறக்க இல்லையே, எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க குடிக்கிறீங்க, எங்களை மாதிரி உடுப்பு உடுத்திருக்கிறீங்க, எந்த வித்தியாசமும் இல்லையே. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன், நீங்கள் பொய்யர்கள் என்று பொய்ப்பிச்சிட்டார். பொய்ப்பிப்பார், பொய்ப்பிக்கப்படுவது அது உண்மைதான், அதற்காக கலங்க கூட கலங்கிவிடக்கூடாது, பொறுமை இழந்து விடக்கூடாது, அழகான முறையில் முன்வைப்பதுதான் நம்முடைய கடமை. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன், இப்ப பேச்சு தொடரும். இப்ப ஒன்ற நபிமார்கள் பேசுவாங்க, அவங்க பதில் கொடுப்பாங்க, அதுக்காக பயப்படுறதா? ஒரு ஆள் உங்களுக்கு நீங்க அல்லாஹுவை பத்தி அழைக்கிறீங்களே என்று அல்லாஹ் ஏசுறார், நாங்க கலங்க தேவையில்லை. உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் கூட நீங்க கலங்க தேவை, நீங்க சந்தோஷப்படுங்க. உலக தலைவர் சூரியனை விட, சந்திரனை விட, உலகத்தின் பல லட்ச ஒளி விளக்குகளை உருவாக்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பட்டப்பேர்கள் ஒரு பட்டப்பேர் தான் மஜ்னூன், பைத்தியக்கார். அந்த பட்டம் உங்களுக்கு கிடைத்தால் சந்தோஷப்படும். உங்களை பார்த்து பைத்தியக்காரன் அல்லாஹும் பக்கம் கூப்பிடுறானே, இந்த பிரச்சின காலம் ரசூல் பக்கம் கூப்பிடுறானே, குர்ஆன பின்பற்ற சொல்றானே, இவன் எவ்வளவு பைத்தியக்காரன் என்று உங்களை பத்தி சொன்னா சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் என்ன ரசூலுக்கு சொன்ன பேரை மக்களால் எனக்கு சொல்ல வச்சிட்டானே.

0: அல்லாஹ் நபியே பாசோ, நபியே நீங்க மஜ்னூன் இல்ல நபியே, இவன் மஜ்னூன் சொல்லட்டும். சகோதரர்களே, அல்லாஹுவை பத்தி தெளிவுபடுத்த பாருங்க. இந்த சூரா யாசீனை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நான் ஏன், எனக்கு என்ன பிடிச்சிட்டு கேளுங்க, நான் ஏன் இன்னும் அல்லாஹுவை பத்தி பேசாம இருக்கிறேன், எனக்கு இன்னும் அல்லாஹுவை பத்தி பேச முடியாது, அல்லாஹுவை பத்தி எழுத முடியாது, அல்லாஹுவை தெளிவுபடுத்த முடியாது, அல்லாஹுவை பத்தி பேசுவது ஜிஹாத் இல்லையே, இது ஒரு வகையான யாரையும் கொல்றது இல்லையே, அந்த சிந்தனையும் இல்லையே, இது மக்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கும் வழி இது. இப்பொழுது சொன்னார்கள், قَالُوا رَبُّنَا يَعْلَمُ إِنَّا إِلَيْكُمْ لَمُرْسَلُونَ. சொன்னார்கள் ரசூல்மார்கள் மூன்று பேரும், قَالُوا رَبُّنَا يَعْلَمُ, எங்கள் ரப் மிக அறிந்தவர், எங்கள் அல்லாஹ் அறிந்தவன், إِنَّا إِلَيْكُمْ لَمُرْسَلُونَ, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று மக்களுக்கு சொல்றார்.
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை எத்தி வைக்கிறது தான். நீங்க சூரா யாசீன்ல அதிகமாக வரக்கூடிய ஒரு சொல் தான் முபீன். முபீன் கிட்டத்தட்ட ஏழு தடவை முபீன் என்று வரும். அதில் ரெண்டாவது முபீன் தான் இந்த முபீன், ரெண்டாவது முபீன் இது. முதலாவது முபீன் வருது, அதாவது 12 ஆயத்தில் முபீன் வரும். ரெண்டாவது முபீன் இது,
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை தெளிவாக எத்தி வைக்கிறது, இதுதான் எங்கட கடமை. ரசூல்மார்கள் சொல்றாங்க, இப்ப அந்த அந்தாக்கியா ஊர் மக்கள் விடல, அதுக்கும் பதில் சொல்றார். சொன்னாங்க,
1: காலு இன்னா தத்யர்னா பிக்கும்,
0: சொன்னாங்க நீங்க எங்கட ஊருக்கு வந்ததே தான் எங்களுக்கு நாசம்.
1: தத்யர்னா பிக்கும்,
0: நீங்க வந்ததுதான் எங்களுக்கு கெட்ட சகுனம். எச்சரிக்கிறாங்க,
1: இல்லம் தஹூ,
0: இத தவிர்ந்து கொள்ள இல்லண்டா, நீங்க வாய்களை மூடல்லண்டா,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம். எப்படி எச்சரிக்கை,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம்,
1: وَلَيَمَسَّنَّكُمْ مِنَّا عَذَابٌ أَلِيمٌ,
0: வேதனை தரும் தண்டனையை உங்களுக்கு தருவோம்.
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: لي لا أعبد الذي فطرني என்னை படைத்த அந்த அல்லாஹ்வை நான் ஏன் வணங்கக்கூடாது. وَإِلَيْهِ تُرْجَعُونَ ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன். நான் அல்லாஹ் கிட்ட தானே போறேன் அவர் சொல்றார். நாங்கள் அல்லாஹ்வைத்தானே சந்திக்க போறோம். என்ன முடிக்கல திரும்ப அத்தஹிது மின் தூனி ஆலிஹா அத்தஹிது மின் தூனி ஆலிஹா அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா? என்ன படைச்சவனே அவன், சிந்திச்சா படுமே, என்ன படைத்தவன் அவன், இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதா? என்ன படைத்து எனக்கு ரிசிக் தரக்கூடிய என் ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால் லா தூனி அன்னி ஷஃபாஅதுஹும் ஷைஅன் வலா யுன்கிதூன் யாரும் பரிந்துரை செய்து சரி வராது, யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான் இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இவர் சொல்றார் இதெல்லாம். அவர் பேசிய ஹபீபு நஜ்ஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தாயி அவன் ஓடாவியாக இருக்கலாம், அவன் படுபாசாக இருக்கலாம், அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம், அவன் கபர் தோண்டக்கூடியவனாக இருக்கலாம், அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பதவி தேவையில்லை. நீ பேசிய வார்த்தை பெருமதியானது, உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார். நீ பேசு, உன்னுடைய கடமை பேசுவது, உன்னுடைய பேச்சுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன். ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி பேசுறார் ஹபீபு நஜ்ஜார். சொல்கிறார் சரி, அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால் இன்னி இதல்லஃபீலாலிம் முபீன் மூணாவது முபீன் சூரா யாசின்ல நான் அல்லாஹுவை வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன். பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரர்களே, சபர் பொறுமை. சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜிரி 307 ஆம் ஆண்டு நடந்த ஒரு பாரிய ஒரு நிகழ்வு. ஹிஜ்ரி 307 வரலாற்றை பெறட்டுங்கள். இதிலே அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி என்ற முனாஃபிக், பெயரை பார்த்தா முஸ்லீம் பெயர் தான். அபு தாஹிரண்டா யார் சொல்லுவான்? அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி. இவனுடைய கபீலாவுக்கு சொல்லுவது கராமிதா. கராமிதா இவன் என்ன செஞ்சான்? துல் ஹஜ் மாதம், ஹிஜ்ரி 307 துல் ஹஜ் மாதம், ஒரு படையோட மக்காவுக்குள் நுழைந்தார். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காலம், லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நுழைஞ்சவன் என்ன செஞ்சான்? மக்காவில் இருந்த 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளிக்குள்ள வந்து 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளியுள்ளுக்கு கொல்றது, மத இடங்களில் கொல்றது, அல்லாஹ் சில நேரம் திடீரென தண்டிப்பார். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் என்பதை சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் இன்று ஆடுறாங்க, எவ்வளோ விடயங்களை செஞ்சு போட்டு அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார். அவசரப்படல் அல்லாஹ். ஹிஜ்ரி 307 13,000 பேரை, அதுவும் பெருநாள் தினம், யௌமுன் நஹர், பெருநாள் தினம் நாங்கள் உதுகியா கொடுப்போம் ஆடு மாடு அறுத்து. இவன் என்ன செஞ்சான்? 17,000 முஸ்லீம்கள் அறுத்துட்டு சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே வாரான். ரோட்ல இருந்தவங்களையும் கொலை செய்கிறான். அந்த நேரம் முஸ்லீம் ஆண் பெண்கள் காபாவை தொங்கிட்டு இருந்தாங்க பிடித்து. அந்த காபாவை தொங்கிக் கொண்டிருந்த, காபாவை சுத்தி இருந்த 1,700 பேர் அவிடத்தை கொண்டார். இவ்வளோ ஜனாசாக்கள், பாதைகள் எல்லாம் ஜனாசா. என்ன இடம், எவ்வாறான இடம்? கொண்டது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்று திங்கக்கிழமை என்ன செஞ்சான்? புற 14 திங்கக்கிழமை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்திலிருந்து கலத்தினான். சொர்க்கத்திலிருந்து வந்த கல், ஹஜ்ருல் அஸ்வத் கல். புற 12 தான் இந்த 13,000 பேரை கொண்டது. அதில் 1,700 பேர் காபாவோட தொங்கி இருந்தவங்க, காபாவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தவங்க கொண்டுட்டார். 11, 12, 13, 14 பிறையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் கலத்தி எடுத்துட்டார். கலத்தி எடுத்து அவனுடைய ஹஜர் என்ற ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டான். சகோதரர்களே, எல்லாம் செஞ்சிட்டு அவன் காபா இடத்துல கேட்டானாம், ஐன தைருல் அபாபீல், அல்லா அல்லா உன்னுடைய அபாபீல் பறவை எங்கே? என்ன கேட்டானா? எவ்வளோ அல்லாஹ் பொறுத்துட்டு இருந்திருப்பார். அல்லாஹுடைய பொறுமையை கொஞ்சம் பாருங்கள். அவன் கேட்ட வார்த்தை என்ன? உண்ட அபாபீல் எங்கே? அபிரஹாவை அழித்தாயே. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அப்ரஹாவுடைய யானைப்படை வந்த பொழுது அல்லாஹ் அபாபீல் புல்புல் என்ற பறவைகளை அனுப்பி அழித்தானே, எங்கே அல்லாஹ்? உன்ட படை எங்கே? எவ்வளவு சவால் விட்டார் அல்லாஹோடு. அல்லாஹ் ஒன்றுமே செய்ய இல்லை. அல்லாஹ்வுடைய பொறுமையை பாரு. நாங்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது சகோதரர்களே. கிட்டத்தட்ட 22 காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்லை. அவன் கலத்தி எடுத்துட்டு போயிட்டான். 4 குறைய 22 இல்லை. 22 ஹஜ்ருல் அஸ்வத் அந்த காலத்தில் ஹஜ்ஜி செஞ்சவளுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய அநியாயமும் நடந்தது உலகத்தில். அது மாத்திரமல்ல, 3 தொடர்ந்து ஈராக்கிலிருந்து யாரும் ஹஜ்ஜிக்கு வரையலை. 3 தொடராக யாரும் ஹஜ்ஜிக்கு போகலார். இவ்வளோ அல்லாஹ் பொறுமையாக இருந்தார். 22 பிறகு வந்த ஒரு மன்னர் தான், ஹிஜ்ரி 339 வந்த ஒரு ஹலீஃபா. இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கேட்கிறார். 22 வருஷம் முஸ்லீம்கள் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. வரலாற கொஞ்சம் பிறட்டுங்க சகோதரிகளே. அல்லாஹ் எங்க போனான் அப்ப? இதுதான் அல்லாஹுடைய சபர். அல்லாஹ் தீர்ப்பளிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான் அபு தாஹிருக்கு. அல்லாஹ் அபு ஜஹிலுக்கு தீர்ப்பெடுக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான். நாள் இருக்கிறது, அவசரப்படக்கூட. 22 ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரர்களே, ஹஜுர் அஸ்வத் கல்லை எடுப்பதற்காக அவன் வரும்படி சொன்னான். அந்த மன்னர் என்ன செய்தார்? தனியாக செல்லவில்லை, சில உலமாக்களை அழைத்து கொண்டு சென்றார். பல கோடி பணம் கேட்டான். அந்த பணத்தை கொடுத்து ஹஜுர் அஸ்வதை எடுக்க சென்றால் 10 ஹஜுர் அஸ்வத் கல்லுகளை அவன் வைத்திருந்தான். எப்படி ஏமாத்தம்! உலமாக்கள் தேவை என்பது இந்த நேரம்தான். இப்பொழுது மன்னர் உலமாக்களோடு பேசினார். என்ன செய்வது? எது ஹஜுர் அஸ்வத் கல்? எவ்வாறு இந்த ஹஜுர் அஸ்வத் கல்லை அடையாளம் காண்பது? அப்பொழுதுதான் ஒரு ஆலிம் எழும்பி சென்று என்ன செய்தார்? ஒரு தண்ணிக்குள் 10 கல்லையும் போட்டார். 9 கல் கீழே தாண்டது, ஒரே ஒரு கல் மிதந்தது. அந்த கல்லை தூக்கி வந்தார்கள். அதுதான் ஹஜுர் அஸ்வத். ஏன் ஹஜுர் அஸ்வத் கல்? சொர்க்கத்துடைய கல் அது, அது தாளாது என்று இந்த ஆலிம் படித்திருந்தார். அதை கொண்டு வந்துதான் திரும்ப ஹஜுர் அஸ்வதை இந்த காபாவிலே பூத்தினார்கள், நுழைத்தார்கள். 22 ஆண்டுகள் ஹஜுர் அஸ்வத் இருக்கவில்லை. எவ்வளோ அல்லாஹுடைய சபரை பார். நாங்கள் பொறுமையிலிருந்து விடக்கூடாது. அல்லாஹும் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவி இறங்கும் இன்ஷா அல்லாஹ், நிச்சயம் இறங்கும். நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது எதிலும். சகோதரர்களே, இந்த ஹபீபு நஜ்ஜார் சொல்கிறார், இன்னி ஆமந்து பி ரப்பிக்கும் ஃபஸ்மஊன். சொன்னார், நான் உட ரப்பை நம்புகிறேன் ரசூல்மார்களே. மக்களே, நான் அந்த அல்லாஹுவை நம்புகிறேன், நான் சொல்வதை கேளுங்கள். ஊர் மக்களை பார்த்து சொல்ற சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஆனா குர்ஆன்ல அவ்வாறு இல்லை. எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அவரை அடித்தார்கள். ஏன்? அல்லாஹுவ பத்தி பேசியதுக்கு. வேறொன்றுமல்ல, தஃப்சீர்கள்ல வரக்கூடிய விடயம் தான் இது. ஊர் மக்கள் நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், லனர்ஜுமன்னக்கும், கல்லறிஞ்சு கொள்ளுவோம். இதே போல ஹபீபு நஜ்ஜாரை கல்லறிந்து கொண்டார்கள். அதே இடத்தில் அவர் மௌத்தானார். அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? உயிர் போகிறது மேலே சகோதரர்களே. அல்லாஹ் உயிரை பார்த்து சொன்னான், அப்படியே சுருக்கத்துக்கு போ. சகோதரர்களே, அல்லாஹுவை பத்தி பேசுவதனுடைய கூலி விளங்குகிறதா? அல்லாஹுடைய படையில் சேர்ந்தவர்களின் கூலி விளங்குகிறதா? ஹபீபு நஜ்ஜாருடைய உயிரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அப்படியே சொர்க்கம் நுழை. ஹபீபு நஜ்ஜார் சொர்க்கம் நுழைந்தாலும் ஹபீபு நஜ்ஜாருக்கு கவலை, என்ற ஊர் மக்கள் இதை விளங்கணுமே. இப்ப நான் சொர்க்கம் போயிட்டேன், எனக்கு மட்டும்தானே அது தெரியும். ஆனா எனக்கு கவலை, என்ற ஊர் மக்கள், நாட்டு மக்கள், சமூகம் விளங்கணுமே. இவர் இப்ப சொல்றார், என்ன சமூகம் விளங்கணுமே, இது என்ன சொர்க்கத்தில் அனுப்பிட்டா என்று அடிபட்ட அவ்வளவுதான் வருத்தம். அதோட சொர்க்கம், பிமா கஃபர லி ரப்பி, அல்லாஹ்வ பத்தி நான் பேசியதற்காக என் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். என்னை சங்கப்படுத்திட்டானே, இது என்ற ஊர் மக்கள் விளங்கணுமே. அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன் இந்த ஆயத்தில் விளக்கம் சொல்லும் பொழுது, உயிரோடு இருந்தும் சமூகத்தை பற்றி சிந்தித்தவர், மௌத்தானதற்கு பிறகும் சமூகத்தை பற்றி சிந்தித்த ஒருவர் ஹபீபுல் நஜ்ஜார். சொல்கத்தில் போயிருந்து கவலை என்ன தெரியுமா? எந்த அந்தாக்கியா மக்களுக்கு அல்லாஹ் வழங்கணுமே இவங்க, எவ்வாறான கவலை. சகோதர சகோதரிகளே, இதுக்குத்தான் யாசீன் ஓதுகிறோம். யாசீன் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம் எதற்கு தெரியுமா? இன்றைக்கு காலையில் யாசீன் ஓதியாச்சு, ஒரு 10 பேருக்கு நான் அல்லாஹோ பற்றி சொல்லணும், 20 பேருக்கு அல்லாஹோ பற்றி சொல்லணும், என்ற மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. ஹபீபுல் நஜ்ஜாருடைய சம்பவம், அல்லாஹ் உடனே கீல துகுலில் ஜன்னா, போங்க சொர்க்கத்துக்கு. கால யா லைத கௌமி யஅலமூன், என்ன சமூகம் விளங்க கூடாதா? பிமா கஃபர லி ரப்பி, என் ரப் என்ன மன்னிச்சிட்டான். வஜஅலனி மினல் முக்ரமீன், என்ன ரப் என்னை சங்கப்படுத்திட்டார். சகோதரர்களே, நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கப்படுத்துவார். இந்த வார்த்தையினுடைய பேச்சை கேட்டு இன்றையிலிருந்து இறங்கு, இறங்கு. இங்கே நடக்கிறது நலவுதான் நடக்கும். பேசுங்க அல்லாஹுவை பற்றி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் யார் என்பதை படிங்க முஸ்லீம்களே. அதற்குத்தான் அல்லாஹ் எங்கள் உலகத்துக்கு அனுப்பிய. அல்லாஹோ பற்றி பேசாமல் வேறு வேறு விடயங்களை பேச தொடங்குவோம் என்றா, சகோதரர்களே, மௌத்து வரை அடி கிடைக்கும், மௌத்து வரை ஏற்றி கிடைக்கும், மௌத்து வரை நசுக்கப்படுவோம். இன்றைக்கு அல்லாஹோ பற்றி பேசுகிற ஊடகம் இல்லை. அல்லாஹோ பற்றி பேசுவதற்கு பயம், அல்லாஹோ பற்றி பேசுவதற்கு வெக்கம். ஒருவர் முன் வாருங்கள், நான் அல்லாஹுவை பற்றி பேச போகிறேன், ரகசியமாக பரகசியமாக. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு ஊரில் உலமாக்கள் சமூகத்தை அல்லாஹின் பக்கம் அழைத்து அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய. சகோதரர்களே, ஒருவருக்காக ஒரு ஃப்ளைட் போகுமா? ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலிருந்து வர இருக்கிறார் ஸ்ரீலங்கா, ஃப்ளைட் வருமா? ஒருவருக்காக லண்டன்ல இருந்து ஒரு ஃப்ளைட் வருமா? இந்த ஹபீபுல் நஜ்ஜார கொண்டார்களா? அல்லாஹ் என்ன செய்தான் அடுத்த ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஓமா

0: நாங்க அந்த சமூகத்துக்கு வானத்திலிருந்து ஒரு படையை மறக்கவில்லை. அந்தாக்கியா என்ற ஊருக்கு நாங்க அனுப்பியது ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது. ஒரே ஒரு சத்தம், ஏன் ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு, ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சத்தம் தான். ஊரே மௌனித்து விட்டது, ஊரே அடங்கி விட்டது, ஊரே அழிந்து விட்டது. அந்தாக்கியா சகோதரர்களே, யா ஹஸ்ரதன் அலல் இபாத், அடியார்களே என்ன கை சேதம். மாயாதீஹிம் மிர் ரசூலின், எந்த தூதர் உங்களிடம் வந்தாலும் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர் கிண்டல் பண்றீங்களே, கிண்டல் பண்ணித்தானே உங்களுக்கு இந்த விளைவு என்று அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை, ரெண்டு ஆயத்துகள் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். அலம் யரௌ கம் அஹ்லக்னா கபலஹும் மினல் குரூன், நீங்க பார்க்கப்படாதா உலக மக்களே, மனிதர்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றீங்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன், குர்ஆன்ல நான் பெரிய பிஹெச்டி முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் பாருங்க, இதற்கு முன்னால் நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள், எங்களை மறுத்தவர்கள் எல்லாம் நாம் அழித்தோம். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், யாரெல்லாம் அழித்தோமோ யாரும் திரும்பி வரவில்லை, எல்லோருமே மண்ணுக்கு கீழ் மையத்தாக இருக்கிறார்கள். அனைவர்களையும் நான் ஒரு நாள் எழுப்பாட்டுவேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும், எல்லோரையும் எனக்கு முன்னால் நான் கொண்டு வருவேன் என்று ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த சூரா யாசீனுடைய இந்த 17 வசனங்களையும் கொஞ்சம் படியுங்கள், விளங்குங்கள், சபரோடு பொறுமையோடு அல்லாஹும் பக்கம் மக்களை அழையுங்கள். அதற்கு பிறகுதான் உலகத்துக்கு தீர்ப்பு வரும் சகோதரர்களே. அதுவல்லாமல் அல்லாஹை பற்றி பேசாமல் ஒரு தீர்ப்பு வரணும் என்றால் அது நடக்காது, நாம் தான் அழிந்து கொண்டு செல்லுவோம். இன்னும் அல்லாஹுவை பற்றி பேசவில்லை, எங்களுக்குள் சிக்கல், எங்களுக்குள் பிரச்சனை, நாங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதை எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை விட நஷ்டவாளி யார் இருக்கிறான். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வாழும் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு பாஷை தெரிந்தவர்களும் உங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹும் பக்கம் உலக மக்களை அழைப்பு விடுங்கள். ஹபீபு நஜ்ஜாருக்கு எவ்வாறு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தானோ உடனே எங்களுக்கும் சொர்க்கத்தை தருவான். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் பேசியதுக்குத்தான் இவ்வளவு உயர்ந்த சொர்க்கம். சகோதர சகோதரிகளே, வெக்கத்தை விடுங்கள், பயத்தை விடுங்கள், தைரியமாக வேறு விடயங்களை பேசக்கூடியவர்கள் அதை விட்டு விட்டு அல்லாஹை பற்றி பேச முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தாயிகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான தாயிகளாக எங்களை கபூல் செய்வாயாக, உண்மையான அழைப்பாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ சபருள்ளவன் யா அல்லாஹ், எங்களுக்கும் சபரை தருவாயாக. உலகத்துடைய நிகழ்வுகளை பார்த்து மக்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீ உனது குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், நாங்கள் அவசரப்படுகிறோம் ரஹ்மான், நீ பொறுமையாக இருக்கும்படி சொல்கிறாய். ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக இருங்கள். இன்னஹும் யரௌனஹு பஈதன் வனராஹு கரீபா, அவர்கள் தூரத்தில் பார்க்கிறார்கள், நாங்கள் வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறாய். ரஹ்மானே, உன்னை பற்றி இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அனைவர்களும் அல்லாஹுவை பற்றி உன்னை பற்றி பேசக்கூடியவர்களாக இவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இந்த முயற்சியை இஹ்லாஸாக கபூல் செய்வாயாக. யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல், உனக்கு மாத்திரம் பயப்பட்டு உன்னை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
3: muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றல்களில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும். நீங்க குர்ஆன்ல ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க, சூரா மரியம். சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூராவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அளவுக்கு ஷிலாகித்து உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது. அரபிகள் கூட, யா அரபிகள் எதை நோண்டுவாங்க, அரபி அஜ்மின்னு பேசுவாங்க. அது என்ன, எங்கள் அரபி பெண் கிடைக்கலையா, மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல. ஏன் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய பத்தினி தன்மையை சொல்லி காட்டுகிறான் அந்த சூராவில். ஆச்சரியம் நீங்க பாப்பீங்க, சூராவை புரட்டி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பாப்பீங்க. அங்க நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹ்மான் என்று தான் சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மரியா சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர் வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு புள்ளை இல்லை, அவர் ரஹ்மான் என்று தான் சொல்லுவார். புள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம் என் ரப்பு இறக்கமானவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க, புள்ளையை பெத்தெடுத்துட்டாங்க, ஊருக்கு வர முடிஞ்ச ஊருக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். என்னப்பா வாப்பா இல்லாமல் புள்ளையை கொண்டாந்துருக்கிறேன், காரி முகத்தில் துப்பிடுவாங்க. அவங்க அதை சொல்றாங்க, அல்லாவுட்டு யாருலா மித்து கபுல ஹாசா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா பேரணும், நசியம் மன்சியா, என் பேர் இவங்க மறந்துடும். மரியம் என்று ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. இந்த புள்ளையை பெத்தெடுத்துன பிரசவ ஆகிடக்கூடாதா யாருலா, இதுக்கு பிரசவ வேதனைக்கா மௌத்தா ஆகிடக்கூடாது அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கும் ரப்போட கோபம் வருமா? சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம், புள்ள மவுத்தாயிரும். சில பொம்பளை சொல்ல அல்லா கண்ணில் அவனுக்கு நவுசுபில்லா, அல்லா பாதுகாக்கணும். ரப்புக்கு திட்டார்கள் எங்க எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க. எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா, எங்களை இவ்வளோ வேதனைப்படுத்தி ஏன் பார்க்குறாங்க சஹபுருல்லா அப்படி பேசுறார்கள். ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க, அவள் திருமணம் முடிக்கல காட்டுக்குள்ளே போயிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளையோடு வந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க? அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க, மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்த, உங்கள் வாப்பா யார் தெரியுமா, உங்கள் உம்மா யார் தெரியுமா, யா உத்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி, அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேசுறாங்க. இப்படி பண்ணிட்டியே உங்கள் உம்மா வாப்பா செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்குற நேரம் அவன் நோம்பு பிடிச்சிருந்த பேசையிலோட கேளுங்க, புள்ளியோட கேளுங்க, அவங்க கேட்கறாங்க, காலு கைஃபோ நுக்கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, என்ன சொல்றீங்க, இந்த கை குழந்தையோட நாங்க பேசுறதா, நீ பேசு. அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, மாதிரி நீங்க பேசணும், அதனால புள்ளிய காட்டுறது, கைஃபோ நுக்கல்லிமு, நாங்க எப்படி பேசுவோம் அந்த புள்ளியோட, இப்படி கை குழந்தையோட. இதெல்லாம் நடக்கிற நேரம் மூத்துல காரி துப்புற மாதிரி இருக்குதா, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வார்த்தை ரஹ்மான் தான் சொல்றாங்க. இருக்கிற மாதிரி நேரத்தில் என் ரஹ்மான் ரஹ்மான் ரஹ்மான் என்றாங்க. அந்த ரஹ்மான் தான் இப்ப தொழுகையில சொன்னோம். ரஹ்மானி ரஹீம் என்று சொல்ற நேரம் நம்மான அந்த உணரணும். ரப்பே நீ இறக்கமானவையா, இந்த வேதனையில் அவர்கள் ரஹ்மான் சொன்னது எல்லாம் சொல்லி காட்டும். அடுத்த ஸ்டோரி வரும். இப்ராஹிம் நபி அவர் யாரு? அடுத்த சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு. அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி என் வாப்பாவே அருமை வாப்பாவே அருமை வாப்பாவே, அவர் யாப்புனையும் சொல்லல, என் அருமை மகன் சொல்லல, இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்ற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானுக்கு ஒரு சின்ன இது வருவது. ஏன் பாப்பா இதை வணங்குறீங்க? இந்த சைத்தானையை வணங்குறீங்க. லிமத்த அபுது சைத்தான் மாலா எஸ்மு ஒலாயு புசிறு ஒலாயு குண்டியான் கஷையா சொல்லிட்டே போறாரு. ஆனா இந்த டைம்ல அவர் ரஹ்மான்றார். பாப்பா வீட்டை விட்டு போக சொல்ல, இல்லம் தந்தையில் அர்ஜுமன் கவசூர் நீ மலியா கல்லால இறைஞ்சு கொள்வோம் ஓடிங்க இருந்து என்ன பேசுறேன் என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, ரஹ்மான்ற நான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன். அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம், ஒரு வாப்பா கதவை தொடர்ந்து வெளியே போன்று காலால உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹ்மான பார்த்து எனக்கு இது நடக்குமா அல்ல, உன்னோட இவட இறக்கமா நடந்தனே, உன்னை பத்தி பேசினே, கெட் அவுட் என்று வெளியே போட்டு காலால உதஞ்சு தள்ளுறாரு. அந்த நேரம் எல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம். அதனால கவனமா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னா வெறுமனே ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம். முடிவு என்ன? பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும். அவன் இறக்க முடியவன், அவன் ரசாக், அவன் கைவிட மாட்டான், அவன் வஹாப். அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபத்து, அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமனே அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த அந்த முனாஃபிக்கு தொழுகை வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்கடா ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறியடிச்சிட்டோன்னு வைங்க என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரௌன் பக்கத்தில் உட்காரலுமா, என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபிரௌன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா, எங்களை கண்டா மதிப்பீங்களா, உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் உங்களுக்கு சா. அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா, ஆமாண்டா செஞ்சு முடிச்சிருங்க, மூசாவை முடிச்சிருங்க, நீங்க கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மெஜிக்க முடிச்சிடணும், முடிச்சிட்டு வாங்க என்கிட்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா இது நாம படிச்ச கலையில இதெல்லாம் நடக்காது, போட என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு. பெரிய ஒரு சைஸா வந்து ஒரு புடுங்கி புடுங்க அல்லாஹ் அத்தாட்சியை கண்ட உடனே அப்படியே ஆமந்து பி ரப்பி ஹாரூன் மூசா, ஹாரூனுடைய ரப்பையும் மூசாவுடைய ரப்பையும் ஏத்துக்கொண்டுட்டோன்னு சஜதாவில் விழுந்துட்டாங்க. சஜிதாவில் உளுந்தா இப்ப ஃபிரௌன் கேட்கிறான், ஏய் என்னப்பா என்ன போய் சேர்ந்துட்டியா, இவன் தான் குருவோ, இவர் தான் குருவோ, இவர்கிட்ட படிச்சுதான் இவ்வளவு செய்யறீங்களோ, இன்னும் உள்ள கபீருக்கு உங்க தலைவர் இவர் தானா, எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா, மாறுகால் மாறு கையெடுப்பம் பாரு, எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்த டீம் சஜிதாவில் உழுவுறியான்னு கேட்ட உடனே என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள், ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள், ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்தெடுப்பில் பேசி விட்டாங்க. இந்த உலகத்தில் தானே ஃபக்லி மாந்தகால் ஆகிய தீர்ப்பு கொடுத்துரு, இந்த ஆதியில் இந்த துனியாவுக்கு தானே தீர்ப்பு, எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவை கிடைக்கணும் என்பதுக்கு உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்காக பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதவிகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அருளால் மேற்கொள்ள போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும், பயம் வர வேண்டும். அவனிடம் ஒரு அவனுடைய இரக்கத்தை நாம் உணரணும், அவை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
5: உங்கள் முஸ்லிம் வானொலி சிந்தனை.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் இரு சாரார்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கற்பனையாக நினைத்து சில பொய்களை சொல்வாரோ அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரிந்திருப்பவர்களை, பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறான பொய்களை சொல்லி நாம் அவர்களை சேர்த்து வைப்போம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பது, ஒரு உறவை சேர்த்து வைப்பது மிக பெரும் நன்மையான காரியமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
7: சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கபல் லஃபீ ளலாலி முபீன். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்திலிருந்து, அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும், ஹிக்மத், ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த புற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம். அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனே அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அது சூரத்துல் ஜும்மா 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான். அப்படி என்று ஒரு நல்ல, ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், அவ்வாறே உங்களிலிருந்தே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், வயு சக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், வயு அல்லிமுக்குமுல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். வயுஅல்லிமுக்கும் மாலம் தகூனு தஅலமூன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியரை போன்று எந்த ஒரு ஆசிரியரையும் நாம் காண முடியாது. ஏனென்றால் முஸ்லிம் கிரந்தத்திலே 1478வது ஹதீதாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன், இன்னல்லாஹ லம் யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாகின் பஅஸ்னி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒருவனாகவோ சுமைகளை தரக்கூடிய ஒருவனாகவோ அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் என்னை உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது, நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை வச்சிருக்கிறான். இங்க அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சூரத்துல் பக்கராவில் சொல்லும் போது அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான் கஷ்டத்தை விரும்பலைங்கிறான் அல்லாஹ். இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலா செய்வதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள், உட்கார்ந்து தொழக்கூடிய சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நமக்கு சிரமப்படுத்தலை. சில சில மரங்களை எடுத்து பார்த்தா தன்னை கீறிக்கிறது, காயப்படுத்துறது, தீமிதிக்கிறது, உடம்புல ஊசி ஏற்றுறது தெரியாதனமா நம்ம முஸ்லீம்களும் ஒரு சாரார் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திம்பு வெட்டுக்குத்து அப்படின்ற பேரில் என்ன செய்யலாம், தீமிதிக்கிற கலாச்சாரம் கூட முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெயிலில் வெளியில் நிற்கிறதாக தான் நிற்கிறாங்க, ஜும்மா போசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இடையில மக்களிடத்தில் பேசுகிறாங்க, ஒரு இமாம இடையில மக்களிடத்தில் பேசுகிறாங்க, ஒரு இமாமுக்கு தேவை.

0: அவங்க சொல்றாங்க, அவரை வந்து நிழல்ல உட்கார செல்லுங்க, வெயில நிக்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது. பேசாம இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது. மக்கள்கிட்ட அவரை பேச செல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுகிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க. அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்தாராங்க. ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஒரு வாப்பாவும் மகனும் போகிறாங்க. உங்கள் விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேச்சு வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேச்சை வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேச்சை வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த நேச்சை செல்லுபடியாகாது, ஏறிப்போங்க. உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க. இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவர் பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார், ஹஜ்ஜிக்கு நடந்தார், இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிள் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்த சொன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்த சொன்னா, இன்றைக்கு நடப்பவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதா, செருப்பும் போடாமல் இந்த சுடுமணலில் நடந்து போக சொல்லி இஸ்லாம் சொல்லுதா, உன்னை நீ வருத்திக்க சொல்லுதா, இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பெயர் எடுத்துக்கிட்டு வீவர்ஸை கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர், மகர் கொடுக்கிறது ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கிறதுக்கு இங்கேருந்து நடைபகுதையாக சைக்கிள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான், அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேறு லைக்கு, எங்கே இருக்குது, ஏ அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்தா போய் கிடைக்காதா, அது என்ன புஷ் சைக்கிளில் போகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானத்தை எடுத்துருப்பாங்க, சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன்னு தவிர சிரமப்படுத்தலாம், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால் ஏற்றி அதுக்குள்ளால் எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கத்தியால் குத்திக்கோங்க, இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்தி பண்ணுற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: பழைய வேதத்தில் இருந்தவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க, அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது. அது தெரிஞ்சவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமாக இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, ஒல வாமன் அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால் லக்கான கைரன் லகும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ் சரியா ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற

0: இருக்கிறார்கள் வாக்சர்ஹுமுல் ஃபாசிக் என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆனே இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல். அந்த செயலை நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்து ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி பில் மூமினீன ரவுஃபு ரஹீம், மூமின்கள் மீது மிக கருணையும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவரை பற்றி ஊர்ஜிதப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசானாக, ஒரு இலகுவாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அதே மாதிரியாக அவர் ரொம்ப மக்களிடத்தில் இரக்கம் உள்ளவராக இருப்பார். ரொம்ப இரக்கம் உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க் ஃபில் அம்ரி குல்லிஹி. அல்லாஹ் ரொம்ப மென்மையானவன், அவன் மென்மை எல்லா விடயத்திலும் மென்மையை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, அர் ரிஃப்கு லா யகூனு ஃபி ஷைன் இல்லா ஷானஹு வலா யன்ஸு மின் ஷைன் இல்லா ஷானஹு. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அது அழகாக ஆகிவிடுகிறது. மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அந்த விடயம் எல்லாமே அழகாகவே ஆகிவிடுகிறது. இல்லை ஜானகுங்கிறான், அது ரொம்ப அழகாகி விடுகிறது. எந்த ஒரு விடயத்தில் மென்மை இல்லாமல் போய்விடுகிறதோ அது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கற்பித்தல் முறை, அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூமின்கள் தெரிந்துகிட்டே தவறு செய்தால் அவர்கள்ட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு முஸ்லீம் அது தானிய வியாபாரி தானியம் வித்துக்கிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் நேராக போய் அந்த தானியத்துக்குள்ளே கையை போட்டு கீழே குவியலுக்குள்ளே கையை போட்டு எடுக்கிறாங்க. ஈரமாக இருக்குது, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. நலைச்சா வெயிட்டு கூடுமே, இது என்ன ஈரம் அப்படின்னா, மழை வட்டிருக்காரு, மழை வட்டம் மேலே தானே நிலையும், எப்படி கீழே நிறுவும்? அப்போ அவடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டு பிள்ளைகள் தவறு செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எப்படி நீ இருக்கலாம், எப்படி நீ பள்ளிக்கு போகாமல் இருப்ப, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மிம்பரில் ஏறி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இது மோசடி, மோசடி செய்தவர் நம்ம சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விடயத்தில் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். தெரிஞ்ச நம்ம அவங்க தவறு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள் தவறு செய்கிறாங்க, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும், என்ன அது ரொம்ப ஹார்டாக நம்ம இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு, புதிதாக வரக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது கற்பித்தல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மென்மையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கடலில் பயணம் போகிறேன், நாங்கள் கடலில் பயணம் போவோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போவோம், அந்த தண்ணியை கொண்டு போய் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்ட்டா உழு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும், உழு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ட்டா குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிரும், கடல் தண்ணியில் உழு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி என்ன, கடல் தண்ணியில் உதவி செய்யலாமா, சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போகிற தண்ணியே கடலில் போகும்போது ரொம்ப எடுத்துக்கு போக முடியாதுல்ல, எடுத்து போகிறத நாங்கள் குடிக்க பயன்படுத்திக்கிட்டோம்னா உதவி செய்கிறது கடலை எடுக்கணும், அது எடுக்கலாமா, சூழ்நிலையை சொல்கிறாங்க. இல்லை உதவி செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினா தாகத்தில் நம்ம மாட்டிக்குவோம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது, உப்பு தண்ணி. அப்போ இந்த தண்ணியில் உதவி செய்யலாமாங்கிறாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு வந்துருக்குது, உப்பு தண்ணியில் உதவி செய்யலாமா? அப்போ ஒரு ஆசான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஆசான் எப்படி இருக்கணும்? மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து அந்த சந்தேகம் வர வழியை பார்த்து இதுக்கே எவ்வளவு டவுட் வந்தால் இன்னும் எவ்வளவு டவுட்டு வேறுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல் ஹில்லு மைத்ததுஹு, அந்த அல் மாஉஹு தஹூருன், இந்த கடல் தண்ணி இருக்குது இல்லையா சுத்தம், அதில் அழகாக நீங்கள் உதவி செய்யலாம். கடல் தண்ணி இருக்குதானே, அது சுத்தம், நீங்கள் அதில் உதவி செய்யலாம், கொண்டு வர தண்ணியை குடிக்கிறது கெடுங்க. அவர் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன, உப்பு தண்ணியில் உதவி செய்யலாமான்ற டவுட் உங்களுக்கு வருதே, நீங்கள் மீன் பிடிக்க போகிற நீங்கள் கடலில் ஏதாவது மீன் செத்து கிடந்து அதை எடுக்கலாமான்ற அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஹெல்லு மைத்தத்துகு, கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தா கூட ஹலால் தான் போங்கன்றான். கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தாலும் ஹலால் தான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு கேள்வியை வந்து என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, அதுக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தொப்பி அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆ அணியக்கூடாது, அது மட்டும் சொல்லலை, தொப்பி அணியக்கூடாது, சேட்டு அணியக்கூடாது, தலப்பு அணியக்கூடாது, சிறுவல் அணியக்கூடாது, விளங்கிட்டா? இது மாதிரி அந்த தேவைப்பட்டது இதுக்கே டவுட் வந்தால் இன்னென்னலாம் கேட்பாரு. உள்ளே வந்து என்ன செய்ய, சிறுவல் உள்ளுக்கு போடக்கூடிய அந்த ஆடை அது போடக்கூடாது அப்படி என்று சொல்லி, கால் மோசமும் போடக்கூடாங்கிறாங்க, கால் நீளமான ஷூ இருக்குது இல்லையா அது போடக்கூடிய கூடாது. ஒருத்தருக்கு ஒன்று இல்லை என்றால் அவருடைய ஷூவை கரண்டை காலுக்கு கீழே வரைக்கும் வெட்டிட்டு போடலாம் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கேட்கக்கூடியவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறத பாருங்க, ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஒருத்தர் வந்து யார சொல்ல, கயாமத்து நாள் எப்போ வருங்கிறாங்க, கயாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருந்தாள்கிட்டே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தருக்கு கற்பித்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில குறுக்கால் ஒருத்தர் கேள்வி கேட்குறார், கண்டுக்கல, அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, இவர் கேட்டது அவர் காதில் உள்ளல, கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, காதில் உளுந்திருக்கும், அப்படி கேள்வி கேட்டதை அவருக்கு பிடிக்கல, அது என்ன ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது, அவருக்கு அது பிடிக்கல போல. இப்படி ரெண்டு விதமாக தோழர்கள் பேசிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை பேசி முடித்தார்கள். பேசி முடிச்சுட்டு திரும்பி மனிஷா இல்லை யார் இப்போ கேள்வி கேட்டது யார் அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. நான் தான் யாரோ சொல்லலா அப்படின்னாங்க. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஒருத்தர் குறுக்க வந்தால் இவர் உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அவர்கிட்ட பேசிட்டீங்க, அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டேன் பண்ணிட்டு சொன்னால் இவர் மனசு நோவார், இன்னும் நம்ம குறுக்கால் வந்தவர்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த தவறு இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதால நடந்துக்கிட்டு இருக்கும். மனைவியோடு நம்ம பேசிட்டு இருப்போம், ரொம்ப அழகாக அன்பாக பேசி, இடையில ஒரு கோல் வரும், கணக்கெடுக்காமல் அதை விட்டுட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணால் பொண்ணுட்டு என்ன நினைப்பா, இவருக்கு நம்மளோட இறக்கம் இல்லை உலகிட்டா, அப்போ அதை கட் பண்ணி போட்டு பிறகு கோல் எடுத்து என்னப்பா கோல் எடுத்துன்னு கேட்கணும். அதான் அந்த ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கும்போது இடையில கோல் எடுக்கிறது, சிலர் ஃபோனில் பேசிட்டு இருப்போம், வெயிட்டிங்கில் இன்னொரு கோல் வரும், ஒரு கோல் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கும், பிங்கிங்க பார்க்க இன்னொரு கோல் வரும், முக்கியமான ஒரு ஆள் வருது வெய்யி அப்படின்னா அவர் மனசில் வந்துடுவார், முக்கியமான இன்னொரு கோல் வருது வெய்யனா அப்போ நான்லாம் முக்கியம் இல்லையா, அவர் வந்தால் வச்சுக்கிட்டேன், அவருக்கும் சொல்லுமே இது வந்து பிஸியாக இருக்குது ஃபோனு, அதை வச்சுட்டு புறவை எடுப்பார். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டீங்கமோ அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு பேசணுங்கிறது அழகான ஒரு விஷயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்க கேள்வி கேட்டுறங்க அப்படிங்கிறாங்க. இடையில குறுக்க வந்தவர் எங்கிறாங்க. அப்படி குறுக்க வரக்கூடாது, வந்துட்டீங்க பரவாயில்ல, அதுக்கு பதில் இதுதான். என்ன சொல்றாங்க, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கயாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி கேட்கிறாங்க, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் யார சொல்லலாம்? இப்போ கேள்வி இங்கே தொடருது, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் அப்படின்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அமானிதங்களில் மோசடி நடக்கும். அமானிதங்களில் மோசடி நடந்தால் கயாமத்து நாள் நெருங்குங்கிறாங்க. அழகான ஒரு அரசியல் தத்துவம் அது. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லுக்கா இப்னு லுக்கா என்ற காவலியின் மகன் காவலி உங்களுக்கு தலைவனாக ஆட்சி செய்யாதவரே கயாமத்து நாள் வராங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் சில நாடுகளை, சில நாடுகளின் தலைவர்கள் யாரென்றா படும் மோசமான கொலைகாரனா இருந்தவன், பெரிய ஒரு இன சுத்திகரிப்பு செஞ்சவன், அராஜகம் பண்ணினவன், படும் மோசமான கொலைகாரன், அவன் தான் இப்ப தலைவனா இருக்கிறான். அப்ப இது கியாமத்து நாளுக்கான உடைய அடையாளம். படிப்பறிவு இல்லை, என்ன அரசியல் அறிவு இல்லை, ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு தோதுக்கு சட்டத்தை ஏத்திக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். அவங்களுக்கிட்ட ஆட்சி போனா அமானிதத்தில் மோசடி, அமானிதத்தில் மோசடி வந்தால் கியாமத்து நாள் வரும். அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடியவராக நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவருக்கு சீர் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாணவனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, எப்பவுமே ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யலை, இப்படி செஞ்சிருக்கலாமே எப்படியும் கேட்டதில்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனும் ஓரளவுக்கு நெகட்டிவாக பேசலை. அப்போ எப்படி அவர் நடந்திருப்பார், ஒரு மாணவனிடம் எப்படி நடந்திருப்பார், அழகாக பாசிட்டிவாக பேசக்கூடியவர் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாப்பாட்டு தட்டில் அங்கே இங்கே கையை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புத்திமதி சொல்கிறாங்கன்னா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாத, எப்படி நீ கையை போட்டு அலைவேன், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பெருமானா ஸல்லல்லாஹு மனசு நோகாமல் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, குல்பிய மீனிக்க வலக்கையால் சாப்பிடுங்க, இப்போ குல்பீமா எலிக்க உங்களோட சைட்டால் சாப்பிடுங்கிறேன். இதான் மேட்டரை, உங்களோட சைட்டில் எடுத்து சாப்பிடுங்கிறது தான் விஷயமே. அதை சொல்கிறதுக்கு சுற்றி வளைக்கிறாங்க, பிஸ்மி சொல்லணும், வலக்கையால் சாப்பிடணும், உங்களோட பக்கத்தால் சாப்பிடணும். அப்போ அந்த சஹாபி பெரியவரானதுன்னு சொல்கிறாங்க, எல்லாவுடைய தூதர் எவ்வளவு நாசுக்காக எங்களுக்கு புத்திமதி சொன்னார் தெரியுமா, எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாதுன்னு சொல்லலை, இப்படி சுற்றி வளை சொன்னார். அப்போ மனசு நொந்துடாமவும் விஷயமும் மறைக்கப்படாமலும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் கத் பியதிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் எப்பவும் எதற்கும் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன் ஒலா ஹாதிமன், மனைவிமார்களையோ அவருடைய அடிமைகளையோ ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது. இல்லா யுஜாஹத் ஃபீ சபீல் இல்லா, அல்லாட பாதை யுத்தம் செய்ய போனால் தவிர, யுத்தம் என்று வந்தால் எதிரியை போட்டு தள்ள வேண்டியதான். அப்போ மென்மை பாவம் சாஃப்ட் கிடையாது. நாட்டில் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு படை வச்சுப்பாங்க, இராணுவம் இருக்கும். அந்த இராணுவம் யுத்த காலத்தில் போனால் எதிரணியில் இருக்கிறோன்னு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பாவமே ஆளு பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கானே, எப்படியெல்லாம் பார்க்குமா, எதிரி என்று வந்தால் போட்டு, அது அது அரசியல் தர்மம், அதுதான் இயல்பு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எப்பவுமே நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கையினால் எதையும் அடித்தது கிடையாது. அவர் மனைவி அடித்ததில்லை, அவருடைய அடிமை அடித்ததில்லை. யுத்தம் என்று போனால் தவிர, யுத்தம் என்று போனால் அடி என்ன வெட்டுத்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு மென்மையானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு அழகான சாஃப்டானவராக இருக்கிறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கற்பித்தல் எப்படி இருக்குமென்று சொன்ன, ஒரு விஷயத்தை சொல்லும்போது மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, கலிமத்தானி ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், நாவில் அது ரொம்ப சாஃப்டானது, நாவில் சொல்றதுக்கு ரொம்ப லேசானது, ஸக்கிலத்தானி ஃபில் மீசான், மறுமையில் தராசில் வைக்கும்போது அது ரொம்ப வெயிட்டானது, ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மான் கருணை உள்ளவன் அல்லாஹ், அவனிடத்தில் அது ரொம்ப விருப்பமானது அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னோன்னு இப்ப சொல்லுங்க என்ன அது அப்படிங்கிற ஒரு தாகத்தை உண்டாக்குறாங்க. தேவையை உண்டாக்குதல், அந்த தேவையை உண்டாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அதான் அந்த ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்க, சொல்ல லேசி, மறுமையில் வயிற்று கூட தராசில், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆசை ஊற்றாங்க. அப்போ எப்பவுமே ஒரு கற்பித்தல் என்பது இன்னைக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு லேசாக கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், ஹவு டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம், எப்படி லேசாக கற்பிக்கிறது அப்படி என்கிறதுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலேயே எடுகோலாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் SQ4R ரீடிங் மெதட்ங்கிறது. நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம். SQ4R ரீடிங் மெதட், எஸ்ங்கிறது சர்ச், கியூங்கிறது க்வெஷ்சன், 4R ரீட் ரிசைட் ரிலேட்டிவ் ரிவ்யூ. இந்த ஒரு மெதட் தான் கற்பித்தலுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு PhDக்காக எழுதப்பட்ட ஒரு நூலில் வந்து இது எடுக்கப்படுது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்போவே சொல்லிட்டாங்க, இந்த SQ4R ரீடிங் மெதட். அதை சொன்னாலே டைம் போயிடும். அதை இஸ்லாம் சொல், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஆசை ஊட்டுதல், ஆசை ஊட்டப்படணும். நமக்கு அது விருப்பத்துக்குரியதான ஆனால் அது ரொம்ப லேசாகும். அப்போ விருப்பத்துக்குரியதை ஆக்குவாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்கிறாங்க, சும்மா அந்த சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. கலிமத்தானி ஹஃபிபத்தானி ஃபில்லிசான், ரெண்டு வார்த்தை இருக்கு சொல்கிறதுக்கு நாவுக்கு ரொம்ப லேசிப்பா, கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை. ஓ சக்கிலத்தானி ஃபில்மிசான், அது மட்டும் இல்லை மறுமையில் அதுக்கு நன்மை பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயிட் ரொம்ப கூட இருக்கும் தராசில. அது மட்டும் இல்லை ஹபீபத்தானி ஃபில் ரஹ்மான் அல் ரஹ்மான், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பத்துக்குரியதாக இருக்கும். சொல்லட்டுமா, இதான் அப்படிங்கிற. அப்போ ஆசையை ஊட்டி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன, SQ கியூங்கிறது, எஸ்ங்கிறது ஆசையை ஊட்டுதல், கியூங்கிறது என்ன கேள்வி. ஒன்று படிக்கிறதுக்கு படித்ததுக்கு பிறகு கேள்வி கேட்டால் திரும்ப பார்க்கணும், கேள்வி கேட்டதுக்கு பிறகு படித்தா படிச்சுட்டு போகும்போதே ஞாபகம் பெறும். அப்போ கேள்வி ஊட்டுதல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் மக்கள்கிட்ட கேள்வியை கேட்டுருவாங்க. என்ன கேட்குறாங்க, மணில் முஃப்ளிஸ்ங்கிறாங்க, பங்குரத்துக்காரன் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. யார் யார் யார் தர்றாங்க, ஒருத்தர் சொல்வார் மந்தா இந்த ஹுதீனாரும் ஒலாத்திரம் ஒலெல்லாம் தியா, யார்கிட்ட காசு பணம் தங்கம் வெள்ளி கா ஒன்றும் இல்லையோ அவன் தான் பங்குரத்துக்காரன், இப்படி தான் சொல்லுவேன் யாரை சொல்லாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா என்ன என்ன என்னென்ன வச்சுக்கிறீங்க பங்குரத்துக்கு, விளக்கம் சொல்லுங்கள், டெஃபினேஷன் என்ன வச்சிருக்கிறீங்க. இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு தான் தெரியும், யாரை சொல்லலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. நாளை மறுமையில் ஒருத்தன் வருவான், தொழுகு நோன்பு ஜக்காத்து தர்மம் ஹஜ்ஜி எல்லா நன்மைகளையும் அள்ளி கட்டிட்டு வருவான் மறுமையில், ரொம்ப வசதியாக வந்து நிற்பான். இப்போ மறுமையில் விசாரணை நடந்துடும், ஒருத்தன் எழும்புவான், மக்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் விசாரிக்கப்பட, ஒருத்தன் எழும்புவான், யாரா புகுவா தரபனி யாரா இவன் என்ன அடிச்சிருக்கிறான்பா, அப்படியா அடிச்சிருக்கிற அவன் தொழுகையை தூக்கி கொடு. இன்னொருத்தன் எழும்புவான், ஹூ ஆக்கலமாலி ஹராமன், இவன் சொத்து ஆனால் அநியாயமாக எடுத்துட்டான், கடன் பண்ண வந்துடல ஏமாத்திட்டான் பறிச்சிட்டான் இவன்கிட்ட என்னுடைய சொத்து கிடக்கு, அப்படியா ஹஜ்ஜத்துக்கு கொடு. இன்னொருத்தன் வந்து ஓ சத்தம் பண்ணி இவன் எனக்கு ஏசி இருக்கிறான் உன்னுடைய நோன்பை பிடிச்சு கொடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இவருடைய அமல்கள் போய் போய் போய் கடைசியில் கையாலாக ஒன்றும் இல்லாமல் நடுத்தரும் நின்றார். செஞ்ச அமல்லாம் போச்சு, இங்கே ஹஜ்ஜி செஞ்சிருப்பார், நோன்பு வச்சிருப்பார், தர்மம் செஞ்சிருப்பார், பெரிய பெரிய வணக்கம் செஞ்சிருப்பார், அங்கே போய் எல்லாமே போய் நிற்பார், ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கார். இன்னொருத்தன் எழும்புவான், இவன் எனக்கு ஏசிருக்காம்பா, இவங்க கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது, கொடுக்க நன்மை இல்லாட்டி என்ன செய்வான்ல, அந்த பாதிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிருப்பானான்னு பாரு, அப்படியே அவன் வழக்குமார்கள்ட்ட அவன் பாவஞ்ச அந்த பாவத்தை தூக்கி வந்த தலையில் வை. அப்போ நன்மைகளோடு போனவன் பெரிய ஹாஜி, பெரிய ஊரில் பெரிய தலைவர் என்று போனவர் ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்தவன் செஞ்ச பாவத்தை சுமந்துக்கிட்டு நரகத்துக்கு இழுத்து கொண்டு போடப்படுறாரே அவன் தான் மங்குரத்துக்கு அரங்குறாங்க. அப்போ எவ்வளோ அழகான ஒரு கற்பித்தல், இன்னைக்கு நிறைய அப்படித்தான் இருக்குது. மச்சினமாற சொத்தை சீதனமாக வாங்கி அதில் வெள்ளாமல் செஞ்சு ஹஜ்ஜிக்கு போய் வந்து உம்ராக்கும் போய் வந்திருப்பான், அங்கே மச்சினை வந்து வழி இல்லாமல் இருப்பான், நாளை மறுமையில் எல்லோரும் நிற்பான் எல்லாமே. இங்கே சொல்லலாம் நாம அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தது, அவுக தந்தது, உங்களோட பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுங்கன்னு கொடுத்தது எல்லாம் சீதனம் தான் மறுமையில் வரும். இங்கே வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏஜென்ட் வேலை செஞ்சுக்கிட்டு போராடு பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அது ஒன்றும் செய்யணும்னா ஆண்டுக்கிட்டு அடுத்தவன் சொத்தை சுரண்டிக்கிட்டு இன்னைக்கு வளவுகளுக்கு வேலிகள் எவ்வளவு நடக்குது தெரியுமா? உறுதிப்படி வளவை காணலை. அவன் சொல்லலாம் அதுக்கு ஒன்றும் செய்யணும், நீங்கள் போய் அங்கே தேடுங்கண்டா, அங்கே போனால் ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்ய முடியலை. உறுதியில் இருக்கிறது பத்து பாகம்னா வளவில் இருக்கிறது எட்டு பாகம், ரெண்டு பாகத்தை காணலை. அல்லா மரமேல எல்லாம் விசாரிப்பான். அப்போ அடுத்தவனுடைய சொத்தை சுருட்டிக்கிட்டு அடுத்தவன் மனசை நோவடிச்சுட்டு அடுத்தவனை திட்டிக்கிட்டு இன்னைக்கு மேடை ஓட்டு அடுத்தவன் மானம் வாங்கப்படுது. மேடை ஓட்டு அடுத்தவனை திட்டுறதுக்கண்டே அடுத்து திட்ட வருகிறார் என்று தான் அடுத்தால அழைக்கிறதே. அடுத்தவன் மானம் வாங்கப்படுது மேடை ஓட்டு. அப்போ இப்படி இன்னொருத்தன் மானத்தை வாங்கிட்டு இருந்தால் மறுமையில் திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்படி திருப்பி திருப்பி கொடுக்கப்பட்டு அவன் வங்குரத்துக்காரன போவான். அப்போ இது வந்து கேள்வி கேட்டு கற்றுக்கொடுத்தல். அல்லாஹ் குர்ஆனில் அப்படி தான் சொல்லலாம், அல்காரியா மல்காரியா உமதுராக்க மல்காரியா. அல்காரியாங்கிறது இன்ட்ரடக்ஷன், அல்காரியான்னு நல்லா சொல்கிறான். மல்காரியான்றது கொஷன், அல்காரியாண்டா என்னன்னு கேட்குறான். ஒமாதுராக்க மல்காரியா அதுவும் ஒரு கொஷன், அல்காரியாண்டா என்னன்று இதுக்கு முன்ன தெரியுமாங்கிறான். இப்போ தேவையை உண்டாக்குறான். இதான் எஸ்கியூங்கிறது. இதை உண்டாக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதான் கியாமத்தினாலங்கிறான். மறக்குமா? மறக்காது. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பித்தல் முறை. கேள்வியை உண்டாக்கி மக்களுக்கு விவரத்தை சொல்லி மனசில் பதிய வைக்கிறது. இன்னொன்று காட்சிப்படுத்துதல். காட்சிப்படுத்த பல புலன்கள் பயன்படுத்தப்படும் போது ஞாபக சக்தி வரும். அப்போ இந்த கற்பித்தல் இன்னைக்கு ஸ்கூல்களில் லேபுகள் வச்சிருக்கிறது, அசைன்மெண்ட் கொடுக்கறது, வந்து நீங்களே செஞ்சுட்டு வாங்க என்று அசைன்மெண்ட்டை கொடுக்கறது, இது செஞ்சுட்டு வாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு வகையான இலையை கொண்டு வாங்கங்கிறது, இந்த பஞ்சால் ஒரு முயலை ஒட்டிக்கிட்டு வாங்கங்கிறது காட்சிப்படுத்துது. பிள்ளைகள் கையாலேயே அதை செய்ய வச்சு பாரு, அப்படியே மனசில் பதியும். அப்போ மனசில் பதிய வைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரோட்டில் போகும்போது சஹாபாக்களோட போகும்போது ஒரு செத்து போன ஆடு கிடக்குது, சின்ன ஆடு, சின்ன செவி உள்ள ஆடு. ஆட்டிலேயே வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம், அந்த வெள்ளாடு அது விலை குறையும். செவி பெருசாக இருந்தால் அது விலை கூடினது. செம்மறி ஆடு அது விலை கூடினது. இந்த சின்ன செவி உள்ள ஆடு வந்து செத்து கிடக்குது, அதுவும் சின்ன ஆடு செத்து கிடக்குது. ரசூலுல்லா அந்த ஆட்டை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. தூக்கி பிடிச்சி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இதை யார் ஒரு தீனாருக்கு வாங்க போகிறீங்கன்றாங்க. சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லா உயிரோடு இருந்தாலே ஒரு தீனார் புரியாது, செத்து வேற இருக்குது, தோலையும் எடுக்கொண்டான், சின்ன ஆடு இது எதுக்கு யார் சொல்லலாம் வேணாமே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சரி காட்சி வேணாம், சும்மா ஆருக்கு எடுக்க தேவைங்க, சும்மா தாரம் ஆருக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னு, சும்மாவும் வேணாமே யார் சொல்லலாம் இது எதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தூக்கி போட்டுட்டு கையால் தூக்குறாங்க, காட்சிப்படுத்துகிறாங்க, மனசுக்குள்ளே கேட்குறாங்க யாருக்கு தேவை யாருக்கு தேவைங்க, இல்லையே வேணாமே தேவையில்லாதே அற்பமானதே, மனசுக்குள்ளே அதை சிறுமைப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ தூக்கி போட்டு சொன்னாங்க, அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் செத்து போன இந்த ஆட்டை விட அற்பமானது, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளவு அழகான ஒரு கற்பித்தல், காட்சிப்படுத்துதல். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஆசிரியராக, ஒரு பிளஸ்பில் உள்ளவராக, ரொம்ப சாஃப்டானவராக இருந்திருக்கிறாங்கிறத நாங்கள் இந்த ஹதீஸ்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த ஆசிரியரை பின்பற்றி அவருடைய போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய மாணவர்களாக ஆக்கி, அல்லாஹ் நாளையில் சித்தப்படுத்தியிருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும் தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார், ஒத்த கேள்வி கேட்குறார். நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறேன். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன் விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால், அவர் தான் ஆட்சித்தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழ்ல கையை வைக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்க கரிபு ஹுயிலையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிட்டு வராங்க, நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன் முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்தவர்கிட்ட, அவருக்கு அதான் விருப்பம், அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விடமாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ள ஆணி அடித்த மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார், தெரியுமா உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்யறதை நீ விரும்புவியான்னு கேட்டான், இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்டையாவது விபச்சாரம் செய்யறது விரும்புவியா, இல்லைன்றான். உன் சாட்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன்? நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய். அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் உன்னால? அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு, உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான். நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை சீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு கதை. ஒத்த வார்த்தை, எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணுமன்றதா? அது இல்லை, எனக்கு விரும்புகிறான்டா என்ன, என்னிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன். இன்னொருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன். நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது. என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன். நான் இன்னொருத்த மனைவியை பார்க்கக்கூடாது. என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன். நான் எப்படி இன்னொருத்த மகளை சைட் அடிக்கிறது? இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சாமல் போய் கழிச்சு நிற்பார். அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில். அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம், 12 மணிக்கு இறங்கி வரான். அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு வழக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அழகாக சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும். அந்த மனுஷன் அப்படி, அவர் நல்லோ எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசல் மனைவி கிட்ட வழிபட்டுறோம். ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்ட்ட வந்துடும். வெளியில் பர்தா போட்டுட்டு இல்லை சும்மா அழகாக இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசல். அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா? ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்கறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கிறோம்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம். காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: அண்ணல் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
3: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரும் வருகிறது
3: உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி.com.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: ஒன்றை நான் இந்த இடத்தில் துணுக்கு செய்தியாக பதிவு செய்கிறேன். சோதனைகளினுடைய எந்த நேரமாக இருக்கலாம், சில சோதனைகள் நமது வாழ்க்கையில் வரும். குறிப்பாக அதிகமான தாய்மார்கள் கீழே ஒன்று கூடுகிறீர்கள், காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்துவிட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் எல்லாம் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், இரண்டாம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள், ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனி நபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இபுத்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பான். உம்மு ஸலமா, அபு ஸலமா என்ற இரண்டு தம்பதிகள். எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா, மக்காவை சார்ந்தவர்கள் இந்த இரண்டு நபர்களுமே. இரண்டு நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இந்த இரண்டு நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். இரண்டு நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தார்கள். இரண்டு நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். நீங்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள். நாம் என்ன நினைக்கிறோம், சில சோதனைகள் வரும்பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், சில சோதனைகளின் பொழுது அல்லாஹுவை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபலா தை அஸ்மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யஸ்மிர் ரஹ்மத்தில்லா இல்லல் கௌமுல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹுவின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டால், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு மூமினினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமினாக அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் மரணிக்கக்கூடியவரை அவனினுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உம்மு ஸலமா, அபு ஸலமா, ரெண்டு நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள். ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள். ரெண்டு நபர்களும் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவிற்கு. பிறகு ரெண்டு நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற வகையை அல்லாஹ் இறக்கிவிடுவான். இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும், 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையையும் சுமந்து கொண்டு அபு சலமாவும் உம்மு சலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபு சலமாவையும் உம்மு சலமாவையும் பிடித்துக் கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டு விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபு சலமாவிடத்தில் சொல்வார்கள். அபு சலமா சொல்வார், வேண்டாம் எனக்கு இந்த மனைவி, வேண்டாம் இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபு சலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபு சலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள். என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களா? இமாம் ரஹீக்கு பதிவு செய்ய உங்கள் வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள், இந்த சம்பவம் அதில் வருகிறது. கண்ணீர் விட்டு அழுவார்களாம். என் அன்பு கணவரே, எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம், ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம், ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தோம், ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இரக்கம் வந்து உம்மு சலமா நீ உனது கணவனை நோக்கி செல் என்பதாக சொல்வார்கள். தனது கை குழந்தையோடி 500 கிலோமீட்டர்கள் தனது கணவன் மீது உள்ள பாசத்தால் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி நடந்தே வருவார்கள் அந்த தாய். மதீனாவில் இரண்டு நபர்களும் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படும், மதீனாவினுடைய எல்லா நபர்களும் இந்த தம்பதியை பார்த்து போராமைப்படுவார்களாம். ஒரு தம்பதி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் கிடைத்தால் இப்படி கிடைக்க வேண்டும். உம்மு சலமா சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்குவார், எனக்கு உலகமே அவர் மட்டும்தான், எனக்கு உலகம் அவர் மட்டும்தான், அவருக்கு உலகம் நான் மட்டும்தான், நாங்கள் இருவரும் தான் எங்களுக்கு உறவுகள், எங்களினுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருந்தார்கள், ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே இரண்டு நபர்களும் இரண்டு உலகமாக, நான் அவருக்கு உலகம் அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய கணவர் அபு சலமாவை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். உம்மு சலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள், அவரினுடைய உலகம் இந்த அபு சலமா, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, இன்றைய தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு, மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவில் இருக்குகிறார். ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள். அபு சலமாவிற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். கபூரிலே அபு சலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் உம்மு சலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது முஸ்லிமில், அல்லாஹும்மா அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே, இந்த அபு சலமா என்ற இந்த சோதனையை விட்டு என்னை நீக்குவாயாக. இறந்து விட்டார், ஒரு பெரிய சோதனை, இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா, இந்த அபு சலமாவோடி நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அம்மா அப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிகமான குழந்தை பெற்ற ஒரு தாய், மாதவிடாயெல்லாம் நின்று வயது முதிர்ந்த கிழவியான ஒரு தாய் இந்த உம்மு சலமா. ஆனால் பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய இந்த இத்தாவினுடைய நாளில் 4 மாதம் 10 நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தாய்க்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த அபு சலமாவை விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு. மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம், அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், மதீனாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், வயது முதிர்ந்து விட்டது, விதவையாகி விட்டேன், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார், மக்கள் எல்லாம் போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார், எனக்கு அவர் உலகம், அவருக்கு நான் உலகம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அபு சலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லாஹ் என்று உம்மு சலமாவே நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது. அபூசலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும், அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார். 4 மாதம் 10 நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை பெண் பேச வேண்டுமையானாலும் ஆளை அனுப்பி பெண் பேசுவார்கள். அல்லாவின் தூதர் உம்மு சலமாவினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உம்மு சலமா அல்லாவின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லாவின் தூதர் கேட்கிறார்கள், உம்மு சலமா உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உம்மு சலமா அழுகிறார்கள். ஹதீஸில் வருகிற, யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்தவளாகிவிட்டனே, என்னிடத்தில் நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும்? நானும் வயது முதிர்ந்த கிழவன் தான். அல்லாவின் தூதரே, எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே, உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா? இறுதியாக அல்லாஹுவின் தூதர் என்னை திருமணம் முடித்தார். உம்மு சலமா சொல்கிறார்கள், அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன். அபூசலமா என்று சொல்லக்கூடிய இந்த அபூசலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சோதனைகள் வரும். இந்த சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லையோ என்று யோசிக்க வேண்டிய பல தருணங்கள் வரும். பொறுமையை கையாண்டால் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுலுஃபுலி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ், இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்குவாயாக, இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யார் சோதனையின் பொழுது இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான்.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி தொடர் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்
1: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முஹம்மதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு ஷார்ட் டைமில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தர்பியா நிகழ்வில் அல்ஹம்துலில்லாஹ் திரளாக நம்முடைய சகோதரர்கள் கோவை மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து மாவட்டங்களைச் சார்ந்த உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பெருமளவில் அல்ஹம்துலில்லாஹ் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த தர்பியா வகுப்பு உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டதைப் போல அல்லாஹ்வினுடைய பேரருளை கொண்டு இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய ஜமாத்தினுடைய செயல்வீரர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டுமே தலைப்பாக போட்டு அகீதா, மன்ஹஜ், களப்பணியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், வழிகட்ட பிரிவினர்களை பற்றிய அடையாளங்கள் ஆகிய ஒரு முக்கியமான தலைப்புகளில் அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை இன்றைக்கு நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போது மதிய அமர்வில் ஃபிக்ஹுல் ஜிஹாதி வல் கிலாஃபா அலா தௌஇல் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் ஜிஹாதும் கிலாஃபத்தும் என்கிற தலைப்பில் இந்த வகுப்பு நடைபெறுகிறது. பொதுவாக மதிய நேரத்தில் சாதாரண உணவை சாப்பிட்டு விட்டு வந்தாலே பாடத்தை கேட்பதும் பாடத்தை படிப்பதும் குறிப்பாக பாடம் நடத்துவதும் சிரமமான விஷயம். அதில் இன்றைக்கு நாம் பிரியாணி விருந்தை சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறோம். அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு விட்டு தான் இந்த வகுப்பை நாம் துவங்குகிறோம். அதனால் அருமை சகோதரர்கள், இந்த வகுப்பிலே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் கவனமாக செவிமடுத்து குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோள் வைத்தவனாக என்னுடைய வகுப்பிற்குள் நான் நுழைகிறேன். முதலில் குர்ஆன் சுன்னா வழியில் ஜிஹாதையும் கிலாஃபத்தையும் அறிய வேண்டியதன் அவசியம் என்ன? காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூன்று விதமான வகையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தீனை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் துனியாவின் மோகத்திலே ஈடுபட்டு கொண்டும் மார்க்கம் என்கிற பெயரில் ஷிர்கான பிதாத்தான காரியங்களை அரங்கேற்றி ஒரு வழிகட்ட அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கிறது என்றால், உலகாதாரியங்கள், உலக மோகங்கள் போன்றவற்றிலிருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி வாழ்ந்து சமுதாய பணிகளை செய்கிறோம், சமூக பணிகளை செய்கிறோம், சீர்திருத்த பணிகளை செய்கிறோம் என்று அடிப்படையை வைத்துக் கொண்டு உலகளாவிய அளவில் இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டப் போகிறோம் என்பதையும் ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஜிஹாதையும் இமாமத் என்கிற கிலாபத்தையும் முன்னிலைப்படுத்தி அந்த வகையில் இஹ்வானிகள் என்று உலகளாவிய அளவில் அறியப்படக்கூடியவைகளை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் தான் உலகாதாயத்திலிருந்து விலகி ஹலால் ஹராமை பேணி இபாதத்துகள் போன்ற அனைத்து விஷயங்களிலும் சுன்னாக்களை நிலைநாட்டி தௌஹீது தான் உயர்வானது, தௌஹீது தான் நபிமார்களுடைய பணி என்பதை அடிப்படையாக வைத்து சலஃப் என்கிற கொள்கையை சார்ந்து தங்களை சலஃபிகள் என்று அறியப்படுத்திக் கொண்டு நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஜமியத் தஹ்லீல் குர்ஆன் ஹதீஸ் என்கிற அமைப்பை எப்படி எந்த கொள்கையின்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையில் இந்த ஜிஹாத் கிலாஃபத் போன்ற விஷயங்களை எல்லாம் முறைப்படி புரிந்து தௌஹீதிற்கும் தாவத்திற்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் தான் முதற்கட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்கொண்டு விட்டிருக்கிற கூட்டம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? தௌஹீதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த நான் சொன்ன இந்த இரண்டாவது கருத்திலே உள்ள பெரும்பான்மையான மக்கள் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் சமூக அக்கறையிலிருந்தும் சமூக பணிகளிலிருந்தும் அப்பாற்பட்டவர்களைப் போலவும் சர்வதேச தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் உடன்பாடு இல்லாதவர்களைப் போலவும் ஒரு தவறான காட்சிகளை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவில் வசீகரிக்கப்பட்டு யார் எதை பேசினாலும் குறிப்பாக ஹிலாஃபத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ ஜிஹாத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய, கொந்தளிக்கக்கூடிய அல்லது உணர்ச்சி வசப்பட்டு சிந்தனை ரீதியாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் தான் நம்முடைய மாநில தலைமை நிர்வாகம் இது விஷயத்திலே பரிசீலித்து இன்றைக்கோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் நம்முடைய ஷேக் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப உரையில் சொன்னதைப் போல. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் காலம் தாழ்ந்தாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இந்த வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, முதலில் ஜிஹாதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ஹிலாஃபத்திற்கு போவோம். ஜிஹாதனுடைய சிறப்பை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜிஹாத் என்பதும் ஹிலாஃபத் என்பதும் தவறான வார்த்தைகள் அல்ல, அது உச்சரிக்க கூடாத வார்த்தைகளும் அல்ல, அதை நாம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளும் அல்ல. ஆனால் ஜிஹாத் என்பதும் ஹிலாஃபத் என்பதும் தவறான வழிகளிலேயே மக்களிடத்தில் போதிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் ஜிஹாத் என்கிற வார்த்தையை இன்றைக்கு உச்சரிப்பதற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஆனால் ஜிஹாத் என்கிற வார்த்தை சிறப்புக்குரிய வார்த்தை,
7: அந்த ஜிஹாதிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கிறார். திருக்குறானில் பாருங்கள், சூரத்துல் நிசாவில் 95வது வசனம், லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன் غير اولي الضرر والمجاهدون في سبيل الله باموالهم وانفسهم. அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளிகளும் தங்களுடைய செல்வங்களை கொண்டும் தங்களுடைய உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடிய அந்த முஜாஹிதுகளும், இப்படி போராடாமல் இருக்கக்கூடிய மூமின்களும் சமமானவர்கள் அல்ல. لا يستوي القائدون من المؤمنين غير اولي الضرر. பாதிப்பு இல்லாமல் பலகீனம் இல்லாமல் போர் செய்வதற்குண்டான அத்தனை தகுதியும் உடலில் வைத்துக் கொண்டு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு போருக்கு வரமாட்டேன் என்று யாரெல்லாம் மூமின்களில் உட்கார்ந்து விடுகிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டும் உயிர்களை கொண்டும் போரிடுகிறார்களே அவர்களும் சமம் அல்ல. ஃபத்தலல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அலல் காயிதீன தரஜதன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் எவர்கள் தங்களுடைய உயிர்களை கொண்டும் உடைமைகளை கொண்டும் போரிடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை போருக்கு செல்லாமல் அமர்ந்திருக்கிறார்களே அவர்களை விட மேம்படுத்தி வைத்திருக்கிறான். மூமின்கள் எல்லோருமே சிறப்புக்குரியவர்கள் தான். ஆனால் அந்த மூமின்களில் அல்லாஹ் எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறான்? சாதாரணமான முறையில் இபாதத்தை செய்பவனும் அந்த இபாதத்தை நன்றாக ரசித்து ருசித்து செய்பவனும் ஒன்றா? இல்லை. சாதாரண முறையில் மார்க்கப்பணிகளில் ஈடுபடுபவனும் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு மார்க்கப்படியில் ஈடுபடுகிறானே அவனும் ஒன்றா? இல்லை. அதே போன்றுதான் எல்லோருமே இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயாராகக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை ஏனைய மக்களை காட்டிலும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். குள்ளன் வாதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லோருக்குமே அல்லாஹ் நன்மைகளை வாக்களித்திருக்கிறான். ஆனால் முஜாஹிதீன் அல் காயிதீன், போருக்கு செல்லாமல் அமர்ந்திருப்பவர்களை காட்டிலும் முஜாஹிதுகளை அல்லாஹ்வின் பாதையில் போரிடுபவர்களை எல்லாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குறானுடைய 4வது அத்தியாயம் 95வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதே போன்று ஜிஹாதையும் ஜிஹாதிலே ஈடுபடுகிற முஜாஹிதுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து சூரத்து தௌபாவில் 19 மற்றும் 20வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே சூரத்து தௌபாவின் 111வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்து சஃப் என்கிற அத்தியாயத்தின் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்து ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 169 மற்றும் 170 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். நிறைய வசனங்கள் இருக்கின்றன. இதை நீங்கள் வீட்டிற்கு போய் இன்ஷா அல்லாஹ் குரானை திறந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வசனத்தை மட்டும் உதாரணத்திற்கு சொல்லிவிட்டு ஏனைய வசனங்களின் எண்கள் உங்களுக்கு இங்கே தரப்படுகிறது. அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் அல்லாஹுக்கு விருப்பமானது எது? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்வது. சும்மா மாதா, பிறகு எது என்று கேட்கப்பட்ட போது, அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது. திரும்ப எது என்று கேட்கப்பட்டது, ஹஜ்ஜு மப்ரூர், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரி முஸ்லிம் ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே பாருங்கள், லஉதுவத்துன் ஃபீ ஸபீலில்லாஹி அவ் ரௌஹத்துன் கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டு செல்வது சென்ற காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருவது. அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு செல்வது, புறப்பட்டு அல்லாஹ்வுடைய காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருவது என்பது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளதையும் விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் போது ஜிஹாத் என்பதை விரும்புவது மார்க்கத்தில் உள்ளதுதான். நல்லா புரிஞ்சுக்கிறோம், ஜிஹாதிற்கு எதிரானவர்கள் அல்ல நம்ம, ஜிஹாதை விரும்புவது மார்க்கத்தில் உள்ளதுதான். உதாரணமாக மஸ்ஜித் கட்டப்படுவதை நாம் விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? மஸ்ஜிதுக்கே வராத ஒரு முஸ்லீம் கூட ஒரு இடத்தில் பிரம்மாண்டமாக மஸ்ஜித் கட்டப்படுவது விரும்புவானா விரும்ப மாட்டானா? விரும்புவான். ஆனா அந்த மஸ்ஜிது குராபிகள் கிட்ட இருக்கு, இப்போ விரும்புவோமா? நிச்சயம் விரும்ப மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எழுப்பப்பட்ட மஸ்ஜிது குப்பா, அதுதான் முதல் பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனோன்னு செஞ்சது. அந்த குப்பாவின் பள்ளிவாசலை எல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், இந்த மஸ்ஜித் தான் சிறந்தது, எதை விட? மஸ்ஜிதுல் திரார். யார் கட்டின பள்ளி மஸ்ஜிதுல் திரார் என்பது? முனாஃபிகைகள் கட்டிய பள்ளி. பள்ளிவாசல் புனிதமானதுதான், ஆனது யார்கிட்ட இருக்கு? வேதம் புனிதமானதா? ஆனால் அதை சாத்தான் ஓதிச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதே போன்றுதான் ஒரு இடங்களில் இஸ்லாமிய ஜித்தியாமாவில் அப்போ மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான். எப்படி அலி ரலி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக புறப்பட்டவர்கள் இனி ஹுக்மு இல்லா அலில்லா, ஆட்சியும் அதிகாரமும் அல்லாவை தவிர யாரும் அல்லாவை தவிர யாருக்கும் சொந்தம் இல்லை என்று சொன்னார்கள். இந்த வாசகத்தை அங்கே விமர்சிக்கும் போது அலி ரலி அழகாக சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் உரீத பிஹா பாத்தில், கலிமத்து ஹக்கின் உரீத பிஹா பாத்தில், அல்லாவை தவிர அதிகாரம் யாருக்கும் சொந்தம் இல்லை என்பது நல்ல வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு ஒரு அசத்தியம் நாடப்படுகிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு சர்வதேச அரங்கில் இஸ்லாமியர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அல்லது ஒரு சுய விளம்பரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவோ

0: என்பதை புரிந்த மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்கிறார். எப்படி பாருங்கள், சூரத்து தௌபாவின் 92, அதே சூரத்து தௌபாவின் 24, அதே சூரத்து தௌபாவின் 81. இந்த மூன்று வசனங்களும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், யாரெல்லாம் உள்ளபடியே உளப்பூர்வமாக ஜிஹாத் என்பதை வெறுக்கிறார்களோ, ஏடா இது சும்மா அல்லாஹ்வுடைய பாதையில புரட்டு போகணுமா, தியாகம் பண்ணணுமா, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப வல்கராக இருக்கிறது என்று ஒருவன் உள்ளத்தில் நினைத்தால் அது பாவம். அந்த ஜிஹாதை விரும்புவது என்பது ஈமானில் உள்ளது, அதை வெறுப்பது என்பது நயவஞ்சகர்கள் தான் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெறுத்தார்கள், அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனால் இப்ப இந்த ஜிஹாத் என்றால் என்ன, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஜிஹாத் என்கிற வார்த்தைக்கு நமக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். என்ன கொடுத்தார்கள், அல் ஜிஹாது ஷரஅன் பதலுல் ஜுஹுதி ஃபி கிதாலில் குஃபார், இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில், இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில் அர்ப்பணிப்புகளை செலவிடுவதுதான் ஜிஹாத். ஜிஹாதுன்னு சொல்றோமே, போராட்டம் என்று ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம், போராட்டம் என்று போர் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கு சரியான அர்த்தம் என்ன, ஷரியத்திலே குஃபார்களுக்கு எதிராக, இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் தன் தரப்பில் இருந்து ஏதேனும் ஒன்றை அர்ப்பணிப்பதற்கு பேர் ஜிஹாத். அந்த ஜிஹாத் என்பது தன்னுடைய
1: நஃப்ஸைகள். தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி .com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷே அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர்.
2: சூரத்துல் வாக்கியா மக்காவில் இறக்கப்பட்ட சூராவாகும். 97 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சூரா, இதனுடைய சில வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டாலும், இதனுடைய பெரும்பான்மையான வசனங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இறக்கப்பட்ட வசனங்கள் என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒன்று கூடிய மக்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். சூரத்துல் வாக்கியாவை பற்றி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இதனுடைய சிறப்புக்காக கூறப்படவில்லை. நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை யார் ஓதுவாரோ அவருக்கு அந்த சூரா வறுமையிலிருந்து பாதுகாக்கும் என்று இருக்கக்கூடிய நபிமொழி பலகீனமானது. ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் சூரத்துல் வாக்கியாவுடைய சிறப்பை சொல்வதற்கு எம்மிடத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபித்தோழர்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய தலைமுடியில் அதிகமான நரைகள் காணப்படுகிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூதுன் வல் வாக்கிஅது என்று சில சூராக்களை சொன்னார்கள். என்னுடைய தலைமுடியின் நிறத்தை இந்த நரையாக்கி விட்டது இந்த சூராக்கள் எல்லாம். இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவுகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய எச்சரிக்கைகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவூட்டல்கள் எல்லாம் என்னை பயத்திற்குள் உள்ளாக்கி, என்னை கவலைக்குள் உள்ளாக்கி, என்னுடைய தலைமுடிகளை அனைத்தையும் நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் வாக்கியாவை சேர்த்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் வாக்கியா மறுமையை பற்றி கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கியா மறுமையின் நினைவூட்டல்களை எடுத்து கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கியா அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே நிலைப்படுத்தக்கூடிய சூரா. என்ன வசனங்கள் இவைகளெல்லாம் ஓத ஓத அதனுடைய வசனங்களுடைய ஆழங்களை புரிய புரிய அல்லாவின் பக்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம், மறுமையின் நினைவின் பக்கம் ஒரு அடியானை இந்த சூரா நெருக்கமாக்கிக் கொண்டே இருக்கும்.

0: அல்லாஹ் அந்த அந்த அந்த அடிப்படையில் இந்த சூராவின் மூலமாக எம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. இந்த வசனங்களை எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இனிமையாக ஆக்கி அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் எம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த சூராவை அல்லாஹ் பயன்படுத்துவானாக. நேரடியாக வசனத்திற்குள் நுழைவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வக்அத்தில் வாக்கியா, முதல் வசனம். இதா வக்அத், நிகழ்ந்தால், ஒன்றை ஏற்படுத்தினால், அது ஏற்படும் போது, அது நிகழும் போது, எது ஏற்படும் போது, எது நிகழும் போது, அல் வாக்கியா, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்று அல்லாஹ் கூறக்கூடியது எது? யௌமுல் கியாமா, மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது. இதா வக்அத்தில் வாக்கியா, லைஸ லி வக்அத்திஹா காதிபா, அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தினால், அந்த நேரத்தை இறைவன் ஏற்படுத்தினால், காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, அதை பொய் என்று யாரும் கூற முடியாது. யாரெல்லாம் உலகத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே நிலையிலேயே மரணித்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் பொய்ப்படுத்தி இருந்தாலும், அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தும் போது எவரும் மறுக்க முடியாது, எவரும் அந்த நாளை பொய்ப்பிக்க முடியாது, எவரும் அதை நிராகரித்து மறுத்து அதை விட்டு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கிவிட முடியாது. இறைவன் ஏற்படக்கூடிய அந்த நாள் ஆதியா வந்தே தீரும். இதா வக்அத்தில் வாக்கியா, லைஸ லி வக்அத்திஹா காதிபா. இன்னும் பல சூராக்களில் அல்லாஹ் இதை பற்றி எமக்கு சொல்கிறான். அதா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டது, ஃபலா தஸ்தஅஜிலு என்று. இன்னும் எத்தனையோ சூராக்களில் அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறான். அதுபோலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான், இதா வக்அத்தில் வாக்கியா, லைஸ லி வக்அத்திஹா காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, யாரும் அதை பொய் என்று கருத முடியாது. அப்படி அந்த நாள் ஏற்பட்டால், ஹாஃபிதுர் ராஃபியா, உயர்த்தப்படும், தாழ்த்தப்படும். சிலவற்றை அல்லாஹ் உயர்த்துவான், சிலவற்றை அல்லாஹ் தாழ்த்துவான். அல்லாஹ் எதை உயர்த்துவான், எதை தாழ்த்துவான், அல்லது யாரை உயர்த்துவான், யாரை அல்லாஹ் தாழ்த்துவான்? இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஏழ்மையில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை ராஃபியா, அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக, மதிப்பில்லாதவர்களாக, அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்களாக, செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும், அந்த ஈமான் ஒன்று அவர்களை நாளை மறுமையில் உயர்த்தும். ராஃபியா, ஹாஃபிதா, யாரை தாழ்த்தும்? யார் ஈமான் இல்லாமல் செல்வத்தோடும், வசதிகளோடும், கண்ணியத்தோடும், உலக மரியாதைகளோடும் வாழ்ந்தார்களோ, அவர்களிடத்தில் அந்த ஈமான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால், அல்லாஹ்வை அஞ்சாமல், அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றாமல் உலகத்திலே மூழ்கி இருந்த அந்த அடியார்களை, அந்த மனிதர்களை ஹாஃபிதா, இந்த உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தால் மறுமையில் அவர்களை தாழ்த்துவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், இன்ன நாள் அது, ஹாஃபிதத்துர் ராஃபிஅ, அந்த நாளில் உயர்த்த உயர்த்த உயர்த்துவான் அல்லாஹ் சிலரை, சிலரை தாழ்த்துவான். இந்த உலகத்தில் நாம் எதை கண்ணியம் என்று நினைக்கிறோம், யாரை கண்ணியம் என்று நினைக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு அடியார் நடந்து செல்கிறார். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோலகு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை, இவர் மக்களில் கண்ணியமானவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களில் கண்ணியமான நபர் என்று இவரை ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய ரசூல் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில நேரத்தில் இன்னொரு அடியார் நடந்து சென்றார். அவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இவர் முஸ்லிம்களின் ஏழை, முஸ்லிம்களில் ஏழை, இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் மக்களிடத்தில் கண்ணியமில்லாதவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு கருத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதர், அந்த மனிதர் பூமி முழுக்க இருந்தாலும் இவர்தான் அல்லாஹ்விடத்திலே மேலானவர் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அங்கே செல்வம் பார்க்கப்படாது, அங்கே உயர்வுகள் உலகத்தில் நீங்கள் மக்கள் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியமும் பார்க்கப்படாது. அங்கே பார்க்கப்படுவது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ், அல்லாஹுவின் நம்பிக்கையும் தூதரின் நம்பிக்கையும் மார்க்கத்தின் தெளிவும் பற்றும் பின்பற்றுதலும் தான். ஹாஃபிதா, அல்லாஹ் படிப்பட்டவர்களை தாழ்த்துவான், ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால் ராஃபியா இந்த உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை என்றாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை உயர்த்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ் அவனின் எதிரிகளை நாளை மறுமையில் தாழ்த்துவான், அவனின் நேசர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். ஹாஃபிதத்துர் ராஃபியா. நான்காவது வசனம் சொல்கிறது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. ரஜ்ஜா பலமாக ஒன்றை பிடித்து ஆட்டுதல். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, அல்லாஹ் இந்த பூமியை நாளை மறுமை ஏற்படும் போது பலமாக பிடித்து உலுக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் உலுக்குவான்? நில் நடுக்கங்களை கொண்டு. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, மறுமை ஏற்படும் போது அந்த வாக்கியா ஏற்படும் போது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்ஸானு மாலஹா யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்தீக் இந்த வசனம் ஓதும் போது அழுதார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற வசனம் ஓதும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கரே என்று சொல் என்று கூறிவிட்டு ஒரு நபிமொழியை சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, நிலநடுக்கங்கள் ஏற்படும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யா அய்யுஹன்னாஸ் உத்தகூ ரப்பக்கும் இன் ஜல்ஜலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அந்த காட்சி அல்லாஹ் சொல்கிறான், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தன் தாய் விட்டு விடுவாள். வத்தது குல்லு தாதி ஹம்லின் ஹப்லஹா, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் அப்படியே வெளியாக்கி விடுவாள் பயத்தில் அச்சத்தில். வத்தரன்னாஸ சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா ஹும்பி சுகாரா, அது குடிபோதை அல்ல. வலாகின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை பிடித்து அல்லாஹ் குலுக்குவான் ஆட்டுவான். இன்னாகும் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பூமி நடுக்கங்களை கொண்டு ஆட்டப்படும் போது பூமியை உறுதியாக தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றிவிடுவான், தூசிகளாக மாற்றப்படும் மலைகள். அது அப்படியே வெட்டப்பட்ட சிறு கற்களை போல் மலைகள் அப்படியே சின்ன பின்னமாகிவிடும். பஸ்ஸா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பொடி பொடியாக மலைகள் ஆக்கப்படும் போது. ஃபகானத் ஹபாஅம் ஹபாஅன் மும்பஸ்ஸா, அல்லாஹ் சொல்கிறான், ஹபா புழுதிகளைப் போல், மும்பஸ்ஸா பரப்பப்பட்ட புழுதிகளைப் போல் மலைகள் ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் உலகத்திலே எந்த ஒரு குன்றுகளோ மலைகளோ இல்லாமல் பூமி அனைத்தும் சமதளமாக மாற்றப்பட்டு விடும். இதா வக்அத்தில் வாக்கிஅ, அந்த மறுமை ஏற்பட்டால் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்ன பின்னமாக மாற்றி விடுவான். சூரியன் பறிக்கப்படும், நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழும், கடல்கள் நெருப்பாக மாறும். இன்னும் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மறுமையின் காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. ஆனால் படிப்பினை பெற்றோர் எத்துணை பேர், அதை கண்டு தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தியவர்கள் நம்ம எத்துணை பேர், அதை கண்டு அல்லாஹ்வின் நினைவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தவர்கள் நம்ம எத்துணை பேர், அதை கொண்டு அந்த மறுமையின் சிந்தனைகளை கொண்டு தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கியவர்கள் நம்ம எத்துணை பேர். இதா வக்அத்தில் வாக்கிஅ லைஸ லி வக்அத்திஹா காதிபா ஹாஃபிதத்துர் ராஃபிஅ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் மலைகள் ஆக்கப்படும் ஹபா மும்பஸ்ஸா பரப்பப்படும் தூசிகளைப் போல். அல்லாஹ் சொல்கிறான் ஏழாவது வசனம், மிக முக்கியமான வசனம், இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி மறுமை நிகழ்ந்து விட்டால் வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, மனிதர்களை அல்லாஹ் மூன்று கூட்டங்களாக அல்லாஹ் பிரிப்பான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் செல்வந்தவர்கள், ஏழைகள், படித்தவர்கள், கண்ணியமானவர்கள், அரசியல்வாதிகள், ஆட்சி உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் என்று பல கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் மறுமையில் மனிதன் மூன்றே மூன்று கூட்டமாகத்தான் பிரிக்கப்படுவான். சூரத்துல் வாக்கியாவுடைய முழு சூறாவிலும் அல்லாஹ் இந்த சூரா இந்த மூன்று கூட்டத்தார்களை பற்றி தான் பெரும் பெருமதியாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். நீங்கள் மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்படுவீர்கள். அதில் முதல் கூட்டம் வலதுபுற கூட்டம். அந்த வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உங்களுக்கு கூற, அவர்களின் செய்தி என்னவென்று கூற, அவர்களின் கண்ணியம் என்னவென்று கூற, அவர்களின் அதிக அவர்களுடைய மரியாதை அந்த இடத்தில் என்னவென்று கூற. மாஸ்ஹாபுல் மைமனா, பெருமையோடு ஆச்சரியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான் மாஸ்ஹாபுல் மைமனா. அவர்களை பற்றி நாம் எதை எடுத்து கூற, ஃபஸ்ஹாபுல் மைமனா, மாஸ்ஹாபுல் மைமனா. முதல் கூட்டம் அவர்கள். இரண்டாவது கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம் மாஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுறத்தில் தங்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு எதை எடுத்து கூற, மாஸ்ஹாபுல் மஷ்அமா. அவர்களுடைய தண்டனைகளை பற்றி, அவர்களுடைய இழிவை பற்றி, அவர்களுடைய வேதனைகளை பற்றி நான் எதை எடுத்து கூற. வலதுபுற கூட்டம், இடதுபுற கூட்டம். அடுத்த வசனம் சொல்கிறது, அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கட்டும், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் தான் அவர்கள். மூன்று கூட்டங்களாக மனிதன் பிரிக்கப்படுவான். முதல் கூட்டம் வலப்புறம், ஆதமுடைய வலப்புறம் ஒதுக்கப்படும் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது கூட்டம் இடப்புறம் ஒதுக்கப்படும். வலப்புறம் ஒதுக்கப்படக்கூடிய கூட்டத்திற்கு அவனுடைய வலதுகரத்திலே அவனுடைய ஏடு கொடுக்கப்படும். இந்த பூமியில் அவன் செய்த சிறிய பெரிய கடுகளவு பெரிய அளவு நேரம் குறிப்பிடப்பட்டு, காலம் குறிப்பிடப்பட்டு, வருடம் குறிப்பிடப்பட்டு, ஒவ்வொரு எழுத்தும் மாறாமல் அவனுடைய வாழ்வு முழுக்க புத்தகமாக மாற்றப்பட்டு அவனுடைய கரத்தில் வலது கரத்தில் கொடுக்கப்படும். அவன் மக்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவான், என்னுடைய புத்தகத்தை எல்லோரும் படித்து பாருங்கள். இந்த விசாரணை நாளை நான் பயந்து வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். இவன் வெற்றியடையக்கூடிய மனிதன். பின்னால் சொல்கிறேன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்தஸ்துகள், கண்ணியங்கள், பதவிகள். இன்னொரு கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம். யாருடைய புத்தகம், வஅம்மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிஸாபியா. இந்த புத்தகம் என்னிடத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த விசாரணை நாளை பற்றிய பயம் இல்லாமல், இதை அடைவேன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதுபுற கூட்டத்திற்கு வலதுபுறத்திலே ஏடும், இடதுபுற கூட்டத்திற்கு இடதுபுறத்திலே ஏடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். மூன்றாவது கூட்டம் ஒன்று ஒதுக்கப்படும், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள். யார் இவர்கள்? பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள். இதை அறிஞர்கள் அவர்களுடைய மனு இச்சையில் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்கிறது, சூரத்து தௌபாவுடைய நூறாவது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்களில் முதலாம் அவர்களில் முஹாஜிர்களிடம் இருந்தும் அன்சாரிகளிடம் இருந்தும் என்று குர்ஆன் இவர்களைத்தான் முந்தியவர்கள் என்று சொல்கிறது. அதனால் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டத்தை விட முந்தியவர்கள் சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை நன்மையில் பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை வணக்க வழிபாட்டில் பின்தொடர்ந்தவர்கள். எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தங்களுடைய வாழ்வில் முந்திய நிலையில் ஆக்கிய எல்லோரும் அவர்களை பின்தொடர்ந்திருந்தால், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை அஞ்சுவதில், அல்லாஹுவை நினைவு கூறுவதில், அல்லாஹுடைய இல்லங்களோடு தொடர்பு வைப்பதில், தொழுகையில், நோன்பில், ஹஜ்ஜில், ஜக்காத்தில் இவர்களை முந்தவே முடியாது. அந்த முந்தியவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு சதக்காவை எடுத்து வர சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து கொட்டினார்கள். அபூபக்கரும் வந்தார், உமரும் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே எதை வீட்டில் விட்டு வந்தாய்? உமர் சொன்னார்கள், பாதி எடுத்து வந்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே, பாதியை விட்டு வந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், ரழியல்லாஹு அன்ஹு, என் தோழரே எதை விட்டு வந்தாய்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய பாதைக்காக. உமர் சொன்னார்கள், அபூபக்கரே உம்மை எவரும் முந்த முடியாது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ் அவர்களைத்தான் பெருமிதப்பட்டு சொல்கிறான். வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் என்று மூன்று கூட்டங்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி இருப்பான் மனிதர்களை. இடதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம், முந்திய கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவது அல்லாஹ் கூறிய அந்த முந்தியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள்தான், இந்த முந்தியவர்கள்தான், இந்த சாபிகூன் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலகத்திற்கு அல்ல, துன்யாவிற்கு அல்ல, உலக காரியங்களுக்கு அல்ல, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலா இக்கல் முக்கர்ரபூன், அல்லாஹ் ஒருவடையை நெருக்கமாக்கி இந்த பூமியிலே வாழ்ந்த காரணத்தால் மறுமையிலும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். உலா இக்கல் முக்கர்ரபூன், அல்லாஹ் சொல்கிறான் பெருமிதத்தோடு, இந்த முக்கர் இந்த சாபிகூனுக்கு நான் கொடுக்க இருப்பது என்ன தெரியுமா? ஃபி ஜன்னாத்தின் நஈம், அருக்குடையுடைய சொர்க்கங்கள் அனைத்தும். எந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்திராதோ, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் உதித்திராத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். ஃபி ஜன்னாத்தின் நஈம், இவர்கள் யார்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆஹிரின், முதலாவது வந்தவர்களில் பெரும்பான்மையும் வகலீலும் மினல் ஆஹிரின், அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு, இறுதியாக வருபவர்களில் வந்தவர்களில் குறைவானவர்களும் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள். இந்த முந்திய ஒஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் பெரும்பான்மை முதலாவது வந்தவர்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மூன்று கண்ணியமிக்க சமூகம்தான் பெரும்பான்மையாக இந்த சாபிகூனில் இருப்பார்கள். இதில் குறைய பேர்தான் அல் ஆஹிரீன், இந்த சமூகத்தில் இருந்துதான் ஆஹிரீன், கடைசியாக வரக்கூடிய மறுமைக்கு முன்னால் உதயமாகக்கூடிய மக்கள். என்ன அர்த்தம்? சஹாபாக்களில் பெரும்பான்மையோர், அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டதில் பெரும்பான்மையோர், அவர்களை பின்தொடர்ந்தவர்களில் பெரும்பான்மையோர் அந்த சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அந்த உலாயிக்கல் முக்கர்ரபூன் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூனில் இருப்பார்கள். குறைவானவர்கள் தான் கடைசியாக மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய சமூகங்களில் இருப்பார்கள். ஏன்? அவர்கள் முந்த மாட்டார்கள், பாவங்களில் நிலைத்திருப்பார்கள், உலக காரியங்களை முன்னுரிமை கொடுத்து வாழ்வார்கள், அல்லாஹுவை மறப்பார்கள், குர்ஆனை மறப்பார்கள், தீனை மறப்பார்கள், உலக காரியங்களில் மூழ்கி தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் முற்படுத்துவதை விட்டு உலகத்தை முற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒருபோதும் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூனில் சேரமாட்டார்கள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆஹிரீன். எச்சரிக்கை அது, கடைசி காலத்தில் வரக்கூடிய சமூகமே, நீங்கள் அதில் குறைவாகத்தான் இருப்பீர்கள், முந்திவிடுங்கள் இப்போது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக தூதருடைய காலத்திலேயே சொல்லுகிறான், நபியே பின்னால் வரக்கூடிய மக்கள் ஈமானில் குறைவார்கள், அதனால் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் உம்மை நெருக்கத்தோடு இந்த ஈமானை அரவணைத்து வாழ்வார்கள், இதில் பெரும்பான்மையோர் அந்த முந்தியவர்களில் இருப்பார்கள், குறைவானவர்கள் தான் பின்னால் வரக்கூடிய மக்களில் இருப்பார்கள். ஈமான் நாளடைவில் ஆண்டுகள் போக போக இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாகுவார்கள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ ஹதீஸ்களில் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்தில் தீனை பின்பற்றுவது நரக நெருப்பை கையில் வைத்திருப்பது போலாகும் என்று. சுல்லத்தும் மினல் அவ்வலீன வகலீலும் மினல் ஆஹிரீன் அலா சுருரின் மௌதூன, தங்க நிலைகளை கொண்டு தங்கங்களை கொண்டு இறுக்கமாக பிணையப்பட்ட கட்டில்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? முந்தியவர்களுக்கு. அவர்களுடைய கட்டில்களே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மௌதூனா, தங்கத்தால் பிணையப்பட்டிருக்கும். முத்தகீன அலைஹா, அதில் அப்படியே சாய்ந்தவர்களாக. முத்தகாபிலீன், தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய மனைவிமார்களை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை சாய்ந்தவர்களாக முன்னோக்கி இருப்பார்கள். மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் எந்த நிலையில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் கண்ணியத்தோடு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே உலா வந்து கொண்டிருப்பார்கள். அந்த கட்டீர்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமா, 17வது வசனம் சொல்கிறது, யதூஃபு அலைஹிம் பில்தானும் முஹல்லதூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதூஃபு அலைஹிம், அவர்களை சுற்றி சுற்றி வர வைப்பான். பில்தான், சிறுவர்கள். முஹல்லதூன், நிரந்தரமாக வயது வராத, தங்களுடைய உருவம் மாறாத நிரந்தரமான அந்த சிறுவர்கள் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்திலே கட்டிலே சாய்ந்திருக்கக்கூடிய அந்த முந்தியவர்களுக்கு அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக? பி அக்வாபி வாபாரிக், பாத்திரங்களை கொண்டும் குவளைகளை கொண்டும். வகஸிம் மிம் மஈன், ஓடக்கூடிய ஆறுகளிலிருந்து மதுவை எடுத்தும் நாளை மறுமையில் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கொண்டிருப்பார்கள். மதுவை அல்லாஹ் இந்த பூமியிலே ஹராமாக்குகிறான், ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மதுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலால் ஆக்குகிறான். யார் ஒருவன் மதுவை இந்த பூமியில் அருந்தி, நல்ல ஹதீஸ், யார் ஒருவன் பூமியிலே மதுவை அருந்தி பாவ மன்னிப்பை கேட்காமல் மரணித்து நாளை மறுமையில் வருகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை தடை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் இன்று மதுவில், எத்துணை முஸ்லிம்கள் இன்று போதையில், முஸ்லிம் குடும்பங்களில் இன்று குடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இரவு நேரங்களில் மதுவை குடித்து தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களாக எத்தனையோ சமூகத்தில் பலர் இணைத்து விட்டார்கள் தங்களை. குஃபார்களைப் போல், அல்லாஹ்வை மறுப்பவர்களைப் போல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் இந்த முந்தியவர்களுக்கு, உலகத்தில் அதை தங்களுக்கு தடுத்து கொண்டவர்களுக்கு, கோலைகளிலும் பாத்திரங்களிலும் ஓடக்கூடிய மதுவை அல்லாஹ் அந்த சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அந்த மதுவை குடித்தால் தலைவலியோ தன் நிலையை மறக்கக்கூடிய மதுவாகவோ அது இருக்காது. உலகத்தில் நீங்கள் குடித்தால் தலைவலி வரலாம், வாந்தி வரலாம். உலகத்தில் நீங்கள் குடித்தால் உங்களுடைய தன்னிலையை மறந்து நீங்கள் ரோடுகளிலும் கழிவுகளிலும் படுத்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு அந்த மது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு வராது, அது இன்பத்தை மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமா, வஃபாகிஹதி மிம்மா யத்கையரூன், நீங்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருக்கும், அந்த சொர்க்கவாதி அதை பார்ப்பான், அவனுக்கு முன்னால் அந்த சிறுவர்கள் எடுத்து வந்து வைத்திருப்பார்கள். அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பழங்கள் அவனுக்கு முன்னால் கிடைக்கும். அவன் விரும்பக்கூடிய பறவைகளின் மாமிசங்கள், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே அவன் பார்ப்பான், அந்த சிறுவர்கள் அதை அப்படியே அவனுக்கு முன்னால் உணவாக எடுத்து வந்து வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாலா ஐனுன் ரஅத், இதை கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் அதன் கற்பனையை கூட பண்ணியிருக்க முடியாது. இது அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்காக எடுத்து காட்டுகிறான். அவன் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய பறவையின் மாமிசங்கள் அவனுக்கு உண்டு. இன்னும் மிக முக்கியமானது, அது மனைவிமார்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பான், அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுப்பான். சொர்க்கத்தின் அழகிகள் அவர்கள், வஹூர், சிவந்தவள்கள், சிவந்தவள், செம்மையானவள். வஹூர் ஈன், அகண்ட விழிகளை கொண்டவர்கள். அவர்களுடைய விழிகள் வெள்ளை நிறமோடு அந்த கருப்பு வடிவம் அப்படியே கருகருவென்று அகண்ட விழிகளோடு சிவந்த நிறத்தில் கண்ணாடிகளைப் போல் அல்லாஹ் அந்த பெண்களை வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அல் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிறம், அவர்களுடைய பொலிவு, அவர்களுடைய குணம் அவர்களை இந்த உலகத்தில் எந்த கண்களும் பார்த்திருக்காது. அல்லாஹ் படைத்த போதே அவர்களை கூடாரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களுக்கு உரிமையான இந்த பூமியில் வாழ்ந்த அந்த முந்தியவர்கள் நாளை மறுமையில் வரும்போதுதான் அல்லாஹ் படைத்ததற்கு பிறகே ஒருவர் பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ், முத்துக்களை போல் பாதுகாத்து நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த முந்தியவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல் மக்னூன், எந்த கரமும் தீண்டிருக்காது, எந்த பார்வையும் பார்த்திருக்காது. ஜஸா அம் பிமா கானு யஅமலூன், இந்த முந்தியவர்கள் செய்த கூலிகளுக்காக, செய்த நல்லறங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகிற கூலிகள் அது. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் லகுவன் வலா தஃஸீமா, வீணான பேச்சுக்களையோ அல்லது பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய புறம் பொய் கோல் போன்ற இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க காரியமாகிய அந்த செயல்களையோ பேச்சுக்களையோ ஒருபோதும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். எதை கேட்பார்கள்? இல்லா கீலன் சலாமன் சலாமா, எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம், நிம்மதி நிம்மதி, அமைதி அமைதி என்ற கண்ணியமிக்க வார்த்தைகளைத்தான் சொர்க்கம் முழுக்க கேட்பார்கள். எந்த வார்த்தையும் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த முடியாது. அவனுக்கு கவலை உறக்கூடிய எந்த வார்த்தையும் சொர்க்கத்தில் உச்சரிக்கப்படாது. எங்கு பார்த்தாலும் சலாம் சலாம் என்று மட்டும்தான் அவனுக்கு முன்னால் சொல்லப்படும். அவனிடத்தில் பேசப்பட்டால் கண்ணியமோடு பேசுவார்கள், அவனிடத்தில் பகிரப்பட்டால் கண்ணியமோடு ஒரு காரியத்தை பகிர்வார்கள். பணிவிடை செய்வதற்காக சிறுவர்களையும், அவனுடைய வாழ்வின் தேவைக்காக மனைவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருப்பான். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சுப்ஹானல்லாஹ் என்று கூறி அல்லாஹ் சொர்க்கத்தில் முந்தி அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகளை அல்லாஹ் கூறி முடித்து அதற்கு பிறகு அல்லாஹ் முதலாவது கூறிய அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், வலதுபுற கூட்டம் என்றால், அந்த வலதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று நபியை உங்களுக்கு கூற, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகளை எதைவென்று உங்களுக்கு கூற, முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவைகள் எல்லாம், இதோ வலதுபுற கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவையெல்லாம். என்னையா அல்லாஹ் கொடுக்க போகிறாய்? அந்த வலது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு, அந்த முந்தியவர்களின் அடுத்த அந்தஸ்தில் உள்ள அந்த கூட்டத்திற்கு யா அல்லாஹ் எதை கொடுக்க போகிறாய்? அல்லாஹ் சொல்கிறான், வா அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபி சித்ரின் மஹ்தூத், ஃபி சித்ர், இளந்தை மரங்கள் அந்த அவனுடைய தோட்டத்தில், அவனுடைய சொர்க்கத்தில் இருக்கும். மஹ்தூத் லா ஷௌக்குன் ஃபீஹி, முற்கள் இல்லாத இளந்தை மரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வைத்திருப்பான். இளந்தை மரம் இந்த உலகத்திலே முற்களோடு உள்ளது, அதிலிருந்து பலன் பெறுவது கடிது சிரமம். ஆனால் இவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருப்பான் அந்த இளந்தை மரம், அதற்கு முற்களே இருக்காது. வதல்ஹின் மந்தூத், வதல்ஹ் வாழைப்பழங்கள், வாழை மரங்கள், மந்தூத் சோலைகள், சோலைகளாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வாழைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுக்கு வைத்திருக்கிறான். இந்த வாழை மரங்களோ அந்த இளந்தை மரங்களோ அவனுக்கு நிரந்தரமான நீளமான நிழலை அளிக்கும். சொர்க்கத்தில் ஒரு மரத்துடைய அளவு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான ஒரு வாகனத்தில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர், 100 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எத்துணை ஆண்டுகள், எத்துணை தூரம் நடந்திருப்பான், எத்துணை தொலைவுகளுக்கு எத்துணை விமானங்களில் பயணித்திருப்பான். ஆனால் சொர்க்கத்தின் ஒரு மரத்தை 100 ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அதனுடைய நிழல் வதில்லின் மம்தூத், நீளமாக்கப்பட்ட விசாலமாக்கப்பட்ட நிழல் அவனுக்கு கொடுக்கப்படும். தடை இல்லாமல் ஓட ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து நீர் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னும் அதிகமான பழங்கள், அது குறைக்கப்படாது, தடுக்கப்படாது. இந்த காலத்தில் தான் இது கிடைக்கும், இந்த காலத்தில் இந்த பழம் கிடைக்காது என்றெல்லாம் இருக்காது. இதை இவர் தான் சாப்பிட வேண்டும், இவர் சாப்பிட முடியாது என்று இருக்காது. எல்லா காலங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா நிலைகளிலும் அவன் விரும்பிய எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். உயர்த்தப்பட்டிருக்கும் அவனுடைய கட்டில்கள், அவனுடைய படுக்கைகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு அவனுடைய படுக்கைகளை அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். உயர்த்தப்பட்டிருக்கும், கற்பனை செய்ய முடியாது அதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, முந்திய கூட்டத்திற்கு கொடுத்த அருட்கொடைகளை போல் இவனுக்கும் உண்டு. அல்லாஹ் ஒரு புத்தம்புதிய படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்காகவே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இன்ஷா குழந்தை பெற்க முடியாத, வெகைரி விழாத, குழந்தை இல்லாத ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கு மனைவியாக்குவதற்காக வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக குழந்தை பெற்க முடியாது. மறுமையில் சொக்கத்தில் குழந்தைகள் கிடையாது, வாரிசுகள் கிடையாது. சொத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் தான் குழந்தைகள். அது அவனுக்கு தேவை கிடையாது. சொர்க்கத்தில் அவன் நிரந்தரமாக வாழப்போவன், அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் உள்ளே நுழைவான், அவனுக்கு வாழ்வுதான், மரணம் கிடையாது. நோய் இல்லை, சுகம்தான். கவலை இல்லை, சந்தோஷம்தான். முடிவு கிடையாது, நிரந்தரம்தான். ஒரு புத்தம்புதிய படைப்பை அவனுக்காக நான் படைத்திருக்கிறேன். யாரும் பார்த்திராத, யாரும் தொட்டிராத, எந்த சூரிய ஒளியும் தொட்டிராத, எந்த காற்றும் பட்டிராத அந்த படைப்பை. அபுகாரா, அந்த படைப்பு யார்? அவர்கள் பெண்கள். அந்த பெண்களை அபுகாரா, திருமணமாகாதவர்களாக, கண்ணில்லை கழியாத பெண்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். ஒருவன், அந்த பெண்கள் தன் கணவரை மட்டுமே முழுவதுமான நேசத்தோடு நேசம் வைத்திருப்பார்கள். கணவரை தவிர எவரையும் தன்னுடைய பார்வையால் கூட பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய சிந்தனையால் கூட நினைக்க மாட்டார்கள், தன்னுடைய எண்ணத்தில் கூட பதிக்க மாட்டார்கள். நேசம், நேசம், நேசம், அளவு கடந்த நேசத்தை கொட்டி கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளால், செயல்களால், அழகால், அலங்கரிப்பால், தன்னுடைய சுவாசத்தால், தன்னுடைய அசைவுகளால். ஒருபன் அத்ராபன், ஒரே வயது உடையவர்களாக, வயது மாற்றப்படாதவர்களாக, ஒரே வயதை உடையவர்களாக அல்லாஹ் வைத்திருப்பான். யாருக்கு? இந்த பெண்கள், லியாஸ்ஹாபில் யமீன், வலதுபுறத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு வலதுபுற கூட்டமாக மாற்றப்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற பெண்கள் இவர்கள் என்று கூறிவிட்டு, முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொன்னது, ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். முந்திய கூட்டத்துடைய எண்ணிக்கை பெரும்பான்மை முதலாமவர்கள், சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை பின்தொடர்ந்த சமூகத்தில் இறுதியானவர்களில் குறைவானவர்கள் தான். கைவிட்டு விடுவானா அல்லாஹ் முஃமின்களை? அல்லாஹ் கைவிடுவானா? ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன், பெரும்பான்மை முதலாம் அவர்களிடம் இருந்தும் கடைசியானவர்களிடம் இருந்து எத்தனை பேர்? அல்லாஹ் ஃபுல்ல தும் மினல் ஆகிரின், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், இறுதியான சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பல ஹதீஸில் எமக்கு எடுத்துச் சொன்னார்கள். நீங்கள் சொர்க்கத்தில் நான்கில் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். நபித்துலகு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நீங்கள் மூன்றில் ஒரு பகுதியாக இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நீங்கள் பாதியாக இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சமூகம் வலதுபுற கூட்டத்தில் வலதுபுற கூட்டமாக ஒதுக்கப்படக்கூடிய மக்களில் ஆதமுடைய சமூகம், நூஹுடைய சமூகம், இப்ராஹிமுடைய சமூகம், மூசாவுடைய சமூகம், ஈசாவுடைய சமூகம், அலைஹிஸ்ஸலாம், அத்துணை நபிமார்கள் ரசூலுமார்களுடைய சமூகத்திடமிருந்தும் பெரும்பான்மை சொர்க்கத்தில் அல்லாஹுடைய ரசூலாகிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நாம். யார் இதை வாங்கி தந்தது? உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், அகில உலகத்தின் அருக்கொடை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அழுதார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர். அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான், ஏன் அழுகிறார் தூதர் கேட்டு வாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் வரும்போது அல்லாஹ் அறிந்தவன். ஜிப்ரீல் மறுபடியும் சென்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் ஜிப்ரீலை அனுப்பினான், நபியே ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லுங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பு உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில், உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பை குறித்து உங்களை ஒருபோதும் கவலையுற அல்லாஹ் செய்து விட மாட்டான். அல்லாஹுடைய தூதர் அழுதது எதற்காக? இந்த சமூகத்திற்காக. இந்த சமூகம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காக, சொர்க்கத்தின் பெரும்பான்மையை இந்த சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ரசூலால் கிடைத்தது ஸுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ ஸுல்லத்தும் மினல் ஆகிரீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூராவுடைய 40 வசனங்கள் வரை அல்லாஹ் மறுமையின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்த மூன்று, சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த இரண்டு கூட்டத்தையும், நரகத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் வகுன்தும் அஸ்வாஜன் ஸலாஸா என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அந்த இரண்டு முதல் கூட்டத்திற்கும் கிடைக்க இருக்கின்ற அருக்கொடைகளை அல்லாஹ் எண்ணுகிறான். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்களை அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவைகள்லாம். இடதுபுற கூட்டம் அவைகளுக்கு, அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகள் இதோ இவைகள் எல்லாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 41 வசனத்தை அல்லாஹ் தொடர்கிறான். இடதுபுற கூட்டம், எச்சரிக்கைகள் வர இருக்கிறது, தண்டனைகள் வர இருக்கிறது, மறுமையின் குழப்பங்கள் வர இருக்கிறது, வேதனைகள் வர இருக்கிறது. இடதுபுற கூட்டம், இவர்கள் காஃபிர்கள் மட்டுமல்ல, இறைவனை மறுத்தவர்கள் அல்ல, இறைவனை விட்டு நீங்கியவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலும் முன்னாள் சமூகத்திலும் தூதர்களை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவர்களில் சிலரும் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் வேதனைக்கு உள்ளாகக்கூடிய கூட்டம், அல்லாஹ் அடுக்குகிறான் அந்த வேதனைகளை. அந்த கூட்டம் யார் என்ற அந்த கூட்டத்தின் தன்மைகளை துளி துளியாக அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். அதிலிருந்து அந்த கூட்டம் விலகி வஸ்ஸாபிகூனிலும் வஸ்ஹாபுல் யமீனிலும் இந்த உலகத்திலேயே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த கூட்டம் யார், அவர்களின் தன்மைகள் என்ன, இந்த இடதுபுற கூட்டம் யார், அவர்கள் அடையக்கூடிய இழிவு என்ன, அந்த இழிவிற்கு காரணம் என்ன, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை அடுத்தடுத்த வசனங்கள் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து சூராவுடைய முடிவு வரை நாளை சூரத்துல் வாக்கியாவுடைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை முந்திய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கட்டும். அல்லாஹ் அதனால் தான் அதை முதன்மைப்படுத்தி அந்த தன்மைகளை முதன்மையாக்குகிறான். அல்லாஹ் நம்முடைய விசாரணையை நாளை மறுமையில் எளிதாக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கண்ணியமிக்க மனிதர்களில் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்க்கட்டும். அல்லாஹ் எப்படி கண்ணியத்தோடு இந்த சபையில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌசிலும், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Thank you.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர் கேட்டீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
4: ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد ان قول يا சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இஸ்லாத்தில் பார்வையில் விவசாயம் என்கிற தலைப்பில் இன்றைய வாரம் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் அக்ரிகல்ச்சர், விவசாயம் என்பது இன்றைய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பொதுவாக விவசாயம் என்பது எப்படியெல்லாம் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு மனிதர்களுடைய, அதாவது இந்த உற்பத்தி முறை என்பது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் அது மனித குலத்தை பாதிக்கிறது, அதை பற்றிய தவறான ஆய்வுகள் என்னென்ன, வெளிநாட்டு நிறுவனங்கள் எப்படியெல்லாம், அதாவது நல்ல வளமுள்ள நாடுகளை இதனூடாக என்ன செய்கின்றன, சுரண்டுகின்றன என்பது போன்ற நிறைய தெளிவுகள் மக்களுக்கு ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த நேரத்தில் இஸ்லாம் ஆட்சியில் இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்குமாக இருந்தால், விவசாயம் பற்றி இஸ்லாம் என்னென்னதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் அந்த விவசாய விஷயங்களுக்கு துணை போகும் என்பதை பற்றி கட்டாயம் நாம் என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்றிருக்குமாக இருந்தால் இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய, எல்லா பகுதிகளையும் தொட்டு பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படி என்று சொன்னால், கட்டாயம் விவசாயம் பற்றியும் இஸ்லாத்தில் என்ன செய்ய வேண்டும், சொல்லப்பட்டிருக்க வேண்டும், வழிமுறைகள் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவைகளை தெரிந்து கொள்வதனூடாக அதனால் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வளோ என்ன செய்ய முடியும், நம்மளால் நடைமுறைப்படுத்தலாம். அதே நேரத்தில் இஸ்லாத்துடைய பரந்த பார்வையை நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். எனவே இப்போ இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே எல்லா தலைப்பையும் எல்லா மதத்திலையும் போடலாம், எல்லா தலைப்பையும் பௌத்தத்தின் பார்வையில் என்ன விவசாயம் அரசியல் எல்லாம் போடலாம், இந்து மதத்தின் பார்வையில் அரசியல் இதெல்லாம் போடலாம். போட்டாலும் உள்ளுக்கு வரக்கூடிய மெசேஜ் எப்படி மெசேஜ்னு பார்த்துக்கணும், எப்படி மெசேஜாக இருக்கணும். தலைப்பை போட்டுட்டு நான் எந்த பாட்டுக்கு எந்த நிலைகள் எல்லாம் சொல்லிட்டு போனேன்னா, தலைப்பு எப்படி இருக்கும், இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் சொன்னதெல்லாம் எந்த பார்வையில் என்ன விவசாயம்ன்றதான் நான் என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். நீங்கள் அதிலே என்ன செய்யணும், அவதானமாக இருக்க வேண்டும். எந்த அதாவது மதமாக இருந்தாலும் இஸ்லாத்தை போல விரிவாக எல்லா பகுதிகளையும் சொல்ல முடியாது. நான் இந்த இடத்துல உங்களுக்கு பேச போகிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் அதிகமான செய்திகள் அல்லாஹு தாலா சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நடைமுறைப்படுத்திய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருந்தது, இதுதான் என்ன செய்ய போகுது இங்கே அதிகமாக வரப்போகிறது. அடுத்தது இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி இருந்தது, அதை விட்டுட்டு இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் நான் சொல்லிட்டு வயல் இவ்வளோ அளவாக இருக்கேன்னு இப்படி தான் தண்ணி ஊற்றணும் இப்படி இருந்தால் தான் ஒழுங்காக என்ன செய்யும் வயலெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு பேசினா அது இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் இல்லை, என் பார்வையில் விவசாயம்னு அர்த்தம். இந்த இடத்துல பேசப்பட போவதெல்லாம் இஸ்லாம் விவசாயிகளுக்கு சொன்ன சட்டங்கள் என்ன, இஸ்லாம் அதை எப்படியெல்லாம் பார்க்கிறது, விவசாயத்தை முதலாவது விஷயம் சட்டம் அல்ல, விவசாயத்தை இஸ்லாம் எப்படி பார்க்குது, உண்மையிலேயே ஒரு செயல் படிவத்தை விட ஒத்தண்ட பார்வை மிக முக்கியம், எப்படி அவன் அணுகுகிறான், இதை எப்படி அவன் புரிந்து வைத்திருக்கிறான் என்பது முக்கியம். சட்டமெல்லாம் இரண்டாவது, எப்படி பார்க்கிறான், நல்ல சட்டத்தை போட்டிருப்பான் ஆனால் பார்வை கேவலமான பார்வையாகும், நீதியான நடுநிலையான எல்லா சட்டமும் சிறுபான்மைக்கெல்லாம் நான் சமமான சட்டத்தை வைத்திருக்கிறோம்னு சொல்லுவான், ஆனால் அவன் பார்வை என்னது, மோசமான பார்வையாக என்ன செய்யும் இருக்கும், சட்டமெல்லாம் நீதியாக இருக்கும். இஸ்லாத்துடைய பார்வையும் எப்படி இருக்கிறது என்பதன் ஊடாக இது தெய்வீக கொள்கையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்துடைய பார்வை விவசாயத்தை பற்றி எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு சூட்டபலான விஷயங்களை இஸ்லாம் விவசாயத்தின் ஊடாக நோக்குகிறதா என்பதை நம்ம பார்த்துக்கலாம். இரண்டாவது என்னன்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த தலைப்பை நான் உங்கள்கிட்ட முழுமையாக பேசுறதாக இருந்தால் ஒரு 10 மணி நேரமாவது என்ன செய்யும் தேவைப்படும். விவசாயம் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா சொன்னது மட்டும் நான் எடுத்து ஹிஸ்ட்ரியோட சேர்த்து இஸ்லாமிய ஹிஸ்ட்ரியோட சேர்த்து பேசுறதா இருந்தால் ஒரு 10 மணி நேரம் என்ன செய்யலாம் எடுத்து அழகாக விரிவாக பேசலாம். இப்போ நான் இதில் பேசாத தலைப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவிலான சட்டங்களை மட்டும்தான் நான் இதில் சொல்லுவேன். உங்களுக்கு மற்றவை பார்வைகளும் சட்டங்களையும் சொல்லுவேன். இன்னும் சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். குறிப்பாக சொல்லப்போனால் விவசாயம் செய்து முடித்த பின்னால் அல்லது வந்து என்ன ஒரு அதாவது ஒரு பயிர் நடுகை என்று செஞ்சு ஒன்று அறுவடை செய்த பின்னால் அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண மார்க்கம் அனுமதிக்கிறது என்ற ஒரு சட்டப்பகுதி ஒன்று இருக்குது. அதை முழுமையாக இங்கே என்ன செய்யலாது சொல்ல முடியாது. ஏன், முதலாக நம்ம விவசாயம் வயலெல்லாம் பார்த்து எவ்வளோ காலம் வளைக்கிட்டா வயல் அதெல்லாம் பார்த்து நமக்கு இப்போ எப்படி என்று சொன்னால் எங்களுடைய மனோநிலையில் என்னென்னு சொன்னால் நம்மளோட விவசாயியெல்லாம் அந்த முன்னாள் பக்கால கடைக்காரன் தான் வளைக்கிட்டா அவன் தாரது தான் நமக்கு முடியும். நமக்கு அதெல்லாம் எப்படி ஃபீலிங்னு சொன்னால் எல்லாம் எங்கேயோ மெஷினில் அப்படி பெக் பண்ணி வந்து அந்த கடையில் உழுவுற மாதிரி அதுலேயும் நம்ம வாங்குற மாதிரி தான் ஃபீலிங்கே தவிர இது ஒரு வயலில் இருந்து பல விவசாயிகளுடைய தியாகம் உழைப்பின் பின்னால் தான் இது என்ன செய்து வருதென்கின்ற அந்த பெரிய அளவான பார்வை நமக்கு இல்லை. சர்வதேச சந்தையுடைய உயர்வு தாழ்வு என்று எது இருந்தாலும் கூட எல்லாமே பேஸ் வந்து இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழணும்னா விவசாயம் தான். மூச்சுக்கு அடுத்ததாக என்ன விவசாயம் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான ஒரு விஷயம். அறுவடை என்கின்ற ஒன்று இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் வஃபிஸ்ஸமா ரிஸ்குக்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் உங்களது ரிஸ்க்கும் வானத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா. ஏன், ஒரு மனிதன் உணவை எவ்வளவு காலத்தை சேமிக்கலாம், முழுமையாக என்ன செய்யலாம் பல வருடங்களுக்கு சேமிக்க முடியாது. நவீன வடிவத்தில் சேமிச்சாலும் சரி, அப்ப தாவரம் விளைச்சல் என்கின்ற விஷயத்தை ஒரு அளவுக்கு தான் சேமிக்கலாம். மற்ற எல்லாமே மழை பொழிஞ்சா தான், மற்ற எல்லாமே மழை பொழிந்தால் மட்டும்தான் விவசாயம் என்கின்ற ஒன்று என்ன செய்யும் நடக்கும். சூரியன் வந்தால் மட்டும்தான் விவசாயம் ஒன்று என்ன செய்யும் நடக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபிஸ்ஸமா ரிஸ்குக்கும், உங்களோட ரிஸ்க் என்பது வானத்தில் தான். உலகத்தில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரானிக் கடை ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு அல்லது ஒரு சில்லறை கடைக்காரர் இருக்கிறான்னு அரிசி காய்கறி இப்படி வந்துட்டு போகும். உண்மையிலே அந்த விவசாயிக்கு கூட அந்த சில்லறை கடைக்காரருக்கு கூட என்ன ஆசையாக இருக்கும்னா இந்த எலக்ட்ரானிக் கடை நம்ம போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும். அவனுக்கும் அதான் பெருமையாக இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் கடை இல்லாமல் வாழ்ந்துடலாம் உலகத்தில் உள்ள எல்லோரும், இந்த பக்காலா இல்லாமல் வாழ்ந்துடலாது. அது இல்லாமல் பக்காலாண்ட நம்ம கேட்குற மக்கள் நினைப்பாங்களே நமது சாதாரண சில்லறை கடைகள் அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒத்தனால வாழ்ந்துட முடியாது. ஏன் வாழ்ந்துட முடியாதுன்னா அத்தியாவசிய அரிசியும் காய்கறியும் அந்த கிழங்கும் அந்த மனிதன் தின்னக்கூடிய உணவு வகைகள் உள்ள விஷயம் இது அந்த கடை தான். இது முழுமையாக இல்லாமல் என்றைக்கும் இந்த கடைக்கு எல்லாரும் வருவதுன்ற தேவை ஒன்று என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அதை தவிர்க்கலாம், மனிதன் நினச்சா அதை தவிர்க்கலாம். இதை போகாமல் இருந்து நாள் இல்லை. அதாவது எலக்ட்ரானிக் கடைக்கு நம்ம விரும்பினா பணம் கொஞ்சம் ஓட வந்தால் ஆர்வம் கொஞ்சம் ஓவராக வந்தால் என்ன செய்வோம் போகும். இது ஆர்வம் வந்தால் மட்டும்தான் போக மாட்டிருக்கலாமா, ஆர்வம் வந்தால் மட்டும்தான் போகணும்னு என்ன செய்யலாது இருக்க முடியாது. ஏன், அடிப்படை தேவை, அது அடிப்படை தேவை. எனவே ஒரு அரசாங்கம் அதை சரியாக நிர்வகிக்காது விட்டால், விவசாயம் என்றதை அரசாங்கம் சரியாக நிர்வகிக்காது விட்டால் முதலாவது பாதிக்கப்படுற முதல் பாதிப்பு அந்த சமுதாயத்தில் அதான் சொல்கிறாங்களே எதிர்காலத்தில் ஒரு மூன்றாவது உலகமாக யுத்தம் கொண்டு வருமாக இருந்தால் அது இந்த ஃபுட் கிரைசிஸால் வரும். அதாவது உணவு பிரச்சனைகளால் என்ன செய்ய முடியும் வருவதற்கான வாய்ப்புண்டு அப்படின்னு என்ன செய்கிறான் சொல்கிறான். என்ன காரணம்னு சொன்னால் ஒரு ஒரு ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய ஒரு சைனாவில் வரக்கூடிய விவசாய நிலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளம் சர்வதேச சந்தை என்ன செய்யும் பாதிக்கும். பாதிச்சா எங்களுக்கு வரக்கூடிய ஒரு கோதுமையோ அல்ல அரிசியோ ஏதோ ஒன்று என்ன செய்யும் விலையேற்றத்தை என்ன செய்யும் அது அடையும், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ ஒரு விவசாயம் என்ற ஒரு பகுதி வந்து ஒரு மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒவ்வொரு நாடும் அதில் கவனம் செலுத்து, இது இல்லாமல்லாம் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்குது. ஆனால் நிச்சயமாக இறைவன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக செய்யும் இருக்கும். இந்த விவசாயம் சம்பந்தமான எங்களது உலக ரீதியான பார்வை இன்னும் கொஞ்சம் எனக்கு விளங்கப்படுத்திட்டு போகலாம், டைம் சுருக்கமாக இருக்கிறதுனால. நாங்கள் வந்து விவசாயம் என்ற பகுதி நிறைய நீங்கள் தனியிருந்து யோசிச்சிங்க, நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அதாவது உணவு குடிபானம் எதுகளை யோசிச்சோம்னு சொன்னால் மனிதன் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கும் மிகவும் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் என்ன செய்வான் இருப்பான். இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை நிறைய தூண்டால் குர்ஆன் உணவை பற்றி சிந்திக்க நிறைய என்ன செய்கிறது தூண்டுகிறது. அல்லாஹு தஆலா நிறையவே குர்ஆன் என்ன செய்யற ஃபல் யந்துர் இன்சானு இலா தஆமி, மனிதன் தனது உணவை பார்க்கக்கூடாதான்னு அல்லாஹு தஆலா கேட்குறான்.
5: அன்னா சபபுனல் மா அசப்பா சும்ம ஷக்கக்னல் அர்ல ஷக்கா ஃபம்பத்னா ஃபீஹா ஹப்பவ் வ ஐனப வ கதுப வ ஸைதூன. அதாவது அல்லாஹ்வுத்தால நிறைய சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்படி ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் தனது உணவை பாருங்க பார்க்கட்டும். உணவு பார்க்கட்டும்னா நம்ம முன்னாள் தட்டுல உணவு மட்டும் தான் செய்வோம், பாப்பா ஒழுங்காய்க்குதா உப்பாய்க்குதா அதிகம் அது அதில்ல. ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமிஹின, எப்படி அவட தட்டுக்கு வந்துச்சது, இந்த இடத்துல உனக்கு எப்படி வந்துச்சு, எங்கிருந்து ஆரம்பம், மனிதன் பார்க்கக்கூடாதா. அண்ணா சபபுனல் மா சப்பா, முதல் சப்ஜெக்டே உணவுக்கு என்ன, மழையை பொழிய வைக்கிறது. எப்படி நாம் அதன் மீது மழையை பொழிய வைத்தோம், எப்படி இந்த பூமியை நாம் பிளக்க வைத்தோம், அந்த பிளக்க வைத்ததன் மூலம் விதைகளை எப்படி நாம் உருவாக்கினோம், அந்த விதைகளிலிருந்து எப்படி திராட்சைகளையும் இன்னும் இன்னும் பழங்களையும் அடர்ந்த சோலைகளையும் நாம் உருவாக்கினோம். மனிதன் இதை பார்க்கக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்போ உணவு எப்படி உருவாகுது என்று சிந்திக்க சொல்லி சொல்கிற மார்க்கம், தேவை நேரத்தில் இல்லை, நீ தேவை இல்லாமல் முழுமையாக நிறைவாக வாழ்கின்ற நேரத்தில் கூட உணவை பற்றி நீ என்ன செய்யணும், யோசிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அது மாத்திரமல்ல, உணவு உண்டு முடிஞ்ச பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிற மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்தாமணி நம்ம இந்த ஒரு துவா ஹம்தன் அல் அஹம்துல்லா ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீயன் நம்ம சொல்கிறோமே, கைர மக்ஃபி என்று. ஏன் உணவுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம், அல்லாஹும்ம தைமன் அத்தாமன் வஸ்கிமன் சகானா, யாரெல்லாம் எனக்கு உணவளித்தவனுக்கு உணவு கொடு, குடி எனக்கு குடிக்க தந்தவருக்கு குடிக்க கூடு. அப்போ உணவு இரவுல தூங்குற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா தாமணி வ சகானி வ கஃபானி வ ஆவானி, எனக்கு உணவளித்து குடிக்க தந்து எனக்கு புகலிடம் தந்து அல்லாஹுக்கு எல்லா புகழும். உணவை பற்றி யோசிக்க சொல்லுது, சிந்திக்க சொல்லுது, எப்படி உருவாகுதுன்னு பார்க்க சொல்லுது, எப்படி நாம் விதைகளை எல்லாம் என்ன செய்கிறோம் பிளக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹுத்தால திருப்பி திருப்பி குர்ஆனில் பல இடங்களில் உணவு எப்படி உனக்கு வந்து சேருது என்று தூண்டுகின்ற ஒரு மார்க்கம். உண்மையிலேயே விவசாயிக்கு ஒத்த எப்போ மரியாதை கொடுப்பான்டா, விவசாயத்துக்கு எப்போ ஒத்த மரியாதை கொடுப்பான்னு சொன்னால், அதனுடைய அதாவது விவசாயம் என்பது அதன் ஊடாக எங்களுக்கு என்ன வந்து சேர்கிறது என்கின்ற முக்கியத்துவத்தை எப்போ தெரிகிறானோ அப்போ தான் அந்த மரியாதை என்ன செய்வான், அவன் கொடுப்பான். வல்லா பல இடங்கள் அதை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, அதாவது சூரா யாசி 33வது வசனம், வா ஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, இறந்த அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி நான் சொல்கிறேன் அல்லாஹ்வுத்தால, இறந்த பூமி அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி, ஒன்றுமே இல்லாமல் ஒரு வறண்ட நிலம் ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் என்ன அஹேனாக நம்ம அதை உயிர்ப்பிக்கிறோம், சும்மா இருக்கிற வறண்ட பூமி என்ன செய்து மழை பொழிந்து என்ன செய்கிறது, அப்படியே ஒரு ஒரு பதனிடப்பட்ட ஒரு நிலமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அஹ்ரஜ்னா மின்ஹா ஹப்பன், அதிலிருந்து விதைகளை என்ன செய்கிறோம் நாம் உருவாக்குகிறோம். ஃபமின் ஹூய அக்குழு, அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அதிலிருந்து அதில் சாப்பிடுகிறார்கள். ஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத்தின் மின் நஹைலி வ அனாபி ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன், சூரா யாசினில் வருது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானோ, ஜஅல்னா ஃபீஹா ஜன்னா, தோட்டங்களை அதில் என்ன செய்கிறோம், ஒரு வறட்சியான நிலத்திலிருந்து மலையை பொழிய வச்சு விதைகளை வர வச்சு தோட்டங்களை எல்லாம் ஆக்கி சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் தஆலா உணவை கொடுத்து, ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன், திராட்சைகளை எல்லாம் அங்கே உருவாக்கி அதில் வந்து நீரோடைகளை வெடித்து நாம் என்ன செய்கிறோம், ஓட வைக்கிறோம். லியக்குலு மின் தமரிஹி வமா அமிலத்துஹு ஐதீஹிம், அந்த பழங்களிலிருந்து அவர்கள் சாப்பிடுவதற்காக ஒமா அமில துகு ஐதீகம், அவருடைய கரங்கள் செய்ததல்ல அவைகள் எல்லாம், இந்த வேலையெல்லாம் அவருடைய கரங்கள் செய்ததல்ல. அஃபலா யஷ்குரு, நன்றி செலுத்த கூடாதா, நன்றி செலுத்த கூடாத. ஒருத்தன் வந்து ஒரு விவசாயிக்கு நன்றியோடு எப்போ இருப்பான்னு சொல்லுங்களேன், இந்த மலைக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தால் அந்த ரப்புக்கு நன்றியுடையவனாக இருக்கிற நேரத்தில் தான், யார் காரணியோ அவனுக்கு நன்றியுடையவனாக இருக்கிற நேரத்தில் தான் உண்மையிலே அதை மதிக்கக்கூடிய ஒருவனாக அவன் என்ன செய்வான், மாறுவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், ஒரே இடத்துல இருந்து மரங்கள் என்ன செய்கின்றன, முளைக்கின்றன, ஆனால் இதனுடைய டேஸ்ட்டும் இதனுடைய டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது, சிந்திக்க மாட்டீங்களான்னு குர்ஆனில் கேட்குறான். ஒரே இடத்துல அதாவது மாம்பழ விதையும் போட்டாச்சு, எல்லா விதைகளையும் போட்டாச்சு, ஒன்று இனிக்குது, ஒன்று புளிக்குது, ஒன்று கசக்குது, ஒன்று சிவப்பு, ஒன்று மஞ்சள், ஒன்று பச்சை, யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். ஒரே மண், ஒரே இடம், விதை போட்ட இடம், ஊற்றினது தண்ணி மட்டும்தான், கலர் கலராக எதுவும் ஊற்றலை, எல்லாம் முடிஞ்ச பின்னால் வார பழங்களுடைய அந்த டேஸ்ட்டு, அதனுடைய நிறங்கள், அதனுடைய சுவைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய தண்ணி, அதனுடைய விதை, எல்லாமே எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற அமைப்பில் அல்லாஹ்வுத்தால அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்திருக்கிறானே, நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ்வுத்தால கேட்குறான். எனவே அல்லாஹ்வுத்தால எந்த அளவுக்கு அண்ணா விவசாயிகளை பார்த்தும் கேட்குறான், எப்படி கேட்குறான்னு சொன்னால், அஃபர் ஐத்தும், அதாவது நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை நீங்கள் பார்த்தீர்களா, அந்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு அம் நஹ்னு ஸாரிஉன், அதாவது நீங்கள் அவைகளை அதாவது உருவாக்குகிறீர்களா, விவசாயம் செய்தால நம்ம உருவாக்குறோமா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்குறான், நாம் தான் என்ன செய்கிறோம், அதை உருவாக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இவைகள் எல்லாமே முதல் பகுதி, நான் இதில் நிறைய எல்லா குர்ஆன் வசனங்களையும் என்ன செய்யலை சொல்லலை. முதல் பகுதி, ஒரு மனிதன் உணவு எங்கிருந்து வந்தது என்று யோசிக்க குர்ஆன் என்ன செய்கிறது? பல வசனங்களில் தூண்டுகிறது, நேரடியாக தூண்டுறது மட்டுமல்ல, அல்லாஹ் எப்படி உருவாக்குறான், அந்த மலையை எப்படி பொழிய வைக்கிறான், எப்படி என்ன செய்கிறான் அப்படின்றத அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, மலை என்கின்ற ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகத்தில் உண்டு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகம்

0: இருந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் முதல் விஷயம், உணவு என்ற விஷயத்தை இஸ்லாம் அம்போண்டு விடல. குர்ஆனில் நூற்று கணக்கான வசனங்கள் இவைகளை தூண்டி கொண்டிருக்கின்றன, இவைகளை தூண்டி கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விவசாயம் என்கின்ற பகுதியை உணவுக்கு மட்டும் சொல்லி காட்டல. எங்களுக்கு விவசாயம் முதலாம் என்னவாரது உணவு தான். ஆனால் உண்மையிலேயே அதாவது விளைச்சல் என்பதோடையும் வெறும விவசாயம் என்ற பகுதியோடு இன்னும் பல அதாவது சைட்டான பகுதிகள் உண்டு. அதாவது மனிதன் இந்த உலகத்தில் உருவாக்குகின்ற விஷயங்கள் அர்த்தம், தாவரங்கள் தானியங்கள் உருவாக்குகின்ற விஷயங்கள், மனிதன் அதாவது அணிகின்ற ஆடை. மனிதன்
1: அணிகள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், இது சரியா தவறா?
1: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பாலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டிடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறியிருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்லாமியர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணமடைய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். வானவர்கள் எல்லோரும் சாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554 செய்தி, அம்ரு இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐது உமுதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது, அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானை பார்க்கிறோமா இல்லையா?

0: அஞ்சு வயசு பிள்ளைகள், ஆறு வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்தியசாலையிலிருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க. உம்மா அப்படியே யதார்த்தமாக திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த புள்ள அவடபுள்ள, அந்த புள்ள அவடபுள்ள கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்கள் யோசிங்க, நீங்கள் சுபஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா, ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானல்லாம் என்ன தெரியுமா, ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க, நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் பைத்துல் மக்துஸ் பலஸ்தீனத்தில் இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்மட நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி கிடை, எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க. நீங்க சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யா ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியில 2192 செய்தி, அகமதில 20361 செய்தி ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபஸத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபலா ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு, அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு எங்கும் ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரீன், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அஹ்மதில 4536 செய்தி, சத்தஹ்ருஜு நாரு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், தமஸ்கஸ், காசா பகுதிகள், இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட சோழுகள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகியிருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆடா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாள மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என்ன. முஸ்லீம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது, அதில் சந்தேகமே கிடையாது. தோழர்கள் அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில் இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துஆ கேட்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பான். நாங்கள் நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நாங்கள்
1: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
3: بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது, இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி அபுது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள்.
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
4: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: بهذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
5: மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹையும் ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, وَإِذْ قَالَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ. மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாவுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலிஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலிஸ், யாரை தவிர? இபிலிஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை ஏலா என கேலா பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்தில் பேரை வச்சிருக்கிற மேலும். ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன், காபிர் தான் குஃப்ரு, மாறு செய்யற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃப்ரு, மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. கால மா மனாக அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்துக, அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன கைரும் மின்ஹு ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன கைரும் மின்ஹு, என்னத்தை இருந்தாலும் யாருலாம் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், அவரை நீ மண்ணால படைச்சியா? மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் வைக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரு எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன் சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சி.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775757560.
9: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: அவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த ஷைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னாய்தானே, எங்களை மாற சொன்னாய்தானே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யௌமி யுபஅஸூன். ஆண்டவனே, நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாவது ரப்பே, நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ. நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாயன்னு சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கடவுள் இருக்கணும். எனவே அல்லாஹ் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றான், கால முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே பூண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன், கெடுப்பேன். சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ஷாகிரீன். எந்த அளவுக்கு சொன்னால், ராவ் பவல், இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே, வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானாலும் நீ பாரு. நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வதஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குல, முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கம் செல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், ஃபதகூனா மினல் காசிரீன், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பேய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் என்றானோ அவங்கள போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மாவை கெடுத்த உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானும், பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாலையும் அடிச்சுட்டு வைத்திரும், இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அந்த கோட் இல்ல இல்ல, அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான், அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 விக்கலுமே, அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி, பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற, போ கெட்டுவாங்க, டை கெட்டுவாங்க, எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள், அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது, ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்கோ, கண்காணிங்கோ. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும், ஒரே அடியா நிமித்த போவாதீங்க. பயான கேட்டு போனத்தோடே அடியே இங்க வாசல்ல இண்டையில இனி தாஜத் தொழணும், பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் சரி ஓதணும், நீ நான் நான் என்ற முடிவுக்கு வந்துட்டேன், இப்ப இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தாதான் ஏண்ட வீட்டுலயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா வீட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவுதானே உடைஞ்சிரும். போ போ சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளைக்கு தெரியாம விட்டு விட்டு பைத்து, மாப்பிள்ளை தெரியாம இந்தியாவுக்கு பைத்து இந்தியாவுக்கு, இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் செர் பண்ணி கொண்டு குவைத்துக்கு பைத்து இவர் செல்றாரு. போ போ சரியா வரமா, இனி எங்க சரிவார வளைச்சு பைத்திருக்கு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். சைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது சைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற குல் ஆஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு, மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன் தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன் தான் ரப்பு, ஃபஹதுக்கும் அவன் தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மண்ணன்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவன் அவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே, எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம், உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலப்புற அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு சுதூர் இன்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன்டைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை, யாரு முதல் நபி முதல் மனிதர் ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா, வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து செய்தான் சொன்னான், இல்லா அந்த கூணா மலக்கைனி அவுத்த கூணா மினல் ஹாலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லி யான் இங்க வாங்குவோம். மா நகா குமா ரப்பு குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு தாசரி. இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்தன் வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கும் தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல அந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாந்த அப்பா பண்ணு கேட்டேன், கேகாண்டேப்பா என்ன இது வந்து நீ பனி அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி எளிய காட்ட விக்குனண்ட வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகர பலன் என்ன கௌரவி பலனோ கேள தருவா கௌரவிக்கு இல்ல கியூவானா இவர ஜப்பேக்க கிளவிலாயி. நான் இப்ப முன்ன ஒரு போத்தலை தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ நீ பண்ணி கேண்டாவே என்ன மாத்த கண்ணவனம் கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்தமிதி கடைக்கு வருவான் அஜர் இல்ல சாம கொஞ்சம் மிதிக்குது ரெண்டு சன் தாரிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டுதாரன்னு முறவெட்டி போவ என்னடா பாக்குறேன் இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறான்னு அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாரது. இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போறோம் பார்த்தா லொறி லொறியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் அப்படி சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதா, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவான் சொன்ன சமூகமா சொன்னால் பாருங்க சைத்தான் இந்த கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புக சத்தியமா சொல்ற உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன் அம்மா, உங்களுக்கு ஓடும்னா நீங்க ஏத்துக்கோங்க, யாரும் செல்லி தர மாட்டார், நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கு கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கு, எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேணும், எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேன் போனார்கள். மறுபக்கம் சென்னவன் நேர் மறுபக்கம் சென்ன இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர் டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, உம்மா பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன சைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும் உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற, அவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற, ஓடிக்கொண்டே இருக்கின்றான். தோராத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல அகூதன் சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்ன நேரான வழியில போகாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த சைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே சைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாவுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லா சொன்னார், ஷைத்தானுடைய குணம். உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் சைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது சொல்லுதா சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் சைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, என் கோலையை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல்ல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள். பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. சைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில வச்சு சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றுமில்லை, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போறோம் இல்லை, பயப்பட தேவையும் இல்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு இதுக்கு முன் ஃபக்ர், இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யாமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2-க்கு 3 ஆவிட்டு, 3-க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற ஒவ்வொருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பில் போடுறதும் வந்தான். படம் ஒன்று பார்ப்போமா, பிலிம் ஒன்று பார்ப்போமா, எடால் சொல்லி ஒன்று பார்ப்போமா, பாட்டு ஒன்று கேட்போமா, விஷல் ஒன்று அடிப்போமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவோமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தகர்ந்து கொள்ளுங்கள், தகர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான் நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பள பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றாரு, ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோட அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுறேன், வாங்க போவோம், வாங்க போவோம், நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க என்பதை குறிப்பார்த்தல். அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மூணுன்னு சொல்லி, சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரஸாதி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من ابتلي من هذه البنات சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும் காஃபிர்களுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. எங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லீம்களுடைய சிந்தனை, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் எல்லா இடங்களிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் தமிழர்களுடைய, பௌத்தர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை என்ன? உலகத்தில் மாத்திரம் எப்படி நல்ல முறையில் வாழ்வது? ஏனென்றால் அவர்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோ அவர்களிடம் கிடையாது. அதை மறுப்பவர்கள். அதனால்தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த துவாதான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதைத்தா, ஆஹிரத்திலும் நல்லதைத்தா. உலகத்திலும் நாங்கள் நல்ல முறையில் வாழணும், ஆஹிரத்திலையும் நல்ல முறையில் வாழ வேண்டும். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகா. ஒரு முஸ்லீம் தாயிடம், ஒரு

0: முஸ்லிம் தகப்பனிடம், எனது இந்த பிள்ளையை வைத்து நான் உலகத்திலும் லாபம் அடைய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் லாபம் அடைய வேண்டும். இந்த பெற்றோர் தான் புத்திசாலியான பெற்றோர். ஒரு பிள்ளையை வைத்து நான், ஏன் இந்த பிள்ளைதான் என்னுடைய முதல், நேரம் செலவழிச்சு வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக எத்தனை எத்தனையோ செய்துட்டீங்க, இன்னும் செய்ய இருக்கிறீங்க. ஆனா எதை செய்து கொடுத்தாலும் மனிதன் என்ற ரீதியில் இந்த பிள்ளைகளால் ஏதாவது எனக்கு லாபம் வருவதை தாய் எதிர்பார்ப்பாள். தகப்பன் எதிர்பார்ப்பது வளமை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும், வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல, பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க, ஏன் உலகத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான சொத்து தான் குர்ஆன். ஆக பெருமதியான சொத்து குர்ஆன். ஒன்றை விளங்கணும், தாய்மார்கள் ஒன்றுக்கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆனை ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தர். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தன். ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு அஞ்சு பேரை கூட்டிட்டு வர இருந்தேன் லீவுல, எல்லாரும், அதாவது யூனிவர்சிட்டியில், எங்கட சம்மாந்தூரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்க பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்த ஊர்ல இருக்கோ சம்மாந்தூரம், என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆனை கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓலவல்லுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் புற 12 ஃபாத்திமால ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லாரும் வந்து அதை கண்ணால் பார்க்கும். என்ன ஃபங்க்ஷனுண்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓலவல்ல 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆனை முடிச்சிட்டு இப்ப அந்த பிள்ளை சொல்லுது என்னண்டா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவ இல்ல, அம்ம ஜுசு இல்ல, 30 ஜுசுவையும் நான் பார்க்காம ஓதுறேன். அப்ப நாங்க முடிவெடுத்திருக்கோம் போர்டால ரபியுல் அவல் 12 லீவு நாள். எங்கட பில்டிங் பாத்திமாட பில்டிங்கில், அதாவது இப்போ புதுசாக கட்டுற கட்டடம் இருக்குது, அந்த வளவுகள் இருக்குது, அதில் ஸ்டேஜ் ஒன்று அடித்து முழு நிந்தவூர் பெண்களுக்கும் அறிவிக்க போகிறோம் வாங்க ஸ்கூல்களில். என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லாஹ் ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு. இது ஓத போகிற ஆம்பளை இல்லை, பொம்பளை பிள்ளை, 9A எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூர்ல இருக்கு. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்போடு எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓலவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், கடைசியில் அஞ்சு பேர்ல நாலு பேர் டாக்டர் மாரா இருக்கிறார். அதில் ஒரு ஆள், மூணு பேர் யூனானில் இருக்கிறாங்க ராஜகிரியில், ஒரு ஆள் ரஜரட்டையில் ருக்கையாண்டு ரஜரட்டையில் அவ அவ ஹாஃபிஸா, எப்படி ஹாஃபிஸாண்டா ஒரு நாளில் ஃபுல்லாக ஓதி காட்டினா குர்ஆன் நினைட்டு. இன்னொரு ஆள் தாளங்கூடால் இருக்கிறார், அவன் டாக்டர். ரெண்டு அங்கே மூணு பேர் இருக்கிறாங்க, அஞ்சு டாக்டர்ஸ் மார் ஹாஃபிஸ் டாக்டர். இதே திட்டத்தை தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், சேரோட பேசி நிந்த ஊரில் 500 பிள்ளைகள் இருக்கு ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை. இந்த 500 பிள்ளைகளுக்கு முயற்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். ஜமால்தீன் சார் ரசீனுடைய தலைமையில் தான் இது நடக்குது. இதுதான் முதல் ப்ரோக்ராம். பெண்டைக்கு 100 பிள்ளைகள், 100 பேரண்ட்ஸ் வாரதால் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழமை பூர்த்தியாக முழு ஸ்கூல்லையும் இருக்குது ப்ரோக்ராம். ஏனண்டா இது பெருமை ஒன்று, ரெண்டாவது அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்தை பிள்ளைகள் அடையும். படிப்பும் ஒழுங்காகுது, ஓதலும் ஒழுங்காகுது. உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு லாஜிக் என்னண்டா, 30 ஜுசுண்டா சாதாரணமானதா? 30 ஜுசு என்றா ஒவ்வொரு ஜுசுலையும் எத்தனை தாள், 10 தாள். 30 ஜுசுவை பாடமாக்கின ஒரு பிள்ளைக்கு ஓலவல்ற 8 கொப்பியை கொடுத்தா தண்ணி. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓலவல் ஏலவல் எப்படி இந்த பிள்ளை பாஸ் ஆகும்? 30 ஜுசுவ தண்ணி மாதிரி, எந்த பக்கம் என்ன ஆயிட்டு இதெல்லாம் பாடமாயும். இப்படி பாடமாக்கின பிள்ளைக்கு மெடிசினை படிப்பிச்சு ஒரு 10 கொப்பியை பாடமாக்க கொடுத்தா லேசா கஷ்டமா சொல்லுங்க? அம்மாமார் சொல்லுங்க, லேசா கஷ்டமா? 30 ஜுசுவ பாடமாக்கின பிள்ளைக்கு 10 கொப்பி பாடமாக்குற கஷ்டமா? அதனால தான் அந்த பிள்ளைய சயின்ஸ் செஞ்சிச்சு. நான் சொன்ன கஷ்டமா இல்லை சார், 30 ஜுசுவ பாடமாக்கின எங்களுக்கு எல்லா சாராம்சத்தை எடுத்தா 10 கொப்பி தான் வரும். இதை பாடமாக்குறேன்னு லேசிதார். எந்த மூளையில குர்ஆன் இருக்குமோ தாய்மார்களே, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் முழுதையும் லேசாக்குவோம். இன்றைக்கு என்ன செஞ்சாங்கண்டா, ஓதல் கஷ்டம், ஓதினா படிக்கல, அது போய் ஓதின பிள்ளை தான் படிப்புல முன்னுக்கு போகும். அதனால சுருக்கமாக உங்களோட பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கான ஒரு காலம் இது, முன்னேற்றுவதற்கான காலம். ஏன்னா ஒரு பக்கத்தை பாடமாக்குறதுன்றது லேசி இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சா இந்த பிள்ளைகளுடைய கையில் ஒரு பக்கத்தை கொடுத்து பாடமாக்குங்கண்டா, இருக்கிற 100 பிள்ளையில 10 பிள்ளை என்ன செய்யும், 15 நிமிஷத்துள்ள பாடமாகும். இன்னும் ஒரு 20 பிள்ளைக்கு அரவணுத்தியாலும் போகும். மற்ற 70 பிள்ளைக்கும் எப்படியும் இந்த ஒரு நாள் போயிடும். ஏன் அந்த புள்ள பாடமாக்கி பாடமாக்கி பழகி பழகி கடைசி என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு ஒரு வளமை ஒன்று வரும், கடைசியாக 10 நிமிடத்துக்குள்ள ஒரு பக்கத்தை பாடமாகும். இது ஆகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கு. இதெல்லாம் உலகத்தில் இந்த பிள்ளைகளை முன்னேற்றுறதுக்கு. தாய்மார்களே சகோதரிகளே, இவ்வளோ பெரிய குர்ஆன சுமந்த பிள்ளைகள் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிடுவானா என்ன? உங்களோட பிள்ளை குர்ஆன பாடமாக்கிட்டு என்னடா என்ன பிள்ளை அல்லாஹ் உற்றுவான், இந்த ஓதல்ல இறங்கி படிப்பு இல்லை அப்படி ஒன்றும் யோசிச்சிடாது. என் பிள்ளை ரெண்டு இடத்திலையும் முன்னுக்கு வரணும். ஏனண்டா உலகத்துடைய வாழ்க்கை 50 வருஷம், 60 வருஷம். இது முஹர்ரம் தொடங்கி இருக்குது, ஹிஜிரி 1440. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1429 வருஷம். உலகத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் 63 வருஷமும் 4 நாள் இருந்த. ஆனால் மௌத்தாகி இன்றைக்கு 1400 வருடம். இன்னும் கபர் முடியல. உலகம் கொஞ்சம், ஆகரம் நீளமானது. உலகத்துக்கு தேவை படிப்பு, ஆகரத்துக்கு தேவை குர்ஆன். ஆகரம் முடிஞ்சிட்டா இல்ல, 50 அல்ஃபசனா ஆகரம் 50,000 வருடம், 50,000 வருடம், 50 இடம். எப்படி? உம்மட வயிற்றில் ஒரு இடம், கபர் ஒரு இடம், இது மாதிரி 50 இடம் இருக்குது ஆகரத்தில். ஒவ்வொரு இடத்திலையும் 1,000 ஆண்டுகள் தங்கோ. மெகதாரோ ஹம்சீன் அல்ஃபசனா, 50,000 ஆண்டுக்கு தேவையான பெருமதியான சொத்து எதுக்குள்ள இருக்கு? எதுக்குள்ள இருக்கு சொல்லுங்க? குர்ஆன். 60 வருஷத்துக்கு தேவையான சொத்து எதுக்குள்ள இருக்குது? எதுக்குள்ள இருக்குது? படிப்புள்ள இருக்கு. ரெண்டும் தேவை எங்களுக்கு. ஒன்று தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. உலகத்தில் உங்களோட பிள்ளை நல்லாக இருக்கிறதுக்கு படிப்பை கொடுங்க, ஆகரத்தில் நீங்களும் உங்களோட பிள்ளையும் நல்லாக இருக்கிறதுக்கு ஓதலை கொடுங்க. எந்த பிள்ளையும் விலக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலை நான். எங்களோட நோக்கம் என்னண்டா, நிந்த ஊரில் இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஹாஃபிஸாகவே வந்துடும். இல்லாட எங்களுக்கு இந்த முயற்சி எல்லாம் தேவையில்லை. உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருடைய நேரமும் பொறுமை. டே, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், சாப்பாட்டுக்கு போகிற நாள், எல்லாரும் ஏன் பெருமதியாக கருதி செய்கிறோம் என்னண்டா, எதிர்காலத்தில் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊரில் எங்கே போனாலும் ஒவ்வொரு வீட்லையும் ஹாஃபிஸாக்கள் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம், ஆம்பளையில் ஹாஃபிஸாக்கள், பொம்பளையில் ஏன்? அதுக்கும் நான் சொல்கிறேன், ஏன் பொம்பளையில் ஹாஃபிஸாக்கும்? ஆம்பளையில் ஹாஃபிஸாக்குறது வேறு, லேஸ். பொம்பளையில ஹாஃபிதாக ஆக்கினாதான் பரம்பரை ஹாஃபிதாக மாறும். ஏன்? அந்த பிள்ளையுடைய மடியில தான் அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது. அந்த பிள்ளை தான் வளர்க்கப்போகுது, மடியிலிருந்து வளரப்போகுது. 5 பிள்ளைய பெத்திச்சா, 3 பிள்ளையா, 2 பிள்ளையா, எல்லாரும் ஹாஃபிஸ். அதுக்குத்தான் பெண்களை ஹாஃபிஸ் ஆக்குறது. ஜெனரேஷனே மாத்தி விட்டுரும். தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகவே இந்த தூர நோக்கத்தோட உங்களுக்கு தெரியும், ஃபாத்திமால பயான் இருக்குது. ஒவ்வொரு மாசமும் பயான், 5 வருஷமா செய்யறோம். உபயிபுனு, அதாவது ரப்பானியாண்டு மினாஸ் குழு பக்கத்துல தொடங்கி இருக்கிறோம் புதுசா, அதுலயும் பயான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும். எங்கட தஃப்சீர் நடக்குது ஜும்மா பள்ளியில, லேடிஸ் வாராங்க, பெண்கள் வாராங்க தஃப்சீர். இப்ப என்ன செய்ய போறோம்டா, உம்மாமார் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள முழு குர்ஆனையும் ஓதி கொடுக்க போறோம். முழு குர்ஆனை, அதை 4 பாடத்தை போட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், முழு குர்ஆனை உம்மாமாருக்கு ஒரு ஆளாவது மீயப்படாது, குர்ஆன் தெரியாது. இதுதான் எங்களோட நோக்கம். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது. தாய்மார்கள் தேவையாக இருந்தா நீங்க படிக்கணுமெண்டா, ஒரு கஷ்டம் பட தேவையில்லை, எழுத தேவையில்லை, டியூட் வரும் கைக்கு. நாங்கள் ஃபாத்திமா மதரசால ஃபோம் இருக்குது, உம்மாமார் போய் அந்த ஃபோம் எடுங்க. நாங்கள் ஏன்னா 100 பேர் தான் எடுக்கிறது, இப்போவே நிறைஞ்சிட்டேங்கள்ட்ட. டீச்சர் மாரெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைச்சிட்டாங்க அவசரமாக. உங்களை யாருக்காவது ஓதணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் மதரசால போய், அதாவது வளர்ந்தவர்களுக்கான குர்ஆன் பயிற்சி ஃபோம் தாங்கன்னு கேட்டெடுத்து நிறைஞ்சிடுங்க. இப்போ பிள்ளைகள் என்ன செய்யலாம், இவர்களை இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஊரில் போன மாசத்துக்கு முந்தின மாசம் 3 தற்கொலை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 3. இப்ப தற்கொலை நடந்த உடனே பயான், 2-3 பயானை வச்சு அப்படியே மறந்தாச்சு. இத்தற்கொலை நித்தாட்டேலுமா? இப்பதான் நேத்து நாங்க என்ன செஞ்சோம்டா, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போன எல்லாரையும் மதரசா கூப்பிட்டோம், அவங்கள வரவேத்து அவங்களோட பேசுறதுக்கு. இந்த வருஷம் ஹஜ்ஜி போனாங்களே, அவங்க ஒரு 40 பேர் சார், 40 பேர் வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், எதிர்காலத்தை நாங்கள் இந்த ஊரில் 15 வகையான சேவைகளை செய்கிறோம், எதிர்காலத்தில் என்ன செய்யும். அப்போ ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் எதை செஞ்சாலும் பரவாயில்லை, இந்த எல்லா முயற்சியையும் இந்த சின்ன வயசில் கொடுத்துருங்க. இந்த ஆள் பெருத்தத்துக்கு போகிறோம், பயான் ஏறுறது இல்லை. இந்த ஜும்மா எத்தனை ஜும்மா நடக்குது, எத்தனை பயான் நடக்குது, இல்லை. சின்ன வயசிலே பிள்ளையுடைய உள்ளத்துல மார்க்கத்தை கொடுங்க, எதிர்காலத்துல சிறந்த ஒரு நிந்த ஒரு ஆக்கலாம், நல்ல ஒரு மஷூரா. அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். 1வது நாள் சேருதான் இந்த ஸ்கூல்ல உங்களை கூப்பிடுறோம், நீங்க வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில உங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்துல ஹதீஸ்ல வருது, ஒரு உம்மா சொருக்கத்துல இருந்து என்ன செய்வாவாம், அமல்களை பாப்பாவாம், அமல் எல்லாம் கூட செஞ்ச அமல் இல்லை, செய்த அமல் குறைய, ஆனா பார்த்தா கூட செய்யாத அமல் எல்லாம் இருக்குது. மலக்குகள்ட்ட கேட்பாவாம் என்ன இது, அப்பதான் சொல்லுவாங்களாம் பிஸ்திகஃபாரி வலதி கலக், உண்ட பிள்ளை உனக்கு செஞ்ச இஸ்திகஃபார், யார் செஞ்ச இஸ்திகஃபார், உண்ட பிள்ளை உனக்கு ஓதின குரான், உண்ட பிள்ளை உனக்கு செய்த துவா, அதுதான் உனக்கு வந்திருக்குது. அல்லாஹ் பிள்ளைகளை வச்சு ஆகிரத்துல உம்மா மார கௌரவப்படுத்துவார், வாப்பா மார கௌரவப்படுத்துவார், நீங்க முழு முயற்சி செய்யும். இது வீணல்ல. இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து பேசுறேன்டா, இந்த பிள்ளைகள் ஓத வந்துச்சேன்டா, எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா, ஜமால் தீச நன்மை கிடைக்குமா இல்லையா, கூட்டிட்டு விடுற உங்களோட வாப்பா மாருக்கு மோட்டர் பைக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா, எல்லாருக்கும் நன்மை. சாதாரணமானதல்ல இந்த குர்ஆன். உங்களோட குடும்பத்தை முன்னேற்றணுமா, பிள்ளைகளை ஓதுவீங்க. ஏன் குர்ஆனை விட சங்கையான ஒன்று அல்லாஹ் இறக்கல்ல, இறக்கிறீங்க அல்லாஹ் இறக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், சத்தியம் பண்ணி சொல்றான், இந்த குர்ஆன் சங்கையானது, கௌரவமானது, உங்களோட பிள்ளைகளை சங்கைப்படுத்தும். இதை நான் லேசானாக்கள்ற கையில கொடுக்க இல்லை. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, பெற்றோர்களே, அல்லாஹ்வுக்காக நீயத்தை வைங்க. ஏண்ட ஒவ்வொரு பிள்ளையும் இன்ஷா அல்லாஹ் நான் ஹாபிஸாக்குவேன். வைக்கணுமா இன்ஷா அல்லாஹ், என்ன சத்தம் வருது இல்ல, கல்பால நீயத்தை வைங்க. பெற்றோர் துவா செய்யுங்க, துவா செஞ்சு படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை நல்லா படிக்கட்டும், அந்த பிள்ளைகள் துவா செஞ்சு படிக்கட்டும். அதே நேரம் இந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதட்டும், குர்ஆனுடையவர்களாக மாறட்டும். உங்களுக்கு நன்மை, உங்களோட குடும்பத்துக்கு நன்மை, உலகத்துல நன்மை, கியாமத்துல நன்மை. ஒரு நாளும் உங்களால இந்த பிள்ளைகளால நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. இந்த பிள்ளை ஓதினத்துக்கு ஒரே ஒரு தடவை ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துவா கேட்டா போதும். ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா, யா அல்லாஹ் எனக்கு என்ன சின்ன வயசுல இறக்கத்தோட வளர்த்த என் உம்மா வாப்பாக்கு இறக்கம் காட்டியாள்ளான்னு கேட்டாலே எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் ஆக்கும். இன்றைய காலத்துடைய சூழல் உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத ஒரு சூழல், ஆண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத சூழல். உலகத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை உண்டு. ஊர்ல என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமெண்டா, பிள்ளைக்கு மார்க்கத்தை மட்டும்தான் கொடுக்கும், அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கும். ஏன் இந்த சின்ன வயசுல பிள்ளை எடுக்க பார்க்கிறோம் என்றா, ஓலவல் பிள்ளைகள் எங்கள்கிட்ட வருது, பத்தாம் ஆண்டு பிள்ளைகள் வருது, வாப்பா கொண்டு வந்து மதரசாக்கு சேர்க்கிறார். எதற்கு சேர்க்கிறார் என்று பார்த்தா, ஓதுறத்துக்கு அல்ல, நிர்வாகங்கள் இருக்கிறாங்க, ஓதுறத்துக்கு சேர்க்கிறாங்க இல்ல, எதற்கு சேர்க்கிறாங்க தெரியுமா, பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு. ஏன், பிள்ளைய யாரோ கெடுத்துட்டாங்க, சிந்தனைய மாத்திட்டாங்க, இப்ப கொண்டு வந்து மதரசால ஜெயில போடுற மாதிரி போட பாக்குறாங்க. இல்ல, அப்படி ஓதாது, அப்படி ஓதாது பிள்ளைகள். ஒரு பிள்ளை கெட்டதற்கு பிறகு திருத்த முடியாது. பிள்ளையுடைய கல் ஸ்பஞ்ச போலதான், ஸ்பஞ்சில பாலை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும், சிறுநீரை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும். ஏன், இப்ப ஒன்றும் இல்லை இந்த பிள்ளையோட கல்வில, முதல் முதலாக ஊத்துறது பாலாக இருக்கணும். பாலை ஊத்தினோம் குர்ஆன் சேர்ந்துட்டு அல்ஹம்துலில்லா. சிறுநீர் ஊத்தப்பட்டா இந்த கல்வில ஸ்பஞ்சில, அதுக்கு பிறகு நீ டன் கணக்கு பாலை ஊத்தினாலும் சிறுநீர் அதை விட்டு நீர்ங்காது. அதனாலதான் இந்த முறை கன்னி முயற்சியாக நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பிரயாணம் செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், 100 பிள்ளைகளா, அவ்வளோ பெரிய இடம் இருக்கு ஃபாத்திமால போய் பாரு. எல்லா பிள்ளைகளையும் எடுத்து 2 மணித்தியார் அசருக்கு பிறகு அனுப்பலாம். அசர்லிருந்து 8 மணி வரை குர்ஆனுக்கு, குர்ஆனுக்கு அதுக்கு பிறவா படிப்போம். காலையில கிளாஸ் நாங்கள் முழு கிளாஸ் டியூட்டருடையும் பேசியிருக்கோம். எல்லாம் அவங்க அசருக்கு பிறகு டியூட்டரை வைக்கவே மாட்டாங்க. ஏன் ஓதல், அதுக்கு பிறகு சனி ஞாயிறு காலையில வைங்க. எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நீங்களும் முயற்சி செய்து இந்த பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக, உங்களுக்கு தெரியும் ஊர்ல சின்ன ஒரு ஃபங்க்ஷன் என்றா எத்தனை லட்சம் செலவழிப்பாங்க. வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் பார்த்தேன், போன்லாம் பார்த்தேன், கபடியில வெண்டன்னு முழு ஊருக்கும் என்ன சுத்தி பயிற்சி, நல்ல விஷயம், சந்தோஷம். இதை விட பெரிய சந்தோஷம் தான் குர்ஆன் ஒரு புள்ள ஓதினா, ஒரு புள்ள ஹாஃபிஸானா, ஒரு புள்ள குர்ஆனை மரணம் செய்து முடிச்சு ஊரே கொண்டாடும், சந்தோஷப்படணும். எங்கட ஊருக்கு ஒரு ஹாஃபிதா. ஏனென்றா நிந்த ஊரை பொறுத்த வரையில நான் நினைக்கிறேன் அஞ்சு ஹாஃபிதாக்கு மேல இல்லை. எத்தனை பேருக்கு மேல இல்லை? அஞ்சு பேருக்கு மேல இல்லை. எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் மாறும். அப்படி நீங்க முழு தாய்மார்களும் ஒரு கவனம் எடுத்து எந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்கணும். சும்மா இருந்த தமிழ் குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகள ஹாஃபிஸ் ஆக்கிட்டார். கிறிஸ்தவ குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை குர்ஆனை கொடுத்துட்டார். நாங்க பரம்பரை முஸ்லீம் பெண்கள். எப்படியாவது எந்த பரம்பரையில எந்த மடியில வளர்ந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன், குர்ஆனை கொடுப்பேன், அல்லாஹ்ட பயத்தை கொடுப்பேன், தக்வாவை கொடுப்பேன் என்று முயற்சி செய்தா இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். கியாமத்துடைய நாள் இந்த ஹதீஸோட நான் முடித்துக் கொள்றேன். அல்லாஹ் என்ன செய்வான், உங்களோட பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில முழு உலக மக்களுக்கு முன்னால, நிந்த ஒரு மக்களுக்கு முன்னால அல்ல, ஒரு மெஸ்ல வெண்டா, ஒரு கோல் அடிச்சா, ஒரு சிக்ஸ் அடிச்சா அம்மாக்கு சந்தோஷம், மெச்ச பார்த்துட்டு இருக்கியா ஃபுட்பால் மெச்ச மகண்ட, ஏ ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டான் கிரிக்கெட்ல அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, போட்டோ எடுக்கிறா. எங்க நிந்த ஊர்ல, அது மதீனா ஸ்கூலுக்குள்ள, அல் அஷ்ரக் ஸ்கூலுக்குள்ள பார்த்துட்டு இருந்த குடும்பம் சந்தோஷம் வருதா இல்லையா? அம்மாக்கு சந்தோஷம், பாப்பாக்கு சந்தோஷம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين. حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: وخير الحدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும், உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி, மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் மண்ணறையை நோக்கி மனித வாழ்வு என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாமெல்லாம் முஸ்லீம்கள், அல்லாஹனுடைய வேதத்தையும் அல்லாஹனுடைய தூதரையும் இறந்த பிறகுள்ள கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, அனைத்தையும் நாம் எல்லாம் நம்பியவர்கள்தான். நம்பியவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தலைப்பு பேசப்பட வேண்டிய அவசியம், நிறைய மனிதர்கள் மரணத்தை குறித்து, கபருடைய வாழ்க்கையை குறித்து அலட்சிய போக்குடையவர்களாக, மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம்தான். நம்மவர்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை வரை இந்த உலகத்தில் வாழ வைத்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தின் மூலம் ஒரு இறுதி முடிவையும் வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மரணத்தை பற்றி அறிவியல் பூர்வமாகவோ தத்துவார்த்த ரீதியாகவோ விளக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் அன்றாடம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே, நாம் வசிக்கின்ற நம்முடைய பகுதிகளிலே, அன்றாடம் நம்முடைய கண் எதிரே எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. சென்ற மாதம் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லாம் இன்று நம்மிடத்திலே இல்லை. அவர்களெல்லாம் அல்லாஹ் நிச்சயித்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். நாமெல்லாம் அப்படி செல்ல போகிறவர்கள். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் இதே போன்றது ஒரு நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்தில் வைத்து, தமிழகத்திலே இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலே வைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வழக்கமாக வீடியோ பதிவு செய்கிற என்னுடைய நண்பர், நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை அவரிடத்திலே கூறி கேமராவுடன் நாளை லொகருக்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் தொலைபேசியிலே பேசினேன். காலை 10 மணிக்கு கேமராவை எடுத்தார். அதை சிறிது சார்ஜில் இடுவோமே என்று சார்ஜ் இட்டார். சார்ஜ் இட்டவருக்கு திடீரென நெஞ்சிலே ஒரு வலி. தொலைபேசியிலே மீண்டும் என்னை தொடர்பு கொண்டார். உடனடியாக மருத்துவரை அணுகி தீவிர சிகிச்சை பெற்று, நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ உடனே வாருங்கள் என்றேன். அடுத்து வருகிற தொலைபேசி நண்பர் இறந்துவிட்டார். அவருடைய வயது வெறும் ஒரு 20-22 வயதுதான் மதிக்கத்தக்க வயதாக இருக்கும். ஏன் நான் இதை உங்களை மத்தியில் இந்த நேரத்தில் பரிமாறுகிறேன் என்றால், அல்லாஹ் நிச்சயித்து அந்த தேதி வந்துவிட்டால் அந்த மௌத்துக்கு, அந்த மரணத்திற்கு வயது வரம்பு கிடையாது. முதிய வயதோ இளம் வயதோ இப்படி வயது வரம்பு மரணத்திற்கு கிடையாது. மரணத்திற்கு நோயும் ஆரோக்கியமும் மரணத்திற்கு ஒரு தடை இல்லை. மரணத்திற்கு சொந்த ஊர், வெளியூர், வெளிநாடு, இடம், பொருள், ஏவல் எல்லாம் மரணத்திற்கு தெரியாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயிரை பறிக்கக்கூடிய மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயித்த தேதி வந்தால் உடனடியாக அந்த மலக்கு பிடித்து விடுவார், அவ்வளவுதான். அதே போன்று அண்மையில் நாகர்கோவிலே நடந்த ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய ஒரு சான்று. பள்ளியினுடைய பொறுப்பு அந்த சகோதர வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் அவர் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் பள்ளியை திறந்து, பள்ளியை சுத்தம் செய்து, ஒலு செய்வதற்கான தண்ணீர் வசதி ஏற்பாடுகள் செய்து, தகஜித்தும் தொழுதுதான் பாங்கு சொல்வது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரத்தில் பாங்கு சொல்லி இக்காமத்துக்காக வேண்டி மக்கள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்து ஜமாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முன்சப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர் முகத்தினாக அந்த பணியிலே பணியெடுக்கிற சகோதரை தொடும் பொழுது அத்தையத்தில் இருந்து அப்படியே முகத்தாய் போய்விட்டார். இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி நம்முடைய தனி மனித வாழ்வில் எத்தனையோ உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள், நேற்று வரை பேசியிருப்பார்கள், அடுத்த நாள் வருகிற தொலைபேசியிலே அவர் இறந்துவிட்டார் என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரை வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் யாரை எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்லுவான் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மரணம் என்பது தவிர்க்க முடியாத சகோதரர்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒளிந்தோடினாலும் அந்த மரணம் கண்டிப்பாக நமக்கு வரும். மன்னரை வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களானாலும் அல்லாஹுவே இல்லை, மறுமை இல்லை, மன்னரை வாழ்வு இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனையுடைய மக்களானாலும் அந்த மரணத்தையும் அந்த மன்னரை வாழ்வையும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நமக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹலாலான அடிப்படையில் வாழ்கிறோமோ அதே போன்றதொரு சந்தோஷமான ஒரு வாழ்வு நமக்கு மன்னரையிலும் கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை மையமாக வைத்துதான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயணம் எதை நோக்கி அமைக்கப் போகிறோம், அடுத்த கட்ட பயணம் தாயினுடைய கருவறையில் முதல் பயணத்திலே இருந்த நாம் இந்த பூமிக்கு பயணமாக இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்தொரு வாழ்க்கை வாழப்போகிறோம். அதுதான் வமிம் வரா இஹிம் வருஷ உன் இலா யோமி யுபாசுன். ஒவ்வொரு மனிதனும் இறந்து போனால் திரைமறைவு வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் மன்னரையை குறித்து பேசுகிறான். இது நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வு. நான்காவது நம்முடைய வாழ்வு உலகத்தை எல்லாம் அழித்து உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி விசாரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கிறானே, அது நான்காவது வாழ்வு. நாம் ஒரு இரண்டாவது வாழ்விலே இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அதற்கு ஏற்றவாறுதான் நம்முடைய கபருடைய வாழ்வு அமையும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, உத்தம சஹாபாக்களுடைய வாழ்வு, இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுக்கு பளிச்சென்று தெரியும். என்ன உண்மை? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக மக்கள் உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எதை செய்தாலும் அந்த மன்னரை வாழ்க்கையில் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்துத்தான் செய்வார்கள். எதை செய்தால் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம் என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவை குறித்து மறுமையை குறித்து பல கட்ட உரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பிரத்யேகமாக இந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து எப்பொழுது பேசினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாலும் தேம்பி தேம்பி அழக்கூடியவராகவே இருப்பார். சஹாபாக்கள் எல்லாம் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில், மர்மையினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த கபருடைய வாழ்க்கையை வைத்துதான் இருக்கிறது. கபருடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நாம் எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம். மறுமையினுடைய துவக்கம் தான் அது. ஆகவேதான் அந்த கபருடைய வாழ்வு குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அதிலிருந்து பாதுகாப்பு, சிறந்த ஒரு வாழ்வு அந்த கபருடைய வாழ்வில் கிடைப்பதற்காக வேண்டிதான் நான் என்னை நினைத்து நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சொர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா சுதந்திரங்களையும் தந்திருக்கிறான். நன்றாக உண்ணுங்கள், ஹலாலானதை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், நல்ல நல்ல ஆடைகளை அணியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த பூமியிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். எல்லா சுதந்திரங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அனுமதித்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற, அல்லாஹுவால் விருப்பப்படுகிற மனிதனாக நாம் வாழ ஒவ்வொரு மதங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? முற்றிலும் நீங்கள் துறந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் முடிக்கக்கூடாது, நல்ல நல்ல ஆடைகளை அணியக்கூடாது, இந்த உலகத்தினுடைய எந்த இன்பங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்பங்களை ஆசாபாசங்களை முற்றிலும் வேறறுத்து துறவரம் மேற்கொண்டால் தான் கடவுளுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று பிற மதத்தவர்களுடைய கொள்கை கோட்பாடு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கோட்பாடு என்ன தெரியுமா? திருமணம் முடியுங்கள், நன்றாக இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுங்கள், ஹராமை மரியாதை ஹலாலெல்லாம் நீங்கள். எதுவரை என்றால், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அஸ்கிரில்லாஹ். அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு தடையாக அவைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பொருளாதார நேரம் வரும்பொழுதெல்லாம் கரெக்டாக குறித்த நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். சம்பாதிக்கின்றீர்களா? நிறைவாக சம்பாதியுங்கள். வருடாந்திர ஜக்காத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சம்பாதியுங்கள். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால் அவனுடைய பசியை போக்குவதற்கு உங்களுடைய பொருளாதாரம் பயன்பட வேண்டும். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பாதியுங்கள் என்று சொல்கிறான். என்னை நினைவு கூறுவதற்கு தடையாக ஆகிவிடக் கூடாது என்கிறான். உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அந்த கருடைய வாப்பாக அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் உழைப்புகளை வைத்து அந்த கபருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் சொர்க்கத்து பூங்காவாக கூட மாற்றலாம். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் நடப்பதை பொறுத்து தான் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பொறுத்தவரையில் பாருங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் முதல் முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படியாகிறோம் நாம் ஏற்றாக வேண்டும் என்கிற துடிப்பை சஹாபாக்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்? யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த முஸ்லீமான மரணம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்தால்தான் கபருடைய வாழ்வு வெற்றி அடையும் என்பதிலே சஹாபாக்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திண்ணை தோழர்களுக்கெல்லாம் அவர்களுக்குரிய உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பளம் அன்றைய உணவு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பளம், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உணவு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 பேர் தம்பளத்தை அன்றைய உணவாக கொடுத்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துடைய உணவை மட்டும் உண்டு பாக்கி இருக்கிற அந்த பேருத்தம்பளத்தை சட்டை பையக்குள்ளே போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, உங்களுக்கு தந்த அந்த உணவை சட்டை பையக்குள் போட்டு பாதுகாக்கின்றீர்களே, அந்த உணவு யாருக்காக வேண்டி பாதுகாக்கிறீர்கள் என்று கேட்கிறார். யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வயோதிக பருவத்திலே வீட்டிலே இருக்கிறாள், தாய்க்கு கொடுக்கவே நான் பத்திரப்படுத்தினேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு 5 பேருத்தங்கனியை கொடுத்து, இதை உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அந்த பேருத்தங்கனியை பெற்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் உண்டு, நான் தினந்தோறும் அதை நினைத்து சங்கடப்படுவதுண்டு. என்ன அபூ ஹுரைராவே என்றார்கள், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்திற்கே வரவில்லை, நான் பல முறை என்னுடைய தாயிடத்திலே பேசி பார்த்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னுடைய தாய்க்கு இஸ்லாம் என்ற விலை மதிக்க முடியாத இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்காக அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யார சூழல்லாம் என்றார்கள். அல்லாவுடைய தூதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்காக வேண்டி ஹிதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேர்த்தங்கனியை எடுத்து வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய முற்றத்திலே நின்று கொண்டு கதவை தட்டுகிறார். நீண்ட நேரம் கதவை திறக்கப்படவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து தாய் வெளியே வந்தார். தாயிடத்திலே ஏதோ ஒரு மாற்றம். அபூ ஹுரைரா உன்னிப்பாக பார்த்தாராம். குளித்து தூய்மையான ஆடை எல்லாம் அணிந்து தாய் தன்னுடைய கண் எதிரே நிற்பதை அபூ ஹுரைரா அவர்கள் பார்க்கிறார். தாய் மகனை பார்த்து சொன்னார்களாம், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆச்சரியம் தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றார்களாம், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்களாம், அடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வீர்களா யார் ரசூலல்லாஹ்? என்ன அபூ ஹுரைராவே, என்னை எப்படி இந்த உலகத்தில் மக்கள் பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு என்னோடு நடக்கிறார்களோ அதே போல என்னுடைய தாயோடும் எல்லா மக்களும் நேசம் வைக்கவும் நீங்கள் துஆ செய்யுங்கள் யார் ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். உண்பதற்கு உணவில்லாத காலகட்டத்தில் கூட, உடுப்பதற்கு உடையில்லாத காலகட்டத்தில் கூட, தங்குவதற்கு வீடில்லாத காலகட்டத்தில் கூட அந்த மக்களுடைய எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பார்த்தால், எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், அந்த மரணம் வந்தால் எந்த நன்மையான காரியமும் செய்ய முடியாது, யாரும் நம்மை காப்பாற்றவும் முடியாது, யாரும் நமக்காக வேண்டி எந்த ஒன்றையும் செய்து அனுப்பவும் முடியாது. ஆகவே உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்துகிறவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் கபருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அது நன்றாக அமைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம், அதற்கேற்ப முயற்சி செய்கிறோமா என்றால் முயற்சியிலே தோற்று போய்விடுகிறோம். அந்த தோல்வி வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சம்பவங்களை பல முறை இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் எத்துணை இடங்களில் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். எவ்வளவு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன காரணம், மனிதர்களாக நாம் எல்லாம் மறதிக்கு உட்பட்டவர்கள். இனி ஒரு பாகத்தை பாருங்கள், நாம் வாழுகிறோமே இந்த உலகம், இந்த உலகம் நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட உலகமாக மாறி வருகிறது என்றால், பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ அவைகளை எல்லாம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ
3: என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வீட்டினுடைய வாசலுடைய கதவை தட்டுகிற காலம் இந்த காலம். பெரும் பாவங்கள், விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ பெரும் பாவங்கள் என்று, அதை செய்தால் அல்லாஹ் ஆத்திரப்படுவான், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய லாபம் உங்களின் மீது இறங்கும், இதை செய்தால் அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் பேச மாட்டான், கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன காரண காரியங்களை சொன்னார்களோ அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் நாமும் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய வருமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலக அமைப்பு முறை இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். காரணம் என்ன? சட்டம் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்காது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பெரும்பாவங்களை எல்லாம் அரசாங்கமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு முன்னேறி இருக்கிறது. அரசு அனுமதி கொடுத்து நடக்கப்படுகிற பெரும்பாவங்கள், அந்த பெரும்பாவத்தில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நண்பர்களுடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஊராருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், குடும்பத்தாருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு நமக்கென்று நியமிக்கப்பட்டு நம்மோடு ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறாரே, அவருடைய கண்ணை உங்களால் மறைக்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் திருந்து விடுவீர்கள். இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதை சஹாபாக்கள் இழக்கவே மாட்டார்கள். அதற்காக வேண்டி உயிரை பறி கொடுத்தாலும் சரி. உதாரணத்திற்கு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார். அந்த விபச்சாரத்தை சாட்சி பூர்வமாக யாரும் குற்றம் நிரூபித்து கையும் காலமாக பிடிக்காத குற்றம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சட்டம் அமுலுக்கு இருக்கிறது? திருமணமானவர்கள் விபச்சாரம் புரிந்தால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் அன்றைக்கு அமுலில் இருந்த நேரம், மரண தண்டனை. நேரடியாக வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார், யார சூழல்லா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யார சூழல்லா, எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யார சூழல்லா. இந்த உலகத்தில் வரலாறுகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதிலிருந்து இனி இந்த உலகம் அழிகிற காலம் வரை இப்படி ஒரு சமுதாயத்தை எந்த வரலாற்று ஆசிரியர்களும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். யார சூழல்லா, என்னை கொல்லுங்கள், நான் கொலை குற்றத்திற்குரிய காரியத்தை செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைக்கு ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்று தனக்கு தோழராக கிடைப்பது அரிதாக இருந்த காலம் அந்த காலம். ஆனால் தோழர் வந்து என்ன சொல்கிறார்? என்னை கொல்லுங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி விடுகிறார். எங்க அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பினாரோ அந்த இடத்துல போய் நின்று கொண்டு, யார சொல்லுங்க, நான் சொன்னது உண்மை, எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறை முகத்தை திருப்புகிறார். அங்கே போய் நின்று கொண்டு எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிஸ் அவர்களை நீங்கள் செல்லுங்கள் வீட்டுக்கு. மாயிஸ் அவர்களை அனுப்பிவிட்டு இரண்டு நபி தோழர்களை அழைத்து, மாயிஸ் ஏதோ புத்தி குளறுபடியில் பேசுகிறாரா, மாயிஸுக்கு என்னானது என்று பார்த்து வாருங்கள் என்கிறார். சென்ற இரண்டு நபி தோழர்களும் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களோடு தங்குகிறார்கள், பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். பிறகு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, யார சூழல்லா, மாயிஸ் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார், புத்தி கூர்மையோடு தான் பேசுகிறார், அவர் செய்த காரியம் உண்மைதான் யார சூழல்லா என்று நிரூபணமாகிறது. அந்த மாயிஸ் ரலியல்லாஹு நிலையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனக்கண்ணீர் சிறிது ஓட்டி பாருங்கள் என்பாந்த சொற்களே.
6: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

கேவலம் தான் பெரிய கேவலம். அது மட்டுமல்ல, அடுத்து வாழப்போகிற மன்னரை வாழ்க்கை நமக்கு நாசமாகிவிடும் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் தோழர்கள் என்ன நினைத்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துடைய மான மரியாதை எப்படி வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம், அல்லாஹ்வுடைய கையிலே ஒப்படைத்து தூதரத்திலே வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கழுத்துயர குழி வெட்டி குழிக்குள் இறக்கி கல்லால் இருந்து எல்லோரும் கொண்டார்கள். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் இவ்வளவான இவ்வளவு மோசமான ஒரு இழி செயலை செய்தாரே என்றெல்லாம் ஏசினார்கள். கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் கல்லால் எரித்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் மூர்க்கத்தனமாக எரிந்து கொண்டார்கள். எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். மரணித்தவுடன் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெளியே எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுகை நடத்துகிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோபம் வருகிறது. யா ரசூலல்லாஹ், பெரும் பாவங்களில் ஒன்றான, சமூக கொடுமைகளில் ஒன்றான, மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவருக்கு நீங்கள் போய் துள வைக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து என்ன பதிலை சொன்னார் தெரியுமா? என்னுடைய மாயிஸ் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு முன் வந்து அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த தௌபா இருக்கிறது, தௌபா மதீனா நகர் முழுக்க பிரித்து கொடுத்தாலும் தாங்காது உமர் அவர்களே என்றார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம், நமக்கு அந்த வாழ்வு நஷ்டமடையவே கூடாது. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், தண்டனைக்குரிய குற்றத்தை உலகத்தில் நீங்கள் பெற்றால் மறுமை நாளில் அல்லாஹ் அது குறித்து விசாரிக்கவே மாட்டார். உலகத்தில் தண்டனை பெற்ற குற்றங்கள், திருடுகிறான் கை முறிக்கப்படுகிறது, விபச்சாரம் செய்கிறான் திருமணத்திற்கு முன்னதாக 100 கசியடி கொடுக்கப்படுகிறது, திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்கிறான் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த குற்றம் மறுமையில் விசாரிக்கப்படவே மாட்டாது. அதையும் ஆயிஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவேதான் மக்களை எல்லாம் காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வேண்டும், நமக்கு அந்த மன்னரை வேண்டும், நமக்கு அந்த மறுமை வாழ்வு வேண்டும் என்பதிலே எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக அந்த சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்லாமிய அந்த குற்றவியல் சட்டம், சிவில் சட்டம் என்று சொல்லுகிறோமே, அந்த குறுமின சட்டம் சிவில் சட்டத்திற்கு மக்கள் பயப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு பயந்தார்கள், மரணத்தை பயந்தார்கள், கபருடைய வாழ்க்கை அந்த மக்கள் பயந்தார்கள். அடுத்தது வாழப்போகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை, எந்த நேரமும் மரணம் நமக்கு பிடிபடலாம் என்பதிலே அந்த மக்கள் எந்த அளவுக்கு கண்ணுங்கருத்துமாக இருந்தார்கள் பார்த்தீர்களா? நாம் ஒரு பாவத்தை நினைக்கும் பொழுது, ஒரு பாவத்தை செய்ய இந்த உள்ளம் தூண்டும் பொழுது, சைத்தான் தூண்டும் பொழுது, அடுத்த கட்டம் நாம் நினைக்க வேண்டியது அந்த பாவம் செய்கிற நிலையில் நாம் மரணித்தால் நமக்கு எல்லா வாழ்வும் நாசமடையும், மீதி உள்ள இரண்டு வாழ்வும் நாசமடைந்து போய்விடும். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே ஒரு ஹிதாயத் என்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், அந்த ஹிதாயத் நமக்கெல்லாம் இருக்க போய்தான் இந்த நல்ல நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்ன உடனே பல பாகங்களிலிருந்தும் திரளாக இங்கே வந்து நீங்கள் குழுமுவதற்கு என்ன காரணம்? பயான் நிகழ்ச்சிக்கு வந்தால் யாராவது காசு பணம் கொடுக்க போகிறார்களா? அல்ல. இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உரையை நீங்கள் கேட்பதற்கு என்ன காரணம்? ஹிதாயத்து தான் காரணம். அந்த விலை மதிக்க முடியாத அந்த இதாயத்தை எதற்காக வேண்டியும் இழந்து விடாதீர்கள். ஒரு அசிங்கத்தை செய்தோ, ஒரு பாவமான காரியத்தை செய்தோ, மரணத்தை மறந்து கபருடைய வாழ்க்கையை மறந்து இந்த உலகத்தில் நடந்தோ அந்த இதாயத்தை இழந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அது காசு கொடுத்தால் கிடைக்காது. இந்த உலகத்தில் நம்முடைய கண் முன்னால் நிறைய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், மல்டி மில்லியனர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாருங்கள், அல்லாஹ் இதாயத்தை கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் வீதிகளிலே, சாதாரண ரோடுகளிலே பிளாட்ஃபார்ம் வியாபாரம் செய்கிற மனிதனுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்திருப்பான். இது மனிதர்களாகிய நாம் முயற்சி எடுத்து கிடைப்பதல்ல. எந்த ஒரு மனிதனும் முயற்சி எடுத்து யாருக்கும் கொடுக்கக்கூடியதும் அல்ல. அப்படி கொடுக்கப்படுமே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தைக்காக வேண்டி எவ்வளவு போராடினார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் மறந்த சம்பவம் ஒன்றும் இல்லையே. பெரிய தந்தை மரணிக்க போகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள்.

0: திருக்கலிமாவை சொல்லுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டால் அல்லாவிடத்திலே மன்றாடுவேனே மன்றாடுவேனே என்று துணியாய் துடித்தார்கள். ஹிதாயத் அவருக்கு கிடைத்ததா? அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்க முடிந்ததா? அல்ல. ரப்பனா லா துஜிய குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ்வே, எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ ஹிதாயத்தின்பால் உறுதிப்படுத்திய பிறகு, எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்த பிறகு, அந்த ஹிதாயத்திலிருந்து நாங்கள் தடம் புரண்டு செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹிதாயத்தோடு நாங்கள் வாழ வேண்டுமானால் உன்னுடைய அன்பும் உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையினுடைய ஹிதாயத்திற்கு எவ்வளவு போராடினார்கள், கொடுக்க முடிந்ததா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மாமனிதர், தன்னுடைய மனைவிக்கு அந்த ஹிதாயத்தை கொடுக்க முடிந்ததா? அவருடைய மகனுக்கு கொடுக்க முடிந்ததா? அல்ல. இனி ஹிதாயத்திற்குரிய மக்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொன்றான் ஃபிரௌன். ஆனால் அவனோடு படுக்கை அறையில் படுக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். வித்தியாசம் புரிகிறதா இல்லையா? யாரெல்லாம் ஹிதாயத்துடையவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பார்க்கிற இடத்திலெல்லாம் கொல்ல உத்தரவிட்டான், கொன்றான் அந்த பாவி. அல்லாஹ் என்ன செய்தான்? அவருடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நாம் எல்லாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோமே இந்த ஹிதாயத், இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? மௌத்தா போகும்போது அந்த மரண நேரத்தில் தெரியும் இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு. மலக்குமார்கள் வந்து அமர்ந்து நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் நம்மிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய உயிரை கைப்பற்றும் பொழுது, மலக்குக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலும் பொழுதுதான் இந்த ஹிதாயத்துடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. ஆகவே நாம் பெற்ற இந்த ஹிதாயத்தை மரணம் வரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற இந்த ஹிதாயத்தை உலக ஆடம்பரங்களை உலக ஆசாபாசங்களை கொண்டு இந்த ஹிதாயத்தை நீங்கள் நாசப்படுத்திவிடக் கூடாது. பறிபோனால் திரும்ப கிடைப்பது மிகப்பெரிய கஷ்டம், இழந்தால் திரும்ப நமக்கு கிடைக்காது. பாதுகாப்பது நம்முடைய கடமை. இதெல்லாம் நம்முடைய வீட்டை காட்டிலும், நாம் விட்டிருக்கிற வாகனங்களை காட்டிலும், நாம் சேமித்து வைத்திருக்கிற பொருளாதாரங்களை காட்டிலும் விலை உயர்ந்தது இந்த ஹிதாயத். 600 கோடி மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. அதிலும் குறிப்பாக இணை வைத்தல் இல்லாமல், பித்ரத் இல்லாமல், அனாச்சாரம் இல்லாமல், மூட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாமல், மார்க்கம் என்றாலே அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்கிற ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலோடு உள்ள ஒரு ஹிதாயத் இருக்கிறது. இது கொஞ்சம் பவர் கூட. 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. 600 கோடி மக்களிலும் கணிசமானவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருப்பதாக புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறார்கள். அந்த முஸ்லீம்கள் எல்லாம் யார்? சியாக்கள் முஸ்லீம்கள், காதியானிகளும் முஸ்லீம்கள், அகலுல் குரானுடையவர்களும் முஸ்லீம்கள், பலதரப்பட்ட முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் உண்டு. மெஜாரிட்டி முஸ்லீம்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களை வணங்குகிற முஸ்லீம்கள். குறிப்பாக குறிப்பாக மீண்டும் மீண்டும் அதிலே சுருக்கி சதவிகிதம் சுருக்கி பார்த்தால், ஏகத்துவத்தை பின்பற்றி குரான் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்கிற மிக அழகான பியூரான அல்லாஹ் நேரடியாக விரும்புகிற அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த சமூகமாக இருக்கிற இந்த ஹிதாயத் இருக்கிறது. இது காசு கொடுத்தால் கிடைக்காது, இது விலை மதிக்க முடியாதது. இந்த ஹிதாயத்தை அந்த மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு அடிக்கடி இந்த மனித சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்த சோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணித்தால் உங்களோடு அந்த வாழ்க்கை இருக்கிறதே கபருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு உங்களோடு சேர்ந்து 3 காரியம் உங்களோடு வருகிறது. ஒன்று, உங்களை அடக்குவதற்கு உங்களுடைய உறவினர்கள் வருகிறார்கள். உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது. மற்றொன்று, நீங்கள் செய்த நன்மையான காரியம். உன்னை கொண்டு போய் கபரிலே கொண்டு போய் அடக்கினால் உறவினர்கள் எல்லாம் உன்னை விட்டு வந்து விடுவார்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தை சொத்து நடுவெல்லாம் பூமியில் தங்கிவிடும். உங்களோடு இருப்பது எது மிச்சம்? இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இதற்கு அல்லாஹ் ஒரு சதவிகித கணக்கின் அடிப்படையில் நன்மை எழுதுவானே, இவைகளெல்லாம் தான் அந்த கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையில் இவைகளை வைத்துத்தான் அல்லாஹ் மதிப்பெண் போடுகிறான். இவர் நபியினுடைய மனைவி ஆயிற்ற என்பதற்காக வேண்டி உறவு முறையை வைத்து அல்லாஹ் மதிப்பு போடுபவன் அல்ல, பரிந்துரையை வைத்து மதிப்பு போடுபவன் அல்ல. யார் யார் எந்தெந்த அளவுக்கு அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை செலவு செய்தார்களோ அதற்கேற்றவாறு அந்த வாழ்க்கை அமையும் என்பதுதான் யதார்த்தம். அன்பார்ந்த சொற்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குரிய ஒரு வீடு குளிர்சாதன வசதியோடு, அழகான ஒரு பஞ்சுமத்தையோடு, உறங்குகிற எல்லா சௌரியங்களோடு, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று விரும்புவது யதார்த்தம், இயற்கையானது. அதை அடைந்தவர்கள் கூட இருப்பார்கள். அதே போன்று கியாம நாள் வரை குல்லுமன் அலைஹான் வயபுக்கா வஜுஹு ரப்பிக்கதுல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹுவை தவிர அனைத்தும் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நீண்ட கபருடைய வாழ்க்கையிலும் இது போன்றது ஒரு சொகுசான ஒரு இருப்பிடம் வேண்டும் என்று விரும்புபவன் புத்திசாலியா இல்லையா? அவன் தான் புத்திசாலி. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபரிலே கொண்டு போய் நல்லடியானை வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து விட சொல்லுவானாம். சொர்க்கத்தினுடைய நறுமண காற்று அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம், கபரு விசாலமாக்கப்படுமாம். அந்த அடியான் ஒரு புது மணமகனை போல உறங்குவானாம். இந்த வாழ்க்கை உலகத்திலே நாம் விரும்புகிறோம், அழகான வீடு, அருமையான மனைவி, சுகமான உறக்கம், நல்ல அருமையான சுவாசிக்கக்கூடிய காற்று, எல்லாம் உலகத்திலே விரும்புகிறோம், அடைகிறோம், முயற்சி எடுத்தோம், அடைந்த உண்மைதான். அதே போன்றது ஒரு வாழ்வு அங்கேயும் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வாழ்வு அடைந்து அதில் வெற்றி அடைந்தால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்காக வேண்டி இம்மை வாழ்வை தயார்படுத்துங்கள் அன்பான சொற்களே. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். பொருளாதாரம் சம்பாதிக்கும் பொழுது நாம் நிறைய திட்டங்களோடு பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், ஏமாந்து போய்விடக்கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கையேந்தக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக்கிவிட்டு செல்லாதீர்கள் என்றார்கள். மக்களுக்கு வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் எந்த அளவுக்கு நாம் செலவு செய்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உபகாரம் செய்கிறோம், சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை எந்த அடிப்படையில் செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்து கூட அந்த மன்னரை வாழ்வு நமக்கு அமையும் என்பார் சொல்கிறார்களே. ஒரு மனிதன் இப்படி இருக்கிறான், சம்பாதித்தான், சேமித்து வைத்தான், தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என்று குறுகிய வட்டத்தை அமைத்துக் கொண்டான், மரணித்தான், என்னானது? அவன் சம்பாதித்த சொத்துக்களை அவனையே அனுபவிக்க முடியாமல் அல்லாஹ் ஆக்குவான் ஒரு சில நேரத்தில். நிறைய வசதி படைத்தவர்களுக்கு தான் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை டஜன் நோய் இருக்கிறது. வசதி படைத்தவர்களுக்கு தான் நான் பார்த்தவரை ஒரு ஆறுக்கு மேற்பட்ட நோய். காலை 6 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சுகர் பேஷண்ட். நினைத்து இதெல்லாம் உண்ணக்கூடாது, உண்டால் உடனடியாக பிரஷர் கூடிவிடும், அவருக்கு இருதய நோய். அவர் உணவு உண்ணும் பொழுது ஏதாவது சிறு சர்க்கரையை சேர்த்துக் கொண்டால் அதற்கு ஒரு தனி மாத்திரையா இருந்த வேண்டும், உப்பு கூடினால் அதற்கு ஒரு மாத்திரையா இருந்த வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டவர் ஒரு கறி மாதிரி ஏதாவது ஒன்றை உண்டால் அதற்கு ஒரு மாத்திரை உண்ண வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால், கபருடைய வாழ்க்கையை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால் அனுபவிக்க விடாமல் அல்லாஹ் ஆக்குவான், அது வேற விஷயம். இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு நாம் சம்பாதித்த பொருளாதாரம் எல்லாம் என்ன ஆகிறது? நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பங்கு வைத்து விட்டு எடுத்து விடுவார்கள். நம்முடைய குடும்பத்தார்கள் அதை ஊதாரித்தனமாக செலவு செய்தால் அதற்கும் சேர்த்து அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். அதான யதார்த்தம். அப்படியானால் என்னிடத்தில் இருக்கிற ஒரு கோடி ரூபாயை வைத்து நான் நினைத்தால் அந்த மன்னரை வாழ்க்கையும் மறுமையிலே சொர்க்கத்தையும் அடைய முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி செலவு செய்கிற புத்திசாலியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்தார்கள். காசு இருக்கிறது அவங்களிடத்திலே, நிறைய பொருளாதாரம் உண்டு அவங்களிடத்திலே, உங்களுக்கு ஒரு வழிமுறையை நான் சொல்லித் தருகிறேன், நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாரி வாரி கொடுங்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையிலே மரங்களை வளர்ப்பது, கல்விக்கூடங்களை நிறுவுவது, கிணறுகளை வெட்டி கொடுப்பது, இப்படி பொது காரியங்களில் நிறைய செலவு செய்யுங்கள். நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு, தாவா பணிக்கு, அழைப்பு பணிக்கு வாரி வாரி நீங்கள் கொடுங்கள். அப்படி செய்தால் என்னாகும் தெரியுமா? நீங்கள் மரணித்து போனால் கூட அந்த வாழ்க்கைக்கு, கபருடைய வாழ்க்கைக்கு உங்களின் மூலம் பயன்பெற்றார்களே, நீங்கள் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் ஐநேர தொழுகை நடந்து கொண்டே இருக்கும். தொழுகிற மக்களுடைய நன்மையில் அதே நன்மை உங்களுக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிணறு வெட்டி கொடுங்கள், அதிலிருந்து மக்கள் தண்ணீர் இறைத்து நன்மை அடைகிற பொழுதெல்லாம் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த கபருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி நிறைய வாரி வாரி கொடுங்கள். அதன் மூலம் ஒரு மனிதன் முஸ்லீமாக திரும்பி நடந்தால் ஆயுள் காலம் முழுதும் அவன் நன்மை செய்கிறானே, அது உங்களுக்கும் வந்து சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா துறைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தராமல் ஒன்றும் அல்ல, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்துதான் இருக்கிறார். என்ன ஒரு அசால்ட்டு தெரியுமா? நாம் தம் இணை வைக்கவில்லையே, எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். நாம் தம் இணை வைக்கவில்லையே, நமக்கெல்லாம் என்ன ஒரு சிந்தனை என்றால், நாம் தான் இணை வைக்கவில்லையே, எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நாம் எல்லாம் ஒரு தவறாக எண்ணத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்த சோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நமக்கு விளக்கும் பொழுது, சொர்க்கம் எப்படியெல்லாம் நல்லவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் கேள்வி கணக்கே இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்கிற சான்றோர்களும் உண்டு. கேள்வி கணக்குக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கருணையினால் நேரடியாக சொர்க்கம் செல்கிற மக்களும் உண்டு. நரகத்திலே இருந்து அல்லாஹ் நாடிய அளவுக்கு கடுமையான தண்டனைகளை எல்லாம் பெற்று அந்த தண்டனைக்கு பிறகு இறுதியாக நம்முடைய ஏகத்துவத்திற்காக, நம்முடைய திருக்களிமாவுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே இருந்து நம்மை வெளியேற்றி சொர்க்கம் தருகிற இறுதி ஒரு பகுதியும் இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்டு. ஒரு இறை விசுவாசி, ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசி நரக நெருப்பனுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரடியாக சொர்க்கம் செல்கிற முயற்சியை தான் அன்பார்ந்த சோர்களை நாம் எடுக்க வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நரக நெருப்பினுடைய வேதனை உங்களால் தாங்க முடியாது, அதனுடைய சிறிய வேதனையை கூட தாங்குகிற சக்தி உங்களுக்கு கிடையாது. காரணம், அது அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ் ஆயிரம் முறை சூடேற்றினான், அது சிவப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் ஆயிரம் முறை சூடேற்றினானாம், அது கருப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் ஆயிரம் முறை சூடேற்றினானாம், அது வெண்மை நிறமாக மாறியதாம். 3000 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூடேற்றி அவனுடைய நெருப்பு, அந்த நெருப்பு, அதை தாங்குகிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. அன்பார்ந்த சுவர்களே, அப்படி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஏகத்துவத்தை பின்பற்றி இருக்கிற நாம் தான் இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் பின்பற்றி கபருடைய வாழ்க்கையிலும் சொர்க்கத்துடைய வாழ்க்கையிலும் உன்னதமான இடத்தை அடைய நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அசிங்கங்கள் செய்தால், இந்த உலகத்தில் பாவமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டால், அத்தோடு நீங்கள் மரணிக்கும் பொழுது அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? மலக்குமார்கள் வருவார்களாம், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேதம் எது, உன்னுடைய தூதர் எது என்றெல்லாம் மலக்குமார்கள் மரணித்த மனிதத்திலே கேட்பார்கள் என்றும், அதற்குரிய பதிலை தப்பும் தவறுமாக அந்த அடியான் சொல்லுவான் என்றும் அதை தொடர்ந்து அவனோடு கியாமனால் வரை இருப்பதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனை அனுப்புகிறானாம். அந்த மனிதன் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருப்பானாம். தோற்றமெல்லாம் அருவருக்கத்தக்க தோற்றமாம். இதுவரை இந்த உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்களாம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அருவருக்கத்தக்க அசிங்கமான தோற்றத்தையுடைய அந்த மனிதனை பார்த்து இவன் கேட்பானாம், நீ யார்? உன்னை நான் எங்குமே பார்த்ததில்லையே, நீ யார் என்று பதறி போய் கேட்பானாம். அவன் சொல்லுவானாம், உலகத்தில் வாழும் பொழுது வெட்கக்கேடான பாவமான அசிங்கமான காரியத்தை எல்லாம் செய்தாயா இல்லையா? அதைகளை எல்லாம் அல்லாஹ் என்னுடைய உருவத்தில் மாற்றி கியாம நாள் வரை உன்னோடு இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுவானாம். பார்த்தீர்களான் பாந்த சுவர்களே, கபருடைய வாழ்க்கை என்பது நாம் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் இருந்தாலும் சரி, நம்முடைய பெயருக்கு முன்னால் எவ்வளவு பட்ட பெயர்கள் இருந்தாலும் சரி, நாம் மரணித்தால் நம்மை மையத்து என்பார்கள், தூக்கி கொண்டு போய் அடக்கிவிட்டு எல்லோரும் ஓடி வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த 6 அடி குழியில் நாம் மட்டும் தனியாகத்தான் இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலோ, இந்த உலகத்தில் ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ, கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ உதவி செய்வதற்கோ மக்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் யாருமே உங்களுக்கு கிடையாது. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு துணை நிற்பதெல்லாம் உங்களுடைய நன்மையான காரியம்தான். யார் நன்மையான காரியத்தை செய்தாரோ அவரை அல்லாஹ் ஒரு சந்திர முகத்தை போல ஒரு மனிதனை அல்லாஹ் மாற்றுவானாம். பார்த்தால் பிரகாசமாக இருப்பானாம். அவன் வந்து அவனுக்கு அருகிலே அமருவானாம். நீ யார் என்று கேட்பானாம். நீ உலகத்தில் செய்தாய நல்ல நல்ல காரியம், அதை அல்லாஹ் என்னுருவில் அழகாக மாற்றி கியாம நாள் வரை உனக்கு எதிராக உனக்கு அருகிலே அமர வைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வாழ்க்கையிலும் பாதுகாப்பு, அந்த வாழ்க்கையிலும் நமக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே அடங்கப்பட்ட அந்த அடியானத்திலே வந்து மலக்குமார்கள் கேட்பார்களாம், உன்னுடைய வலது பக்கம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்றும் சொல்லுவார்களாம். அந்த அடியான் திரும்பி பார்ப்பான், இடதுபுறம் நரக நெருப்பை பார்க்கிறான். நரக நெருப்பை கபரிலே வைத்து அந்த அடியான் பார்க்கிறான். பார்த்தால் அப்படியே கூப்பாடு போடுகிறான், இதுவா எனக்கு மறுமையில் கிடைக்க போகிறது என்று கதறுகிறான். மலக்குமார்களுடைய வலதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், வலதுபுறம் திரும்பி பார்ப்பானாம், சொர்க்கம் காட்சி அளிக்கப்படுமாம். மலக்குமார்கள் சொன்னார்களாம், இடதுபுறம் பார்த்தாயே நரக நெருப்பு, உலகத்தில் பாவம் செய்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற கொடுமையான ஒரு நெருப்பு அந்த நெருப்பு, அதுதான் உமக்கு விதியாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீ செய்த நற்கர்மங்களின் காரணமாக, நீ செய்த நல்ல நல்ல இபாதத்துகளின் காரணமாக அல்லாஹ் உனக்கு இந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறான் என்று நற்செய்தியும் சொல்லப்படுமாம். உறக்கம் எப்படிப்பட்ட உறக்கம்! நம்முடைய வீடுகளில் உறங்குகிற உறக்கம் அல்ல மன்னரை உறக்கம். கியாம நாளில் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டினால் மணமகனை போல உறங்குகிற அந்த நல்லவர்கள் எல்லாம் மறுமையில் பேசிக் கொள்வார்களாம், நாம் ஒரு நாள் உறங்கி இருப்போமா? நாம் ஒரு அசரிலிருந்து மயிரை வரை உறங்கி இருப்போமா என்று ஒரு நாளை, ஒரு அரை நாளை அவர்கள் பேசுகிற அளவுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அப்படிப்பட்டவர்களிடத்தில் போய் அதைத்தா இதைத்தா என்று பேசுகிற கேட்கிற அறிவில்லாத சமூகம் நம்மிடத்தில் உண்டு, அதுவே காரியம். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே அந்த மக்களுக்கு தெரியாது. எத்துணை நாள் உறங்கினோம் என்று தெரியாது. எப்பொழுது எழுப்பப்படுகிறோம் என்றும் தெரியாது. எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் அது ஒரு புது உலகம், அவ்வளவுதான், அது ஒரு புது உலகம். அப்பொழுதுதான் எல்லோத்தையும் பார்ப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாரையும் யாரும் அந்த நாளில் விசாரிக்க மாட்டார்கள். அது உலகம் அல்ல, வெளிநாட்டில இருந்து வந்த உடனே எப்பொழுது வந்தா என்ன ஏதென்று விசாரிப்பதற்கு. அது என்னுடைய நீதிமன்றம் அல்ல, அது ஒரு கோர்ட், அது என்னுடைய நீதிமன்றம். அந்த மன்றத்தில் மனிதன் காலடி எடுத்து வைக்கிற ஓசையை தவிர எந்த ஓசையும் அந்த மறுமை நாளிலே நீங்கள் கேட்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது இந்த மண்ணறையில் உறங்கினார்களே மணமகனை போல, மண்ணறையை அல்லாஹ் சுகமாக ஆக்கி கொடுத்தானே நல்லவர்களுக்கு, அவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு நாள் உறங்கியிருப்போமோ, ஒரு அரை நாள் உறங்கியிருப்போமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மன்னரை வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அன்பான் சொர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கழுதையின் மீது ஏறி அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு மன்னரையை தாண்டினார்கள். மன்னரையை தாண்டிய உடனே அந்த கழுதை மிரண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கீழே தள்ளிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்த உடனே கேட்டார்கள், இந்த மன்னரையில் யாரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு யூத பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவளுக்கு அந்த கபரில் கொடுக்கப்படுகிற அந்த வேதனையை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி உங்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மௌத்தாய் போய்விடுவீர்கள். கபரிலே இருக்கிற அந்த அலறல், கபரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்படுகிற அந்த தண்டனை, அதற்காக வேண்டி அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிற அந்த சப்தம், அவர்கள் போடுகிற முறையீடு, அவர்கள் ஓலமிடுகிற அந்த ஒரு ஓலம், அவர்களுடைய அந்த அலறல் சப்தம், இவைகளை நான் கேட்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ், எனது சமூக மக்கள் திருந்தி வாழ்வதற்கு அந்த சப்தத்தை கேட்கவே யா அல்லாஹ் என்று துவா செய்ய நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் அதை கேட்கிற சக்தி உங்களுக்கு இல்லை, நீங்கள் மரணித்து போய் விடுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நரக நெருப்புக்கு முன்னதாகவே பலவேறு தண்டனைகள் அந்த கபருடைய வேதனையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நச்சு வாய்ந்த, நீங்களெல்லாம் கற்பனையே செய்திராத மிகவும் நச்சு வாய்ந்த பாம்புகள் உங்களுடைய கபரை நோக்கி வரும், இரும்பு சுத்திகளை கொண்டு வந்து மலக்குமார்கள் உங்களுடைய தலைகளிலே அடிப்பார்கள். இந்த வேதனை ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ அல்ல, உலகம் அழிகிற நாள் வரை இந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கும். ஒருபுறம் விஷஜந்துக்களுடைய வேதனை, ஒருபுறம் கபருனுடைய நெருக்கம், இந்த பூமியினுடைய நெருக்கத்துடைய வேதனை, இன்னொரு புறம் சுத்தியினால் அடிக்கப்படுகிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் நரக நெருப்பை அல்லாஹ் துறக்க சொல்லுவான வாசலை, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்றை அந்த கபரை நோக்கி அல்லாஹ் வீச செய்வானாம். இவ்வளவு கொடுமையும் அந்த ஆறடி குழிக்குள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்பான் அந்த சொர்களை கெட்டடியான். அல்லாஹுவை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் உலகம்தான் நமக்கு என்ற அடுத்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்தார்கள். அவர்களை அல்லாஹ் விடமாட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வரை அல்லாஹ்வுடைய கடமை என்ன தெரியுமா? நீங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். உங்களுக்கு இந்த வானத்தை தந்து, மழையை தந்து, சூரியனை தந்து உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தருவது அவனுடைய கடமை. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழு. ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், முஸ்லிம்களாகிய என்னுடைய மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக என்னை நிராகரிப்பாளர்கள் என்று இல்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மூமின்கள் எல்லாம் என்னை நிராகரித்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வீடுகளை எல்லாம் தங்கமாக மாற்றியிருப்பேன், இவர்கள் ஏறி செல்கிற ஏணிப்படிகளை தங்கம் வெள்ளியாக மாற்றியிருப்பேன், அவர்களுடைய வீட்டினுடைய முகடுகள் கதவுகளை தங்கமாக நான் மாற்றியிருப்பேன். ஏன் செய்யல? மூமின்கள் நிராசை அடைந்து விடுவார்கள். நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாம் மறுமையை ஒப்பிருக்கிறோம், நமக்கு தராமல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டானே என்று நீங்கள் என் மீது நிராசை அடைந்து விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் கொடுக்காமல் இருக்கிறேன். இல்லாவிட்டால் அதையும் இந்த உலகத்திலே கொடுப்பேன். எதற்காக?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743. எருளன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளன் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள, தொலைபேசி இலக்கம் 0777-34-0565. எலோலைன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: இறைவனுடைய நடுநிசை பொழுதெல்லாம் நாம் நினைத்தால் தவறுகளை செய்யலாம். கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத உலகம் இந்த உலகம். நாம் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே வாழலாம். அந்த வாழ்வல்ல நமக்கு முக்கியம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூமின்களாகிய உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை தான், கட்டுப்பாடான வாழ்வு. இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை பேச வேண்டும், இதை சிந்தனை செய்ய வேண்டும், அதை சிந்தனை செய்யக்கூடாது என்கிற கட்டுப்பாடான வாழ்க்கைக்குரிய உலகம் மூமின்களுக்கு. இறை நிராகரிப்பாளர்களுக்கு இது ஒரு பூஞ்சோலை. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வாழ்வார்கள். இந்த உலகம் அவர்களுக்குரியது. இறுதியாக ஒரு நபிமொழியை உங்களுடைய உள்ளத்தில் நான் ஆழமாக பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டினுடைய கலீஃபாவாக இருந்த நேரம், பைத்துல் மாலில் அதிகமதிகம் சொத்துக்கள் குவிந்திருந்த நேரம், அவரை பார்ப்பதற்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருந்தார். எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையிலே ஒரு தலையணை இருந்தது. அந்த தலையணை எதனால் தயாரிக்கப்பட்ட தலையணை? பேரித்த மரத்தினுடைய மட்டைகள் காய்ந்து கீழே விழுமே, அந்த குப்பை கோலங்களை எல்லாம் எடுத்து நிரப்பி ஒரு தலையணை செய்திருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தலையிலே வைத்து கழுத்திலே இருந்து இடுப்பு வரை சின்ன ஒரு தன்னுடைய மேலாடையை எடுத்து விரித்து, இடுப்பிலிருந்து கால் பகுதி வரை பச்சை பசேர் என்று அந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கிற புல்லுகளை எல்லாம் எடுத்து கீழே பதித்து அதில் காலை வைத்து உறங்குகிறார். தலைக்கு மேலே ஒரு தோல் பையில் தண்ணீர் தொங்குகிறது. யார் இவர்? அகிலத்தின் அதிபதி, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். அன்றைக்கு இருந்த ஆட்சி அதிகாரம் அன்றைக்கு அவருடைய கையில். அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுகுரல் சப்தம் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து பார்த்தா தன்னுடைய தோழர். என்ன உமர் அவர்களே என்றார்கள். என்ன யா ரசூலல்லா, கைசரும் கிசராவும் எப்படியெல்லாமோ இந்த உலகத்தில் ஆட்சி ஆண்டு வாழுகிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலையணையாவது வைக்க கூடாதா யா ரசூலல்லா, கீழே ஒரு போர்வையாவது போத்தக்கூடாதா யா ரசூலல்லா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமர் அவர்களே, கைசரும் கிசராவும் இந்த உலகத்தில் வாழ புறப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்வு கபருடைய வாழ்வு, மறுமையுடைய வாழ்வு அல்லவா? நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி நிச்சயமாக வைப்பான். இந்த உலகம் நம்முடைய வாழ், இந்த உலகம் நமக்குரியதல்ல. இந்த உலகம் இறை நிராகரிப்பாளர்களுடைய உலகம். ஆகவே மூமின்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை அந்த வாழ்வுக்காக வேண்டி தயார்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை இந்த நல்ல நேரத்தில், அமைதியான இந்த நேரத்தில் கூர்ந்து கவனிக்கின்ற உங்களுடைய சிந்தனையில் அந்த நபிமொழியை இறுதியாக நான் பதிவு செய்து, மன்னரையை நோக்கித்தான் நம்முடைய மனித வாழ்வினுடைய பயணங்கள் அமைய வேண்டும், அதில்தான் வெற்றி இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐஐடி நிறுவனம் மற்றும் பறக்கக தனியா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே வருகை தந்த உங்கள் அனைவர்களிடத்திலும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். எதை நாம் கேட்டோமோ, கேட்டதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற உள்ளம் மட்டும் நமக்கு இருந்தால் நாம் வெற்றியடைந்து விடுவோம். கேட்டதை வெறும் செவிகளிலே மட்டும் நிறுத்திவிட்டால் ஈமான் பலகீனமடைந்து விடும், ஹிதாயத் பறிபோகிவிடும். உபதேசம் என்பது மூமின்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நடப்பது அதைவிட முக்கியமானது. அந்த இரண்டும் தான் நம்முடைய ஈமானை, தக்குவாவை, இதாயத்தை பாதுகாக்கும். அப்படி பாதுகாத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
5: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது நண்பர்கள், அதே போல உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் தெரியப்படுத்துங்கள். முஸ்லீம் வானொலியை நீங்கள் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் கேட்கக்கூடியதாக இருக்கும். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே இணைந்து கொள்ளுங்கள் முஸ்லீம் வானொலியோடு.
3: முஸ்லிம் வானொலி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது
3: முஸ்லிம் வானொலி.
4: முஸ்லிம் வானொலி,
6: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
5: சிந்தனை.
0: ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய். அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும், இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில்
6: இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத்து இருக்கும். ஆதத்து என்றால் ஒரு வளமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத்து இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத்து இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத்து இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத்து இருக்கிறதோ, ஆதத்து என்றால் வளமை வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இப்போ இந்த 2000 பிறகு பிறந்த குழந்தைகளை கூட ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள், மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும், நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறேன், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால், இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறுசைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்முடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணிதான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி, குழப்பங்களை ஏற்படுத்தி, நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி, நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்வது என்பதுதான். இன்னமா யுரீது இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான். அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது, ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா. ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், சாதாரணமான சபதம் அல்ல, அல்லாஹுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான். உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். உன்னுடைய நேரிய வழியிலே, சிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள். அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே ஷைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவனுடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதைத்தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை. அந்துபுசத அலைக்கும் துன்யா, இதை எதுக்கு சொல்லிக் கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகிக் கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், இந்த உலகம் அதிகமாக நம்முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.
7: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம்,
9: ஒலி நயம்
8: ஒலி நயம் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள்
9: முஸ்லிம் வானொலி.

0: அறிந்து கொள்ளுங்கள். www.muslimvanoli.com. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
1: وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸஹாபாக்கள் தாபீன்கள் தபஉத் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்தில் நாம் சிரியா உள்ளிட்ட பல வெளிநாடுகளையும் உள்நாடுகளையும் அவதானித்து பார்க்கின்ற போது முஸ்லீம்களுக்கு எதிரான காட்டுமிராண்டித்தனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். உலகத்திலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்து பார்த்தால், அது எந்த நாடாக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், சவுதி அரேபியாவாக இருந்தாலும், குவைத்தாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. பங்களாதேஷை எடுக்கலாம். அதில் சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் பாதுகாப்போடு இருக்கின்றார்கள், சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மதச்சடங்குகளை சம்பிரதாயங்களை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சகல தேவைகளையும் அந்த நாடு செய்து கொடுக்கின்றது. ஆனால் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்தால், பர்மா, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எடுத்தால், நசுக்கப்படுவதும் அவர்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுவதும், ஃபர்தா போட்டு ஹபாயா போட்டக்கூடிய பெண்கள் வீதியிலே வைத்து அதை கலட்டி அவர்கள் அடிக்கப்படுவது, தாடி வைத்தவர்கள் நச்சரிக்கப்படுவது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியே முஸ்லீம்கள் எவ்வளவு அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சமாதானத்துக்கு சொந்தக்காரர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் என்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை வைத்துக்கொண்டு பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய வரலாறை இந்தியாவிலே நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இத்தனைக்கும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் என்ன காரணம்? முஸ்லீம்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், முஸ்லீம்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள் என்பதனால்தான். அடுத்து நம்முடைய நாட்டிலே மன்னர்கள் வாழ்ந்த இடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் குளங்கள் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியலாம். நீர்த்தேக்கங்கள், குளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள். கண்டி போன்ற இடம், அனுராதபுரம், புலனறுவை, இது மாதிரியான இந்த மன்னர்கள் வாழ்ந்த இடங்களில் குளங்கள் கட்டப்பட்டிருக்கும். நீர் வளம்தான் மனிதனுடைய பெரும் பலமாக கருதப்பட்டிருந்தது. அதனால்தான் மன்னர்கள் குளங்களை வெட்டினார்கள். நதிகளும் குளங்களும் நீரும் எங்கிருக்கிறதோ அங்குதான் மக்கள் குவிந்து தன்னுடைய குடியிருப்பை அமைத்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும், நீர் உள்ள இடம்தான் மனிதன் வாழக்கூடிய தகுமான இடமாக இருந்தது. அதனால்தான் நதிக்கரை நாகரீகங்கள் வளர்ந்தது. சிந்து நதிக்கரை நாகரீகம், அதே மாதிரியாக நதிக்கரை நாகரீகம் என்ற பெயரிலே வந்ததெல்லாம் அந்த நதிக்கரையிலே மக்கள் வாழ்ந்ததனால். இந்த எந்த நதிக்கரை எடுத்தாலும், இலங்கையில் வெட்டப்பட்ட பெரிய குளங்களை எடுத்தாலும், அதன் ஓரங்களில் குடியிருப்புகள் முஸ்லீம்களுக்காக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இலங்கையிலுடைய குளங்களை எடுத்து பார்த்தால், இலங்கை வரலாற்றிலே அந்த குளக்கட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முஸ்லீம் கிராமங்களாக இருந்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த குளங்களின் அணைக்கட்டுகள் தகர்க்கப்பட்டால் அன்றைய மன்னன் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். அதனால் நம்பிக்கைக்குரியவர்கள் தான் அங்கே அமர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததனால் முஸ்லீம்கள் அங்கு அமர்த்தப்பட்டார்கள். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவ்வளவுக்கு நம்பிக்கை, இவ்வளவுக்கு அமைதி, சமாதானம் கொண்டவர்கள் தான் இந்த முஸ்லீம்கள். இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், அமைதி என்ற அர்த்தத்திலே இருக்கின்றது. அதனால் உலக வரலாற்றிலேயே முஸ்லீம்கள் சாந்திக்கு பங்கம் விளைத்ததாக, அமைதிக்கு பங்கம் விளைத்ததாக, சமாதானத்தை உடைத்ததாக எந்த ஒரு வரலாறும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஊடகங்கள், இந்த வேஷத்தனமான ஊடகங்கள் இஸ்லாத்தின் மீது ஒன்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கேயோ ஒரு இஸ்லாமியன் தவறாக நடந்து கொண்டால் அல்லது தவறாக உருவாக்கப்பட்டால் அதனை வைத்து மதத்தோடு சாடி ஒரு தீவிரவாதம் பேசப்பட்டு மக்களுக்கு முஸ்லீம்களை கேவலமாக காட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் வரலாற்று நடுகிலும் இருக்கின்றது. எல்டிடி பயங்கரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் என்று உலகெங்கிலும் அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் குண்டு வைத்தால் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று ஊடகங்கள் வாந்தி எடுக்கின்றது. இதுவெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் மீது கொண்ட கடுமையான காழ்ப்புணர்ச்சி என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தபோதிலும் இஸ்லாமியர்கள் இவ்வளவு நெருக்கீட்டுக்குள்ளாய் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு நசுக்கப்பட்டாலும் அப்போது கூட அவர்களால் அடுத்தவர்களுடைய மத ஆலயங்களுக்கோ மத சடங்குகளுக்கோ எந்த ஒரு பங்கமும் ஏற்பட்டதாகவும் மீண்டும் வரலாறை புரட்டி பார்த்தால் இடம்பெறாது. இலங்கை வரலாற்றிலே இதுவரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு பன்சிலை உடைத்ததாக, ஒரு கோயிலை தகர்த்ததாக ஒரு கதை கூட எழுதி வைக்க முடியாது. முஸ்லீம்கள் அடிக்க அடிக்க, நசுக்க நசுக்க எத்தனையோ பள்ளி வாசல்கள் உடைக்கப்பட்டாலும் அவர்கள் அமைதி காத்து அவர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் அகிம்சை போராட்டங்கள் தான் செய்திருக்கின்றார்களே தவிர ஆயுதங்கள் ஏந்தவில்லை. இன்னொரு தீவிரவாதத்தை, இன்னொரு பயங்கரவாதத்தை இந்த நாட்டிலே உருவாக்கவில்லை. இந்து மதத்திலே இருந்து உருவான இந்த எல்டிடி பயங்கரவாதிகள் 30 வருடங்கள் ஆயுதங்கள் தூக்கினார்கள். 100,000 மேற்பட்ட உயிர்கள் இந்த இலங்கையில் பலியானது. இந்த எந்த ஒரு வேலையும் இஸ்லாமிய மக்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரா ஆல இம்ரான் 186வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறான், லதுபுலவுன்ன ஃபி அம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும், உங்களுடைய சொத்துக்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். வலதஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும், ஒமினல்லதீன அஷ்ரகு, உங்களுக்கு இணை வைப்பாளர்களிலிருந்தும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும், அதன் கெசீரா, அதிகமான வேதனையை நீங்கள் நிச்சயமாக செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களிலிருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும் நீங்கள் கடுமையான வேதனையை செவிமடுப்பீர்கள், அதிகமான வேதனையை செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு புதிதானதல்ல. வரலாற்று நடுகிலும் அவ்வப்போது இஸ்லாத்தின் எதிரிகளால், இணை வைப்பாளர்களால், யூத கிறிஸ்தவர்களால் அதிகமான இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு இழப்புகளிலும் லட்சக்கணக்கான மக்களை இழந்தாலும் யாரும் அதற்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுது நாம் அனைத்து பாக்கியங்களையும் இழந்து விட்டோம் என்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படவில்லை. நாம் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்துக்கும், நாம் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நாம் அழுத ஒவ்வொரு அழுகைக்கும், மனது நொந்து போய் உட்கார்ந்து போன ஒவ்வொரு நிமிடத்துக்கும் மறுமையில் கூலி கொடுக்கப்படுவோம் என்பதில் நாங்கள் மாற்று கருத்துள்ளவர்களாகவே இல்லை. தாத்தாரிகளுடைய படையெடுப்பு லட்சக்கணக்கான முஸ்லிம்களை பிணமாக்கியது. நைல் நதியை கடப்பதற்காக, தஜிலா நதியை கடப்பதற்காக முஸ்லிம்கள் எழுதிய நூலகங்களின் புத்தகங்கள் கொட்டப்பட்டு அதன் மீது கடந்து போனதாகவும், அந்த நதி கருப்பு சாயலில் ஓடியதாகவும், மக்களினுடைய ஜனாசாக்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாமல்
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

உங்கள் முஸ்லிம் வானொலி இணைந்திருங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க

الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வர தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் ரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குரைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம் அல்லாஹுடைய தூதர்? குரைஷி குடும்பம். குரைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குரைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில், சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் அறிந்த விஷயம்தான், அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண், என்னை பாதுகாத்த அபூ தாலிப் அல்லாஹுவின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குரைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் வேதனைகளை, சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூரி வாசினார்கள், மண்ணை தூரி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான். அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குரைஷி காஃபிர்கள் அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள்.

0: சகீப் உஸ்ரத்து சகீப் சகீப் கோத்திரத்தார்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். சகீப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள் தாயிஃபில். அப்துயாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப் மூன்று தலைவர்கள். மூன்று தலைவர்களையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது ஸியாபல் கஅபா இன் கான அல்லாஹ் அர்சலக், கஅபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன் அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், இந்த உலகத்தில் எந்த தாயும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார், எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா, உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள், எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள். மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரத்தம் அடைந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், இன்னல்லாஹ கத் ஸமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலைக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா, கட்டளை கூறுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபூ தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், 3வது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளமெல்லாம் நெருக்கமாகிறது, சோதனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா உல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ். அல் இஸ்ரா என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, கஅபாவில் இருந்து அல்லாஹுடைய தூதர் பைத்துல் மக்திஸ் வரை, பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்திஸில் இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்று அழைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இன்று பலர் கருத்துக்களில் கூறுவது போல அல்லாஹுடைய தூதர் கனவில் சென்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய ரூஹ் சென்றது, அல்லாஹுடைய தூதருடைய கல்பு சென்றது என்பது கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கருத்தின்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய ரூஹாலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான் அப்தன்ற பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் ரூஹாலும் இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் அப்தன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இங்கே ரசூலு என்று சொல்லவில்லை, நபி என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய அடிமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரமுடைய வார்த்தை அது. பிஅப்திஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே மூன்று இடங்களில் அல்லாஹ் இப்படி அழைக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இரண்டாவது முறை தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, மூன்றாவது முறை வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி யதுஉ. இந்த மூன்று முறைகளில் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராவுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில ரபீஉல் அவ்வல் மாதத்தில் என்று, சில ரஜபுடைய மாதத்தில் என்று, இன்னும் பலர் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் ஆண்டில் என்று, இன்னும் பலர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய ஆண்டிற்கு இரண்டாவது ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று, இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் அது எப்போது நடந்தது என்பதை அறிந்தவன். ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவத்தின் வருகைக்கு பிறகு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பிறகு மதீனாவிற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை அல்லாஹுடைய ஆற்றலால் சென்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் இஸ்ரா ஒன்றாவது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினூரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அது எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாதினா, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு நாம் காட்டுவதற்காக, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாம் எடுத்து வைப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பார்க்கக்கூடியவன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அஹ்மது ரஹிமஹுல்லா, இமாம் திருமிதி போன்ற எல்லா அறிஞர்களும் பல வடிவங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதில் நாம் பெற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பைனா அன இந்தல் பைத்தி பைன நாஇமி வல் யக்தான், நான் காபாவின் அருகில் உறங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் இருந்தேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது ஒரு சப்தம் கேட்டது. இந்த மூவரில் ஒருவரா அவர், யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஹம்சா ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹுமா. இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது, இந்த மூவரில் ஒருவரா அவர்? ஆம். அந்த மலக் என்னிடத்தில் நெருங்கி வந்தார், என்னுடைய சுற்றுப்பகுதியை பிளந்தார், ஜம்சம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம்சம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார், என்னுடைய கல்பை கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது. சும்மா ஹுஷிய ஈமானன் வ ஹிக்மா, அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பை பிளக்கிறார்கள், அவருடைய வந்து கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது, ஜம்சம் நீரால் அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அது முழுமையாக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்க கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், உதீது பில் புராக், புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன? வஹுவ தாபத்துன் அப்யம், வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம் அது. தவீலுன் ஃபௌக்கல் ஹிமாரி வதுனல் பகல், அது கோவேரி கழுதையை விட உயரமானதும் கிடையாது, கழுதையை விட ஒரு குதிரையை விட உயரமானதும் கிடையாது, கோவேரி கழுதையை போன்று குட்டையானதும் கிடையாது. இரண்டிற்கும் நடுத்தரம் உள்ள ஒரு வாகனம், ஒரு விலங்கினம் அது. சுப்ஹானல்லாஹ். அதனுடைய சக்தி என்ன? அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அல்லாஹு அக்பர். அந்த புராக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில், அது பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அடுத்த கணம் அதனுடைய பாதம் அந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அது. புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளில் அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் இரண்டு ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஃதர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை, இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இல ஸமாஇ அத்-துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம், கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின் காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள், மன் ஹாதா? சொன்னார்கள், ஜிப்ரீல், ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹல் மஅக அஹத், உங்களோடு வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அல்லாஹுடைய அரசாட்சி, அல்லாஹுடைய அரசாட்சி, மாலிகில் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும், தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆம், அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிலத்துடைய ஒரு, அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர், இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார்? யார் இவர்? மன் ஹாதா? ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் ஆதம், அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலை, உங்கள் நபிக்கு, உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன் நபியி ஸாலிஹ், என் சாலிஹான மகனே, என் சாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக இரண்டாவது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது, இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், தட்டுகிறார்கள், கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன், அவர் இப்னா ஹாலா. இரண்டு மனிதர்கள் நின்றார்கள். இரண்டாவது வானத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள், யஹ்யா, ஈசா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள், என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கது உத்திய ஷத்ரல் ஹுஸ்ன், அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது, யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதா? ஆம். வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம், கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், இங்கே வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பிச் சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில், சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில். இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அதற்கு பிறகு ஏழாவது வானம். ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் உங்களோடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும். உள்ளே சென்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்தில் முஸ்னிதன் பஹ்ரஹு இலல் பைத்தில் மஅமூர், தன்னுடைய முதுகை பைத்துல் மஅமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் காபாவிற்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லம். எப்படி இங்கே ஒவ்வொரு சதா கணமும் அல்லாஹுவை தவாஃப் செய்கிறோமோ அது போன்று மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது, அல் பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுஹுலுஹு குல்ல யௌமின் 70 அல்ஃப மலக்கின், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். உலகம் அழியும் வரை எத்தனை நாட்கள்? ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்கள், இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்கள். ஆனால் மலக்குகள் சதா கடமும் அல்லாஹ்வை புகழ்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம், இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லாவ மலக்குன் ராக்கிய இல்லாவ மலக்குன் சாஜித். அதிலே ஒரு மலக் ருக்குஇல இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதில இருப்பார். அவ்வளவு கோடான கோடி மலக்குகள் தொழக்கூடிய பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள். ஹாதா அபூக், இவர்கள் தான் உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம அலை, சலாம் கூறுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் கூறினேன். ஃபரத்த ஸலாம், அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன் நபியி ஸாலிஹ், ஸாலிஹான என்னுடைய மகனே, ஸாலிஹான நபியே, வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஏழு வானங்களுடைய பயணம் முடிந்தது. ஏழாவது வானம் இந்த பூமியுடைய, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது ஏழு வானங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிய குர்சி யுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி இந்த ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்கு சமம். இந்த ஏழாவது வானம் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேலே செல்ல சும்ம தஹபபி இல சித்ரத்தில் முன்தஹா, ஒரு மரம் அது, யானையுடைய காதுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம் அது. சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹா அதுதான் எல்லை. அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல். சித்ரத்துல் முன்தஹா அந்த மரத்தை அடைந்தோம். அந்த மரத்திற்கு கீழ் இருந்து நான்கு ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது? இரண்டு ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி, இன்னொன்று இரண்டு ஆறுகள் இந்த பூமியை நோக்கி. பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது? அந்நீலு வல் ஃபுராது, நைல் நதியும் யூப்ரிட்டஸ் நதியும். இரண்டு நதிகளும் சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள். அது எப்படி வருகிறது, எப்படி பூமிக்கு சேர்கிறது? அல்லாஹுவை தவிர அந்த ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன் தனியாக என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏழு வான, இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் உங்களை புறக்கணித்தாலும் நபியை நான் இருக்கிறேன் உங்களுக்காக, வாருங்கள் என்னை சந்திப்பதற்காக. அல்லாஹு ரப்புல் ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நேரடியாக. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் என்று கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, ஹல் ரஐத ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா? நூறுன் அன்ன அரா, அவன் வெளிச்சமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹு லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகீ லஹு அய்யனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது. யஃபிதுல் கிஸ்த வயர்ஃபஉ, தராசை அவன்தான் தாழ்த்துகிறான், தராசை அவன்தான் உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனை மறைக்கக்கூடியது, அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். அல்லாஹு நூறு சமாவாத்தி வலர், நூறு நாலா நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். யார் அதை விளக்குகிறாரோ பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகள் அனைத்தையும் அந்த வெளிச்சம் சுட்டரித்துவிடும். அல்லாஹு அக்பர். நபி மூசா கேட்டார், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும். அலைஹிஸ்ஸலாம், மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது, வேண்டுமானால் இந்த மலையை பார். அல்லாஹ் அவனுடைய விரலின் கீறல் அளவுள்ள ஒளியை இறக்கினான், மலை வெடித்தது. மூசா பஸ்பம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடித்து விழுந்தார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு என்னை மன்னித்துக் கொள், நான் உன்னை நம்பிக்கை கொண்டதில் முதலாம் அவன். அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஃபரத ரப்புக்க அலா உம்மத்திக், உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினார்? குல்து ஹம்சீன ஸலாதன், 50 நேர தொழுகைகளை. அப்படியா? இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு அத்தக்ஃபீஃப், குறைத்து கேளுங்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது. நான் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன். நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன். இவர்கள் ஒருபோதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். 50 நேர தொழுகைகள், குறைத்து கேளுங்கள். ஃபரஜஅது இலா ரப்பி, என் ரப்பிடத்திலே சென்றேன். யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு, யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. குறைக்கப்பட்டது 5 நேர தொழுகைகள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானம் வருகிறது. கேட்டார்கள், அல்லாஹ் இப்போது என்ன செய்தான், எதை கடமையாக்கினான்? அல்லாஹ் 5 குறைத்திருக்கிறான். மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது, குறைத்து கேளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், செயல்படுத்தாது. மறுபடியும் சென்றார்கள், யா அல்லாஹ் குறைத்து கொடு. இப்படி 5 குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர தொழுகையாக மாறியது. சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த 5 நேர தொழுகைகளை தொழுதால் 50 நேர தொழுகைகளை தொழுது நன்மைகளுக்கு உன் சமூகம் உட்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? 5 நேர கடமைகள், குறைத்து கேளுங்கள் நபியே, இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை உண்மை இல்ல, மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 5 நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரப்பிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வெட்கப்படுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள். உம்முல் ஐமன் அவர்களை சந்தித்தார்கள். இதை சொன்னார்கள், உம்முல் ஐமன் சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள், குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நபி மக்களுக்கு தெரிவித்தார்கள், நான் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறினார்கள். அபூஜகல் வந்தான், அல்லாஹுடைய தூதரே, முஹம்மது ரசூலே, முஹம்மதே, உங்களிடத்தில் ஏதாவது செய்திகள், புதிய செய்தி இருக்கிறதா? ஆம் அபூஜஹலே, நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன். அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான். அப்படியா? இதுதானா கதை? நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா? அவனுக்கு என்ன ஆனது? இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அபூஜகல் சொன்னான், வாருங்கள் குறைஷிகளே, முகமது ஒரு செய்தியை சொல்ல போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன், அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முஹம்மதுடைய பொய் எம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் இது தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன? இஸ்ரா மிஅராஜ் தரும் படிப்பினைகள், முதல் படிப்பினை இதயம் பிளக்கப்பட்டது, வயிறு பிளக்கப்பட்டு இதயம் எடுக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இரண்டு முறை நடந்திருக்கிறது. ஒன்று ஹலீமா சஅதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் பாலிருந்தும் குழந்தையாக ஒப்படைக்கப்பட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் மலையில் மீது இருந்து அவர்களுடைய சிறுவர்கள் எல்லாம் கீழே விளையாடி கொண்டிருந்த பொழுது, ஹலீமா சஅதியாவுடைய அவர்களுடைய அந்த அரவணைப்பில் இருந்த பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இதயம் பிளக்கப்பட்டு கல்பு வெளியே எடுக்கப்பட்டு ஷைத்தானுடைய சதை துண்டு அதிலிருந்து அகற்றப்பட்டது. இரண்டாவது முறை மிஅராஜுடைய பயணத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் கல்பு எடுக்கப்பட்டு ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு ஈமானோடும் ஹிக்மத்தோடும் முழுமையாக்கப்பட்டது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையாடல் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? குறைச்சு கேளுங்கள் நபியே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை விட இந்த சமூகம் எண்ணிக்கையில் அதிகமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நபி என்றாலும், அவரிடத்திலே அந்த ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டு வியந்தாலும், ஒரு நபிக்கு அவர் செய்யக்கூடிய அறிவுரை என்ன? அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக என்ன ஒரு தன்மை பாருங்கள், அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக இதை பத்தாது, இது இதை ஏற்றுக்கொள், இதை உங்களுடைய சமூகம் செயல்படுத்தாது, குறையுங்கள் நபியே. சுப்ஹானல்லாஹ். ஒரு திறமை உள்ள நபிமார்களின் தலைவராக இருந்தாலும், இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவராக இருந்தாலும், அல்லாஹ் படைத்ததில் அந்த படைப்பை போன்று ஒரு படைப்பில்லை என்றாலும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட தன் சமூகத்திடத்திலே அதிக முறை அதிக நாட்கள் பழகிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்திக்க சென்றார்கள். என்ன ஒரு பணிவு பாருங்கள், என்ன ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். மூன்றாவது, தொழுகையுடைய முக்கியத்துவம். இந்த உலகத்தில் எல்லா கடமைகளும் எப்படி கொடுக்கப்பட்டது? வஹியின் மூலமாக முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமை மட்டும்தான் நேரடியாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. என்ன கடமை? எந்த கடமையை நாம் புறக்கணிக்கிறோமோ, எந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறதோ, எந்த கடமைக்காக உறக்கத்தை துறக்க நாம் தயார் இல்லையோ, எந்த கடமைக்காக எம்முடைய வேலைகளை துறக்க நாம் தயார் இல்லையோ, எந்த கடமைகளுக்காக எம்முடைய செல்வத்தை துறக்க தயார் இல்லையோ, குடும்பத்திற்கு நேரம் உண்டு, உறங்குவதற்கு நேரம் உண்டு, விளையாடுவதற்கு நேரம் உண்டு, சாப்பிடுவதற்கு நேரம் உண்டு, அரட்டை அடிப்பதற்கு நேரம் உண்டு, இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு நேரம் உண்டு, எந்த இறைவனை வணங்குவதற்கு அஞ்சு நேர தொழுகைகளை ஒரு நாளில் சரிவர தொழுக முடியவில்லையோ, இல்ல மஷா அல்லாஹ், அந்த கடமையை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கூறினான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவும் எப்படிப்பட்ட கடமை? யாரும் இந்த கடமையிலிருந்து விலக முடியாத கடமை. ஜகாத் செல்வந்தவர்களுக்கு, ஹஜ் செல்வந்தவர்களுக்கு, உடல் வலிமை உள்ளவர்களுக்கு, நோன்பு உடலில் தாக்கத்துள்ளவர்களுக்கு, சக்தி உள்ளவர்களுக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் அவர் நோயாளியாக, அவர் மரணப்படுக்கையில், அவர் உயிருள்ளவராக, சுகமுடையவராக வயதை அடைந்து விட்டால், இவர்கள் யாராக இருந்தாலும் போர்க்களத்தில் அவர் நின்றாலும் இதை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நின்று தொழ முடியவில்லையா உட்கார்ந்து தொழு, உட்கார்ந்து தொழ முடியவில்லையா படுத்து தொழு, படுத்தும் தொழ முடியவில்லையா, இன்றைய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் கண்ணால் தொழு, சைகையால் தொழு. தொழுகையிலிருந்து எந்த காலத்திலும் விடுதலை கிடையாது. எதிரிகளுக்கு முன்னால் நீ போர்க்களத்தில் நின்றாலும் அந்த நேரத்திலும் நீ தொழுகையை விடக்கூடாது. எப்படிப்பட்ட கடமை? அல்லாஹுடைய கடமை, எல்லா நபிக்கும் அல்லாஹ்இட்ட கடமை. ஆனால் எங்கே நம்முடைய சமூகம்? ஐந்து நேர தொழுகைகள், அதை தொழுவதை விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் அல்லாஹுவை மறுத்த காஃபிராகிறான். ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் நரகம் உண்டு ஒருவனுக்கு. யார் தெரியுமா? யார்? பலர் கேட்டிருப்பீர்கள். யார் அவன்? ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலா வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. பின்னால் இவர்களுக்கு பின்னால் இவர்களை வந்தடைய கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். தொழுகையை பாலாக்குது என்றால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அஹ்ரூஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் கையா என்ற ஓடையை சந்திப்பார்கள். பெரியவர்களை, சிறியவர்களை, தாய்மார்களை, வயதில் தொழுகையை கடமையானவர்களை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். சுபஹை சுபஹுடைய நேரத்தில், லுஹரை லுஹருடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். தொழுகையை விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பாடாக. நான்காவது, இரண்டு ஹரமுடைய எல்லைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் இந்த இரண்டையும் மூமின்களை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்துவான். இந்த இரண்டு ஹரமுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர முடியும். ஐந்தாவது, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் என்ற ஒன்று ஒரு கணம் மூமின்களுக்கு உண்டு. நபியே, இது சிரமமாக நீங்கள் கழித்தால் இதற்கு பிறகு இதோ இன்பம். எல்லா மூமின்களுக்கும் கஷ்டத்திற்கு பிறகு ஒரு நிச்சயமாக சந்தோஷம் மகிழ்ச்சி ஒன்ற கணம் உண்டு. ஆறாவது, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மை. மிஅராஜுடைய பயணத்தை காஃபிர்கள் எல்லோரும் மறுத்த பொழுது அபூபக்கரிடத்தில் இதை கொண்டு சென்ற பொழுது சொன்னார்கள், இதை தூதர் சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னஹு சித்திக், அவர் உண்மையாளர். ஏழாவது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் என்ன? இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹி இப்னு ஷைபா இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, ஹசனுடைய தரத்தில் அல்லது ஸஹீஹுடைய தரத்தில். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராவுடைய பயணத்தில் சென்றேன், ஒரு கூட்டம் நரகத்தில் தங்களுடைய உதடுகளை நரகத்தால் ஆன கத்திரிகளால் கத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? ஹாஉலாஇ ஹுதபா உம்மத்தி, இவர்கள் உங்களுடைய சமூகத்துடைய ஹதீபுகள், பேச்சாளர்கள். என்ன, இவர்கள் இந்த உலகத்தில் நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்கள் அந்த நன்மையை பின்பற்றவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஹ்லாஸை கடைபிடியுங்கள், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செயல்படுங்கள், செய்ததை சொல்லியதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை சூழும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரில் தொழுது கொண்டிருந்தவர்களாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது, அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாமா அஹ்மத் ஷாக்கி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது இரத்த ஆற்றில் ஒருவர் மிதந்து கொண்டிருந்தார். அவர் யார் என்று கேட்கப்பட்டது, ஆக்கிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவன். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணத்தில் சிலர் தங்களுடைய இரும்பாலான அகங்களால் தங்களுடைய முகங்களை கீறி கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள் என்று கேட்கப்பட்டது, ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், மக்களுடைய கண்ணியத்தில் விழுந்தவர்கள், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிறரை பற்றியே புறம் பேசி திரிபவர்கள், தங்களை எண்ணாமல் பிறரை எண்ணுபவர்கள், தங்களுடைய ஈமானை எடை போடாமல் பிறர் ஈமானுக்கு எடை போடுபவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பாளர். இறுதியாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகத்தில் நுழைந்தார்கள், அல்லாஹ் நாடியவற்றை பார்த்தார்கள். சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது. அந்த நறுமணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இது யாருடைய நறுமணம்? மாஷிதா பின்தி பி ஃபிரௌன், இப்னத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம். ஏன் அப்படி? ஃபிரௌனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள், அப்போது சீப்பு கீழே விழுந்தது, அதை எடுத்தார்கள், பிஸ்மில்லா என்று கூறிய அந்த பெண். மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள், பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது கேட்டால் அந்த ஃபிரௌனுடைய மகள், பிஸ்மில்லாவா, ஃபிரௌன் தானே? சொன்னார்கள், ரப்பி வ ரப்புக்கி வ ரப்பு அபீக்கி அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தையின் இறைவனும் யார்? அல்லாஹ். சொல்லுவேன் என் தந்தையிடத்திலே சொல்லுங்கள். ஃபிரௌன் அழைத்தான், அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ரப்பி வ ரப்புக்க அல்லாஹ். ஒரு பெண், சுப்ஹானல்லாஹ், ஆம், அப்படியா, இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள். குழந்தைகள் எல்லாரும், எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள், நெருப்பு எரியப்பட்டது, வீசப்படும் முன் அந்த பெண் சொன்னார்கள், ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு ஆசை, நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கஃபனில் அடக்கம் செய்யுங்கள். அப்படியா செய்யப்படும்? எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால். கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை, பால்குடி மறவாத அந்த குழந்தை, அந்த பெண் தயங்கினார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே பொறுமையை கடைபிடி, இதில் நீ விழுந்து கொள். இந்த உலகத்தின் வேதனை மறுமையின் வேதனையை விட குறைவானதுதான், சகித்துக் கொள் தாயே. அல்லாஹுடைய தூதருக்கு இதில் தான் பாடம் இருக்கிறது. உலகத்தின் வேதனை சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல, மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதிலிருந்து அஞ்சி வாழுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் கௌசருடைய தடாகத்தை பார்த்தார்கள், அது உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டது. இன்னும் சில ஹதீஸுகளிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிலர் அல்லாஹுடைய தூதர் கனவில் கண்டதை அல்லாஹுடைய தூதர் மிஅராஜில் கண்டதாக சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் அதை மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்தார்களா, இஸ்ராவுடைய பயணத்தில் பார்த்தார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இஸ்ரா மிஅராஜ் தரக்கூடிய சுருக்கமான படிப்பினைகள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக பாடத்தை பெற்று எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இப்படியே கேட்டுட்டோம், நாளைக்கு ஃபஜ்ர் தொழுக, சூரியன் மறைஞ்சதற்கு பிறகுதான் லுஹர் தொழுக, எம்முடைய மீட்டிங்குக்கு பிறகுதான் அசர் தொழுக, வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து மகரிபுடைய பாங்கு வர்றதுக்கு முன்னாடி தான், அல்லது மகரிப் தொழுக இஷாவுக்கு பக்கத்துல தான், இஷாவுடைய தொழுக தூங்கி எழுந்து டைம் இருந்தா இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி என்று இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்கட்டும். எம்மை விட நெசவாளிகள் யாரும் கிடையாது. இந்த நாடு இவ்வளவு பெரிய பள்ளியை எம்முடைய மக்களுக்காக ஒரு வாய்ப்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. இதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலமாக பலனை பெற்றவர்கள் எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்முடைய வருகையை அங்கீகரிக்கட்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை எப்படி இந்த பள்ளியில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில், அவர்களுடைய தோழர்களோடு, அவர்களுடைய குடும்பத்தார்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சுட்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: ஹதீஸ் 537. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1-2 கவள உணவுக்காகவும், 1-2 பேரித்தம் பழத்திற்காகவும் மக்களை சுற்றி யாசகம் கேட்டு வருபவர் ஏழை அல்ல. என்றாலும் ஏழை என்பவர் அவரின் தேவையை பெற்றுக் கொள்ளாதவராக இருப்பார். அவருக்கு தர்மம் செய்யப்பட தேவையில்லை எனும் அளவுக்கு அவர் ஏழ்மை அறியப்படாதவராக இருப்பார். மேலும் அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு நிற்க மாட்டார். இவரே ஏழையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1479, முஸ்லிம் 1039.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
4: முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளி வாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
5: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفية، وقال النبي صلى الله عليه وسلم: لا ينفع حذر من قدر، ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل، أو كما قال عليه الصلاة والسلام. غني تركري الله نلديار هلين. மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான்: அந்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே தேவையுள்ளவர்கள். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியுமே தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தேவைகள், அதை யாரிடம் எவ்வாறு முறையிடுவது, அதை எவ்வாறு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடுமையானால் அவன் உண்மையிலுமே பெரிய பாக்கியசாலி. தேவைகளை அடைவது, தேவைகளை பெற்றுக்கொள்வது எவ்விதமானது என்பதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது. அறிஞர்கள் சொல்வார்கள், நாலு விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்துவிட்டால் அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நற்பாக்கியம் வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வால் நற்பேறு வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். ஒன்று, துவா செய்கிற பழக்கம், துவா செய்யக்கூடிய பழக்கம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஆலோசிக்கிற பழக்கம், சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலுமே அதற்குரிய நபர்களிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடம் இஸ்திஹாரா செய்கிற பழக்கம், எல்லா முடிவுகளிலும் யா அல்லாஹ், இது நன்மையா தீமையா என்று எனக்கு தெரியாது, இது நன்மையாக இருந்தால் இந்த காரியத்தை முன்னோக்கி செய்திட உதவி செய், இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து என்னை பின்வாங்கிட செய், இதுதான் இஸ்திஹாரா. நாலாவது, நன்றி செலுத்துதல். இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நற்பாக்கியமுள்ள மனிதன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கை பற்றிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, துஆ. வானத்து அருட்கொடைகளை பெற்று தருகின்ற, எழுதப்பட்ட தீமைகளை விட்டும் தடுக்கின்ற ஒரு பெரிய மகத்தான ஆயுதம் என்று சொன்னால் துஆ ஒன்றுதான். வானத்து அருட்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அதுதான். எழுதப்பட்ட தீமையான விதிகள், அதிலிருந்து தடுக்கக்கூடியதும் இந்த துஆ தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா சொல்லுவாங்க, நீங்க உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் விதியிலிருந்து உங்களை தடுக்காது, காப்பாற்றாது. லயன்ஃபஹதரும் மின் கதர், நீங்க என்னதான் நீங்கள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சாலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து அது உங்களை தடுக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, வலாக்கின் துவா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துவா மட்டும்தான் என்ஃபஉ மிம்மா நஸல் வ மிம்மா லம் யுன்ஸில், அது வந்துவிட்ட தீமை, வரப்போகிற தீமை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய, பிரயோஜனம் தருகின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படியானால் துவா செய்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வேணும். நாம் என்ன துவா செய்யாமலா இருக்கிறோம், நம்ம துவாவே செய்கிறதே கிடையாது. நாம் துவாங்கிறது பள்ளிக்கு வந்தால், தொழுகைக்கு வந்தால், ஏதோ கொஞ்சம் நேரம் கையை தூக்கிறது போகிறது, அதான் நம்ம துவாங்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய 24 மணி நேர வாழ்க்கையில், 24 மணி நேர வேலைகளில் ஒரு பெரும்பகுதி துவாவாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்குமே இதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. உலமாக்கள் அதை பற்றி தனி கிதாபே எழுதியிருக்கிறாங்க, அல் அத்கார் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுவாங்க. எங்கெங்கே என்னென்ன சொல்லணும், அமலுல் யௌம் வல் லைலா அப்படின்னு கிதாப் எழுதுவாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரை எந்த இடத்துக்கு போனால் என்ன சொல்லணும், நீங்கள் அதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு நிமிடத்திலும் ஏதேனும் ஓத வேண்டிய ஒரு துவா இல்லாத நிமிடமே கிடையாதுன்னு சொல்லணும். எந்த ஒரு நிமிடத்திலும் நம்ம ஓத வேண்டிய துவா இல்லாத நிமிடமே இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் துவா, காத்தடிச்சா துவா, மழை பெஞ்சா துவா இல்லையா, மேகத்தை கண்டா துவா, ஒரு இடத்துக்குள்ளே போனால் துவா, ஒரு இடத்திலிருந்து வெளியே வந்தால் துவா, இயற்கை தேவைக்காக டாய்லெட்டு போனால் துவா, வெளியே வந்தால் துவா, பள்ளிக்குள் வரும்போது வெளியே போகும்போது எங்கேயாவது ஒரு துவா இல்லாத ஒரு இடம் இருக்குதான் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இந்த துவாலாம் நம்மில் யாராவது கடைபிடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒன்றை செய்யலாம், ஏதாவது சிலதை செய்யலாம், எல்லாத்தையும் கடைபிடிக்கிற ஒரு ஆள் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் சொன்னால் நம்ம துவாலாம் செய்கிறதில்லை. நாம் துவான்னு நினச்சிக்கிறது நமக்கு இன்றைக்கி ஏதாவது தேவை, ஏதாவது கஷ்டம், தேவையை கேட்கறது, கஷ்டத்தை நீக்கிறது, இதுக்கு தான் துவாங்கிறதே தவிர வேறு எந்த நம்ம துவா செஞ்சுட்ருக்குறோம் அருமையான துவாங்கிறது அப்படி இல்லை. துவா என்பது எப்போதும் நாவில் சும்மா இருக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது துவா என்பது இருந்து கொண்டே தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவங்க வாய் அசைந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரே மஜ்லிஸில் ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி 100 தடவை சொல்லுவாங்க. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு சபையில் பெருமானார் இப்படி கேட்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தர்றாங்க. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, வாகனத்தில் போனால், காரில் போனால், சும்மா உட்கார்ந்தா, துவா தான் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிற அடியான், என் ரப்பின் பக்கம் ஒவ்வொரு நிமிடமும் நான் தேவையில்லவன், எந்த ஒரு நொடியும் அவனை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறான் என்பதுதான் இந்த துவாவுடைய மகத்துவம். எனவேதான் அருமையானவர்களே நாம் கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் கம்மி, எல்லா விஷயத்துக்கும் எதிரியால் ஆபத்தான் துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உதைபா இப்னு அபி ஜஹல் வந்து பெருமானார மோசமான கேவலமான வார்த்தைகளில் திட்டி விட்டு போனான். போயிட்டு வந்து தன்னுடைய தந்தை அபூஜஹலிடத்தில் சொன்ன, அபு லஹப், அபு லஹபுடைய மகன் உதைபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கேவலமாக போய் திட்டி விட்டு வந்து தந்தையிடத்தில் பெருமையோடு சொன்னான், இன்றைக்கு நான் முஹம்மது அவர்களை ரொம்ப கேவலமாக திட்டி விட்டேன் என்று. அப்போ அபு லஹபு கேட்டான் அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று. அப்போ அவன் சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி, யல்லா உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவன் மீது ஏவி விடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. என்னப்பா இதை நீ சாதாரணமாக சொல்கிற, அவர் அப்படியா துவா செஞ்சார் அப்படின்னு சொல்லி அபு லஹபுக்கு புரிந்துவிட்டது தன் மகன் வந்து ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டான் என்று. ஒரு சிரியாவுடைய ஒரு பயணத்தில் ஒரு இடத்துல எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க. இரவில் ஒரு சிங்கம் வருது, எல்லாருக்கும் அருகிலையும் போகுது, அவருடைய தலையை முகர்ந்து பார்க்குது, முகத்தை முகர்ந்து பார்க்குது, காலை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது, அவரை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அபு லஹபுடைய மகன் ஒரு போர்வையாக போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறான். அபு ஜஹலுடைய அபு லஹபுடைய மகனுக்கு அருகில் போயும் முகரும் போது தான்
3: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றேன்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி, உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
1: www.muslimvanoli.com.
2: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும்.

الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் மத பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற ஏனைய சமுதாயங்களும் அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இதில் கடுமையாக மும்மூரமாக செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். நிம்மதியை தேடி வாங்கள், இயேசுநாதர் உங்களுக்கு நிம்மதியை தருவார், இயேசு உங்களை அழைக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்களுடைய வீட்டில் பிரச்சனையா, நீங்கள் நிம்மதியாக இல்லையா, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, எங்களோட வந்து உறவு கொள் வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார் என்று அவர்கள் நிம்மதி என்ற தலைப்பை வைத்துதான் உலகெங்கும் அவருடைய பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக ஏன் இந்த தலைப்பை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேடக்கூடிய இந்த நிம்மதி தான். நீங்கள் எதை எப்படி சம்பாதித்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நாம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம். அந்த நிம்மதி எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நிம்மதியை என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அதிகமாக மனிதர்களிட நம்பிக்கை என்னன்னா, என் அக்கவுண்ட்ல இத்தனை கோடி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன், என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன். இந்த மாதிரி நிம்மதிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறைகளை விதித்து, இப்படி வாழ்ந்தால், இப்படி ஒரு இடத்தை வந்தால், இடத்தை அடைந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன்னு நம்புகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிம்மதியை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன பேசுகிறார், யாருக்கு இந்த நிம்மதி, இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்களே, நிஜமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களா? இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கலிபோர்னியாவில் முதல் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா, மேலே ஏறி துள்ளணும், குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்குதான், சகலதையும் சம்பாதிச்சிட்டாங்களா, என்ன பிரச்சனை என்றா நிம்மதி இல்லையா. அந்த நிம்மதியை தேடி ஆரம்பித்ததில் முதல் அடிப்படை முதல் விஷயம் தான் இந்த பைஸ்கோப். இது கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க, அது ஹாலிவுடா மாறி பெரிய அளவுக்கு வருது. இதுல ஆரம்பத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால், நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடியவர்கள் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினது தான் இந்த பைஸ்கோப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன, நிம்மதி இல்லை, இப்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், நிம்மதி இல்லை. அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது தான் இந்த போதை. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை இருக்குது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு மருந்து இருக்கலாம், தடுமலுக்கு மருந்து இருக்கலாம், நெஞ்சு வருத்தத்துக்கு மருந்து இருக்கலாம். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் கவலைக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்டு பாருங்க. டாக்டர் சொல்லுவார், அப்படி ஒரு மாத்திரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இருந்தா எனக்கு ஒரு நாலு வேணும், என் பொண்டாட்டி எட்டு கேட்பா, எல்லாருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வேணும். இந்த பெனடோல் அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மனுஷன் எதுக்கு எடுப்பான் தெரியுமா, நிம்மதி மாத்திரை கடை தெருவில் இந்த மாத்திரை தான் கூடுதலாகவே போகும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி மாத்திரை கவலை மாத்திரை எடுத்துகிட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள், கவலைக்கு மருந்து தெரியலை, கவலைக்கு என்ன மருந்தை குடிப்பதுன்னு தெரியலை. படித்தவர்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் நிம்மதி இல்லை என்பதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன, குடிக்கிறார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் அவர்கள் ஒரு சபையில் சேர்ந்தால் குடிக்கிறார்கள். ஏன், அது இன்பமான மதுரமான பானம், அதற்காக இல்லை, நிம்மதி இல்லை என்பதை அல்லாஹ் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார். யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் போனாலும், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால்

0: எங்களுடைய நாட்டிலே அதிகமான சிங்கள மக்கள் அவர்கள் வந்து கல்யாண வீடுகளில் குடிப்பார்கள். ஓஹோ, சந்தோஷத்துக்கு குடிக்கிறாங்க நினைச்சா சாவு வீட்டில் குடிப்பார்கள், கவலைக்கும் குடிப்பார்கள். கவலைக்கு தான் குடிக்கிறாங்க நினைச்சா புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், புள்ள கிடைச்சா குடிக்கிறான்னு பார்த்தா பிறநாளைக்கும் குடிப்பார்கள். எல்லா நாளும் ஒன்றுதான், அவனுக்கு எந்த நாளும் நிம்மதி இல்லை. அதனால்தான் எல்லா நாளும் குடி போதையிலே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி யாருக்கு, யாரிடம்? சிலர்கள் நிம்மதியை தேடி மீடியா வழியாக அலைகிறார்கள். போனும் பேஸ்புக்கும் அதுவும் இதுவும் என்று இளைஞர்கள் தட்டி தட்டி பார்க்கிறார்கள், நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா? எங்கே இந்த நிம்மதி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? அன்பிக்கினியவர்களே, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் படைத்துட்டு அந்த சுவர்க்கத்தில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் அங்கே இருக்கிறது. அல்ல என்ன பண்றான், ஆதமே இந்த மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாது. இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிட்டீங்க வழி தவறி போயிருவீங்க, அநியாயக்காரனா போயிருவீங்கன்றாங்கல்ல. அவர் என்ன பண்றாரு, சைத்தான் வந்து வஸ்வாசம் உண்டாக்குறான். அந்த கூணா மலக்கைனே, இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்களே, ஏன் இதை நீங்க சாப்பிடாம விடுறீங்க அப்படின்னு சைத்தான் வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். அவர் அந்த காய்களை, அந்த மரத்தை நெருங்கிறார், அதை சுவைக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், குல் நஹ்பித்து, இறங்கு இங்கிருந்து, இங்கிருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க இறங்குறாங்க, இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான். அல்லாஹ் இதுவரைக்கும் திருமறை குருவான் அப்படி பேசவே இல்லை. அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை. குல் நஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே மின்னி, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும், ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும். சும்மா வாழ இயலாது. அந்த அங்க இருக்கிற நேரத்தில் எல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரிதான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே அல்லாஹ் சொல்றான், இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழையலாது. ஃபயம்மா யத்தி அன்னக்கும் மின்னி உதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். ஃபமன் தபிய உதாய, யார் அந்த நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதுல பயணிங்க, இதுல பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டு வரணுமா இல்லையா குருவான்ல, இந்த நேரான பாதையில போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும், இதுதான் குருவான் ஸ்டைல். நீங்க குருவானை எடுத்து பாத்தீங்கன்னா குருவான்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது, அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா, நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குருவான் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துன்யாவில் இருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் தொழுதவராக இருந்தால் கெட்ட காரியம் மானக்கேடான காரியம் அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கும். உலகத்தில் என்ன பெனிஃபிட், மறுமையில் என்ன பெனிஃபிட், ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். நேரான பாதை என்று ஒன்றை காட்டுவேன், அதிலே பயணித்தால் இந்த மண்ணிலே ரெண்டு இருக்கிறது சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான். சைக்காலஜி படி நிம்மதி சந்தோஷத்தை அப்படியே பரட்டினான், நிம்மதி அப்படி பரட்டினால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பயம் என்றுவாங்க. பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிடும். இதான் அந்த ரெண்டும். அடுத்தது என்ன, கவலை சந்தோஷம். சந்தோஷத்துடைய ஆப்போசிட் கவலை. சந்தோஷம் கூடினால் கவலை குறைந்து விடும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிடும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த ரெண்டு பதத்தை, ரெண்டு வார்த்தையை அப்படி பரட்டி பேசுறான். என்ன பேசுறான், வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு பயமே இல்லையோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. எவ்வளவு பயம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எந்த பயம்? துன்யாவில் உள்ள பயம். இந்த மண்ணை தொட்டாலே அது வந்து விடும். ஆதம் நபிக்கு எல்லாருக்கும் வரும், ஆதம் நபியுடைய சந்ததிக்கே வரும். என்ன பயம் என்று கேட்கிறீர்களா? நல்ல வாழ்வீர்கள், உங்களுடைய பிள்ளையோடு அமர்கலமாக வாழ்வீர்கள். சாப்பிட்டு இப்ப முடிச்சு கடைக்கு போயிட்டு வாரன்னு வெளியே போவான், போனவர் திரும்பி வரமாட்டா. ஆக்சிடென்ட்ல மௌத்தானால் அந்த நேரத்தில் ஏற்படுமே ஒரு சந்ததியை விட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குமா? ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் ஐசியூல போட்டு உடனே மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன ஆகும் என்று பதறுவீர்களே. இந்த பயம் சுவர்க்கத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துனியாவில் தான் இந்த பயம் வரும், இந்த கவலை இந்த மண்ணிலே வரும். இது ரெண்டையும் அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் இதுக்கு மருந்து தெரியாது. இதுக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டான், மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது என்ன, இன்றைக்கு எங்க போயிருக்கிறான் மனிதன். அல்லாஹ் அக்பர், மனிதன் பறக்கிறான், எங்கெங்கயோ போறான் என்று நம்புகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு எது தெரியாது தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக நானும் நீங்களும் மனிதனாக வாழணும் என்றால் இந்த ரத்தம் தேவை. மனுஷன மனிதன் பெருமையாக பேசுறான் தெரியுமா? அங்கே அதை கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு மூளை இல்லை, இருக்கிறது வேற உண்டு. இதை கண்டுபிடித்து விட்டான், அதை கண்டுபிடித்தாண்டாங்க. எதை தெரியாது தெரியுமா? இந்த ரத்தம், அது எதால் செய்யப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா மூலப்பொருளையும் கொண்டு வந்து கலக்கி பார்த்தாலும் இது வராது. ஓ பாசிட்டிவும் வராது, ஏ பியும் வராது, பி நெகட்டிவும் வராது. உனக்கு ரத்தம் வேணுமா, குருதி வேணுமா? இன்னொருவன் எடுத்து நோ எக்ஸ்பயர் டேட், எக்ஸ்பயர் டேட்டே இல்லை. அதை போய் சேவ் பண்ணி தேவைப்படுற நேரம் அள்ளி போடுங்க. எது நீ ஓ பாசிட்டிவா, என்ன வர்க்கம் என்று பார்த்து அந்த வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வெளியேற்றுவதற்கும் வழி வைத்திருக்கிறான், உள்ள இறக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிறான். வேண்டிய நேரம் கொடுக்கலாம், வேண்டிய நேரம் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் மேல. நீங்கள் மனிதனை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பிரம்மாண்டமாக அதை கண்டுபிடித்து ரொக்கட்டில் பறக்கிறார்கள், விமானங்கள் பறக்கிறது, கப்பல் எங்கேயோ போகிறது. உனக்குள்ள ஓடுற ரத்தம் தெரியாது. ஒபாமாவுக்கு முக்கிய ரத்தம் தான். ஏனண்டா, அவன் கார் டயக்ரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நெட்ல உங்களுக்கு புரியும். எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான் பின்னாடி. ஒரு பட்டன் அமுக்கினா பென்டகனுக்கு போயிடும். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கும். ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குது, பிளட். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அந்த டேங்க் அப்படியே அந்த வெஹிக்கல் இருக்கும். அவசரத்துக்கு முதலாவது ரத்தத்தை ஏத்தணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, பிளாஸ்ட் ஆயிட்டு, ரத்தத்துக்கு போடணும், குருதி ஏத்தணும், அதை பேலன்ஸா வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கெல்லாம் அறிவை கொடுத்தான், எதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான், நீ பலகீனமானவன். மனிதன் அவசரக்காரன், லைஃபா பலகீனமாக படைக்கப்பட்ட என்பது அல்லாஹ் நிரூபிப்பதற்கு அல்ல. எனக்கும் உங்களுக்கும் எது தேவையோ, எது அடிப்படையோ, அந்த அந்த அடிப்படையான குருதியை செய்வதற்கு யாருக்குமே தெரியாமல் ஆக்கிட்டான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதுதான் துனியா, இதுதான் துனியா. இந்த துனியாவில் மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று மனிதன் நினைக்கிறான். இல்லை, மனிதனுக்கு தெரியாதது அதிகமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி இது எங்கே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் யார் பயணிக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் வேணுமா, இந்த உலகம் வேணும் என்று யாரு யாரு நாடுறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். நுஃபி இலையும் ஆமாலவும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். துனியா வேணும் என்று ஒருத்தர் படிக்கிறார், அவர் வந்து அக்கவுண்டன் ஆயிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவருக்கு வேண்டிய பிராடம் வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். முஸ்லீமா காஃபிரான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். மன்கான யுரீதுல் ஹயாத்து துனியா வஸீனத்தஹா, உலகம் வேண்டும், அதனுடைய அலங்காரம் வேண்டும் என்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து விஞ்ஞானி ஆனால், நீ முஸ்லீமா காஃபிரா என்று அல்லாஹ் பார்த்து அவனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நுஃபி இலையும் ஆமாலஹும் ஃபீஹா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ அவ்வளவுக்கு இந்த துனியாவில் அவனுக்கு நான் கொடுப்பேன். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அவனுக்கு கொஞ்சமும் குறைவு செய்யப்பட மாட்டான். அவன் ஹிந்து என்று நான் பார்த்து குறைக்க மாட்டேன். அவன் படுகிற கஷ்டத்துக்கு, அவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு, அவன் எவ்வளவு படித்திருக்கிறானோ அதற்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பேன். மறுமையில் வருவான். ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் உனக்கு ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். துனியாவுக்கு கஷ்டப்பட்டால் துனியா கிடைக்கும், ஆகிராவுக்கு கஷ்டப்பட்டால் ஆகிரா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதியை மட்டும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பானே. ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், ஆனால் அவன் தேடி திரிகிற நிம்மதியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது யாருக்கு என்று சொன்னால், யாரு நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நேர்வழி, அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதி என்று சொன்னால் அதை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த உரை மூலமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய முதல்ல இந்த உலகம், இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆயத்தை ஓதிருக்கிறாங்க போல, வலை நபுல்வண்ணுக்கும் பிஷையும் மினல் ஹவுஃப். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் சொன்னா, யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்ட்டு யாருமே இல்லை. பேசுற எனக்கு, கேட்கிற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் பிரச்சனை எதிர்பார்க்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். திடீரென்று ஒரு பயத்தை தந்துடுவோம். உங்களுக்கு கேன்சர் வந்துவிடும், திடீரென்று ஒரு அச்சம் வரும், என் குடும்பம் என்னாகும், இவ்வளவு நாள் கட்டி காத்த சொத்து என்னாகும், இவ்வளவு நாள் பாடுபட்டது என்னாகும், இந்த கேன்சர் சுகமாகுமா இல்லையா, திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு கூட ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஹஜ் டிராவல்ஸ் நடத்தி இலங்கையிலிருந்து நிறைய ஹாஜ்மார் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் இலங்கையில் அவருக்குத்தான் மிக கெட்ட பேர். அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன், நிறைய பதுவாக்களை சம்பாதித்திருக்கிறார், வருவார் ஏமாத்துவார் பல வருடங்கள், அதாவது பல மாசங்கள் சல்லியை ரோல் அடிச்சு ரோல் அடிச்சு இலங்கையில நிறைய பப்ளிசிட்டி பண்ணி மக்களை கொண்டு வந்து சேர்த்தவருக்கு என்னாச்சாம், பெரிய கோடீஸ்வரர், அவர் தான் டிரபிள்ஸ்ல முன்னாடி நிற்கிறவர். அவருடைய உள்ரங்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், பேசின விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒருவர் சொல்லுகிறார், கண்ணு முன்னாடி கண்டேன், பதுவாக்கள் என்றால் அப்படி பதுவா, 6 மாதமாக சல்லி எடுத்து அனுப்புறேன் அனுப்புறேன் அனுப்பாமல் மோசடி செய்ததெல்லாம் கண்ணால் பார்த்தோம் என்றார். அப்படி சொன்னவர் சொன்னார், நான் அவருக்கு 50 லட்சம் கடன் கொடுத்திருந்தேன், அந்த 50 லட்சம் கடனை நான் எப்படியோ திருப்பி எடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு கவலையாக இருக்கிறது, உண்மையாக ஏன் கடனை எடுத்துட்டு எனக்கு தரத்துக்கு அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு இதாயினார், பெரிய கோடீஸ்வரர், கோடிக்கணக்கில் 4 கோடிக்கு வீடை வித்தார், எல்லாத்தையும் வித்து விட்டு இப்ப என்ன நிலைமை தெரியுமா, பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய மகன் விளையாட போன நேரம் கைப்பட்டு இந்த சந்து உடைந்து வீங்க ஆரம்பித்தது. எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார், என்ன வீங்கிருக்கிறது, அது போலமா இது வேண்டுமா, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண பிறகு கடைசியில் தான் சொன்னார்களாம் டாக்டர்ஸ்மார்கள், கேன்சர் என்று. அதற்காக இன்றைக்கு எல்லா சொத்தையும் செலவழித்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதுவா டேஞ்சரானது. இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பயணிக்க கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்பிய மாதிரி வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிம்மதியை தேடுபவர்கள் ஏராளமானவர்கள். எல்லாரும் ஏழைகள் நினைப்பார்கள், பணக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே அப்பா பிரச்சனை, நீங்க நினைப்பீங்க இந்த சவுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே தலைக்கு மேல பிரச்சனை நினைப்பீர்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை, அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, மன்னர் சல்மானுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேற ஒரு, அவர்கள் இந்த துனியாவிலே இல்லை, அவர்கள் ஜன்னாவில் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இல்லை, அப்படி என்றால் என்ன பிரச்சனை? பெரிய கோடீஸ்வரர் அவர்கள் நினைப்பார், நம்ம நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்து கடுமையாக பிரச்சனையில் இருக்கிறார். தேசமானி லலித் கொத்தலாவில் 2004, 2005, 2002, 2003 இவர் தான் இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர். அந்த அளவுக்கு 460-460 மேற்பட்ட கன்சாலிடேட்டட் கம்பெனி டைரக்டர் அவர், அவ்வளவு பெரிய சொத்துக்காரர், அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர். அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டால், என்னப்பா உனக்கு என்ன, எல்லாமே இருக்குதேப்பா உனக்கு, இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர் நீ தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, புள்ளை இல்லை என்றுவார். அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல தெரியுமா, எல்லாத்தையும் கொடுத்தான், குழந்தை பாக்கியம் பிள்ளையோட அந்த டைல்ஸ் அரண்மனைகள கொஞ்சிற இந்த செல்லமாக பிள்ளையோட பேசுறது, அதோட விளையாடுறது, அது ஒரு பாக்கியம் அல்ல அப்படின்னு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டான். அவருடைய மனைவி வைத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருப்பார். இலங்கையில நம்பவன் பணக்காரன் என்றால் அவர் போவாத இடம் இருக்குமா அல்லாஹ்வுடையார்களே? எல்லா ட்ரீட்மெண்ட் முடிவு என்ன தெரியுமா? இப்பொழுதும் அவர் இருக்கிறார், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு இன்னமும் பிள்ளை இல்லை அல்லாஹ்வுடையார்கள். இப்பொழுது அவர் இரண்டாவதுக்கு பின்னாடி போய்விட்டார். ஹரி ஜெயவர்தன் என்ற ஒரு ஆள் முன்னாடி வந்து விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஒரு வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை, இன்னொரு வீட்டில் எட்டி பார்த்தால் அவருக்கு புள்ள பிரச்சனை. பத்து புள்ளையை பெத்து போட்டிருப்பார், அந்த பத்து புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். திரும்பி பார்த்தால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிற்கும். இங்கால பார்த்தால் அவருக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டி வரும். இதிலே தலையை பிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு புள்ளையை கொடுக்கிறான், கொடுத்து போட்டு அவனுக்கு பால்மா வாங்க சல்லி இல்லை. இன்னொரு ஆள்கிட்ட போனீங்கன்னா கம்பெனியே நடத்துற எனக்கு ஒரே ஒரு புள்ள கிடைக்குமா, என் ரத்தத்தில் எனக்கு ஒரு புள்ள வேணும், என் மனைவியோட என் புள்ள வேணும், இந்த புள்ளைக்காக நான் எதையும் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை, இதுதான் உலகத்துள்ள பிரச்சனை. இன்னொரு வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் பெரிய ஆள், என்ன பிரச்சனை அவருக்கு? எல்லாம் இருக்கிறது. என்னோட நெருக்கமான உறவு வைத்த ஒருவர், பெரிய ஒரு ஆஜியார், திடீர்னு பேசுற நேரம் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு பஞ்சம். நான் சொன்ன இல்லை, அப்படி பேசாதீங்க, பஞ்சம் என்று பேசாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் கொடுத்த சொத்து சாதாரண சொத்து இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருப்பார், நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. அப்படி பெரிய கார்மெண்ட்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்கும். எல்லா நாலு வெஹிக்கிளுக்கு மேல எல்லாம் வைத்து எல்லாம் கொடுத்துட்டு அவரை உட்கார வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்திருந்தான். அந்த அளவுக்கு சொத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அப்படி கொடுத்த ஒருவர் பேசுற நேரம் என்னோடு பஞ்சம் என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், இல்லை அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ் இவ்வளவு தந்து பஞ்சம் என்று பேசுவது சரியான்னு கேட்டேன். அவர் உண்மையை தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய மூத்த மகன், அவருக்கு டவுன்ஸ், எட்வர்ட் டவுன்ஸ் சிண்ட்ரோம் என்றால் பிறக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று என்ன ஆயிரும், சில நேரம் பிறப்பிலேயே எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எஸ்டிஎச் என்ற ஹோமோன் இருக்கிறது, அது சுரப்பாது. சுரப்பாமல் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் மருந்து இல்லை, எங்க போனாலும் மருந்து இல்லை, அறிவு வளராது. அந்த பிள்ளைகள் பத்து வயசு புள்ள ஒரு நாலு வயசு மாறி நிற்கும். அப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்கள் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம், நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம். எட்டி பார்த்தீங்கன்னா காலையில பிள்ளைய தடாவிட்டு கண்ணால ஓடும், இந்த புள்ளைக்கு மருந்து இல்லையா, என் மத்த புள்ள ஸ்கூல் போச்சு, இந்த புள்ள சாப்பிட முடியலையே, இப்படி தேம்பி தேம்பி அழுகிற பணக்காரர்கள் உண்டு தெரியுமா? இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிடைக்கிற புள்ள எப்படி கிடைக்கும் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொத்தை கொடுத்தான், வீடை கொடுத்தான், பிள்ளையை கொடுத்தான், ஒரு புள்ளை ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துட்டான். உலகத்தில் மருந்து இதுவரைக்கும் அதுக்கு தெரப்பி மட்டும்தான் கொடுப்பார்கள், தெரப்பிஸ், மருந்து இல்லை. அந்த ஹோமோன் சுரப்பாட்டி வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள் எல்லா டாக்டர்மார்கள். இவர் எல்லா இடத்துக்கும் போய் வந்து நின்று விட்டு சொன்னார், எனக்கு மருந்து பஞ்சமா இல்லையா, இவருடைய எல்லா சொத்தையும் கொடுத்து என் பிள்ளையை காப்பாற்ற முடியுமா? அவருடைய பஞ்சத்தை அல்லாஹ் இன்னொரு விதத்தில் ஒரு பஞ்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடையார்களே? சில நேரம் நினைப்பீர்கள், இன்னும் சிலர்களை பார்த்தீர்கள் என்றால், ஓஹோ அவருக்கு வீடு இருக்கிறது, புள்ளை இருக்கிறது, சொத்து இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, இவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். அப்படி எங்க ஊர்ல மாஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பல லட்சம் செலவழித்து ஒருவர் இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய வீட்டுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வருகிற நேரம் அவருடைய கவலை எனக்கு புரிந்தது. என்ன, அல்லாஹ் அப்படி கொடுத்து வைத்திருந்தான். அவருடைய வாப்பா பெஞ்ச் பிரியர், நாலு பெஞ்ச் வீட்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். ஒரு பச்சை கலர் பெஞ்ச், ரெண்டு பிளாக், ஒரு பிரவுன் பெஞ்சே வாங்கி அலங்கரித்து வீட்டில் பிள்ளைகளை செல்லமாக வளர்த்தவர். அந்த அவருடைய மகன் தான் என்னோட தோழமை வைத்தவர். அவரும் பெரிய ஆள், பெரியவர், கல்யாணம் முடித்து விட்டார், பிள்ளைகள் கிடைத்து விட்டது, எல்லா சொத்தோடும் இருக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற நேரம் அந்த குழந்தைகளுடைய உம்மாவை அல்லாஹ் அந்த தாயை தன்னிடத்தில் எடுத்து விட்டார். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும். அவருடைய எல்லா சொத்தையும் கொட்டி இந்த தாயை விலக்கி வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் தாய் தாய் உம்மி உம்மி என்று அழுகிற நேரம், என் உம்மா வேணும் என்று அழுகிற நேரம், எங்க இருந்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் அலையுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். புது கடையிலே பெரிய செல்வந்தர், அவருடைய மகன் அவரும் பெரிய செல்வந்தர், அவர்களுக்கு நல்ல அமர்களமாக வாழுகிற நேரம், சின்ன சின்ன குழந்தைகள் திடீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணை அந்த வீட்டிலே உள்ள அவருடைய மனைவி அல்லாஹ் எடுத்து விட்டார். எடுத்தால் ஒரு மாசம் தான் கணவர் இருந்தார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகள்லாம் அன்பாக ரொம்ப அமர்கலமாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் அமர்கலமாகவும் இருந்தது. நினைத்து பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உயிரை எடுத்து விட்டார். எடுத்த உடனே அந்த பிள்ளைகள் அழுகிறது. இவர் சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிறார். இவருக்கு வீட்டுக்குள் போனால் டைனிங் டேபிள் பொண்டாட்டி உட்கார்ற மாதிரி ஃபீலிங், பெட்ரூம்ல உட்கார்ந்து தலை சீவுற மாதிரி இவருக்கு தெரிகிறது. அடுப்பங்கரைக்கு போனால் அங்கே சமைப்பது மாதிரி தெரிகிறது. பிள்ளைகள் கூட்டி விடுவது மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அழுகிறது, கவலை தாங்க முடியவில்லை, அவரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளைகள் அனாதைகளாக இந்த பூமியிலே மிகப்பெரும் பணக்காரருக்கு பிறந்து அனாதைகளாக உலா வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், யாருக்கு யார் எழுதி சைன் வைத்து தந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? யார் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் எந்த உறுப்புக்கும் உத்தரவாதம் இல்லை. எப்பொழுது யாருக்கு கிட்னி போகும், எப்பொழுது யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவில் இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக புரியும். வீட்டுக்கு வீடு அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள், இந்த நிம்மதி வேண்டும் என்று அழுகிறார்கள், சந்தோஷத்தை தேடி அழைகிறார்கள். இந்த சந்தோஷம் எங்கே, இந்த நிம்மதி எங்கே, இவர்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்க முடியும்? அதற்காக இந்த வேலைகளை இந்த மாதிரியாக ஒருவர் மௌத்தாகுவதை நிப்பாட்ட முடியுமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரத்தை நிப்பாட்ட முடியுமா? ஹார்ட் அட்டாக் வரதை நிப்பாட்ட முடியுமா? சொத்து செல்வங்கள் அழிவதை நிப்பாட்ட முடியுமா? இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, எதையும் நிப்பாட்ட இயலாது. அப்படி என்றால் அவைகள் நடக்கிற நேரத்திலேயே நானும் நீங்களும் நிம்மதியாக இருக்கணும். என்னுடைய வீட்டிலும் நடக்கலாம், அத்தனையும் கண்ணு முன்னாடி நடக்கலாம். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் இந்த கல்வை உறுதியாக, மிகவும் உறுதியாக இந்த கல்வை வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? உண்மையாக சஹாபாக்கள் ஆச்சரியமான வாழ்க்கை, பசிக்கிறது, அல்லாஹ்வோடு நிறைய உறவு வைத்தவர்கள், அவர்கள் சிரித்தார்கள். அஹ்லு சுஃபாக்களை பார்த்தால் அய்ஹஸபுல் ஜாஹில், தெரியாதவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார மாதிர முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம். காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: பெத்தெடுத்த தகப்பன், தாயல்ல தகப்பன், 73 வயது, 73 வயது தகப்பனை கொண்டு போய் அடைச்சி, ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல, போலீஸுக்கு புகார் கிடைக்கிறது 6 மாதத்துக்கு பிறகு. 6 மாதமாக தகப்பனாரை கொண்டு போய் அடைத்து வீட்டிலே வெளிநாட்டு 3 நாய்களை உலாவிட்டிருக்கிறார். பிடித்து போலீசார் விசாரிக்கிற நேரம், அந்த விசாரணை நடந்து அண்மையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில், 20 வருடம் தண்டனை என்று. என்ன விசாரிக்கிற நேரம் அவள் சொல்லுகிறாள், ஏனப்பா போய் உன் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நாய்க்கூட்டில் அடைச்சான்னு கேட்டா, அந்த பெண் சொல்றாள், என்ன சொல்றாள் தெரியுமா, இவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பாராம் வீட்டுல, அங்கிட்டு சிறுநீர் கழிப்பாரா, இங்க சிறுநீர் கழிப்பாராம், அதனால கொண்டு போய் 6 அடிச்சு வைத்திருக்கிறேன், இந்த நாய்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நாய்களை உலாவிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வேறெங்கும் நடக்கவில்லை, நம்முடைய நாட்டு இலங்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த துன்யா எங்கே போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா அதிபயங்கரமான ஒரு நிலைமை. பெற்றெடுத்த தாயின் தகப்படையும் எத்தனை தாய்மார்கள் வேதனையோடு அழுகிறார்கள் தெரியுமா? அந்த தாய்மார்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? 50 வயது மகன் வெளிநாட்டிலே உம்மாவோடு பேசினால் சிரித்து பேசுவார்கள், எங்கப்பா என் மகன் ஆஸ்திரேலியால, என் மகன் யூகேல, என் மகன் சவுதியில, அரமணித்தியாலம் உட்கார்ந்து பேசினால் மலமலை என்று கண்ணீர் வடியும். ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்டால், போன் எடுத்து பேசி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டானா, என்னுடைய மகன் என்னோட பேசவில்லை என்று தாய் அழுகிறாள், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை என்று அழுகிறாள், பேசாட்டியும் பார்க்கலையே என்னை, எனக்கு மாதாந்தம் ஒரு கணக்கை தந்து என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், இப்படி அழுகிற தாய்மார்கள் உண்டு. அவர்களுக்கு கொண்டு போய் நிம்மதியை சேர்ப்பது யார்? இந்த உலகத்தில் எந்த மாத்திரை அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கும்? ஒரு தாயும் தகப்பனும் அற்புதமாக குழந்தைகளை பெத்தெடுத்து வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கெல்லாம் ஒரு உமா சி என்று துப்பினால், ஒரு தாய்க்கு ஒரு அடிபட்டால் அந்த காயம் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வேதனை குறைந்துவிடும் தாயும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் சாப்பிடுவதற்கு கையை எடுத்து வாய்க்கிட்டு போகிற நேரம் அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய மகன் நீங்கெல்லாம் ஒரு உமா சி, நீங்கெல்லாம் ஒரு வாப்பா சி என்று துப்பினது ஒரு வருடம் அல்ல பல வருடத்துக்கு அவனை போட்டு ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடையார்களே. அப்படி என்று சொன்னால் இந்த துனியா எனக்கும் உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று மனிதர்கள் எல்லா இடத்தையும் தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைகளை நீட்டுகிறான், சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அலை அலையாக ஓடினார்களே, அவர்கள் கிடைத்தது இந்த நிம்மதி. ரசூலுல்லாஹ்வோட பக்கத்தில் வந்து நின்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்களே, அவர்கள் நிம்மதி இந்த துனியாவில் பெற்று கொண்டவர்கள். கவலையும் இல்லை, பயமும் இல்லை, கவலையும் இல்லை, பயமும் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதத்தில் வேகமாக போராடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். நான் ஏன் இந்த முகப்பை சொன்னேன் தெரியுமா? ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள் நானும் நீங்களும் வந்துவிடும். இங்க பல கேட்டகரியில இருப்போம். ஏதாவது உண்டு, வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வீடுகளுக்கு போகிற நேரம் சில நேரத்தில் என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி புலன்னர்வு பகுதி அல்லது அன்றாதபுரம், எனக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு இளமை, இளமையில் அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொத்துக்களை சேகரித்து கொண்டு திடீர் என்று வந்து எங்களுடைய ஒரு கவுன்சிலரை அழைப்பு தொடர்பு கொண்டார். என்ன பொண்டாட்டியை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிரச்சனை, மாப்பிள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்தால் சொத்துக்களை சேகரித்து கொண்டு வந்தார், வந்தால் மனைவி மனைவியாக இல்லை, போகிற நேரம் அழுது எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அனுப்பினாரோ அந்த மனைவிக்கு இப்பொழுது கள்ள உறவு வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி அங்கே காத்து கொண்டிருப்பால் கணவனுக்கு கள்ள உறவு வந்துவிடும், அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வடிக்கிறது. அனாதையாக நிற்பது அந்த பிள்ளை, அவருக்கு உண்மையான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தகப்பன் கேவலமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல திசைகளும் சிந்தித்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை திடீரென்று சம்பவித்தால் நானும் நீங்களும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், எப்படி சொல்கிறான் தெரியுமா, துன்யாவுடைய மண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் கௌஃபி வல் ஜு வனக்ஸி மின் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பயத்தால் உங்களை சோதிப்போம், பசியால் உங்களை சோதிப்போம். காலி கோட்டையிலே சுனாமி நேரத்தில் நான் போயிருக்கிறேன், சுனாமி நேரத்திலே அந்த இடத்திலே சுனாமி அடித்ததுக்கு பிறகு அங்கே நான் தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுக்கு முன்னாடியும் காலி கோட்டைக்கு போயிருக்கிறேன், இலங்கையிலே காலி கோட்டை, பெரிய அந்த கோட்டையில் உள்ளவர்கள் பலர்கள் பெருமை பிடித்தவர்கள், மிக அகம்பாவத்தோடு நடப்பார்கள். அல்லாஹ் எனக்கு கண்களால் காட்ட வைத்தார். என்ன சுனாமி நேரம், அவர்களுக்கு எவ்வளவு சளி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் க்ளோஸ், ஒன்றுமில்லை, சாப்பிடுவது கொண்டுமில்லை. அவர்கள் போய் ஒரு லொரியிலே சாப்பாடு பார்சல் கொடுக்கிறார்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் பின்னாடி நின்று சாப்பாடு பார்சலை எடுத்துட்டு தான் போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பசியால் என்னையும் உங்களையும் சோதிப்பான், கோடீஸ்வரர்களுக்கும் அந்த பசி வரும், அந்த நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, கார்டு வர்க் பண்ணாது, பர்ஸ் தொலைந்திருக்கும், பசியாக அவர்கள் பட்டியலில் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பட்டினி வரும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், திடீரென்று அப்படி உனக்கு தருவேன் அப்பா, உனக்கு பசியை தருவேன், உனக்கு கவலையை தருவேன், குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை கலட்டி எடுத்து விடுவேன். எடுத்தால் என்ன நடக்கும், அல்லாஹ் ஒரு மருந்தை சொல்கிறான். என்ன மருந்து தெரியுமா, ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையால் இதுதான் தலைப்பு. பொறுமை என்று ஒரு வார்த்தையில் முடித்தால் உங்களுக்கு புரியாது, இதை விவரமாக சொன்னால் தான் புரியும். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் நோயையும் தந்து மருந்தையும் சொல்லிவிட்டான். நோய்க்கு என்ன நோய், இதுதான் நோய். இப்படி நோய் வந்துட்டே இருக்கும் இந்த துனியாவிலே, வருகிற நேரம் யாரு பொறுமையாக நிற்கிறார்களோ நபி அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். பொறுமை என்று சொன்னால் நம்முடையவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுமண்டா, அதாவது நாங்கள் கொஞ்சம் கோபம் வர்ற நேரம் ரொம்ப அடக்கிட்டு இருந்தா பொறுமைசாலி, இதுதான் பொறுமைன்னு நினைக்கிறார்கள். அது பொறுமை இல்லைன்னு சொல்லலை, பொறுமையின் ஒரு பகுதி. பொறுமை என்று சொல்லுவது ஒரு விரிந்த ஒரு பரந்த ஒரு விஷயம். எதெல்லாம் பொறுமைன்றான், அவனுக்கு கவலை வருமா, அவனுக்கு பிரச்சனை வருமா, கண்ணு முன்னாடி சொத்து செல்வங்கள் பறிக்கப்படுமா, அல்லாண்டுவானா, அல்லா அல்லா தந்தா அல்லா எடுக்கிறான், அது லேசாக யாருக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அந்த மாதிரி நடக்கிற இஸா அஸாபத்துஹும் முசீபத், அப்படி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு வாரான், அப்படி நடக்கிற நேரம், முசீபத்துகள் அவனுக்கு வர்ற நேரம், சோதனைகள் அவனை பிடிக்கிற நேரம், அவன் சொல்லுவானா பொறுமை என்ற, எது பொறுமையா, காலு இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் நான் உனக்கு சொந்தம் யா அல்லாஹ். இது நிறைய பேர் புரியவே இல்லை, நான் உனக்கு சொந்தம்டா, வை இன்னா இலைஹி ராஜிஊன், நான் உன் பால் திரும்ப வர இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா, இதுதான் பொறுமையா. பொறுமைக்கு நான் விளக்கம் கொடுக்கல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி தொடர்ந்து சொல்றான். எப்படி சொல்றான், அல்லதீன இஸா அஸாபத்துஹும் முஸீபா, யார் பொறுமையாளர்கள் தெரியுமா, கவலைகள் துன்பங்கள் அவர்களை பிடிக்கிற நேரம் அவர்கள் சொல்லுவார், நினைக்க மாட்டாங்களா, லண்ணுவோடு வரல, அவங்க நினைப்பாங்க நினைக்கலையா, போறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, போச்சு தானே, ஒழிய மாட்டான், எல்லாம் போயிடும், காரில் போனவன் நடந்து போவான், ஒண்ணு இருக்காது, ஒழிய மாட்டான், அல்லா தந்தா அல்லா அல்லா எடுத்துட்டான், அது நலவு நலவு வச்சிருப்பான் போல, ஏதோ நடக்குது நலவு இருக்குது போல, இப்படி என்று சொல்லுவானாம். காலு இன்னால் இல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம், நாங்கள் அல்லாவின் பால் திரும்ப இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னால் இல்லாஹி என்று சொன்னால் இதுதான் மெயின் சைக்காலஜியில் தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுக்கு கவலை எப்படி உண்டாகுது? இந்த மைக் இல்லை ஏதாவது என் ஃபோன் உடஞ்சா எனக்கு கவலை வரும். ஏன் கவலை வருகுது? என் ஃபோன் உடஞ்சதுனால எனக்கு கவலை வருகுது அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஏண்ட என்பதுனால கவலை வருகுது. ஃபோன் உடஞ்சதுனால கவலை வரல, இன்னொரு நாள் ஃபோன் உடையுது கவலை வருமா? வராது. ஏன் ஃபோன் உடைந்தால் கவலை வரும்? இந்த லைட் உடையுது எனக்கு கவலை வரல, இதில் யார் உரிப்பு சொந்தக்காரரோ அவருக்கு கவலை வரும். ஏனென்றால் என்னுடையது இந்த துனியாவில் ஏண்ட என்று கொண்டு வந்தால் அப்பதான் அந்த கவலை ஆரம்பிக்குது. இதுக்கு புத்த மதம் என்ன சொல்வது தெரியுமா? ஏன் அவ புத்தர் யோசிக்கிறார் போல, சிரிச்சு பார்க்கிறார். ஓஹோ, அது சாதாரண விஷயம் தானே, ஏண்ட ஏண்ட கவலை வருகுது. அப்ப புத்தர் என்ன நினைக்கிறாரு? ஏண்ட என்ன கவலை வருகுது? வேணாம், அது வேணாம், அது தலையிரு, இது வேணாம், அது வேணாம். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். துறவரம் காட்டுக்கு போனா இதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்தில், துஷ்ணாவை நத்திக்கிறீம, ஆசைகளை இல்லாமலாக்குறது. ஆசை இல்லாமலாக்கின புத்த மதத்தில் அடிப்படை தெரியுமா? கவலை இல்லாம இருக்கணுமா? கல்யாணம் முடிச்சிடாரு, கல்யாணம் முடிச்சா புள்ள குட்டின்னு வரும், கொண்டே பிப்பான், தாடியை பிப்பான், பிரச்சனையா போயிடும், நாளைக்கு தலையை பிக்க வேண்டி வரும். வேண்டாம், அதை விட்டு. எப்பெல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப் வருகுதோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு நீ ஒதுக்கு புறமா ஒதுங்கி, இப்போ உனக்கு ஒண்ணு இல்லை தானே, நீ ஒன்று உன் உடம்பு ஒன்று தானே, அதை நினைச்சிடாது அவ்வளோ பெருசா. இப்போ உனக்கு கவலை இல்லாமல் போயிரு. கவலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதுதான் சித்தாந்தமாக சொன்னார்கள். இது புத்தர்கிட்ட இருந்து, அதாவது உலகம் எங்கு இந்த சித்தாந்தம் ஏன் பரவி சென்றா, அசோகா மன்னர் இந்தியாவில் அவர் பெரிய ராஜா, அவருக்கு நிம்மதி இல்லை, இப்படியே நிற்கிறார். அப்போ ஒரு நீக்ரோதன்னு ஒரு சாமி போறார் ரோட்டில், போறார், இங்கே வாப்பா, நான் பெரிய மன்னர், இவ்வளோலாம் பண்ணிட்டு நிற்கிறேன், நீ இப்படி அமைதியா நடக்கிறீ, எனக்கு அமைதி இருக்க முடியல, நீ பெருசு அமைதியா இருக்கிறேன்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்கிறாரு. அவன் என்ன பண்றாரு? புத்தர் இப்படிதான் சொன்னாரு, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் புத்தர், அவர் சொன்ன தத்துவத்தை சொன்ன உடனே அசோகா மன்னர் தான் இதை பரத்துறாரு. புத்தர் பரத்தல, அசோகா மன்னர் என்ன பண்றாருன்னா, எனக்கு நிம்மதி வர்ற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போனா சரிதானே. ஏன்னா நீங்க நினைப்பீங்க, நீங்களே நினைப்பீங்க, ஓஹோ சின்ன பொசிஷன்ல இருக்க போல நல்லா இருந்துச்சு போல, வாட்டாம் போல வந்து பெரிய சம்பளத்தை தந்து மேல உட்கார வச்சு நிம்மதியை கெடுத்துட்டானே, இதை விட இல்லாம தான் நல்லமே நினைப்பாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கு பொசிஷன் ஏற நேரம் கிடைச்சா நல்லமான்டுப்பான், அங்க போன போற இறங்கினா நல்ல பண்ணுவான். இது மன்னருக்கு அப்படி நடக்கும், அங்க மேல போன பிறகு இதை விட அமைச்சராவே இருக்கலாமே சிலர் நினைப்பான். அங்கிருந்த தலைவலியே இல்லையே, எல்லாம் ஏன் தலையை பிக்க வரான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவர் மகன் பேர் தான் மகிந்த, மிகிந்து நம்ம நாட்டு இலங்கைக்கு வந்தது அசோகா மன்னன் மகன், அவர் இருந்து 6 பேர் அனுப்பி நிம்மதியை பரப்பு. இப்ப நிம்மதி கிடைச்சிட்டா ஒரு நிம்மதி இல்லை, அதான் குடிக்கிறான் அவ்வளவு. நம்ம நாட்டில் குடி ஏன் கூட இருக்குது? ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி வந்த மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து மத்தட்ட தித்தேண்டார், இதுக்கு பிறகு வந்தா குடிச்சதுக்கு நானா முற்றுப்புலி, குட்டியை நிப்பாட்ட போறேன், அவர் கண்டுதான் செவந்து கொண்டிருக்கேன். அவர் தான் குடிப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்க வழங்கும். அவர் ஜனாதிபதி மேடைக்கு ஏற முன்னாடி விட கண் செவந்து இருக்கு. ஏன் கண் செவக்குது? தூக்கம் இல்லையா? எது பிரச்சனை? இலங்கை வரலாறு சொல்லுது, அண்மையில வந்து மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்களே, அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நேரம் காலத்தோட முடிஞ்சிடும், 10 மணிக்கு போயிட்டாங்க. அமைச்சரவை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு நேரத்தோட போயிட்டாங்க. ஏண்டா அன்றைக்கு தான் குடிக்க கொடுக்கலையா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்து குடிக்க தான் வந்திருக்கிறான், அவ்வளவு பேரும் கவலையில தான் வந்திருக்கிறான். பெரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அப்ப புத்த மதம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? எல்லாத்தையும் உற்றண்டா இது கண்டுபிடிச்சிருப்பான மனுஷன், எங்களுக்கு ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, இது தேடுது ஒவ்வொரு கொள்கையும் தேடுது. நிம்மதி என்ன? எப்படி பாய் நிம்மதி? ஜப்பான்ல எப்படி நிம்மதி? எல்லாம் டென்ஷனா, நீங்க பெரிய ஹால்ல லைட் மியூசிக்க போட்டு தூங்க வைக்கிறது, நிம்மதி தூக்கம். அடுத்து தூங்குறதுக்கு நிம்மதியா ஏழையை பார்த்துருப்பீங்க, பேமெண்ட்ல பிறண்டு பிறண்டு தூங்குவான். இவன் ஏர் கண்டிஷன் போட்டு டபுள் கிங் சைஸ் பெட் போட்டிருப்பான், கிங் சைஸ் பெட்லயே அவன் தூக்கம் போவாது. எல்லாம் தூக்கத்தை எடுத்திருப்பான், பெட்டை கொடுத்திருப்பான், எல்லாம் போத்தி படுக்கிறதுக்கு அது இது எல்லா ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூக்க இல்லை அவனுக்கு. இவனுக்கு பெரிய நிம் பிரச்சனை அதான். அவனை போய் பார்த்தீங்கன்னா வாகனம் போ, அது போ, தூசி போ, எல்லாம் அதுலயே பிறண்டு பிறண்டு தூங்குவார். நல்லா தூக்கம் போயிருக்கும் அவருக்கு, நிம்மதி எல்லாம் அங்கே கொடுத்துருப்பான். அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால கிங் சைஸ் பெட் கிடைச்சிட்டா தூக்கம் கிடைக்கணுமே, தூக்கம் கிடைக்காட்டி எல்லாம் பிரச்சனையாயிரு. அப்ப இதனால ஒவ்வொரு கொள்கையில விசாரிச்சு பாக்குது. அப்ப புத்த மதத்தில் அவங்க எடுத்த கொள்கை என்ன, மனுஷனை முன்னேற்ற இயலாது. என்ன முன்னேற்ற இயலாது, எல்லாரும் கல்யாணம் முடிக்காம இருந்தா யாரு பிள்ளை பெறுவா, அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும், ஒன்னும் இல்லாம போயிடும். அவங்க வாப்பா அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், இப்ப உள்ள தேரர்கள தகப்பன்மார்கள் நினைச்சிருந்தா என்ன ஆகும், ஒன்னும் பண்ண இல்லாம போயிருக்கும். அப்படி என்று சொன்னால் அதை வந்து என்ன பண்ண இயலாது, அந்த சித்தாந்தம் வந்து நம்ம அறிவுக்கு படுகுது இல்லை. இதுக்கு மக்கள் சார சாரையாக போனவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அறத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா இந்தோனேஷியாக்கள் இருப்பாங்க, இளை உலகத்திலேயே பெரிய புத்த மத நாடு அப்படி இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்னைக்கு பெரிய முஸ்லீம் நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மலேசியா பக்கம் அது இது எல்லாமே அப்படியே மாறுகிறது என்று சொன்னால் நிம்மதியை தேடி திரிந்தார்கள். இந்த சித்தாந்தம் பிழை என்பது சாதாரணமாக புரிஞ்சிடும். கல்யாணம் முடிக்காம எப்படி இருக்கலாம், அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான், இந்த சித்தாந்தம் ஒத்து வராது. அப்ப மனுஷன் ஏர் கண்டிஷனை கண்டுபிடிக்க மாட்டான், பிளைட்டை கண்டுபிடிக்க மாட்டான், என்ன ஒண்ணுமே இல்லாட்டி இலக்குலையே சாப்பிட்டா எங்களுக்கு சிங்கத்துக்கு என்ன டிஃபரன்ட், எங்களுக்கு ஆடுக்கு என்ன டிஃபரன்ட், பசி வரும் இலைய சாப்பிடும் தூங்கிரும், நாங்களும் பசி வரும் சாப்பிடுவோம் புழுக்க போடுவோம் முடிச்சாச்சா. அப்படி இல்லை, இந்த அறிவால உண்டா கண்டுபிடிக்கலாம், பத்து தட்டு நூறு தட்டாவும் உலகத்திலே பெரிய மாளிகை பெரிய டவர் ஜித்தால வரப்போகுது, உலகத்திலே வந்து எல்லாம் இங்க வருகுது. ஏன் வருகுது, அறிவு சிந்திக்கிறான் மனுஷந்த, இந்த அறிவு வேலை செய்யவும் வேண்டும் நிம்மதியாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இந்த ஒரு தத்துவம் பொருந்தணும், ரெண்டுக்குமே மனுஷனை கொண்டு போய் மொட்டமாக்கி கையை காலெல்லாம் கட்டி போட்டு நிம்மதியே இருப்பா, நீ ஏதோ கிடைக்கிறத எடுத்து சாப்பிடு ஒரு பிரச்சனை இல்லை அப்படி நினைப்பான். யார் நினைப்பான், மூளை இல்லாதவன் நினைப்பான். ஓ சிம்பிள் தானே, ஒன்னும் இல்லை, பொண்டாட்டி வேணாம் புள்ளை குட்டி வேணாம், பத்து நாள் ஓடி வந்துடும், பத்து நாளில் அப்படி நினைப்பீங்க. உங்களுக்கு வீட்டு போயிட்டுறீங்கன்னு வைங்களேன், நீங்க இங்க இருந்து ஏதோ ரூம்ல இருந்து போயிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போய் ஒரு மாசம் சிரிச்சிட்டு இருப்பீங்களா, அதுக்கப்புறம் சல்லி கொஞ்சம் கை கிடக்குதா, பிரச்சனை வருதா, இதை விட சவுதிக்கே போயிருக்கிறாங்க அப்படி நினைப்பீங்க. வந்து மறுபடி ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு ரெண்டு கிழமைக்கு பிறகு புள்ளட சவுண்ட் கேட்கலாது, பொண்டாட்டி ஞாபகம் வரும், மனுஷன் அப்படிதான். அந்த நேரத்தில் நிம்மதி என்ற ஒரு ஒரு தலைப்பை தான் புத்தர் பார்த்தாரே தவிர அவங்க வரலாறு தெளிவா எழுதுது. அவன் பொண்டாட்டி பேர் யசோதரா, மகன் பேர் ராகுல. ஒரு நாள் புத்தர் பிண்ட பார்த்துவார்கள், சட்டியை இப்படி வச்சுட்டு பசிக்குதண்டா யாராவது போடணும், ஏன்னா ஒன்றும் இல்லை பசிக்கிறதுக்கு எவனாவது ஒன்று போடணும், அவன் சமைப்பான். அப்போ அவனுக்கு இவர் சமைக்க மாட்டார், என்ன சமைச்சா நிம்மதி கெட்டு போயிடும், அதனால வரணுமே. வந்துட்டு இப்படி வர்ற டைம்ல யாராவது அள்ளி போடணும், அள்ளி போடுற டைம்ல காட்டிலேருந்து வருவாராம், அவன் எழுதி வச்சிருக்கிறான் இது நான் படித்தது. அப்ப மகன் நிற்கிறார், பொண்டாட்டி நிற்கிறார், இவர் வர்றார், இப்படியே பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றார். வந்தவர் சிரிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, நான் போயிட்டு வர மகன் நல்லா இருக்கணும் சொல்லல, திரும்பிட்டார். அதை பெருசாக பேசுவார், பார்த்தீர்களா பிள்ளைய கூட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்தில் உச்சகட்டும். அட இது மனித அபிமானமா, யானைக்கு அன்பு காட்டினார், பூனைக்கு அன்பு காட்டினாரண்டா, புள்ளைக்கு அன்பு காட்டலண்டா, உன் புள்ளை ஏங்கி தவிக்குது, உன் புள்ளை சின்னது நிக்குது, நீங்க சொன்ன வரலாறுகள். அப்ப நிம்மதிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பெரிய ஓட்டு இருக்கிறது. அவர்கள் ஒழுங்கான கொள்கை எடுக்கல, இந்த நிம்மதிக்கு தான் ஆசிரமத்தை அமைக்கிறார்கள். இந்தியாவிலே சாய்பாபாவுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் போனார்கள், போஸ்டன்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் சாய்பாபா பின்னாடி போனது யார் இல்ல, சாதாரண ஆள் இல்ல, போஸ்டன் அமெரிக்காவில் போஸ்டன்ல பெரிய டாக்டர் வந்து உட்கார்ந்து சாய்பாபாவை கும்பிடுறார், நம்புறார். இந்தியாவுடைய பிரதமர் காலில் விழுகிறார் சாய்பாபா. அந்த டைம்ல சாய்பாபா மாலை கொடுக்கிறார், மாலை கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா, அந்த ஆசிரமத்தை சாய்பாபாவை தேடி போனது அழகுக்கா, சாய்பாபா பார்க்கறதுக்கா, நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள், நிம்மதியை தேடி போகிறார்கள். நிம்மதி கிடைக்கிறதா? கோடி கோடி கணக்கான ஊழல். நிம்மதி நிம்மதி என்று மனிதன் சம்பாதித்த எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பான். கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? இங்க கிடைக்குமா? போவான். ஆனால் ஏமாந்ததுதான் கூட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒவ்வொரு கொள்கைகளும் தலை தூக்கி வருவதற்கு, பெரிய பெரிய மகான்களாக ஒருவர்களை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றா, மனிதன்ட உள்ள பலகீனம் தான் காரணம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிம்மதி இந்த சந்தோஷம் உலகத்தில் எடுத்த எல்லா கொள்கையும் பிழை என்றால், இஸ்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் தியரியை எப்படி சொல்லுகிறது, எவ்வளவு அழகாக நிரூபிக்கிறது. நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகை தொடர்ந்து நடக்கும். இந்த உரை முடிந்து போகிற நேரம் அந்த சித்தாந்தங்களை படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி நிம்மதியோடு இந்த சபையை விட்டும் பிரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்புடைய இரண்டாவது அமர்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது உலக வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் அல்லது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இன்று ஒரு விதத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாளை இன்னொரு விதமாக வரும். எப்படி அலைகள் ஓயாமல் அடிக்கிறதோ அதே போன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகள் நேரம் நாம் எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்ற பாடத்தை இந்த அமர்வில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லித்தருகிறான். என்ன தத்துவம் என்று சொன்னால், நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், துன்பம் வருகிற நேரம், நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நாம் சொல்ல வேண்டுமா? ஏன் அப்படி சொல்லணும் என்றா, இப்போ ஒருவருடைய காரில் ஒரு ப்ராப்ளம், டேமேஜ் ஆகிட்டு, கார் என்னுடையது, நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் இந்த காரும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அர்த்தம். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மனசில் ஏற்படுற நிலைமை, உளவியல் அடிப்படையில் ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால், என்னுடைய பர்ஸ் காணல, என்னுடைய ஃபோன் உடைஞ்சிட்டு ஏண்டே என்று வருகிற நேரத்தில் தான் கவலை உதிக்கிறது, அது உண்மை. நான் உங்களுக்கு சொன்ன புத்த மதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இல்லாமலாக்க ஏண்டே எதுவுமே இல்லைன்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை. என்னுடையதுன்னு நினைங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அத்தனைக்கும் உரித்தானவன் அல்லாஹ், இந்த எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை நீ நம்பி, நம்பினது மட்டும் இல்லாமல் நீ நடைமுறைப்படுத்தணுமா? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்ற நேரம், அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை நினைத்தால் நன்மை கிடைக்கும் என்றா பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வை நினைத்தால் உங்களுக்கு சுவர்க்கங்களை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வை நினைத்தால் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற நேரம் மனசுல உள்ள சஞ்சலங்கள் பெயருமா, மனசுல உள்ள கவலைகள் பெயருமா, மனசு அமைதி பெறுமா? இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தத்மயின் எப்படி வருது, அல்லாஹ் சொல்றான் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். இப்ராஹிம் நபி அதே மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சூரா பக்ரா அல்லாஹ் சொல்றான், அவர் வந்து கேட்டாராம் இப்ராஹிம் நபி, ரப்பி அரினி கைஃபத்துஹில் மௌதா, யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிறேன், எப்படி யாரெல்லாம் செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன் அதை கொஞ்சம் காட்டிறேன். அல்லாஹ் கேட்டானே, கால அவலம் தூமின், இப்ராஹிம் நம்பலையா, நான் இவ்வளவு சொல்றேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன் உயிர்ப்பிக்கிறேன், கால அவலம் தூமின், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம், கால பலா நம்புறேன் யாரெல்லாம், நான் நம்புறேன், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், நீ மரணித்ததை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், வலா கிள் எத்துமை என்ன கல்வி, என்றாலும் என் மனசுல என்ன கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது, மனசை இது பண்ணுவதற்கு தான் அல்லாஹ்வே உன்கிட்ட கேட்கிறேன். அப்ப மனசுல ஒரு பிரச்சனை, என்னமோ வாயால சொல்ல இயலாத ஒரு பிரச்சனை, நான் நம்புறேன் நீ தான் உயிர்ப்பிக்கிறான்னு தெரியுது, எல்லாம் கரெக்டா இருக்குது யாழ்லாம், ஆனா கொஞ்சம் காட்டினா நல்லமே, இந்த செத்தத உண்ட உசுவாக்கு மறுபடி காட்டினா நல்லமே, ஏன்னா கொஞ்சம் காட்டின யாழ்லாம். இப்ராஹிம் நபி வந்து அந்த மாதிரி ரொம்ப விசாரிச்சு விவாதம் பண்ணி அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் இப்ராஹிம் நபி. ஒரு கொள்கை ஏற்றுக்கொள்கிற நேரம், அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தை எல்லாம் சொல்றான். சஞ்சலங்களை நீக்கிறதுக்கு, கவலைகளை நீக்கிறதுக்கு, மனசுல உள்ள நிம்மதி இல்லாத தன்மைகளை நீக்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணுமா? அப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க சுபஹானல்லாஹ் சொல்றோமே கவலை போகுது இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமே கவலை இல்லாமலாகுது இல்லையே, நிம்மதி நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளலையே, நாம் தொழுகிறோமே நமக்கு நிம்மதி வரவில்லையே. அப்படி என்றா தொழுகையில பிரச்சனை இல்லை, நாம தொழுகிறதுல பிரச்சனை இருக்குது. சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இல்லை, நாம சொல்ற சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான். அப்படின்னா காஃபிருக்கு ஏழு குடல் அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு ஆள் வர்றார், கடுமையான பசி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்பதான் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர் தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் கொடுங்க, பால் கொடுங்க. கறந்து ஒரு பெரிய ஆடு, அந்த ஆட்டோட பாலை இவ்வளவு குறவுது, அந்த ஆட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு மறுபடி கோப்பையை நீட்டுறாரு, மறுபடி தாங்க. இவர் பார்த்தாரு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மறுபடி கறந்து கொடுத்தாச்சு. இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை, ஏழு வாட்டி குடிச்சிட்டார். ஏழு தடவை குடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருந்தா கேட்க கேட்க கொடுப்பாங்க, இருந்ததுக்கு போற நமக்கு எல்லாம் கோவம் வரும். ஒரு தடவை தந்தா தான் இப்ப ஒரு ரெண்டு ரியால் தந்தா அதுக்கு மேல கோவம் வரும். அது தர்மம் கொடுக்கிறவனுக்கே வராது. பெருமானார் வந்து கேட்கிற நேரம் கொடுப்பா, அதாவது அல்லாஹ் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான தன்மை. பெருமானார் கொடுக்க சொல்லிட்டாங்களா, அவருக்கு கோவம் வருது சஹாபிக்கு, இவர் இன்னும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போறாரு. அல்லாஹ்வுடைய தூர் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழு தடவை கொடுத்தாச்சா, அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து மறுபடி பசிக்குது அப்படின்றாரு. இவர் நினைச்சாரா, ஹோ இன்னைக்கு இஸ்லாத்தை வேற ஏத்துக்கொண்டுட்டு, இப்ப நேத்து ஏழு தானே, சரி பரவாயில்ல இந்த கேளை ரெடி பண்ணுவோண்டு. ஒரு தடவை கறந்து குடிச்சாச்சு, கொடுத்தா மறுபடி கோப்பியை நீட்டு வரேன்னு பார்த்தே, இல்ல தாங்க ரெண்டாவது தர்றேன் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேத்து அவர் காஃபிர் ஏழு குடல், இன்றைக்கு அவர் முஸ்லீம் ஒரு குடல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்கீனத், அல்லாஹ்வுடைய அமைதி இந்த கல்புகளுக்கு அது இறங்கினால் உண்மையாக அது நிதர்சனமாக அந்த சமூகம் கண்டது, அது நேரடியாக அவர்கள் கண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனாலதான் நான் சொல்றேன்,
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால்

திருமறை குர்ஆனோடும் இறைவனது இந்த ரமதானுடைய மாதத்தோடும் தொடர்புடைய நிறைய செய்திகளை இன்றைக்கு நாம் கேட்டறிந்தோம். இப்படிப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் இன்றைக்குத்தான் இந்த இரவிலே முதல் முறை நாம் கேட்கிறோமா என்றால் இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற அற்புதமான ஆழமான அல்லாஹுனுடைய முதல் வசனம் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையிலேயே இன்றைக்கு புதியதாக கேட்பதை போன்று ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் நம்முடைய இதயத்திற்குள் வந்தாலும், ஆனால் இதை நாம் இன்றைக்கு முதல் முறையாக கேட்கவில்லை. இன்றைக்கு ஒரு 40 வயதை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவருக்கு நினைவு தெரிந்து சுமார் 20 காலமாக இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிருப்பார். ஏனென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்பதனால் அதை அரபியில் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை வசனமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இறுதி 10 தினங்களிலே நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், இவைகளெல்லாம் நிறைய முறை நாம் செவிமடுத்த செய்திகள் தான். ஆனாலும் அந்த தகவல்களை புதிதாக நாம் கேட்கிற போது உள்ளபடியே இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பேணுதலும் ஈடுபாடும் ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து எப்படியாவது அந்த 10 தினங்களின் நன்மையை பெற்றுவிட மாட்டோமா என்று நம்முடைய இதயங்கள் நிச்சயமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த நன்மைகளெல்லாம் எதற்காக? ஏன் இந்த இரவு நேரத்திலே உறக்கத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்? 12:30 மணியை இப்போது நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம், அல்லது 1 மணிக்கு பக்கத்திலே வந்து விட்டோம். இந்த நேரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற தருணம். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிற இந்த ஒரு கூடாரத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு? இந்த பயானை கேட்க வருபவர்களுக்கெல்லாம் 1000 ரியால் பரிசு கொடுக்கப்படும் என்றால் இங்கே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய மனதிற்குள் நுழையாதா? ஏதாவது ஒரு செய்தி நம்மை மாற்றிவிடாதா? ஏதாவது ஒரு உபதேசம் நம்முடைய உள்ளத்தை உருக்கிவிடாதா என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லமல்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திலே நமக்கு இருந்த ஈடுபாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகள் தரக்கூடிய காரியங்களாக நாம் செய்த எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, எதற்காக? மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. உலகத்திலே நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைத்தாலும், எந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தாலும் அது எதுவுமே நிரந்தரமானதோ நிலையானதோ அல்ல. அது நமக்கு இருப்பதைப் போலவே தெரியும், ஆனால் நாம் கழித்த 20 வருடங்கள் 25 வருடங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. குறிப்பாக வெந்த பூமியிலே நொந்து வாழுகிற நம்மை பொறுத்தவரை, இந்த பாலைவன பெருவெளியிலே வளத்தை தேடி வந்திருக்கிற நம்மை பொறுத்தவரை, இங்கே ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், நீங்கள் பெற்றது என்னவென்று. அதிலே சில விஷயங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் இழந்ததை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது பெற்றதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களின் நிலை அப்படித்தான். நாம் நினைப்போம் படிப்பு என்பது நமக்கு மிக உயர்ந்தது என்று, ஆனால் எல்லா இடங்களிலும் படிப்பு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தி தராது. நாம் நினைப்போம் பொருளாதாரம் என்பது மிக மிக உயர்வானது என்று, எல்லா நேரங்களிலும் பொருளாதாரம் நமக்கு உதவி செய்து விடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அவனுடைய வாழ்வோடு தொடர்புடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் சகோதரர்களே. வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், இதே அரேபியாவிலே நடந்த ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வப்போது இந்த அரேபிய நாட்டிலே மெடிக்கல் கேம்ப் வைப்பார்கள், இப்படிதானா? இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கும்போது இந்த பல்கலைக்கழக மாணவர்களெல்லாம் இருக்கு.

0: இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டு மொழியும் தெரியும், அரபு மொழியும் தெரியும். குறிப்பாக இந்த ரியாத் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் மாணவர்களாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறுகிறார்கள். அப்போது அந்த இலவசமாக இவர்கள் மருத்துவ முகாம் நடத்துகிற போது அங்கே மருத்துவரிடத்திலே நோயாளிகளுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்காக வேண்டி அந்த மாணவர்களை மொழிபெயர்ப்புக்காக அழைப்பது வழக்கு. அப்படி ஒருவர் நம்முடைய நாட்டிலே 8 ஆண்டு காலம் படித்துவிட்டு மிகப்பெரிய ஆலிமாக இருந்து அதற்கு பிறகு இங்கே வந்து பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருப்பவர் அவரை கொண்டு வந்தாச்சு. எதற்காக வென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை அரபு மொழியில் அவர் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்டார். அவர் ஏகப்பட்டது சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு என்ன செய்யுது, லூஸ் மோஷன் விடாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை டாக்டர்கிட்ட சொல்லணும். இவர் யாரு, ஆலிம்சா வர்றார், அருமையில் சொல்லணும்ல, தபீப் ஹூ அக்கல கசீரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவன் அந்த ஃபுஸ்ஹாவான அந்த அரபியில் ரொம்ப டீப்பாக சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த லூஸ் மோஷன் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இசால் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல. என்னதான் நம்ம மொழியை படித்தாலும் அந்த மொழியினுடைய அறிஞர் பொருட்கள் எல்லாம் தெரியும் நமக்கு அவசியம் கிடையாது. போட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுறாரு, டாக்டரால் புரிஞ்சிக்க முடியல. அந்த பங்காளி ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார். நேரம் அந்த பங்காளி டாக்டர்கிட்ட வந்து, துக்தூர் அகில் வாஜித் அத ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் அப்படி ஒரே வார்த்தை தான். இவருடைய 7 ஆண்டு கால படிப்பு, இவருடைய ஆலிம் சனது, பல்கலைக்கழக பின்னணி ஒன்றுமே பயனளிக்கவில்லை. பங்காளி 2 வினாடியில் அகில் வாஜித் ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் டாக்டர் அழகாக புரிஞ்சுக்கிட்டாரு. டக்குன்னு அவருக்கு மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். போது அந்த ஆலிம் நினைத்தார், 7 ஆண்டு காலம் நான் படித்த அரபியின் நிலைமை என்னையா அப்படின்னு. உண்மையில் எவ்வளோ பெரிய கை சேதம் யோசித்து பாருங்க. 7 ஆண்டு காலம் ஊரில் அவரை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. மௌலானா என்றும், மௌலவி என்றும், உஸ்தாத் என்றும், ஷேக் என்றும் ஊரிலே உலகிலே உள்ள எல்லா மக்களும் பாராட்டிய பெருந்தகை, அரபி மொழியின் விற்பன்னர். ஒரு சின்ன வார்த்தை தெரியாதனால் அவர் திணறிய திணறலில் ஒரு பங்காளி வந்து 2 வினாடியில் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனார். இதுதான் உலகம் சகோதரர்களே. சில நேரத்திலே நாம் நினைப்போம் நமக்கு திறமைகள் நிறைய இருக்கிறது என்று, சில நேரத்திலே நாம் நினைப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் என்று, சில நேரத்திலே நினைப்போம் எனக்கு என்னடா குறை, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அருமை சகோதரர்களே, கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன சாதித்தோம் என்று நினைத்து பார்த்தால் ஒன்றுமே மிஞ்சாத சகோதரர்களே. ஆதமுடைய மகன் எல்லாம் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கோ உண்டு கடித்ததும் உடுத்து கிடித்ததும் கொடுத்து முடித்ததையும் தவிர எதுவுமே அவனுக்கு சொந்தமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் ஆணவம் பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் கர்வத்திலே மிதந்து கொண்டு, எதற்கெடுத்தாலும் நான் என்று அகங்காரத்திலே இன்றைக்கு சுத்தி கொண்டிருக்கிறோமே, சுழன்று கொண்டிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய இறப்பையும், அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவனுடைய பிறப்பின் துவக்கத்தையும், அவன் மறைந்ததற்கு பிறகு அவன் போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போகக்கூடிய எலும்பாக அவன் மாறுகிற நிலையும் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே அவன் பெருமை பேசுவானா, இந்த உலகத்தில் அவன் ஆணவம் கொள்வானா, இந்த உலகத்தில் அவன் அகங்காரத்தோடு நடப்பானா, இந்த உலகத்தில் அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பானா? அருமை சகோதரர்களே, மறுமை விசாரணை என்கிற வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதே நம்முடைய கற்பனைகள் மறுமையை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நெஞ்சிலே தைத்த வார்த்தை. உண்மையாலுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பெரும்பகுதி போலியாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவனை பற்றி இன்றைக்கு நல்ல அபிப்பிராயம் பேச முடியுமா, கேட்க முடியுமா? எப்படி, அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அவரா ரொம்ப நல்ல மனுஷர், ஆனால் பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் காசு விஷயத்தில் கராரான ஆசாமி. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் ஓவரா பந்தா பண்ணுவார். அவரா கரெக்டான ஆளு தான், ஆனால் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் அப்படி இப்படித்தான் இருப்பார். இப்படித்தானே இன்றைக்கு மனிதர்களை பற்றி சொல்ல முடியும். இது மற்றவர்களை பற்றிய கருத்து மட்டுமல்ல, நம்முடைய நம்மை பற்றியும் பிறர் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயிரக்கணக்கான உடல் உறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, கண்ணை கொடுத்து பார்க்க செய்து, செவியை கொடுத்து கேட்க செய்து, கரத்தை கொடுத்து பிடிக்க செய்து, உடலிலே கொடுத்த எல்லா உறுப்புகளையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு இயங்க செய்து அருமையான அற்புதமான வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்துகிற தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹுவிற்கு நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை ருசித்து ரசித்து பேண வேண்டும். அல்லாஹ் ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் மல்டி மில்லியனர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் அதி மேதாவிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் இவருடைய கடைக்கண் பார்வை நம்மீது விழாதா என்று யாரெல்லாம் சிலரை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கத்தை நம்மை போன்ற சாமானியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். யாருங்க நம்மெல்லாம்? சாதாரணமானவர்களை நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இதை அவர் கண்டுபிடித்தார், அதை அவர் கண்டுபிடித்தார். அவருடைய பேர் பாடப்புத்தகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர்களாகிய எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே பாத்திரமாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். கண்ணசைவை காட்டால் 1000 பேர் அவருக்காக விழுவதற்கு தயாராக இருந்தவர்கள், கை தட்டினால் போதும் அவருக்காக 1000 பேர் வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மார்க்கத்தை, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தீனை அல்லாஹ் உங்களைப் போல் என்னை போல் சாதாரணமானவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது, நடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது. எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே உதடுகளில் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கிளம்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற நம்முடைய சிந்தனைகளை அவன் பக்கம் திருப்புவதற்கு, உலகத்திலே வாழுகிற லௌகீக மௌட்டீக பௌட்டீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மார்க்கத்தின் சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறான். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது. எங்கே போக முடியும் சகோதரர்களே, எங்கே போக முடியும்? மனைவியோடு கோபித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் பார்க்கிலே இருக்கலாம், ஷேக் அவர்கள் சொன்னதை போல் ஒரு 5-6 நாள் தலைமறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு எங்கே போக முடியும்? மரணித்ததற்கு பிறகு, மண்ணறையின் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போன எலும்புகளாக ஆனதற்கு பிறகு, மகஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு எங்கே போக முடியும்? இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களின் திரும்பும் இடம், உங்களின் மீளும் இடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை 10, 11 அத்தோடு இது ஒன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக உங்களை பற்றிய கேள்வி கணக்கு என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதனால் தான் கேள்வி கணக்கை பற்றி நினைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் தாடி நினை எழுதிருக்கிறார்கள். மறுமையை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி எழுதிருக்கிறார்கள். மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். யார் அவர்கள்? மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய பயிற்சி பாசறையில் நேரடியாக பாடம் படித்தவர்கள். யார் அவர்கள்? தவறுகள் செய்யும் போது வஹியால் திருத்தப்பட்டவர்கள், நன்மைகள் செய்யும் போது வஹியால் பாராட்டப்பட்டவர்கள். உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடிய எந்த சமுதாயமும் அவர்கள் தம் கால் தூசி அளவை பெற முடியாது என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். மரணம் வரும்போது கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். கேள்வி கணக்கு சிறப்பமாக இருந்து விட்டால், கேள்வி கணக்கு சிரமமாக இருந்து விட்டால் என்ன செய்வேனோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் அழுகையிலும் தங்களுடைய இறுதி கட்டத்தை கழித்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அலாஷரத்துல் முபஷரத்து பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 நபித்தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்?
1: பதிரிகளே, பதிரை கலந்து கொண்டவர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று போற்றப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவோ 10-15 பதிரிகளில் கலந்து கொண்டதை போல, நம்ம எல்லாம் என்னவோ 10 முறை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களைப் போல சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான், யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் இந்த மக்கள் எல்லாம் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். உலகத்திலே இருப்பதை போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று காட்டி நிற்க முடியாது. உலகத்திலே நிற்பதை போல் எனக்கு பக்கபலமாக என் நண்பன் இருக்கிறான் என்று யாரையும் காட்ட முடியாது. உலகத்தில் இருப்பதை போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தம்பியை தளபதியாக நிற்க வைக்க முடியாது. உலகத்திலே இருக்கும் போது தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று எனக்காக உயிர் கொடுக்க, எனக்காக உதிரம் கொடுக்க சில பேர் இருப்பானே, அப்படியெல்லாம் யாரும் வந்து நிற்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது. அப்போது அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பிக்கின்ற முதல் பிரகடனம் என்ன தெரியுமா? மறுமையின் விசாரணை துவங்குவதற்கு முன்பு மகஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி செருப்பணியாதவர்களாக ஆடை அணியாதவர்களாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியிலே வந்து நிற்பான். ஏன் தெரியுமா? மார்க்கம் இதை பதிவு செய்து சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பதிவு செய்து சொல்லுகிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கூட விடுவான், ஆனால் அவனுடைய மானத்தை விட மாட்டான். மானம் என்பது உயிரை விட மேலாக மதிக்கப்படுவது. ஆனால் அந்த வறுமையில் மன்றத்தில் மகஷரில் அல்லாஹிற்கு முன்னிலையிலே போய் நிற்கிற போது அந்த மானம் கூட அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடைய அங்கங்கள், அவயங்கள், மறைவிடங்கள் புலப்படுவது, வெளிப்படுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகின்ற முதல் கேள்வி, பிரகடனம் செய்கின்ற முதல் அறிக்கை, அல்லாஹ் தாக்கல் செய்கிற முதல் அறிவிப்பு, லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொல்லுவார்கள். மறுமையிலே திமுக கட்சிக்காரர்கள், எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. 4 எழுத்து கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஒபாமாவிற்கு என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அடங்கி ஒடுங்கி கிடங்கி முடங்கி ஒடுங்கி சொல்லுவார்கள், அல்லாவிற்கே சொந்தம் என்று. யாரு அல்லாவை வணங்காதவன் கூட நாளைக்கு சொல்லுவான், அல்லாவிற்காக சுஜூது செய்யாதவன் கூட நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரிக்காதவன் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தனான அடக்கி ஆளுகிற சக்தி கொண்ட ஓரிரையான அல்லாஹ் உனக்கே சொந்தம். அப்போது அல்யோம் துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்ததோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை பகிர்ந்து தரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு வர்ணித்து சொல்கிறான் தெரியுமா? மறுமையின் மன்றத்திலே மகஷர் மைதானத்திலே படைத்தவன் முன்னிலையில் வெளிப்படையாக இந்த அடியார்கள் நிற்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் அவனுடைய கையிலே மடக்கி வைத்திருக்கு, மடக்கி வைத்துக் கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கியாள்பவன், அனல் முஜகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுக்குல் அருதி, உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்கிறான். உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலிலே கேள்வி கேட்கிறான். ஐநல் ஜப்பாரூன், உலகத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டவர்கள் எங்கே? உலகத்திலே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? மக்களை எல்லாம் ஒடுக்கி வைந்து கொண்டிருந்த அந்த ஹிட்லர்கள் எங்கே? ஐனல் ஜப்பாரூன் லிமனில் முல்குல் யோம். இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம். இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம். இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? மூன்று முறை கேள்விகள் எழுப்பப்படும் சகோதரர்களே. ஒரே கேள்வி மூன்று முறை எழுப்பப்படும். பிறகு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான். அல்லாஹில்லாஹில் வாஹிதில் கஹார். அனைத்தையும் அடக்கி ஆளுகிற, ஆளுமை திறன் கொண்ட, ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஓர் இனைவான அல்லாஹ்விற்கே சொந்தம் என்று அவனே சொல்லுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அனைத்து ஆட்சியையும், அனைத்து அதிகாரத்தையும், அனைத்து சர்வாதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் இறைவனை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த பாவிகள். எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்கள். ஒவ்வொருவரும் பேதலித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஒவ்வொருவனும் அஞ்சி பயந்து நடுங்கி கிடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹுல்லா. ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது. மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும், உங்களில் எவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொருவரோடும் அல்லாஹு பேசுகிறான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்கப்படாது. எப்படி? வேறு யாரோ ஒருவர், மூன்றாம் அவரின் உதவி எங்கே தேவைப்படாது. காரணம், விசாரணையின் வீரியம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் கனப்பரிமாணத்திலே குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் உச்சக்கட்ட கொடூரம் கொஞ்சம் கூட குலைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரையும் பக்கத்திலே வைக்காமல் எல்லாவற்றையும் மலக்குமார்களை கொண்டே செய்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்களுடைய பாவங்களை மலக்குமார்களை கொண்டே கணக்கெடுகின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை மலக்குமார்களை கொண்டு கணக்கெடுகின்ற அல்லாஹ், உலகத்தை அழிப்பதற்கு கூட இஸ்ராஃபீல் என்கிற ஒரு மலக்கை, சூரை ஊத வைத்து உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் மனிதனிடத்திலே விசாரிக்கிற பொழுது, மறுமையின் மன்றத்திலே மனிதனை விசாரிக்கின்ற பொழுது, அந்த மலக்குமாரை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வர மாட்டான். அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள், அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள். லைஸ பைனஹு வ பைன அல்லாஹி துர்ஜுமான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்க்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம வ யன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. நபிகள் நாயகம் சொல்லாச்சர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த விஷயங்களை முற்படுத்தி வைத்தானோ அந்த எந்த காரியத்தையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு முன்னால் பார்ப்பான், அங்கே நரகத்தை என்று எதுவுமே இருக்காது என்கிற அந்த விஷயத்தை விளக்குகின்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இருந்து ஒரு பேர் தம்பட கொட்டையளவையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. விசாரணை என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் நீதி நம்முடைய நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் சாட்சிகள் நமக்கு நினைவிற்கு வரும். விசாரணை என்று சொன்னால் லஞ்ச லாவண்யம் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் அற்புதமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அங்கே நிறுவுகின்றான். இதோ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் இந்த பூமியையே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் நீதிமன்றத்திற்காக. எப்படி? இந்த பூமியையே வேறொரு பூமியாக அல்லாஹ் மாற்றுகிறான். பரிச்சயமான பூமியாக இருக்காது. என்ன நடந்தாலும் என்னுடைய ஊர் நான் சமாளித்துக் கொள்வேன், என்ன நடந்தாலும் என்னுடைய மாநிலம் என்னுடைய கர்நாடகா அந்த கோர்ட்டை நான் சமாளித்துக் கொள்வேன் என்று சமாளிக்கின்ற நீதிமன்றம் அல்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத புதியதோர் இடத்திலே தன்னுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிறுவுகின்றான். ஏன்? அந்த நீதி விசாரணை பார்த்தாலே ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அந்த நீதி விசாரணையை பற்றி கேள்விப்படுகிற போதே ஒரு பதட்டமும் குலுக்கமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் அங்கே நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? லஞ்சம் தவிர், நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சாசனம், அதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தினுடைய முதல் வரி. எப்படி? யார் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்கிறானோ அதனுடைய பலனை அவன் அங்கே காண்பான். யார் இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்கிறானோ அதனுடைய பலனையும் அங்கே காண்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்மைகளை மறைக்கவோ, நன்மைகளை மறக்கவோ, நன்மைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. தீமைகளை மறக்கவோ, தீமைகளை மறைக்கவோ, தீமைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விட முடியாததற்கு அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக உங்களுடைய வாழ்வில் எத்தனை காலங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் எத்தனை வருடங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு பதிவு செய்து அதிலே உங்களுடைய நன்மைகள் இவ்வளவு, உங்களுடைய தீமைகள் இவ்வளவு என்கிற அடிப்படையை வைத்து விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி தேவனாக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கே விதித்திருக்கின்ற அந்த நீதியினுடைய சட்டம் என்ன தெரியுமா? வலா யுஸ்லிமு ரப்புகா அஹதா. நபியே, உங்கள் இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த நீதிமன்றத்தில் யாருக்கும் அநியாயம் இல்லை. இந்த உலகத்திலே உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிற இந்த காலத்திலே உல்லாசமாக, உற்சாகமாக, ஊதாதித்தனமாக இந்த உலகத்தின் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
4: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
2: 24 மணி நேரமும்
5: You are listening to
2: முஸ்லிம் வானொலி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தராமல் அல்லாஹ் தங்களுக்கு தந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை, மில்லியன் கணக்கான, பில்லியன் கணக்கான சொத்துக்களை எல்லாம் தங்களுக்கும் தங்களுடைய நலனுக்கும் என்று சுயநலங்களாக வைத்துக் கொண்டிருந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க செய்ய வேண்டுவதற்காக, அழைப்பு பணிகளுக்காக அள்ளி கொடுத்தோமே, நம்முடைய இந்த தர்மங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நன்மை தரக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு அற்புதமான சட்டம், அங்கே யாரும் யாருக்காகவும் வாதாட முடியாது, யாரும் யாருக்காகவும் வக்கீல் வைக்க முடியாது. இந்த உலகத்திலே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் செய்தவனும், எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்தவனும் வக்கீல் வைத்து வாதாடுவதற்கு காசையும் பணமும் அவனிடத்திலே இருந்தால் அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம், அவன் பயப்படாமல் குற்றம் செய்யலாம். எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொலை செய்யலாம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவன் கொடூரமான முறையிலே தாக்கலாம், எத்தனை பேர்களுடைய பொருளாதாரத்தையும் அவன் சூறையாடலாம், அரசாங்கத்தினுடைய வளங்களை எல்லாம் அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம். ஏன்? அவனுக்காக வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன செய்தாலும், அவனுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாலும் எனக்காக என் வக்கீல் பேசுவான் என்று போய்கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த உலகத்திலே வக்கீல் வைத்து வாதாடுபவர்களுக்கு ஜெயிலும் தெரியும், பெயிலும் தெரியும். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வக்கீல் வைத்து எவனாலும் வாதாட முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், இந்த நாளில், மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும் போது
0: உலகத்தினுடைய உலகத்தினுடைய அழிவிற்காகவும் மீண்டும் எழுப்பி நிப்பாட்டப்படுவதற்காகவும் மீண்டும் மகஷரிலே ஒன்று கூட்டப்படுவதற்காகவும் அந்த ஊதுதல் நடைபெறும் போது அவர்களுக்கிடையில் எந்த குடும்ப உறுப்பு எந்த குடும்ப உறவும் இருக்காது. யாரும் அவர்களுக்காக வந்து பேச முடியாது. அவர்களே ஒருவரை ஒருவர் விசாரித்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்து அந்த நீதிமன்றத்தினுடைய இன்னொரு தனிப்பெரும் அம்சம் என்ன தெரியுமா? லஞ்சத்தினுடைய வாடை கூட அங்கே போகாது. ஆனால் இங்கே ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே காசும் பணமும் நம்மிடத்திலே இருந்தால் கணக்கை கூட தவறாக காட்டுகின்ற எத்தனையோ நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே மறுமையின் நீதிமன்றத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுள்ளவர்களாக இருக்கும் போது யார் அல்லாஹ்விற்கு போய் லஞ்சம் கொடுக்க முடியும்? யார் அல்லாஹ்விடத்திலே போய் கையூட்டு தர முடியும்? யார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தலையிடுவதற்கு லாவண்யத்தை பேச முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற நீதிபதியாக இருப்பவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ எந்த விதமான மன அழுத்தத்தையோ யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தான் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தராவிட்டால் நீதிபதியாக உன் மனைவியை கொன்று விடுவேன், உன்னுடைய மகளை கடத்தி விடுவேன், உன் பேரப்பிள்ளைகளை கொன்று விடுவேன், உன்னுடைய வீட்டிற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேன், உன்னை வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்ட முடியும். ஆனால் மறுமையின் நீதிபதியாக இருக்கிற மறுமையின் விசாரணையின் தலைப்பெறும் நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எப்படி வைத்திருக்கிறான்? இந்த அளவிற்கு பிரமிப்பான அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த நீதிமன்றத்திலே மனிதர்களாகிய நமக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சிகளை சொல்வதற்கென்றே அல்லாஹ் சில சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம் இந்தியர்களாகிய நமக்கு இந்தியன் பீனல் கோர்ட் லா நமக்கு நன்றாகவே தெரியும். என்ன குற்றம் செய்தாலும் எப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருந்தாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு அவனுடைய தண்டனை நிரூபப்படுவதற்கு சாட்சியங்களின் சாட்சியம் மிக மிக அவசியம். சாட்சியம் பிறண்டு விட்டாலோ பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டாலோ அவன் எவ்வளவு எளிதாக வேண்டுமானாலும் தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எவ்வளவோ பெரும் பாவிகளும் பெரும் காவிகளும் அனைத்து அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்று விட்ட போதும் கூட அதற்கு ஆதாரமான சாட்சிகள் இல்லை என்பதனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மறுமையின் நீதிமன்றத்தில் அவன் வைத்திருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சாட்சியாக அவனே அங்கே களமிறங்குகிறான். நீதிபதியே சாட்சி சொல்லுகிற வினோதத்தை மறுமையில் மட்டும்தான் பார்ப்போம் சகோதரர்களே. உலகத்திலே நீதிபதி தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவார். காரணம் குற்ற பின்னணியை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா என்கிற ஊர்ஜிதம் அவருக்கு தெரியாது. அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டு வக்கீல்களின் வாதங்களை பார்த்து சாட்சிகளினுடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கணக்கிட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்து தான் போடுவார். ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனே முதல் சாட்சியாக களமிறங்குகிறான். இதோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிற போது அவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பான் என்று 10வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பார்த்தீங்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அற்புதத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அதிசயத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் அவனே தன்னை சாட்சியாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டுமா, அதற்கடுத்த சாட்சி யார் தெரியுமா? அதற்கடுத்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மனித புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வஹியால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற மலக்குகள் கோமான் அவருடைய வாசித்தாவை கொண்டு வஹியை பெறக்கூடியவர்களாக வேதங்கள் அருளப்பட்டவர்களாக இருந்த இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகிறான்.
1: இறை தூதர்களுடைய சாட்சிகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோ நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யுதுஆ நூஹுன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் நூஹு நபி அழைக்கப்படுவார். அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய மக்களுக்கு நீங்களே தீ வைத்தீர்களா? அவரும் சொல்லுவார், ஆமாம் என்று. அவருடைய சமுதாயம் கொண்டு வரப்படும், அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு உங்களுடைய தூதர் எத்தி வைத்தாரா என்று. அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. இது நூஹு நபி மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை தூதரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு, அந்த இறை தூதருடைய மக்களும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு, முதலில் அல்லாஹ் அந்த மக்களின் முன்னிலையில் இறை தூதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான், இறை தூதரே இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று. இறை தூதர் சொல்லுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்தேன் யா அல்லாஹ். மக்களிடத்திலே கேட்கப்படும், பொய்யுரைக்கக்கூடியவர்கள், பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவக்கரை பட்டு இந்த உலகத்திலே மடிந்தவர்கள் சொல்லுவார்கள், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ் என்று பொய்யுரைக்க முற்படுவார்கள். அப்போது அல்லாஹ் யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா சாட்சிக்கு? நூஹு நபி இடத்திலே கேட்கிறான், உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்டபோது அவர் சொல்லுவார், முஹம்மத். யார்? அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. முஹம்மது நபி மட்டுமல்ல, உம்மத்துஹு அவர்களுடைய உம்மத்தும் சாட்சியாக இருக்கக்கூடிய விசாரணை. ஆக அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்காக மக்களுடைய அந்த நீதி அந்த விசாரணை அங்கே விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சிகளாக இறை தூதர்களை கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. அதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு விடுவதில்லை சகோதரர்களே. இந்த மறுமையின் மன்றத்தை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மாஷரின் நீதி விசாரணையை நாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த நாளை நினைத்து பார்க்கிற போது, இந்த நாளின் அமளி துமளிகள் ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களை நினைத்து பார்க்கிற போது, நம்முடைய அண்ட சராசரங்களும் அடங்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆணவ போக்கு அடங்க வேண்டும் என்பதற்காக, நான் என்கிற கர்வம் கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக, எல்லாம் எனக்குத்தான் என்கிற இருமாப்போடு நிற்கிறோமே அது கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அடுத்து மலக்குமார்களை சாட்சியாக அங்கே நிறுவுகின்றான். மலக்குமார்களை சாட்சியாக நிறுவுகின்றான். யார் அவர்கள்? கள்ளம், கபடம், சூது, வாது போன்ற மனித பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊன் உறக்கம் போன்ற மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மன அழுத்தத்திற்கோ அச்சத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். எஃப் அலூடமா யூ மருன், இறைவன் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். லா யசூனல்லாஹம்மா அமரஹும், அவர்களுக்கு அவன் ஏவிய விஷயத்திலே மாற்று செய்யாதவர்கள். இப்படி அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்திலே மாறு செய்ய தெரியாதவர்கள், அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. இதையெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? இதை விடவெல்லாம் உச்சக்கட்டமாக நமக்கு எதிராக வாதாடுவதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே அந்த வழக்கை வலுவி சேர்ப்பதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே குற்றங்களை ஊர்ஜிதம் செய்வதற்கு, அன்பு சகோதரா, நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் அங்கே சாட்சிகளாக கொண்டு வருகிறான். ஆபாசங்களை பார்த்தது இந்த கண், இந்த கண்ணுடைய ஆனந்தத்திற்காக வேண்டி ஆபாசங்களை பார்த்தோம். இந்த கால்களை கொண்டு போகக்கூடாத இடங்களுக்கு போனோம். இந்த நாவுகளை கொண்டு பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசினோம். இந்த காதுகளை கொண்டு கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் மார்க்கத்தின் முரண் என்று சொன்னானோ, எதுவெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளையெல்லாம் எந்த உடல் உறுப்புகளுடைய உதவிகளை கொண்டு செய்தோமோ, அந்த உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சிகளாக வந்து நிற்கும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆச்சரியம், ஆச்சரியம், அதிசயம், அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும். வத்தஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்ன பாவங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று. உலகத்திலே
0: உலகத்திலே நாவை தவிர எதுவும் பேசாது. உலகத்திலே நாவு மட்டும்தான் பேசும், எல்லா உறுப்புகளும் பேசாமல் இருக்கும். ஆனால் மறுமையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அன்பு சகோதரா, இடைவிடாமல் எந்த நாவு இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு ஹராம் ஹலாத்தை பேணாமல் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு புறம் பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கர்ம வடித்துக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்ததோ, எந்த நாவு அடுத்த மனிதர்களுடைய இறைச்சியை உயிரோடு சாப்பிட வைத்ததோ, அந்த நாவுக்கு மட்டும் சீல், ஏனைய எல்லா உறுப்புகளும் அன்றைக்கு பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார் என்பதற்கு சாட்சி சொல்லும். அலைனா, தோள்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும், இந்த தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும். யாழ்லா இவன் இங்கே போனான், யாழ்லா இவன் இப்படி பேசினான், யாழ்லா இவன் இதை பார்த்தான், யாழ்லா இவன் இங்கெங்கெல்லாம் சென்றான் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டும். அப்போது மனிதன் அவனுடைய இயலாமையின் காரணமாக அந்த தோள்களை பார்த்து கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள், எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். உடனே அந்த தோள்கள் சொல்லுகிறது, அன்தக்கல்லாஹுல்லதி அன்தக்குள்ளே எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். எப்படி எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் கூட காலை வாரிவிடக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. ஆமா, எந்த மேனி பளபளவென்று இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கு மாங்கி நாம் சோப்புகளை உபயோகித்தோமோ, எந்த தேகம் கருத்து விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இருந்தோமோ, அந்த தேகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அனஸ் ரதியல்லாஹுவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார்கள், ஹல் தத்ருன மிம்மா அதஹக், நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அடியான் அவனுடைய ரப்பிடத்திலே அவனுடைய எஜமானிடத்திலே பேசுகின்ற ஒரு காட்சியை நான் நினைத்து பார்த்தேன், அது எனக்கு இப்போது காட்டப்பட்டது, அதனால் நான் சிரித்தேன். என்ன சம்பாஷணை தெரியுமா? அது என்ன உரையாடல் தெரியுமா? ஃபயகுல் யா ரப்பி அலம் துஜிர்னி மினத் துல்மி, யா அல்லாஹ் என்னை அநியாயத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா? யகுல், அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், இன்னி லா உஜீசுல் யௌம அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி. உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இன்றைக்கு என்னிடமிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியும் வரக்கூடாது என்று. உடனே அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌம அலைக்க ஷஹீதா, ஓகே, இன்றைக்கு உனக்குரிய சாட்சி உன்னிடத்தில் இருந்து நீயாகவே இருந்து கொள். இப்படியே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யாழ்லா எந்த சாட்சியையும் கொண்டு வராதே, என்னை மட்டுமே எனக்கு சாட்சியாக ஆக்கு, என்னிடத்திலிருந்து மட்டுமே எனக்கு சாட்சியத்தை ஏற்படுத்து என்று மனிதன் கேட்டான். காரணம், அவனுடைய பலகீனம், அவனுடைய அப்பாவித்தனம் அவன் நினைத்து கொண்டான், மறுமையில் அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று. உலகத்தில் தான் உடல் உறுப்புகள் அனைத்தும் மனிதனின் கட்டுப்பாடு. உலகத்தில் தான் நான் அங்கே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என் கண் அங்கே பார்க்கும், என் கையை நீட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் என் கை நீடும், என்னுடைய காதை நான் தொட வேண்டும் என்று நினைத்தால் என் செவியை என் கரம் தொடும். ஆனால் மறுமையில் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய நாட்டமின்றி சகோதரா, அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே அவனுக்கு கட்டுப்படாது. இந்த உண்மையை தெரியாத பலகீனன், இந்த உண்மை தெரியாத பாவி, இந்த உண்மை தெரியாத அப்பாவி அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான், யா அல்லாஹ், என்னிடமிருந்து மட்டும்தான் எனக்கு நீ சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌம அலைக்க ஷஹீதா, உனக்கு உன்னுடைய உன்னிடத்திலிருந்து மட்டும்தானே சாட்சியம் வேண்டும், இருந்து கொள்ளட்டும், இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து மட்டும்தான் உனக்கு சாட்சி. ஆனால் அந்த நன்மைகளையும் பதிவு செய்தார்களே அந்த கிராமன் காத்திபீன், அங்கே சாட்சிகளாக இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய நாவுக்கு சீல் வைத்து விடுகின்றான், அவனுடைய ஏனைய உறுப்புகளுக்கு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று. உடனே ஏனைய உறுப்புகள் எல்லாமே அந்த மனிதனை மட்டும் தனியாக விட்டு விட்டு
1: ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை எடுத்து ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு அளித்து வந்த ஆதரவை கைவிட்டு விட்டு ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனை கூட்டணியில் இருந்து கலற்றி விட்டு விட்டு அவனை நிர்கதியாய் நிராயுதபாணியாய் அவன் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அவனை ஏற்படுத்தி அவன் செய்த அத்தனை காரியங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, மறுமையின் விசாரணையை நாம் மறந்து இருக்கக்கூடாது. மறுமையின் விசாரணையை நாம் மறந்தும் இருந்துவிடக்கூடாது. அது மட்டுமா சகோதரர்களே, இந்த சாட்சிகள் எல்லாம் போதாது என்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசையா சொத்து என்று சொன்னோமோ அந்த அசையா சொத்தெல்லாம் அசையும் சொத்துகளாக மாறி வந்து சாட்சி சொல்லும். நம்மிடத்திலே அசையாத சொத்து எது என்று கேட்டால் அதோ அந்த தஞ்சை, அதோ அந்த புஞ்சை, அதோ அந்த நஞ்சை என்று சொல்லுவோம். அசையாத சொத்து எது என்று கேட்டால் அந்த நிலம் என்று சொல்லுவோம், அந்த கட்டிடம் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அசையா சொத்துக்கள் எல்லாம் அசைந்து அசைந்து வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ஆமாம் ஆமாம், யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா இதா சுல்ஜிலத்தில் அர்து சில்சாலஹா வாஹரஜத்தில் அர்து அஃகாலஹா என்று வருகிறதே. பூமி நிலநடுக்கமாக ஏற்பட்டு நடுக்கங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது, பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள், தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்ததுருனம அஹ்பாருஹா, தோழர்களே தோழர்களே, இந்த பூமியின் செய்திகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நாம் வாழும்போது பூமியின் செய்திகள் என்றால் நமக்கு வித்தியாசமான கோணத்தில் தான் சிந்தனை போகும். ஆ, பூமியின் செய்திகளா? கிழக்கு மாகாணத்திலே இவைகள் எல்லாம் நடந்தது, மேற்கு மாகாணத்திலே இதெல்லாம் நடந்தது, மேற்கத்திய நாடுகளிலே இதெல்லாம் நடந்தது, தென் தமிழகத்திலே இதெல்லாம் நடந்தது என்று உலக வரைபடத்தில் நடந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பூமியின் செய்திகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே பூமியின் செய்திகள் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, தோழர்களிடத்திலே கேட்ட போது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்ன போது அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப இன் அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது அன் தஷஹத அலா குல்லி அப்தின் அவ் அமதின், உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள், பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது. மறுமையின் விசாரணை ஆண்களுக்கென்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரி துக்குண்ண அக்சர அகலின் நார், பெண்கள் கூட்டமே, மறுமையில் உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் இந்த செய்தியிலே ரசூலுல்லா அபுதின் அவ் அம்மத்தின், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அல்லா தொஹரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் செய்த அத்தனை பாவங்களை பற்றியும் அந்த ஊர் அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். ஊரிலே இருக்கிற போது, உள்ளூர் மக்களோடு இருக்கும் போது, முகல்லாவாசிகளோடு இருக்கும் போது, தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் பிரயாணத்திலே போகும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு வரும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். மேற்கத்திய நாடுகளுக்கோ, மேலை கலாச்சாரம் இருக்கிற இடங்களுக்கோ போகும் போதோ தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து, யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் இவன் இதை செய்தான், யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் என்னை இதை செய்தான் என்றெல்லாம் பூமிகள் வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த விசாரணையை நினைத்து நாம் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விசாரணை பயங்கரமான விசாரணையாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். லா யுகாதிரு சகீரத்தன் நௌ கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, உலகத்திலே மனிதன் செய்த சின்ன பெரிய சிறு குறு எதுவாக இருந்தாலும் அது விடுபடாமல் பதிவு செய்யப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே அந்த விசாரணையை நினைத்து பயந்தார்கள். சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்கள் என்று அல்லாஹ்வால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இந்த விசாரணை நினைத்து பயந்தார்கள். நமக்கு தெரியும், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு முன்னோடியாக, வத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ்வால் போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது, ரப்பனா ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதையா வலில் முஃமினீனா யௌம யகூமுல் ஹிஸாப், யா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாளில் என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு, இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடு. இதிலே பெற்றோர்களுக்காக இவர்கள் கேட்ட இந்த பாவ மன்னிப்பை பின்னால் அவர்கள் வாபஸ் செய்து விட்டார்கள். அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மறுமையின் விசாரணையை நினைத்து தன்னை தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே அஞ்சி நெடுங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் நிறைய நன்மைகள் செய்ததாக இருமாப்பிலே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக வளைகுடாவில் அரபு நாட்டிலே சவுதியிலே இருப்பதனால் நான் நிறைய உம்ராக்கள் செய்து விட்டேன், நான் ஹஜ் செய்து விட்டேன். அதனால் என் கணக்கில் பாவமே இல்லை என்று பகல் கனவு காணாதீர்கள். என்னுடைய கணக்கிலே பாவமே வராது என்று யாரும் நினைக்காதீர்கள். எதை வைத்து அல்லாஹ் எங்கே பிடிப்பான் என்றே நமக்கு தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் மறுமையின் மீது நமக்கு அச்சப்பெற வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஓர் அடியான் சொர்க்கத்திற்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் சமீபமான ஒரு பகுதிதான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பான், விளைவு தெரியாமல், பின் விளைவை யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவாக சொர்க்கத்திற்கு போக வேண்டியவன் நரகத்திற்கு போய்விடுவான் என்று சொன்னார். அதனால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிற கவலை நமக்கு வர வேண்டும். நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெளிந்தோ தெளியாமலோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்திலே இருக்கிறதோ அத்தனையும் களையக்கூடிய நல்ல பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பற்றி தெரியும், எந்த கடமையில் நான் குறை வைத்திருக்கிறேன், எந்த காரியத்திலே நான் பலகீனமாக இருக்கிறேன், எந்த பண்பு என்னிடத்திலே பலகீனமாக இருக்கிறது என்பதை கணக்கு போட்டு பார்த்து. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னதைப் போல், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, உங்களிடத்திலே விசாரணை வருவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பு, உங்களுக்கு கேள்வி கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது நமக்கு விசாரணை, நம்மை நாமே விசாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பில்லை. இம்மா ஜன்னத்துன் இம்மா நார், ஒன்று நாம் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போக முடியும். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய மறுமையை நினைத்து பார்த்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, மஹ்ஷரிலே நினைத்து பார்த்து, மஹ்ஷர் மைதானத்திலே ஆடை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்போமே, அண்ட சராசரமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே, அந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து. அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக, குறிப்பாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக. காரணம், இந்த மறுமையிலே போய் நாம் நிற்கிற போது நம்முடைய தௌஹீத் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பேரே பரிசீலனைக்கு வரும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லாமே இரண்டாம் கட்டம்தான். அல்லாஹ்விற்கு ஷிர்க்கு வைக்காத ஒரு நிலையில் நாம் மரணித்தால் மட்டும்தான் அந்த விசாரணையில் நம்முடைய பெயர் பரிசீலனைக்கு வரும். அதற்கு பிறகுதான் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த பார்வையெல்லாம். தௌஹீது மட்டும் நம்மிடத்திலே இல்லாவிட்டால், ஷிர்க்கு வைக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருந்தால், அன்பு சகோதரா, மலை போல் நீ அமல் செய்தாலும் அவைகளெல்லாம் ஹபாஅம்மன்சூரா, பரத்தப்பட்ட, ஊதப்பட்ட, தெரிக்கப்பட்ட புழுதிகளை போல் ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக செய்து அந்த விசாரணையில் வெற்றி வாகை சூடக்கூடிய, ஜன்னத்துல் ஃபிர்தோஸை பெறக்கூடிய அல்லாஹ் அன்பியாக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறானே, அவர்களோடு போய் பக்கத்தில் அமரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏதோ வந்தோம், கேட்டோம், சென்றோம் என்றில்லாமல் எதை நம்முடைய செவியில் ஏந்தினோமோ அதை நம்முடைய சிந்தனையிலும் ஏந்தி, எதை நாம் செவிமடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரட்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
5: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimwanuli.com அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
6: ஹதீஸ் 549. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 993.
5: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு
7: பொன்மொழிகள். வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி,
8: முஸ்லிம் வானொலி,
9: முஸ்லிம் வானொலி .com.
10: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
5: சிந்தனை.
11: சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கணவனிடமே தன்னுடைய தாயை பத்தி, அவனுடைய தாயை பத்தி சொல்லுவாங்க. உங்களுடைய அம்மா சரியில்லை, உங்களுடைய அம்மா அப்படி இருக்காங்க, உங்களுடைய அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க சரியே கிடையாது, அவங்க விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அவங்களுக்கே இவ்வளோ பணம் அனுப்புறீங்க. சில பெண்கள் சொல்றாங்க, அவங்களுக்கே இவ்வளோ பணம் அனுப்புவீங்க, தேவையில்லையே, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புனா போதும், நமக்கு தான் நிறைய தேவை இருக்குது. சுபஹானந்தா, இதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு காரியம். ஒரு காலமும் செஞ்சிடாங்க சௌகரியில், இது ரொம்ப மோசமானது. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த உங்களுடைய கணவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணும், உங்களுடைய தாய்க்கு நிறைய கொடுங்க, உங்களுடைய தாயை சந்தோஷப்படுத்துங்க, அவங்க உங்களுடைய சொர்க்கத்துடைய வாசல், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் வாழுங்க, அவங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி பேசுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அப்படி தான் சொல்கிறான், தாயை கண்ணியப்படுத்த சொல்கிறான். தாயை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக நீங்கள் இருக்கும்பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்க செய்வோம்.
10: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
5: கேட்டது சிந்தனை. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
9: www.muslimvanoli.com.
5: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரா அன்னிசாவுடைய விளக்கு உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
12: والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إِنَّا أَوْحَيْنَا إِلَيْكَ كَمَا أَوْحَيْنَا إِلَى نُوحٍ وَالنَّبِيِّينَ مِنْ بَعْدِهِ وَأَوْحَيْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ والأصباط وإيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من أخذ السبع الأول فهو حبر رواه أحمد صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று குர்ஆனுடைய 4வது சூராவாகிய சூரத்துன் நிசாவை ஓதிருப்பீர்கள். சூரத்துன் நிசா என்பது என்ன சகோதரர்களே? சூரத்துன் நிசாவை ஏன் ஓத வேண்டும், அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன? இந்த சூரத்துன் நிசா, நிசா என்றால் பெண்கள். இன்று பெண்களை பற்றி கொச்சையாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை கொடுக்கவில்லை என்ற வாதத்துக்கு இந்த சூரத்துன் நிசா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. குர்ஆனிலே இந்த சூரத்துன் நிசா அந்நிசாவுல் கூபரா அந்நிசாவு சுகரா என்று இரண்டு சூரத்துல் நிசாக்கள் இருக்கிறது. நிசாவுல் குபரா என்றால் இந்த சூரா, குர்ஆனின் நாலாவது சூரா. நிசாவு சுகரா என்றால் சூரத்து தலாக், பெண்களுடைய சட்டதிட்டம், ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசிய சூராதான் சூரத்து நிசா. 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா, இதில் அல்லாஹுடைய சொற்கள் லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய வார்த்தை 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்து நிசாவிலே இருக்கக்கூடிய ஆயத்துகள் 176, ஆனால் அல்லாஹ் என்ற சொல் 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக பேசுவது எதை பத்தி தெரியுமா? யதாமா, அனாதைகள் சம்பந்தமாக. அனாதைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள்! அனாதைகளின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளுக்கு மிக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? சூரத்து துஹாவிலே அல்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா வவ

ஐந்தாவதாக, யார் அநாதைகளின் பொருள்களை சாப்பிடுவார்களோ அவர்கள் செல்லும் இடம் நரகம் என்று பேசியதுதான் சூரத்துன் நிசா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் குர்ஆனுடையவர்கள், அதனாலதான் தொடராக இவைகளை பேசுகிறோம். இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். அதிலும் அதிகமான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன தெரியுமா? அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம். அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம். அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம். கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள் சகோதரர்களே, இதில் 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட கடைசி ஆயத்துகள் தான் சூரத்துன் நிசாவுடைய ஆயத்துகள். கஃபூரர் ரஹீமா, அலீமன் ஹகீமா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்களை சொல்லக்கூடியதுதான் இந்த சூரத்துன் நிசா. அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூராவில் ஒரு ஆயத் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், நபி அவர்கள் அழுத இடம். இந்த சூராவுடைய 41 ஆயத்தை எடுத்து பாருங்கள். சூரத்துன் நிசாவுடைய என்றால் ஓதுவோம், கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்கள், கொஞ்சம் அவைகளை டிக் பண்ணி கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நமக்கும் கண்ணால் கண்ணீர் வர வேண்டும். சூரத்துன் நிசாவுடைய 41 ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதிடம், அப்துல்லா இக்ரா அலைய, குர்ஆனை கொஞ்சம் ஓதி காட்டு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்றாங்க, அக்ரவு அலைக வ அலைக உன்ஸில், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, வேறொருவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன், அதை கேட்க விரும்புகிறேன். அப்துல்லா கொஞ்சம் ஓதுங்கண்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவைத்தான் ஓதினாங்க. சகோதரர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் யார் தெரியுமா? ஆடு மேய்த்த ஒருவர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் அல்ல அவர், டாக்டரும் அல்ல அவர், பெரிய பெரிய படித்தவரும் அல்ல, ஆடு மேய்க்கக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவை பாடமாக்கி வச்சிருந்தார். இன்று சூரத்துல் ஹுஜுராத்தை பாடமாக்குறது மலையை உடைக்கிறத போல, சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், ஒவ்வொரு சூராக்களை பாடமாக்குறது இன்றைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆக முக்கியமானதுதான் இந்த சூரத்துன் நிசா. இந்த சூரத்துன் நிசாவை ஓதியதோடு ஆரம்பத்திலிருந்து ஓதுறாங்க, 41 ஆயத்து வருது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத் வஜினா பிக அலா உலாஇ ஷஹீதா. நபியே, فكيف اذا جئنا من كل امه بشهيد, ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம். وجئنا بك على هؤلاء شهيدا, நபியே, உங்களை நாம் சமூகத்துக்கு சாட்சியாளராக

0: கொண்டு வருவோம் அப்படின்றதோட அம்சிக் சொன்னாங்க அப்துல்லா போதும் நிறுத்து. சொல்றாங்க அப்துல்லா மஸ்ஊத், ஃபைதா ஐனாஹு தத்ரிஃபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. அப்ப குர்ஆன் அழக்கூடிய ஒரு ஆயத்திற்கு சூரத்துன் நிசாவுல 41வது ஆயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம். சகோதரர்களே, இந்த சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றான். 25 நபிமார்களில் 12 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒரே இடத்துல சூரத்துன் நிசாவுல கொண்டு வந்துட்டான். இந்த சூரத்துன் நிசா 164வது ஆயத்துகள் எடுத்து பாரு. 164வது ஆயத்துகளை பாருங்க. அல்லாஹ் 25 ரசூல்மார்களில் 12 பேருடைய பெயரை கொண்டு வந்துட்டான். 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா ஔஹைனா இலைக கமா ஔஹைனா இலா நூஹ், நபியே உங்களுக்கு வஹி அறிவித்ததை போல் நூஹ் அலைஹி ஸலாத்துக்கும் நாம் வஹி அறிவித்தோம். வன்னபீன மிம் பஅதி, நூஹ் அலைஹி ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தோம். ஔஹைனா இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலை சலாத்துக்கு வஹி அறிவித்தோம். 2வது பெயர் நூஹ், முதலாவது பெயர் 2வது இப்ராஹிம். ஓ இஸ்மாயில், 3வது பெயர் இஸ்மாயில் அலை சலாத்துக்கும் வஹி அறிவித்தோம். ஓ இஸ்ஹாக், 4வது ஓ யாக்கூப், 5வது வல் அஸ்பாத், ஓ ஈசா, 6வது ஓ ஐயூப், 7வது வயூனுஸ், 8வது வஹாரூன், 9வது வசுலைமான், 10வது வாத்தைனா தாவூத ஸபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸபூரை கொடுத்தோம். 11 நபிமார்களுடைய பெயர். 12வது வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய சம்பவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சில ரசூல்மார்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லவில்லை, சம்பவங்களை. 12வது நபியுடைய பெயர் தான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசினார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினார். இது சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது சகோதரர்களே எவ்வளோ இன்பமாக இருக்கு. இந்த 12 நபிமார்களுடைய பெயர்கள் இந்த சூரத்துன் நிசாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த ஒரு அம்சம்தான் சொல்லுவார்கள், அப்துல்லாவின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த சூரத்துன் நிசாவிலே 5 ஆயத்துகள் இருக்கிறது. எனக்கு அந்த ஆயத்துகள், 5 ஆயத்துகளும் துன்யா, உலகம், உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. சூரத்துன் நிசாவை சகோதரர்களே சரிவர ஓதும். ஏனென்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு உள்ளத்துல பயம் இருக்குமோ அவங்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ண. அதனாலதான் குர்ஆனை வச்சு உபதேசம் பண்றோம். முதல் எங்களுடைய நிகழ்ச்சி சூரா பக்கரா, 2வது நிகழ்ச்சி சூரா ஆல இம்ரான், இன்று சூரத்துன் நிசாவை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். சூரத்துன் நிசாவில் 5 ஆயத்துகள் இருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ற பெரிய காரி சொல்லுவார்கள், அந்த 5 ஆயத்துகளும் உலகம், உலகத்தில் உள்ள முழுதும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. என்ன ஆயத்து சகோதரர்களே? முதலாவது ஆயத், 40வது ஆயத், சூரத்துன் நிசாவுடைய 40வது ஆயத், இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா வ இன் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபஹா وَيُؤْتِي مِن لَّدُنْهُ أَجْرًا عَظِيمًا. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அணுவளவும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். மிஸ்காலு ஜர்ரா, ஜர்ரா என்பது பழையங்களுடைய கதவுகள் இருக்குதே, சூரிய வெளிச்சத்தின் பொழுது அந்த கதவுடைய துவாரத்தால் தூசிகள் விளங்குமே, அந்த தூசிகளில் ஒரு தூசிக்கு சொல்வது தர்ரா. இந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைகளாக இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக மாற்றுவான். தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலிகளை வழங்குவான். இது சூரத்துன் நிசாவுடைய முதல் ஆயத் 40வது ஆயத். இரண்டாவது ஆயத் அப்துல்லா மசூத் ரதியல்லாஹு சொல்லுவார்கள், எனக்கு மிக விருப்பமான இரண்டாவது ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 31வது ஆயத். என்ன ஆயத்? نُكَفِّرَنَّكُمْ سَيِّئَاتِكُمْ وَنُدْخِلَنَّكُمْ مُدْخَلًا كَرِيمًا. நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்ந்து வாழ்ந்தால், வட்டி, ஜினா, பொய், களவு, 70 பெரும் பாவங்கள் இருக்குது, இவைகளை தவிர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். وَنُدْخِلَنَّكُمْ مُدْخَلًا كَرِيمًا. நீங்கள் சுவர்க்கத்தில் சங்கையான முறையில் நுழைவிக்கப்படுவீர்கள். இது இரண்டாவது சொல்கிறார்கள் சூரத்துன் நிசாவில் விருப்பமான ஆயத். மூன்றாவது 48வது ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 48வது ஆயத். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ اِفْتَرَى إِثْمًا عَظِيمًا. அல்லாஹ் இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர, ஷிர்கை தவிர, மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவர் மிக பிரம்மாண்டமான பாவத்தை செய்து விட்டார். அவர் ஷிர்க் இல்லாத எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது மூன்றாவது எனக்கு சந்தோஷமான ஆயத். நான்காவது 64வது ஆயத். வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நபியே, உங்களிடம் அநியாயம் செய்துவிட்டு உங்களிடம் வந்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக் கொள்வார்கள். இது 4வது ஆயத். 5வது ஆயத், 110வது ஆயத். வமன் யஅமல் சூஅன் அவ் யழ்லிம் நஃப்ஸா தும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ் யார் கெடுதியை செய்து, யார் தனக்கு அநியாயம் பண்ணி பிறகு இஸ்திக்ஃபார் செய்தாரோ அல்லாஹுவை மன்னிப்பாளனாகவும் இரக்கமுடையவனாகவும் பெற்றுக் கொள்வார். இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு சூரத்துன் நிசாவில் ஆக விருப்பமான 5 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூராவை இன்ஷா அல்லாஹ் இன்றோ நாளையோ மறுநாளோ நாம் ஓத இருக்கிறோம். இமாம்கள் தராவிகள் ஓதுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இதில் 41வது ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், அந்த இடத்தில் நிறுத்தி அழுங்கள் அல்லது அழுகை வருவதை போன்று ஓதுங்கள். இதே போன்று சூரத்துன் நிசாவுடைய இந்த 5 ஆயத்துகள், முதலாவது 40வது ஆயத், இரண்டாவது 31வது ஆயத், மூன்றாவது 48வது ஆயத், நான்காவது 64வது ஆயத், ஐந்தாவது 110வது ஆயத், இந்த 5 ஆயத்துகளிடம் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹுடைய கிருபை இருக்கிறது. மூன்றாவது அம்சமாக சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டு முடிவடைகிறது. 30 அல்லாஹுடைய பேர் வந்திருக்கிறது. அதில் அதிகமாக யா அலீமு யா ஹகீம், அந்த இடத்தில் ஓதலை நிறுத்தி அல்லாஹுவை அழையுங்கள். யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா கஃபூரு யா ரஹீம். சகோதரர்களே, கடைசியாக இந்த சூரத்துன் நிசாவுடைய 163, 164 ஆயத்துகளை பாருங்கள். அந்த இடத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த உலகத்தின் சீதேவிகள், இந்த உலகத்தின் தலைவர்கள், அந்த 12 நபிமார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவ்வாறு ஓதுவோமாக இருந்தால் சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி. சூரத்துன் நிசாவுடைய ஆரம்ப வசனம் மூமிங்களே என்று அழைக்கவில்லை. சூரத்துன் நிசாவுடைய முதல் வசனமும் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் வசனமும் எவ்வாறு அழைக்கிறது தெரியுமா? யா ஐயுவன்னாஸ், மனிதர்களே. உலகத்தில் இருக்கும் முழு மனிதர்களையும் அழைக்கக்கூடிய ரெண்டு சூரா, ஒன்று சூரத்துன் நிசாவுடைய ஆரம்பம், இரண்டாவது சூரா ஹஜ்ஜுடைய முதல் ஆரம்பத்தை பாருங்க. யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்றுதான் ஆரம்பிக்குது. மனிதர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துன் ஹஜ் ஆரம்பிக்கிறது. சூரத்துன் நிசாவுடைய முதல் ஆயத்து என்ன தெரியுமா? யா ஐயுஹன்னாஸ் தகூ ரப்பக்கும், ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்தே ஹவ்வாவை படைத்தான். அந்த இரண்டு பேர் மூலமாக, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் பூமியில் பரத்தினான். وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا. உங்களை அல்லாஹ் எதிர்பார்த்தவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலம் குர்ஆனுடைய காலம். சூரத்துல் பக்ராவை ஓதிருப்பீர்கள், சூரா ஆல இம்ரானை ஓதிருப்பீர்கள், இப்பொழுது சூரத்துன் நிசாவின் பக்கம் நாம் திசை திரும்பி இருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த விளக்கங்களோடு சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது அல்லாஹ் கல்பிலே ஹிதாயத்தை தருவார், கல்பிலே நேர்வழி கிடைக்கும். சகோதரர்களே, சூரத்துன் நிசாவை விளங்காமல் சும்மா ஓதிக்கொண்டு இந்த 100 ஆயத்துகளையும் கஷ்டப்பட்டு ஓதுகிறோமா? அதற்குரிய நன்மையை எதிர்பார்த்து ஓத வேண்டும். இமாம்கள் ஓதும் பொழுது பின்னால் கருத்தை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்பிலே தக்குவா வரும், கல்பிலே அல்லாஹுடைய பயம் வரும். எனவே சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய காலம், இந்த பொக்கிசமான காலத்திலே இந்த குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், பிரஹ்மதிக நஸ்தகீத், அஸ்லிஹ் லனா ஷுகூனனா குல்லஹ், ولا تكلنا الى انفسنا طرفة عين، يا غفور يا رحيم، يا عليم يا حكيم، يا غفور يا رحيم، يا عليم يا حكيم، يا غفور يا رحيم، يا عليم يا حكيم، يا علي يا عظيم، يا ودود يا ذا العرش المجيد، يا فعالا لما يريد، اسالك بعزتك التي لا ترام. طرف الرحمن இந்த சூரத்துன் நிசாவை வைத்து கேட்கிறோம். ரஹ்மானே, இந்த சூரத்துன் நிசாவில் வந்திருக்கக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை வைத்து நம்ம கேட்கிறோம் ரஹ்மானே. அதில் அதிகமாக வரக்கூடிய யா அலீமு யா ஹகீம், யா கஃபூருர் ரஹீம் என்ற உனது பெயர்களை வைத்து கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த சூரத்துன் நிசாவை மரணம் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த சூரத்துன் நிசாவில் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வாயாக. அந்த சூரத்துன் நிசாவில் சொல்லப்பட்டிருக்கும் 12 நபிமார்களுடைய வாழ்க்கையை போன்று, அவர்களுடைய தரஜாத்துகளை போன்று எங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தி வைப்பாயாக. இந்த இஃப்தாருடைய சஹருடைய நேரங்களில் இந்த சூரத்துன் நிசா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் பக்ரா போன்ற இந்த பெரும் பெரும் சூராக்களை ஓதி உனது பொருத்தத்தை அடைய தௌஃபிக் செய்வாயாக. இந்த சூராக்கள் ஷஃபா செய்யும் பொழுது எங்களையும் அதில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகரமாகிய மதீனா முனவ்வராவிலே ஒஃபாத்தாகும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவில் சூரா அன்னிசாவுடைய விளக்க உரை கடிர்கள் வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை, அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஆதாரம் புகாரி.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றனர்.

உங்கள் முஸ்லிம் வானொலி. விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூராவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூராவில் சூரா மரியம் ஒரு சூரா. குறிப்பாக நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்கு உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூராவை தவிர மற்ற எல்லா சூராக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூராவை. காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். எத்தனை எழுத்துக்கள்? காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். ஐந்து எழுத்துக்கள். காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜக்கரியா. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூராவுடைய முதல் வசனம் என்ன? காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முகத்தா என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூராக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, இன்னும் விளக்க குர்ஆனுடைய விளக்க உரையுடைய பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூராக்களை ஆரம்பிப்பதனுடைய காரணம் அல் ஹுரூஃபுல் முகத்தஆவோடு குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய பலாகத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளோடு குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான் என்று இது போன்ற அறிஞர்கள் எமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் சில அத்தாட்சிகளை, சில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகம் எதை தங்களுடைய அதிசயங்களாக, தங்களுடைய அத்தாட்சிகளாக கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு அனுப்பி அதே ஆற்றலை மிகைக்கக்கூடிய அல்லாஹுவின் ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றல்களை, அந்த அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கும் அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூனிய கலையில் புலம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பொய்யாக்குவதற்காக, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவி இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்தார். அவர்கள் கம்பை போடுவார்கள், அந்த கம்பு உண்மையான பாம்பாகவே மாறும். கைத்தடியை கொண்டு கடலை, ஆற்றை பிளப்பார்கள், அது இரண்டு துண்டாக பிளந்துவிடும். கையில் தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய பையில் கையை உள்ளே விடுவார்கள், அது வெளிச்சத்தோடு வெளியே வரும். இது போன்ற அத்தாட்சிகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளைத்தான் பல நபிமார்களுக்கும் பல ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் குர்ஆனுடைய அந்த மொழிநடை. அந்த காலத்திலே வாழ்ந்த அரபுகள் தங்களுடைய அரபி புலமையை பெருமையாக நினைத்தார்கள். தங்களை விட இந்த பூமியில் அரபி மொழியில் புலமை பெற்றவர்கள், கவிதையாக பாடுபவர்கள், அதனுடைய ஆழங்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம் தான், உங்களுடைய கவிதைகளை விட, உங்களுடைய அரபி புலமைகளை விடவெல்லாம் இது மேலானது. இந்த அரபி மொழியின் நடையை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறக்கி இருக்க முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறே உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதுதான் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா காஃப் ஹா யா ஐன் ஸாத். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கும் கொடுத்த அத்தாட்சியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்லாம் மிஃராஜுடைய அத்தாட்சி அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு. சந்திரனை தங்களுடைய விரலால் பிளந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அத்தாட்சி. குறைவாக இருக்கக்கூடிய உணவில் பிஸ்மில்லா என்று கூறி தங்களுடைய கையை உள்ளே நுழைத்தால் அல்லாஹ்வின் உதவியால் அந்த உணவு அங்கு இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் முழுமையாகி அதற்கு மேலும் மிஞ்சும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்திருந்தான். பின்னால் வரக்கூடிய கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரின் மூலமாக அறிவித்து கொடுக்கக்கூடிய அத்தாட்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நின்ற கல், ஹுத்துபாவுடைய மேடைக்காக அவர்கள் பயன்படுத்திய கல், அதை கொஞ்சம் விளக்கிவிட்டு வேறொரு ஹுத்துபா மேடையை தயாரித்தவுடன் அந்த கல் அழுகக்கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கற்களும் மரங்களும் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் கூறிய அத்தாட்சியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூதருக்கு கொடுத்திருந்தான். நோய்களை குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அத்தாட்சி கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் உதவியால், அதே போன்று நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் இந்த குர்ஆனுடைய மொழிநடை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது தான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்து அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாகவும் அந்த மக்களுக்கு ஆக்கினான். قل لئن اجتمعت الانس والجن على ان ياتوا بمثل هذا القران لا ياتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا. உங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவியாளராக இருந்து மனிதர்களையும் ஜின்களையும் நீங்கள் ஒன்று கூட்டினாலும் அல ஐயத்து பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியும் என்றால் கொண்டு வாருங்கள். லா யத்துன பிமிஸ்லி, சவாலையும் அல்லாஹ்வை கூறுகிறான், பதிலையும் அல்லாஹ்வை கூறுகிறான். லா யத்துன பிமிஸ்லி, உங்களால் ஒருபோதும் அது போன்ற குர்ஆனை கொண்டு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த கலாம் காஃபிர்களுக்கு சவாலாக அமைந்தது. யாரெல்லாம் இந்த குர்ஆன் முஹம்மது ரசூலிடமிருந்து தான் வருகிறது என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போட்டி கண்டார்களோ, தங்களுடைய கவிதையின் நடையால், தங்களுடைய மொழி நடையால் தூதரோடு யாரெல்லாம் மோதினார்களோ அவர்கள் எல்லோருடைய கதையும் கடைசியில் எப்படி ஆனது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் அளவிற்கே அந்த நிலை அவர்களை ஆக்கியது. யாரெல்லாம் குர்ஆன் இது கவிதை, இது ஜின்களில் புறத்திலிருந்து வருவது, அல்லது முஹம்மது ஏதோ சில ஏடுகளில் இருந்து கற்பித்து கூறுகிறார் என்று கூறி சவால் விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில் வந்து அந்த குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்களோ, அவர்கள் எல்லோரும் அந்த சவாலில் தோற்று போய் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சவாலுக்காகத்தான் இது போன்ற அத்தாட்சிகளுடைய வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுவை தவிர இதனுடைய விளக்கத்தையோ இதனுடைய மொழியுடைய அர்த்தத்தையோ வேறு யாரும் அறிய முடியாது. இரண்டாவது வசனம், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا، ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுடைய நினைவை இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. உங்களுடைய இறைவனாகிய ரப், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த இந்த அருளை பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்து கூறுங்கள்? இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அபுதஹு ஜக்கரியா. யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி. பனி இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயில் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். யாராக இருந்தாலும் நபி ஆதம், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நசரானிகளுக்கும் யகூதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குர்ஆனில் எப்படி அழைப்பார்கள்? யா கௌம், யா கௌம், யா கௌம், என் கூட்டமே, என் சமூகமே, என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஆனில் தன்னுடைய சமூகத்தை, அனுப்பப்பட்ட சமூகத்தை யா பனி இஸ்ராயில் என்று அழைப்பார். யார்? யா பனி இஸ்ராயில், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களும் யா கௌம் என்றுதான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது யா கௌம் என்று அழைப்பதற்கு. அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள். அதனால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு குர்ஆனில் பனி இஸ்ரவேலர்களை யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அத்துணை நபிமார்களும் அத்துணை சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர் அவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் ஜக்கரியா அலைஹி ஸலாம். இன்னும் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் ஜக்கரியா அலைஹி ஸலாம் நஜ்ஜாராக கார்பெண்டராக, கார்பெண்டர்னா தமிழ்ல ஆசாரி, அந்த வேலையை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். அவருடைய அவர் நபியாக அனுப்பப்படும் பொழுது அவருடைய கைகள் எல்லாம் தளர்த்து விட்டது, எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, அவர்களுடைய தலைகள் எல்லாம் நரை கூடி விட்டது. ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில கதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பிறந்தவர்கள் தான் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய தந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் இம்ரான். நபியா கருத்து வேறுபாடு உண்டு அறிஞர்களிடத்தில், இவர் நபியா அல்லது நபி இல்லையா, நல்லவரா, லுக்குமானை போன்று அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. அது எமக்கு இந்த வகுப்பில் தேவையில்லை. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இம்ரான் அவர்களுடைய மனைவி யார்? குர்ஆனில் அல்லாஹ் இம்ராஅத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்னா. ஹின்னா இதுவெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடைய கதைகளில் வருவது. பனி இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராயிலாத் என்று சொல்லுவார்கள், அந்த கதைகளில் வருவது. தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி அனுமதித்தார்கள்? குர்ஆனில் அது போன்ற கதை வந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பனி இஸ்ராயிலாவுடைய கதைகளில் வந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள். ஹின்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன், அல்லாஹ்விற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுடைய புத்தகம் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 35-36 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ, என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ, அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடத்திலிருந்து அதை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ செவியேற்கக்கூடியவன், நீ அனைத்தையும் அறியக்கூடியவன். ஃபலம் வதஅத்ஹா, அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலத், ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்ஸா, யா அல்லாஹ் நான் பெற்றெடுத்தேன் எந்த குழந்தை? பெண் குழந்தை. நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று, ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு அலமு பிமா வதஅத், அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பாள், பெற்றெடுத்தாள் என்று. வலைஸ தக்கருகல் உன்ஸா, ஆண்களை போன்று பெண் குழந்தை கிடையாது, ஆணை போன்று பெண் கிடையாது. வஇன்னி சம்மைதுஹா மரியம், அந்த பெண் சொல்கிறாள், ஹின்னா அவர்கள் சொல்கிறார்கள், வஇன்னி சம்மைதுஹா மரியம், இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியம் என்றால் தூய்மையானவள், சுத்தமானவள் என்று அர்த்தம். வஇன்னி ஸம்மைதுஹா மரியம் வஇன்னி உஈதுஹா பிக வதுர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானிர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள், இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர, குழந்தை ஆரோக்கியமான முறையில் சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவாளாக. இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடமிருந்து எம்முடைய சமூகம் பெற வேண்டிய படிப்படையாகும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான். இயற்கை அது. ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது. தூதருடைய வார்த்தை. ஆனால் அழாமல் பிறந்த, ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல், ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை கூறிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் இதே வசனத்தை ஓதி காட்டினார்கள், வ இன்னி உஈதுஹா பிக வ ذுரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த பெண்ணை குறித்து, இந்த என்னுடைய சந்ததியை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இந்த பெண்ணை ஷைத்தானிர் ரஜீம் தீண்டுவதில் இருந்து என்ற வார்த்தையை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஃபதகப்பலஹா ரப்புஹா, அந்த பெண்ணுடைய ரப் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான். பி கபூலின் ஹசன், அழகிய முறையில். வஅம்பதஹா நபாதன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் அழகிய முறையில். மரியமை வளர்த்தவன் யார்? சுப்ஹானல்லாஹ். வஅம்பதஹா நபாதன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான், அதை ஏற்றுக்கொண்டான். இங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொறுப்படுத்திக் கொண்டார். எப்படி பொறுப்படுத்திக் கொண்டார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 44வது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான், தாலிக மின் அம்பாயில் கைபி நுஹீஹி இலைக் வமா குன்த லதைஹிம் இத் யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம் வமா குன்த லதைஹிம் இத் யஹ்தஸிமூன். அல்லாஹ் கூறுகிறான், நாம் உமக்கு அறிவிக்கின்ற இந்த வேத வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்திலிருந்து உமக்கு அறிவிப்பவை. வமா குன்த லதைஹிம், நீ அவர்களோடு இல்லை தூதரே. தங்களுடைய பேனாக்களை எழுதுகோள்களை அவர்கள் வீசிய பொழுது, ஐயுஹும் யக்ஃபுலு மரியம், யார் மரியமை பொறுப்பெடுக்கக்கூடிய விஷயத்தில் அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு, அதை கொண்டு அவர்கள் குழம்பி அந்த நேரத்திலும், நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன், ஹின்னா அவர்களுடைய, ஹின்னா அவர்கள் ஆண் குழந்தைதான் என்று நேர்ச்சை செய்தார்கள். இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹ்தான் கொடுத்தான், அவனுடைய அறிவில் தான் இது பிறந்தது, அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன், இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால்குடி மரக்கடித்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த இடங்களில் அனுப்பப்பட்டவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுடைய கரத்தில் மறுபடியும் ஒப்படைப்பானார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கே ஆசிரியரை மரியமை வளர்ப்பதற்காக, மரியமை பாதுகாப்பதற்காக அலைஹிஸ்ஸலாம் மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை, அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்காக, இல்மை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார். சுப்ஹானல்லாஹ். இம்ரானுடைய மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார், அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம். அல்லாஹ் அறிந்தவன். ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள் அதை பொறுப்பெடுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள். அல்லாஹுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும். எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள், எம்முடைய பேனாக்களை நாம் எழுதக்கூடிய எழுதுகோலை ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம், ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம். அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ, இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை, அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை. நபியே, சுபான் அல்லாஹ், எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள். அல்லாஹுடைய நாட்டத்தின்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது. எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இங்கே ஒப்படைக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். மரியமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப். அல் மிஹ்ராப் என்றால் முன்னால் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் அமைக்கக்கூடிய இடம். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், ஒவ்வொரு முறையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மெஹ்ராபுக்கு அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது வஜத இந்தஹா ரிஸ்கா, ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள். சாதாரண ரிஸ்க் அல்ல, அது ஒரு மாற்றான ரிஸ்க், யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க். இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும், கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும். எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும். மரியமை பார்த்து கேட்பார்கள், காலையா மரியம், இது எங்கிருந்து உமக்கு வந்தது, இந்த உணவை உமக்கு கொடுத்தவன் யார்? காலத் சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹுவ மின் இந்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வருவது. சொன்னார்கள் இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிஸாப், கணக்கில்லாமல் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பார். ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்த ஈமான், அல்லாஹுடைய ரிஸ்கில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்த நம்பிக்கை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. இப்படி ஒரு குழந்தையா, இப்படி ஈமானோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய உறுதியில் அல்லாஹ்வுடைய உதவியில் வாழக்கூடிய குழந்தையா? எனக்கும் குழந்தை இல்லையே, நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் ஜக்கரியா அவர்களுக்கு வருகிறது அலைஹிஸ்ஸலாம். இந்த வசனத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு இதுதான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அதுவரை குழந்தைக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யவில்லை. இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இப்போதுதான் இந்த இடத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை, ஒரு அழகிய குழந்தையை, ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக. இன்னக ஸமீஉத் துஆ, நீ துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். துஆஉ ஜக்கரியா, அதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அருளை நீங்கள் நபியை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜக்கரியா, இத்னாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. இத்னாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது, அவருடைய ரப் என்பது அல்லாஹ்வை தவிர வேறியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பை அழைத்த பொழுது அவர், அல்லது அல்லாஹுவை அழைத்த பொழுது அவர் என்று கூறாமல், அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது என்று ஏன் கூறுகிறான்? யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவுடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். துஆவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும். என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கூறும் பொழுது அவருடைய ரப்பை என்றுதான் அல்லாஹ் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன், என் இறைவன் அவன், எனக்கு அவன் தான் கொடுக்க முடியும், நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும். அப்படித்தான் ஜக்கரியாவும் உரித்தாக்கினார். அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார், ரப்பி என்று அழைத்தார், ரப்புனா என்று அழைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இத்னாதா ரப்பஹு, அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது, நிதா அன் ஹஃபியா, ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறார். இத்னாதா ரப்பஹு நிதா அன், நாதா நிதா அன், இரண்டு முறை அர்த்தம் தான். அவருடைய ரப்பை அவர் அழைத்தார், எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான். ஏன்? அறிஞர்கள் கூறுகிறார்கள், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார், வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான், உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான். இன்னாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. கஃபி என்றால் மறைவாக, அல்லது சப்தத்தை குறைத்து என்று அர்த்தம். நிதா அன் ஹஃபியா, மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார். இத்னாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா. ஏன் மறைவாக அழைத்தார்? இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தஃப்ஸீரில். முதலாவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும், இரையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தமில்லாமல் கூறக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக அறிந்தவன். அல்லாஹ்விற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான். சத்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம். ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சத்தத்தோடு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி
0: வஸல்லம் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: சப்தத்தை உயர்த்தி அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, இன்னாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால், அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுது? சுப்ஹானல்லாஹ், தள்ளாடக்கூடிய வயது, குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது. இதுவரை அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை, இப்போதுதான் கேட்க போகிறேன். இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே, என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள். என்ன அழைப்பு அது? துஆவு ஜக்கரியா என்ன? கால ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல ரஸு ஷைபா வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தருகிறார்கள். தான் யார், அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே தெளிவுபடுத்துகிறார். கால ரப்பி, என் ரப்பே, இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. அப்படி என்றால் வயதாகிவிட்டது, என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன். என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தை நான் இழந்து விட்டேன். என்னால் முடியாது யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. என்னுடைய தலைமுடிய என்னுடைய முழு தலையும் நரைத்து விட்டது. முழு தலையிலும் நரை சூழ்ந்து விட்டது, நரையால் அது முழுமையாகி விட்டது. இதை கூற வருகிறார்கள், வயதாகி விட்டேன், இதற்கு மேல் என்னால் முடியாது யா அல்லாஹ். வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா, ஆனால் ஒன்றை நான் அறிவேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாவிற்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கும் உள்ள தொடர்பை அல்லாவிற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். யா அல்லாஹ், இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை, அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை. முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். وَلَمْ أَكُمْ بِدُعَاءِ رَبِّكْ بِدُعَاءِكَ رَبِّي شَكِيَّا. உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா அல்லாஹ் நீ எனக்கு தடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. ஐந்தாவது வசனம், وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتْ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. سبحان الله. وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي. யா அல்லாஹ், எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன்,

சந்தர்ப்பம். அவர்கள் விட்டு செல்வது அவருடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது. அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதை பயந்தார்கள்? நபிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபுவா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றது நுபுவத்துடைய இல்ம். இந்த கல்வி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ, அல்லது எனக்கு பிறகு இந்த இல்மை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ, அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த இல்மில், நான் இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜில், நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில், எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம், என் வாரிசுகள், என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாவிற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறி விடுவார்களோ வழிகாட்டல் இல்லாமல் என்று நான் பயப்படுகிறேன். என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம், ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது. எனக்கு எதுவும் தெரியாது, இதுவெல்லாம் என் இருக்கு, கைகள்லாம் என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு, முடியாது என்னால், என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது, இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனா எனக்கு குழந்தை வேணும், யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக. அவர்கள் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும், யாக்கூபுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும். எதில்? நுபுவத்தில், இந்த இல்மில், இந்த மன்ஹஜில், இந்த கொள்கையில், இந்த குணத்தில். யரிதுனி வயரிது மின் ஆலி யாகூப் வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும், அவரை மக்கள் நேசிக்க வேண்டும், நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரும் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால், யா அல்லாஹ் நீ அவரை பொருந்திக்கொள், அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு, மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு. சுப்ஹானல்லாஹ், வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்தான். அல்லாஹ்வுடைய பதில் என்ன? இப்படி ஒரு வயதானவர், வயதான ஒரு நபி, நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு, இருந்தாலும் என்னை அழைக்கிறார், எதை நினைவுபடுத்துகிறார்? ரப்பே, என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லை யா அல்லாஹ், என் இறைவன் நீ, எனக்கு இதுவெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை, எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தருகிறது? யாரா சொல்லு? ஓகே, அப்புறம் யாராவது பின்னாடி? அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது. இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும், இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது? எனக்கு ஒரு தொழில் இருந்தால்தான் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும், நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹுவை கேட்பது? எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும், எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான், காரணம் இருந்ததா? பூமியில் இருந்து விளைந்ததா? அது கிடையாது. ஜக்கரியா அலை

0: அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள். அவர்களுக்கு காரணம் இருந்ததா? எனக்கு வயது இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்க கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா? அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் எமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு, அதனுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எதை போட்டாலும் சுட்டரிக்கும். இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று. ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இதனுடைய தன்மை இதுதான். ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன், அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும். இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான். பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள். ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம், ரெண்டு வருஷம் கேட்டோம், அதுக்கு மேல போச்சா? இவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட, என் பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் செவிமடுக்கிற மாதிரி தெரியல, அவ்வளவுதான், இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன், எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன், எத்தனையோ முறை அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தேன், எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார். அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி சக்கரியாவிற்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என் ரப், என்னிடத்தில் எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய், என் நிலைமை இது, இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை, நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, நீ கொடுயா அல்லாஹ், எனக்கு அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின், மறைவாக உறுதியில்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான், நீதான் கொடுக்க முடியும், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, முயற்சி செய்கிறேன், கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் கொடுக்க முடியும், அல்லாஹ்வை உறுதிப்படுத்துங்கள், யா அல்லாஹ், நீ கொடு கொடு கொடு, நீ கொடுக்க முடியாது, நீ நாடினால் கொடு, நீ நாடவில்லை என்றால் கொடுக்காதே என்ற வார்த்தையெல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆ எமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பதில் அளித்தான் இந்த பிரார்த்தனைக்கு, அல்லாஹ் எந்த முறையில் விளக்கம் கூறினான், அல்லாஹ் நான் கொடுப்பேனா அல்லது கொடுக்க மாட்டேனா, தளர்ந்து விட்டாய் சக்கரியா, உன் தாய், உன் குழந்தை, உன் மனைவிக்கு அது பாக்கியம் இல்லை சக்கரியா என்று அல்லாஹ் பதில் கூறினானா, அல்லது சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் நிறைவேற்றினானா, எப்படி நிறைவேற்றினான், யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்கரியா அவர்களுக்கு வாரிசாக ஆக்கினான், யார் அந்த மனிதர் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய விளக்க உரையின் வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாடத்தை படித்து அதன் மூலமாக இஹ்லாஸின் அடிப்படையில் பலன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு இது.
2: واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقل حديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஇ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய ஒன்றுகூடலிலே பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளுடைய மனோநிலையும் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய மனசு நோகாமல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைதான் என்பதை தலைப்பிலிருந்து நாம் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ற அந்த காலகட்டம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துதல், பெற்றோர்களை கட்டுப்படுத்துதல், பெற்றோர்களுடைய பொறுமதியை புரிந்த பிள்ளைகள் என்கிற ஒரு காலகட்டம் மலையேறி போய் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள் வந்து 18 வயசை தாண்டினால் அது எங்களுடைய இஷ்டம் என்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் கடுமையாக பிள்ளைகளிடம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வினைகின்ற போது பிள்ளைகள் சில தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பல பெற்றோர்கள் வார்னிங் பண்ணப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்தை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் நம்முடைய நாடு நழுவிக்கொண்டே விழுந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்து கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்து கொடுப்பார்கள், அவ்வளவுதான் ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களும் இல்லை, கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கு பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்திலெல்லாம் இதான் பிள்ளை கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம் என்று தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்ட உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்ட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நிடமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமல் எல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிசிப்ளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க, ஒரு வருஷமாக படித்து கொடுத்ததை சைவரால் பெருக்கி விடுறாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ முதல்ல பெரியவங்க சின்னவங்க நாங்கள் எல்லாருமே பெற்றோர்களின் மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இயல்பிலேயே மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனசு நன்றி பாராட்டக்கூடிய மனசு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டா அதை எப்பவுமே மறக்க மாட்டோம். எப்போ கண்டாலும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டை வந்து ஒரு டீ சாப்பிடலாம் இல்லை அப்படி என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. சும்மா ஒரு டீ தந்தாலே, ஒரு டொஃபி தந்தாலே, ஒரு விருந்து தந்தாலே அவங்கள எப்போவுமே மறக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களை வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணுமென்று தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு ஆரவம் மறந்துட மாட்டோம். நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், நம்மளோட வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு அல்லது ஒரு பஸ் இல்லாமல் போச்சு, ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தித்தவர் என்ன உங்களை பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது, என்னாச்சுண்டா, இல்லை வந்தோம், வாகனம் பிரேக் டவுன், இல்லாட்டி பஸ் இல்லை, அவங்களை என்ன செய்கிறேன்னு முடியலை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நைட்டு நம்ம வீட்டை தங்கிட்டு போங்கன்னு கதவை திறந்து பாய போட்டு தந்தாலே அவங்களுக்கு விருந்தெல்லாம் தர வேணாம். ஒரு நைட்டு இந்த மனுஷன் எங்களை தங்க விட்டான், அதுக்கே இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும், திரும்ப அந்த ஊர் வழியால் போனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. கொலகாரன் கூட காசு வாங்கின நன்றிக்காக செய்கிறான். அப்போ சாதாரணமாக நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு வச்சு போட்டு எத்தனை நாளைக்கு புறவு பார்த்தாலும் உங்களை கண்டு மோந்துக்கிட்டு கிட்ட வந்து வாலாட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நன்றியுள்ள மிருகம் என்று நான் நம்ம சொல்கிறோம். அது எப்போவுமே மறக்காது. ஞாபக சக்தி ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை என்று நம்ம சொல்லுவோம், மறக்கவே மறக்காது. அவங்களுக்கு அந்த யானைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களை மறக்காது, உபத்திரம் செஞ்சால் கூட உங்களை மறக்காது, பழிவாங்க. அப்போ இப்படியான ஒரு நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வை முக்கியமான ரெண்டு இடத்துல மனுஷன் காட்ட மாட்டேங்கிறான். ஒன்று அல்லாஹ்கிட்ட, அடுத்தது பெற்றோர்கள்கிட்ட. ஒரு மனிதன் நன்றி உணர்வை முதல்ல காட்டணும் எங்கன்ற அல்லாஹ்கிட்ட. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்தது. அல்லாஹ் சூரத்து தஹர் முதலாவது வசனத்திலே சொல்லி காட்டுறான், லம் யகுன் ஷய்யன் மத்கூரா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை அல்லவா அப்படின்ற அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ்வுத்தாலா படைத்தான். தாய் தகப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லையே, அவங்க பிறந்தது பிறகு அவர்களுடைய முள்ளந்தண்டிலையும் நெஞ்செலும்பிலையும் நம்ம இருந்தோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டிலையும் தாயினுடைய நெஞ்செலும்பு பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்போ இருந்து ஒரு உயிரணுவாகவும் ஒரு சினமுட்டையாகவும் ஒரு கருவறையை நம்ம சந்தித்து அந்த கருவறையில் இருந்து நம்ம திசுவாகி உடல் உறுப்புகள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு ஒரு திசுவாக அந்த உடலில் இருந்து நம்ம பிரிஞ்சு வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்தில் சுவாசித்து வாழ்வாதாரங்களை பெற்று நம்ம ஆகியிருக்கிறோம். இத்தனையும் படைத்தவன் இறைவன், இவ்வளவும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்முடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்க நின்று வணங்குகிற போது மனைவிக்கு ரொம்ப கவலையாக போச்சு, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு தானே, இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யா ஐஷா அஃபலா அகுன் அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது ஐஷா, அதுக்கு தான் வணங்குறேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு இந்த வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தணும். இதுதான் ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வணக்கம் செலுத்தாத போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லக்கநூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தின்னச்சோறு இல்லாமல் வரும். ஒரு மனிதனை நாம் சோதிக்க நாடினால் ஃபக்கதர் அலைஹி ருசுக்கா, அவனுடைய ருசுக்கை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்போம். ஃபயகூலு ரப்பி ஹானன், இந்த மனிதன் சொல்கிறான் என்ன நல்லா கேவலப்படுத்திட்டாங்கிறான். அப்போ சாப்பாடு கிடைக்கலன்றோடனே அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்கிறதா? நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கலாம் சொல்லுங்கள். நம்ம என்ன சுவாசிக்கும், நம்ம உட்காந்து பயம் கட்டுட்டிருக்கிறோம். சுவாசிக்கிறத எப்போயாவது கவுண்ட் பண்ணி நம்ம சுவாசிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படி என்று இழுத்து விட்டு இழுத்து விட்டுட்டு நம்ம இருக்கமா, நம்ம பாட்டுக்கு சுவாசம் நடந்துட்டு இருக்குது. உலகத்தில் இந்த மனுஷன் அனுபவிக்கிற எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சுவாசம். இந்த சுவாசத்துக்கு எவ்வளவோ செலவழித்தாலும் பொறுமா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், மிஷினில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிறான், பாத்ரூம் போகிறண்டா கூட அதோடையே போகணும். அதனால தான் பையை போட்டு வச்சுருக்காங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் அதிலே போகும். ஏன்னா இதை கலட்டிட்டு போக ஒன்றா இல்லை, மிஷினை தள்ளிக்கிட்டு போக முடியாது. படுத்த படுக்கையிலேருந்து முதுகில் புண்ணு போடுது, படுக்கை புண்ணுன்னு சொல்கிறோம். இதை கலட்டினா அவன் செத்து பேத்துருவான். அந்த படுக்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து, மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால், மெஷின் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமென்று பேரம் பேசுவான். ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். தின்னச்சோறு இல்லை, உடுக்க உடுப்பு இல்லை, வாழ வீடு இல்லை, ஓட வாகனம் இல்லை, நான் எதுக்கு தொழணுமென்று கேட்குறவங்க சுவாசிக்கிறதுக்கு தொழணுமா இல்லையா? மனுஷனாக பிறந்ததுக்கு தொழணுமா இல்லையா? நமக்கு ஈமான் வந்ததுக்கு தொழணுமா இல்லையா? அப்போ அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நம்ம இருக்கணும், முதல் படி. ரெண்டாவது படி என்ன? நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சார்ந்த இன்னொரு விஷயத்தை அடுத்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஆத்து ஸகா, ஸகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்வான். அத்தீஉல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஅத்தீஉ ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும்போது அது சார்ந்த விடயம் வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் தஆலா என்னைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வை வணங்குங்க அப்படி என்று சொல்ற நேரம் வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்ற நேரம் அது சார்ந்த விடயம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம் மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒபில் வாலிதைனி ஹசானா, நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வஷ்குர் லீ, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஒலி வாலிதை, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைச்சான், அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யார் தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைச்சான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான். சூரத்துல் ஹக்கா 15வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம். காரணம் ஹமலத்துஹு உம்முஹு குருஹன், இந்த தாய் உங்களை கஷ்டத்தோடு சுமந்தால், வவதஅத்துஹு குருஹா, அந்த தாய் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே அவனை பெற்றெடுத்தாள், சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அது மட்டுமல்ல, வஹம்லுஹு வஃபிசாலுஹு சலாதூன ஷஹ்ரா, சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுமந்து பால் கொடுக்கக்கூடியது 10 மாதம், 9 மாதம் சுமக்கிறான், அடுத்தது 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 20 மாதம், 21 மாதம் என்ன செய்யலாம், பால் கொடுக்கறத மறப்பிக்கலாம். அப்போ அன்னளவாக 2 மாதம் பால் கொடுக்கறதும் 9 மாதம் சுமக்கிறதுமாக இருக்குது. அப்போ 30 மாதம் அவங்க சுமந்து உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா சூரா அல் இஸ்ரா அந்த 14வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சொல்கிறான், வ கதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஐயாஹு ஒபில் வாலிதைனி இஹ்சானா. நான் நேரத்தோடு ஓதி காட்டின வசனம்தான், உங்களுடைய உன்னுடைய ரப்பு தீர்ப்பு வழங்கிவிட்டான், அல்லாவை தவிர ஒரு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிட்டான், உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இம்மா எபுலகன் இந்த கல் கிபர் அஹதுஹுமா ஓ கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து விடுவார்களாக இருந்தால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், உஃப் என்று கூட அவங்களை சொல்லிடாத. உஃப்ன்ற நம்ம தமிழ் அப்படியே மொழிபெயர்த்தால் சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம். ஒலா ஒகுல் லஹுமா கவுலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடம் மரியாதையான வார்த்தைகளால் பேசு. வஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மின ரஹ்மா, கருணையின் காரணமால் பணிவின் இறக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. அது மட்டும் இல்ல, நீ அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய், யா அல்லாஹ், சின்ன வயதில் என்னிடம் இவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று நாயனே என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்லி தருகிறான் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் நமக்காக சிரத்தைகள் எடுக்கின்றார்கள். மனைவியில் நல்ல மனைவி கெட்ட மனைவி சொல்லலாம், கொஞ்சம் தப்பான ஆளு. நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லலாம். மனைவியில் அழகான மனைவி அழகில்லாத மனைவி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பிள்ளை எங்கள் உம்மா அழகில் எனக்கு வேற உம்மா தான்னு சொல்லுவான். ஒரு புருஷன் சொல்லுவான், நீ வேற வேற ரொம்ப அசிங்கமாக இருக்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலம்மா. எவனாவது ஒருத்தன் எவளாவது ஒருத்தி எங்கள் உம்மா பார்க்க அவ்வளோவா நல்லா இல்லை, இந்த உலகத்திலேயே மிக அழகு எங்கள் உம்மா தான், அவள் தான் என் மனசில் மகாராணி, அவள் அங்கவீனர்களாக இருக்கலாம், வயசில் இந்த கொட்டானாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், மூக்கரையாக இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், குஷ்டரோகம் பிடிச்சிருக்கலாம், யாருமே தாயை என்ன செய்ய மாட்டாங்க, அசிங்கம் என்று ஒதுக்க மாட்டாங்க. நல்ல தாய் தான் உலகத்தில், நல்ல தாய் நல்ல தகப்பன். அவங்க வேறு வேறு தவறுகள் செய்யலாம், ஒரு விரல் விதிவிலக்காக கோடியில் ஒன்று எங்கேயாவது ஒன்று சில தப்பான தாய்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் பெற்றவர்கள் பெற்ற பிள்ளைகிட்ட எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க, எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பல உறவுகளை சந்திக்கிறான், பல நட்புகளை அணுகிறான். ஏ, நம்ம விரும்புகிற நம்முடைய மனைவி, நம்ம விரும்புகிற நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நம்முடைய பாய் ஃப்ரெண்டு, நம்மளை விரும்பின கணவர், உன்னை நீ எப்படி என்னை விரும்பின, மூக்கு முடி நல்லா இருந்துச்சு, உன் நடை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பட்டிருந்துச்சு, உன்னுடைய சிம்பிள், நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, நீ சோசலிசமாக பழகிறது, நீ கெஷுவலாக இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னுடைய முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு, இப்படி தானே சொல்லி நம்மளை விரும்புகிறாங்க. நம்முடைய வயது, நம்முடைய இளமை, நம்முடைய தோற்றம், இதிலெல்லாம் நம்ம ஒருத்தர் விரும்புவோம். ஆனால் நம்மளை எதுவுமே தெரியாமல், நம்மளை யாரெண்டே தெரியாமல் நம்மளை விரும்பின ஒரு உறவு இருக்குமென்றால் நம்முடைய தாயும் தகப்பன் இருந்தார். கர்ப்பத்தில் குழந்தை என்கிற மெசேஜ் மட்டும் தெரிஞ்சால் மாதவிளக்கு நின்று போச்சு, காட்டை வச்சு பார்த்தா பாசிட்டிவோ பிள்ளைக்கு நின்றுட்டு அப்படி என்று தெரிஞ்சால் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இது என்ன பிள்ளைன்னு தெரியாதுங்க, என்ன பிள்ளைன்னு தெரியாது, எப்படி பிள்ளைன்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, குருடா முடமா சுத்தியா எதுவுமே தெரியாதுங்க என் பிள்ளை அப்படி என்று ஒரு தாய் வயிற்றில் நம்மளை சுமக்க தொடங்குவாள், தகப்பன் தலையில் நம்மளை சுமக்க தொடங்குவான். ஒரு தாய் வயிற்றிலையும் தகப்பன் தலையிலையும் தான் சுமக்கிறான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்காகத்தான் ஓவர் டைம் வேலை செய்கிறான், ஓடி ஓடி வேலை செய்கிறான், வெயில் பார்க்காம வேலை செய்கிறான். இந்த மாதம் நாட்டுக்கு போக இருந்தவர் இன்னொரு வருஷம் கழித்து போவோம், கொஞ்சம் பெனிஃபிட் கூட கிடைக்கும், சம்பள உயர்வு வர மாதிரி இருக்குது என்றெல்லாம் நிற்கிறது, டயர்டாக இருந்தாலும் டேப்லெட்டை போட்டுட்டு வேலைக்கு போகிறது, கஷ்டமாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்கிறது அந்த குழந்தைக்காகத்தான். அவர் எப்பவுமே தலையில் சுமந்துக்கிட்டு தான் இருப்பார், ஆனால் நமக்கு முன்ன காட்டிக்க மாட்டார். இதுதான் தகப்பன். தாய் வயிற்றில் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறா. எப்படி ஒரு மனநிலையில் ஒரு தாய் நம்மளை வயிற்றில் சுமப்பா தெரியுமா? நம்ம யாராவது கீழே விழும்போது, வேகமாக விழும்போது, ஒரு நொட்டியில் விழும்போது நம்ம தலையை தூக்குவோம், தலையை பொத்துவோம், தலையை பார்த்துக்குவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழும்போது சுபஹானல்லாஹ் வயிற்றை மட்டும்தான் பொத்துவா. அவளை பற்றி அவள் யோசிக்கவே மாட்டான். என் தாயும் அப்படித்தான், உங்கள் தாயும் அப்படித்தான். அவள் கீழே விழும்போது வயிற்றை தான் பார்ப்பா. என் பிள்ளை என்று தலை பட்ட பரவாயில்ல, கால் உடஞ்சி பரவாயில்ல, கை உடஞ்சி ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. மசட்டையில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவ சாப்பிட்றதுங்கிறது உசுர் போகிற ஒரு மசட்டையாக வாந்தி வர ஒரு ஃபீலிங் வரும். மூத்தவங்க சொல்லுவாங்க, வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஆகப்போது போகுதுடி அப்படின்னு சொன்னால் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைக்காக, பிள்ளைக்காக நான் தயார், பிள்ளைக்காக நான் இந்த மருந்தை குடிக்கிறேன், பிள்ளைக்காக நான் வாக்கிங் போகிறேன். என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 மாதம் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிற காலங்களில் செய்யக்கூடிய தியாகத்தை எப்பயாவது நம்முடைய உம்மா நம்மளை உட்கார வச்சு, நான் உனக்காக இன்னும் கஷ்டப்பட்டேன், இப்படி அழுதேன், இப்படி வேதனைப்பட்டேன் என்று ஒரு நாள் சொல்லியிருப்பாவா? அதுதான் இஹ்லாஸ். நம்முடைய நண்பன் சொல்வான், 2 மணி நேரமும் உனக்காக காத்துக்கிருந்தான்றான். நம்முடைய நண்பன் சொல்லுவான், நம்மளோட பொண்டாட்டி சொல்லுவான், விடிய விடிய தூங்கல, நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் பா. எப்போயாவது நம்மளோட உமா பாப்பா சொல்லியிருப்பாங்களா, நானும் பாப்பாவும் எத்தனை நாள் முழிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் உனக்காக ஓடினோம் தெரியுமா, எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத உனக்கு தந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிருந்தோம் தெரியுமா. எதுவுமே ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, சொல்லி காட்டவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய எல்லா தாய்மார்களும் அந்த கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த வயிற்றில் சுமந்துட்டிருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எப்போ ட்ரெவலிங் முடியும், இந்த பேக்கத்துக்கு கீழே வைக்க வேண்டு காத்துக்கிட்டு இருப்போம், ஃப்ரீயாக இருக்கணும் என்று நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் 10 மாதமாக நம்முடைய தாய் நம்மளை வயிற்றுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருப்பாள். உள்ளே இருக்கிற குழந்தை 4 மாதம் தாண்டும் போதும் மெதுவாக உதைக்க தொடங்கும். அந்த உதைக்கும் போதும், பிள்ளை பிறளும் போதும், பிள்ளை துடிக்கும் போதும் அந்த தாய்க்கு ஒரு வேதனை கூடும். இதில் ஆச்சரியம் என்னென்றால், 2 நாளாக பிள்ளை துடிக்கலண்டா வேதனை இஞ்ச கூடிடும், மனசு வலிக்க தொடங்கி, என்னாச்சு பிள்ளை துடிக்கலை, உடனே டாக்டர்கிட்ட போய், பிள்ளை துடிக்கலை டாக்டர், சந்தோஷம் தானே, பிள்ளை துடிக்காட்டி வலி இல்லை தானே, இல்லை இல்லை எனக்கு வலிக்கட்டும், இந்த பிள்ளை துடிக்கட்டும், டாக்டர் பாருங்கள் அவர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளோட ஹார்ட் வேலை செய்து இந்த மருந்தை சாப்பிடுங்க, பிள்ளை துடித்து வலிச்சா சந்தோஷம். இதுதான் நம்முடைய தாய். இன்னும் நம்மளை காணவே இல்லை, நம்ம எப்படி பிறக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற எதுவுமே தெரியாமல் நம்முடைய தாய் நம்மளுக்காகவும் நம்முடைய தகப்பன் நம்மளுக்காகவும் வாழ்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையில் என்ன சொல்கிறார், ஒரு தாயிடம் நீங்கள் நல்ல முறையில், தகப்பனிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிட்டு தாய்க்கு அடுத்ததாக சொல்கிறாங்க. பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், தாயை பற்றி தான் சொல்றான். உன்னை கஷ்டத்தோடு சுமந்தால், கஷ்டத்தோடு ஈன்றெடுத்தால், உனக்கு பால் கொடுத்த காலம் மொத்தம் 30 மாதங்கள், சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவளிடம் நீ நல்ல முறையில் நடந்துக்கோங்கிறான். தாயையும் தகப்பனையும் சொல்லிட்டு தனியாக தாயை பிரிக்கிறான். தாய்க்கு முதலிடம் இஸ்லாம் கொடுக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நான் ரொம்ப நெருக்கமான தோழமை வைத்துக்கொள்ள தகுதியான உறவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக், உன் தாய் என்றார்கள். சும்மம்மன், அதுக்கு பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக், அடுத்ததும் உம்மா தான்டா அப்படின்னு. சும்மம்மன், மூன்றாவது யார் யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய். சும்மமன், நாலாவது யார் யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தகப்பன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தாய் சாதாரணமானவ கிடையாது. நம்ம மறுபடி 3 தடவை அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நட்பு பாராட்ட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும் என்றால், தாங்க வேண்டும் என்றால், அது உன் தாய். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? படைச்ச ரஹ்மானுக்கு தெரியும், ஒரு தாய் எடுக்கக்கூடிய சிரமத்தை வரை எவங்களும் எடுக்க முடியாது, எவங்களும் எடுக்க முடியாது. ஒரு பிரசவ வலியை நம்ம சும்மா சொல்லிட்டு விடுறோம், ஒரு பிரசவ வலியை நம்ம சொல்லிட்டு விடுறோம். ஐரோப்பிய நாடுகளில், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன், அங்கே இஸ்லாம் இருக்குதோ இல்லையோ மனைவி கிட்ட நல்லா நடக்கக்கூடிய கணவன் தான் அதிகமாக இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணினா புருஷன் பக்கத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயமான சட்டம். புருஷன் பக்கத்தில் இருக்கணும், தொப்புள் கொடி அவர் கையால் தான் வெட்டணும். அப்போ அந்த நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் இருந்து போனவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இங்கேருந்து போனவங்க சொன்ன தகவல் தான். அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த லேபர் ரூமில் புருஷனை பக்கத்தில் வச்சு தான் அந்த குழந்தை பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு தான் அந்த புருஷனுக்கு தெரியும் நம்முடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறா. அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அவள் துடிக்கிற துடி, அவள் உயிர் கடைசி இடத்துக்கு போய் திரும்ப வருதே, செத்துருவா அப்படின்ற அந்த மெஷின் நேர்கோடாகி தலையை பிச்சுக்கு டாக்டர்ஸ் மார் ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற புருஷன் பதறுவான், மூச்சு நின்றும் மறுபடி அப்படியே வேலை செய்யப்படும். அவன் செத்து போவா, ஆனால் மீண்டும் உயிர் பெறுவான். பழையவர்கள் சொல்லுவாங்க மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பெற்ற தாயை மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, செத்து பிழைப்பான். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அவ்வளவு வேதனைகளை தாங்கலாம். உடல் வேதனை மட்டுமில்லை, மனசால ஒரு வேதனையை நம்முடைய தாய்மார்கள் தாங்குறாங்க. நம்முடைய தாய் தெருவுக்கு ஒரு மீன் வேண்டிருந்தாலும் மொக்காடு சரியாக போட்டு, உடலை சரியாக மறைச்சி, கழுத்தை சரியாக பிடிச்சி, இது எவ்வளவு வாப்பா மீன் என்று கேட்ட நம்முடைய தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் நிர்வாணமாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாக மனசாக. உடல் வலி அது வேறு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சுட்டிச்சு போறது வேறு, அதோடு சேர்த்து மனசு துடிக்கும், நான் அண்ணிய ஆணு கிட்ட நிக்கிறேனே, என்ன இன்னொருத்த பார்க்கிறான், கை வைக்க கூடாத இடத்துக்கு கை வைக்கிறானே, நமக்காக செத்து நமக்காக மனசு நொந்து அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான். ஒரு வியோஜி நெருங்கின நண்பர், அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பிறப்பு வழியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம், அதை திரும்ப தைக்கணும். உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம், உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். எந்த ஒரு மரத்து போடுற இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு மயக்க மருந்தோ கொடுக்காம அதை மறுபடி நாங்கள் தைக்கணும். தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதனால் தாங்க முடியாது. அந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த நர்ஸ்மார் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த குழந்தையை தொடச்சி தொப்புள் கொடியை வெட்டி கிளிப்பை போட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கி அவன் நெஞ்சில் தூக்கி முத முதல்ல இப்போ தான் காட்ட போகிறாங்க. சாதாரணமாக ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக இவ்வளோ வலியை தாங்கிறத சைக்கோலஜிக்கலாக அதை வெறுக்கணும். மனுஷன் அப்படி தானே, நமக்கு வேதனை தர்றதுக்கு இதுதான் காரணம் என்று அதை வெட்டணும்ன்ட்டு தானே சொல்லுவோம். ஒரு விரலில் காயம் வந்து குத்துது தாங்க முடியலன்றா இந்த விரலை வெட்டி எறியணும் போல இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுனால தான், வயிற்றில் சுமந்ததுனால தான் இவ்வளோ வலி, என் கண்ணில் கூட அந்த பிள்ளையை காட்டக்கூடாதுன்றது தானே சொல்லணும். அல்ல, அந்த மனசை எப்படி மாத்துறான் தெரியுமா, அந்த பாசத்தை எப்படி புரட்டுறான் தெரியுமா, அவ்வளவுக்கு காரணமான அந்த பிள்ளைய தான். கண்ணை முழிச்ச உடனே தாய் கேப்பா, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க, அவளுக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமா பிறந்தாலும் அதான் எனக்கு, கருப்பா பிறந்தாலும் அதான் எனக்கு, அம்மா உன் பிள்ளை நல்லா இல்லை பாக்குறதுக்கு லட்சணமா இல்ல வேணும்னா மாத்தி தரட்டுமா, என் பிள்ளையை தாங்க. அந்த பிள்ளையை தூக்கி அவள் வயிற்றில் வச்சு அந்த பிள்ளையை அவள் பார்க்கும்போது தைப்போம், வலி விளங்காது. அந்த வெட்டி நேரத்தை தைக்கிற நேரம் அந்த குழந்தையை தூக்கி அந்த தாயிடம் கொடுத்தோன்னே அவள் முதுகில் கையை வச்சு அந்த பிள்ளையை பார்ப்பா, பார்க்கும்போது தையல் விடும். என்ன ஆச்சரியம் மௌலவி, அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருப்பா அந்த வலியே அவளுக்கு விளங்காது என்றான். நாங்கள் உலகத்தில் இதை விட ஒரு பாசத்தை காணலை. இதை விட ஒரு பாசத்தை நாங்கள் காதல்ல. அதுதான் தாய், அதுதான் தாய். இப்பதான் நம்மளை பார்க்கறான், நம்மளை இப்பதான் தெரியும் யாரு. இதான் பிள்ளை, இதான் என் செல்லம், உடனே பேர் வச்சேன் தக்கம். இவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த பிள்ளைதான் எனக்கு செல்லம், அந்த பிள்ளைதான் எனக்கு தங்கம், அந்த பிள்ளைதான் என்னுடைய உசுறு. குழந்தைய முதல்ல தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு சில ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும், சில டெஸ்ட்டுகள் நடக்கும், தாய்ப்பால் ஒழுங்காக வருதா இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. டிக்கெட்டை வெட்டி வீட்டை அனுப்பும்போது பாரம் தூக்கக்கூடாது. ஒரு தண்ணி கிளாஸை தூக்கினா கூட தையல் போட்ட இடத்துல ரத்தம், சீசர் பண்ணின இடத்துல வலிக்கும், கவனம். இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. 2.5-3 kg குழந்தை பிறக்குது, 2.5 kg 3 kg குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த தாய் தூங்க தொடங்குவான். அதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் அந்த தாயினுடைய மனநிலை, ஒரு பெண் எப்படி இருப்பா, அதை குமரில் எப்படி இருப்பான்டா, அவள் படுத்துட்டாள்ண்டா காலத்தில் ரோட்டில் ஒரு சத்தம் கேட்கும், இல்லாடி பக்கத்துல ஒரு சண்டை போகும், இல்லாடி ஒரு ஊடு பற்றி ஆக்கள் கத்திருப்பாங்க, ஓடிருப்பாங்க, அவளை பாட்டுக்கு படுத்திருப்பாள். ஆனால் பிள்ளை ஒன்று பெற்றதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தை மேலே ஒரு கவனம் வச்சுக்கிட்டு தூங்குவான், அந்த கையை அப்படி வச்சுக்குவான். அந்த குழந்தை காலை உசுப்பும், கொஞ்சம் அப்படி எண்ணும், கண்ணை முடிச்சிடுவான். பிள்ளை அப்படின்னு, பிள்ளை அப்படின்னு, தூக்கம் இல்லாமல் இருக்கும், வலி வேதனைகளோடு இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அசந்து தூங்க வேண்டிய நேரம். ஆனால் அவளால் தூங்க முடியாமல் தூக்கத்தை அலைச்சி அலைச்சி பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தாய். இப்போ நான் சொல்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கூட இருக்கிற உம்மா, கூட இருக்கிற மாப்பிள்ளை, கூட இருக்கிற மதினி, இவங்கெல்லாம் தூங்குகிற ஒரு நேரம் பெறும், தூங்கிடுவாங்க. ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக கற்று, இந்த சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுத்தோம்ங்கிறத சொன்னால் கண் படும். அப்படி அப்படி பிள்ளை தாய்ப்பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தாய் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். எல்லாரும் தூங்கிடுவாங்க, குழந்தை அழும், எல்லாருக்கும் தூக்கம் பெய்த்திரும். அந்த குழந்தை அழுகை சத்தத்தில் முதல் கண்ணை முழிக்கிறவள் அந்த தாய் தான். இப்போ அவள் எழுந்து மெதுவாக இழுகி அப்படியே முதுக கட்டில சாச்சி அல்லது சுவரில் சாச்சி அப்படியே இருந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கண்ணை மொத்தி உதட்டம் மடித்து வலியை தாங்கி இழுத்து, ஒரு தண்ணி கிளாஸ் தூக்கக்கூடாதுன்ற டாக்டர் சொல்லியும் அந்த 2.5-3 kg அப்படியே வலியோட தூக்கி நெஞ்சு வரைக்கும் வசத்தி அதுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்புறமா தன் வலியை பார்க்கக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்றான். ஏன்னா புள்ள அழுவுது, அந்த புள்ள அழக்கூடாது, அதுக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் என்கிறதுக்காக செத்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் பார்ப்பான். நம்மளை பெற்ற தாய், நம்ம கல்யாணம் முடிச்ச நம்ம மனைவி இதைத்தான் பண்ணுறான். இப்போ அவன் புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்கேன்னு சொல்கிறதும் இல்லை, பிள்ளைகளை வளர்த்துட்டு தாய் நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணினு தெரியுமாடான்னு சொல்கிறதில்லை. அந்த தாய் அந்த பிள்ளைகளை அப்படி தான் வளர்க்கு. இதான் ஒரு தாய். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது சுகம் இல்லாமல் போச்சு, அம்மா ஒரு புறம் பாப்பா ஒரு பக்கம், பிள்ளை நடுவில் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து விடிய விடிய கழிச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அவர் வேலைக்கு போகணும், பாப்பா அவருக்கு தூக்கம் பெறாது, துணியை நிலச்சி வச்சு ஒத்தி ஒத்தி விடியட்டும் ஹாஸ்பிட்டல் போக, ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து அந்த புள்ளை நித்திரக்கல்ல மெதுவாக சிரிக்கும், அந்த சிரிப்பை ரசித்து அந்த காலை கொஞ்சி கையை கொஞ்சி உடம்பு தொட்டு பார்த்து உடம்பு முழுக்க தடவி பார்த்து வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்குதாண்டு பார்த்து எங்கேயாவது ஒரு கொப்பளம் வந்திருக்குமா, ஒரு சின்ன எறும்பு கடிச்சிருக்குமா, அந்த உடுப்பை தட்டி துறைச்சி அந்த பிள்ளைய கண்ணாலேயே பார்த்து நிமையாலேயே மூடிக்கிட்டு விடிய விடிய இருப்பாங்க. புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி சொல்லுவாள், நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லடி நீ கொஞ்சம் தூங்கு நான் பார்த்துக்கிறேன். நமக்காக சண்டை செஞ்சு போட்டி போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டது தான் நம்முடைய தாயின் தகப்பன். எப்பயாவது இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கு புள்ள பிறந்திருக்கு, எங்கள் கொலையாவது நம்மளோட உமா பாப்பா என்ன பாடுபட்டிருப்பாங்கங்கிறத யோசித்து பார்த்தோமா. இப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் அவங்க ஆளுக்கால் என்ன செய்வாங்க, தியாகங்களை செய்வாங்க. இதை நம்மக்கிட்ட சொல்கிறதில்லை, நமக்கு ஒரு வருத்தம் வந்துட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது, நம்மளுக்காக வேறிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 30 லட்சம் ரூபா செலவாகும். பிறந்த குழந்தை ஒரு கிழமை தான் கண்ட உறவு, ஒரு கிழமை தான் கண்ட உறவு 30 லட்சம். இருக்கிற ஊடுகளவை விற்றா தான் முடியும்டா விற்பாங்க. டாக்டர் சொல்லுவான், இன்கேஸ் சக்சஸ் ஆகாமலும் விடலாம், பரவாயில்ல பரவாயில்ல, வந்தாலும் போனாலும் இந்த ஊடுகளவு தேவையில்லை, அந்த பிள்ளை அந்த மௌத்தானாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி முயற்சி செய்யலாம் போல் இருக்கித்தானே செய்வோம். இப்போ நாம் நடுத்தருவுக்கு வந்து ஒரு 4 நாள் 3 நாள் கண்ட உறவுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு உறவு நம்முடைய தாயின் தகவல். வளர்ந்து வந்த நமக்கு குடும்பத்திலேயே உதவி செய்யமா இருக்கான், காக்காவுக்கு ஆப்ரேஷன், தாத்தாவுக்கு ஆப்ரேஷன், பெரியாப்பாவுக்கு ஆப்ரேஷன், குடும்பக்காரனே நைசா ஷஹ் கொஞ்ச நேரத்தோடு சொல்லிக்கலாம், இப்பான் உம்ராக்கு போய் வந்த காசி முடிஞ்சு என்று சொல்கிற காலம் இன்னா தான் கண்ட உறம்பு உறவு. அது தப்பும் தப்பாமல் விடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருக்கிற வீடு வளவை விற்று இதை செய்வோம்னா செய்யும். இதுதான் அந்த தாயின் தகப்பன் வழங்கிட்டா. இந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்காக அணு அணுவாக என்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி உங்களுடைய பெற்றோர்கள் சூரத்துல் லுக்மானில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னால் அப்போ மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான். அப்போ பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வேற இல்லை, நீங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்த, நல்லா நடந்துக்கணும். அல்லாஹ்வும் விரோதி முஷ்ரிக், நான் அவனை பார்த்துக்குவேன், அது நான் பார்த்துக்குறேன், நீ நன்றியோட நடந்து உன்னை பெற்றவன் உன்னை வளர்த்தவன் இணை வச்சுட்டா நான் பார்த்துக்கிறேன், அது நானும் அடியானும் பார்த்துக்கிறேன், நீ முதல் நல்லா நட. இணை வைக்கிற பெற்றோர்கள் முஷ்ரிக்கு நல்லா நட, கொடுக்கல் வாங்கல சரியாயிரு, சாப்பாட்டை கொடு, உடுப்பை கொடு, நல்லாயிரு. அவங்க உன்னையும் இணை வைக்க சொல்லி சொன்னால் அப்போ கட்டுப்படாது, அதுக்கு மட்டும் கட்டுப்படாத, மற்ற விஷயங்களில் நல்லா நடந்துக்க. இது சூரத்துல் லுக்மான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த உறவை அல்லாஹு தஆலா உயர்த்துறான், அவ்வளோ உயர்ந்த ஒரு மகிமையை இந்த பெற்றோர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா கொடுக்குறான். இதோட நின்றுடல்ல, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் அந்த பெற்றோர்களினுடைய தியாகம் அளப்பரியது. கணக்கு பார்த்தாங்களா, எழுதி வச்சாங்களா, எவ்வளவு செலவழிக்குமேங்கிறத நோட் பண்ணினாங்களா, ஃபுல்லே ஃபுல்லே ஃபுல்லே என்று தான் யோசிப்பாங்க. வளர வளர வளர வளர நம்முடைய முகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் நம்முடைய பெற்றோர்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நடவடிக்கைகளை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, கடுகடுப்பாக நடக்கிறாங்க, என்னோடய அவளுக்கு இரக்கம் இல்லை, எங்கள் பாப்பாவுக்கு என்னோடய இரக்கம் இல்லை, எங்கள் உம்மாவுக்கு என்னோடய இரக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் இந்த தலைப்பில் அடுத்த பக்கம் பிள்ளைகளுடைய மனோநிலை நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கடுகடுப்பாக நடக்கிறாங்கன்னு இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இறக்கத்தால் தான் கடுகடுப்பாக நடக்கிறாங்க. உங்களை திருத்தணும், நீங்கள் தவறிடப்படா, உங்களுக்கு ஏதாவது பிழை நடந்துடக்கூடா, ரெண்டா கடுகடுப்பாக நடப்பாங்க. செல்லம்மா வளர்த்த பிள்ளை தான் ஒரு அவுட்லுக் வந்துட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அவுட்லுக் வந்துட்டு என்ன விடத்த நிற்கிற உள்ளுக்கு போ பண்ணுவோம், ஏன் உம்மா உருக்கினா, உமாக்கு என்னோடய இறக்கம் இல்லை, இவ்வளோ பேருக்குள்ளே உருக்கிட்டா. இறக்கத்தில் தான் சொன்னேன், உனக்கு ஒரு அவுட்லுக் வந்தது உனக்கு தெரியாது. 4 பேர் பார்ப்பான், அண்ணியன் ஒருத்தன் பார்ப்பான், அதை தாய் தாங்கிக்க மாட்டான். இது நம்முடைய பிள்ளைக்கு ஆபத்து, தனியாக பயணம் போகக்கூடாது, நைட் கிளாஸ் தேவையில்லை, ரோட்டில் தேவையில்லை, இந்த கூட்டாளி உறவு நல்லம் இல்லை, இந்த பிள்ளை வந்து கிசு கிசுக்குது, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இது பெரிய வயசு கூடின உறவு, இது தப்பு. இதெல்லாம் பார்க்குற தாய் உங்கள்ட்ட கண்டிப்பா நடப்பாங்க, கடுகடுப்பா நடப்பாங்க, அடிக்கவும் செய்வாங்க. அது பாசத்தினால். அது பிள்ளைகள் தப்பா விளங்கு, பிள்ளைகள் தப்பா விளங்கு. இந்த தகப்பன், இந்த தகப்பன் எப்படி நடந்துக்குவான், தகப்பன் எப்படி நடந்துக்குவான்? பெண்கள் கண்ணுக்கு முன்னாடி அழுதுருவாங்க. நம்மட உமா அப்ப அண்ணா கண்ணால தண்ணியோடும், அப்ப அழுவாங்க. பெண்ணுக்கு மறைக்க தெரியாது, அப்பவே சொல்லிக்குவாங்க. நின்னுடி நீ இப்படி செஞ்சேன்னுருவாங்க. உன்னை நினைச்சு இன்னைக்கு இப்படி நெஞ்சு பொறுக்குதுடி அப்படியம்மா. நம்முடைய பாப்பா மாறந்த ஆண்களுக்கு முன்னாடி எல்லாம் அழ வெக்கம், அழமாட்டாங்க, அழுகையச்சமா கல் மாதிரி அடக்குவாங்க. ஆண்கள் அழக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல். ஒரு வயலோர், ஒரு கடற்கரையோர், ஏதாவது ரோட்டு போய் முடிகிற ஒரு இடத்த பைக்கில் கொண்டு நிப்பாட்டிட்டு கையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார் நம்மளோட பாப்பா. சுஜூதில் எத்தனை பேர் அழுகுறாங்கங்கிறது பள்ளிக்கு வர எங்களுக்கு தான் தெரியும். துவா தொழுதுட்டு எல்லாரும் போனது போகிற ஒரு ஆள் துவாவில் நின்று ஆளும் இந்த பிள்ளைக்காக துவா கேட்டுக்கு நிற்க. உங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாப்பா அழமாட்டார், நமக்கு முன்னால் அழுகுறதில்லை. பிள்ளைகள் தூங்கும், பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, நெழும்பு வலையை கட்டி விடுற மாதிரி அந்த ரூமுக்கு போய் இந்த பிள்ளைட முகத்தை பார்த்து, நான் ஒரு குமர் பிள்ளை முத்தமிட முடியலை. அந்த வாப்பா அந்த பிள்ளை தூங்கினோம் சொந்து தூங்கும்போது அந்த ரூமில் போய் பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, பொண்டாட்டிக்கிட்டே செல்லாமல் செல்ல தகப்பன் உள்ளே போய்த்துருவான். நொழுப்பு வலையை சரியாக்குற மாதிரி அந்த பிள்ளைட நெட்டி அப்படியே தடவி விட்டு தள்ளி நின்று அந்த பிள்ளைய பார்த்து, இப்படி தூங்குறாள் என்ற பிள்ளை, பகல் கூட நான் திட்டேன், நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன். இந்த பிள்ளைக்கு வலிச்சிரிக்கும் வந்து அந்த காலை பிடிச்சி அந்த ரூமில் நின்று கண்ணீரை பொழிச்சு அப்படியே ஊற்றி அழுது அழுது தூக்கம் இல்லாமல் நம்முடைய பாப்பா இருக்கிறது தூங்கின பிள்ளைக்கு தெரியாது. காலையில் எழுந்ததும் அந்த காட்டு மிராண்டி உசுரோடு இருக்கானா செத்துட்டானான்ட்டு நினைக்குது பிள்ளை. ஏன்னா நேற்று ஏசினதானே, ஆனால் அடித்த கையை தூக்கி சுவரில் அடிச்சு இந்த கையால் அடிச்சிட்டேன் என்று அழுகிற தகப்பனை நீங்கள் காணலை. அது நீங்கள் தூங்கின நேரம், நீங்கள் இல்லாத நேரம். ஒரு தாயின் தகப்பன் ஒரு பிள்ளையை அப்படித்தான் வளர்க்குறான். ஒரு பிள்ளை அப்படியே குமர் ஆகிட்டு விரக்கொள்ள இதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடணும், என்ற பிள்ளை நல்லா இருக்கணும் என்று தான் ஒரு தாயும் தகப்பனும் ஏங்குறது. சின்ன வயசுலேருந்து கலர் தெரியாத நேரம், டிசைன் தெரியாத நேரம், அளவு தெரியாத நேரம், கடகடையாக ஏறி இறங்கி அந்த பிள்ளைக்கு உடுப்படுத்து கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்ல ஷூ நல்ல புக் அதுக்கு முடியுமான அளவுக்கு செலவழித்து யூனிஃபார்ம் வேண்டி கொடுத்து இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு மொழி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சட்டம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பேச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் அந்த பிள்ளையை செய்யக்கூடிய ஒரு தவறு காதல். உலகத்திலேயே ஆக பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அதுக்கு அடுத்து ஆக பெரிய பாவம் காதலித்தல். இதை இஸ்லாமிய மார்க்கமே சொல்லுது. காதலித்தல் என்றால் என்ன தெரியுமா? உக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்தல். காதலிக்கிறத போல பெற்றோர்களை சித்திரவதை செய்யக்கூடிய வேறு எந்த வழியும் உலகத்தில் கிடையாது. சில வீடியோக்கள் வரும், பெத்த தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறது, கதிரையில் இருந்த மாதிரி உதச்சி விட்டு தள்ளி விடுறது, பிடிச்சி கட்டி எடுத்து குத்துறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாங்கலாம், இதெல்லாம் தாங்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை காதலிச்சு ஓடி போகிறத, இன்னொரு ஆம்பளையோட பேசிட்டு இருக்கிறத, வீட்டுக்கு ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறத ஒரு தாயின் தகப்பனும் அறிஞ்சிட்டாங்கண்டா, அவங்கள வெட்டி அறிஞ்சால் கூட தாங்கியிருக்கலாம், இப்போ தாங்க முடியாது. எப்படி செத்து போவாங்க தெரியுமா? எப்படி நம்பி வளர்த்த பிள்ளைகள். ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல ஒரு தாயின் தகப்பனும் என்ன லாபம் அனுபவிக்கான்னு சொல்லுங்க. உழைக்கிறதையெல்லாம் கொட்டி கொட்டி கொட்டி ஓடி ஓடி வேர்த்து ரத்தம் சிந்தி உழைச்சி கொட்டி சேர்த்து கட்டி அம்புட்டையும் அப்படியே உதறி போட்டுட்டு கபன் சீலையோட தானே கபருக்குள்ளே போகுது ஒரு தாயின் தகப்பன். ஆருக்கு இந்த சொத்துக்கள், எதுக்கு இதுகள் எல்லாம்? பிள்ளைகளுக்கு தானே. பார்த்து பார்த்து கொடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. அந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போறண்டா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தாய் என்னட்ட வந்தா, ஒரு ஃபோனை கொண்டு வந்தான். லவ் பண்ணினாள், ஓடி போனாள், பிடிச்சிக்கு வந்தோம். அவன் நல்லவன் இல்லை, அவன் தூள்காரன், அவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறவன், அவனுக்கு நேரத்தோட பொம்பளை தொடர்புகள் இருக்குது. நான் எவ்வளவு சொல்லிம்பல் கேட்கல, பிடிச்சு கொண்டு வந்து வச்சோம். திரும்பியும் அவன் ஃபோன் கொடுத்திருக்கான். எனக்கு டவுட் வந்து.
3: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
1: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
5: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في

0: هم حول جهنم.
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேயர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العظيم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லாலிம் நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

أن أباكم قد أخذ عليكم موثقا من الله ألم تعلموا أن أباكم قد

0: تذكر يوسف.
1: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: فَأَوْفِ لَنَا الْكَيْلَ وَتَصَدَّقْ عَلَيْنَا إِنَّ اللَّهَ يَجْزِي